0: பயணப்படுகிறார். புறப்படுற தில்லியை தாண்டின உடனே தெற்கு எல்லை கொள்ளிடம். தில்லி பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். கிழக்கு எல்லை வங்காள விரிகுடா, தில்லியினுடைய மேற்கு எல்லை நாகசேரிங்கிற ஒரு தீர்த்தம், தெற்கு எல்லை கொள்ளிடம், வடக்கு எல்லை மணிமுத்தானது. அற்புதமா இருக்கும் தில்லை. 10 மைல் ஒவ்வொரு இடத்துலயும் 10 மைல் ரேடியஸ்ல சுத்தி பெரிய நகரம், அற்புதமான இடம் தில்லை. 10 தீர்த்தம் உண்டு. அம்பாள் பேர் என்ன தெரியுமா? நம்மளாம் சிவகாமியும்போ, அவளுக்கு பேர் கல்வெட்டுல எப்படி தெரியுமா வருது? திருக்காம கோட்டமுடைய பெரிய நாச்சியா. அவங்களே தெரியாது, அவன் அம்மா சிவகாமின்னு போயிடும். திருக்காம கோட்டமுடைய பெரிய நாச்சியார். ஒரு முறை போய் பாருங்க, வினய அறுப்பு அணங்குதனி கண்டருள் அம்பலத்தை அணுகின்ற குணங்கடந்த கூத்த பெருமான. ஒருத்தர் பாக்கியம் பண்ணணும், உங்க திருவடிச்சாருனால என்னை போல பித்தனே பேதையே பேயே நாயே போய் வழிபடணும். இப்ப கொள்ளனை தாண்டும்னே சீகாடி வரும். சுந்தரம் இப்பதானா அப்பர் பெருமான வழிபட்ட அதிகையில, அப்பருடைய ஊருக்குள்ள போல இல்லையா? ஊருக்குள்ள போகாம கோயில போய் வீரட்டேஸ்வரர் கும்பிடல இல்லையா? சீகாழியும் அதே தான் பண்ற. இப்ப திருஞான சமுத்திரம் இல்ல, அவரும் சாமிட்ட போயிட்ட, ஜோதியில கலந்தாச்சு. கல்லூர் பெருமன்னம் வேண்டா கழுமலம், பல்லூர் பெருமன்னம் பட்டுமையாய்த்தீல. ரொம்ப பார்த்தோம்னா உண்மை சிவனடியார், சிவனடியார் சொல்லலாம். இந்த வாழ்க்கை ரொம்ப போலித்தனமான மாய வாழ்க்கை. எல்லா துன்பமும் எங்க தெரியுமா தோணுங்கிறது? கல்யாணத்துல தான். நம்ம கல்யாணம் கல்யாணம் ஆசையா சொல்றோம், ஊர் பூரா பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறோம். ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா என்னமோ தெரியல, நீங்க போகாத காலம் இத. உண்மையான கல்யாணம் எங்க தெரியுமா? சிவன் திருவடி. அதான் சொன்ன பெரிய புராணம், அற்புதமான நூல். அதை கேட்கறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். என்ன பக்குவம் தெரியுமா? உலக வாழ்வு பொய்ங்கிற பிரதிஜை. உலக வாழ்வை நம்புறவாளுக்கு பெரிய புராணம் உரிய நூல் அல்ல. உலக வாழ்க நம்புறவா வேற ஏதாவது நூல் படிக்க வேண்டியதான். இது பொய், இந்த மாய வாழ்க்கை வேண்டாம். அடிகள் பாடினாரே, மாய வாழ்க்கையை மெய்யன்று எண்ணி மதித்திடா வகை அருள் நல்கினான். அந்த மாய வாழ்க்கை மெய்ன்னு நினைக்காம இருப்பார் வழியோ மெய்யடியார். அவளுக்கு உரிய ஒரு பெரிய ஏனைய ஒரு பிடிக்காது. ஏன்னா இதெல்லாம் என்னையா கதை அப்படின்னு சரியா என்ன பண்ணுவோம், என்ன பண்ணார் பாபு? பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும்புகளி உள்ளும் நான் மிதியே. அங்க அதிகையில நான் உள்ள முதிக்காத மாதிரி சீகாழியும் முதிக்க மாட்டேன். ஏன்? திஞ்சான சம்பந்தர் அவர் யுத்தம். இப்ப திஞ்சான சம்பந்தர் இல்லைன்னாலும் அவருடைய சொரூபம் இருக்கு, அவருடைய மந்திர திருமேனி இருக்கு. நான் பாதப்படியே போகமாட்டேன். இப்ப கவனிங்க, தோழி பேர் என்ன பண்ணிக்கணும்? என்னப்பா ரொம்ப தான் பேசுற, சம்பந்தன் வந்துட்டு தான் போயிட்டானே, நம்மகிட்ட வந்துட்டானே, நீ உள்ள வந்து பாடுறதுக்கு உனக்கு என்ன தடை? வா உள்ள. சாமியும் கூப்பிடல. என்ன பண்ற? அம்பாளோட பெரிய நாச்சியர் அற்புதமான பச்சை பட்டு போடுவ கட்டிக்கிறான். சாமி அற்புதமா வெள்ள 10 காரை அணிஞ்சுக்கிறார். விடையர் தயாரா இருக்கு. ரிஷபம் மண்டிய பேரன்பினார் வண்டுண்டு நின்றிரஞ்சி தென்திரை வேலையில் மிதந்த திருத்தோடி புறத்தாரை கண்டுகொண்டே கையிலே வீற்றிருந்தபடி. அப்பதான் பாரு, சாதலூ பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்து தன்னருள் தந்தையும் தலைவனை மலையில் மாதினை மதித்தங்கோர் குருடையானை பாண்டு போற. திருவாரூர் போறதுக்கு முந்தி திருக்கோலக்கா, அம்பர் மாகாணம், திருப்புகலூர், திருமயிலாடுதுறை எல்லாம் வழிபட்டு திருவாரூர் கொண்ட யார்? சுந்தரமூர்த்தி நாயனார். அதுக்கு முந்தி இன்னும் ஒரு செய்தி நான் சொல்லலை, அதையும் சொல்லிடுறேன். அங்க கல்யாணத்தை தடுத்தார் அல்லவா வெண்ணெய் நல்லூர் ஈசன். அப்ப சுந்தரர் அழற, எனக்கு இப்படி ஒரு பேரா, தாய பார்த்த கன்று மாதிரி கதறார். சொல்ற சாமி இந்த நல்லா கவனிக்க வேண்டிய இடம். சுந்தரமூர் சுவாமிகள் ஆதிசைவ குலத்துல பிறந்தவர், அதாவது சிவாச்சாரியர். கோயில்ல 30 திருமேனி தீண்டு குலம் சுந்தரமூர்த்தி நாயனார் குலம், மறக்க வேண்டாம். அது சேகரே சொல்றார், மாதூரு பாகனார்க்கு வழிபடி அடிமை செய்யும் வேதியர் குலம். நல்லா கவனிக்கணும், அந்த அன்பர்கள் கவனிக்கணும். தினந்தோறும் தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், பஞ்சகவி அபிஷேகம் பண்ணு அப்படி சொல்லியிருக்கணும். என்ன சொல்றாரு தெரியுமா சுவாமி? நல்லா கவனிக்கணும். வேதம் படித்தவர், ஆகமம் படித்தவர் சுந்தரர், மறந்து விட வேண்டாம். சர்வ கலைகளிலும் வல்லவர், வேதாகமம் படித்தவர். அவரை பார்த்து வேதம் சொல்ல சொல்லலை சாமி, ஆகமும் சொல்ல சொல்லலை சாமி. பின்ன என்ன செய்கிறார்? மற்றும் நமக்கு மற்ற நீ ஒன்றுடன் பேசி நாம பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ஜனை பாட்டே. சாமிய கும்பணும்னு ஆசைப்படுறவா அவருக்கு பிடிச்ச முறையில வழிபாடு பண்ணா அருள் நிறைய சொல்றவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒருத்தர் வீட்டுக்கு வர தோசை வேணும்னு ஆசைப்படுற, நம்ம ஒரு சப்பாத்தியை கொடுத்தா திருப்தி ஏற்படுமோ என்ன சொல்லுவார்? நான் கேட்டது ஒண்ணு நீ கொடுக்கறதுக்கு சொல்லுவால மாட்டேன். அவரு எட்டு மணம் வேட்டி காட்டணும்னு நினைக்கிறார், ஜில் ஜில் ஜில் ஒரு பேண்டை வாங்கி ஜில் ஜில் சிந்தாமணி தச்ச பேண்டு போட்டுங்க வேண்டாம் ஐயா எனக்கு இது கொடுக்குற. நாம கேட்டது என்ன? வேட்டி வெண்புடவை கேட்டேன். பெண் புடவை கேட்ட இப்படி காக்கியில ஒரு ட்ரௌசர் குடிச்சுட்டே கவனி என்ன பிடிக்குமோ அதை தானே கொடுக்கும். நம்ம அதை செஞ்சா நல்லா சாமியே விருப்பப்பட்டு ஒண்ணு கேட்டுக்கிட்டார். நம்ம அன்பில் பெருகிய சிறப்பு மிக்க அர்ச்சனை என்ன? இதான் கவனி. அன்பில் பெருகிய சிறப்பு மிக்க அர்ச்சனை கோயிலுக்கு போறோம். ஈசான சர்வ வித்யானாம் ஈசான சர்வ பூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மோதிபதிர் பிரம்மோ சிவோம் சதாசிவம். இது சாமி பிடிக்கல. இன்னும் தரவர நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாத்ரி காலாய காலாக்கிணி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. புத்தர் சொல்ற சாமிக்கு பிடிக்கல. சுந்தரரை பாக்குற சிறப்பின் மிக்க அர்ஜுனை பாட்டே ஆகும் நம்மை சுற்றமிழ் பாடு. சுந்தரர் சொல்ற பித்தா பிறை சூடி கவனிங்க. இங்க வேதம் சொன்னா ஆகமம் சொன்னா அது வழிபாடுதான். வழிபாடு இல்லைன்னு நான் சொல்லல, வழிபாடுதான். ஆனால் வழிபாடுதான் இது அன்பில் பெருகியது சிறப்பின் மிக்கு. இப்ப நீங்களே கவனிங்க, என் கடைக்கு நீங்க வந்திருக்க, நான் ஒரு துணிக்கடை வச்சு நடத்துறேன்னு வச்சு துணி வாங்க வந்திருக்க, சாமி வந்திருக்க நல்ல துணியா எடுத்து போடுவோங்க. நான் எடுத்து போட்டேன் சுவாமி, இன்னும் துணி தான் கட்டிக்கிறான் நல்லா இருக்கும், இது ரொம்ப சிறப்பா இருக்கும், 10 வருஷம் நீடிச்சு உடைக்கும், உங்க உடம்புல இருக்கிறதே தெரியாது, அற்புதமா இருக்கும், உங்களுக்கு அவ்வளவு சில்க்கு மாதிரி உங்க மேனிக்கு அழகு செய்யும், தோலுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறேன். இதை வாங்க வேலை அதை வாங்க, ரெண்டாவது சொன்னது தானே வாங்க. இப்ப சாமியே சொன்னார் அன்பில் பெருகிய சிறப்பு மிக்க அர்ஜனை பாட்டு சீலியா. அது எந்த மொழின்னு கேள்வி. தேகையர் வந்த நான் அப்படி கேட்கல சாமி, தமிழ் தான். நம்ம இனிமே போய் கன்னடமோ தெலுங்கோ குஜராத்தியோ பஞ்சாபியோ ஒரேவோ கத்துட்டு பாட முடியுமா? நமக்கு எளிதா கை வந்த மொழி தமிழ். அருமையா பாடி வச்சிருக்கா பெரியவா, அதைத்தான் கொடுத்துருக்காரு. உங்க பெருமை உங்களுக்கே தெரியல, சொல்லுவாங்க இப்படி சொற்றமிழ் பாடுதான்னு. அப்பதான் ஆரம்பிச்சேன். இப்ப கேக்குறாரு, நான் என்னென்ன உங்களை பாடுவேன் எனக்கு தெரியல. தேடிய அயனும் மாறும் தெளிவுரா ஐந்தெடுத்து பாடிய பொருளாய் உள்ளான் பாடுவாய் நம்மை என்ன நாடிய மனத்தராகி நம்பி ஆரூர் மன்றுள் ஆடிய செய்ய தாளை அஞ்சலி கும்பினா. வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாது. இந்த இடம் நுட்பமா இருக்கும். சைவடியார் நல்லா கவனிச்சுக்கணும். கல்யாணத்தை நிறுத்தி தானே சாமி அனுப்புனது. நம்மள இருந்தா என்ன சொல்லணும், வாடா போன சாமி கல்யாணத்தை தடுத்துட்டாட்டா. கவனிக்கணும் கொஞ்சம். நம்ம என்ன வாழ்க்கையில் நடந்தா ஒத்துப்போமா? கொஞ்சம் யோசிக்கணும். சுந்தரர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு ஊதியம் கொடு. அந்த பார்வையே வித்தியாசமா இருப்பாங்க. சாமியால தடுத்தா கொள்ள பெறுவது கௌரவமா? அவங்க நம்ம உலக வாழ்வுதான் பெருமையா நினைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நான் சொன்னது பூர விளக்கம். நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா பாருங்க, நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அவர் என்ன சொல்ற, என்னை தடுத்தா கொண்ட ஊதியம் அறியாதேன் உணர்வு தந்து உயர் கொண்ட கொதிலா அமுதே சாமியை பார்த்து இன்று குணப்பெருங்கடலை அம்பார் அற்புதமா கிருபாநாயக அற்புதமா தவம் பண்ணுவோம். 4 பக்கமும் நெருப்பை மூட்டிக்கிட்டு வெண்ணெய் மேல ஏறி உட்கார்ந்து தவம் பண்ணும். அந்த வெண்ணெய் உருகவே இல்லையே அம்பாருடைய நெருப்பை கண்ட வெண்ணெய் உருகும் அல்லவா? 4 பக்கமும் நெருப்பை சூழ வைத்து எரிய வைத்து தீ கலங்கு கங்குகள் பாய்கின்றன. அதுக்கு நடுப்புற வெண்ணெய் கோட்டையை கட்டி அமர்ந்து அப்பேற்பட்ட சாமி தான் வந்து ஆட்கொண்டார் பெண்ணூர் அருட்டூரை அத்தர். நான் அவனை தடுத்தா கொள்ளும் போது நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொன்ன? பித்தன்னு சொன்னேன். பித்தனோ மறையும் அப்படிதான் சுந்தரர் சொன்னார். அடையாச்சு பாடு சாமிக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயிடும். என்ன திட்டியும் அதை வச்சே பார்த்து அழகுபடுத்துற பித்தன்ன என்ன பேரன் பிறன் தான். அதனாலதான் ஒரு பழமொழி பித்தமான பித்து உள்ள கரெக்டா சொல்றாரு எல்லாரும் தெரியுது. அங்க பித்துங்கிறதுக்கு அர்த்தம் பேரன்பு அர்த்தம். பித்தமான பித்துனா கீழ்பாக்க ஆஸ்பத்திரியில சேருன்னு அர்த்தம் இல்ல. அந்த பேரன் சிவன் அப்படிப்பட்டவன். அதுக்கு அடுத்த அப்படி சொல்றாரு பிறை சூடி அதுலதான் அந்த அடையாளம் தெரியுது. சாதாரண ஆளா இருந்தா என்ன செய்வோம், 30 நாள் சந்திரன் சாமிட்டே போல எங்கேயோ சுத்தினா குபேரனை பார்த்தான், வாயுவை பார்த்தான், வருணனை பார்த்தான், நான்முகனை பார்த்தான், நாராயணனை பார்த்தான், சிவனை பார்க்கவே இல்லை சந்திரன். கடைசி நாள் பிரம்மா சொன்னார், என்னப்பா நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே போல இருக்கே, எப்படி அவனுக்கு சாத்தம் பண்றதுன்னு. யாரு இவர்? பிரம்மா. ஏன்னா இப்ப கைலாயபதியை போய் பார், மகாதேவன் தான் அவன் தான் காப்பாத்தவன் அப்படின்னு. அப்ப சாமி என்ன பண்ணிக்கணும், நம்மளா தான் என்ன சொல்லுவோம், ஏண்டா இன்னைக்குதான் உனக்கு வெடி தெரிஞ்சுதா, 30 நீங்க கொஞ்சம் யோசிச்சு பத்தினி கொடுக்க போவோம், ஒருத்தர் வேண்டப்பட்டவர் ரெண்டாவது பத்தி குடிச்சு கோச்சு கொடுக்கணும். ஏன் யா நான் அவனுக்கு ரெண்டாவது ஆள் ஆயிட்டேன்னா முதல்ல அவனுக்கு கொடுத்துருக்க எத்த விட்டு ஏகாம்பரத்துக்கு போயா நினைச்சோம். நான் சொல்றேன் நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கு, ஈகோ வந்துடும் இல்லையா, யாராவது ஒருத்தர் புகழ்ந்துட்டா நம்மளால தாங்கிக்க முடியாது. அவளை வேற மாதிரி கேட்டாரு, அவள் வாழ்க்கையே வேற மாதிரி. அப்ப சுவாமி என்ன செய்யற, காலைல விழுந்துட்டான், இப்போ வரலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு விழுந்திய அருள் மேலீட்டுல தக்கன் சாபத்திலேயே காப்பாத்தினார். இங்க கவனிக்க வேண்டியது இன்னும் ஒண்ணு உண்டு, காப்பாத்தினதோடு நில்லாம அடியில விழுந்தவனை முடியில தாங்கின, தாழ்ல விழுந்தவனை தலையில தாங்கின. கவனிங்கோ சிஞ்ஞான சம்பந்தர் சீக்கிரத்தை சிதம்பரம் போய் பாடுற, ஆடினாரு நெய்யோடு பால் தயிர்னு. அந்த சாமியுடைய சடையில போய் அந்த திருமஞ்சன பொருள் விடறதுக்கு முந்தி சந்திரன் மேல விடையாது. இத்தனை பெரிய அந்தஸ்து கொடுத்த கவனிங்கோ, இந்த அந்தஸ்து வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சுவாமியோட காலில் விழுந்ததுதான். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா கவனிக்கும், நம்ம பல பாவம் பண்ணியிருப்போம், பல பிரச்சனைகள் இருக்கும், பல பேர் நம்மள்ட்ட பல விதமாக நமக்கு வழக்கெல்லாம் தொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து விடுதலை பெற வழியை சொல்கிறேன். சாமிகிட்ட சரண் பண்ணிங்களோ, சரண் பண்ணிக்கும் போது பிரச்சனையும் தீரும். பிரச்சனை தீர்றதோடு மட்டுமல்லாமல் பெருமையும் உங்களை வந்து சேரும், பிரச்சனையும் தீரும் பெருமையும் வந்து சேரும். இதுதான் இந்த வரலாற்றில் நாம் கற்றுக்க வேண்டிய ஒன்று.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை தனித்திருநேரிசை.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya.
2: You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ The 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நமஸ் சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya.
2: You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: தத்துவம் ரேடியோ ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் எஸ்டீம்டு சப்போர்ட். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல்

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya.
2: You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ The 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya.
2: You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya.
2: You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ഓം നമ ശിവായ. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: மூன்றாம் நூற்பா. அங்கே முதல் நூலாகிய சிவஞான போதத்திலே மூன்றாம் நூற்பா மிக விரிவாக இருக்கிறது. உளது இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கமறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனவியினுள் ஆன்மா என்று அந்த மூன்றாவது நூற்பாவின் கருத்து சிவஞான போதத்திலே விரிவாக சொல்லப்பட்டது. ஆதலாலே இவர் சுருக்கிவிட்டார், அந்த மூன்று நாலு பாட்டில் முடித்து விட்டார் மூன்றாவது சூத்திரத்தை. இங்கே மூணு நாலு பாட்டு தான். அது சிவஞான போதத்திலே சுருக்கமாக இருந்தால் இவர் விருத்தி சொல்லுவார், ஆசிரியர் விரிவாக சொன்னால் இவர் சுருக்கமாக என நான்கு பாடல்களிலே சுருக்கமாக. இந்த மூன்றாவது நூற்பா ஆன்மாவினுடைய உயிர் என்பது உண்டு, உயிர் என்பது ஒன்று உண்டு என்ற ஆன்மாவினுடைய இருப்பை, ஆன்மாவினுடைய உண்மையை சொல்லுகிற நூற்பா. இதுல அங்க ஏழு விதமான கருத்துக்களை மறுத்தார் சிவஞான போதத்துல. மூன்றாம் நூற்பாவில ஏழு கருத்துக்களை மறுத்தார். ஆன்மா என்பது சூனியம் என்பவர்களை மறுத்தார். இந்த பருவுடம்பே ஆன்மா என்று கூறுகிறவர்களை மறுத்தார். மூன்றாவதாக ஐம்பொறிகளே ஆன்மா என்பவரை மறுத்தார். சூக்ம தேகமே ஆன்மா என்பவர்களை மறுத்தார். பிராணவாயுவே ஆன்மா என்று கூறுகிறவர்களை மறுத்தார். பிரம்மமே ஆன்மா என்பவர்களை மறுத்தார். கருவிக்கூட்டங்களே ஆன்மா என்று சொல்லுகிற இந்த ஏழு பேரையும் மறுத்து ஆன்மா என்பது இவற்றுக்கெல்லாம் வேறாக உண்டு என்றார். அந்த ஏழிலே மூன்றை மட்டும் இவர் எடுத்துக் கொள்ளுகிறார். அதாவது உடம்பு ஆன்மா அன்று என்பது முதல் பாட்டுல, உடம்பு ஆன்மா அன்று இரண்டாவது பாட்டுல, இரண்டாவது பாட்டும் அதே கருத்து தான். இல்ல அதான் முதல் பாட்டு தான். முதல் பாட்டு சூனியவாதத்தை மறுப்பது, முதல் பாட்டு சூனியவாதத்தை மறுப்பது. ரெண்டாவது பாட்டு தான் பரு உடம்பு ஆன்மா அல்ல என்று கூறுவது. அடுத்த பாட்டு ஐம்பொறி ஆன்மா அல்ல என்பது. அடுத்த கடைசி பாட்டு பிராணவாயு ஆன்மா அன்று என்பது. ஆக இந்த கருத்தெல்லாம் நடத்தணுமா உங்களுக்கு? நமக்கு நாள் இடையிடையே முக்கியமானதை மட்டும் பார்த்து கொண்டுதான் போக முடியும். இப்ப முதல் பாட்டை பாருங்க. மூன்றாம் சூத்திரத்துல உயிரெனப்படுவது இந்த உடலின் வேறு உளதாய், ஆன்மா என்பது சூனியம் இல்லாதது என்று கூறுகிறவர்கள் யாரு? புத்தர்கள். புத்தர்களுடைய சூனியவாதம் அதையெல்லாம் முன்னாலே சொல்லி இருக்கிறேன். புத்தர்கள் ஆன்மா என்பது சூனியம் என்பதற்கு அவர்கள் கூறுகிற பொருள் உள்ளதும் அன்று இல்லதும் அன்று, இன்னது என்று சொல்ல ஒண்ணாதது, அதுதான் சூனியம் என்பதற்கு அவர்கள் தருகிற பொருள். உள்ளதும் அன்று இல்லதும் அன்று. அவர்களை மறுத்து ஆன்மா உளது என்று இங்கே திட்டவட்டமாக கூறுகிறார். உடலின் வேறு உளதாய், உற்று செயிர் உறும் இச்சா ஞான செய்திகள் உடையதாய். செயிர்னா குற்றம், செயிர் என்றால் குற்றம். இந்த இடத்திலே எது குற்றம்? அறிவில் இருக்கிற குற்றம் ஆணவமலம். ஆணவமலம் ஆணவமலம் செயிர். செயிர் உறு இச்சா ஞான செய்திகள் உடையதாய். ஆணவமலத்தினாலே மறைக்கப்பட்ட இச்சை ஞானம் அறிவு. செய்தி என்பது செயல், விளைவு அறிவு செயல்களை உடையதாகி இந்த மூன்று ஆற்றல்களையும் ஆன்மா உடையதாகி பயில் உறும் வினைகளை செய்யும். பயில் உறும்னா வினைகளை செய்யும். இன்ப துன்ப பலங்களும் நுகரும். அந்த வினையின் தாங்கள் செய்த வினைக்கு ஏற்ப இன்ப துன்பங்களாகிய பயனை அனுபவிக்கின்றன. பார்க்கில் துயிலோடும் அஞ்சு அவத்தைப்படும். இதுதான் ஆன்மாவினுடைய ஆன்மா ஐந்து நிலைகளை அடையும். என்னென்ன நிலைகள்? விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேருறக்க நிலை, உயிர்ப்பு அடங்கிய நிலை என்ற ஐந்து நிலைகளை மாறி மாறி அடைகிறது. அதற்கு காரணம் என்ன? அந்த ஐந்து நிலைகள் மாறி மாறி வர காரணம் என்ன? ஒரு நிலையிலே இருந்தால் என்ன, விழித்துக் கொண்டே இருந்தால் என்ன நன்றா இருக்குமே, ஏன் இடையிடையே உறக்கம் வருகிறது என்றால், இந்த நமக்கு அமைந்து கொடுக்கப்பட்ட கருவிகள் மாயா கருவிகள், அவையெல்லாம் ஜடம்தானே. எனவே அவை செயல்படும் போது சோர்வடைகின்றன. ஜடப்பொருள்களுக்கு சோர்வு. எனவே இந்த நம்முடைய ஐம்பொறிகள், அந்த கரணங்கள், இவையெல்லாம் சோர்வடைகிற போது அவை செயல்பட முடியாமல் ஒடுங்குகின்றன. அதனாலே இந்த நிலைகளை நாம் படிப்படியாக அடைகிறோம். விழிப்பு நிலையிலிருந்து படிப்படியாக அந்த கருவிகள் குறைய குறைய நமக்கு அறியாமை மேலும் மேலும் அதிகரிக்கிறது. கருவிகள் குறைய குறைய அறியாமை, கருவிகள் சேர சேர நமக்கு அறிவு விளங்குகிறது. எனவே உண்மை துரியாதீதம், துரியாதீதம் என்பதுதான் கேவல நிலை. அதுதான் கேவல நிலை துரியாதீதம். சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம், ஐந்தாவது நிலை துரியாதீதம். இதுதான் முழு அறியாமை நிலை. எல்லா கருவிகளும் நம்மை விட்டு நீங்கி இருக்கிற நிலை துரியாதீதம். அப்போது இந்த ஆன்மா ஆணவத்தோடு ஒன்றுபட்டு இருக்கிறது. அந்த மூலாதாரத்திலே ஆணவத்தோடு மட்டும் இருக்கிற அந்த கேவல நிலை, இது அன்றாடம் நமக்கு வருகிற கேவலம், நாள்தோறும் நமக்கு வருகிற கேவலம். இது நித்திய கேவலம். நாள்தோறும் நமக்கு இந்த அறியாமை வருகிறது, நித்திய கேவலம், ஒவ்வொரு நாளும். ஆனால் தொடக்கத்திலே ஆன்மாக்கள் எல்லாம் இருந்தனவே அந்த கேவல நிலை, அந்த இருள் நிலை, அது அனாதி கேவலம் எனப்படும். அது அனாதி கேவலம், நாள்தோறும் வருவது நித்திய கேவலம். எனவே இது இப்படி ஆன்மாவினுடைய அறிவானது ஒரு நிலையிலே நில்லாமல் கூடியும் குறைந்தும் விளங்கியும் விளங்காமலும் இப்படியெல்லாம் திரிபு அடைவது இயற்கை அல்ல. நமக்கு இயற்கை அன்று. இது நம்முடைய இயற்கையான நிலை அல்ல. எது இயற்கையான நிலை அல்ல? நமக்கு உடம்போடும் கருவிகளோடும் கூடி ஐந்து அவத்தைப்படுவது நமக்கு இயற்கை அன்று. அறிவுப்பொருளாகிய ஆன்மா என்றும் ஒரே நிலையான அறிவோடு இருப்பதுதான் அதற்கு இயற்கை. என்றும் மாறாத ஒரே நிலையான அறிவோடு இருப்பதுதான் ஆன்மாவுக்கு இயற்கை. அது எப்போது வருமென்றால் சிவத்தை சார்ந்து சிவத்தோடு ஒன்றுபட்டு இருக்கிற போதுதான் அந்த நிலை, இயற்கையான நிலையை நாம் பெறுவோம். நம்முடைய இயற்கையை, நம்முடைய இயற்கை நிலையை முத்தி நிலையிலேயே தான் அடைவோம். கட்டுநிலை என்பது செயற்கை ஆன்மாவுக்கு, முத்தி நிலை என்பது ஆன்மாவுக்கு இயற்கை. முத்தி நிலைதான் இயற்கை, கட்டுநிலை என்பது செயற்கை. எனவே இங்கே அடுத்த பாட்டுல பரு உடம்பு உயிராகாது. இது இந்த பரு உடம்புதான் உயிர் என்பவர்களை மறுப்பது. ஏனென்றால் அவர்கள் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அறிவு என்பது இந்த உடம்பிலேதானே நிகழ்கிறது, இந்த உடம்பிலேதான் உணர்வு இருக்கிறது. எனவே இந்த உடம்புதான் உயிர், என்று வாதிக்கிறவர்கள். அவர்களை எப்படி மறுக்கிறார்? உடலின் வேறு உயிர் ஏன்? அவர்கள் கேட்கிற கேள்வி, உடலுக்கு வேறாக உயிர் என்ற ஒன்றை ஏன் கொள்ள வேண்டும்? உடலின் வேறு உயிர் ஏன்? இந்த உடலன்று உணர்வது என்று கேட்கிறார். என்னில் என்று நீ கேட்டால் மறுக்கிற அவர்களுக்கு விடை கூறுகிறார். உடல் சவமான போது உடலினுக்கு உணர்வு உண்டோதான். அந்த உடல் பிணமாக கிடக்கிற போது எல்லா கருவிகளும் இருக்கத்தானே செய்கின்றன, என்ன குறைந்து விட்டது? அப்படியானால் ஏன் அறிவு நிகழவில்லை? விழித்திருக்கிற போது அறிவு உண்டாகிறது உடம்புல, பிணமாக கிடக்கிற போதும் அதே கருவிகள் தான் இருக்கின்றன, ஆனால் ஏன் அறிவு நிகழவில்லை என்று கேட்கிறார். உடலினுக்கு உணர்வு ஏன் இல்லை? அதற்கு அவர்கள் என்ன விடை கூறுகிறார்கள்? உடலினில் வாயு போனால் உணர்ச்சி இன்று உடலுக்கு, அது அவர்கள் சொல்லுகிற பதில். இந்த உடம்பிலிருந்து பிராணவாயு போய்விட்டது, அதனாலே உணர்ச்சி இல்லை என்று விடை சொன்னார். அப்படியா? அந்த வாதம் எப்படி சரியாகும்? அதாவது பிராணவாயு நீங்கினதனாலே அறிவு இல்லை என்கிறாய். சரி, பிராணவாயு இருக்கிற போது அறிவு இருக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய வாதப்படி பிராணவாயு இருந்தால் அறிவு இருக்க வேண்டும். நீ உறங்குகிற காலத்துல பிராணவாயு ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது, இருக்கத்தானே செய்கிறது. அப்போது உன்னுடைய அறிவு எங்கே போயிற்று? அப்போது ஏன் அறிவு நிகழவில்லை உறக்கத்துல என்று கேட்கிறார் கடைசி வரியில். உடலினில் வாயு போகாத உறக்கத்தில் உணர்வது இன்றே என்று சொல்லி அவர்களை அதோட உட்கார வைத்து விட்டு அடுத்து, ஐம்பொறிகளே உயிர் என்பவரை மறுக்கிறார். அறிவது ஐம்பொறியே என்னில் என்று நீ சொன்னால் உறக்கத்தில் அறியாவா? அந்த உறக்கத்திலேயும் அந்த ஐம்பொறிகள் இருக்கின்றனவே, ஏன் அறியவில்லை? உறக்கத்தின் அறியாவாகும். மேலும் இன்னொரு காரணம், அறிவதும் ஒன்று ஒன்றாக. அது ஆன்மா என்றால் எல்லாவற்றையும் அறிய வேண்டுமே, ஆனால் இந்த ஐம்பொறிகள் அறிவது எப்படி? ஒன்று ஒன்றாக, ஒவ்வொரு புலனாக. இப்ப கண்ணறிந்ததை செவி அறியார், அதே போல செவி அறிந்ததை நாக்கோ வேறு இந்திரியமோ அறியார். ஒன்று ஒன்றாகத்தானே அறியும். அதற்கு அவர்கள் சொல்லுகிற விடை, அதுதான் அவர் அந்த அவற்றினுடைய இயல்பு. ஒன்று ஒன்றாக அறிவதுதான் ஐம்பொறிகளினுடைய இயல்பு. ஒன்று ஒன்றாய் அறியுமென்னில் அறிவுகள், இன்னொன்னு மறுக்கிறார், அறிவுகள் அறிவுகள்னா இங்கே ஐம்பொறிகள், அறிவுகள் ஐம்பொறிகள் ஒன்றை ஒன்று அங்கு அறிந்திட. ஆன்மா என்றால் எல்லாவற்றையும் அறிய வேண்டும் அல்லவா? இங்கே இந்த ஐம்பொறிகள் உலகப் பொருளை அறியுமே தவிர தங்களை பற்றி அவை அறிய. இப்போ கண் பார்த்து அறியும் என்பதை அந்த கண் அறியுமா? கண் நான் பார்த்தறிகிறேன், நான் இந்த பொருளை பார்க்கிறேன் என்ற அந்த அறிவு இந்த கருவிகளுக்கு இருக்கிறது, ஐம்பொறிகளுக்கு. புறப்பொருளை அறியுமே தவிர தங்களை பற்றி அவை அறிய மாட்டார். ஆனால் ஆன்மா அப்படி இல்லையே, நான் அறிகிறேன், உலகத்தை அறிகிறேன், நான் என்னை அறிகிறேன் என்று சொல்லுகிறோமே. ஆக நான் என்று சொல்லுகிற அந்த ஆன்மா எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். தன்னையும் அறிய வேண்டும், பிற பொருள்களையும் அறிய வேண்டும். ஆனால் இந்த ஐம்பொறிகள் அப்படியல்ல, உலகப் பொருளை அறியுமே தவிர தன்னை அவை அறியாது நிற்கும். அறிவுகள் ஒன்றை ஒன்று அறிந்திடா ஐந்தையும் கொண்டு. ஆதலால் இந்த ஐந்து பொறிகளையும் வாயில்களாக கொண்டு அறிகின்ற ஒரு பொருள் தனியாக இருக்கிறது. நான் கண்டேன், நான் கேட்டேன், நான் உண்டேன், நான் உயிர்த்தேன், நான் உற்று அறிந்தேன் என்று இந்த ஐந்தையும் கொண்டு அறிந்து நான் என்று சொல்லுகிற ஒரு உயிர் தனியாக இருக்கிறது. அறிவது ஒன்று உண்டு, அகுது ஆன்மா. ஐம்பொறி அறிந்திடாதே என்று அடுத்து கடைசி பாட்டிலே பிராணவாயு ஆன்மா என்பவர்களை மறுத்தது. அறிந்திடும் பிராணவாயு, பிராணவாயுவே அறிந்திடும், அடங்குதல் விடுதல் செய்தார். அடங்குதல் விடுதல் செய்தால்னா உள்ளே போய் வெளியே வந்து இப்படி இயங்குவதால் பிராணவாயு தான் அறிகிறார். அதை மறுக்கிறார் அடுத்த வரியிலே, அறிந்திடாது. நீ நினைப்பது போல அவை பிராணவாயு என்பது ஜடம்தானே, அறிவற்றது, அறிந்திடாது. உடல் உறக்கத்து அறிவின்மை, இது ஆசிரியர் சொல்லுகிற மறுப்பு. உடல் உறங்குகிற போது அந்த பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் உறக்கத்திலே அறிவு நிகழவில்லை. எனவே உடல் உறக்கத்து அறிவின்மையால் பிராணவாயு உயிரல்ல. அதற்கு அவர்கள் கூறுகிற அமைதி கரணமின்மை. ஏன் உறக்கத்தில இந்த பிராணவாயு அறிய முடியவில்லை என்றால் கருவிகள் செயல்படாமல் ஓய்ந்து விட்டன. அதனால்தான் இந்த பிராணவாயு அறிய முடியவில்லை, கரணம் இன்மை என்று காரணம் காட்டுகிறார். அதையெல்லாம் நீங்க பிரிச்சு பார்க்கணும். அறிவின்மை வரைக்கும் ஆசிரியர் சொன்ன விடை, கரணமின்மை என்பது அவர்கள் கூறுகிற மறுப்பு. அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் கரணமின்மை. அதற்கு அவர் ஆசிரியர் கூறுகிற பதில், ஆக உறக்கத்தில கருவிகள் இல்லாததனாலே பிராணவாயு அறிய முடியவில்லை என்று நீ சொல்லுகிறாய். இந்த கருவிகளுக்கெல்லாம் தலைவன் யாரு? உன்னுடைய கருத்துப்படி தலைவன் யார்? பிராணவாயு. பிராணவாயு தான் ஆன்மா என்று சொல்லுகிறாய். ஆதலால் பிராணவாயு தான் இந்த உடம்புக்கு தலைவன். அப்படியானால் தலைவனை இயங்கிக் கொண்டிருக்கிற போது அவனுக்கு கீழ்பட்ட கட்டுப்பட்ட கருவிகள் செயல்படாமல் ஒய்ந்திருக்க முடியுமா? எனவே இது எதைக்காய்? ஆனால் பிராணவாயு ஓடிக்கொண்டிருக்கிற போதும் இந்த கருவிகள் செயல்படாமல் ஒடுங்கி கிடக்கின்றன. எனவே இது எதை காட்டுகிறது? பிராணவாயு தலைவன் இல்லை, தலைவன் இல்லை. அதான் சொல்லுகிறார், அறிந்திடும் முதலியாயின். பிராணவாயுதான் எல்லாவற்றையும் அறியக்கூடிய முதலின். என்ன முதன்மை? முதன்மை உடைய தலைவன். மூவர் முதலியும் பாங்க இல்லையா? மூவர் முதலி என்ன பொருள்? ஆமா, தலைமை, தலைமை. அந்த மூவர் பெருமக்கள் அறிந்திடும் முதலியாயின் அது நிற்க, அது செயல்பட்டு நிற்கும் போது கரணம் போகா, கரணம் போகாமல் இருக்க வேண்டும், செயல்படாமல் இருக்க வேண்டும். ஆனால் கரணம் போய்விட்டனவே. எனவே அறிந்திடும் பிராணன் தன்னை அடக்கியும் விட்டும் ஆன்மா. ஆன்மா என்பது பிராணவாயுவுக்கு வேறாக இருந்து அந்த பிராணவாயுவையும் செலுத்தி அறிகின்றது. அதற்கு இந்த கருத்துக்கு நாலாவது சூத்திரத்துல தான் ஒரு நல்ல ஓமை, நல்ல ஓமை நாலாம் சூத்திரத்துல வரும். இப்ப நாலாம் சூத்திரம் அடுத்துதான் நான்காவது நூற்பா. இப்ப அந்த இந்த நாலாவது நூற்பாவிலே சொல்லப்படுவது அந்த கரணங்கள். ஐம்பொறிகளுக்கு அந்த கரணங்களுக்கு என்ன வேறுபாடு? தொழிலிலே ஐம்பொறிகளுக்கு அந்த கரணங்களுக்கும் என்ன வேறுபாடு? ஐம்பொறிகள் எவற்றை அறிகின்றன, அந்த கரணங்கள் எவற்றை அறிகின்றன? நாம் ரெண்டு வகையான அறிவு படுத்திருக்கிறோம் இல்லையா? ரெண்டு வகையான அறிவு. என்ன அறிவு? அதுக்கு என்ன அந்த கலை சொல்? என்ன பொது அறிவு, சிறப்பறிவு, நிர்விகற்பம்? அதை சொன்னால்தான் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்று பொருள். நிர்விகற்ப அறிவு, சவிகற்ப, அப்படின்னா தான் கேட்பவர்கள் மிரள்வார்கள். நிர்விகற்ப அறிவு, சவிகற்ப அறிவு, அதுக்கு மேல நிர்விகற்ப ஞானம், சவிகற்ப ஞானம். இந்த நிர்விகற்பமாகிய பொது அறிவுக்கு உதவுகின்ற கருவிதான் ஐம்பொறி. ஐம்பொறிகளாலே வருவது பொது உணர்வு தான். ஏதோ ஒன்று என்ற அளவிலே பொதுவாக அறிவதுதான் ஐம்பொறிகள். அது இன்னதுதான் என்று சிறப்பாக அறிவன இந்த அந்தக்கரணங்கள். அந்த ரெண்டாவது பாட்டை பாருங்க. ரெண்டாவது பாட்டுல இரண்டாவது பாட்டுல 192 அந்த நான்கு கருவிகள் கருவியாம் மனமும் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கும் பெயரை சொன்னார். நான்கும் மருவி ஆன்மாவே என்ன வரும். இந்த நான்கு அந்த கரணங்களும் ஆன்மாவோடு மிக நெருங்கிய சம்பந்தம் உடையவை. ஆன்மாவே இவை ஆன்மாவே என்று சொல்லும்படியாக அவ்வளவு ஒற்றுமைப்பட்டு இருக்கின்றன. இவைதான் ஆன்மா என்று சொல்லும்படியாக ஆன்மாவோடு நெருக்கம் உடையவை இந்த அந்த கரணங்கள். மருவி ஆன்மாவே என்ன வரும். ஆனால் இவை ஆன்மாவா என்றால் இல்லை. ஆனால் இவை ஆன்மா அல்ல. அதற்கு சொல்லுகிற ஓமை என்ன? தீபம் விளக்கொளி. கண்ணானது பொருள்களை காணுவதற்கு விளக்கு ஒளி காட்டுகிற உதவியை செய்கிறது. கண் பொருள்களை காணுவதற்கு விளக்கொளி உதவுகிறது இருளிலே. அதுபோல இந்த ஆணவ இருளிலே ஆன்மாவானது அறிவு விளங்குவதற்கு இந்த அந்த கரணங்கள் விளக்கை போல விளக்கொளி போல உதவி செய்கின்றன. தீபம் எனத் தெரிந்து, எனவே இந்த அந்த கரணங்கள் தீபத்தை போல என்பதை அறிந்து அங்கு ஒருவி ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர் தமை உணர்ந்தோர். மிக உயர்ந்த பெரிய கருத்தை சொல்லுகிறார் இந்த இடத்திலேயே. அதாவது இந்த கருவிகள் நான் அல்ல, ஆனால் இப்போது எப்படி இருக்கிறோம்? அந்த கருவிகளே நான் என்றுதானே இருக்கிறோம். அந்த கருவிகளே நான், அவற்றோடு அந்த அளவுக்கு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம். கண் பார்க்கிறது, நான் பார்க்கிறேன் என்று சொல்லுங்கள். கண் பார்க்கிறது. காது கேட்கிறது, நான் கேட்டேன். எனவே அவற்றின் செயலையெல்லாம் நம் செயலாகத்தானே நாம் சொல்லுகிறோம். எனவே இந்த கட்டு நிலையில கருவிகளே நாம, அவற்றோடு அத்துவிதமாக ஒன்றுபட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கருவிகள் நான் அல்ல, இந்த கருவிகள் நானல்ல என்ற உண்மையை தெரிந்து, அந்த உண்மையை தெரிந்தால், இந்த கருவிகள் நானல்ல என்ற உண்மையை தெரிந்தால் என்ன உண்டாகும்? அதாவது இந்த கருவிகளுக்கு மேலானவன் நான். நான் சித்துப்பொருள், இந்த கருவிகள் அறிவற்ற ஜடப்பொருள். நான் இவற்றுக்கு மேலானவன், நான் தான் இவற்றை இயக்குகிறேன் என்ற உண்மையான அறிவு வருமானால் நமக்கு இந்த சிற்றறிவு போய்விடும். இப்போது இருக்கிற சிற்றறிவு நீங்கிவிடும். அப்போது நமக்கு இயற்கையாக இருக்கிற வியாபக அறிவு, விரிந்த அறிவு உண்டாகும். கருவிகளினுடைய தொடர்பு நீங்கினால், கருவிகள் இருக்கிற வரை அவை நம்முடைய அறிவை கட்டுப்படுத்தி நிற்கின்றன. இந்த உடம்பும் உடம்பில் உள்ள கருவிகளும் நம்முடைய வியாபக அறிவை விளங்க ஒட்டாமல் தடுத்து சிற்றறிவை உண்டாக்குகின்றன. ஆனால் இவற்றை வேறாக கண்டால் விரிந்த அறிவு நமக்கு வந்துவிடும். இப்போ அந்த யோகிகள் எல்லாம் எப்படி அந்த எல்லாவற்றையும் அறிகிறார்கள்? யோகிகள் அந்த ஆணவ மலத்திலிருந்து சிறிது நீங்கி அவர்கள் அந்த விரிந்த அறிவை பெற்றுவிடுகிறார்கள். அதனாலே முக்காலத்தையும் அவர்கள் உணர்ந்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். அது வியாபக அறிவு. அது போன்ற அறிவை பெற முடியும். கருவிகளின் தொடர்பு நீங்கினார். அந்த நிலையிலே அந்த எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு நிலை வந்தவுடனே அந்த ஆன்மா என்ன நினைக்கிறது? நான் தான் உண்மையிலே பெரியவன், நான் தான் பிரம்மம், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், நான் தான் பிரம்மம் என்ற ஒரு ஒரு செருக்கு உண்டாகிறது. அப்படி எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மையை பெற்று அந்த அறிவு எனக்கு உரியது, நான் தான் இந்த அறிவை உடையவன் என்று எண்ணி செருக்குக் கொள்ளுகிற அறிவுதான் பசு ஞானம். அதுதான் பசு ஞானம். பசு ஞானம் என்பது விரிந்த அறிவுதான். ஆனாலும் ஆணவ மலம் நீங்காத நிலை. ஆணவ மலத்தினுடைய வாசனை இன்னும் முழுதுமாக நீங்கவில்லை. அந்த ஆணவ மல வாசனைதான் நான் என்ற அந்த முனைப்பை கொடுக்கிறது. இந்த நிலையிலும் இந்த வியாபக அறிவை பெற்ற இந்த காலத்திலும் அந்த ஆன்மாவுக்கு உடனிருந்து அந்த வியாபக அறிவை தருவது எது என்றால் அது இறைவனுடைய திருவருள்தான். அதை தெரிந்து கொள்ளாமல் இந்த ஆன்மா நானே பெரிய பொருள், நானே அறிகிறேன், நான் எல்லாவற்றையும் அறிகிறேன், என்னாலே எல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு நினைப்பு வருகிறதே, அதுதான் பசு ஞானம். இது ஆணவ மல வாசனையினால் உண்டாகும். பிறகு இது ஒரு இடைப்பட்ட நிலை, இதுவே முடிவான நிலை அல்ல. பிறகு ஞானாசிரியருடைய உபதேசத்தினாலே அது திருவருள்தான் நாம் நம்மை இந்த நிலையிலும் நம்மை வழிகாட்டுகிறது, நம்மை செலுத்துகிறது. எனவே இது என்னுடைய செயல் அல்ல, இது திருவருள் செயல். எனவே எனக்கு என்று சுதந்திரமான அறிவு இல்லை, எனக்கு என்று சுதந்திரமான செயல் இல்லை என்ற உண்மையை கடைசியாக அந்த ஆன்மா உணர்ந்து எல்லாம் இறைவனுடைய அருளே என்று அவன் வழிபட்டு நிற்கிற நிலைதான். அவன் ஆண்டான், நான் அடிமை என்ற உணர்வோடு இருக்கிற நிலையிலேதான் அந்த அதுதான் மூன்றாவது நிலையாகிய பதிஞானத்தை பெற்ற நிலை. பதிஞானம், பதிஞானம் என்றால் இறைவனுடைய பதியாகிய சிவத்தினுடைய ஞானம். எனவே மூன்று ஞானங்கள் சைவத்தில் சொல்லப்படுகின்றன. முதலாவது ஞானம் எது? பாச ஞானம். பாச ஞானம், பசு ஞானம், பதிஞானம். பாச ஞானம் என்பது நம்முடைய ஐம்பொறி முதலிய கருவிகளை கொண்டு உலகத்தை

பசுத்துவம் என்ற சொல்லுக்கு ஆணவ மலம் என்ற பொருள். அந்த பசுத்துவம் நீங்காத நிலையில ஏற்படுகிற அறிவாதலாலே இது பசுஞானம் எனப்படுகிறது. இந்த பசுஞானமும் குறைபாடு உடைய அறிவுதான். அந்த பசுஞானம் வருகிற போது பாசஞானம் நீங்கிவிட்டது. ஆக இந்த அறிவெல்லாம் ஒவ்வொன்றாக கழிய வேண்டும். பாசஞானம் எப்போது கழியும் என்றால் பசுஞானத்தை பெறுகிற போது. இந்த பசுஞானமும் நீங்க வேண்டும், கழிய வேண்டும். எப்போது என்றால் அந்த பதிஞானம் உண்டாகிற போது இந்த பசுஞானம் தானாக நீங்கிவிடும். பிறகு அந்த பதிஞானமும் போய்விடுமா என்றால் அதுதான் முடிவான ஞானம். அது எப்போதும் நீங்காமல் அதுதான் சிவத்தை காட்டுகிற ஞானம், பதிஞானம். ஆக இறைவனை பாசஞானத்தாலோ பசுஞானத்தாலோ பார்க்க முடியாது. பரம்பொருளை அவனுடைய பதிஞானத்தாலேதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது இது கடைசி வரியில் அமைத்திருக்கிறார். ஒருவி தீபம் என தெரிந்து அங்கு ஒருவி இந்த கருவிகளையெல்லாம் நீக்கி ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர் தம்மை உணர்ந்தோர் தரும் இது பசுஞானம். பின் சிவஞானம் தனக்கு மேலாம், அதுதான் முடிவான மேலான ஞானம். பிறகு அடுத்த பாட்டுல அந்த கர்ணங்களை செலுத்துகிற எழுத்துக்கள் இவைவை என்று காட்டுகிறார். அந்த ஓம் என்ற ஒலியிலே இருக்கிற ஐந்து எழுத்துக்கள் அகர உகர மகர ஆ ஊ இம் விந்து நாதம் என்ற ஐந்து, அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்ற ஐந்து எழுத்து சூக்கும ஐந்தெழுத்து எனப்படும். இவை சூக்கும ஐந்தெழுத்து. இந்த ஐந்தும் கூடுகிற போது உண்டாகிற எழுத்து தான் என்னது, ஓம் என்பது. ஆ ஊ இம் விந்து நாதம் என்ற ஐந்தும் சேர்ந்த ஒலிதான் ஓம் என்பது. அதை பிரணவம் என்பார்கள். பிரணவம் ஓங்காரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த ஓம் என்பது ஐந்து எழுத்துக்களும் சேர்ந்த நிலை. அதற்கு சமட்டி என்ற பெயர். சமட்டினா தொகுதியாக இருக்கிற நிலை, ஐந்து எழுத்துக்களும் அதுதான் ஓம் என்ற ஓம். வியட்டி வியட்டி பிரணவம்னா அந்த ஐந்து எழுத்துக்களாக விரிந்து நிற்கிற நிலை. பிறகு இந்த பல நிறைய செய்திகளையெல்லாம் சொல்லுகிறார். இவற்றை எந்த எழுத்து எந்த அந்த காரணத்தை செலுத்துகிறது அதை தெரிந்து கொள்ளணும். இல்லை எழுத்து மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமா? அகரம் எதை செலுத்துகிறது? பாட்டுல 193ல அவ்வுடன் உவும் மவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் என்று இருக்குது அல்லவா. ஆவுடன் உவும் மவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள், அதை அந்த வரிசையை கடைசியிலிருந்து கொள்ள வேண்டும். எதிர் நிரல் நிறை என்பார். அகங்காரம் புத்தி மனம். ஆக அகரம் அகங்காரம், உகரம் புத்தி, மகரம் மனம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறகு விந்து நாதம் செவ்விய விந்து நாதம் சித்தமோடு உள்ளம். விந்து என்பது சித்தத்தை செலுத்துகிறது. நாதம் என்பது உள்ளம் என்பது புருடன். புருட தத்துவத்தை செலுத்துவது நாதம். இப்படி இந்த எழுத்துக்களால் செலுத்தப்படுகிற இந்த அந்த கரணங்களால் நமக்கு உலகத்தை பற்றிய உணர்வுகள், உலக நினைவுகள் இடைவிடாது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ஐம்பொறிகளும் அந்த கரணங்களும் சேர்ந்து உலகத்தை பற்றிய பொது அறிவையும் சிறப்பு அறிவையும் இடைவிடாமல் தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருக்கின்றன. அது எது போல என்றால்

0: கடலிலே இடைவிடாமல் அலைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக தொடர்ந்து வருவதைப் போல இந்த நம்மிடத்திலே உலக நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நினைக்காமல் இருக்க முடிகிறதா நம்மாலே? ஏதாவது ஒரு நினைவு, அது நினைக்காத நேரமே இல்லை. எனவே உலகத்தை பற்றிய நினைவுகள் நம்மை இந்த விதத்திலே வந்து அடைகின்றன என்பதை கடைசி வரியிலே சொல்லி உணர்வு உதித்து ஒடுங்குமாறு எது போல என்றால் பவ்வமும் திரையும் போலும். பவ்வம் என்றால் கடல், கடலும் திரை என்றால் அலை. பவ்வமும் திரையும் போலும். பிறகு இந்த ஆன்மாவை பற்றி பிற சமயத்தார் கூறுகிற பல்வேறு கொள்கைகளையெல்லாம் எடுத்து மறுக்கிறார். நாம் வகுப்பிலே அவ்வப்போது இடையிடே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஆன்மாவை பற்றி பிற சமயத்தார் என்ன நினைக்கிறார்கள், என்ன கூறுகிறார்கள். இப்ப தார்க்கிகர் என்ன சொன்னார்கள் நினைவிருக்கா? தார்க்கிகர், அதாவது ஆன்மா என்பது அறிவற்ற பொருள், ஆன்மா என்பது அறிவற்ற பொருள், மனத்தோடு சேரும்போதுதான் ஆன்மா அறிவை பெறுகிறது என்பது தர்க்க மதத்திலே கொள்கை. சமண மதத்திலே என்ன கருத்து, சமணர்கள் அதை மறுக்கிறார். ஆன்மா உடம்பு அளவிலே நிறைந்திருக்கும் என்கிறார்கள் சமணர்கள். இந்த உடம்பு முழுதும் ஆன்மா நிறைந்திருக்கும், அதை எப்படி மறுக்கிறார்? அப்படி என்றால் இந்த ஐந்து அவத்தை எப்படி நடக்கும், ஐந்து அவத்தை எப்படி உண்டாகும்? உடம்பு முழுதும் ஆன்மா குறைவின்றி நிறைந்திருந்தால் ஐந்து அவத்தை எப்படி நிகழும்? இன்னொரு கேள்வி, அப்படியானால் சின்ன உடம்புல சின்ன அறிவு இருக்க வேண்டும். ஆமா, அதான உடம்பு முழுதும் நிறைந்திருக்கும்னா உடம்பு அளவிலே இருக்கும் என்றால் அதான பொருள். என்னுடைய அறிவு என்ன ஆகுறது? சின்ன உடம்புல சின்ன அறிவு, பெரிய உடம்புல பேரறிவா? அது பொருத்தமாக இல்லையே. மேலும் ஒரு உறுப்பை குறைத்து விட்டால் அந்த அளவுக்கு உயிர் அறிவு குறைந்து விடுகிறதா? நான் ஒரு கை போய்விட்டால் அறிவு குறைந்து விடுமா அந்த அளவுக்கு? எனவே உடம்பு முழுதும் நிறைந்திருப்பது என்பது பொருத்தமில்லை என்று சொல்லி மறுக்கிறார். இது சமணருடைய கருத்து. பிறகு வைணவத்தில், வைணவ சமயத்தில் உயிர் என்பது அணு, அணு அளவு சிறியது என்பது வைணவ கோட்பாடு. அணு அளவாக இருக்கும் உயிர், அதை எப்படி மறுக்கிறார்? உயிர் அணு போல சிறியதாக இருந்தால் உடம்புல எத்தனையோ துவாரம் இருக்க, 9 துவாரங்கிறாங்க, ஏதாவது ஒரு வழியாகாது ஓடி விடாதா? எப்படி உடம்புல தங்கி இருக்கும் என்று கேட்கிறார். பிறகு மிகப்பெரிய பாரத்தை எல்லாம் இந்த அணு அணு அளவாகிய உயிர் எப்படி தாங்குகிறது? தலையில பெரிய பாரத்தை வைத்தால் இந்த உயிர் எப்படி தாங்குகிறது என்று கூறி மறுக்கின்றார். அப்படியானால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது ஆன்மாவை பற்றி? இப்படியெல்லாம் மறுத்தால் சைவ சித்தாந்தம் ஆன்மாவை பற்றி என்ன சொல்லுகிறது? இவ்வளவு படித்து விட்டீர்கள், அதாவது அந்த பாட்டு, அந்த ஒரு பாட்டு நேரம் இருக்க, நேரம் ஆச்சு. இந்த ஒரே ஒரு பாட்டுல அசித்து அருங்கிற பாட்டு தொடக்கம், அசித்து அரு எத்தனாவது பாட்டு? 100. அதுதான் உயிரை பற்றிய சைவ சித்தாந்தத்தின் நிலை. அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றாய், அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றாய். என்ன பொருள்? அசித்து அரு அவ்யாபகம் என்பது இறைவன், அசித்து அரு என்பது இறைவன், இறைவன் இறைவனுடைய வியாபகத்தை போல வியாபக ஆன்மாவுக்கு இல்லை. ஆன்மா வியாபக பொருள் தான், ஆனால் இறைவனை போன்ற பெரு வியாபகம் ஆன்மாவுக்கு இல்லை, அடங்கிய வியாபகம். ஆன்மாவினுடைய வியாபகம் எப்படிப்பட்டது என்றால், இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற வியாபகம். அதற்கு என்ன சொல்லு? வியாபியம். எனவே இறைவனிடத்திலே வியாபியமாக இருப்பது. அடுத்த வரி பாருங்க, அது ஒரு முக்கியமான கருத்து. வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாய். வசித்திட வரும் வியாபி, அதாவது எந்த பொருளை சார்ந்தாலும் அதன் வசப்பட்டு விடும். எந்த பொருளை சார்ந்தாலும் அந்த பொருளின் வசப்பட்டு தன்னுடைய வியாபகத்தன்மையை இழந்து அதற்குள்ளே வியாபியமாக இருக்கும். இப்போ ஆன்மா இந்த உடம்பின் வசப்பட்டு நம்முடைய வியாபகத்தை இழந்து உடம்புக்குள்ளே நாம் வியாபியமாக இருக்கிறோம். ஆக நாம் எப்படிப்பட்டவர்கள்? வியாபியாக இருக்க வேண்டிய வியாபகம் உடைய நாம். நமக்கு கீழே இருப்பது மாயை, ஆனால் இப்போது நாம் மாயைக்கு உள்ளே கிடக்கிறோம். அதான் முன்பாட்ட வந்துடும், மாயால் தான் வயிற்றுள் மன்னி என்று முன்னாலே சொன்னார். ஆக மாயைக்குள்ளே ஆன்மா அடங்கியிருக்கிறது. இது செயற்கை, இது நமக்கு இயற்கை அல்ல. மாயை நமக்கு கீழ்பட்டது. பெரிய பொருள் சிவம், இறைவன். இறைவனுக்கு அடுத்த பெரிய பொருள் ஆன்மா. நமக்கு கீழேதான் பாசம், அறிவற்ற பாசம். ஆனால் நாம் பாசத்தினாலே, பாசத்தின் வசப்பட்டு நம்முடைய வியாபகத்தன்மையை இழந்து மறந்து அந்த பாசத்துக்கு அடிமையாகி அதற்கு உள்ளே அடங்கி இருக்கிறோம். அதை சொல்லுகிறார் வசித்திட. வசித்திடனா அந்த வசியம் செய்ய, அந்த நம்மை சார்ந்த பொருள் நம்மை வசியம் செய்ய அதன் வசப்பட்டு வரும் வியாபி. நம்முடைய உண்மை நிலை வியாபகமாக இருப்பது. வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாகி, நசித்திடா ஞான செய்தி அறிவும் செயலும் அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையதாகி பசு என நிற்கும் ஆன்மா என்பதுதான் அடுத்த பாட்டிலே தொடங்குறாங்க. மாயைதன் மாயையின் வயிற்றுள் மண்ணின் வருகிற அடுத்த பாட்டுல மாயையின் வயிற்றுள் மண்ணி. ஆக மாயையின் வயிற்றுள் மண்ணி வரும் செயல் ஞானம் இச்சை பிறகு ஏயும் அக்கலாதி மூன்றால் ஏகதேசத்தின் எய்ந்து ஏகதேசமாக அறிவு விளங்க பெற்று ஆயும் முக்குணங்கள், அந்த சத்துவம் முதலிய முக்குணங்கள், அந்த கரணங்கள் ஆதி எல்லாம், இவையெல்லாம் காய பெத்தங்களா, இவையெல்லாம் நமக்கு உடம்பாக அமைந்து நம்மை கட்டுப்படுத்தி நிற்கின்றன. காய பெத்தங்களாகி இவற்றோடு கலந்து உடன் நிற்கும் ஆன்மா என்று சொன்னார். சரி, நாளைக்கு பார்க்க.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கலிற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: அடுத்தது ஏழாவது பாடல் உந்தியார். ஏழாவது பாடல் உந்தியார்ல ஏழாவது பாடல். உள்ள முறையில் உடனாவர் அல்லது தெல்ல அறியர் என்று உந்திபர சிற்பர செல்வர் என்று உந்திபர. இதில் நான் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இதில் உரையிலையும் நிறைய மாறுபாடுகள் இருக்குது. அதனால் நாம் இங்கே படித்து அது ஒரு அது ஒரு வழியான பொருள். இதற்கு மற்றொரு படியாக உரை சொல்பவர்களும் உண்டு. அதில் அப்படியே இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் நான் ரெண்டு மாறுபட்ட உரையாசிரியர்களுடைய உரையை சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பாடல்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லணும். உள்ள முருகில் உடனாவர் அல்லது முதல் வகையாக பொருள் கொள்றது எப்படி வேணும்னா, பொருள் கொள்ளும் முறையில் ஒன்று ஒன்றுனே போட்டுக்கிடுங்க. பொருள் கொள்ளும் வகை ஒன்று போட்டு அந்த பொருளை எழுதிக்கிடுங்க. என்ன பொருள் இது நமக்கு தெரியும். உள்ளம் உருகினாதான் பெருமான் நமக்கு தோன்றுவார். உள்ளம் உருகில் உடனாவர், அந்த சிவபெருமான் அவனை உள்ளம் உருகி வழிபட்டால் நாம் உடனாவர். தெல்ல அறியர் என்று அப்படி அல்லாது அவரை அறிவதற்கு தெளிவதற்கு இயலாது. தெல்ல அறியருங்கிறது பாடலில் உள்ளது. அவரை அறிவதற்கு அறிந்து அனுபவிப்பதற்கு இயலாததாகிவிடும். தெல்ல அறியராக இருப்பவர் யாருன்னா சிற்பர செல்வர், அந்த மேலான பரமாகிய சிவபெருமானே சிவபெருமானே ஆவார் என்று உந்தீபர. நம் உள்ளம் உருகினால் அவர் உடனாவர், அல்லது அவரை அறிய முடியாது, அறிந்து அனுபவிக்க முடியாது. அதைத்தான் தெல்ல அறியர் என்று உந்திபர. அப்படிப்பட்டவர் யாரு? தெல்ல அறியராக இருப்பவர், உள்ள முருகில் உடனாவராக இருப்பவர் யாருன்னா சிற்பர செல்வர், அந்த மேலான பரம்பொருளாகிய அவனை. செல்வம் எல்லாம் அவன் கடலேத்தும் செல்வம் தானே, அதனால அவன்தான் பெரும் செல்வன், அந்த சிற்பர செல்வர் என்று உந்திபர. இது ஒரு பொருள். இன்னொரு வகையா பொருள் கொள்ளும்ல இன்னொரு முறை, அடுத்த முறை என்னன்னா, அப்ப இதுல உடனாவர் என்பது யார குறிக்கே? பெருமான், சிவபெருமான் நம் உடனாவர். சிற்பர செல்வர் என்பதும் சிவபெருமான். அதை எழுதிக்கிடுங்க. இந்த பொருள்படி சிவபெருமான் உடனாவர், அறிவதற்கு அறியவரும் அந்த பரம்பொருளே, சிற்பர செல்வராக இருப்பதும் அந்த பரம்பொருளே. இது ஒரு வகையாக நாம பொருள் கொள்றோம். இன்னொரு வகையாக பொருள் கொள்ள வேண்டும் என்றால், இன்னொரு வகை அடுத்த வகை நம்ம எப்படி பொருள் கொள்றோம்னா, அடியார்களை வச்சுக்கிறோம். அடியார்கள் இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் உள்ள முருகி அவனோடு ஒன்றாவர். பக்குவ ஆன்மாக்கள், பக்குவ ஆன்மாக்கள் அல்லது இது ஆச்சாரியிடத்துல உபதேசம் பெற்ற ஆன்மாக்கள், பக்குவ ஆன்மாக்கள் அல்லது ஆச்சாரியனிடம் உபதேசம் பெற்ற அந்த ஆன்மாக்கள் உள்ளம் உருகி, தங்கள் உள்ளம் உருகி அவனோடு உடனாவர். அவனோடு உடனாவர் அல்லது இது தவிர, இது தவிர தெல்ல அறியர், இது தவிர தம்மை தனியாக காணமாட்டார். தம்மை தனிய காணார், தம்மை தனியே காணார்னா என்ன அர்த்தம்? அசிவத்தோடு ஒன்றியே இருப்பர். தம்மை தனியே காணார், அதாவது அவர் சிவத்தோடு ஒன்றியே இருப்பர். அதத்தான் தெல்ல அறியர்னு சொல்ற. தெல்ல அறியர்னா தம்மை தானாக காணமாட்டார்கள், சிவமாகவே காண்பர், இந்த சிவத்தோடு ஒன்றியே இருப்பர். சிற்பர செல்வர், சிற்பர செல்வர் என்றால் அந்த சிற்பரத்தையே தனக்கு செல்வமாக கொண்டவர்கள். சிற்பர செல்வர் என்பது இங்க யார குறிக்கே? இந்த இப்படி வர சொல்லும் போது அது யார குறிக்கே? அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவை குறிக்கே. இப்படிப்பட்டவர்கள் அந்த பெருமானாகிய மேலான செல்வத்தை உடையவர்கள் ஆவார்கள். என்ன குழப்பமா இருக்கா? முதல் வகை உரையில எல்லாமே சிற்பர செல்வர்ங்கிறது யார குறிக்கே? சிவபெருமானையே குறிக்கே. தெல்ல அரியர் என்பதும், தெல்ல அரியர் என்பதும் யார குறிக்கே? சிவபெருமானையே குறிக்கி. அவன் அறிந்து உணர்வதற்கு அருமையானவன் என்ற முறையில பொருள் கொள்கிறோம். இப்ப இப்படி பொருள் கொள்ளும் பொழுது என்ன ஆகுது? இது எல்லாமே பக்குவ ஆன்மாவை குறிக்கிறது. இந்த பக்குவ ஆன்மா என்ன பண்ணுது? உள்ள முருகி அவனோடு உடனாகிறது. தன்னை தனியே காணாது, சிவமாகவே சிவத்தோடே இயந்தே காண்கிறது. அப்புறம் மூணாவது, அந்த பரம்பொருளையே தனக்கு செல்வமாக கொண்டவர்களாக இருக்கின்றன. சிற்பர செல்வர் என்று உந்திப்பர, அந்த சிற்பரத்தையே தனது செல்வமாக கொண்டவர்கள், அந்த பரத்தையே தனக்கு செல்வமாக கொண்டவர்கள் இல்லையா? இறைவன் கழலேத்தும் இன்பம் இன்பமே, செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. அதனால இவர்கள் சிற்பர செல்வர் என்று சொல்லப்படுகின்றனர். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒரு உரையில அவரையே பெருமானையே எல்லாம் சொல்றோம், ஒரு உரையில அந்த பக்குவ ஆன்மாவே சொல்றோம். ரெண்டு பொருத்தமானதாக தான் இருக்கு. அதனால நீங்க அந்த உரை பின்னாடி எப்பவும் படிக்கும் பொழுது இந்த மாதிரி வேறுபாடுகள் வரும். நான் ஒவ்வொரு பாடல்லையும் இப்படி வித்தியாசமா இருக்கு, ரெண்டையும் சொன்னோன்னா நீங்க ரொம்ப குழப்பிடுவாங்க. அதனால ஒரே போக்கில் சொல்றேன். ஒரு எடுத்துக்காட்டாக இப்படியும் பாடலுக்கு இப்படியும் உரை கொள்ளலாம் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த முறைய சொல்றேன். வகுப்புல என்ன சிவபெருமான சொன்னாங்க, இந்த உரையில அடியார் என்று போட்டிருக்க, ரெண்டும் வித்தியாசமே என்ற நினைப்புக்கு, இந்த கலக்கத்துக்கு இடம் வரக்கூடாது. சரி, இந்த உள்ளம் உருகில் உடனாவர் என்ற சொற்றொடரை ஞானசம்பந்த பெருமானும் திருமுறையில இதே சொற்றொடர், இத அதை வச்சுதான் நம்ம சாத்திர ஆசிரியர்கள் அந்த சொற்றொடர்களை எடுத்து, சாத்திர ஆசிரியர்களுடைய பாடல்கள்ல ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சொற்றொடரும் எல்லாம் ஒன்று போலதான் இருக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் உணர்த்துவது பெருமான் தான் இல்லையா? எனது உரை தனது உரையாகன்னு சொல்றாரு இல்லையா ஞான சம்பந்த பெருமான். எனது உரையெல்லாம் என்னோட உரை இல்ல, யாரோட உரை? தனது உரைன்னு சொல்ற. அதை நம்ம எல்லா சாத்திரம் தோத்திர நூல்கள் எல்லாவற்றிலும் அதனுடைய உண்மையை நாம காணலாம் இல்லையா? அதனால இதே சொல்லாட்சியே ஞானசம்பந்தனுடைய திருமுறையில, பன்னீர் பொலிந்த வீணைய, ரெண்டு வரிய குறிச்சுக்கிடுங்க, பன்னில் பொலிந்த வீணையர் பதினன் கணமும் உணரா நஞ்சு. அடுத்த வரி, உண்ண பொலிந்த மிடற்றினர், மிடர்ன கழுத்து, உள்ளம் உருகில் உடனாவர். அதை கோடு போட்டுக்கிடுங்க, உள்ளம் உருகில் உடனாவர், உள்ளம் உருகில் உடனாவர். அப்ப இந்த இதை பார்க்கும் பொழுது சுவாமியைத்தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா? பன்னீர் பொலிந்த வீணையர் பதினன்கணமும் உணரா நஞ்சு உண்ண பொலிந்த மிடற்றினார். அவர் எப்படிப்பட்டவர்? உள்ளம் உருகில் உடனாவர். நம்ம மணிவாசல்லாம் நிறைய நம்ம இதில் பார்க்குறோம்ல, என்பு நைந்து நைந்து உருகி, அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக, என்பலாம் உருக்கி என்பரம் இல்லா இன்னருள் தந்தாய். அதில் என்ன சொல்கிறார்? அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை, உயிரும் உருகியது உடலும் உருகியது. அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என்பது இதுக்கு எடுத்துக்காட்டாக நமது மணிவாசக பெருமானுடைய திருவாசக சொற்றொடர்கள். அப்புறம் அடுத்த பாடல் 14, திருக்களிறு. திருக்களிற்று படியாதுல 14வது பாடல், உள்ள முதல் அனைத்தும். நீங்க அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நேரம் இருக்கிற நேரத்துல ஒன்னு போல தொடர்ந்து ஒரு உந்தியார் பாடல், அதற்கு இணைந்த களிற்றுப்படியார் பாடல், அப்புறம் அப்படியே எழுதிவிங்க. ஆமாம், அது தொடர்ந்தா வரும். ஆனால் நம்ம இந்த இது அதுக்கா அப்படிங்கிறத விட அப்படி எழுதிட்டோம்னா நமக்கு தோய்வில்லாமல் படிப்பதற்கு வசதியாக இருக்கும். உள்ள முதல் அனைத்தும் அந்த பாடல், உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக, உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக. அதைத்தான் நம்ம அந்த போன திருவாசக பாடல், அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக, அந்த பாடலுக்கு தான் இப்ப இங்க சொல்ற, உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக. இதுல நம்ம மணிவாச பெருமான் திருச்சதகத்துல வெள்ளம் தாழ் வெரிசடையாய் விடையாய், வெள்ளம் தாழ் வெரிசடையாய் விடையாய் என்று விண்ணோர்கள் ஏத்த உள்ளம்தாழின். அதுல இதுல உள்ளம் முதல் அத்தனையும் முருகன் சொல்றாரு இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு என்ன ஆசைனா உள்ளம்தாழ் நின்று உச்சி அளவும் உடம்பா நின்று உருகணுமா. எப்படி உடம்புல உள்ளம்தாழ் நின்று கடைசி பாதத்தில இருந்து உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால், உள்ளம்தாழ் நின்று கீழே பாதத்தில இருந்து உள்ளம்தாழ் நின்று உச்சி அளவும், உச்சி அளவும் உருகுவது என்னது நெஞ்சம், நெஞ்சம் உருகணும். அந்த நெஞ்சு எப்படி இருக்கணுமா, ஒரு இடத்துல இருக்க கூடாதான். அவருக்கு அந்த உருகுத தன்மைய பாருங்க, ஒரு இடத்துல இருந்து அவனுடைய அருளை நினைந்து உருக முடியாது. எப்படி உருகணும், உள்ளம்தாழ் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருக வேண்டுமா. நெஞ்சு ஒரு இடத்துல மட்டும் இருந்து உருகினா போதாது. அவன் செய்த கருணை எப்படி உருக, அதை நினைந்து உருக வேண்டும். அதத்தான் இங்க சொல்றார், உள்ளம் முதல் அனைத்தும் ஒன்ற உருக. இத அங்கிருந்தா எடுத்திருக்கிறார் உள்ளம். அத பாட்டு ஆரம்பத்தை, அந்த திருவாச பாட்டு ஆரம்பத்தை எழுதிக்கிடுங்க. வெள்ளம்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானை என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாளொரு புனலில் கீழ்மேலதாக பதைந்துருகும் அவர் நிற்க. இந்த தண்ணிய, தண்ணி ஓடிட்டு இருக்கு, பள்ளம் இருக்கு. அப்ப அந்த தண்ணி இதுக்குள்ள அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கவா வேண்டாமான்னா யோசிக்கும். பள்ளத்தை கண்ட உடனே அப்படியே பாஞ்சிரும். அதுபடி அந்த கருணையை நினைந்தவுடன் என்ன பண்ணணுமா, மாணிக்கவாச பெருமானுக்குள்ள வேட்கை, உள்ளம்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால். அந்த வரியை மட்டும் எழுதிங்க. வெள்ளம்தாள் விரிசடையாய் என்ற பாடல் திருச்சதகம். அதில் அந்த பாடல்ல நமக்கு வேண்டிய வரி என்னது, உள்ளம்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால், உள்ளம்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகா. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ரெண்டு கண்கள்ல மட்டும் கண்ணீர் வழிஞ்சா காணாது. அவருடைய உருக்கமே அதான் அவர் திருவாசகம் எல்லாத்தையும் உருக வைக்கிறதுக்கு காரணம் இல்லையா. அந்த அன்பை நினைந்து அந்த கருணையை நினைந்து இந்த ரெண்டு கண்கள்ல மட்டும் கண்ணீர் வழிஞ்சா காணாதான், உடம்பு எல்லாம் கண்ணாய் அண்ணா உருகாதால், உடம்பு எல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால், வெள்ளமா கண்ணீர் பாயணுமா. என்ன அந்த அன்பு தான், இந்த திருவுந்தியார்லயும் திருக்களிட்டுப்படியார்லயும் பேசக்கூடிய அன்பு வந்து திருவாசகத்துல மணிவாசகர் சொல்லக்கூடிய அன்புதான். உடம்பு எல்லாம் கண்ணாய், அவ்வளவும் உடம்பு முழுசும் என்னதாயிரணுமா, கண்களாகி. அப்போ உடம்பு எல்லாம் கண்ணாச்சுன்னா தண்ணி வடிஞ்சுனா எவ்வளவு வரும், வெள்ளமாக பாய வேண்டுமா. அந்த கண்ணீர் அவனை நினைந்து உருகக்கூடிய கண்ணீர் எப்படி பாயணுமா, வெள்ளமாக பாய வேண்டும். அதனால இந்த திருக்களிட்டுப்படியார் வழியில என்ன சொல்றார், உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக, உருக வரில் உள்ள முதல் உயிர் முதல் எல்லா தத்துவங்களும் எல்லா கருவிகளும் ஒரு சேர உருகும்படி உருக, உருக வரில் அப்படி அன்பு பெருகுமாயின் உள்ள முருக வந்து அவன் என்ன பண்ணுவான், கருணை உள்ளத்தோடு வந்து. ரெண்டாவது உருக வந்து என்னது, உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக வரில் முதல் உள்ள யாரோட உள்ள, இந்த ஆன்மா, ஆன்மாவின் அந்த பக்குவ ஆன்மா முதல் அனைத்தும் ஒன்ற எல்லா கருவி கரணங்களும் உருக வரில் உள்ள முருக. ரெண்டாவது வரதுல உள்ள வந்து பெருமான் என்ன பண்ணுவான், கருணை உள்ளத்தோடு. உள்ள முருகங்கிறது ரெண்டாவது வரியிலயும் வருது இல்லையா, உள்ள முருக என்பது பெருமான் கருணை உள்ளத்தோடு வந்து, மிகுந்த கருணையோடு வந்து என்ன செய்வான், வந்து உன் உடனாகும், நம்மோடு உடனாகி நிற்பன். உள்ள முருக வந்து உன்னுடன், ஆமாம் உன்னுடன் ஆம், உள்ளம் முருக வந்து என்ன, தன்னுடைய அளப்பெரும் கருணையினால் வந்து நம்மோடு உடனாகி நிற்பன், நம்மை செலுத்துவன். உடனாகி நிற்றல்னா என்ன அர்த்தம், நம்மை செலுத்துவான். எதுக்கு செலுத்துவான், அந்த போகத்தை தூக்கிற நிலையில மேலும் செலுத்துவான். நான் இந்த இதெல்லாம் அந்த நிலைமைக்கு வந்தவங்க தான் படிக்க முடியும், செய்ய பாடமும் சொல்ல முடியும். ஏன்னா இது நம்மை போன்றவர்களால் இதை முழுமையாக அதை உணர முடியாது இல்லையா. அந்த பக்குவம் வந்து அமைந்தாதான் அதை பற்றி நம்ம பேச முடியும். நம்ம பொருள் அளவில் என்னன்னு தான் நம்மளால் புரிஞ்சு. இது வந்து அனுபவ நிலைக்கு வந்த நிலையில் பேசக்கூடிய நூல். அதனால் உள்ள முருக வந்து உன் உடனாகும். இந்த ரெண்டாவது உள்ள வரியில் ரெண்டாவது வரியில் வர்றது வந்து பெருமானுடைய திருக்கருணை. வந்து உன்னுடனாம் தெள்ளி உணரும் அவர் தாங்கள் உளராக. தெள்ளினா கருணை மிகுந்து, அல்லது தெளிந்து, தெள்ளினா தெளிந்துனே வச்சுக்கிடுங்க, தெள்ளினா தெளிந்து உணரும் அவர். இந்த அடுத்த ரெண்டு வரியும் மற்றவங்களை பற்றி சொல்றார். முதல் ரெண்டு வரியிலும் உள்ள முதல் அணைந்து ஒன்றை உருக வருபவர்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறத சொல்லிடுறார். முதல் இரண்டு வரியிலும் உருகுபவர்களுக்கு என்ன நடக்கும், என்ன நடக்கும், அவன் தன்னுடைய பெரும் கருணையினால் வந்து இவர்களோடு இவர்களை செலுத்துவான். இப்பவும் செலுத்தாமலா இருக்கான், நாமளாவா சென்று கொண்டிருக்கிறோம் இல்ல, இப்பமும் செலுத்தி கொண்டிருந்தா இருக்கான். ஆனா இப்ப நம்ம நிலைமையை பார்த்து என்ன பண்றான், உலக நடையில மல நடையில செலுத்தி கொண்டிருக்கின்றான். இப்பவும் நம்ம கூட உடனாகத்தான் இருக்கான், ஆனா இப்ப நம்மளை எப்படி செலுத்துறான், மல நடையில செலுத்துறான். இப்ப அருள் நடையில செலுத்தினா நம்மளால அந்த நடையில போக முடியாது. அதனால இப்பதான் தத்தி தத்தி நடக்கிற குழந்தைக்கு ஒரு பெரிய வாகனத்தை கொண்டு கொடுத்து இதை ஓட்டுன்னு சொல்ல முடியுமா, முடியாது. இப்பதான் அது தத்தி தத்தி நடமையிலுது இல்லையா. அப்படி அந்த பக்குவம் இல்லாத நிலையில இருக்கிறதுனால முதல்ல என்ன பண்ண முடியும், அந்த மலை நடையில தான் செலுத்த முடியும். ஆனா இப்படி வந்தவர்களுக்கு அவன் என்ன பண்றான், அவர்களை அருள் நடையில செலுத்துறான். அவன் செலுத்துவது எதுல செலுத்துறான், சிவபோகத்தை அனுபவிப்பதுல செலுத்துறான். இப்ப நமக்கு மறைத்தல் தொழிலை செய்து உலக விடயங்களை அனுபவிக்கிறதுலயே செலுத்தி கொண்டிருக்கின்றான். ஆக அந்த தொழில் வித்தியாசம், அந்த எது வழியாக செலுத்துறான் என்பது, இங்க திரோதான சக்தியை வச்சு நம்மளை இப்ப செலுத்திட்டு இருக்கிறான், இவர்களை அருள் சக்தியை வைத்து செலுத்துகிறான். அதனால ரெண்டுக்குமே செலுத்துறது அவன் எப்பொழுதும் செலுத்தி கொண்டேதான் இருக்கான், நாம் செலுத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கோம். அந்த போற பாதை என்னதாயிருது, அதுதான் மாற்றம் நமக்கு அதுல. அதனால அதை சொல்றான். அடுத்தாப்புல சொல்றது யாருன்னா, தெள்ளி உணரும் அவர் தாங்கள் உளராக என்றும். தற்போதத்தால் இருப்பவர்கள் வந்து புனர வரன் இல்லா பொருள். அடுத்த வரிக்கு என்னது, உணரும் அவர் தாங்கள் உளராக என்றும். இன்னொரு நிலை பார்த்தோம் இல்லையா முந்தினதுல, எங்க அவர்கள் தாங்களாக இருக்க மாட்டார்கள், தன்னை அவனிடம் இழந்தவர்களாக இருப்பார்கள். இந்த இவங்க வந்து எப்படி சீவபோதம் உடையவர்களுக்கு அவன் என்ன செய்வான், புனர வரமாட்டான், அவர்கள் நெருங்குவதற்கு முடியாத பொருளாக இருப்பான். சீவபோதம் உடையவர்களுக்கு அவர்களுக்கு அவன் அவர்களை புணர்வதற்கு அவன் வரமாட்டான் இல்லையா. புனர வர நில்லா பொருள். சரி, இதை நம்ம மறுபடியும் அடுத்ததுல இந்த மாதிரி பாட தொடர்ந்து சிந்திப்போம்.
2: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: பதினான்கு கரணம், அந்த கரணம் என்பதினாலே அந்த கரணத்தை சேர்த்த பதினான்கு. ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, 3 அவத்தை கனவு நனவு நினைவு என்று உறக்கம் என்ற 3. 3 அவத்தை நாளும் நாளும் அயந்து நாளும் நாளும் நாம் காணுகிறோம். உறும் இருபயன் தன்னில் தாரா தொன்மை தன்மை தனக்கு சாராது உடம்புக்குத்தான் சாரும். எப்படி கனவிலே கனவு காணுகிற உடம்புக்கு தெரியாமல், உடம்புக்கு இல்லாமல் உடம்பினுடைய சாயலுக்கு தெரிகிறதோ, அது போல இயல்பான உடம்பு, இயல்பான இன்ப துன்பங்கள் உடம்பு அனுபவிக்குமே தவிர உடம்புக்குரிய உயிர் உயிரோ கடவுளோ அனுபவிப்பது இல்லை. இது மாயாவாதியின் அடிப்படை கொள்கை. 4-5 உருகு இருபயன் தண்ணீர் தாரா தொன்மை தன்மை, அதற்கு இல்லை. சரி, அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லணுமா? சொல்லுகிறேன் என்கிறார். தப்பன நிழல்கள் குற்றி வாய்வு. தர்ப்பணம் கண்ணாடி, நிழல்கள் தர்ப்பணத்தில் தோன்றுகிற நிழலினுடைய கண், நிழலினுடைய கண்ணாகிய குறிப்பு கண். குற்றி பாய்ந்தற்றே, குற்றி என்றால் அதாவது கம்பொன் கையின் சொல்லலாம், இருப்பினும் மாடு கட்டுகின்ற அந்த ஆணியைத்தான் குற்றி என்று சொல்லுவார். குற்றி கொள்ளோ மகன் கொள்ளோ என்ற இலக்கண கருத்தா வரும். எனவே குற்றி என்பது ஒரு கம்பி அப்படின்னு வச்சுக்கலாம். கம்பியினாலே குற்றி குற்றியது போல என்னாகும்? இவியல் பந்த பவம் அது அகல. எப்படி கண்ணு கண்ணாடியில் தோன்றுகிற கண்ணை குத்தினால் கண்ணாடியில் இருக்கிற கண்ணுக்குத்தான் உடைந்தது போல் தோன்றுமே தவிர, கண்ணாடியில் தெரிவதற்கு காரணமாக இருந்த உடலின் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆகலால் உடலுக்குத்தான் தோன்றுமே தவிர உடலை உடைய ஆன்மா அந்த கடவுளுக்கு தோன்றாது. உடலும் கடவுள் தான் இப்ப இங்க பேச்சு. உடலுக்கும் அந்த உடலுக்காக இருக்கிற நிழலாக இருக்கிற கண்ணாடிக்குத்தான் பாதிப்பே தவிர, அதற்கு முழு உருவமாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தற்பன நிழல்கள் குற்றி வாய்ந்தற்றே, இவியல் பந்தம் பவ்வம் அது. இப்படித்தான் உலகத்தில் பிறப்பு நிலையில் இறைவன் நம்மையெல்லாம் படைத்தார். இதுவரை இறைவன் யார் என்பதற்கு சொல்லப்பட்ட, அப்ப இறைவன் அனுபவிப்பதில்லை, உடல்தான் அனுபவிக்கும். இறைவன் பல உருவங்களாக தோன்றுவதற்கு காரணம், ஒரு பொருளில் பல பொருள் தோன்றுவது போல அது உயிர்களில் அகிரணை தோன்றுவதற்கு காரணம் அது விளையாட்டாகும். இப்படியெல்லாம் சொல்லி இதுவரை நமக்கு சொன்ன செய்தி அவன் இறைவன் தோற்றுவிக்கின்ற நிலைக்கு சொல்லப்பட்டது. இறைவன் யார் என கேட்கப்பட்ட, பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவன் கேட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு விடை. இனி அவனுடைய அருள் நிலை என்ன? இறைவனுடைய அருள் முத்திப்பேறு. உமாபதி சிவம் தெளிவாக இந்த செய்தியை இந்த சங்கற்ப நிராகரணத்தின் மூலம் நமக்கு தருகிறார். இறைவனிடத்தில் நீ நாம் பெறக்கூடிய அருள் பொண்டாட்டி பிள்ளை இல்லை, வீடு வாசல் இல்லை, பதவி வேலை அல்ல. இவையெல்லாம் நம்முடைய வினையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ப துன்பங்கள். ஆனால் இறைவனுடைய அருள் என்றால் பிறவியற்ற ஒரு சூழல் எப்பொழுது கிடைக்கிறோம் அதுதான் இறைவனுடைய அருள். அத்துணை தேவாரங்களும் பிறவியை அறுப்பதற்காகத்தான் பாடப்பட்டது. பிறவியை அறுப்பதுதான் இறைவனிடத்தில் நாம் வேண்டுகிற அருளாக இருக்க வேண்டும். அதனாலதான் வேண்டமுழுதும் தருவோயினி, நான் வேண்டுவதும் உன்னுடைய பரிசை தவிர வேறு இல்லை. மணிவாசகர் சித்தாந்தத்துக்கு முடிந்த முடிவு தருகிறவர் மணிவாசகர் தான். மணிவாசகரை போல சித்தாந்தத்துக்கு ஒரு முடிவு தருகிறவர்களை பார்க்க முடியாது. இச்சதந்தியே விளைவு செய்வார் என்ன ஒரு வரி. இதுதான் நமக்கு சித்தாந்தத்தினுடைய முடிந்த முடிவு. உடலா வினையா எது முந்திங்கிற கேள்விக்கு வராதுறான்ட்ட. இச்சதிந்தியே விளைவு செய்வாய், வேண்டும் பரிசு ஒன்று உண்டே அதுவும் உந்தன் விருப்பம். இறைவனுடைய அருள் என்பது நாம் இனி உன்னை சார்ந்து இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் உடலையோ அல்ல உலகத்தையோ சார்ந்து இல்லாத நிலை வேண்டும். உயிர் என்பது சார்ந்ததன் வண்ணம். இதுவரை உலகத்தில் சார்ந்திருந்ததினால் இன்ப துன்பங்கள் அடைந்தோம். ஆனால் உன்னை சார்ந்தால் எங்களுக்கு பேரின்பம்தான் என்பதால் உன்னை சாருகிற அருள்தான் எங்களுக்கு வேண்டும். இவியல் இவ்வாறு அமைந்த பந்தம் பவ்வம் அது அகல. பந்தம் உறவு, பவ்வம் துயரம், இவையெல்லாம் அகல. விண்முதல் தந்து கொன்மூ படலத்து இருளர உதித்த கால்து கால் தக விவேகம் தன்னில் தோன்றிய சாதகம் அனைத்தையும் அன்னகப் பிரிப்பும் மடி இழை வாங்கலும் போல ஞானம் பொய் அறக்கழி இவையெல்லாம் கழுகி. இப்பொழுது மாயாவாதியினுடைய கொள்கை இறைவன் உலகப் பொருளாகத்தான் பிரதிபலித்தான். இந்த உலகப் பொருளிலிருந்து பொருள்களுக்குரிய நிலைகளில் அவை அனைத்தையும் அழித்து தான் மீண்டும் இறைவனாக மாற வேண்டும். தன்னில் தான் இன்பத்தை அடைய வேண்டும். முக்தி என்பது இறைவன் அடைகின்ற இன்பமே தவிர உயிர்களோ உடம்போ அடைகிற முக்தி அல்ல. எப்படியா இது என்ன ஒண்ணுமே இல்ல, முக்தி இருக்கு அவன் அடையணும். நீ கேட்கிற சரிதான், நம்ம பிள்ளை கேட்கிறார்கள். இறைவன் அடையக்கூடிய முக்தி என்றால் தன்னில் தானாய் தன்னில் தன்னை தானே கண்டு தன்னால குற்று, அதான் முக்தி. இந்த ரெண்டு வரையும் முக்தினே குச்சிக்கலாம். தானே தானாய் தன்னில் தன்னை தானே கண்டு தன்னல முற்று, அதான் தன்னல முத்தி. இறைவன் தன்னிடத்திலேயே இன்பத்தை அனுபவிப்பானேயானால், என ஏதான்மா உள்பொருள் எது? இறைவன் மட்டும்தான். அப்ப இறைவன் தான் இங்கே இருக்கணும், அங்கே இருக்கணும். இங்க அடைவது சிற்றின்பம், அங்க அடைவது பேரின்பம். இங்கும் சிற்றின்பத்தை தான் போலி, அதாவது போலியாக அனுபவித்தான், பேரின்பத்தை உண்மையாக அனுபவிக்கிறான். அவன் கொள்க தெளிந்த கொள்க, நமக்குத்தான் சரியில்லைங்கிறது விட்டுடும். இங்கே இரண்டாவது இருக்கிறது, அங்கே ஒன்றாக ஆகிறது, அதான் அவனுடைய கொள்கை. இங்க எப்படி இரண்டாவது இருக்குன்னா, தன்னுடைய சாயல் என்ற ஒன்றும் தான் ஒன்றுமாக இரண்டாக இங்கு வாழுகிறான். சில பைத்தியக்காரன், அந்த பைத்தியக்காரன் ஒவ்வொரு தன்னுடைய ஆடையிலிருந்து ஒவ்வொரு நூலா எடுத்துக்கிட்டான், கடைசியில அந்த வடிவமே இல்லை. இது போல இறைவன் தன்னால் படைக்கப்பெற்றிருக்கிற தன்னுடைய சாயலாகியிருக்கின்ற உடம்புகள் எல்லாவற்றையும் இழந்து விட்ட பிறகு உலகப் பொருளை விட்டு தானே அங்கு போய் தனித்து இன்பம் காண்பான். இதுவா புத்தி? இப்ப பாட்ட பாருங்க. இவியல் பந்தம் பவ்வம் அது அகல, விண்முதல் தந்த கொன்மூ படலத்து, விண்ணிலே இருக்கிற மேகம் விண்ணிலே தோன்றுகின்ற காற்றிலே அழிவது போல. மழை மேகம் இருக்கும், பெய்ய போது மழை நினைப்போம், ஐயோ இந்த பாதி காத்து வந்து அவ்வளவு மேகத்தையும் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு, காத்து அடிச்சு மேகம் கலைஞ்சு போச்சு, மழை பெய்யாது. அப்ப விண்ணிலே இருக்கிற மேகத்தை விண்ணிலே இருக்கிற காற்று எப்படி போகிறதோ அது போல இங்கே இருக்கிற உடம்பை இங்கே இருக்கிற நிலையில் விட்டு விட்டு மண் தண்ணில் விண்முதல் தந்த கொன்மு, கொன்மு மேகம் படலம், மேகத்தினுடைய படம். இருளர உதித்த காதவேகம், ஒளி நீங்கினால் எப்படி இருள் நீங்குகிறதோ இருள் இருக்கிறதோ அது போல இருளர உதித்த கால், அந்த மேகத்தினுடைய மழை பொழியக்கூடிய இருண்ட மேகத்தை, அது அழகா சொல்றார், இருண்ட மேகத்தை என்பது அவருடைய இருண்ட மேகம். அப்ப மழை மேகம், இருண்ட மேகத்தை எப்படி காற்று அடித்து அந்த மழை பொழியாமல் செய்து விடுகிறதோ, இருளர உதித்த கால்தக வேகம், தண்ணில் தோன்றிய சாதகம் அனைத்தும், தண்ணில் தோன்றிய தத்துவங்கள் அனைத்தையும், சாதகம் தத்துவம், தன்னிலே தோன்றி இருக்கக்கூடிய நமக்கு உள்ளபடியே, அதனால ஆன்ம தத்துவம் வித்தியாசத்துவம் எல்லாமே தத்துவம் என்று நாம் சொல்றோம். தத்துவம் அனைத்தையும் மன்னக பிரிப்பு, மண் அகம் பிரிப்பும், மன்னகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் பிரிந்தபடியும், மடி மடினா சேலை, சில பிராமண வீட்டில் சொல்லுவாங்கண்ணா மடியில் இருக்க மடி, அவர் ரொம்ப மடிப்பா அப்படிமா, ஆனால் ரொம்ப சுத்தமாக இருக்கும், மடினா சேலைன்னு. மடி இழை வாங்கலும் புடவையினுடைய நூலை வாங்கலும் போல ஞானம் பொய்யறக் கழுகி உலகத்திலே இருக்கின்ற பொய்களை எல்லாம் கழுகி தானே தானாய் தன்னில் தன்னை தானே கண்டு தன்னலம் உற்று ஆக தன்னலத்தை உருவது என்பது. தன்னலம் உற்று வசையில் தத்துவமசி பதத்தெளிவார், தத்துவமசி என்பது தானே அகம் பிரமாத்மி என்ற கருத்தினால் அகமே பிரமம் ஆகிறன் என்று அறிந்து, தத்துவமசி என்ற கொள்கையினாலே அகமே பிரமம் ஆயினன் என்று அறிந்து, அசலனாகி தான் எந்த விதத்திலும் அசையாதவனாகி, அது எப்படியா எந்த விதத்திலும் அசையாதுன்னு கேட்டீங்களா, நான் சொல்றேன்னு அவனே சொல்றான். ஒரு பாத்திரத்திலே இருக்கக்கூடிய பல பாத்திரங்களிலே இருக்கக்கூடிய தண்ணீரில் சந்திரனுடைய நிழல் தோன்றும். பாத்திரத்தை அசைத்தால் அல்லது பாத்திரம் இயங்கினால் அந்த சந்திரனும் அசைவது போல தோன்றும். ஆனால் சந்திரன் அசைவதில்லை, நம்ம தெரிஞ்சவன். அசலனாகி நச்சலம் அதியன உண்டிடும் கண்டிடும் உடலம் விண்டகல் கடந்து, எனவே தான் இருக்க தண்ணீரில் இயங்கிய அல்லது அசைந்த உடலம் போல சந்திரனுடைய நிழல் போல உடல் விண்டு அகல் கடந்து மங்குல் அது உடைதர, எப்படி மேகமானது உடைதர எங்குமாம் தகைத்தே, எதிலே இருக்கிற மேகம், கடத்திலே இருக்கிற மேகம், அகல் கடத்து அகண்ட கடத்திலே கடம் குடம், கண்டிடும் உடலம் விண்டகல் கடந்து அந்த அசையாது இருக்கக்கூடிய சந்திரனுடைய பிம்பம் அசைந்தது போல உடல் இயங்கி உடலானது இயங்கி, இப்பொழுது உடல் பானையிலே இருக்கக்கூடிய குடகாயம் பரகாயம் குடகாயம் குடகாயம் என்று சொல்லப்படுகிற குடத்திலே இருக்கக்கூடிய ஆகாயம் குடம் உடைந்தால் எப்படி பரகாயத்தோடு சேருகிறதோ விரிந்தாக பரகாயம் விரிந்தாக பரகாயத்தில் போய் சேருகிறதோ அதுபோல கடத்து மங்குல் அது உடைதர எங்குமாம் தகைத்தேன், எனவே கடமாக கடத்திலே இருக்கக்கூடிய ஆகாயமாக விளங்கிய அந்த இறைவன் கடம் உடைந்த பிறகு கடத்திலே இருக்கிற ஆகாயம் எப்படி உலக வெட்ட வெளியிலே இருக்கிற ஆகாயத்தோடு சேர்கிறதோ அதுபோல இவ்வகை உணர்ந்து செய்தொழில் அறாத இதனை உணர வேண்டும். சரி, உணராதவன் என்னையா பண்றதுன்னா பரவாயில்ல, படிச்சுக்கிட்டே இரு, படிச்சாவே உன்னுடைய குற்றமெல்லாம் போயிடும்னா நமக்கு சொன்ன வார்த்தை இல்லையா, நாம திருந்தமா இல்லையோ, திருமதியாவது படிச்சுட்டே இருப்போம், எப்படியும் இறைவன் வரும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பரவாயில்ல ஒரு பக்கம் திருமதியும் படி, அவர் மாயாவது சொல்றார் நானா சொல்றேன். மங்குல் அவர் எங்க மாந்தர் இவ்வகை உணர்ந்து செய்தொழிலாத மடவோர் வேதத்திலே செய்ய பெற்று சொல்ல பெற்றிருக்கிற நல்ல அறங்களை செய்யாதிருக்கின்ற மடவோர் தாமும் கடனாக இயற்றும். எப்படியாவது ஒரு நாள் படிக்க படிக்க படித்ததுனால தன்னை அறியாமலேயே அறத்தை செய்திருவான், கடனாக இயற்றும். கர்மகாண்டத்து தொன்மை புரிவார், கர்மகாண்டத்திலே கர்மகாண்டத்திலே சொல்ல பெற்றிருக்கிற வேதத்தின் கர்மகாண்டத்திலே சொல்ல பெற்றிருக்கிற அறத்தை செய்தால் தோற்றிய வித்தை மேற்கடை அரணியில் இருந்த எரி அவற்றை விழுங்கியது போல, அது எப்படியா படிச்சா வினை போயிடுமான்னா, ஆமா எரிஞ்சா போயிடும்ல, எது எரிஞ்சா போகும், கடைந்தால் அந்த காலத்தில் நெருப்பு தோன்றி, அதனால மரத்தையும் இப்ப தீக்குச்சியாக்கி அதை கடைய, அப்ப அது மாதிரி கடை கொழின் தீக்கடை கோல் என்று அதனை சொல்வார்கள். அந்த தீக்கடை கோல தீ எரிஞ்சு நீங்க இன்னொரு தீய பத்தி இதை அடைக்கலைன்னா தீ முழுக்க அந்த கடைக்கோலையும் பத்தி எரிஞ்சு போயிடும், தீக்குச்சி எரிகிறது மாதிரி, தீக்குச்சி அணைச்சுட்டா கீழே போட்டுக்கலாம் இல்லையா, தீக்குச்சி முழுக்க எரி, அது போல கடைக்கோல் எரி எழுந்தெறி அவற்றை விழுங்கியது என்ன, நீ முதல்ல பத்திக்க மருந்த வச்சு பத்திக்க, பத்திக்கிட்டீங்கன்னா தீக்குச்சி பூரா எரியும், மருந்து மாதிரி நீ படி, அது படிச்சீனா உன்னை அது எரிக்கும். அதனால விடாம திருமுறையை படிக்கணும். மாயாவாதியே சொல்றேன், நம்மால் தான் எழுந்தறி அவற்றை விழுங்கியது என்ன, தன்னொழிந்து உள்ள தானாய் ஒழியும் அந்நிலை அன்றி அழிவொரு முத்தி. அது அல்லாது அழிவொரு முத்தி இல்லை, அந்நிலை அன்றி அழிவொரு முத்தி இல்லை. ஏயாது என்று தன் இயல்பை மாயாவாதி வகுத்து உரைத்தனே. மாயாவாதி வகுத்து உரைத்தால் ஆயிற்று. இப்ப மூலம் முழுமையாக உங்களுக்கு சொல்லி என்னால் அறிந்து கொள்ளப்பட்ட அளவையின் முறையில் உங்களுக்கு பொருள் சொல்லியிருக்கிறேன். 54 வரைக்கும் 250 வரை மறுப்பு வைக்கவர், அது எல்லாமே நம்ம படிச்சிட முடியாது. இந்த பாயிச்சலுக்கு மட்டும் உள்ள பதிப்பை மறுப்பை சொன்னால் கூட போதும், அவர் அதுக்கு மேலே மறுப்பாக சில உட்பிரிவு இருக்கு. இப்போ 5வது பாயிண்ட்னா 5வது பாயிண்ட், 6வது பாயிண்ட்னா 6வது பாயிண்ட்க்கு ஒரு உட்பிரிவு, முதல் பாயிண்ட்னா முதல் பிரிவுக்கு ஒரு உட்பிரிவு. முதல் பிரிவில் என்ன, வேதம் ஒருவர் என்று சொன்னான், இதுதான் முதல் பாயிண்ட் நம்ம சொல்றது. மாயாவாதியுடைய கருத்து என்ன, வேதத்தில் இறைவன் ஒருவன், அவன் தான் உள்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றே கான் என்று சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கு அவர் 30 வரி எழுதுறாரு, ஒன்றுண்ணா ஒன்றுண்ணா என்ன அது ஜீவன் சொல்றாரு, பரமாத்மா சொல்றாரு, எல்லா கேள்வியும் கேட்கிறார் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேதம் என்பது எப்படி அது தானே தோன்றிச்சா, அது மற்றவன் தோன்றுனானா அப்படின்லாம் அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்று என்ற கொள்கையில் அது ஏபிசிடின்னு போட்டுட்டே போகலாம். அந்த மாதிரி கொள்கையெல்லாம் சொல்றாரு. சுயம்பு வேதம் சுயம்பு ஏன்னு சொன்னார், அருமையான விளக்கத்தை ஐக்கியவாதி மூலமா உமாவதி சிவன் சொல்லுவார். எனவே ஐக்கியவாதி அதை மறுப்பது போல சொல்லுவார். இவை போன்ற செய்திகள் முடிந்தவரை பார்க்கிறோம், இறைவன் திருவருள். எனவே மாயாவாதி கூறுகிற இறைவனுடைய செய்தியும் முக்தி வேற ஒண்ணுமே இல்லை. இந்த உடம்பெல்லாம் விட்டுட்டு இறைவனை முக்தி அடைஞ்சு தானே இன்பத்தை அடைகிறார். இது போல இங்க இருக்கிற குடத்துல இருக்கிற ஆகாயம் உடைஞ்சா ஆகாயமா மாறும். அவன் சொல்ற உண்மைதான், தன்னுடைய இறைவன் பிரதி பிம்பமாக காட்சியளிக்கிறார். அந்த அந்த காட்சியளித்த உருவங்களை எல்லாம் எப்படி ஒரு வீடு கட்டுற போது உருவங்களை வைத்து வீடு கட்டினானோ, அந்த வீடு கட்டுகிற பொழுது அந்த உருவங்கள் பயன்பட்டன, அந்த அவயங்கள் பயன்பட்டன. அந்த அவயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்க நீக்க கடைசியில் நடுவில் இருந்த தூணும் கீழே விழுந்து மக்கி போகும் போல உடம்பெல்லாம் விட்டு விட்டு இறைவன் மேலே போய் தன்னில் தான் இன்பத்தை அடைந்தான். எது போல என்றால், குடத்திலே இருக்கிற ஆகாயம் உடைந்து பிரகாயம் ஆனது போல. இதுதான் முத்தி. நாம் முத்தி அடைவதற்கு இந்த மாதிரி மாயாவாத கருத்துக்களை பேசிக்கிட்டே இருந்தால் அது முத்தி வந்துடும் அப்படிங்கிறத முடித்திருக்காருன்னு சொல்லிட்டு.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: ஆனாலும் சிவபெருமான் இல்லாமல் அந்த ஆன்மாவை ஆட்கொண்டு முடிகிற அந்த ஆணவத்தின் ஆதிக்கத்தை ஒழுங்கி ஆன்மாவை ஈழைக்கின்ற அந்த கருணை திறத்தினையும் அதை மிக அற்புதமான இந்த பாடலை மிக நுணுக்கமான முறையிலே ஆட்சி என்ற பாடலை யாத்திருக்கிறார். ஓர் எளிய ஆழ்ந்த சிந்தனைகள் அதற்காக இந்த நூலை நமக்கு இணையாக வைத்துள்ளார்கள். மிக அருமையான பாடல் பாடலை இந்த எதிர்பார்த்து கொண்டு போதை பாடல் இப்படி அரிய சிதாந்த நுணுக்கங்களை சொல்லியுள்ள ஆட்சியர் இந்த பாடலில் அற்புதமான புராண செய்திகளையும் இணைத்து சொல்லியுள்ளார். நேரம் பாடல் இந்த பாடலை நான் பார்க்கலாம். ஏழாவது பாடல் இல்லையா, என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டாது இந்திய விடயமே காட்டி இயற்கினை மாயை இரண்டையும் எனையும் இணக்கிய ஆணவம் அரசி கண்ணூறு வழியின் சக்தியை நடத்தி ரகுமதன் சக்திகள் எல்லாம் தயக்கனின் உருவம் மூன்றினால் மாற்றி காலினர் தந்து காக்கனையே கன்னடன் கடலி காழ்வா நகரில் கவுளியன் இரண்டு ஞானமுமே கட்டிடால் வர இயற்கை போகார் கதிமுனை பார்த்து கொண்டு அழித்த அன்னையன் பசுவான் தன்மையை அகற்றி ஆதரித்து அருள் கொடுத்தவன் ஆவல் குலத்தை அம்பலவான அடியவர் கருமான் மூலமனத்தினுடைய தன்மையினை உணர்த்துகிறார். ஆணவன் ஆணவம் ஆணவனை பிரிப்பினாலே உயிர் தன்னையே அறியாமல் இருக்கின்றது. நான் ஒரு பொருள் இருக்கின்றோ என்றே உயிர் அறியாமல் இருக்கின்றது. இது கேவல நிலை. சகல நிலையிலே உயிர்களாக நமக்கு தன் உணர்வு இருக்கின்றது. நாம் ஒரு பொருள் இருக்கின்றோம் என்று தன் உணர்வு இருக்கின்றது. ஆங்கிலத்தில் சொல்கின்றோ அந்த தன் உணர்வு நமக்கு இருக்கின்றது. ஆனால் தான் யார் என்ற தெளிவான உணர்வு இருக்கின்றதா, அது நான் எந்த உடலை சார்ந்திருக்கின்றோமோ அந்த உடலைத்தான் நாம் என்று இருக்கும்போது அந்த உடலின் தன்மைகளையெல்லாம் நமக்கு ஏற்றி சொல்லி வைக்கும். நான் உயரம், நான் சுதிடம், நான் கருத்து, நான் வெள்ளை, நான் உண்டாக இருக்கிறேன், நான் நெறிந்திருக்கின்றேன் என்று உடம்புக்குரிய இயல்புகளையெல்லாம் தனக்குரிய இயல்பாக கருதி இந்த உடம்பையே தான் என்று கருதி வருகின்றோம். இப்போதும் தான் உயிர் என்று உள்ளவாறு உயிர்கள் உணர்கிறேன். ஆகவே தன்னையே உணராமல் அல்லது தன்னை தெளிவாக உணராமல் உயிர் இருப்பதற்கு காரணம் இந்த ஆணவனத்தினுடைய ஆதிக்கம் தான். உயிர் அறிவிலே அறிவை கொண்டுதான் உயிர் தன்னை உணரணும். உயிரின் அறிவிலே இந்த ஆணவனம் ஆதிக்கம் இருப்பதனாலே உயிர் தன்னையே உணராமல் இருக்கிறது. உயிருக்கு அந்த உயிரையே காட்டுவதில்லை, தன்னையே காட்டாத அந்த உயிரையே உணர்த்தாத தன்னையே உணர முடியாத உயிர் வந்து தனக்கு தலைவனாகிய தன்னிலும் மிக மேம்பட்ட பொருளாகிய சிவத்தை உணருமா, அதை உணர அனுமதிக்குமா, காரணமோ சிவத்தையும் அறிய விடாமல் கருக்கின்றது. ஆன்மாவுக்கு தன்னையும் உணரவிடாமல் சிவத்தையும் உணரவிடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்றது ஆணவம். இந்த ஆணவமலம் தான் இப்படி நம்மையும் உணராவதற்கும் நம்மை உணராததற்கும் சிவத்தை உணராமல் இருப்பதற்கும் இந்த ஆணவமலம் தான் காரணம் என்பதை உணர்ந்தால் இதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை சிந்திக்கலாம். ஆனால் அதற்கும் இந்த ஆணவமலம் இடம் கொடுக்கவில்லை. அது உயிருக்கு அந்த உயிரையே காட்டவில்லை, சிவத்தையும் காட்டவில்லை. சிவத்தை காட்டினால் அவள் இந்த மலப்பிடிப்பிலிருந்து விடுவிக்க வல்லவன். அந்த வல்லவனாகிய சிவத்தையும் அந்த ஆணவமலம் காட்டவில்லை. இந்த பெரிய இடைவெளி செய்து கொண்டிருக்கின்ற தன்னையும் காட்டவில்லை. மூலமரத்துடைய கொடுமை ஏற்படுத்துகிறார். மறைப்பு என்றால் இப்படி ஒரு முழுமையான மறைப்பு. அறிவுள்ள பொருள் எதையுமே அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இந்த அறிவுள்ள பொருளை அந்த ஆணவன் அப்படி ஆதிக்கத்துக்குள்ளே வைத்திருக்கிறது. என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டும் என்னையும் நமது உயிராகிய என்னை ஆன்மாவாகிய என்னை உன்னையும் சிவமாகிய உன்னையும் காட்டாது. காட்டாதது தனித்தனியாக கூட்டிக் கொள்ளணும். என்னையும் காட்டாது ஆன்மாவாகிய என்னையும் காட்டாது உன்னையும் காட்டாது சிவமாகிய உன்னையும் காட்டாது தன்னையும் காட்டாது ஆணவமாகிய தன்னையும் காட்டாது. இந்த சகல நிலையிலே அது எதை காட்டுகின்றது என்றால் இந்திரிய விடயமே காட்டி இந்திரிய என்பதுதான் இந்திய இந்திரிய என்பது நம் தொகுத்தலாக இந்திய என்று சொல்லலாம். திருமந்திரத்தில் கூட சில பாடல்களை இந்திய என்பது இந்திய என்று வரும் பார்க்கிறேன். இந்திரிய இந்திரியம் என்பது ஞானேந்திரியம், நெய் வாய் கண் மூக்கு சரி. இந்த ஞானேந்திரியங்கள் அறிந்தால் அறியக்கூடிய விடயங்கள் அதான் இந்திரிய விடயங்கள். அவை சத்தம் பரிசம் ரூபாரசம் கந்தம். சத்தம் என்பது ஓசை, பரிசங்கிறது தொடு உணர்ச்சி ஆகிய ஊரு, ரூபங்கள் உருவம் கண்ணால் அறியப்படுகிற உருவம், அப்புறம் ரசம் என்பது சுவை, கந்தம் என்பது மனம். ஆக ஓசை பரிசம் உருவம் சுவை மனம் இந்த ஐந்து தான் இந்திரிய விடயங்கள், ஐம்பொறிகளாகிய இந்திரியங்களால் அறியப்படும் விடயங்கள். இந்த விடயங்களையே காட்டிக் கொண்டிருக்கின்றது ஆகும். ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவை காட்டுவதில்லை, ஆன்ம நாயகனாகிய ஆன்மாவை இயக்கக்கூடிய கருணையானாகிய சிவனையும் காட்டுவதில்லை, ஆணவமாகிய தன்னையும் காட்டுவதில்லை. ஆனால் எதை காட்டிக் கொண்டிருக்கின்றது? இந்திரியங்களை கொண்டு அறியத்தக்க விடயங்களாகிய இந்த ஓசை பரிசம்

இருக்கிற விடயத்தை நாம அறிய முடியாது. அப்ப அந்த பொறிதான் அந்த விடயத்தை காட்டியிருக்கின்றது தெளிவாகும் இல்லையா. கண் சரியாக இருந்தால்தான் உருவம் என்ற விடயம் அறியப்படும். செவி என்ற பொறி இந்திரியம் சரியாக உலகங்கிற விடயத்தை அறியும். ஆகவே பொறிகள் தான் விடயங்களை காட்டியிருக்கின்றன. உடைய ஆணவம் வந்து எதையுமே காட்டாது மறைக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இந்திரிய விடயமே காட்சி என்று ஆணவங்களுக்கு செய்கையாக விடயங்களை காட்டுவதை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நாம் வந்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். என்ன சொன்னார், உயிர் எதற்கு உரிமை உடையது என்று சொன்னால் அது சிவத்தை அழித்து சிவானுபவத்தை அனுபவிப்பதற்கு உரிமை உடையது. அது எவ்வளவு பெரிய நிலை ஞானிகளே நாம் எப்படி போட்டோம், எவ்வளவு பெரிய நிலை. அந்த பெரிய நிலையில் இருந்து அந்த பெரிய அனுபவத்தை பெற வேண்டிய நிலையில் வந்து அந்த உயிர் வந்து அந்த திருவருட்சியாக பெறாமல் ஐம்பொழிக்காக இருக்கிறது. சிவத்தை அனுபவிக்காமல் இந்த ஐந்து விடயங்களையும் அனுபவித்து இப்படி ஒரு கீழ்நிலையில் உயிர்வீங்களே என்றால் இதற்கு காரணம் இது பொறிகள் தான் விடயங்களை காட்டுகின்றன வாஸ்தவம் தான். ஆனா பொறிகளை சார்ந்து விடயங்களை அறிந்திருக்க வேண்டியதான் உயிருக்குரிய தகுதி. சில காரியங்கள் சொன்னா அந்த காரியத்தை நான் விரும்ப செய்யுது, அது ஏன் தகுதிக்கு பொருந்தாது சொல்றேன் இல்லையா. அதை அவன் நாலு வார்த்தை பேசலாம், ஏன் தகுதிக்கு நான் சரிசமா பேசக்கூடாது, அவன் எப்படினாலும் நடந்துக்கலாம், ஏன் தகுதிக்கு நடக்க முடியாதுன்னு சொல்லுவான் அல்லவா. அது மாதிரி உயிருக்குன்ற அந்த உண்மையான தகுதி போய் பார்த்தால் இந்த பொறிகளை சார்ந்து விடயங்களை அறிவதா உயிருக்குள்ள தகுதி. இருவருடைய சார்ந்து சிவத்தை அறிவதுதான் உயிருக்குள்ள தகுதி. அந்த தகுதியை பெறமாட்டாமல் இப்படி ஒரு நிலையிலே பொறிகளை சார்ந்து விடயங்களை அறிந்து கீழான நிலையிலே உயிர்கள் நிற்கின்றன என்று சொன்னால் அதற்கு காரணம் எது, ஆணவங்களுக்காகத்தான். அதனால இந்திரிய விடயங்களை அறிவதற்கு காரணமாக ஆணவங்களும் இருப்பதனால இந்திரிய விடயத்தை காட்டியின்னு சொன்னார். ஆணவங்களை நேரடியா விடயங்களை காட்டுறது இருக்கு, அது எதையுமே மறைக்கத்தான் செய்யும். கலை முதலிய அந்த தத்துவங்களால ஆணவங்களை சக்தியை சிறிதே ஒடுக்கி இந்த ஐம்பொறிகள் அந்த கரமா சேர்த்ததுனாலதான் உயிரான விடயங்களை அறிய முடியும். அதுதான் நமக்கு தான் இதுல படித்தது. ஆனா அப்படி திருவருளை சார்ந்து சிவத்தை அறிய வேண்டிய உயிரிலிருந்து இப்படி இந்திரியங்களை சார்ந்து விடயங்களை அறியக்கூடிய சார்ந்த நிலையில் நிறுத்தி இருப்பது இந்த ஆணவங்கள் தான். ஆகவே விடயங்களை மட்டுமே உயிர்கள் அறிந்து வருவதற்கு ஆணவங்கள் தான் காரணமாக இருக்கிறது. அது மட்டும் என்ன கூறினார், ஆணவங்களும் இந்திரிய விடயங்களையே காட்டுகிறது. ஆகவே காட்டுகிறதுன்னா நேரடியா அது விடயங்களை காட்டுகிறது கொடுக்கணும். விடயங்களையே உயிர் அறிந்து இந்த கீழ்நிலையில் உயிர் நிற்பதற்கு காரணமாக இருப்பது எது, ஆணவங்களும் அந்த கருத்தை சொன்னார். சிவபிரகாசம் கேட்டிருக்கீங்க இல்லையா, உண்மையதிகாரம் கேட்டிருக்கீங்க இல்லையா, பொது அதிகாரம் பார்த்தீங்கன்னா மாவட்டமும் இது மாதிரியே சொல்லுவாங்க. ஆனவனோ எதிர்வாய் இருக்காது நம்ம அறிவித்துக் கொள்ள வேண்டும். எதை உணர்த்துமா, ஆனவனோ அந்நியமானவற்றையே உணர்த்துமா, அந்நியமில்லாமல் உயிர் புயலாக இருக்கின்றானே அந்த சிவகன பொருள் அது காணவிடாது. என்ன அந்நியமா இருக்கிற பொருள்களையே வந்து உணர்த்துமா, உணர்த்தி அவசியம் மீதே பற்றை நிரூபிக்குமா. இது ஆணவனுக்கு செயல் சொல்லுவாங்க. ஆணவனுக்கு சக்தியை ரெண்டு விதமா சொல்லுவாங்க, ஒன்று ஆவார ஆவாரத்தில் ஆன்மாவின் அறிவு சிறிதும் விளங்குவதற்கு வழியில்லாமல் அந்த ஆன்ம அறிவு முழுமையாக அந்த ஆணவமாக வைத்திருக்கிறதே, அதுதான் ஆணவத்துடைய ஆவாரம் முழுமையாக அறிவுமறை. அப்புறம் அதோதியாக சக்தி என்பது என்ன சொன்னார், அந்த கலை முதலிய தத்துவங்களால் இறைவன் வந்து ஆணவத்துக்கு சிறிதே கெடுத்து இந்த கரணங்கள் பொறிகளை எல்லாம் பூஜ்ய பிறகு ஆன்மா சிஸ்டரிகள் விளக்கம் பெற்று உள்ளது. ஐயா சொன்ன மாதிரி கலைக்கு பொறிகரணங்களை கூட்டின உடனே ஆன்மாவா பொறிகரணங்களை வைத்து அறிந்து கொள்ள பொறிகரணங்களை கூட்டி அவற்றின் வாயிலாக திருவரும் மறைந்து நின்று உணர்த்துகிறது. அதாவது யோகா சக்திகள் மறைந்து நின்று உணர்த்துகிறது. அப்போ அந்த உயிருடைய அறிவு எப்படி செம்மையா இருக்கிறதா,

0: கீழான விடயங்கள் மீதே இசை கொள்கிறது. அப்ப கீழான நெறியில் நீரை நிறுத்துகின்றது காரணம். தேவலாவத்தில அறிவை கொஞ்சம் கூட இல்லாம முழுமையா மறுக்கிறது. சகலாவசன் என்ன வந்து அறிவு கொஞ்சம் விளங்கினாலும் கொஞ்சம் அறிவு விளங்கவே அதற்கு பொறுக்க முடியாமல் அந்த அறிவையும் எந்த நிலையில் நிறுத்துகின்றது, கீழான நிலையிலேயே நிறுத்துகின்றது. கீழான நிலையில் நிறுத்துகின்ற சக்தி என்ற பொருளை தான் அதோ ஞாபக சக்தி. அதோ என்றால் கீழான பேசுறாங்க இல்லையா, நாடக திரைப்படங்கள்லாம் என்ன இருக்கு அதோ கடிதான் அப்படின்னா அதோ கடிதான் கீழ்கடி அப்பனா என்ன கீழான அது மாதிரி அதோ ஞாபக சக்தி கீழான நிலையில் ஆன்மாவை நிறுத்துகின்ற சக்தி. அது அந்த சக்தி தான் கொடுத்துருக்காரு. இந்திரிய விடயங்களையே காணுங்கள், காணுகின்ற தான் யாருன்னு அது ஒரு நாள் இல்லையா. நாம ஏன் இந்த மாதிரி சித்துப்பொருளாக நாம கடப்பொருளாக இந்த ஓசை பருக்கம் உருவம்னு சரமாகிய விடயங்களை அறிவிடுறோமே, இந்த நிலைமைக்கு காரணம் எது? ஆணவம் தான். அந்த ஆணவமாகிய தன்னையும் காணவிடாமல் இந்த ஆணவத்திலிருந்து தன்னை விடுக்க வல்லவன் யார்? சிவபெருமான். அந்த சிவபெருமானை பற்றியும் அறிய விடாமல் இந்த விடயங்களையே அறிந்து கொண்டு இந்த கீழ் நிலையிலேயே இந்த கீழான போகலே நீ சிறைத்துக் கொண்டு இரு அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி வைக்கிறது ஆனால் அந்த பொறுமை எப்படி நமக்கு வெளிப்பட்டு காட்டாது. இது வந்து தீர்க்கவரன் சிவபெருமான் ஒருத்தன்தான். இது இவர் நூல் அப்படி காட்டாக நாம இதை வச்சு சிந்திக்க போறது இல்லை. நம்ம விடயங்களே தான் அறிந்து வரோம் இல்லையா. விடயங்களை அறிந்து வரும்போது நாம வந்து இதை சிந்திப்போமா, அந்த விடயத்துடைய விடயங்களின் கவர்ச்சியிலே இருக்கின்றோம். அப்படி இருக்கும்பொழுது அறிவுன்ற தான் யாரு, தான் யாரும் சிந்திக்க போறது யாருக்கு தெரிஞ்சாச்சு ஒரு முடிவு பண்றாரு. தான் யாருக்கு சந்தேகம் தான் யாரும் சிந்திப்பான். நான் யாருன்னு கேட்டா உடனே பயிரேட்டா இருக்க அன்னைக்கு தயாரா இருக்கும். இந்த பாருங்க என் பேரு முழு உலகம் இருக்குதான் நான் அப்படின்னு பயிரேட்டா என்ன இருக்கும் நன்றி இருக்கா பெயர் இருக்கும். இந்த பெயரே நாம அது உடம்பு கிட்ட பெயர் வளர்றோம். பார்க்கின்ற உத்தியோகம் இருக்கும் சிறந்த தேதி பகிர்ந்த உடல் வந்து வெளிவந்த தேதி எவ்வளவுலாம் அதுக்கு முன்னாடி உயிராக நாம இல்லையா. இது மாதிரி எத்தனை பெருகளை இருப்போம். ஆகவே அன்னிவரக்குறிப்பில் உள்ளதெல்லாம் அது நம்மை பற்றி ஏற்பட முடியாது, நம்முடைய உடல் சார்ந்த குறிப்புகள் தான். ஆகவே தன்னையும் தன்னை பற்றி நாம வந்து அறிஞ்சிருக்கணும்னு நினைக்கணும் அறிவது. ஏன்னா அறிவதற்கு இந்த தடை ஆணவ தடை உள்ளது. அறிவிடாமல் அந்த சிந்தனையே இடவிடாமல் இருக்கிறது, சிந்தனையே தோன்றவிடாமல் இருக்கிறது. ஆக இங்க நாம முப்பொருள்களை பற்றி சிந்திக்கின்றோம், பதியாகிய சிவத்தை பற்றி சிந்திக்கின்றோம், பசுவாகிய அந்த உயிர்களாகிய நம்மை பற்றி சிந்திக்கின்றோம், நம்ம கூட பார்த்த தடையாகிய ஆணவத்தை பற்றி இல்லையா. இது சாதாரண சிந்தனையா சிந்தனை எல்லாரும் பண்ண முடியுமா? நம்ம எவ்வளவு பெரிய சாதனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நம்ம உணரணும். யார் யாராலும் சாதனை பண்ணியிருக்காரு ஒவ்வொரு துறையில நாமெல்லாம் அது இல்லைன்னு நாலு பேர் கூடி கைதட்டி பாராட்டான சாதனை நடத்தணும். உண்மையில் நாம செய்து தான் சாதனை. ஏன்னா இந்த ஆதிக்கத்தை நாம வந்து எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். சிறுவர்களை காத்து இந்த ஆணவ ஆதிக்கத்தை நாம எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். சாதாரண செய்தது எதிர்நீச்சல் போட்டு சிறையிலேயே வந்து முன்னேறி கொண்டிருக்கின்றோம். அதற்கான வாய்ப்பை நமது கடவுள் நிர்வாகம் ஏற்படுத்திருக்கின்றது. ஏன்னா இந்திரிய விடயங்களையே காட்டுகிறது ஆணவம், இந்திரிய விடயங்களையே அறிந்து இருக்கின்ற கீழ்நிலையே நிலையை நிறுத்தி வைத்திருக்கின்றது. எதெல்லாம் காட்டாது? என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டாது. இதுல என்னைன்னு சொன்னது உயிர் பத்து, தன்னைன்னு சொன்னது ஆணவம் உன்னை பதியை தன்னை பாசத்தை. ஆக இந்த பதி பத்து பாசம் என்ற ஒவ்வொருவரையும் குறித்து சிந்திக்க விடாமல் ஐம்புல விடயங்களிலேயே நம்மை தள்ளி கொண்டிருக்கிறது ஆர்வம். இதுக்கு நிறைய பேர் சிந்திக்க வருவாங்களா அப்படின்னா குறைஞ்ச பேர் தான் வர்றாங்க. காரணம் என்ன? இந்த பாரதிய வேண்டி இருக்கிறது அந்த முப்பது சிந்தனை என்பது இந்த ஆனமர ஆதிக்க இருப்பவரைக்கும் வர்றது வாய்ப்பு இல்லை. ஐம்புலங்களை பத்தி தான் திரும்ப திரும்ப சிந்தனை ஓடிக்கொண்டு இருப்போம். ஏன்னா அந்த மனத்துடைய ஆதிப்பு அப்படி இருக்கின்றது. ஆக நமக்கு ஏதோ நமக்கு வந்து சிவபெருமான் வந்து சிறந்த ஐயாவுடைய திருவடி நெல்லே நாம் இந்த பாக்கியத்தினால நமக்கு இப்படி ஒரு பேரை அந்த விடய சிந்தனையை செல்கின்ற அந்த பேர் அந்த போக்கினை தடுத்து ஆணவம் எந்த மூன்று பொருள்களை மறைத்திருக்கின்றதோ அந்த மூன்று பொருள்களை அறிந்தவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சிந்தனை நமக்கு எடுத்திருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய பேரு எவ்வளவு பெரிய சிந்தனை என்னால கொண்டு வருகின்றது என்பதை நாம் இல்லையா. ஐயாவது மூலமாக இந்த பாடியத்திலே ஒவ்வொரு சொல்லாக ஆராய்ந்து வருகிறீர்கள் சொன்னால், இந்த பொருள் மறைந்திருக்கின்ற இந்த பொருளை பற்றிய ஒரு விழிப்புணர்வை தான் சில காலம் அறியாமல் இருக்கும். இந்த விழிப்புணர்வு மறைந்திருக்கும் பொருளை அறிய வேண்டும் அப்படின்னு என்ன வந்தாலே அதே விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வு தான் அங்க வந்து நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அதனால என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டாது, இந்திரிய விடையே காட்டும், ஐம்புலங்களையே காட்டும். அப்படி ஐம்புலங்களே காட்டினால இது என்ன விளைவு ஏற்பட்டது? மேலும் இரண்டு பந்தங்கள் காரணமாக ஏற்பட்டுள்ளன. இந்திரிய விடயத்தையே அறியும்படியான ஒரு கீழ்நிலையிலே உயிரை இந்த ஆணவமரம் நிறுத்தியிருப்பதால் இந்த உயிருக்கு மேலும் இரண்டு பந்தங்கள் ஏற்பட்டிருக்கேன். அந்த இரண்டு பந்தங்கள் எவை என்றால், அந்த விடயங்கள் மீது இச்சை வைத்தல் ஆகிய கண்மம். கண்மம் என்பது இருகணைதான். விடயங்கள் மீது இச்சை வைத்தல் ஆகிய கண்மம், அறநெறிப்படி அந்த விடயத்தை அடைய வேண்டும் என்று இச்சை வைத்து அறநெறிப்படி செயல்படுத்தால் அது நன்கிணை. அறமோ மரமோ ஏதாவது ஒரு வழியில போய் சிச்சித்த விடயத்தை அடையணும் அப்படின்னு போயிட்டாலும் அது தீவினை. எப்படியோ ரெண்டுமே வினைதான். விடய இச்சை என்பது நல்வினை தீவினை ரெண்டுக்கும் போது. அந்த இச்சையை வந்து அவன் நிறைவேற்றிக் கொள்கிற மேற்கொள்ள நடைமுறைகள் வச்சுதான் நல்வினை தீவினை வரும். மற்றபடி இரண்டு நிலைகளுமே விடயத்தை நோக்கி செலுத்துபவைதான் இல்லையா. ஏன் அப்படி ஆரம்பத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அந்த விடயங்களையே அவன் நோக்கி வந்து தன்னை குறித்தோ அந்த தடையாகி ஆணவத்தை குறித்தோ தடையை விடுவிக்க உள்ள சிவத்தை குறித்தோ அந்த முப்பொருள் சிந்தனையை செய்யாமல் விடயத்தையே அவன் கருதி வந்தான். ஏன்னா ஆணவ ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்தான். அவன் ஆணவ ஆதிக்கத்துக்கு உட்பட்டுதான் நல்வினை மூலமாகவோ அல்லது தீவினை மூலமாகவோ தான் இசை கொண்ட விடயத்தை அடையப்படுகின்றது உயிர். ஆகவே இந்த நல்வினையானது தீவினையானது ஆணவத்தின் ஆதிக்கத்தின் வழி இழந்தவைதான். அதனாலதான் ரெண்டு வழியும் இருந்தே இருவினை என்று வருவது கொடுக்கிறார். அந்த இருள் சொன்னது ஆணவம். ஆணவத்துக்கு ஏன் இருள் ஓமை சொன்ன? காண்தன்மையுடைய கண்ணை காணவிடாமல் மறைப்பது இருள். அதுபோல் அறிந்தன்மையுடைய உயிரை அறிவிடாமல் மறைப்பது ஆணவம். அதனால ஆணவத்துக்கு இருள் என்பதை ஒரு ஓமையாக சொல்லப்படும். திருவள்ளுவர் பெயர்ல ஆணவத்தை பற்றி சொல்லும் இடங்களெல்லாம் இருள் என்று சொல்லியிருக்கின்றார். அதுவே வள்ளுவருக்கு சொன்னதான முறையிலே உமாவுக்கு சொல்லியிருக்கின்றார். அதுவே இருளே இருவினை என்று சொன்னது காரணம் இந்த மாதிரி விளங்கு. ஆணவத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட போய்தான் இந்த விடயங்களையே உயிர் அறிந்து வருகின்றது, விடயங்களையே சிந்திக்கின்றது. தன்னை சிந்திப்பதில்லை, தடையை சிந்திப்பதில்லை, விடுவிக்க வல்லவர்களை சிந்திப்பதில்லை. எனவே இந்த இருவினையானது அதற்கு ஆணவத்தின் ஆதிக்கத்தின் வழியாக வருகிறது. அதனாலதான் இருள் சேர் இருவினை. ஆக நல்வினையும் இருவினைங்க போது நல்வினையும் சேரும், சேர்ந்தால் இருள் சேர் சொல்லியிருக்கிறாரே என்று இந்த நோக்கில் சிந்திக்கணும்னா அறநூல்கள் மட்டும் நாம் கற்று சிந்திக்க முடியாது. தத்துவ நூல்களும் கற்றால்தான் ஏன் இருவினையும் இருள் சேர் வெளியே சொன்னார் என்று நான் சிந்திக்க முடியும். அப்போ நீங்கள் தத்துவ நூல்கள் கற்றவர்கள், சிவஞான போதும் ஏற்கனவே கற்றவர்கள். அப்போ அதுல என்ன சொன்னார்? சீவினையும் போக்கு வரக்கூடிய என்று மட்டுமா சொன்னார்? இருவினையும் போக்கு வரக்கூடிய என்று சொன்னார். ஆகவே உயிர்கள் பிறந்து இழந்து வருவதற்கு சீவினை மட்டுமல்ல நன்வினையும் காரணமாக தான் இருக்கின்றது. ஏனென்றால் நன்வினை என்பது என்னவென்றால் விடயத்தின் மீது விருப்பப்படுவதுதான். அது அறநிலையில அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அதனால் நிச்சயமாக சீவினையை விட நன்மையை உயர்ந்ததுதான். அது ரெண்டை ஒன்றோட ஒப்பிடும் போது ஏன்னா சீவினைக்குரிய பலன் வேறு, நன்மையுக்குரிய பலன் வேறு, அந்த வகையில உயர்ந்ததுதான். ஆனா ரெண்டுமே முக்திக்கு வழியாகிறது இல்லையா. திரும்ப திரும்ப இந்த விடயங்களையே நம்மை சார்ந்தபடி வைக்கின்றது. அதற்கு காரணம் மர ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தன்னை குறித்தும் தடையை குறித்தும் தடையை விடுவிக்க வந்த தலைவனை குறித்தும் சிந்திக்காமல் இருப்பதுதான் காரணம். ஆகவே ஆணவமனம் தான் இந்த நிலையில் இருக்குது. ஆகவே நல்வினை தீவினை என்ற கண்மமும் ஒரு பந்தமாக இருக்கிறது. விடயங்களே அறிவதனால மேலும் ரெண்டு பந்தங்கள் சேர்ந்தது சொன்னாலே அது ஒரு பந்தம் என்ன? அந்த விடயங்களை மீது இசை வைத்து அதை அடைவதற்காக செய்கின்ற செயல்கள் அவை நல்வினை தீவினை உழைப்பு. அந்த நல்வினை தீவினைங்கிற பந்தம் வந்ததுனால வினை இருந்தால் பிறவை தொடரும். அப்போ பிறவை என்பது மாயாமலம் சார்ந்தது இல்லையா. உடம்பு உலகம் எல்லாம் மாயாமல காரியம். அது பிறவி என்பது மாயாமல காரியம். அதனால பிறவி தேர்வதால மாயாமல பண்றதும் தேர்வு. ஆகவே ஆணவத்தின் ஆதிக்கத்துக்கு இந்த உயிர் உட்பட்டதால் இந்த உயிருக்கு மேலும் இரண்டு பந்தங்கள் உருவாகின. அது என்னவென்றால் ஒன்று இருவினையாகிய கண்மம், இன்னொன்று பிறவியாகிய மாயை. ஆகவே அந்த ரெண்டு ரெண்டையும் மேலும் ரெண்டு பந்தங்களாக உயிருக்கு மாற்றிவிட்டது எதுன்னா இந்த ஆணவம். அதான் சொன்னார் இந்திரிய விடயமே காரணம். காட்சி. இயல்பினை மாயை இரண்டையும் எனையும் இணக்கிய ஆணவமரம். சிவத்தோடு இணங்க வேண்டியனால் கண்மத்தோடும் மாயையோடும் இணங்கி கிடக்கிறேன் என்றால் இந்த ரெண்டோடு என்னை வந்து மாட்டிவிட்டது எது? இது ஆணவம். ஆனா இந்த விடயங்களை எல்லாம் படைத்து கொடுத்தவர் யாரு? சிவம் தான். இந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவர் யாரு? சிவம் தான். அவருடைய எதிர்வாக்கு வேறு. இது தவ வாழ்க்கை வாழ்ந்து விடயப்பட்டெல்லாம் இருந்தாலும் விளையாடுகின்ற குழந்தை ஒரு காலகட்டம் வரைக்கும் விளையாடும். அதுக்கு 20 வயசு ஆனது உனக்கு அந்த வாழ்க்கை இந்த பொம்மை வாங்கி நீ எவ்வளவு அறிவிக்க தெரியுமா அப்படின்னு 20 வயசு ஆனதுல அந்த பொம்மை வாங்கி கொடுத்தா ஏற்றுக்கொள்வானா இல்லையா? நான் யார் எழுதாதுன்னு ஞாபகம் இல்லை. இது என்ன விடுவீங்கன்னு அத மாதிரி ஒரு 19 காலத்தில் விடயங்கள் இச்சு இருந்தாலும் அந்த குழந்தை பொருள் ஆசைகளை எப்படி கடந்து ஒரு பக்கம் வந்ததோ அது போல இந்த பக்குவம் இல்லாத ஐம்பது ஆசையும் கடந்த ஒரு பக்குவ நிலை வர வேண்டும் என்று ஏதோ எதிர்பார்த்துதான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். ஆனால் கடைசி வரை இந்த ஐம்புலங்களிலேயே பற்றை வைத்ததுனால் என்ன ஆகிவிட்டது என்றார்? அந்த பற்றாகிய வினையும் ஒரு பந்தமாக சேர்ந்து கொண்டது. அந்த வினையின் விளைவாகிய அந்த பிறவி மாயா பிறவி மாயாவளமாக சேர்ந்து கொண்டது. இப்படி வினையோடும் மாயையோடும் என்னை இணக்கி வைத்தது இந்த ஆணவரம் தான். ஆனால் சிவபெருமான் வந்து அவர் மிக மிக பொறுமையாக, சரி உனக்கு ஆணவ தடையிலிருந்து நீ விடுபடுவதற்கு நான் இந்த வினையையும் கொடுத்தேன் பிறவியையும் கொடுத்தேன், ஆனா அந்த ரெண்டையும் நீ ஆணவத்துக்கு ஆணவத்துக்குரிய கூட்டணியை அமைத்து மும்மரங்களாக நீ அமைதிப்படுகிறாய் இல்லையா? ஒரு மரத்தை போக்குவதற்கு ரெண்டு சாதனங்களை கொடுத்தா அதையும் மரங்களாகவே ஆகி ஆணவத்தின் வழியை அவர்கள் இருந்து இல்லையா ஆணவத்தை ஆதிக்கத்துக்கு உட்பட்டனால என்ன ஆயிடுது? ஆணவம் வந்து அத ரெண்டையும் சேர்த்து பந்தமாக்கிது. இப்ப 3 பந்தம் ஆக்கு நாளும் அவர் 3 விதமான பிரிவினைகள் கொண்டு இந்த 3 பந்தங்களிலே போக்கி விடுகிறார். இல்ல நீங்க சொல்றது சரியா கேட்க, ஆமா அவர் கொடுத்ததா? அவர் கொடுத்தது வந்து ஆணவத்தில் அவற்றை பயன் முறையாக பயன்படுத்தி வினையையும் உலகத்தையும் முறையாக பயன்படுத்தி வினையை சுரோகியங்களாக அந்த செயல்களை எல்லாம் ஆக்கி யார் என்ற முனைப்போடு வினை செய்யணும் அது யார் என்பதற்கு முனைப்போடு செய்யாமல் இல்லையா சிவபெருமான் அருள் செய்ய நான் செய்கின்றேன் என்று சிவபுண்ணியமாக அந்த கர்மத்தை மாற்றிக்கொண்டது என்றால் பிறவியையும் வந்து உலகத்தையும் வந்து அது சிவ வழிபாட்டுக்கு உகந்த இடமாக அது மாற்றிக்கொண்டது என்று சொன்னார். அப்போ அவர் கொடுத்த நோக்கம் நிறைவு, எதுக்காக உலகத்தை கொடுத்தாரு, எதுக்காக வினையை கொடுத்தாரு, மலபந்தத்திலிருந்து விடுபட போட்டாரு, அப்ப அந்த நோக்கம் நிறைவேறு. ஆனா இது கொடுத்த உலகத்தையே வந்து அனுபவிக்கும் பொருளாக வித்தியாசம் எங்க வருதுன்னா அனுபவிக்க வேண்டிய பொருள் சிவம், அந்த அனுபவத்திற்காக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய இடம் உலகம். ஆகவே இந்த உலகத்தை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்வது என்னென்றால் ஒரு மருந்தை தக்க முறையில் அருந்துவது போன்றது. மருந்தை வந்து கூடுதல் குறைதல் இல்லாமல் தக்க முறையில் அருந்தணும் மருத்துவர் அறிவுறுத்துகின்றார். ஏன்னா அப்படி அருந்தினாதான் அந்த நோய் குணமாகும். அது மாதிரி உலகை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ளாமல் மருந்தையே வந்து உணவாக நினைத்து அது பட்டு வைத்தார் விருப்பு வைத்தார் அல்லது மருந்தை அருந்தவே கூடாத பொருள் என்று அது மீது வெறுப்பு வைத்தார் ரெண்டாவது அந்த நோய் வந்து குணமாகாது. அது போல உடனே முக்கியமாக வெறுத்தாலும் அல்லது உறவை முறையாக பயன்படுத்தாமல் இந்த விடயங்கள் மீது பட்டு வைப்பதற்காகவே ஆக மருந்தை அணுவது உணவை அணுவதற்காக உணவு தான் அறிவிக்க வேண்டிய பொருள். மருந்து அறிவிக்க வேண்டிய பொருள் அல்ல, உணவை அனுபவம் அளவுக்கு தகுதி வருவதற்காக கொடுக்க பொருள். அது மாதிரி உலகம் அறிவிக்க வேண்டிய பொருள் அல்ல, உலகம் சிவம் தான் அறிவிக்க வேண்டிய பொருள். அந்த சிவத்தை அறிவிப்பாளர்கள் தகுதி வருவதற்காக உலகை தகுந்த அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். ஆனா என்ன பிறச்சல் வருகிறது ஆணவங்களை ஆதிக்கத்தினால உயிருக்கு எந்த என்ன பிறச்சல் வருகிறது? உலகமே அனுபவிக்கக்கூடிய பொருள். இந்த 5 விளைவுகள் தான் நம்ம அறிவிக்க வேண்டியவை, இதற்கு மேல நமக்கு அனுபவம் என்பது இல்லை என்ற ஒரு முடிவுக்கு ஆன்மா வந்துவிடுகிறது. காரணம் ஆணவங்களால் அதன் அருகில் இருந்து அப்படி ஆதிக்கம் செய்து இதுதான் உங்களுக்கு அனுபவித்திருக்க வேண்டிய பொருள், இதைத்தான் நீ அனுபவிக்கணும், இந்த அனுபவம் தான் உனக்கு புதிய அனுபவம், இதுக்கு மேல இன்பம் இல்லை என்று நான் இருக்கிறது. அதனாலதான் மற்றவர்கள் விட்டுவிட்டு இந்த சிந்தனைக்கு வருவது வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதையும் நாம் எல்லோரும் பயன்படுத்தோம். அனுபவிக்க வேண்டிய பொருள் எது, அனுபவத்திற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய பொருள் எது, அந்த வேறுபாடு தெரியாமல் உலகத்தை சிவானுபவத்திற்கு தகுதியாக்கிக் கொள்வதற்கு பயன்படுத்தாமல் உலகமே நமக்கு அனுபவ பொருள், அனுபவங்களே அனுபவ பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை இந்த ஆனந்தம் தான் ஏற்படுத்தியது. அந்த உணர்வோடு நாம உலகத்தை நோக்கினால் நமக்கு இது வினைகளை தான் நாம் பெறுவோம். அருளை நினைக்காம இந்த காரியங்கள் செய்தால் வினை, அருளா செய்வோம் நினைச்சா அது செய்ய முடியும், அவ்வளவுதான் முடியாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஞானிகள் செய்யும் செய்வோம் ஒரே மாதிரி தான் இருக்கு, நான் மற்றவர்கள் செய்யும் ஒரே மாதிரி. அவர் அதை மறவாம செய்கிறாரு, அது தெரிஞ்சுகின்றது, நான் என்னை தெரிஞ்சுகின்றது நான் கல்விதான் என்று செய்கிறாரு. நாம நாமே செய்வதாக நினைக்கிறோம், நாமே செய்வதாக நினைக்கும் போது அது வினையாக இருக்கு. நம்ம கவனம் எல்லாம் அறிவுறுத்தல் மேலே இருந்தால் அதோட நினைக்க போவதில்லை, அது நம்மை திருத்துகிறதும் நினைக்க போவதில்லை. நாம வந்து அறிவுறுத்தல் ஒன்று தான் இருப்போம், அந்த எண்ணத்தோடு நாம் செய்வதெல்லாம் வினைகள் தான். அந்த வினைதான் மாயா பிறகு உண்டாகிறது. ஆகவே வினை என்றும் மாயை என்றும் ஆனந்தத்தை நீப்பதற்காக முதல்வர் கூட்டி வைத்த இந்த இரண்டும் பந்தங்களாகவே ஆகின்றன. இப்படி பந்தமாக அந்த ஆனந்தம் இணைத்து வைத்தாலும் சுவாமி மூன்று விதமான திருமையை உண்டு, உருவம் அரு உருவம் அருவம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மண் சுமந்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: குதிரை சேவனா வந்த அந்த ஒற்றை வீரனுடைய அழைப்பேரர்களை கண்டு அந்த பெருமானை பார்த்து மதுரையில் இருக்கிற மக்கள் எல்லாம் மயங்கினார்கள். அவருக்கென்று அந்த குதிரை வீரனுக்கென்று 10 பாட்டு பாட்டிருக்கிறார் திருவாசகத்தில். மக்களே, இவனை ஒரு குதிரைச்சாமி குதிரைக்காரன் நினைக்காதீங்கோ. பெருமான் சுக்கராதர் என்று யார் அறிவீர்களோ அவர்களுக்கு பிறவி நோய் நீங்கும் என்று சொல்றார். சிறியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் தென்னன் நன்னாட்டு இறைவன் கிளறுகின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவுன் கதிர்வாள் உரை கழித்து ஆனந்தமா கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே. தன்னுடைய பக்தனுடைய பிறவி நோயை நீக்குவதற்காக அந்த தன்னுடைய ஞானமாகின்ற வாளினை அதனுடைய உரையிலிருந்து வெளியிலே எடுத்து வெற்றியோடு வருகின்றான் குதிரை வீரன். பந்திக்கு முந்தனம் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம்னா அடுத்த பந்தி மூணாவது பந்தியில ஒவ்வொரு ஐட்டமா குறைஞ்சிட்டே வரும், லட்டு தீந்து போயிடும், ஜிலேபி தீந்து போயிடும். இங்கு குதிரை நாயகனா இருக்கின்ற பெருமானுடைய அருளை பெறவில்லை என்று சொன்னால் அப்புறம் முக்தி என்பது பல பிரிவுகள் கழிச்சுதான், அப்பளாமே பொறிச்சாதான் உண்டு, அப்படி ஆயிடும். அது சொல்றார், காலம் உண்டாகவே காதல் செய்துமின் கருதறிய ஞாலம் உண்டானொடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமீனே என்று சொல்றார். அந்த மதுரையில் இருக்க அத்தனை மக்கள்ல குதிரை நாயகனாக வந்த குதிரை வீரனாக வந்தது சாட்சாத்தான திருப்பெருந்துறை பெருமான் சொக்கநாத பெருமான் என்பதை அறிந்து வைத்திருப்பவர் யார் என்று கேட்டால் ஒரே ஒரு ஆத்மாதான், நம்ம குருநாதர் மட்டும்தான் தெரியும். உயர்ந்த தகுதி படைத்தவன் அரிபத்ர பாண்டியன். அரிமர்த பாண்டியனை பற்றி உயர்வா சொல்றார் ரெண்டு மூணு இடத்துல திருவாசகத்துல. அரிமர்தன பாண்டியன் தன் கையினாலேயே சுவாமியை அடிச்சிருக்கான். அவன் அடிச்சதுக்கு சுவாமி அவனுக்கு மோட்சம் கொடுத்தார், அடிச்சதுக்கு அவனை தண்டிக்கல, அவன் கையில அடி வாங்கிட்டு அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். திருவாசகம் பிரமாணம், நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி. அந்த பாண்டியன் உடம்பை விட்டுட்டு நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ மீண்டும் பூமிக்கோ வராமல் பரமேஸ்வருடைய திருவடி அடையும் வண்ணம் அவனுக்கு அருள் பண்ணினாய். எப்படி பண்ணினாருங்கிறதுக்கான அந்த காரணத்தையும் குருநாதர் சொல்லிட்டார். நான் மாத்திர ஒரு பாட்டி இருக்கா, அவ முதுகு அரிக்கிறது, அவ பேரனை கூப்பிட்டு நன்னா சொறி அப்படிங்கிறா, பெரிய வந்து தோசை திருப்பியை கொடுத்து சொறிங்கிறா. பாட்டி இது ஏதோ சொரிஞ்ச ரத்தம் வந்துடுற மாதிரி இருக்கே, உனக்கு வலிக்குமே, அதை பத்திலாம் கவலைப்படாத சொறி அப்படிங்கிற. அப்புறம் என்ன பண்றா, கால் மேல ஏறி குதி அப்படிங்கிற. பாட்டியை போய் மிதிக்கலாமா, நான் தானே சொல்றேன் குதி அப்படிங்கிற. அப்படி குதிச்சு சொரிஞ்சு விடுற அந்த பேரனுக்கு அவ என்ன பண்றா, கையில இருக்கிற காசை கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்றாளா இல்லையா. அது போல சுவாமியை அடிக்கிறதுக்கே ஆள் கிடையாது, அதனால தன்னை அடிச்சு அறிவுறுத்தல் பண்ணிருக்க மோஷம் கொடுத்தார். சுவாமியுடைய திருவுள்ளபடி அவர் அடிச்சார். பாட்டி பேரனை வேலை வாங்குற மாதிரி வேலை வாங்கி தனக்கு தொண்டு செய்தவனுக்கு முக்தி கொடுத்தாருங்கிற சூட்சமோ திருவாசகர் சொல்றார் குருநாதர். தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ, தன்னை தண்டித்து அதை தொண்டாக ஏற்றுக்கொண்டார் என்று பெருமானுடைய பெருங்கருணை என்று பார்க்கின்றோம். ஏன் பெருமான் இந்த அடி வாங்கினார், ஆசை நாயகிக்காக ஒரு கணவன் எதை வேணா செய்வான், அதே போல தன்னுடைய பிரிய சிஷ்யனுக்காக செஞ்சார். திருவாதவூர்கிட்ட அந்த பெருமானுக்கு இருக்கிற அன்பு எல்லை கடந்த அன்பு, அதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக. இல்லைன்னா வேறு விதங்களில் அந்த திருவாதவுடைகளுக்கு முக்தி கொடுக்க முடியாதா? வந்திக்கு முக்தி கொடுக்க முடியாதா? பெருமான் என்னதா இப்படித்தான் ஒரு காரியத்தை செய்யணுமா? அம்மா எந்த டிஃபன் வேணால் பண்ணலாமா? இதைத்தான் பண்ணணுமா? சர்வ சுதந்திரம் இருக்கிற சுவாமி இப்படித்தான் பண்ணணுமா? தானே ஏன் அடி வாங்க வேண்டும்? தன்னுடைய பெருமையை கருதாது பெருமான் அடி வாங்கினான் என்று சொன்னால் வேண்டாத பொண்டாட்டி கால்பட்டா குத்தம், கைப்பட்டா குத்தம், வேண்டிய பொண்டாட்டி கால்பட்டா குத்தம் இல்லை. அதுபோல வேண்டிய பொண்டாட்டி என்பதனால பெருமான் விரும்பி அடி உண்டான் என்று பார்க்கின்றோம். ஆகவே எல்லாமே வாதோடிகளுக்காக செய்தது என்று புராணம் கூறுகின்றது. இவ்வாறு அது சொல்றார், பாண்டியன் உயர்ந்து தகுதி படைத்தவன் இருந்தாலும் அவனும் பெருமானை பெருமான் என்று அறியவில்லை, ஒரு குதிரை வீரன் என்று நினைத்தான். ஆனால் அந்த குதிரை வீரனை பார்த்தா கும்பிடணும் போல அவனுக்கு இருக்கு. வந்தவுடனே எழுந்து நின்றுட்டான். அப்புறம் சீச்சி, ஒரு முடி மன்னனாகின்ற நான் ஒரு சாதாரண வியாபாரி குதிரை வீரனை பார்த்து எழுந்து நின்றேனே என்று சிவசிவா என்று சொல்லி அமர்ந்தானோ, வந்த அவர் வந்தபோது எழுந்து நின்றார் அப்புறம் அமர்ந்தார் என்று புராணம் சொல்கின்றது. அது சொல்றார், இந்திய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்லன் அரிமர்த்தன பாண்டினால கூட வந்தது பெருமான் என்று அறிய முடியவில்லை என்று சொல்வதனால அங்கிருப்பவர்களிலே அரிமர்த்தன பாண்டியன் நிறைந்த சிவபுண்ணியம் கொண்டவன், அவனுக்கு தகுதி அதிகம் என்று நம்முடைய குருநாதர் திருவாசல சொல்றார் என்று பார்க்கின்றோம். குதிரைகள் எல்லாம் லாயத்தில் அடைச்சாச்சு. குருநாதர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவரை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டார். ராஜா சௌக்கியமா தூங்குறார். ஆனால் அந்த இன்பம் என்பது சிறிது நேரம் தான் நிற்கிறது. அன்று இரவு இந்த நரிகள் எல்லாம் பேசிக்கிறது ஒன்றுக்கு ஒன்று, சுவாமி வந்து இந்த வாதவுருனுக்காக நம்மெல்லாம் வந்து குதிரை ஆக்கிட்டார். அது மோந்து மோந்து பார்க்கறது அந்த புல்லையும் கொள்ளையும். அந்த நரி தானே உண்மையில், அது வேஷம் தானே குதிரை வேஷம், அதனால அதுக்கு செல்லவே இல்லை. மோந்து மோந்து பார்த்து ரொம்ப பசி வயத்த சுருட்டுறதே, கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமானு அந்த குதிரையா இருக்க ஒரு நரி சாப்பிட்டு பார்க்கறது, வாந்தி வருது. இந்த புல்லை போய் யாராவது திம்பாளா? நாமெல்லாம் குருதி ஒழுக கடிச்சு புலாலையெல்லாம் உண்டு பழக்கம். நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அதுகிட்ட கேட்டால் சொல்லும், நான் வெஜிடேரியன் அப்படின்னு. பிறந்ததுலேருந்து நான் வெஜிடேரியன் சிறப்பாக சொல்லிக்கிறது. அப்போ அதுக்கு பசி. இந்த பெருமான் சொக்கநாதன் நம்மளை பட்னி போடலாமா? சகல ஜீவ தயாபரன் என்று தன்னை பெருமையாக சொல்லிக்கின்ற பெருமான் நம்மளை மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு. நமக்கு காதுக்கு நல்ல ஓசையே இல்லையே. இந்த மதுரையில் இந்த கொட்டிலில் நம்ம இருக்கோம், பக்கத்துலலாம் வேத பாராயணம் தான் கேட்குறது. நமக்கு இந்த வேத பாராயணம் சகிக்காதே, நமக்கு என்ன சகிக்கும்? சங்கின் ஓசையும் பிணப்பறை ஓசையும் சரிந்த மங்குலோதியர் அழுகுரல் ஓசையும். அந்த நரியெல்லாம் சுடுகாட்டில் இருந்து பழக்கம், அங்கே பிணத்தோடு வருகின்ற சங்கோசை கேட்கும், பிணத்தை கொண்டு விடுகளுடைய பறையோசை கேட்கும், அழுகின்ற பெண்களுடைய ஓசை கேட்கும், அப்புறம் அவரெல்லாம் மார்பில் அடித்து கொண்டு உப்பாறு வைக்கின்ற ஓசை கேட்கும். இந்த ஓசையெல்லாம் நமக்கு காதுக்கு அமிர்தமாக இருக்கும். ஒரு ஓசை கூட இந்த மதுரையில் கேட்க மாட்டேன். இங்கே வீணை ஓசையும் தேவால ஓசையும் வேத ஓசையுமா கேட்கறது சகிக்கவே இல்லை என்று சொல்லி எப்படியாவது சுவாமி வந்து நம்மளை திரும்பவும் நரியாக்கி நாம் இருக்கிற சொந்த ஊரான காட்டுக்கே அனுப்பிச்சா அந்த பெருமானுக்கு நம்ம கோயில் கட்டி வழிபடுவோம் என்று எல்லாம் பெருமானை பிரார்த்திக்கவும் பெருமான் பார்த்தார். அவருக்கு லீலை முக்கியம். தன்னுடைய அடியவனுடைய பெருமையை விளக்குவதற்காக செய்கின்ற லீலை என்பதனால நரிகளுடைய துன்பத்தை உள்ளத்திலே கணக்கில் எடுத்துக்கொண்டவனைப் போல அந்த நரிகளை எல்லாம் அர்த்த ராத்திரியிலேயே மீண்டும் நரிகளாக ஆக்கினான். அப்போ பருகிரு கொண்ட நரிகள் எல்லாம் சுய உருக்கொண்டன. சுய உருக்குண்ணனை பார்த்து எல்லாம் பயங்கர பசி. அங்கே பக்கத்தில் இருக்கிற நோஞ்சானா இருக்கிற குதிரைகள் எல்லாம் கடிச்சு தின்னது, முதல்ல குதிரை தின்னது. அதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த மந்துரை என்று சொல்லப்படுகின்ற அந்த பங்கி அதிலிருந்து வாசக்கதவை உடச்சுண்டு ஜன்னக்கதை வழியாக எல்லாம் வெளியில் பறந்து ஓடுறது, எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு மதுரையுடைய தெருக்கள் வழியாக வீடுகளில் இருக்கிற அந்த கோழியெல்லாம் பிடிச்சுண்டு ஆடெல்லாம் பிடிச்சி இழுத்துண்டு எல்லாத்துக்கும் பசி. 24 நேரம் பட்னி என்பதனால யார் யார் வீட்டில் வாசலில் கோழி கட்டிப்பட்டிருக்கோ ஆடு கட்டிப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் மேஞ்சுண்டு எல்லாத்தையும் இழுத்துன்னு ஓடுறது, எல்லாம் ஊழிட்டு கொண்டு ஓடுறது. அன்று காலையில் எல்லோருமே அந்த ஊரிலே நரிமுகத்தில் முழித்தார்கள். அப்போ இந்த செய்தியானது அரிமந்திர பண்டையனுக்கு சென்ற உடனே அவன் மிகுந்த சினம் கொண்டான். அவனுடைய கண்களிலிருந்து நெருப்பை கக்குகின்றான். கக்கி என்ன பண்ண, செம்மையாக நம்மை திட்டமிட்டு ஏமாற்றியிருக்கின்றான். அவன் ஏமாற்றுவதை நாம் ஊகிக்க முடியாமல் ஏமாற்றியிருக்கின்றான். நல்லவன் அப்போதான் நடிச்சு ஏமாற்றிருக்கிறான். அவன் பார்ப்பனன் என்பதனால அவன் உயிரை நாம் போக்க மாட்டோம் என்று அறிந்து இவ்வாறு செய்திருக்கிறான். அப்ப நம்பிக்கை துரோகி, நம்பும் வண்ணம் நடித்து முழுவதும் நம்பிய பிறகு ஏமாற்றிருக்கின்றான். ஆகவே அவன் உயிரை போக்குவதை தவிர்த்து எல்லா தண்டத்தையும் அவனுக்கு செய்து அவனிடம் கொடுத்த பணத்தை ஒரு சல்லி காசு பாக்கி இல்லாமல் வாங்கியே தீர வேண்டும். இல்லை என்றால் இந்த ராஜாங்கத்திற்கு பெரிய அவமானம். திட்டமிட்டு அரசாங்கத்தை ஏமாத்திருக்கிறான். என்று சொல்லி கடுமையான தண்டனை கொடுக்க சொன்னார். அந்த கடுமையான தண்டனை கொடுக்க சொன்னதுனால வைகையினுடைய சுடுமணல், வைகையில சொட்டு ஜலம் இல்லை, அதுல சுடுமணல்ல அவரை குப்புற கவிழ்த்து அவர் முதுகின் மீது சுடுகின்ற பாறைகளை ஏற்றி, குருநாதனுடைய முதுகின் மீது கல்லினை ஏற்றி கைகளிலும் கால்களிலும் விளங்கிட்டு அவரை சாட்டையால் அடித்து துன்புறுத்துகின்றார். அந்த நேரத்தில் குருநாதர் பாடிய பதிகம்தான் குழைத்த பத்து. சொல்றார், யான் செய்த தீவினையின் பயனாக நான் துன்புறுகின்றேன் பெருமானே, இருந்தாலும் காக்க கடவியன் நீ அல்லவா, நீ அல்லவா காப்பாற்ற வேண்டும். ஒரு குழந்தை அம்மா சொன்னதை கேட்காம பரீட்சைக்கு முதல் நாள் வெயிலில் அலைஞ்சு மேட்ச் பார்த்து குளத்தில் குளிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கு ஜுரம் வந்துடுது. ராத்திரி கொஞ்சம் படிக்கலாம்னு சொன்னால் கரண்ட் கட் ஆகிடுது. அடுத்த நாள் பரீட்சை. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிற, அந்த குழந்தை இந்த அம்மா சொன்னதை கேட்கலங்கிறனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறதுன்னா கூட, அதுக்காக அந்த குழந்தையை திட்டாமல் அதை மடியில் போட்டுண்டு கைகால பிடிச்சி விட்டு அதுக்கு வந்து ஜுரத்துக்கு மருந்து கொடுத்து சாப்பாட்டுக்கு கஞ்சி வச்சு கொடுத்து முக்கியமான கொஷின்ஸுக்கெல்லாம் அந்த என்னென்ன கொஷின்ஸ் ரிப்பீட்டட் கொஷின்ஸோ அந்த கொஷின்ஸை சொல்லி அதுக்கான ஆன்சரையும் நாலு தடவை அந்த குழந்தை கேட்குற மாதிரி சொல்கிற ஞாபகம் இருக்கிறத எழுதி பாஸ் பண்ணி தொலை. தாயாருடைய கருணை அதுக்கு சமமே கிடையாது. அதுபோல பெருமானே உன்னுடைய திருவுள்ளத்துக்கு மாறாக நடப்பதுனால தான் நாங்கள்லாம் பாவிகளாக ஆகின்றோம். இருந்தாலும் ஒரு தாயை போல நீ எங்களை காத்துள்ள வேண்டும், உன் வினைப்படி நீ துன்புறுகின்றாய் என்று சொல்லிவிடாதே என்று சொல்றார். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய், கொடுவினையை உழைத்தால் உறுதி உண்டோதான், தப்பு பண்ணினவன் தானே அதுக்கு பரிகாரம் பண்ண முடியுமா, ஒருவனுக்கு அவனுடைய நிழல் உதவுமா பெருமானே. வெயிலில் போகிறோம், நம்ம நிழல் பத்தடி விழருது, நம்ம நிழல் நமக்கு உதவுமா, நம்ம நிழல் நமக்கு உதவாது, பெருமானுடைய கருணை தான் நமக்கு உதவும். ஆகவே கொடியேன் உழைத்தால் உறுதி உண்டோதான், உமையாள் கனவா என்னை ஆழ்வாய், பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ, நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் ஆனால் நீ பொறுத்துக்க வேண்டாமா, நீ பொறுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ செய்வது தப்பாயிடும். நான் தப்பு பண்ணினா அது என்னுடைய இயல்பு, மனிதன் குற்றமளித்தான் என்று சொன்னால் அவனுடைய இயல்பு என்று விட்டுவிடுவார்கள், தெய்வம் பொறுக்கவில்லை என்று சொன்னால் அதில் இயல்பிற்கு மாறாக நடக்கின்றது, ஆகவே தெய்வமே குற்றவாளி என்று கருதுவார்கள். பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ, பிறசே சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே, அம்மானே உன் அடியேற்கே என்று பெருமான்ட வந்து கேட்கிறார். ஒன்றும் போதான் ஆயேனை உய்யக்கொண்ட நின்கருணை, இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா எங்கோவே, அன்று திருப்பெருந்தில் என்னை ஆட்கொண்டாயே, என்ன தகுதி கருதி ஆட்கொண்டாய், எங்கிட்ட என்ன யோகியதற்கு நீ ஆட்கொண்டாய், அப்ப அன்பினால் ஆட்கொண்டேன் என்று சொன்னால் அந்த அன்பு இன்று இல்லாமல் போய்விட்டதா, நான் ஏமாந்து போய் ஆட்கொண்டு விட்டேன்னு சொல்றது உனக்கு பெருமையா. அப்ப ஒரு கணவன் கைப்பிடித்த மனைவியை கண்கலங்காத கடைசி வரையும் எப்படி காப்பாற்ற வேண்டுமோ அதனினும் கடமைப்பாட்டோடு நீ காப்பாற்ற வேண்டும். அதனால்தான் குருநாதனுடைய கருணையை சொல்லும் போது பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்று சொல்றேன். ஒருத்தரை கல்யாணம் நிற்கிறது சிறப்பு இல்லை, கடைசி வரையும் கைவிடாது இருப்பது சிறப்பு. அதே போல பேராது நிற்கின்ற பெருங்கருணை, கைவிடாது இருக்கின்ற கருணை, எந்த துன்பத்திலும் நீ கைவிடக்கூடாது என்று சொல்றார். அப்ப ஒன்றும் போதான் ஆயேனே உய்யக்கொண்ட நின்கருணை, இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்கா எங்கோவே. சரி, நான் நிறையா தப்புட்டப்பா, அந்நிய பொசிஷன் வேற, இன்னி பொசிஷன் வேற, ஆட்கொண்ட போது நீ ஒன்றும் தெரியாமல் இருந்த, எப்பொழுதுமே இந்த கழுத குட்டி குதிரை மாதிரி இருக்கும், வளர்ந்தப்புறம் கழுதன்னு தெரிஞ்சிடும், அன்னைக்கு நீ கழுதன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு நீ கழுத ஆகிட்டேன்னா, குன்றே அணைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது இறங்கிடாய் எண்டோள் முக்கன் எம்மானே. நீ சர்வ தந்திர சுதந்திரன், நீ வந்து சர்வசக்திமான், நீ எல்லா உலகத்துக்கும் தலைவன், உன்னை எழுத்து கேட்கிறவா கிடையாது. அப்படி இருக்கும்போது மலை போல நான் பண்ணியிருக்கிற பாவத்தெல்லாம் நீ பொறுத்து கொண்டால் ஏன் பொறுத்து கொண்டீர் என்று யாராவது நான் எதிர்த்து கேட்க போறாங்களா, உன்னுடைய இச்சை தானே, உன் விருப்பப்படி என்னை மன்னிக்கலாமே. குன்றே அணைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது இறங்கிடாய் என்று கல்லும் உருகுமண்ணும் பெருமானிடத்திலே அவர் வந்து உருகுகின்றார். உடனே பெருமானும் என்ன பண்றார், இந்த வாதவருனை காத்துருள வேண்டும், இவனுடைய பெருமை உலகிற்கு பறைசாற்ற வேண்டும், இந்த உலகம் இவனை குருநாதனாக பெற வேண்டும், இத்துணை லீலையும் திருவாசகம் திருக்கோயர் என்ற இரண்டு நூல்கள் இந்த உலகத்திற்கு பெற வேண்டும் என்பதற்காக பண்ணின லீலைகள். அதனால பெருமான் என்ன பண்ணாரு, எந்த வைகையில நம்ம குருநாதரை வைத்து அடித்து கொண்டிருந்தார்களோ அந்த வைகையில திடீரென்று கங்கை பொங்கி காட்டாற்று வெள்ளமாக முன்னறிவிப்பின்றி வரும் வண்ணம் திருவுள்ளம் பற்றினார். வைகையினுடைய இரண்டு கரைகளையும் அது உடைத்து கொண்டு மலை போல அலைகளோடு வைகை பொங்கியது, பொங்கி மதுரை நகரம் மிதக்க ஆரம்பித்தது. தங்களுடைய உடைமைகளை காத்துக்கொள்வதற்காகவும் இந்த ஐயர் செத்துப்பேட்டா நமக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருமே என்ற அஞ்சியும் இவரை விடுவித்தார்கள். அந்த தண்டலாலும் இவர் போய் சொக்கநாதருடைய கோயிலில் போய் தியானத்தில் உட்கார்ந்தார். யாரு, நம்முடைய குருநாதர். அப்படியே மதுரையினுடைய கோட்டை கொத்தலங்கள் மன்னனுடைய அரண்மனை எல்லாம் மலை போன்ற அலைகள் வந்து மோதுகின்றன. தட்டுறா மாதிரி நீதி கேட்டு தட்டுவதை போல, இப்படி பண்ணலாமான்னு கேட்டு தட்டுவதை போல, எல்லாரும் மூணாம் மடி நாலாம் மடி நாலாம் மடி அஞ்சாம் மடி அஞ்சாம் மடி ஆறாம் மடினு எல்லாம் ஏறி போயிட்டு இருக்காங்க. வெள்ளம் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. கண்ணு தெரிஞ்சவரையும் பிரளயம்தான், உலகம் அழிகின்ற காலமோ என்று அஞ்சுகிறார்கள். இதை போல பல முறை மதுரைக்கு வந்திருக்கு, அதனால பயப்பட வேண்டாம், சொக்கேசர் காப்பாத்தோன்னு ஒத்த ரெண்டு பேர் மட்டும் சொல்றாங்க. அந்த நேரத்துல மன்னன் மந்திராலோசனை பண்றான். பண்ணும்போது மந்திரிமார்கள் சொல்றாங்க, உயர்ந்த அண்ணன் அவர், அவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, பெருமாளுடைய அருளை பெற்றவர், ஆகவே முதலிலே அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம், அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த வெள்ளத்தை நீங்கள் அடைக்கிறவங்கன்னு கேட்போம், நமக்கு வேண்டியது மதுரையை காப்பது, அவ்வளவுதான் மன்னனுக்கு கடமை காப்பது. அப்ப ஏதோ ஒரு உபாயத்தினால அதை காத்தல் நமக்கு கடன் என்று மந்திரிகள் சொன்ன உடனே மெஜாரிட்டி ஒப்பீனியன் இப்படி இருப்பதனால அரிமர்த்தன பாண்டியன் நம்முடைய அடிகளை சென்று வணங்கி எங்களுடைய குற்றங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள், இந்த வெள்ளத்திலிருந்து மதுரையை காத்தருடுங்கள் என்று விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பம் பெற்றவுடனேயே நம்ம குருநாதர் பண்ணார், பெருமானே அப்பாவி மக்களை துன்புறுத்த வேண்டாம், இந்த வெள்ளம் வடிய வேண்டும் என்று விண்ணப்பித்த அளவிலே வெள்ளம் உடனே வடிந்து விட்டது, யாருக்கும் எந்த உயிர் சதும் இல்லை. இப்போ இங்கே நெருப்பு பற்றியது ஒன்றும் ஆகலை, யாருக்கும் எந்த உயிர் சதும் இல்லை. அதுபோல பெரிய வெள்ளம் வந்தது, யாருக்கும் எந்த உயிர் சதும் இல்லை. பெருமான் ஒரு அச்சுறுத்தினார், பயக்ருத் பயநாசனகான சகசிரநாமம், அச்சத்தை உண்டாக்கி அச்சத்தை போக்குபவர், பயமுறுத்தி பயத்தை போக்குறவர். நம்ம குருநாதர் விண்ணப்பித்த அளவிலே வெள்ளம் அடிந்தது, ஆனா வேறு டேமேஜ் ஆயிருக்கு. என்ன, வைகையினுடைய இரண்டு கரைகளும் மயில் கணக்கில் உடைந்து போயிருக்கின்றன. எந்த நேரமும் திரும்பவும் வெள்ளம் ஏற்பட்டால் ஊருக்குள்ளதான் வரும், வைகையில் ஓடாது. என்பதனால அந்த வைகையினுடைய கரைகளை பண்டு போல முன்பு போல இன்னும் முன்பு இருந்ததை விட அதிகமாக செம்மையாக உயரமாக எழுப்ப வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அதனால பொதுமக்கள் எல்லோரும் கை கொடுக்க வேண்டும். இந்த ஊரில் வசிக்கிற அத்தனை பேருக்கும் வீட்டிற்கு ஒருவராக அந்த ஒரு பங்கு அளந்து கொடுக்குறோம், அந்த பங்கினை நீங்கள் செம்மையாக அடைத்து கொடுக்க வேண்டும், இது மன்னனுடைய கட்டளை என்று தண்டோரா போட்டார்கள். அவ்வாறு எல்லோரும் அந்த பொது காரியத்தில் ஈடுபட்டு மன்னனுடைய திருப்திக்காக உழைக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அந்த மதுரையினுடைய தென்கிழக்க ஒரு கிராமத்தில் வந்தி என்ற ஒரு தாய் இருக்கின்றாள். அவளுக்கு எவ்வளவு வயசுனே தெரியாது, மிக்க தவத்தினாள்னு சொல்றார். வேதாதி சாஸ்திரங்களையும் அந்த அனுஷ்டானங்களையும் பண்ணின பெருமக்கள் பகவானை எப்படி தெரிஞ்சுக்கிறாளோ அதை போல தன் அந்தரங்கத்தில் சொக்கேசன் தான் மெய்ப்பொருள் என்பதை தெரிந்து கொண்டவள். என்ன, வேதம் வேண்டுமானா ஒருத்தர் வந்து படிக்கலாம், இன்னொரு படிக்காம இருக்கலாம், ஆனா வேத ஹிருதயம், வேதத்தின் பொருள் என்பது கடவுள் அருளினாலே ஒரு பாமரனுக்கு கூட விளங்கலாம். வேதத்தை படித்த ஒருவன் தாயை திட்டலாம், தாயை அடிக்கலாம், அதை படிக்காமலே ஒருத்தன் அம்மாவுக்கு சுசுஷை பண்ணலாம், அம்மா சாப்பிட்டப்புறந்தான் அதை சாப்பிடலாம், அப்படி இருக்கலாம். அப்போ வேத பொருளை அவன் அறிந்திருக்கிறான், மாதிரி தேவோ பவன் வேதம் சொல்றது, அவன் அனுபூதியில் வேதம் வந்திருக்கு. இப்போ கடவுள் உண்டு என்ன வேதம் சொல்றது, ஒரு பாமரன் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறான், படித்தவனுக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம உலகத்தில் பார்க்குறோம் இது. ஆகவே தவத்திலே சிறந்தவள் அந்த வந்தி. அவள் எப்படிப்பட்டவள்னா, தாயிலாருக்கு அன்னை ஒப்பாள், அவளுக்கு சொந்த பந்தமே கிடையாது, அவளுக்கு குழந்தை குட்டியே கிடையாது, அதனால ஒரு குற்றமும் இல்லை. தாயில்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் தாயை போன்றவள் அவள். அவள் அன்றாட இனிப்பான பிட்டினை சுட்டு விற்பவள், ஆனால் அவளை ஒரு வியாபாரின்னு நினைக்க மாட்டா, காசு வாங்கிட்டு பிட்டு கொடுத்தா கூட ஒரு தாய் கையினாலே பிட்டு வாங்கி உண்பதை போல காசு கொடுத்து வாங்கி உண்பவர்களுக்கு மனம் நிறையும், அவள் அன்பாக கொடுக்கறதுனால. தாயிலாருக்கு அன்னை ஒப்பவள் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவளுக்கு சொந்த பந்தங்கள் இல்லை என்று சொன்னாலும் உலகமே சொந்தம், எல்லோரும் உறவு என்பதை போல அவள் வாழ்ந்து வருகின்றாள். அவள் அன்றாட அந்த பிட்டினை சமைத்து விட்டு ஒட்டுமொத்த பிட்டினையும் எங்கிருந்தபடியோ தொலைவில் இருக்கின்ற சொக்கநாத பெருமானை மனதினால் தியானித்து அத்துணை பிட்டையும் முதல்ல சொக்கநாத பெருமானுக்கு நிவேதனம் பண்ணிடுவாள். அதனால அவள் கடையில் வாங்குற பிட்டெல்லாம் சுவாமி நிர்மால்யம், அதை அதை உண்டு கழிப்பவர்களுக்கு நல்ல அறிவும் பக்தியும் தோன்றும். அப்படிப்பட்ட நில் அவர் இருக்கா, அவளுக்கென்று ஒரு பங்கு அளக்கப்பட்டிருக்கின்றது, அந்த பங்கினை அடைக்க வேண்டும், குறிப்பிட்ட நேரத்திற்குள் அடைக்க வேண்டும், ஒரு சில நாட்களுக்குள் அடைக்க வேண்டும் என்று அரசாங்க அலுவலர்கள் வந்து அவளுக்கு அறிவித்து விட்டு சென்று விட்டார்கள். அப்போ அவள் தனக்கு கூலியாளாக யாராவது கிடைப்பானா என்று பார்க்கிறாள். அவள் தேடியும் அந்த ஊர் முழுக்க எல்லாரும் பிஸியாக இருக்கிற காரணத்தினால கூலி ஆட்கள் இல்லை, ஊர் மக்கள் எல்லாம் தொண்டியில் ஈடுபட்டிருப்பதனால வெளியூர்லேருந்து யாராவது வந்தால் தான் வேலைக்காரன் கிடைக்கும். சில ஊர்களில் வேலைக்காரர்கள் கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க. இப்போ அமெரிக்கா சவுத் அமெரிக்கா அங்கெல்லாம் போயிட்டிங்கன்னா வீட்டில் பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஆள் கிடைக்காது, மனைவிக்கு பிரசவ நேரத்தில் நரசு பண்ணுறது கூட கணவன் தான் செய்யணும். ஒரு பிளம்பரை கூப்பிட்டா நாலு நாள் கழிச்சு தான் வருவார், ஃபோனில் வருவார், காரில் வருவார், பில்லு பயங்கரமாக இருக்கும். ஆனால் நம்ம ஊர் அப்படிலாம் இல்லை, ஈஸியாக இருக்கு. சில நேரங்களில் வேலைக்காரர்கள் கிடைப்பது கஷ்டம். அதுபோல் வந்திக்கு அவள் எவ்வளவு முயன்றும் அவளுக்கு கூலிக்காரன் கிடைக்கல, அவளுக்கு கூலி கொடுக்க முடியாமல் இல்லை, ஆனால் கூலிக்கு ஆள் கிடைக்கவில்லை. என்பதனால அவள் மன்னனுடைய ஆணைக்கு அஞ்சு பெருமானிடம் இருந்த இடத்துலேருந்தே விண்ணப்பிக்கிறார். கோயிலுக்கு போல, பெருமானே உன்னை நான் மறந்து வாழ்ந்ததில்லை. உனக்கு இந்த பிட்டை நைவேத்தியம் பண்ணி எத்தனை வருஷம் நான் வந்து வாழ்ந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன வயசுங்கிறது எனக்கும் தெரியாது, என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. சில சில வீட்டில் பாட்டிங்க இருப்பாங்க, பாட்டியும் உனக்கு என்ன வயசுன்னு கேட்போம், 94ம்பாங்க. வீட்டில் ஒருத்தர் பேரன் சொல்லுவான், 10 வருஷமாக இந்த பாட்டி அப்படி தான் சொல்லிட்டுருக்கான். அவளுக்கு 94க்கு அப்புறம் 95ங்கிறது தெரியாது, அதனால் அவளுக்கு வயசே தெரியாது. அப்படி இருக்கிறா, இத்துணை நாள் நான் ஒரு சிரமம் கூட, சிரமம்னா என்னன்னே வாழ்க்கையில் அறிந்ததில்லை. சொக்கநாதா, உன்னை மறவாதவர்களுக்கும் இந்த இம்மையிலே துன்பம் என்பது உண்டா? பகவானை மறக்காமல் அன்றாடம் வாழ்கின்ற எளியவர்களுக்கும் கஷ்டம்ங்கிறதுலாம் பெரிய லெவலில் தான். துன்பம், கவலை, பயம் இதெல்லாம் யாருக்கு? நரேந்திர மோடிக்கும் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் தான். நமக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் எளிமையாக இருக்கிறவர்களுக்கு அச்சமே கிடையாது. அதுபோல் எனக்கு அச்சமே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கும் ஒரு அச்சம் உண்டா உன்னை நம்பி வாழ்கின்ற எனக்கும் என்று பெருமாளிடத்தில் கண்ணீரோடு விண்ணப்பித்தாளாம். அவள் விண்ணப்பித்து முடிக்கவில்லை. கட்டிடம் கலையாக சொக்கேச பெருமான் அழுக்கு கந்தை துணியை இடுப்பிலே கட்டியவனாக, மன்மதனைப் போல பொன்னாறு மேனியனாக, ஆனால் தலையிலே கொத்து கூட அதை வந்து சுமக்கின்ற ஒரு சும்மாடு, சுமையடை என்பது சும்மாடுன்னு ஆயிருக்கு. ஒரு டர்பன் மாதிரி கட்டி அந்த ஒரு துணியை வச்சுக்கிறது, ஒரு மண்வெட்டி தோளில் சாய்த்த ஒரு மண்வெட்டி, இதோடு கூட 18 வயது குமரனாக இளங்காளையாக தோன்றி, என்னை கூலி கொள்வார் உண்டோ, கூலிக்கு ஆள் வந்திருக்கிறேன், கூலி கொடுத்து வேலை கொள்வார் உண்டோ என்று கூவிய வண்ணம் இவள் வீட்டு வாசல் நிற்கிறான். பெருமுழுக்கு கூவி வந்தால் பரவாயில்ல, இவள் அழுது விண்ணப்பிக்கும் போது இவள் வீட்டு வாசலில் தோன்றார் சுவாமி. உடனே அவளுக்கு அப்படியே கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது, பருத்தி புடவையாய் காய்த்தது என்று சொல்வதைப் போல மகிழ்ந்தாள். மகிழ்ந்து, தம்பி உள்ளே வந்து உட்காந்துக்க சொல்லி, இது போல் எனக்கு இந்த வேலை நீ செய்து கொடுப்பியா, நீ கரை எடுத்து கொடுப்பியா அப்படின்னா, அதுக்கு தான் வந்திருக்கேன் பாட்டி, நீ எனக்கு என்ன சம்பளம் தருவ அப்படின்னா, சம்பளமாக உனக்கு நான் பணமாக தரப்போறதில்லை, நான் பிட்டு விற்று உண்கின்றேன், நீ பிட்டு வாங்கி கொள்வா என்று சொன்னால் பிட்டை கூட நீ எடுத்து சாப்பிட்டு நீ அப்படின்னா. அவர் வயிறு வந்து ஒடுங்கி இருக்கு. அம்பாள் மீனாட்சி சமைச்சு கொடுத்த இந்த சாப்பாடு பத்தாது, அப்புறம் பிராமணாலாம் யாகத்தில் கொடுக்குற ஹவிஸ் பத்தாது என்பதை போல வயிறு குழைந்து கொண்டு, தாய்ப்பாலை விரும்பி வருகின்ற ஒரு குழவியைப் போல அந்த மந்திரனுடைய வீட்டுக்கு வந்தாராம் சோர்வோடு. சொன்னால், பாட்டி நீ காசு கொடுத்தாலும் நான் ஹோட்டலுக்கு போய் வாங்கி தானே திங்கணும், இந்த ஊரில் எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, உன் கையினால் சுத்தமாக நீ ஒரு பிட்டு பண்ணுறேன்னு கொடுத்தா எவனுக்கு காசு வேணும், பிட்டு மட்டும் போகும், அதுலேயும் நீ பிட்டு சுற்று விற்று தான் நீ சம்பாதிக்கிற, அதனால உதிர்ந்த பிட்டை மட்டும் எனக்கு கொடு, பிட்டு முழுக்கா இருந்தா என்ன, உதிர்ந்து இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தானே, வயிறு ரொம்ப போகுது, வட்ட வட்டமாக முழுசாக இருந்தா தானே, அதெல்லாம் நீ விற்றுக்க, எது உதிர்ந்தோ அதை மட்டும் கொடுப்போம், எனக்கு அது போகிறோம், அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம், நீ அன்பாக கொடுக்குற பிட்டை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் பசியார கொடு, சாப்பாடு போட்டுட்டு கட்டியும் கொடுக்கணும், இந்த அழுக்கு துணி இருப்பார் இதில் கட்டியும் கொடுத்துரும், ஏன்னா அடிக்கடி நான் வரமாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன், உன்னை கட்டி எடுத்துன்னு போயிடுறேன் என்று சுவாமி சொன்னாரா. அந்த பெருமானை பார்த்து பார்த்து அவள் மயங்குகின்றாள், ஏங்குகின்றாள். சொன்னால், சொக்கநாதரே வந்தது போல இருக்கின்றார். அந்த பிட்டை சுவாமி வாங்கி சாப்பிட்டு பார்த்து சொன்னார், இங்கே பாரு, நீ எனக்கு கைஸ் வைக்காத, உண்மை என்னன்னு சொன்னால், இந்த பிட்டு அந்த சொக்கநாதனுக்கு உரியது, மனுஷனாக பிறந்தவன் சாப்பிட்ற மாதிரி இல்லை, இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, உயர்ந்த பொருள் எல்லாம் இறைவனுக்கு உரியது, இந்த பிட்டை உண்பதற்கான பாக்கியம்னா மனுஷனுக்கு கிடையாது, கடவுள் தான் அதற்கு உரியவர் என்று சொல்லி பெருமானதை சிந்த சிந்த வழிய வழிய வாங்கி உண்டு, அது தன்னுடைய கரத்தில் இருக்கிற துணிகளும் அடித்து கொண்டு, உனக்கு கெட்ட பேர் வராமல் கரையை அடித்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து வெளியே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: முருகப்பெருமான் படைத்தான், காத்தான், அழித்தல் தொழிலையும் மேற்கொண்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது கச்சியப்பர் சொல்லுவார், இது என்ன பெரிய விஷயமா, என படைக்கின்றதும் அற்புதமாகோ, ஆமோ என்ன, உயிரினுக்கு உயிராகிய பரஞ்சுடர் ஒடியாய், வியன்மறை தொகைக்கு ஈரதாய், விதிமுதல் உரைக்கும் செயலி நிற்கலாம் ஆதியாய் வகிய செவ்வள், அயன் என படைக்கின்றதும் அற்புதமாமோ, உயிருக்கு உயிராய் பரஞ்சுடைய பரஞ்சோதி சுரூபமாக இருக்கப்பட்டவன் வேத முடிவாக படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களையும் எவன் செய்கிறானோ அவனுக்கு இது பெரிய விஷயமா, ஒரே ஒரு விஷயம் பண்ண மாட்டானா, ரொம்ப இயல்பாக நம்ம சொல்ற மாதிரி தான், பெரிய மலையை எடுக்கக்கூடியவனுக்கு சின்ன ஒரு தேங்காய் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்குமா? அதே போலத்தான் இவன் மிக எளிமையாக செய்து கொண்டிருக்கின்றானாம் அந்த காரியத்தை. அப்போ திருமால் தன்னுடைய மகனுடைய நிலைக்கு இறங்கி சிவபெருமானிடத்துல போய் வேண்டுகிறார். இது மாதிரி ரொம்ப அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார், பிரம்மா நீங்க தான் அதை விடுவிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஏன் அவருக்கு வேலையில் அவர் சும்மா உட்கார்ந்திருக்கிறார்? ஏன்னா பிரம்மா வேலை வந்தாச்சு, பிரம்மா வேலையும் எடுத்துக்கொண்டான், விஷ்ணுவினுடைய வேலையும் எடுத்துக்கொண்டான், ருத்ரனுடைய வேலையும் எடுத்துக்கொண்டான். இப்ப வேலை கிடையாது, நான் என்ன பண்றதுன்னு தெரிய, அடியனுக்கு செய்யக்கூடிய தொழிலும் கிடையாது. இப்ப பிரம்மாவும் இல்ல, ஏதோ அவர் வேலைக்கு அவர் பண்ணிட்டு இருப்பார், அவருக்கு தகுந்தபடி நான் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ எதுவுமே நடக்கல, நீங்க தான் காப்பாற்ற வேண்டும் என்று திருமால் சிவனிடத்திலே சென்று முறையிட்டாராம். அப்படியா? சிறுபிள்ளை என்று நினைத்து, முருகப்பெருமானை சிறுபிள்ளை என்று நினைத்து பிரம்மா வணங்காது சென்றான். ஆதலினாலே அவனுக்கு அந்த தண்டனையானது வந்திருக்கிறது. நானும் முருகப்பெருமானும் வேற வேறு கிடையாது, என்னையும் அவனையும் யார் பிரித்து நினைக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் இன்பம் அடைய மாட்டார்கள். அவர்களுக்கு துன்பம் தான் இருக்குமே தவிர இன்பம் கிடையாது. அவனை வணங்கி எம்மை வணங்க வேண்டும், எம்மை வணங்குவதும் அவனை வணங்குவதும் ஒன்றே என்பதை உணர வேண்டும். தன்னை வணங்காததற்காக அங்கே பிரம்மனை சிறையிலே இடையது அவன் அடைக்கவில்லை. என்னையும் விட முருகப்பெருமானுடைய தன்மை உயர்ந்தது என்பதை உலகுக்கு சுட்டிக்காட்டத்தான் இட்டான். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் என்று ஒருமுறை சொல்லும். ஆனால் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் என்று அவனை மூன்று முறை சொல்லும். இதை கச்சியப்பர் இந்த கருத்தை எடுத்துக்கொள்கிறார். எக்கலைக்கும் பூதங்கள் எவற்றினுக்கும் பிரம்மனுக்கும் ஈசன் என்ன தக்க முதற் பரப்பிரமம் சதாசிவன் ஓம் என வேதம் சாற்றுமல்லால் எல்லாவற்றிற்கும் பரபிரம்மமாக இருக்கப்பட்ட சிவபெருமானை பற்றி சதாசிவோம் என்று ஒருமுறை சொல்லும். ஆனால் முக்கனால் சூழ் வேள்விகிர் சுப்பிரமணியன் ஓமெனவும் முக்கார் கூறும் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் என்று முரண்புரை சொல்லும். இக்கருத்தை அறியானை எவ்வாறு விடுவிப்பாய் எம்பும் என்னோ, இதை தெரியாம அவனை வைத்திருக்கிறாரே சிறைக்குள்ளே, இதை எப்படி விடுவிக்கிறது? ஆனாலும் கூட கருணை கடலாக இருந்த காரணத்தினாலே சிவபெருமான் சரி போனா போகிறது, அவனை விடுவிக்க செய்வோம் என்று சொல்லி தன்னுடைய நந்திதேவரை, அங்கே தன்னுடைய அடியவனாக இருக்கப்பட்ட நந்திதேவரை அனுப்புகிறார். தன்னுடைய கணங்களோடு நந்திதேவரும் ஸ்கந்தகிரிக்கு செல்லுகிறார். சென்று முருகப்பெருமானை வணங்கி தொழுது இது மாதிரி சொன்னார். ரொம்ப அழகாக நாடக விடிவிலே மிகச்சிறப்பாக வரியார் சுவாமிகள் சொல்லி வருவார். இப்ப அவர் சொன்ன உடனேயே நகைத்து எழுந்தாராம் முருகப்பெருமான். இனி ஒரு கணம் நீ நின்றாய் என்றால் பிரம்மனோட சேர்த்து நீயும் கம்பி எண்ண வேண்டும்னார். ஓடிட்டாராம் நந்தியம்பெருமான், அங்க நிக்கவே இல்லை. அவங்க கூட யார் போய் நம்ம சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடினார். சிவபெருமானிடத்திலே வந்து சொன்னாராம் அப்படியா என்று அவர் நினைத்து தன்னிடத்திலே இருந்து கிளம்பி தேவாதி தேவர்கள் எல்லாம் சூழ ஸ்கந்தகிரிக்கு எழுந்தருளுகிறார். இங்க ஸ்காந்தம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும். அம்பிகையையும் விட்டுவிட்டு, இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த கருத்துக்கள் எல்லாம் மனத்திலே வைத்து நாம் கருத்துக்களாக இப்ப பார்க்கும் பொழுது இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவபெருமான் அம்பிகையையும் கூட விடுத்து விட்டு தான் தன்னுடைய அடியவர்களோடும் தேவாதி தேவர்களோடும் வந்தார் என்று ஸ்காந்தமானது சொல்லும். வந்த உடனேயே முருகப்பெருமான் வணங்கி வரவேற்று ஆசனத்திலே அமைத்து உபச்சாரங்கள் எல்லாம் செய்து இவ்வளவு தூரம் வந்தீர்களா என்று கேட்கும் பொழுது தன்னுடைய மடியிலே அமர்த்தி கோதி முத்தமிட்டு குழந்தாய் எப்படி இருக்கிற என்ன ஏது எல்லாம் உச்சி முகர்ந்து எல்லாம் கருதினாராம். அவர் பேசுகிறார் சிவபெருமான். அப்பொழுது சொன்னாராம், பிரம்மதேவனை இப்பொழுது சிறையிலே வைத்திருக்கிறாயே அவனை விடுவிப்பதற்காக வந்தோம்னார். அவர் சொன்னார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது கிடையாது. முருகப்பெருமான் சொல்லுகிறார், சிவபெருமானே உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது கிடையாது, பிரணவத்துக்கே பொருள் கிடையாது, இவனுக்கு தெரியவில்லை, இவனுக்கு எப்படி வேதத்தினுடைய பொருள் தெரியும், இவன் எப்படி உலகத்தப்படப்பான். ஆன காரணத்தினாலே இவனை சிறையிலே இருத்துவதுதான் சரி, அகந்தை நீங்க வேண்டும், அவனுக்கு பொருள் தெரிய வேண்டும், இல்லாமல் அவன் வரக்கூடாதுன்னு அவர் சொன்னார். இல்லை எப்பா அவன் கஷ்டப்பட்டுட்டான், நேரம் திருந்திருப்பான், அவனை விட்டு விடுன்னார். இந்த திருந்துறது வேறே, அவன் அறிந்து கொண்டான் என்பது வேறு, ரெண்டுமே இல்லையா? அவனுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? சொல்லிக் கொடுக்கறதுக்காக இல்லையா? முருகப்பெருமான் மறுதளிக்கிறார். அப்ப கோபம் வந்தவரை போல நடிக்கிறாரா சிவபெருமான்? நான் நந்தியை அழைத்து அவனை இங்கே அனுப்பினோம், அதுப்பவும் கேட்கல, நாமே வந்தோம் கேட்கவில்லையா, இதுதான் நாம் சொல்லும் பொழுது நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையான. நம்ம பச்சைங்களுக்கெல்லாம் இது சொல்லவே வேண்டாம், ஏன் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்ம கோச்சிட்டாலும் கேட்க மாட்டாங்க, அதுதான் நம்ம பசங்க. அங்கே முருகப்பெருமான் தேவாதி தேவனாக யார் இருக்கிறாரோ அவர் உடனே நகைத்து, நீங்கள் சொன்னால் மறுபேச்சு உண்டோ என்று நினைக்கும்படியாக பிரம்மனை சிறையிலே இருந்து நீக்கினாராம். அங்கே பிரம்மனை சிறையிலே இருந்து விடுவித்து அடைத்து கொண்டு வருகின்றார்கள். அப்போ ஆஹா, ரொம்ப நாள் சிறையிலே இருந்து நொந்தனையா என்று எய்த்தனை போலும் பண்ணாள் இருஞ்சிலை இருஞ்சிறை எய்தி என்றான் என்று சிவபெருமான் சொன்னாராம். ரொம்ப இழைத்து விட்டாயே அப்படின்னாராம். அப்ப சொல்லும் பொழுது பிரம்மா சொல்லுகிறார், உன்றன் புதல்வர் ஆற்றிய இத்தண்டம் ஏதமன்று உணர்வு நல்கி யான் எனும் அகந்தை வீட்டி தீது செய் வினைகள் மாற்றி செய்தது புனிதமென்றான். ரொம்ப அழகான வார்த்தை, நான் அதுக்காகத்தான் முதலே சொன்னேன், இந்த உணர்வு உடையேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அவர் சொன்னாரே, ஆகமம் பற்பல புரிந்து அதிர்ச்சிலையான் உகிமாறு அருள் செய்தான் அவை உணர்ந்துடையேன் என்று சொன்னான். இது இன்னொன்று ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது அதுக்கு பொருள் என்ன என்று கேட்கும் பொழுது நானே அதனுடைய பொருள் என்று பிரம்மன் சொன்னதாக ஸ்காந்தமானது சொல்லும். இங்கே அவன் எதையும் தோன்றாதவனாக இருந்தான் என்று கந்தபுராணத்துல கச்சியப்பர் சொல்லுவார். அப்போ இவர் பிரம்மன் இங்கே சொல்லுகிறார், உன்றன் புதல்வன் ஆற்றிய இத்தண்டம் ஏதமன்று குற்றம் அல்ல, உணர்வு நல்கி, அங்கே உணர்வுடையேன் என்று சொன்னாரே, அப்போ உடையவனாக இருந்தவன் எதுவுமே இல்லை. இப்பத்தான் இவருக்கு அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார் முருகப்பெருமான். உணர்வு நல்கி யான் எனும் அகந்தை வீட்டி, என்னுடைய அகந்தையையும் போக்கி தீது செய் வினைகள் மாற்றி செய்தது புனிதமென்றான். விழுந்து வணங்குகின்றான், எனக்கு என்னை புனிதப்படுத்தியது, இது தண்டனை அல்ல, என்னை புனிதப்படுத்திய செயல் என்று சொன்னாராம். சொன்ன உடனேயே இவருக்கு சிவபெருமானுக்கு மிகுந்த சந்தோஷம், அப்படியா, சென்று வா, பழையபடி உன்னுடைய தொழிலை செய்து கொண்டிரு என்று சொல்லி மீண்டும் படப்பு தொழிலை கொடுத்து அனுப்புகின்றாராம். அங்கே அதுக்குதான் முதலே பார்த்தோம், குட்டினான் திட்டினான் காலினாலே முட்டினான், அதாவது உதைத்தான். அவன் வாயிலாலே திட்டியது வாக்தீட்சையானது, கரத்தினாலே குட்டியது ஸ்பர்ச தீட்சையானது, தன்னுடைய காலினாலே திருவடிகளினாலே முருகப்பெருமான் உதைத்தது திருவடி தீட்சையாக முருகப்பெருமான் கொடுத்ததாக பிரம்மருக்கு ஆனது. இந்த தீட்சை கொடுத்தது அவன் உபதேசம் தனியா பண்ணலையே, இவன் அதுக்கு தகுதி உடையவன் அல்ல, ஆனால் அந்த உணர்வை கொடுத்தான் தன்னுடைய திட்டு என்று சொல்லக்கூடிய வாக்கினாலே வாக்தீட்சையாக, தன்னுடைய கரங்களினாலே குட்டும் பொழுது ஸ்பர்ச தீட்சையாக, தன்னுடைய திருவடிகளினாலே பிரம்மனை உதைத்த பொழுது திருவடி தீட்சையாக, இந்த மூன்று தீட்சைகளையும் கொடுத்து உணர்வு கொடுத்தார். அதனால தான் இங்கே பிரம்மன் சொல்லும் பொழுது உணர்வு நல்கி யான் எனும் அகந்தை வீட்டு என்றார், செய்தது புனிதம் என்றார், என்னை புனிதப்படுத்தியது, எனக்கு அவன் உணர்வு நல்கினான் என்று சொன்னார். சொன்ன பொழுது அப்படியே சென்றுவா, எல்லாரும் வணங்கி செல்லுகின்றார்கள். இப்ப சிவபெருமான் கேட்கின்றாராம், மைந்தா இவ்வளவு பேரும் இவனுக்கு பிரம்மனிடத்திலே கேட்டாய், பிரம்மனிடத்திலே நீ கேட்டாய், உனக்கு தெரியுமான்னார். கேட்கறது ஈஸி, கேள்வி கேட்கலாம், ஆனா ஆன்சர் மட்டும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா எனக்கு பதில் தெரியாது, நான் எல்லாரையும் கேள்விதான் கேட்க தெரியும்னு கேள்வி கேட்டு இருந்தா உனக்கு பதில் தெரியுமான்னார். தெரியும் அப்படின்னா எனக்கு சொல்லுன்னாராம் சிவபெருமான். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு இந்த சொன்னாரே உபதேசம் சொன்னாரே, அதுதான் இந்த முதல் உற்பத்தி காண்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செயல். முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களை முழுவதுமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது இந்த காண்டம். அதுல நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியதாக வருவது இங்க உபதேசம் செய்யக்கூடிய அந்த செய்கை தான். அது என்ன, என்ன உபதேசம், அருணையர்நாதர் என்ன சொல்லுகிறார்? நாம் முதலேயே பார்த்தது போல தேவசிரேஷ்டரான சிவபெருமானுக்கும் முனிசிரேஷ்டரான அகஸ்திய மகர்ஷிக்கும் முருகப்பெருமான் பிரணவத்தை உபதேசம் செய்தார். ஆனா நம்ம சிவபெருமானிடத்திலையும் போய் கேட்க முடியாது, அகஸ்திய மகர்ஷிடத்திலையும் போய் கேட்க முடியாது அவர் என்ன சொன்னார்னா. நமக்கு இருக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான், யாரு, நரசிரேஷ்டரான அருணகிரி வள்ளலிடத்திலே இந்த பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசத்தை முருகப்பெருமான் செய்திருக்கிறார். உடனே நீங்க கேட்கலாம், நம்ம எப்படி சார் போய் கேட்கறது அவரிடத்துல, அருணகிரி பெருமான் இப்ப இருக்கிறாரான்னா அருணகிரி பெருமான் தன்னுடைய தான் பெற்ற உபதேசத்தை எல்லாம் திருப்புகளிலே தன்னுடைய பாடல்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த உபதேசம் எப்பேற்பட்டது, அது சொல்லக்கூடியதா, சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து என என்று சொல்லுவாரே, அப்படி சொல்ல முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்ற அந்த ஆனந்த அனுபவத்தை தந்திருக்கக்கூடிய உபதேசம் அது என்ன சொன்னதுன்னர் கந்தலங்காரத்துல பாடுவார், தேனென்று பாகென்று ஓமிக்கொணா முடி தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. குறவற்றோ நான் அதை சொல்ல முடியுமா, யார் சொன்னான், வள்ளியினுடைய நாயகன் வள்ளி கணவன் சொன்னார். அது சொன்னது உபதேசம் என்ன, வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்றே என்று சொல்லுவார். பஞ்சபூதங்களும் கிடையாது, அகங்கார தத்துவம் கிடையாது, இந்த ஆத்மா பரமாத்மா இதை தாண்டிய பொருளாக இருக்கக்கூடியது சரீரியும் அல்ல அசரீரியும் அல்ல, அதாவது உடம்பு இல்லாத விஷயமும் அல்ல உடம்பு இருக்கக்கூடிய விஷயமும் அல்ல என்று அதை சொல்லுவார். இப்படி இவர் சொன்னார் என்று சொல்லுவார். அதை இன்னொரு இடத்துல தெரிய விளம்பியவா எப்படி சொன்னார், ரொம்ப தெளிவா சொன்னார். எதை தெளிவா சொன்னார், ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனை சந்தோஷம், அழின்னா சந்தோஷம் அர்த்தம், அந்த சந்தோஷத்துக்கு மேல வரக்கூடிய ஒரு ஆனந்தத்தை, இந்த ஆனந்தத்தை உவமைக்க முடியாத இந்த ஆனந்தத்தை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவான். இது எப்படிப்பட்டது, வெறும் தனி, அதாவது சத்தாக ஏகமாக இருக்கப்பட்டது. இந்த பௌத்த தத்துவம் போல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது கிடையாது, ஒண்ணுமே இல்லை எல்லாமே பாழ், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை, இது ஏகமான ஒரு தத்துவமாக இருக்கக்கூடியது. தனி வெறும் தனி, இது எதை பெற்றதான், வெறும் பாழை பெற்ற வெறும் தனியே. பாழ் எப்படி, எங்கிருந்து இருந்தது, வெளியில் விளைந்த வெறும் பாழை, அது எங்க இருக்கிறது, வெளி அனாதியாக இருக்கக்கூடியது, அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா. இது தெளிவாக சொன்னாராம் அருணகிரி பெருமாருக்கு. நீங்க உடனே கேட்கலாம், நானும் தான் கேட்கிறேன், இதுல என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதுல நாம் என்ன புரிந்து கொண்டோம் அப்படின்னா என்ன, பிரணவார்த்தம் என்ன, பிரணவம்னா என்ன, பிரணவார்த்தம் என்ன, குடிலினுடைய மந்திரத்தை சொன்னாரே அது என்னது, இது நமக்கு கேள்வி வரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு கல்யாணத்துக்கு போனார். இப்போ போகிறதே எதுக்காகனா வேற ஒன்றும் கிடையாது, அங்கேயாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாமே அப்படின்ட்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. அங்கே போனால் அவங்க அதை விட புத்திசாலிகள். சரி, கல்யாணத்துக்கு போனார், போனவர் சாப்பிட உட்காந்தார், ஏதோ ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டார், இவர் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு, அப்படி சாப்பிட்ட உடனே ஒரு பரம ஆனந்தமா, ஆஹா ரொம்ப வருஷக்கணக்கில் ஆச்சு இந்த ஸ்வீட் சாப்பிட்டு அப்படின்னு சந்தோஷமா இருந்தார். அப்போ சம்பந்தி வீட்டுக்காரர் வந்தார், அவர் பார்த்த உடனே இவர் தொண்டிக்குள்ளிலேயே நின்று போச்சு, ஏன் இன்னும் மொய் வைக்கலை, அது அடுத்த விஷயம். அவர் இங்கிருந்து வர, சாப்பாடு எப்படி இருக்கு, நல்லா சாப்பிட்டீங்களா, அவர் மகனே நீ இன்னும் மொய்யே இழுதில்லை ஆனால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ விசாரிச்சலாவது பார்த்தீங்களா, நம்ம பசங்களை பார்த்தீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம், உயிரிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அவர் கேட்கிறாரு, இதெல்லாம் இருக்கட்டும் ஜோக்ஸ் அபார்ட், இப்போ இவர் கேட்கும் பொழுது இவருக்கு பரம ஆனந்தம், ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ஸ்வீட் சாப்பிட்டு இப்போ ஸ்வீட்டு சாப்பிட்றாரு, அப்படியே ஒரு ஆனந்த நிலையில் இருக்கிறாரு, இவர் எப்படி சொல்லுவார், எப்படி இருக்குன்னு, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்படின்னா என்னங்க நல்லா இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இது என்ன அர்த்தம், தேனன்று பாகன்று ஓமிக்கொணா தெய்வ வள்ளி கோன் என்று இதையே சொல்லுவார், தேனென்று பாகன்று ஓமிக்கொணா மொழி தெய்வ வள்ளி கோன், முருகப்பெருமான் எப்படி இருக்கிறான், இனியதிலும் இனியதாக இருக்கிறான் முருகப்பெருமான், இனிமையாக இருக்கிறானா, இந்த இனிமையை எப்படி சொல்ல முடியும், அந்த அனுபவத்தை முருகனை அனுபவிக்கின்ற முருகனுடைய உபதேசத்தை அனுபவிக்கின்ற அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. பரம ஆனந்தமான நம்முடைய நினைவுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கப்பட்ட அனுபவம், புலன்களுக்கு உட்பட்ட அனுபவமாக இருந்தாலும் கூட நம்மால விளக்க முடியாது, புலன்களுக்கு உட்பட்ட அனுபவமாக இருந்தாலும் கூட அதை நம்மாலே விளக்க முடியாது. இது புலன்களுக்கும் அப்பாற்பட்ட அனுபவம் என்று சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்ல முடியும்? ஆனால் தன்னுடைய வார்த்தைகளிலே சொல்லுகின்றார் அருணகிரி பெருமான், வெறும் பாறை பெற்ற

கொண்டே போகிறோம். இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். எங்கேயோ அதான் கிளவுட் பெஸ்ட் அது இதுன்னு சொல்லுகிறார்களே, பெரிய வெள்ளமானது வந்தது, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துவிட்டார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துவிட்டார்கள். இப்போ நான் இங்கிருந்து கம்ப்யூட்டர்லயோ டிவிலையோ பேப்பர்லயோ படிக்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ எனக்கு இது ஒரு நியூஸ். நல்லா கவனிக்க வேண்டும், ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்கிறார்கள், இது எனக்கு ஒரு நியூஸ். என்ன இது பாதிக்கிறது இல்லை, நான் படிக்கிறேன் பார்க்கிறேன். ஐயோ பாவம், சரி கொஞ்சம் ஒரு காஃபி கொண்டு வா, காஃபி மட்டும் பத்தாது கொஞ்சம் கராச்சியும் கொண்டு வா, இது இவன் ஆயிரம் பேர் செத்ததுக்கா, இவனுக்கு அது ஒரு நியூஸ் அவ்வளவுதான். அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், படித்துக் கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான் அவனுக்கு. ஆனா இதே இது தன்னுடைய மனைவியோ அல்லது கணவனோ மகனோ மகளோ தனக்கு நெருங்கிய ஒரு சொந்தமாக இருக்கும் பொழுது ஒண்ணும் இல்ல, வாசப்படியில இடித்துக் கொண்டான், இடிச்சுட்டான் அம்மானு கத்துறான், ஓடிப்போய் ஐயோ என்னாச்சு என்னாச்சு என்று பதறுகிறான். அவன் அங்க இல்ல, எங்கேயோ அனுப்பிச்சிருக்கிறான், குழந்தை வந்து ஸ்கூல்ல இருக்கு, குழந்தை லைட்டா இடிச்சிட்டான், அவங்க வந்து அது என்னன்னு பார்க்க நான் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் இதை பதறிவான். என்ன ஆச்சு என்னமோ, காலையோ போச்சோ தலையோ போச்சோ கையோ போச்சோன்னு இவன் பதறுவான். ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்க, இடித்து கொண்ட குழந்தை மீது இருக்கின்ற பாசத்தின் காரணத்தினாலே, இவனோடு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே கேட்ட நிகழ்வு ஒரு செய்தி இவனை பாதிக்கிறது. ஆனா தொடர்பே இல்லாத காரணத்தினாலே இவன் பார்த்தாலும் கூட அவனை இது பாதிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம படிக்கிறோம், இவர் சொன்ன வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே என்று பார்க்கிறோம், அது பால் அது பெற்றது வெறும் தனி என்றெல்லாம் படிக்கலாம். தேனென்று பாகென்று உவமிக்கொணாமொழி தெய்வவள்ளி கோன் என்று நாம நினைக்கலாம், ஆனா நம்முடைய அனுபவத்திற்கு அல்லது உணர்வுக்கு வந்து விடுகிறதா, வராது. நம்ம அந்த உணர்வுக்கு போக வேண்டும், அந்த உணர்வுக்கு நம்ம போக வேண்டும். போனவர்கள் இருக்கிறார்கள். ஏன் தாயுமான சுவாமிகள் பாடுவார், அருணகிரி ஐயா அருணகிரி அப்பா உனை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யார், அது மாதிரி ஒன்ன மாதிரி சத்தியமான வார்த்தை யாருப்பா சொன்னா என்று கேட்பார், சத்தியமான வார்த்தை என்று சொல்லுவார். ஏன் என்ன சொன்னாராம், செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றாலுமே அந்த வார்த்தையை எடுத்துக் கொள்ளுகின்றார் தாயுமான சுவாமிகளும் கூட. இப்போ அவர்களுக்கு அந்த அனுபவமானது தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே படித்தது கேட்டது அவர்களுடைய உணர்விலே தைக்கிறது. நமக்கு தொடர்பு இல்லாத காரணத்தினாலே நமக்கு தைக்கிறது இல்லை, இந்த தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னா என்னதான் படித்தாலும் கேட்டாலும் அது வெறும் கேள்வியாக வெறும் ஒரு அறிவாக இருக்குமே தவிர அனுபவமாக உணர்வாக நமக்கு மாறப்போவதில்லை. பலவிதமான புத்தகங்கள் நானும் இந்த பிரணவத்திற்காக படித்தேன். பிரணவம்னா என்ன, இவர் உபதேசம் பண்ணார் சொல்லணுமே, பிரணவம்னா என்ன, பிரணவம் ரெண்டு சேர்ந்தது பிரணவம், பிரணா என்ன அதான் சாதம் பிரசாதம் இப்படி சொல்லுகிறோம் இல்லையா, அது மாதிரி விசேஷமானது அப்படின்னா பிர, சரி நவம் புதியதானது விசேஷமான புதுமை உடையது, ஒவ்வொரு கணமும் புதிது புதிதாக இருக்கக்கூடியது, இது ஒன்று. பிரணவம்னா என்ன, ஓங்காரம் குடிலை, சரி ஓங்காரம் என்பது என்ன, அகார உகாரம் அகாரங்கள் சேர்ந்தது ஓங்காரம். அப்படின்னா என்ன, பல பேர் பல தத்துவங்களிலே அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் சித்த சைவ சித்தாந்தம் இதுல எல்லாம் பலவிதமான விஷயங்கள் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நானும் உங்களுக்கு சொல்லலாம், ஆனா எனக்கே அனுபவத்துல வராததை சொன்னா என்ன முடியும், நான் கேட்டதை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆகவே என்னுடைய வேண்டுகோள் இதுல ரொம்ப நம்ம போகாம உங்களுடைய அனுபவத்துக்கு அது சித்திக்க வேண்டும் என்று நானும் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு எனக்கு அது சித்திக்க வேண்டும். ஏன்னா எனக்கு மட்டும் சித்திக்க, உங்களுக்கு மட்டும் சித்தித்தா எப்படி ஆகும், ஆக எனக்கும் அந்த ஞான அனுபவம் வர வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து இப்படி அருணகிரிநாதர் என்ன என்ன சொன்னாருங்கிறத மட்டும் நம்ம பார்த்து விட்டு சொல்லுகிறோம். அருணகிரிநாதர் என்ன சொல்லுகிறார், உபதேசம் பண்ணா முருகப்பெருமான், அந்த உபதேசத்தை நாலு விதமான தன்மையிலே சொல்லுகிறார். என்ன உபதேசம் பண்ணான், நிலவைச்சடை மிசையே புனை காரணர் செவியில் பிரணவம் ஓதிய தேசிக என்று பழனி திருப்புகள் சொல்லுவார், பிரணவத்தை உபதேசம் செய்தார் என்று சொல்லுவார். வள்ளிச்சன் மார்க்கம் வில்லைக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றும் இளையோனே என்று வள்ளிமலை கள்ளக்குவார்ப்பை என்று சொல்லக்கூடிய திருப்புகளில பாடுவார். வள்ளிச்சன் மார்க்கம் வில்லைக்கு, அதாவது தன்னுடைய தகப்பனுக்கு வள்ளி சன்மார்க்கத்தை உபதேசம் செய்தார் என்று சொல்லுவார்.
இன்னொரு திருப்புகள்ல

0: அவரிடத்தில் அருளுத்து ஒதுவித்த பெருமாளே என்று கஷடாட்சரத்தை சொன்னார் என்பதாகவும் சொல்லுவார். இன்னொரு திருப்புகள்ல செண்பகத்து சம்புவுக்கு, சம்பு சிவபெருமானுக்கு தொம் பதத்து பண்புரைத்து, தொம் பதம்னா துவம் பதம், தத்துவம் சிங்கிற வார்த்தையத்தை சொன்னார். செங்குவட்டி தங்கும் சொக்கப்பெருமாளே என்று தத்துவம சிங்கிற வார்த்தையை சொன்னார். நான் தான் அது, நான் தான் நீங்கிறத சொன்னார். இப்படி நாலு விதமாக அருணகிரி பெருமான் சொன்னதை நம்ம பார்க்கலாம். இவருக்கு ஏன் இதெல்லாம் சொல்ல முடிஞ்சதுன்னா, அருணகிரிநாதருக்கு இந்த அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த குருவை பற்றி சொல்லக்கூடியதே ஏராளமான விஷயங்கள். அது வந்து கந்தபுராணம் வந்து அருணகிரிநாதருடைய கந்தபுராணமே தனியாக இருக்கும். நம்ம ஸ்காந்தம் என்று எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே அங்கிங்கே நோக்குகிறோம், அவ்வளவுதான். அருணகிரிநாதருக்கு அருணகிரிநாதர் பட்டம் கொடுத்தது யார்னா முருகப்பெருமான் கொடுத்தானோ, அருணகிரிநாதர் எனும் அப்பனே போற்றி என்று சொல்வார். விரித்து அருணகிரிநாதன் உரைத்த தமிழ் எனும் மாதை மாலை மிகுத்த பலமுடன் போத அருள்வாயே என்று சொல்வார். அருணகிரிநாதன் பேர் கொடுத்தது, அதனால பட்டம் கொடுத்தார். அவர் தான் இந்த உபதேசத்தை, இவருக்கு பட்டம் கொடுத்து உபதேசத்தை எல்லாம் செய்திருக்கிறார்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ். சைவம் டாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: சிவாய நமஹ, சிவாய நமஹ. ஸ்ரீ சிவமகாபுராணம் முதலாம் சம்ஹிதை, வித்யேஸ்வர சம்ஹிதை, அத்தியாயம் 18. சௌனகாதி மகர்ஷிகள் கேட்கிறார்கள், அனைத்தும் அறிந்த சூதமுனிவரே, தலை அதாவது பந்தம், விடுதலை அதாவது மோட்சம், இவற்றின் சுரூபம் பற்றிய விளக்கத்தை கூற வேண்டுகிறோம். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, தலை விடுதலை இவை இரண்டின் நிலை பற்றியும் முக்திக்கான உபாயம் பற்றியும் கூறுகிறேன். முழு கவனத்துடன் கேளுங்கள். பிரகிருதி, அகங்காரம் முதலிய 8 வித தலைகளால் கட்டப்பட்ட ஜீவனை தலைப்பட்டவன் அதாவது பக்தன் என்பர். இவ்வெட்டு தலைகளையும் தகர்த்தறிந்தவன் விடுதலை பெற்றவன் அதாவது முக்தன் எனப்படுவான். பிரகிருதி முதலியவற்றை தன் மையத்தில் கொள்வதே மோட்சம். தலை என்பது வந்து போவது, மோட்சம் இயற்கையானது நிலையானது. தலைப்பட்டவன் தலைகளில் இருந்து விடுதலை பெறின் அவனை முக்தன் என்பர். பிரகிருதி அறிவு அதாவது மகத்தத்துவம், முக்குண விளைவான அகங்காரம் மற்றும் தன்மா 5 தன்மாத்திரைகள் இவற்றையே ஞானிகள் பிரகிருதி முதலிய 8 தலைகள் என்பர். பிரகிருதி முதலிய 8 தத்துவங்களே ஒன்று சேர்ந்து உடலாகிறது. உடலால் கர்மம், பின் கர்மத்தால் மீண்டும் உடலும் தோன்றுகின்றன. இவ்வாறு பிறப்பும் அதன் கர்மமும் திரும்ப திரும்ப தோன்றுகின்றன. உடல் ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் என 3 வகைப்படும். ஸ்தூல உடல் அதாவது பருவுடல் விழித்த நிலையில் இயங்குவது. சூக்ஷ்ம உடல் அதாவது நுண்ணிய உடல் விழித்த நிலையிலும் கனவு நிலையிலும் இயங்குவது. புலன்களுக்கான இன்பங்களை நுகர வைப்பது, உணர வைப்பது. காரண உடல் சுஷுப்தி நிலையான தூக்க நிலையில் ஆன்ம ஆனந்தத்தை அனுபவிக்க வைப்பது என்று கூறப்படுகிறது. ஜீவராசிகள் தங்களுடைய முன்வினைக்கேற்பவே இன்ப துன்பங்களை பெறுகின்றன. நல்வினைக்கேற்ப இன்பங்களையும் தீவினைக்கேற்ப துன்பங்களையும் பெறுகின்றன. ஆகவே கர்மத்தலைகளுக்கு கட்டுப்பட்ட ஜீவராசிகள் தங்கள் ஸ்தூல சூக்ஷ்ம காரண உடல்களால் ஆற்றப்பட்ட நல்வினை தீவனைகளுக்கு ஏற்ப சுற்றிவிடப்பட்ட சக்கரம் போல் திரும்ப திரும்ப சுற்றி அலைகின்றன. சக்கரம் போல் சுழலும் இந்நிலை நீங்க காலச்சக்கரத்தை ஆக்கியருளிய அவ்விறைவனை பூஜித்து துதித்து வணங்க வேண்டும். பிரகிருதி முதலிய 8 வகை தலைகளின் ஒட்டுமொத்த கூட்டமைப்பே மகாசக்கரம் ஆகும். இப்பிரகிருதி அனைத்துக்கும் எட்டாதவர் பரமனான சிவபெருமானே. ஆகவே பிரகிருதி முதலிய பெருஞ்சுழற்சிக்கு அவரே கர்த்தா. மலைவேம்பு மரத்தின் ஆணிவேர் நீரை உறிஞ்சிப்பின் வெளிவிடுவது போல பரமசிவன் பிரகிருதி முதலிய தலைகளை தன்வயப்படுத்தி அவற்றை ஆட்டி வைக்கிறார். அனத்தை அனைத்தையும் தன்வயத்தில் கொண்டுள்ளதால் அவர் சிவன் என அழைக்கப்படுகிறார். பரிபூரணரும் அனைத்தும் அறிந்தவரும் பற்றற்றவரும் அவரே. அனைத்தும் அறிதல் அதாவது சர்வஜ்ஞதா, திருப்தி அதாவது நிறைவு, தொன்மையான அறிவு அதாவது அநாதியோகம், தன்வயத்தன் ஆதல் அதாவது ஸ்வதந்திரதா, என்றும் குறைவற்ற திறன் அதாவது நித்திய அலுத்த சக்தி மற்றும் எண்ணற்ற சக்தி தத்துவங்களை தன்னுள் கொண்டு விளங்குதல். இவ்வாறு சிவ பரம்பொருளின் 6 வகையான உள் உணர்வு செல்வங்களை பற்றி வேதங்கள் மட்டுமே அறியும். ஆகவே பகவான் சிவனது இன்னருளாலேயே பிரகிருதி முதலிய 8 வகை தத்துவங்களும் நம் வசப்படுதல் ஆகும். சிவனது இன்னருளை பெற அவரைத்தானே பூஜிக்க வேண்டும். பரிபூரணரும் பற்றற்றுவருமான சிவனாரது பூஜை எவ்வாறு இயலும் என்போமேயானால், அவரது உகப்பிற்காக அவரை குறித்து அவருக்காகவே என பற்றற்ற நிலையில் செய்யப்படும் நற்செயல்கள் அனைத்தும் அவரது திருவருளை நமக்கு அளித்திடும். பரிபூரணரும் பற்றற்றவருமான சிவனாரது பூஜை எவ்வாறு இயலும் என்போமேயானால், அவரது உகப்பிற்காக அவரை குறித்து அவருக்காகவே என பற்றற்ற நிலையில் செய்யப்படும் நற்செயல்கள் அனைத்தும் அவரது திருவருளை நமக்கு அளித்திடும். சிவலிங்கம், சிவ வடிவான விக்கிரகம் அல்லது சிவன் அடியார்கள் ஆகியனவற்றை சிவன் என்று ஒரு மனதுடன் பாவித்து உடல் மனம் சொல் செல்வம் ஆகியனவற்றால் அப்பரம்பொருளது உகப்பிற்காகவே செய்திடல் வேண்டும். அவ்வாறு செய்தினில் பிரகிருதிக்கு எட்டாத சிவபரம்பொருள் பூஜை செய்பவனுக்கு உயர்ந்ததான திருவருளை பொழிகிறார் என்பது சர்வ நிச்சயமாகும். அவரது திருவருளால் கர்மம் முதலிய அனைத்து தடைகளும் படிப்படியாக நம் வசமாகும். கர்மம் தொடங்கி பிரகிருதி வரையிலான அனைத்தும் நம் வசமே ஆகுமானால் அப்பொழுது அந்த சாதகன் முக்தன் ஆகிறான், அதாவது விடுதலை பெற்றவன் ஆகிறான். தன்னடைவிலே, அதாவது தான் என்ற நிலையிலே மகிழ்ச்சியோடு, அதாவது சுவாத்மாராமனாக விளங்குகிறான். சிவன் அருளால் கர்மத்தின் விளைவாக பெற்ற இவ்வுடல் நம் வசமாகுமேயானால் அப்பொழுது சிவலோகத்தில், அதாவது கைலையில் வாழும் பேறு கிடைக்கிறது. இதுவே சாலோக்கிய முக்தியாகும். ஐந்து தன்மாத்திரைகளும் நம் பயத்ததானால் அப்பொழுது தேவியோடு திருவருள் வழங்கும் சிவனாரது அருகிலேயே இருக்கும் சாமீப்ய முக்தி பெறலாகும். புத்தி நம் வசம் ஆகுமானால் சிவ சாரூப்பியம் பெறலாம், அதாவது அவரை போன்ற செயல்திறன் மான் மெழு முதலிய ஆயுதங்களுடன் அவர் அருகில் இருக்கும் பேறு பெறலாம். இது சாரூப்பிய முக்தி. அவரை போன்ற திருமேனியுடன் விளங்குதலாகும். புத்தி பிரகிருதியின் செயல், அது நம் வயத்ததாகும் போது பெறலாவது சாஷ்டி முக்தியாகும், அதாவது சிவனை போன்ற செயற்திறன் முதலியன பெற்றிருக்கும் முக்தியின் எல்லை. இது முக்தியின் நான்காவது விளைநிலமாகும். மேலும் இறையருள் பெறுவோமானால் பிரகிருதியான மாயையும் நம் வசமாகும். அப்பொழுதுதான் பகவானது திருவுளச் செல்வங்கள் அனைத்தும் நம் முயற்சியின்றியே நமக்கு கிட்டும். சிவச்செல்வங்களான அனைத்துமறிதல், நிறைவு முதலியன கைவரப்பெற்ற முக்தன் தன்னிலேயே தன்னை கண்டு மகிழ்வான். வேத சாஸ்திரங்களை கற்றறிந்த அறிஞர்கள் இதைத்தான் சாயுஜ்ய முக்தி, அதாவது இறைவனோடு இரண்டர கலத்தல் என்னும் முக்தி என்பர். இவ்வாறு சிவலிங்க பூஜை செய்வதால் முக்தி படிப்படியாக தானே கிடைத்தலாகும். ஆகவே சிவ அருளை பெற சிவனை பற்றிய பூஜைகள், கதைகளை கேட்டல் முதலியானவற்றால் அவரை போற்ற வேண்டும். சிவனை பற்றிய செயல்கள், தவம், திருவைந்தெழுத்து ஓதல், சிவ சிந்தனை, சிவனை பற்றிய ஆய்வு அறிவு, சிவத்தியானம் ஆகியனவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக மேன்மேலும் அபியசிக்க வேண்டும், கை கொண்டு ஒழுக வேண்டும். தினமும் விடிவோரை முதல் இரவு படுக்க போகும் வரை, பிறந்தது முதல் இறக்கும் வரை உள்ள அனைத்து நேரங்களிலும் சிவ சிந்தனையிலேயே அழங்கால் பட்டிருக்க வேண்டும். பலவாறான நறுமணப் பூக்கள் கொண்டு சத்யோஜாதம் முதலிய மந்திரங்களால் சிவனை பூஜிப்பவன் சிவனையே பெறுகிறான். சௌனகாதி ரிஷிகள் கேட்கிறார்கள், நல்ல விரதங்களையே அனுஷ்டிக்கும் சுதமுனிவரே, சிவலிங்க திருமேனியில் சிவனை பூஜிப்பதற்கான வழிமுறைகளை சற்றே விளக்க வேண்டுகிறோம். சூத புராணிகர் கூறுகிறார், அந்தணர்களே, லிங்கங்கள் பற்றி வரிசையாக கூறுகிறேன், கேளுங்கள். அனைத்து விருப்பங்களையும் நல்கும் ஓம் என்னும் பிரணவமே முதல் லிங்கமாகும். அதுவே சூக்ம பிரணவ ஸ்வரூபமாகும், அது நிஷ்கலமானது. பஞ்சாட்சர மந்திரமே ஸ்தூலலிங்கம், அது சகலமானது. இவ்விரண்டையும் பூஜிப்பதே தமம் எனப்படும். இவை இரண்டுமே முக்தியை தரவல்லன. பௌருஷலிங்கம், அதாவது மனிதர்களால் ஆக்கப்பட்ட லிங்கம், பிரகிருதி லிங்கம், அதாவது இயற்கையாக சுயம்புவாக தோன்றியதென சிவலிங்கங்கள் பல வகை உண்டு. அவற்றை பற்றி சிவபெருமான் தான் விளக்கி கூற முடியும். அது பற்றி கூற வேறு எவரும் சக்தி பெற்றவர் இல்லர். மண்ணின் விகாரமாக தோன்றிய, அதாவது மண்ணால் வரையப்பட்ட லிங்கங்களை பற்றி தெரிந்தவரை கூறுவேன். அவற்றில் முதன்மையானது சுயம்புலிங்கம், இரண்டாவது பிந்துலிங்கம், மூன்றாவது ஒருவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம், நான்காவது பிரதிஷ்டை செய்யப்படாமல் எடுத்து செல்ல வசதியாக உள்ள சரலிங்கம், ஐந்தாவது குருலிங்கம். தேவர்கள் ரிஷிகளது தவத்திற்கு மகிழ்ந்து அவர்களது தவச்சாலைகளுக்கு அருகிலேயே பூமிக்கடியில் விதை உருவாக விளங்கும் சிவபெருமான், விதை பூமியை பிளந்து கொண்டு முளை உருவாக வெளித்தோன்றுவது போல் நாதலிங்க ரூபமாக, அதாவது ஒலி வடிவாக வெளித்தோன்றுகிறார். இது தானாக தோன்றியதால் சுயம்புலிங்கம் என்று ஞானிகளால் அழைக்கப்படுகிறார். சுயம்புலிங்கத்தை பூஜிப்பவனுக்கு ஞானம் தானாகவே வளர்கிறது, அதாவது பெருகுகிறது. தங்கம் வெள்ளி தகடுகளிலோ, நிலத்திலோ, அல்லது வேதிகை அமைத்து அதன் மேலோ கையினால் வரையப்பட்ட லிங்கமே சுத்தமான பிரணவ ரூப யந்திர லிங்கமாகும். இதற்கு பிரதிஷ்டை, ஆவாகனம் முதலிய உபச்சாரங்களை செய்ய வேண்டும். பிந்துநாதமய லிங்கம் அசையும் அசையாதனவுமான அனைத்தும் ஆகும். இவற்றில் பாவனையினாலேயே, அதாவது எண்ணத்தினாலேயே சிவ தரிசனம் பெற முடியும். ஏனெனில் இவை அனைத்தும் அருவ உருவ திருமேனி கொண்ட இறைவனது திருமேனிகளே ஆகும். அவரவர் நினைக்கும் வண்ணம் இறைவன் திருமேனி தாங்கி வங்கி வந்து அருள்கிறார். உள்ளுவார் உள்ளும் வண்ணம் வந்துலவும் திருநீற்று எம்பெருமான் என்பது அப்பர் வாக்கு. கையினால் வரையப்பட்ட எந்திரம் அல்லது அருவுருவ திருமேனியான தாவரங்கள், அதாவது சந்தனக்கட்டை முதலியவற்றில் சிவபெருமானை ஆவாகனம் செய்து 16 வகை உபச்சாரங்களுடன் பூஜை புரியவே அனைத்து செல்வங்களும் தேடி வரும். இவ்வாறு பூஜை செய்து பழகுவதால் இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் பரிபூரண ஆனந்த சுரூபன் என்னும் ஞானம் உண்டாகிறது. தேவர்களும் ரிஷி முனிவர்களும் தங்களது ஆன்மலாபத்திற்காக வேத மந்திரங்களை கூறி தூய்மையான இடத்தில் தூய மனதுடன் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கத்தை பௌருஷலிங்கம் என்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் என்றும் கூறுவர். இந்த லிங்கத்தை பூஜிப்பதால் உலகியல் தொடர்புடைய செல்வங்கள் கிடைக்கும். சான்றோர்களாலும் அந்தணர்களாலும் செல்வந்தர்களாலும் மன்னர்களாலும் சிற்பியை கொண்டு செய்யப்பட்ட லிங்கத்திற்கு மந்திரம் மூலம் பிரதிஷ்டை செய்யப்படுமானால் அதற்கும் பிரதிஷ்டை லிங்கம் என்றும் பிராகிருத லிங்கம் என்றும், அதாவது இயற்கையாக தோன்றாத லிங்கம் என்றும் பெயராகும். ஆகவே அதன் பூஜை உலகியல் போகங்களையே தரவல்லது. என்றும் அழியாத அனைத்து திறனோடும் உள்ளதையே பௌருஷம், அதாவது ஆண்மை அல்லது ஆளுமை என்றும், நிலையற்றதும் திறன் அற்றதும் ஆனதை பிராகிருதம் என்றும் கூறுவர். பால்குறி அதாவது லிங்கம், தொப்புள், நாக்கு, மூக்கின் நுனி மற்றும் சிகை என்னும் முறையில் இடுப்பு, இதயம், தலை என்கின்ற மூன்று இடங்களிலும் சிவலிங்கத்தின் பாவனை அதாவது எண்ணம் செய்யப்படுமேயானால் அந்த பாவனா லிங்கத்திற்கு ஆத்யாத்ம லிங்கம் அதாவது சரலிங்கம் அதாவது நிலை பெயரும் லிங்கம் என்று பெயர். மலையை பௌருஷலிங்கம் என்றும் உலகை பிராகிருதலிங்கம் என்றும் அழைப்பர். மரம் முதலியன பௌருஷலிங்கம், செடிகுடிகள் புதர்கள் முதலியன பிராகிருதலிங்கம், யவம் என்னும் தானியம் பிராகிருதலிங்கம், நெல் கோதுமை பௌருஷலிங்கம், அனிமா மகிமா முதலிய எண்வகை சித்திகளையும் பௌருஷ ஐஸ்வர்யம் என்பர். அழகிய மாதர், செல்வம் ஆகிய விஷய சுகங்களை பிராகிருத செல்வம் அதாவது உலகியலான செல்வம் என்பர் சான்றோர். சரலிங்கத்தில் முதலில் ரசலிங்கத்தை பற்றி கூறுகிறேன். ரசலிங்கம் அந்தணர்கள் விரும்பும் அனைத்து பொருள்களையும் தருவது. நன்மை பயத்திடும் பானலிங்கம் க்ஷத்திரியர்களுக்கு பேரரசை தரவல்லது. தங்கத்தால் ஆன ஸ்வர்ணலிங்கம் வைசியர்களை பெரும் தனவந்தர்களாக ஆக்கவல்லது. கல்லினால் வெடிக்கப்பட்ட சிவலிங்கம் வேளாளர்களுக்கு தூய்மையை தரவல்லது. ஸ்படிகலிங்கமும் பானலிங்கமும் அனைவருக்கும் உகந்தது, விரும்பியதை தரவல்லது. நம்முடையதாக இல்லாதிருப்பினும் பிறரது ஸ்படிக பான லிங்கங்களையும் பூஜிக்கலாம், தவறில்லை. சுமங்கலி பெண்களுக்கு மண்ணால் வளையப்பட்ட லிங்கமே உயர்ந்ததும் உகந்ததும் ஆகும். உலகியலை விட்டு செல்ல மனமில்லாத உலகியலில் உழன்று திரியும் கைம்பெண்களுக்கு ஸ்படிகலிங்க பூஜையை ஏற்றது. பற்றற்ற விதைவிகளுக்கு ரசலிங்க பூஜையை ஏற்றது. நியமங்களை விடாது அனுஷ்டிக்கும் மகர்ஷிகளே, குழந்தை பருவம், இளமை பருவம், கிழப்பருவம் ஆகிய எப்பருவத்தவள் ஆனாலும் பெண்களுக்கு தூய்மையான ஸ்படிகலிங்க பூஜையே சகல செல்வங்களையும் அளிப்பதாகும். வீடு வாசல் என்றிருக்கும் பெண்களுக்கு பீட பூஜையே இவ்வுலக இன்பங்களை விரும்பியபடி தரவல்லது. பயனில் விருப்பம் கொண்டு பூஜை செய்யும் உலகியல் வழியில் அதாவது பிரவர்த்தி மார்க்கத்தில் நிற்பவன் நல்லதொரு குருவின் உதவியுடன் தான் பூஜை செய்ய வேண்டும். பகவானுக்கு அபிஷேகம் செய்து பின் அரிசியினால் சமைக்கப்பட்ட அன்னத்தையே நிவேதனம் செய்ய வேண்டும். பூஜை முடிந்ததும் பகவானை பூஜை பெட்டியில் வைத்து மூடி வீட்டில் தூய்மையான ஓரிடத்தில் வைக்க வேண்டும். உலகியலை விட்டு விலகி நிவர்த்தி வெளியில் நிற்பவன் கைகளில் ஏந்தியபடியே சிவலிங்கத்தை பூஜித்து அன்றைய தினம் பிச்சை ஏற்பதன் வாயிலாக கிடைத்த அன்னத்தையே பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம். அவர்களுக்கு சூக்ஷ்மலிங்கமே பூஜைக்கு உகந்தது. அவர்கள் விபூதியினாலேயே பகவானுக்கு அர்ச்சனை செய்து விபூதியையே நிவேதனம் செய்யலாம். பூஜை முடிந்தவன் அந்த சிவலிங்கத்தை எப்பொழுதும் தன் தலையிலேயே தாங்க வேண்டும், அதாவது கீழேயோ வேறு இடத்திலோ வைக்கக்கூடாது. லௌகீக அக்னியில் உண்டானது வேதத்தீயில் அதாவது வேள்வித்தீயில் உண்டானது சிவத்தீயில் உண்டானது என திருநீர் மூன்று வகைப்படும். லௌகீக அக்னியில் கிடைத்த விபூதியை திரவியங்களை சுத்தி செய்வதற்கு உபயோகிக்கலாம். மண், மரம், உலோகம் ஆகியவற்றாலான பாத்திரங்கள், தானியங்கள், எள் முதலிய திரவியங்கள், துணிமணிகள், பரியூஷிதமான அதாவது 3.25 நாழிகள் அல்லது 1.5 மணி நேரம் காலம் கழிந்த பொருள்கள் ஆகியனவற்றை லௌகீக அக்னியில் கிடைத்த விபூதியால் சுத்தம் செய்யலாம். நாய் முதலிய பிராணிகளால் தீண்டப்பட்ட பாத்திரங்களையும் இதனால் தூய்மையாக்கலாம். நீரில் குழைத்தோ அல்லது உதிரியாகவோ சமயத்திற்கேற்ப விபூதியை உபயோகிக்கலாம். வேதாக்னியில் அதாவது வேள்வித்தீயில் கிடைத்த சாம்பலான விபூதியை அந்த வைதீக வேள்வி முடிந்ததும் ரட்சையாக அணிந்து கொள்ளலாம். மந்திரமும் செயலும் இணைந்த வேள்வியில் மந்திரமும் செயலுமே அத்தீயில் விபூதியாக அதாவது பஸ்மமாக ஆகிறது. அந்த பஸ்மத்தை தரிப்பதால் இட்டுக்கொள்வதால் அந்த வேள்வி என்னும் கர்மம் நம் ஆன்மாவிலே ஒன்றுபட்டதாக ஆகிறது. அகோரம் என்னும் சிவமந்திரத்தை அதாவது அகோரே ஏபோரே ஏபோ கோரகோரதரேபியகா சர்வே ஏபோ சர்வ சர்வே ஏபோ நமஸ்தே அஸ்து ருத்ரரூபேபியகா என்னும் சிவமந்திரத்தை சொல்லிக்கொண்டேதான் பில்வக்கட்டையை எரிக்க வேண்டும். பின்பு அந்த அகோர மந்திரத்தை கூறி அபிமந்திரணம் அதாவது தொட்டுக்கொள்ளுதல் செய்யப்பட்ட அக்னியே சிவாக்னி எனப்படும். இவ்வாறான அக்னியில் வெந்து கருகிய வில்வக்கட்டையின் சாம்பலே சிவாக்னியில் உண்டான திருநீர். கபிலை என்னும் காராம்பு சிவின் அல்லது நல்ல பசுவின் சாணத்தில் தயாரான வரட்டி, அரசமரம், ஆலமரம், பலாசமரம், நெல்லிமரம், இளந்தமரம் முதலிய மரங்களின் கட்டைகளை சிவாக்னியில் எரிக்கலாம். இதனால் கிடைத்த பஸ்மமே சிவத்தியில் பெற்ற தூய்மையான திருநீர். அல்லது தர்பையில் பற்ற வைத்த தீயில் திருவைந்தெழுத்தை ஓதி முன்கூறிய மரக்கட்டைகளை எரிக்கலாம். பின்பு அந்த சாமலை நல்ல துணியில் வஸ்திரகாயம் செய்து நுண்ணியதாக விழுந்த அந்த பஸ்மத்தை நல்லதொரு பாத்திரத்தில் நிரப்பி வைக்க வேண்டும். அதை அணிவதால் காந்தியும் ஒளியும் பெருகுகின்றன. அந்த திருநீரை பூசிக்கொள்பவனை அனைவரும் புகழ்ந்து கொண்டாடுவார்கள். பஸ்மம் என்ற சொல்லிற்கு இறைவன் கொண்ட பொருளானது செல்வம் ஐஸ்வர்யம் என்பதுதான். அரசன் தன் அரசின் சாரமாக வரியை பெறுகிறான். மனிதன் தானியங்களை சமைத்து அதன் சாரத்தை பெறுகிறான். கண்ணுக்கு தெரியாமல் வயிற்றில் எரியும் ஜடராக்னி பலவிதமான ஆகாரங்களை ஏற்று எரித்து அதன் மூலம் உடலின் சாரத்தை எடுத்து உடலை வளர்க்கிறது. அதே போலத்தான் உலகை படைத்த சிவபெருமானும் தன்னால் தாங்கப்பட்ட இப்பிரபஞ்சத்தை எரித்து அதன் சாரமான பஸ்மாவை தன் திருமேனியில் தரிக்கிறார், அதாவது பூசிக்கொள்ளுகிறார். சாம்பல் விபூதியை பூசிக்கொள்வதன் வாயிலாக உலகின் சாரத்தையே அவர் எடுத்துக்கொள்கிறார். தன் திருமேனியிலேயே தனது ரத்ன ரூபமான அதாவது உயர்ந்ததான பஸ்மத்தை விபூதியை பின்வருமாறு தரித்துக் கொள்கிறார். அதாவது ஆகாயத்தின் சாரம் பகவானது கற்றைச்சடை, வாயுவின் சாரம் திருமுகம், தீயின் சாரம் இதயம், நீரின் சாரம் இடுப்பு, நிலத்தின் சாரம் முழந்தாள்கள், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களின் சாரம் நெற்றியில் விளங்கும் ஒப்பட்டைகள் அதாவது திரிபுண்டம், இவற்றையெல்லாம் உலகின் நன்மைக்காகவே இறைவன் ஏற்றுக்கொண்டுள்ளார். இச்சிவனே அன்றோ பிரபஞ்சத்தின் அனைத்து சாரங்களையும் தன்வயத்தில் கொண்டவர். ஆகவே இவரை தன்வசம் கொள்ள திறன் பெற்றவர்கள் எவரும் இலர். அனைத்து விலங்குகளையும் இம்சை செய்வதால் சிம்மம் என்று பெயர் பெறுகிறது சிங்கம். அதனை இம்சிக்கும் விலங்கு வேறொன்று இல்லாமையாலும் அதை சிங்கம் என்கின்றனர் அல்லவா. ச என்பது நித்திய சுகமான ஆனந்தத்தையும், ஈ என்பது புருஷனையும், வ என்பது அமுதஸ்வரூபியான பராசக்தியையும் குறிக்கிறது. இம்மூன்றின் ஒன்று சேர்ந்த ரூபமே அதாவது ச ஈ வ என்பதே சிவ என்பதாகும். ஆகவே சிவனே நமது ஆன்ம நாயகன் என்று நினைத்து அவரை பூஜிக்க வேண்டும். அதற்கு முதல்படியாக நம் உடலில் விபூதியை தரிக்க வேண்டும். நெற்றியில் மூன்று பட்டைகளாக இட்டுக்கொள்ள வேண்டும். பூஜை சமயத்தில் நீரில் குழைத்தும் திரவியங்களை தூய்மைப்படுத்த உலர்ந்த அதாவது உதிரியான விபூதியையும் பயன்படுத்த வேண்டும். முக்குணங்களுக்கு எட்டாத இறைவன் மாறுபாடு அடையும் ராஜசம் முதலிய குணங்களை தடுத்து அகற்றுவதால் அனைத்திற்கும் குருவாக அதாவது ஆசானாக விளங்குகிறார். குரு தன்னையே நம்பி அடைக்கலம் புகுந்துள்ள சீடர்களுக்கு முதலில் முக்குணங்களையும் விலக்கித் தள்ளி பின் சிவதத்துவத்தை உபதேசிப்பதால் அவரை குரு என்று அழைக்கின்றனர். குருவை பூஜிப்பது பரசிவத்தை பூஜிப்பதே ஆகும். குரு உபயோகித்து கடைந்த அனைத்து பொருள்களும் நம் ஆன்மாவை தூய்மை செய்வனவே ஆகும். குருவின் கட்டளையோ அனுமதியோ இல்லாமல் நாம் உபயோகித்துக் கொள்ளும் அனைத்து பொருள்களும் திருடன் திருடிய பொருட்களை உபயோகப்படுத்துவது போலவே ஆகும். நம் குருவை விட மேலும் ஞானியான ஒருவர் கிடைப்பாரேயானால் அவரை முயற்சி செய்து உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அஞ்ஞானமாகிற தலைகளிலிருந்து விடுதலை பெறுவதென்றோ பிறவி பெற்றதன் முக்கிய பயன். ஆகவே விசேஷ ஞானம் பெற்றவரென்றோ இந்த ஜீவான்மாவை தலையிலே இருந்து விடுதலை பெறச் செய்ய இயலும்? பிறப்பு இறப்பு என்கிற இரட்டையை தந்ததே சிவபெரும்பொருளின் மாயைதானே. இப்பிறப்பு இறப்புகளை அம்மாயைக்கென அர்ப்பணித்தவன் மறுபடியும் உடலாகிற தலையில் விழமாட்டான். உடல் உள்ளவரை கர்மங்களுக்கே ஆட்பட்டவனை பத்த ஜீவன் அதாவது தலைப்பட்டவன் என்பர். ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் என்னும் மூவுடல்களையும் தன்மையப்படுத்தினால் ஜீவன் முக்தி பெறுவான் என்பது ஞானிகளின் கூற்று. அனைத்திற்கும் காரணரான சிவன்தான் மாயை என்னும் சுழற்சியை செய்தவர். மாயை தந்த அந்த இரட்டைகளை களைபவரும் அவரேதான். ஆதலால் அவரால் உண்டாக்கப்பட்ட இரட்டைகளை அவரிடமே ஒப்படைத்திடல் வேண்டும். சிவபூஜையில் ஈடுபாடு உடையவன் மௌனம் ஏற்க வேண்டும். வாய்மை முதலிய குணங்களை கை கொள்ளுதல் வேண்டும். செயல், ஜபம், தவம், அறிவு அதாவது ஞானம், தியானம் இவற்றை ஒன்றொன்றாக அனுஷ்டானத்தில் அதாவது வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். கிரியை முதலிய யோகத்தினால் செல்வம், தெய்வத்திருமேனி, அறிவின் பெருக்கம், அஞ்ஞான இருள் அகலல் மற்றும் பகவான் சிவனின் அருகில் இருக்கும் பேறு முதலியன முறையே கிடைக்கப் பெறும். பற்றற்று செயலாற்றுவதால் அஞ்ஞான இருள் அகல்கிறது. அதனால் சிவன் அடியவன் அதற்குரிய பயனை பெறுகிறான். சிவன் அடியவன் இடம் காலம் பொருள் உடல் நலம் இவற்றிற்கேற்ப கிரியை சரியை யோகம் முதலியவற்றை இயக்கலாம். அறநெறியில் பெற்ற வருவாயில் வாழ்க்கை நடத்தும் அறிவாளி சிவனது கைலையில் வசிக்கப் பெறுகிறான். ஜீவஹிம்சை முதலியன அற்ற மிகவும் சிரமமில்லாத வாழ்க்கை, திருவைந்தெடுத்து கூறி புரோட்சிக்கப்பட்டதா தெளிக்கப்பட்ட உணவு மற்றும் நீர் ஆகியவையே சுகம், அதாவது இன்பம் அளிப்பது. ஏழை ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டு வரும் உணவு ஞானத்தை அளிப்பது என்பது சான்றோர் சொல். சிவனடியாருக்கு பிச்சை எண்ணம் கிடைக்கப் பெறுமானால் அது அவனது சிவச்சிந்தனையை அதாவது பக்தியை வளர்க்கும். சிவயோகிகள் பிச்சை அன்னத்தை அதாவது சம்புசத்திரத்தை சிவ வேள்வி என்கின்றனர். இந்நுலவுலகில் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு வழியில் தூய்மையான உணவு பெற்று தான் செய்யும் சாதனையின் உட்கிடக்கையை வெளியே எவரிடம் கூறாது மௌனத்துடன் இருக்க வேண்டும். சிவனடியார்கள் மத்தியில் மட்டுமே சிவனது பெருமைகளை வெளியிட வேண்டும். திருவைந்தெழுத்தின் பெருமையை அச்சிவனே என்று மற்றார் யாரே அறிவார்? முனிவர்களே, முன்பு வியாசரது திருவாக்கின் என்றும் கூற கேட்டபடி இதுவரை சிவலிங்கத்தை பற்றியும் சாதனை பற்றியும் சுருக்கமாக உங்களுக்கு கூறினேன். அனைவருக்கும் சகல நன்மைகளையும் பயக்கும் சிவபக்தி நமக்கு உறுதியாக வேண்டும். இவ்வத்தியாயத்தை படிப்பவரும் கேட்பவரும் சிவனது திருவருளால் சிவஞானம் பெறுவர்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: எண்ணப்பதிகம் திருத்தில்லையில் அருளியது ஒழியா இன்பத்து ஓகை மாணிக்க வாசகப் பெருமான் தன்னிடத்தே நீங்காத பேரின்பத்தினால் உண்டாகிய எல்லையில்லா பேரின்பத்தை குறிக்கும் விதத்திலே தன் உள்ள கருத்தினை தில்லையம்பெருமானுக்கு உரைப்பது போல் பாடிய பதிகமாகும். இதில் ஆறு பாடல்களே இடம்பெற்றுள்ளன.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சுற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: சகனாவவதோ சகனோ புனக்தோ சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம் வந்தே ஹேமார்ஜுனேவபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாவதிம் சிவகாமி சமோபேதம்

எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை வைத்தாய் பெண்ணை தென்பாய் பெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அத்தாவுனக்காழாயி அல்லேன் ஜனராமே முக்தி நெறி அறியாத மோர்கொருடோயில்வேனை வைத்தி நெறி அறிவேத்து பழவினைகள் பாருவண்ணம் சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி என அத்தனனைக்கு அருளியவார் யார் கெருவார் ஒளிபடும் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே

அழிவளரும் உள்ளச்சு ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்கே வெளிவளும் தெய்வக்கூத்துகந்தே தொண்டனின் விளம்பு மாவிளம்பே பாலுக்கும் பாலகம் வேண்டி அழுகின பார்க்கணும் இன்றவினால் மாலுக்கு சக்கரம் அந்தருள் செய்தவன் மன்னிய தில்லைதன்னல் ஆலிக்கும் அந்தருள் வாழ் என்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிர வல்லானுக்கே வல்லாண்டு கூறுதுமே வேத நெறிகளை தோங்க மிகுசை முத்துரை விளங்கே பூதபரம்பரை புனைய புனிதவாய் மலர்ந்தழுக சீலவனமயற்றுகளை திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவா ஈசைலசுதாம் இபாசரஜோ சண்டேஸ்வரம் நந்தினம் நத்வா பிருங்கிரிதிம் கிருஷ்டி கணிதான் பக்தாஜ பக்தோன்னதானே ஸ்ரீகண்டாகமதத்த சௌரபவித ஸ்ரீபாஷ்யகாரங்குரும் சைவஸ்தாபனதூர்வகஞ்ச ஹரதத்தாச்சாரியவர்யம் பஜே வேகப் பொருள் உணர்ந்தேன் மேவு சிவாகமத்து தீரில் பொருளும் தெளிந்து உய்ந்தேன் ஏது குறை தெற்றிசூழ் சிங்க சிவயான மாமுனிவன்

0: எல்லாம் அல்ல, பரம கருணாநிதியாகிய சங்கரராமேஸ்வருடைய திருவழி துணை கொண்டு தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான இந்த காஞ்சி புராண வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரங்களிலே காஞ்சிபுராண தல விசேடத்தை பற்றி அந்த படத்தை பற்றி சிந்தித்தோம். அவர் கழுத்து இருப்பவர் திருநறி காரை காட்டு படலாம். போன படலத்தில் இந்த பார்வதியானவள் பரமேஸ்வரத்தை கேட்கிறார். என்ன கேட்கின்றார்னா, எல்லோராலும் படித்து வேத வேதாந்தங்கள் சித்தாந்தங்களை எல்லாம் படித்து சரீகிரியாயுகங்களிலே செலுத்தி ஞானம் எல்லாருக்கும் கைவர முடியாது. சாதாரணமானவர்கள் வழிபட்டு அவர்கள் முத்தி அடைவதற்கு என்ன வழி என்று கேட்கிறார். அதற்கு சூரமான் பதில் சொல்கிறார். எண்ணிலவாம் யாம் மர்வம் இளங்கழன உரைத்தருள கேடா அண்ணலே இவற்றுள்ளும் சிறந்ததலம் யாதன் அருளி செய்வா. அவர் சொல்கிறார், மூற்று தலம் சேடம் என்ற முறையிலே நல்ல தலங்களை கொண்டு தரிசிக்கலாம். அந்த தலங்களிலே சென்று நீரிலே மூழ்கி எம்பெருமானை வழிபட்டு அதனால் உயிரிழலாம் என்று சொல்கிறார். அப்படி எத்தனையோ தலங்கள் இருக்கிறது, அதில் எது சிறந்த தலம் என்று கேட்கிறார். எண்ணிலாம் யாமரும் இளங்கலன உரைத்தருள இரவி கேடாக அண்ணலே இவற்றுள்ளும் சிறந்ததம் யாரு என்ன அருளி செய்வா. புண்ணியமை திரு காஞ்சி எவற்றினும் மேம்படு புரியார். புண்ணியமயமான காஞ்சி திருக்காஞ்சி விதி இருக்கிறதே, அந்த காஞ்சிமதி காஞ்சியம்பதி எல்லாவற்றிலும் மேம்படுதான ஒரு நகரம் அது. குரியான் அவ்வூர் தன்னை எண்ணும் கேட்பினும் சொலினும் வணங்கினும் பேரின்ப வீடு எவர்க்கும் நல்கும். அந்த காஞ்சியம்பதி காஞ்சியம்பதியிலே சென்று யாரொரு வணங்கினாரோ அதை எண்ணினாரோ அதனுடைய பெருமைகளை சொல்லினாரோ வணங்கினாரோ பேரின்ப வீடு எய்தலாம் என்று சொல்றார். தோற்றம் நிலை இறுதி மறைப்பு அருளென்னும் ஐந்தொழிலும் அடாத்த யாமே ஏற்றமுழை ஏகம்பநாதனும் திருப்பயர் பூண்டு லிங்கமானோ. ஏகாம்பரநாதன் முறையில் லிங்க சுரூபமாக நான் இருக்கிறேன். அங்கிருந்தான் தோற்றம் நிலை இறுதி, தோற்றம் நிலை இறுதி மறைப்பு அருள், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபவ அனுகிரகங்கள் இந்த ஐந்தளையும் நடத்துகின்றேன். அதற்கு ஏற்றமுடைய பெயர் அந்த திருப்பரிதான். அந்த ஏகம்பநாதர் திருப்பெயர் கொண்டு அங்கே லிங்கமாக நாம் இருக்கிறோம். தேற்றம் இதனால் காஞ்சி எவற்றினுக்கும் அதிகமென தெளிவாய். ஆகினாலே எல்லாவற்றிலும் சிறந்த தலம் காஞ்சி என்பதை நீ தெளிவாக. அங்கன் போற்றி ஒரு நாளேனும் அவர்ந்துரையின் முற்றினை புகுதலாமான். அந்த பதியிலே இருந்து ஒரு நாளேனும் போற்றி வழிபட்டால் அந்த ஊரிலே இருந்தால் முத்தினரை அடையலாம் என்று சொல்கிறார். அப்படி அந்த காஞ்சியம்பதியிலே பற்றி சொல்லும் பொழுது அந்த காஞ்சியம்பதியிலே கிழக்கு முகமாக ஒரு தலம் இருக்கிறது. அது திருநறை காராள் என்ற பெயர். திருநறி காரை காடு அதை அவர்கள் சொல்கிறார். சிவபெருமானால் நந்தியம்பெருமானுக்கு சொல்லப்பட்டது இது காஞ்சிய மகாத்மியம். அவர் அந்த நந்தியம்பெருமான் சனக்குமார முனிவருக்கு அருச்சுகிறார். அந்த சனக்குமார முனிவரிலே கேட்ட வழியானே வியாசர் சொல்கிறார், யார்கள் சூதருக்கு சொல்கிறார், சூதர் இப்பொழுது நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நைமைச்சாரிய முனிவர்கள் மத்தியிலே சொல்லும் முகமாக நமக்கு சொல்லிக்கிறார்.
1: மைத்தவர் யாவரும் அங்கது கேட்டு,
0: அங்க இருக்கின்ற முனிவரெல்லாம் இதை கேட்ட உடனே என்ன,
1: விழித்துணை நீர்வார,
0: இந்த காஞ்சியம்பதியுடைய பெருமையெல்லாம் சொன்ன உடனே அதை கேட்டு கண்ணிலே நீர் வழிகிறது.
1: கைத்தலம் உச்சி முகழ்த்தி,
0: ரெண்டு கையும் உச்சியில வச்சார்.
1: மயிர் புலகங்கள் மலிந்து அயர்வார்,
0: மயிர் புலகங்கள் ஏற்பட்டு அயர்வார் என்று சொல்கிறார். அதாவது பரவசப்படுதல், அயர்வு என்பது பரவசப்படுதல் என்பது இங்கே பொருள்.
1: கைத்தலம் உச்சி முகழ்த்தி மயிர் புலகங்கள் மலிந்து அயர்வார், முற்றி முத்தி பெறற்கு உயர்காலம் இது தொகுத்தது மடிந்தனை.
0: முத்தி பெறுவதற்காக ஒரு உயர்ந்த காரணத்தை இப்ப எங்களை தொகுத்து வழங்கினீர்கள்.
1: அத்தலம் மேன்மை அனைத்தும் விரித்தருள்,
0: அத்தலம் மேன்மை அனைத்தும் விரித்தருள் என்றலும். இப்படி சுருக்கமா சொன்னா போறாரு, மிக விரிவாக எங்களுக்கு அந்த தலத்துடைய பெருமைகள்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார்,
1: கட்சிகள் எண்ணறு தீர்த்தம் நிறைந்துள்ள,
0: கட்சியிலே அதாவது காஞ்சியம்பியிலே எண்ணறு தீர்த்தங்கள் இருக்கிறது, தலங்கள் இருக்கின்றன.
1: அதே காமுரு பலஸ்தானம்,
0: இங்கே காமுரு பலதானம் எழுதியிருக்கிறது. இங்கே தானம் என்பது ஸ்தானம் என்பதனுடைய தமிழ். ஆகையினாலே
1: காமுரு பலஸ்தானம்,
0: பலதானம் விரும்புகின்றன பல ஸ்தானங்களிலே.
1: ஒச்சமில் போகமும் வீடும் அழிப்பன,
0: போகமும் வீடும் அழிப்பன என்று சொல்லலாம். அதுவும் கொச்சமில் என்ற புதத்தை சொல்லலாம். என்ன போகங்கள்? பொய்யான போகங்கள் இருக்கின்றது.
1: பொய்யில்லாத போகமும் வீடும் அழிப்பன. போக்கரு மேன்மயமா அச்சம் அறுத்து யாதம் எனக்கு அருள் செய்த முறைப்படி.
0: அந்த அச்சம் அறுத்து அத பொய்தலின்றி, பொய் இல்லாமல் யாதம் எனக்கு அருள் செய்த முறைப்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
1: அச்சம் அறுத்து வியாதம் எனக்கு அருள் செய்த முறைப்படியே இச்சையின் ஒருவன் அந்த நீர் கேள்வின் எனச் சொல்லுற்றனால்.
0: ஆயினால் மிக ஆசைப்பட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கேட்பீராக என்று சொன்னேன்.
1: என் நகரில் புகழ் சத்தியமாவிரத பெயரில்,
0: என் நகரில் சத்தியமாபரதம்ங்கிற பெயர்ல ஒரு தலம் இருக்கு. பெயர்
1: குணவால்,
0: குணமாக கிழக்கு, குணவால கிழக்கு திசை.
1: என் நகரி புகழ் சத்தியமாவிரத பெயரில் குணவால் தன் நகர் தன் நிகர் மைத்தலன் ஒன்று விட,
0: நிகழற்றதான ஒரு தலம் அங்கே இருக்கிறது கிழக்கு பகத்திலே.
1: தங்கமர் சத்திய விரதீசர் என்னை உழைப் பெருமாட்டியும் ஓரிரு மைந்தரன் உடன்மேப.
0: அங்கே சத்தியவரதீஸ்வரர் என்ற அந்த சுவாமிக்கு பெயர். அதுல எப்படி இருக்கிறான்,
1: என்னை உழைப் பெருமாட்டியும்
0: நான் பெருமாட்டியுடன் அமர்ந்திருக்கிறேன் நான் சொன்னேன்.
1: ஓரிரு மைந்தரன் உடன்மேப,
0: ஓர் இரு மைந்தரன் அவருடைய மைந்த கணபதி முருகன் புடை சூழ அங்கே இருக்கிறேன்.
1: மண் இருத்தலின் அத்தலமேன்மை யாவர் வகுக்கவல்ல.
0: இதில் பெருமாட்டி என்று சொல்வதிலே வந்து செல்வம் செறிந்தவள், செல்வம் உள்ளவள் என்று சொல்லும். இதை எப்படி சொல்வது? எங்கள ஒரு சர்ச்சை வந்தது. நாங்கள் மருமகளை பையனுடைய வைப்பை சொல்லுவோம், நீங்கள் மருமகள் சொல்லுங்க, நாங்கள் நாட்டு பொண்ணு சொல்லுவோம். என் மருமகள் கேட்டா நாட்டு பண்ணா மாட்டு பண்ணான்னு கேட்டார். எது கரெக்டுன்னு கேட்டேன். நான் சொன்னேன் விளையாட்டா முறை சொன்னேன். அது என்னமோ நாட்டு புள்ளா முறையில் வந்திருக்கணும், நகட்டு புள்ளிக்கிற நாட்டு புள்ளா வந்திருக்கும். வந்தவுடனே நான் மாமனாரும் மாமியாரும் நகைத்திடுவேன், அதனால நகட்டு புள்ளி தான் நாட்டு பண்ணா வந்திருக்கும். இது குசும்பான பேச்சு, உண்மையான புள்ளி என்னன்னு எப்படி சொல்லணும். மாட்டு புண்ணுங்கிறது தான் கரெக்ட். நாங்கள் மாடால அப்படி இல்லை. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்பது ஒரு பொருள். என்ன கேடில் விழிச்செல்வம் ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவையும் யோசனை. இங்க மாடுன்னு இந்த பொருள் சொல்றார். கேடில் விழிச்செல்வம் ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை, அதை விட சிறந்த செல்வம் இல்லை கல்வி. ஆகையினால இங்கு பெருமாட்டு என்பதற்கு செல்வம் நிறைந்தவள், செல்வத்தை கொடுக்கக்கூடிய சிறன். என்னையுடை பெருமாட்டியும் ஓரிரு மைந்தரும் உடன்மேவர் மண்ணி இருத்தலின் அத்தல மேன்மை யாவர் வகுக்கவல்லார். இப்படி சிறந்த இந்த தளத்தினுடைய மெருவை யார்தான் சொல்ல முடியும் என்று சொல்கிறார். சத்திய சத்தியர் சத்திய சோதகர் சத்திய சங்கற்பர் சத்திய காமர் இருத்தனின் அவரு அப்பரி சத்திய விரதமதா. சத்திய சத்தியர் ஓ நம்முடைய பாரதத்தினுடைய சத்தியமேவ ஜெயதே அதுக்கு சத்தியம் என்பதற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் வாய்மை வெல்லும், வாய்மையே வெல்லும். ஆனா அந்த சத்தியங்கிற குரலுக்கு வந்து வாய்மைங்கிற சரியான கரெக்டான குரலான சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியங்கிறது உள்ளம் வெள்ளி எல்லாம் ஒன்று போல இருக்கணும், அதுதான் சத்தியம் பெயர். ஓர் உயிருக்கும் தெங்கு நினைக்காதவராக இருக்கணும், அதுதான் சத்தியம். அதாவது ஹிதமா பேசுறோம் அவன் தான் சத்தியம். நான் உண்மை என்கிற ஒரு பொருள் இருக்கு, அதே வாய்மையே இல்லைன்னு கேட்டுக்கார். வாக்கு மனம் செயல் மூன்று நாளுமே மூன்றாலும் அந்த அந்த வருடத்தை காக்குதான் சத்தியம் பேர். இப்ப வாய்மை மாத்திரம் காத்தா போன்னு சொல்லிட்டார். அத யாருக்கும் ஹிதம் செய்யாமல் ஐதம் செய்யாமல், அதாவது பேச்சில் வந்து ஒரு ஹிதம் வேணும், மறுப்பை கூட ஒரு ஹிதமாக சொல்லி மறுக்கலாம். யாருக்கும் மனம் புண்படும்படி பேசக்கூடாது, அது ஒரு பாவம் சொல்லி. அதாவது செயலால கூட செய்திடலாம், அது கொஞ்ச நேரத்தில் போயிடும். இவரை உரண்டி அடித்தனா கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருப்பார், அப்புறம் விட்டுருவார். ஆனால் மனதால் அவரை வருத்துகிறது இருக்க, அவர் ஆயிரம் நாள் கூட அதை அடுத்துக்கிட்டே இருக்கு, சொன்னார் பார்த்தார் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த மனம் கொதிக்க கொதிக்க நமக்கு பாவம் தான். அதனால யாரையும் மனம் நோகும்படியாக ஊண்டிங் ஊண்டிங்க சொல்றது என்று பேசக்கூடாது. அதுதான் சத்தியம். அந்த விரதத்தை கடைப்பதற்கு தான் சத்தியம். அதனால அதோட அழிவில்லாத உண்மையை உடையவர். இந்த பரமேஸ்வரனுடைய இலக்கணங்கள் சொல்லும் ஒரு உண்மையை உடையவர் சத்தியவர்கள். அதனால சத்திய சத்தியன் சத்திய சோதகர். சில பேர் சத்தியம் சொல்லுவான், தொழில்படுத்த மாட்டான். இப்போ சத்திய சோதகர் என்னன்னா உண்மையை தொழிற்படுத்துபவர். சத்திய சங்கற்பன் உண்மையை நிறைவாக உடையவர். சத்திய காமர் நினைத்தவற்றை நினைத்தவாறே செயல்படுவதற்குறவர்தான். நாம நினைச்சபடி நம்ம செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் தான் நினைத்தவற்றை நினைத்தவாறே உடன் செய்யக்கூடியவர் நம்முடைய சிவபெருமான். இச்சா மாத்திரம் பிரபு சிட்டி. நாம ஒரு காரியத்தை செய்யணுமானா கருவிகலங்களோடு தான் செய்ய முடியும், அவருக்கு அது தேவையில்லை. சிவபெருமானுக்கு கருவிகரணங்கள் தேவையில்லை, இச்சையினாலே அவர் அதிசயம் நடத்த முடியும். இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி சொன்னார். ஆனால் சத்தியகாமர் இருத்தலின் இப்படி இலக்கணங்களே அந்த சத்தியகாமர் அங்கே இருக்கிறதுனால அப்பதி சத்திய விரதமா. அந்த பதிக்கு சத்திய விரதம்னா அந்த கொலைக்கு பெயர்.
1: சத்த நன்னறியார்க்கும் விரைந்தல் செய்கரு தானமது.
0: சத்திய நன்னறின்னு சொல்லி அப்ப சத்திய நன்னறி, சத்தியநெறினாலே நன்னறிதான், நன்னறினால சத்தியநெறிதான். அட
1: சத்திய நன்னறியார்க்கும் விரைந்து அருள் செய்தோம்.
0: அதாவது முத்தியாகிய சத்தியத்தை நன்னறியை நல்குவார். சத்தியம் எது? முத்திதான். மற்ற அனைத்தையும் அசத்தியம்தான். உண்மையான சத்தியம் என்பது முத்தியம். அந்த முத்தியை கொடுக்கக்கூடியவர் ஆகலின் நன்மையின் பல நன்னறியின் வாயிலாக அந்த முத்தியை கொடுப்பவர் ஆகும். சத்திய நன்னறி யாருக்கும் விரைந்து அருள் செய்தன் விரைவாக கொடுப்பார். அவர் நினைச்சார்னா ஒரு செகண்ட்ல முடிஞ்சவர் இல்ல. தானமதி சத்தியமாவிரதத்தடம் ஒன்றுள்ள அந்த சத்தியமாவிரத்துல ஒரு தீர்த்தம் இருக்கிறது, குளம் இருக்கிறது. அத்தட நீராடி அந்த தலத்தினுடைய அந்த நீராடி புறன் அமரன் நாணினில் நீர்க்கிழனாடி பொருந்த முடித்து. அதுல புதன்கிழமை அந்த தீர்த்தத்தை நீராடினா விசேஷம். அதனால அந்த தீர்த்தத்துல புதன் அமரன் நாணினில் தீர்த்தர் நீர்க்கிழனாடி பொருந்த முடித்து. நீர்க்கிழன் என்றான அவராவது முன்னாடி ஒருத்தன் சொல்லியிருக்கேன், ஸ்நானம் என்பதற்கு அங்கங்கள்லாம் இருக்கு. நாம அப்படி பண்றது இல்லை. இப்போ முதல்ல ஸ்நானங்கிறது 4 to 5 குளிக்கணும். அதுக்கு ரொம்பதான் ஸ்நானம். 8 குளிக்கிறது வரை இது ஸ்நானம் இல்லை, அது குளியல். 4:30 to 5 போகக்கூடாது. 4:30 to 5 கூட ஸ்நானம்ன்றது தான் பிராமணி முகூர்த்தம் பேர். அதுதான் அப்ப குளிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னால சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் பண்ணி சமஸ்த பாவக்ஷயார்த்தம் எல்லா பாவங்களும் நீங்கிறதுக்காக இந்த பிராத ஸ்நானம் பண்ணுகிறேன். நான் சங்கல்பம் சங்கல்பம் பண்ணிட்டு பஞ்சபிரம்ம சடங்க வந்ததுனால புரோட்சணம் வேணும். அதன் பின்பு குளிக்கணும். குளிச்ச பின்பு உடனே கரையை துரட்டக்கூடாது. அதாவது நாம ஸ்நானத்துக்கு புறப்பட்டாச்சுன்னா நம்மளுடைய பிதற்கள்ல நம்ம கூடயே வராளாம். போறான் எங்க போறான்? அந்த நதிக்கரையில போய் தான், குணம் நதிக்கரையில போய் தான் ஸ்நானம் பண்ணுவான். அப்படி வீட்டிலேருந்து குழப்பம் அந்த நதிக்கரைக்கு போறதே அவன் எல்லாரும் கூட வருவான். அப்போ ஸ்நானம் பண்ண உடனே சிகாஜலம் சுகோதரம் குடிமி இருக்கணும். அந்த காலத்துல அந்த குடிமியின் மூலமா அந்த ஜனம் கரையில வளர்ந்து அதெல்லாம் பிதற்களுக்கு பிரீதியம். அதன் வேட்டி துண்ட புரியணும். துண்ட கரையில தான் முடிந்த வேட்டியை தண்ணியில புரியக்கூடாது. இது விதிமுறை இருப்பினும் சுகாதாரத்துக்கு மனித பார்த்தாலும் நமக்கு முன்னாடி அவனால் குளிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு நீ பின்னால் நீங்கள் அழுக்கு அந்த அழுக்கு அந்த துணியை புழிஞ்சிடணும்னா புழிஞ்ச நீரில் அவன் குளிக்கிறான். பிழிஞ்ச நீரில் குளிக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் கரையில் புழியணும். வாசோதகம்னு பேர். அது அந்த புதுக்கிறத வாங்கி சாப்பிட்டுவாங்க. அதன் பின்பு தேவ ரிஷி பிதுரு தர்ப்பணம் பண்ணலாம். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பிதுக்களும் கையால் வாங்கி தண்ணி விடணும். இவ்வளவும் முடிஞ்சிருக்கிறது தான் ஸ்நானம் பேர். இப்போ நாம் அப்படி ஸ்நானம் பண்ணுறதில்லை, பாடி வாஷிங். அதான் ஆ அதான் நீர்க்கடனாதி பொருந்த முடித்து. நீர்க்கடன் என்பதையெல்லாம் பொருந்த முடித்து அங்கண் இதம் ஒரு சத்தியமா விரத ஈசரை ஏற்றி வணங்குனர். அப்படி அந்த சத்தியவிரதரை யாரும் அப்படி வணங்குகிறாரோ கதவினை தீர்த்தவிழ் உண்மை உணர்ந்து கலப்பார்கள். வினை தீர்த்து அருள், வினைகளெல்லாம் தீர்த்து அருள் பெற்றுவார்கள். அந்த கதவினை அந்த கதம் என்றதான என்னான இங்க கதம் என்பதற்கு விரைவு என்ற பொருள் இங்கே சொல்லியிருக்கார்கள். அதாவது வினை விரைவில் தீரும். கதவினைனா வினை விரைவில் தீரும். தீர்த்து தீர்ந்து அருள் உண்மை உணர்ந்து கலப்பார்கள். தீர்மானோட கலப்பார்கள். அந்த கதம் என்பது தமிழ் சொல், வட சொல். அதுக்கு இன்னொரு பொருள் என்ன இருக்குன்னா கோபம்னு ஒன்று இருக்கு. மதிகதமாம் இருபயனாம் பாப புண்ணியங்கள் என்ற நம்முடைய சுயசு சாஸ்திரம் சாஸ்திரங்கள் வருது. மனுஷனுக்கு கோபம் ரொம்ப மோசமான ஒரு குணம். அந்த கோபம் வந்தா என்ன செய்யறோம்னு நமக்கே தெரியாது, நான் புத்தியே மழுங்கிறோம். நாம என்ன செய்யறோம்னு தெரியாது. நமக்கு ரொம்ப வேண்டியவனையே தாறுமாறமா வாய் பேசிடும், நாற்கழித்து விட்டறிவோம், உண்மை கட்டு விட்டறிப்போம், எதை எடுத்து விட்டறிகிறோம் நமக்கு. அந்த பொருள் உழையுமே, அந்த பொருள் அவர் மேல பட்டால் என்ன ஆகும், அதெல்லாம் பற்றிக்கல. கோபம் வந்தா ஒண்ணு கண்ணே தெரியாது, என்ன நன்மை செய்யறோம்னு நமக்கே தெரியாது. மோசமான ஒரு குணம். அந்த கோபத்தினால நண்பர்களையெல்லாம் இழப்போம், உறவினர்களையெல்லாம் இழப்போம். அதனால இழப்பு தான் ஏற்படுமே தவிர நமக்கு வேறு ஒன்றும் கிடைக்க. அதனால கதம் என்பதற்கு கோபம் என்ற பொருள் அறிக்கூடியவுடன் தவிர்க்கணும். அதுதான் முறை. கதவினை தீர்ந்து அருள் உண்மை உணர்ந்து கலப்பார்கள் முத்தியினை மதமுறு காமம் அயக்கம் அனைத்தும் அறுத்து அருத்துயர் முனிவர்கள். மதமுறு காமம் அயக்கம் அவற்றை நம்முடைய அறிவை மயக்குகின்றதான காமம், அதை நம்ம அறிவை ஒரு செகண்ட்ல மறைச்சிடும். அது இருந்தது நான் வந்ததுன்னு சொன்னாங்க. எப்படி கோபம் வந்தால் நாம இழந்து விடுவோமோ அதே மாதிரி காமம் வந்தாலும் நம்ம இழந்து விடுவோம். நம்ம மறைவை ஒரு செகண்ட்ல மறைச்சிடும். அறிவு எல்லாம் மறைச்சோம், என்ன செய்யறோம் தெரியாது. ஆகையினால் தான் அங்கே கோபத்தை சொன்னார். இங்க மதமுறு காமம் அயக்கம் அனைத்தும் அறுத்து உயரும்.

0: ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு: திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல். தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அடியவன் துன்பப்படுவதைக் கண்டு ஆத்மநாத சுவாமிக்கு மனம் பொறுக்கல. ஏன்னா அவர் இன்பமும் துன்பமும் இல்லான் உள்ளான் என்று சொல்லப்பட்டவர். ஆகவே இவரை அடிப்பது தாங்காமல் பெருமான் அந்த வைகையிலே வெள்ளத்தை அனுப்பினான். இதான் காரணம். வையில வெள்ளம் வந்தது காரணம். அப்படி வெள்ளம் வந்த உடனே அந்த தண்டலாளர்கள் அடிக்கிறவங்க மன்னன் அந்தனனுடைய உயிரை போக்குவதற்கு அஞ்சுபவன். பிரம்மகத்திங்கிற பாவம் வரும். அடியானா சாமியை கொண்டுடாதுன்னு சொல்லிருக்கான். எல்லாம் அடிச்சு காசை வாங்கு, ஆனா ஐயர் உயிர் போகாம பாத்துக்க அப்படின்னு சொல்லு. இப்ப வைகையில வெள்ளம் வந்து ஐயர் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா செத்துருவார்ல, அப்புறம் அந்த பாவம் நமக்கு வந்துருமேன்னு சொல்லி அவரை விடுவித்து விட்டார்கள். சாமி நீங்க ஓடி போய் தப்பிச்சுக்கீங்க, வெள்ளம் வருது. அவர் வீட்டுக்கு வந்து அமர்ந்தார். அப்பொழுது வெள்ளத்தினாலே அந்த மதுரை மிதந்தது, வைகையின் கரைகள் உடைந்தன. அந்த வெள்ளத்தினுடைய பேரலைகள் மன்னனுடைய அரண்மனை மதிலை மதிர்ச்சுவரை சென்று தாக்கின. அப்பொழுது மந்திரிகளிலே சிலர் சொன்னார்கள், வாதவூரான் இறைவன் அருளை பெற்றிருக்க கூடும், இந்த வெள்ளம் வடிய வேண்டும் என்று அவனை நாம் வேண்டிக் கொள்வோம். அப்ப இத்தனை நடந்த பிறகு அத்தனை லட்சம் மக்கள்ல ஒரு ரெண்டு மூணு பேருக்குத்தான் தோணிருக்கு நம்ம குருநாதர் இறைவன் அருளை பெற்றிருப்பார். உடனே மன்னனுக்கும் அது சரி என்று தோன்றிய உடனே, என்ன எத்தை தின்றால் பித்தம் தெளியும், நாட்டிற்கு நல்லது விளைய வேண்டும், நம்முடைய அடிகள்கிட்ட வந்து நாங்கள் உங்களை சிரமப்படுத்தியதெல்லாம் மனதில் கொள்ளாமல் உங்கள் பெருமானை வேண்டி இந்த வெள்ளம் ரிசீடாகணும், வெள்ளம் வடிய வேண்டும் என்று பெருமானை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று விண்ணப்பித்தார்கள். ஆனால் சொக்கநாத பெருமானை இவர் தியானித்து கேட்டுக்கொண்ட உடனே வெள்ளம் வடிந்து விட்டது. உடனேயே நம்ம குருநாதர் பெருமான் விண்ணப்பம் வைத்த உடனேயே பொங்கி வந்த வெள்ளம் வடிந்து விட்டது. மதுரையில எல்லாரும் உயிர் தப்பி விட்டார்கள், யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் உடைந்த வைகையின் கரை உடைந்ததுதான், அது ரெண்டு பக்கமும் கரை உடைஞ்சு போச்சு. அந்த உடைந்த கரையை செப்பரிடுவதற்காகத்தான் ஊரில் இருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் அந்த கரையிலே ஒரு பகுதியை வந்து வரையறுத்து கொடுத்து உங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதியை நீங்கள் அடைத்துக் கொடுங்கள் என்று பெருமான் கேட்கவும், அதுல வந்தின்னு ஒரு கிழவி, அவளுக்கு என்ன வயசாயிருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. அவள்கிட்ட போய் உன் வயசு என்னன்னு கேட்டா 84 சொல்லுவா. என்னமா இதே சொல்லிட்டு இருக்க, 20 அதே சொல்லிட்டு இருப்பா. 84 அப்புறம் 85 அவளுக்கு தெரியாது, ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே தெரியும். யாரோ எப்பயோ சொன்னதான் சொல்லிக்கிட்டே இருப்பாக்கிறது. அவள்கிட்ட நீ வந்து உன் வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற இந்த கரைய கட்டிடு அப்படின்னு சொன்ன உடனே அவ வருந்தினாலாம். அவ சொல்றா, சொக்கநாதா தீவினை என்பது உண்டு என்பதை உணர்கிறேன். இதெல்லாம் புராணங்கள் நமக்கு அரிய கருத்துக்களை சொல்கின்றன. ஒன்றலா உயிர் வாழ்க்கை என்று நம்பியாரூரர் தேவாரத்துல சொல்றார். இன்று போல நாளைக்கு நம்ம வாழ்க்கை இருக்காது. யாரா இருந்தாலும் திடீர்னு வாழ்க்கை மாறும், மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஃபேஷன்ல மாறும். We don't know. God only knows. அன்றாடம் ஒரு பிட்டு செய்து, பிட்டுனா இட்லி, வேற ஒன்னும் இல்ல. இந்த தற்காலத்துல சொல்ற இட்லி தான் அந்த காலத்துல பிட்டு. ஏன்னா வாங்கி உண்ணத்தக்க வகையில இருக்கணும், பசியார உண்ணத்தக்க வகையில இருக்கணும்னா அது இனிப்பு பண்டமா இருக்காது. அத வந்து அவள் நன்றாக செய்து விற்பதுக்கு முன்பாக அத்தனையோ சொக்கநாதா அப்படின்னு அந்த சொக்கநாத பெருமானை நினைச்சு அவனுக்கு ஊட்டுவதை போல நினைப்பா. அவ்வளவுதான், வெளிப்படையான எந்த கிரியையும் கிடையாது, மனதால் நினைக்கின்ற பாவனை தான். நம்ம மாதிரி உட்காந்து ஒரு உடையவருக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்றதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் அவளுக்கு அவகாசம் கிடையாது. பண்ணதெல்லாம் உனக்கு தான்ப்பா பண்ணிருக்கேன்னு மனசால நினைப்பா. சில நேரங்கள்ல வாயால வரும், அவ்வளவுதான். அவ நினைக்கிறா நம்ம சிரமப்படுத்துறதுக்கு யமனாலையும் முடியாது, சொக்கநாதனுக்கு தான் நம்ம அன்றாடம் வந்து இந்த பிட்ட நிவேதனம் பண்றோமே. துன்பம் என்பதே இல்லை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று அப்பர்பான் சொன்னதை போல இந்த நிலையை உணர்வதற்கு ஒருவன் கோடீஸ்வரனா இருக்கணுங்கிற தேவையில்லை, ஒரு பெரிய மாளிகையில வாழணுங்கிற தேவையில்லை, மரத்தடியில வாழ்ந்தாலே போதும். மன்னனை போல பட்டாடை உடுத்த வேண்டும் என்ற தேவையில்லை, மர உரி உடுத்தினாலும் போதும். வைராக்கிய சதகம்ங்கிற நூல்ல பர்த்தகரிங்கிற பெரிய மன்னர் சொல்றார், மன்னரா இருந்து துறவியா ஆனவர். ஒரு மன்னனை பார்த்து சொல்றார், டேய் நான் ஒன்னா மாதிரி தாண்டா இருந்தேன் நேத்துக்கு, அதனால நான் சொல்றதுக்கு வேல்யூ அதிகம். என்னன்னா இன்று நீ பட்டாடை உடுத்து எந்த ஒரு இன்பத்தை உணர்கின்றாயோ அதே இன்பத்தை நான் மர உரி, மரத்திலிருந்து இயற்கையா உரிகின்ற ஒரு ஆடை, அதை உடுத்தி அடைகின்றேன் அப்படின்னார். என்ன இத ஒருத்தன் வாய் வீரத்துக்கு சொன்னா ஒத்துக்க முடியாது, ஏற்கனவே மன்னனுடைய எல்லா இன்பங்களையும் துய்த்தவன் சொன்னாதான் ஏத்துக்கலாம். பட்டினத்தார் சொன்னா அதுக்கு ஏன் வேல்யூன்னா அவர் அவ்வளவு கோடீஸ்வரரா இருந்தவர், இந்த பொருள் உதவாது, காதற்று ஊசியம் வாராதுங்கிறத உணர்ந்து சொன்னார். அவர் வேலையே கிடைக்காம பிறவிலேருந்தே பிச்சை எடுத்துட்டு இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் சொன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது, அனுபவிச்சவன் சொன்னாதான், பட்டவன் சொன்னாதான் வேல்யூ உண்டு. மன்னனா இருந்து துறவியானவர் சொன்னார், உள்ளத்திலே கழிப்பு என்பதற்கு புறப்பொருள் தேவையில்லை, பட்டாடை அணிந்து எந்த இன்பம் உண்டோ அது இன்னொரு ஆடை அணிந்தும் உண்டு, தங்க டம்ளர்ல பாயசம் சாப்பிட்டு எந்த ஒரு பசி அடங்குமோ

0: பசி துணியில ஒரு பிட்டு இட்லியை சாப்பிட்டு வரும், அது அடங்கும். அவனவனுக்கு பிடிச்சது அவனவனுக்கு இன்பமா இருக்கு. பரோட்டா சாப்பிட்டு ஒருத்தனுக்கு பசி அடங்குது, மசால் வடை சாப்பிட்டு ஒருத்தனுக்கு பசி அடங்குது, இடியாப்பம் சாப்பிட்டு கஞ்சி சாப்பிட்டு ஒருத்தனுக்கு பசி அடங்குது. அப்ப தன்னுடைய பசியை செம்மையா அடக்கின்ற புள்ளத்திலே ஒருவன் அன்பு கொண்டு உண்ணும் போது இன்பத்தை அடைகின்றான், அவ்வளவுதான். ஆகவே அவன் அதிக இன்பத்தை அடைகின்றான், இவன் குறைந்த இன்பத்தை அடைகின்றான் என்பது இல்லை. ஒருவன் மாளிகையிலே உப்பரிகையிலே இருந்து எந்த இன்பத்தை அடைகின்றானோ அவன் மரத்தறையில இன்னொத்தான் அதே இன்பத்தை அடைகின்றான் என்ற வகையில, எனக்கு துன்பமே வாழ்நாளிலே கிடையாது, பெருமான் திருவடியில் இருக்கின்ற எனக்கு இன்பம்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் சொக்கா. ஆனால் தீவினை என்பது ஒருவனை வந்து தாக்கும், பாக்கி இருந்தா கொஞ்சம் இருந்தா கூட என்பதை உணர்கின்றேன். இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவளால எழுந்து போய் கரையை அடைக்க முடியாது, அவளுக்கா யார் அடைப்பார்கள், உன்னை தவிர எனக்கு யார் இருக்காங்க. ஆகவே அவ காசும் பெருசா சேர்த்து வைக்கல, நம்ம பொன்னனையாள் போலதான், திருப்பூணத்து பொன்னனையாள் போலதான். ஆகவே பெருமானே, என் கையில இருக்கிற நாலு காசை வாங்கிட்டு இந்த கரையை அடைக்கிறதுக்கு எந்த கூலிக்காரனும் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இன்னைக்கு கூலிக்காரனுக்கு கூலி தான் அதிகம், எந்த ஒரு வேலையிலயும். இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல விட லேபர் தான் அதிகம், முக்கியமான ஒர்க் எல்லாத்திலயுமே. அது பெரிய கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் தேவையான ஒர்க்கா இருக்கணுங்கிற தேவையில்லை. அவன் தான் செய்யணும்னு இருந்ததுன்னா அவன் கேட்கிற பைசா கொடுத்துதான் ஆகணும். ஆட்டோலதான் அம்மா அழிச்சுட்டு போனோம்னா பக்கத்து இருக்கு போனாலும் 50 ரூபாய் தான் மினிமம் சார் அப்படின்ருவான், அதுதான். ஆகவே அந்த பணத்தை என்னால கொடுக்க முடியாதே, இப்படி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுட்டேன்னு அவ அழுத பொழுது, அப்ப அழவே மாட்டோம் நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆளையும் பெருமான் அழவைப்பார். அவ அழுதது அழுதையே மறந்துட்டாவ. என்ன காரணம்னா, ஹாசில் ஃப்ரீ லைஃப், பரபரப்பே இல்லாத வாழ்க்கையில எப்படி அழுக வரும், பரபரப்பே இல்லையே, எதுக்கும் அவசரப்பட வேண்டாமே. அவ மெதுவா எழுந்திருந்து பிட்டு பண்ணினா அந்த இருட்டுக்கடை அல்வாக்கு கியூ நிக்கிற மாதிரி நிப்பாங்க வாங்கிட்டு போறதுக்கு. அவ ஒன்னும் அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவசரம் வந்துருச்சே, ஒரு காரியம் செஞ்சானுங்கிற ஒரு கண்டிஷன் வந்துருச்சே, ஒரு நிர்பந்தம் வந்துருச்சே, சொக்கானி என்ன அப்படி மாட்டி விடலாமான்னு அவ கேட்டாளாம். சொக்கன் ஏன் மாட்டி விட்டான்னா, சொக்கன் அவளுக்கு தொண்டு செய்வதற்காக மாட்டி விட்டான். சொக்கனுக்கு ஆசை தன்னுடைய அடியாளுக்கு தான் தொண்டு செய்ய வேண்டும், அடியாருக்கு அடியாராக இருப்பதில் கடவுளுக்கு ஆசை. நீயே எனக்கு எப்ப பார்த்தாலும் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறிய, நான் அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டாமா. நல்ல பிள்ளைகள்லாம் தாயாற்ற அப்படிதான் அன்பு செய்வாங்களாம். அம்மாவுக்கு உடம்புக்கு வந்தா கைகால் பிடிச்சி விடலாம், வெந்நியை வச்சு கொடுக்கலாம், தலையில அமிர்தாஞ்சனை தேய்ச்சி விடலாம். நம்ம வளர்த்த அம்மாவுக்கு நாம இதை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வரணும். அம்மாவுக்கு உடம்புக்கு வந்தா தேவலாம், அப்பதான் நம்ம தொண்டு செய்ய முடியும். அது போல உனக்கு நான் தொண்டு செய்யணும்னா உனக்கு ஒரு துன்பம் வந்தாதான் தொண்டு செய்ய முடியும், இல்லைன்னா என்னால எப்படி தொண்டு செய்ய முடியும் என்று சொக்கநாதர் வேண்டும் என்றே அவளுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து தொண்டு செய்தார்னு பாக்கிறோம். தொண்டு செய்கின்ற அந்த நிலையிலே அடி வாங்கினார். இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, பெருமான் வந்திக்காக தொண்டு செய்தார், அதே வந்திக்காக அடி வாங்கினார் நினைக்கப்படாது. அடி வாங்கினது இன்னொத்தனுக்காக, அதை அவர் கிளாரிஃபை பண்றார், கிளாரிஃபை பண்றார். கடவுள் அவ்வளவு பக்காவா வந்து படி அளக்கிறோம், கடவுள் எப்படி படி அளக்கிறவரு, பக்காவா படி அளக்கிறது. அவர் அவர் வினைக்கேற்ப அந்த இன்பத் துன்பங்களை ஊட்டுபவர். வந்தியினுடைய பக்தி சிறந்த அவள் செய்த அந்த பூஜை அதற்காக அவளுக்கு தொண்டு செய்தான், ஆனா அடி வாங்கினது அவளுக்காக இல்ல. அடி வாங்கினது யாருக்காக, வாதூர் அடிகளுக்காக. ஏன், தனக்காக தன் அடி வாங்கியிருக்கிறான். எவ்வளவு அடி வாங்கியிருக்கிறாரு குருநாதர் என்பதற்காக பெருமான் அவருக்காக அடி வாங்கினார். அப்ப பெருமான் அசரீரியா சொல்றார், நான் அடி வாங்கினது வாதவூரனுக்காக வாங்கினேன். இந்த புராணத்துல பின்னாடி எல்லாம் வருது உங்களுக்கு, முன்கதை பின்கதை சுருக்கம் முன்னாடி வருது உங்களுக்கு. அப்ப வாதவூரனுக்காக அடி வாங்கினேன்னு உலகமறிய நம்முடைய பெருமான் சொன்ன பிறகுதான் வாதவூரானை பற்றி உலகம் அறிந்தது. அதுவரையிலும் அந்த உலகம் அவனை பழித்தும் இழித்தும் இருந்தது. நாடவர் பழித்துறை பூணதுவாக என்று பார்க்கின்றோம். ஆகவே எல்லோரும் வந்து ஒரு மனிதனுடைய உயர்ந்த நிலையை உணர்ந்து விட மாட்டார்கள். இப்ப ரவுக்ஷாயினருக்கு தெரிஞ்சிருச்சு, தீட்சைக்கு முன்னாடியே இவர் தீட்சைக்கு தகுதியானவர், சிறந்த உயர்ந்து தெரிஞ்சிருச்சு. அது ஞானிகள் மட்டும்தான் தெரிந்து கொள்வார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்திருக்கிறார். சீடர்கள் பலவிதமா இருப்பாங்க, அவங்கெல்லாம் இவருடைய சன்னிதானத்தில் அவர் பேசுறதை கேட்டா நம்முடைய துன்பங்கள்லாம் போகும் அப்படின்னு சாதாரணமா வந்திருக்கிறவங்க தான் அதுல மெஜாரிட்டி. கடவுளை இந்த பிறவியிலே அறிந்தே தீர வேண்டும் என்ற முனைப்போடு வந்திருப்பாங்க, அதுல ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி தான். யாருக்கு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும். இருந்தாலும் அவர் யாரையும் துரத்த மாட்டார். நம்மால ஒத்த இன்பத்தை அடைகிறான்னா அடைஞ்சிட்டு போட்டோம், கடவுளை பத்தி தானே பேச போறோம் என்று சொல்லி அவர் அந்த கூட்டத்தை மேய்ச்சிட்டு இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது உயரமாக ஒரு பஞ்சாபி அவர் அந்த பக்கமா போனாராம். உடனே ராமகிருஷ்ணன் பேசுறதை நிறுத்தினாராம். நிறுத்தி அவருடைய அவரை வணங்கினார். அவர் கடந்து போன உடனே சொன்னார், அவர் ஒரு ஞானி, அவர் பின்னால் சென்றால் உங்களுக்கு ஏதாவது உபதேசம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப பாம்பின் கால் பாம்பரியும் என்பதை போல ஞானிகளை ஞானிகள் அறிவார்கள். இப்ப ரவுக்ஷாயினர் நம்முடைய குருநாதருடைய தகுதியை அறிந்து இவனுக்கு தீட்சை அளிக்க வேண்டும் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பித்துக் கொண்டார் என்று பார்க்கின்றோம். அதற்கு பெருமான் இசைந்தான் அப்படிங்கிறது விளக்கம். பெருமான் ஏன் இசைந்தான்? பெருமான் யார் சொன்னாலும் இசைவாரா? பெருமான் மீனாட்சி சொன்னா கேட்பார், அடையாளர்கள் சொன்னா கேட்பார், வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். மீனாட்சி சொல்றதுக்கும் அடையாளர்கள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மீனாட்சி சொன்னா பாதி கேட்பார், அடையாளர்கள் சொன்னா முழுக்க கேட்பார். இதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? உண்டு. திருவிழா புராணத்துல மீனாட்சி அம்மையார் சொல்றாங்க, நக்கீரன் சாமி கிட்டே சண்டை போட்டான், அதனால அவனுக்கு துன்பம் விளைந்தது. துன்பம் விளை அந்த சாமி அவனை நெற்றிக்கண்ணால் பார்த்தார். நெற்றிக்கண்ணால் பார்த்த உடனே அவன் உடம்பு முழுவதும் வெந்தது. ஏற்கனவே ஒருத்தனை நெற்றிக்கண்ணால பார்த்து ஆளே இல்லாம பண்ணிட்டார், மன்மதனை எரிச்சிட்டார். ஆனால் நக்கீரன் மட்டும் ஆள் இருக்கான். அவன் அந்த பொற்றாமரை குளத்தில் போய் விழுந்து தன் உயிரை காத்துக்கொண்டான். உடம்பு எரிஞ்சாலுமே இல்லாமல் போகவில்லை. அதற்கு இரண்டு காரணம். பொற்றாமரை குளம் என்பது அருள் வடிவமானது, அது அவனை காக்கின்ற தன்மை கொண்டது. இன்னொன்று, அவன் பெருமாற்ற சண்டை போட்டா கூட பெருமானை அன்றாடம் பூசிக்கின்றவன் தான், ஆகவே அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க மாட்டார். பெருமாட்ட சண்டை போட்டதுக்கு தேவையான தண்டனை தான், ஆனா அன்றாடம் பூசிக்கின்ற பூசணிக்கு தேவையான அருள் இருக்கணும் இல்ல. அப்புறம் பெருமான் அவனை கரையேற்றினார். கோபப்பிரசாதம் என்ற நூலை பாடின உடனே பெருமான் அவனை கரையேற்றினார். பெருமான் காலை கொடுத்து எல்லாரையும் கரையேற்றுகின்றான் இல்லையா, இந்த நக்கீரனை கையை கொடுத்து கரையேற்றினான்னு திருவிழாடு சொல்லுது. என்ன காரணம்? பெருமான் கையை எல்லாரும் பிடிச்சிட முடியுமா? கல்யாணத்தின் போது பார்வதி கையை பிடிச்சார், அந்த கையினாலன்னா நக்கீரனை பிடிச்சு கரையேற்றுறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். கரையேற்றினார். கரையேற்றினா பெருமானுடைய அருளுக்கு அவன் அருளை வியந்து பாராட்டுகின்றான். கையிலை பாதி காலத்தை பாதி அந்தாதி எல்லாம் பாடி பெருமானை மகிழ்வூட்டுகின்றான். அப்பொழுது மீனாட்சி இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் சொக்கநாதர்கிட்ட. நக்கீரன் நம்முடைய பிள்ளை, நக்கீரன் நமக்கு குழந்தை, அவன் பண்ணின தப்ப நீங்க மன்னிச்சிட்டீங்க, ஆனா ஒருவன் தவறு பண்ணுவதற்கு என்ன காரணம்? இலக்கணம் அறியாமை காரணம். நல்லா கவனிங்க, உலகத்துல ஒரு உயிர் குற்றம் புரிவதற்கு காரணம் கிராமர் நாலெட்ஜ் இல்லாததுதானா? இலக்கணம் அறியாமை. அதாவது எந்த ஒரு பொருளை நாம கையாளுகின்றோமோ அதனை எங்கெனும் கையாள வேண்டும் என்று ஒரு அடிப்படை விதி இருக்கிறது, அதான் இலக்கணம். அந்த இலக்கணம் தெரியலன்னா அதன்பால் ஒரு குற்றம் விளையும் வாழ்க்கையில எங்க போனாலும். கல்யாணம் பண்ணிட்டு மனைவியோடு எப்படி இன்பமா இருக்கிறதுங்கிற இலக்கணம் திருக்கோவையார்ல இருக்கு. அந்த திருக்கோவையாரை படிக்காதவங்க வாழ்க்கையில குற்றம் விளையும். என்ன காரணம்னா செம்மையாக இல்லறம் நடத்த மாட்டார்கள். இப்ப அது தொல்காப்பியர் காலத்திலேருந்து இல்லறத்துல இல்லறத்துக்கான தர்மமானது மனு நீதியிலிருந்து வகுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதைதான் திருக்கோவையார் வரையில வருது. அதே நீதி தான் வேதத்தில் சொல்லப்பட்ட நீதி தான் வருது. அப்பொழுது அந்த சட்டத்தை ஒன்று அறிந்திருக்க வேண்டும். இக்னரன்ஸ் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். இக்னரன்ஸ் நமக்கு வந்து ஆபத்தை தான் உண்டாக்குது. ஆகவே ஒருத்தன் வந்து தான் அறிய வேண்டியவற்றை அறிந்து வைத்திருக்க வேண்டும். பெருமானுடைய பாடல்ல நக்கீரன் குற்றம் கண்டதற்கு காரணம் இலக்கணம் அறியாமை தான். ஆகவே பெருமானே இவனுக்கு தாங்கள் தமிழ் இலக்கணத்தை உபதேசிக்க வேண்டும், கீரனுக்கு இலக்கணம் உபதேசிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு திருவிழாடல் இருக்கு என்று சொன்ன உடனே மீனாட்சி சொல்லி சாமி மாட்டேன் பாரா சரின்ட்டார். அகத்தியனை கூப்பிட்டு அவனுக்கு இலக்கணம் உபதேசித்தார். நன்றாக நக்கீரன் கற்றுக்கொண்டார். இப்ப மீனாட்சி அப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பெருமானே தாங்கள் இலக்கணம் உபதேசிக்க வேண்டும் தான் நான் கேட்டுக்கிட்டேன், நீங்க ஏன் அகத்தியனை கொண்டு உபதேசித்தீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு சுவாமி சொல்றாரு, நீ செய்யணும்னு சொன்ன நீயே செய்யணுங்கிற அர்த்தம் கிடையாது, அதை செய்வித்தலும் செய்தல் தான். செய்தலும் செய்தலே, செய்வித்தலும் செய்தலே. அதனால நீ சொன்னதுதான் நான் செஞ்சேன், ஆனா நானாக செய்யவில்லை. ஏன் நான் செய்ய முடியாதுன்னு கேட்டா, பொறாமை என்பதுதான் தீய குணங்களிலே தலையாயது. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்கள்லையும் ரொம்ப தலைமை பட்சம் எது, அதிகபட்சம் எதுனா பொறாமை தான். பிறர் வாழ்வு கண்டு நாம் வந்து அழுக்காறு கொள்ளக்கூடாது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். நக்கீரன் பொறாம பிடிச்சவன், எவனோ 1000 தங்க காசு வாங்கிட்டு போறானேன்னு வயதறிஞ்சானா இல்லையா? அதனால கடவுளாக இருக்கின்ற நாம் பொறாமை என்ற தீய குணம் இல்லாதவர்களுக்கு தான் நேரடியாக உபதேசிப்போம். அதனாலதான் அகத்தியனை கொண்டு உபதேசிக்க செய்தோம் என்று சுவாமி சொல்றார். இப்ப நாம எடுத்துக்கொண்டது என்னன்னு கேட்டா, மீனாட்சி சொன்னா சாமி செய்வாரு, ஆனா பாதிதான் செய்வார். அடியார்கள் சொன்னா சாமி செய்வாரு, முழுக்க செய்வார். ரவுக்ஷாயினர் ஒரு அடியார், ரவுக்ஷாயினர் கேட்டுக்கிட்டார் இந்த திருவாதிரைகளுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டார். தானே உபதேசித்தார், இன்னொருத்தர் கொண்டு உபதேசிக்கல, முழுக்க செய்தார். இப்ப மீனாட்சி சொன்னா 50 செய்யறாரு,
1: சொன்னா 100% சேல்.
0: பெருமான் இதை வந்து மனதில் வைத்துக்கொண்டு அருமையா ஒரு திருவாசம் பாடியிருக்கிறார் நம்முடைய குருநாதர். என்ன சொல்றார்? பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம், குறவுவார் குழன்மடவாள் கூருடையாள் ஒரு பாகம், விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கழலினைகள் காண்பாரோ அறியாரி. கடவுள்கிட்ட எல்லாரும் அவங்கவங்க ஆற்றலுக்கு ஏற்பதான் கிட்டக்க போறாங்க. எல்லாரும் ஃபுல்லா கடவுள்கிட்ட போறது கிடையாது. கோயிலில் வழிபாடு செய்யும்போது கூட நாம் எல்லாம் ஒரு ஓரத்துலேருந்து பார்க்குறோம். அர்ச்சனை பண்ணுறதுன்னா ஒரு இடத்துக்கிட்ட வந்து தரிசனம் பண்ணி வைக்கிறாங்க. பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற சிவாச்சாரியர் போகிற அளவுக்கு நம்ம போகிறோமா? போகிறதில்ல. அவரவர் தகுதிக்கேற்ப இறைவன் அருகிலே செல்கின்றோம். தேவர்கள் பெருமானை பூசிக்கின்ற அளவிலே அருகில் செல்கிறார்கள். வேதங்கள் பெருமானை துதிக்கின்ற அளவிலே அருகில் செல்கின்றன. அம்பாள் கூட ஒரு பாதி அளவுக்கு தான் பெருமான் கிட்ட போயிருக்கான். குறவுவார் குழன்மடவாள் கூருடையாள் ஒரு பாகம், முழு பாகமும் கூருடையாள் அல்லள், இரு கூற்றிலே ஒரு கூறு கொண்டிருக்கிறாள். ஆனால் அடியார்கள் தான் பெருமானை முழுவதுமாக பெறுகிறார்கள். என்ன காரணம்னா, பெருமான் எவ்வளவு நீண்டாலும் அவனை துரத்துகின்றார்கள், சோர்ந்து போவதில்லை. ஓடி பெருமான் ஓடிக்கிட்டே இருக்கிறார்னா பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறான், உட்காருவதில்லை. அவன் பெருமானிடத்திலே மனம் வைத்து பெருமானுடைய வாழ கற்றுக்கொண்ட காரணத்தினாலே பெருமான் எல்லை இல்லாத பொருள். எல்லை இல்லாத பொருளை ஒருவன் முழுமையாக பெற முடியாது. எல்லைக்கு உட்பட்ட பொருளை தான் ஒருவன் முழுமையாக பெற முடியும். எல்லை இல்லாத பொருளை ஒருவன் முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லை இல்லாத பொருளோடு அவன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் முழுமையாக பெறுவது. அடியார்கள் பெருமானை கைவிடவே மாட்டார்கள். அப்ப மறுவினார் பிரிய மாட்டா விமலனார் என்று சொல்றார். உண்மையான அடியார்கள் பெருமானை பிரிவதில்லை. பிரியாத அன்பர்கள் பெருமானை பிரிகின்றார்கள் கருத்து நீத்தல் விண்ணப்பத்திலே வருகின்றது. ஆகவே விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன அறவுவார் கடலினைகள் காண்பாரோ அறியானே என்று அந்த அணுக்க தொண்டர்கள் பெருமானை விட்டு பிரிவதே இல்லை என்று பார்க்கின்றோம். அவர்கள் பெருமானோடு எங்கனும் விரவுகின்றார்கள். விரவுதல்னா மிக்சிங், கலந்திருத்தல். மெய்யன்பின் விரவுவார், உண்மையான அன்பு இருக்கின்ற காரணத்தினால தொடர்ந்து பெருமான் அருகிலேயே இருப்பார்கள். அந்த அன்பு என்ன செய்யும்? மரத்திலிருந்து ஒரு கொடி பிரிக்கப்பட்டால் எப்படி வாடுமோ அதே போல பெருமானிலிருந்து பிரிவு ஏற்பட்டால் வாடி போய்வார்கள், வாடி போய் வதங்குவார்கள். அதனால பெருமானை பிரிந்து வாழ்வதற்கு ஒத்துக்கொள்ளாத காரணத்தினாலே பெருமானை முழுமையாக பெறுகின்றார்கள். கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமளமே. கொம்பிலிருந்து பிரிக்கப்பட்ட கொடி எப்படி வதங்குமோ வாடுமோ அதை போல் வாடுகின்றேன் என்று சொல்றார். கணவனை பிரிந்து மனைவி வாழ முடியும், ஆனால் கொம்பினை பிரிந்து கொடி வாழாது. அதனால கொம்புக்கும் கொடிக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இங்க கடவுளுக்கும் தொண்டனுக்கும் இருக்கின்ற உயர்ந்த உறவு. நீ இன்றி நான் இல்லை, என் உயிர் நீ என்ற பொருள். ஆகவே அவர்கள் இறைவனை முழுமையாக பெறுகின்ற காரணத்தினாலே சாமி அடியார் சொன்ன மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ரோக்ஷாயினர் விண்ணப்பித்தவுடனே அதற்கு இசைந்தார் என்று பார்க்கின்றார். அத்தகு பகலோன் முன்னர் அலர் செய்யும் அம்புஜாதம், ஒத்தவர் தம்மை நாடி உன்னை இன்றடிமை கொள்ள இத்தலத்தனைந்தோம் நீ முன் இயற்றிய தவத்தினாலே சித்தமதி ரங்கல் வேண்டாம் என திருவாய் மலர்ந்தார். பெருமான் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாருருவாய பிறப்பற வேண்டும் என்ற அந்த திருவாசத்தினுடைய பொருளையே மௌனமாக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். பாருருவாய பிறப்பற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல, ஆறுருவாய் என் ஆறுமுதே உன் அடியவர் தொகை நடுவே, ஓருருவாய் என் திருவுருள் காட்டி என்னையும் உய்யக்கொண்டருளே என்ற அந்த விண்ணப்பந்தான் கூப்பிய நிலையிலே வாய் திறந்து சொல்லாமல் மனதாலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். குருந்த மரத்தில் இருக்கிற குருநாதனை பார்த்து மந்திரி கோலம் புரைந்திருக்கின்ற நம்முடைய குருநாதர் தலையில மந்திரி தலப்பாக இருக்கு, இன்னும் அதை மாத்தல, ஆனா பெருமானே ஆட்கொள்ள வேண்டும் என்று கூப்பிய கரங்களோடு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப சாமி சொல்றார், எவ்வளவு அன்பான வார்த்தை சொல்றார், உனக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், இதை விட ஒரு அன்பான வார்த்தை சொல்ல முடியுமா? ஐ எம் வெயிட்டிங் ஒன்லி ஃபார் யூ. இந்த தலத்திற்கு நாம் அணைந்ததே உமக்காகத்தான். நீ அஞ்ச வேண்டாம், சித்தமது இறங்க வேண்டாம். பெருமான் நம்மை ஏற்றுக்கொள்வானோ ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்ற ஒரு பரபரப்பு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? கைலாய யாத்திரை போகும்போது இப்போ எப்படி இருக்கோ தெரியல, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே அழைச்சிட்டு போனாங்கல்ல முன்னாடி. அந்த யாத்திரை வந்து நம்மளுடைய இராணுவமே வந்து அந்த எல்லை வரையிலும் நம்ம அழிச்சுட்டு போவோம். நல்ல தூய சைவ உணவு நமக்கு தயார் தருவாங்க. அங்கே திபெத்துக்கு போயிட்டோம், அவங்க இராணுவம் நம்மளை வந்து கண்காணித்து கொண்டிருக்கோம். அவங்க கையால நம்ம சாப்பிட பிடிக்காது நமக்கு, அவங்க எல்லாத்தையும் சாப்பிடுறவங்களாச்சே, நாமளே சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நம்ம குரூப்லயே ஒருத்தர் சமைச்சு, ஒரு 35-40 பேருக்கு மேல குரூப் கிடையாது, அதே ரெண்டு எக்ஸ்ஒய்னு ரெண்டு பேட்சா பிரிச்சு அழிச்சிட்டு போவாங்க. இத்தலத்தை அணைந்தோம் அப்படின்னு சுவாமி சொல்றார், அஞ்ச வேண்டாம்னு சொல்றார். அதுக்காக தான் சொல்ல வந்தேன், எப்படி பொருந்துருதுன்னு தெரியல. சூரியன் முன்பாக இயல்பாக தாமரை எவ்வாறு மலருமோ, யாரும் தாமரையை பார்த்து நீ மலரணும்னு சொல்றதில்ல, ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அதுபோல நம்முடைய பிறவித்துறையை நீக்க வருகின்ற ஒரு குருநாதனை பார்த்தால் எவ்வளவு துன்பச்சுமையினை உணர்ந்த ஒரு மனமா இருந்தாலும் அந்த குருநாதனை பார்த்தாலே இவன் நம் குருநாதன் என்ற ஒரு உள்ளுணர்வு இருக்கு. அதனாலேயே துன்பம் என்பது மறந்து மறக்கப்பட்டு இன்ப மலர்ச்சி ஏற்படும் முகத்துல. மலர்ச்சி என்றாலே இன்பத்தினால் தான் மலர்ச்சி ஏற்படும். இன்பத்தை உணராத ஒரு உயிரினுடைய முகம் மலராது. மலர்ச்சி என்பது என்ன? இன்பத்தின் வெளிப்பாடு. சுருங்குதல் தான் துன்பத்தின் வெளிப்பாடு. ஒருத்தன் அழுதுட்டு இருக்கிறான்னா மூஞ்சி சுருங்கி இருக்கும், ஏண்டா மூஞ்சி தொங்கி போயிருக்குன்னு கேட்பாங்க. மூஞ்சி மலர்ந்திருக்குன்னா என்ன ரொம்ப களிப்பா இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அப்பொழுது சூரியனுடைய சன்னிதானத்துல தாமரை மலர்வதை போல குருநாதனை பார்த்த அளவிலேயே முகம் மறந்திருக்கிறார் நம்முடைய குருநாதர். அத்தகு பகலோன் முன்னர் அலர் செய்யும் அம்புஜாதம், அம்புஜாதம் என்று சொன்னால் தாமரை ஒத்தவர், தாமரை சூரியனுடைய சன்னிதானத்திலே மறந்த தாமரை போன்ற தன்மை கொண்டிருக்கின்ற அவரை நாடி என்றால் உள்ளத்தினால் விரும்பி அருகிலே அழைத்து உன்னை இன்று அடிமை கொள்ள இத்தலத்தடைந்தோம். உன்னை இன்று அடிமை கொள்வதற்காகத்தான் இந்த ஊருக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம், இந்த ஸ்தலத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று கடவுள் பேரருள் செய்தார். அந்த பெரிய அன்பு வார்த்தையினை சொன்னார். சரி, இது வந்து தானால் ஆற்றிச்சிட்டு விடுற மாதிரி விழுந்ததா என்றால், இல்லை, நீ பல பிறவிகளிலே செய்த தவத்தின் பயனாக இந்த பிறவிலே உமக்கு காட்சி அளித்தோம். சாமி சொல்றார், நீ முன் இயற்றிய தவத்தினாலே உன்னை இன்று அடிமை கொள்ள இத்தலத்து அணைந்தோம். இந்த வார்த்தை பெருமான் சொன்ன வார்த்தைய ஓரிடத்தில் மட்டும் சொல்கின்றார் திருவாசகத்தில் நம்ம குருநாதர். என்ன காரணம்னா, குருநாதர் தன்னை எப்பொழுதுமே கீழ்மைப்படுத்திக் கொண்டே பாடுபவர். ஆயிற்கடையாம் ஆயேன், எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது பெருமானே, உன்னுடைய தகுதியையே என்னுடைய தகுதியாக கொண்டு நீ என்னை ஆட்கொண்டாய். ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஒரு குரத்தையை பார்த்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா, ஒத்த குலம் இருக்கு, ஒத்த செல்வம் இருக்கு, இவர் ரொம்ப படிச்சிருக்கிறா, எம்ஏ பிஹெச்டி அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறார், அதெல்லாம் கிடையாது. நான் விரும்பினா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு தகுதியே இல்லைனாலும் என் விருப்பமே உனக்கு இந்த தகுதியை தரும். என் தகுதி உன் தகுதி, என்கிட்ட இருக்கிற பணம் உனக்கு போதும், உனக்கு பணம் தேவையில்லை. என்னுடைய படிப்பு உனக்கு போதும், உனக்கு படிப்பு தேவையில்லை. என்னுடைய உயர்குலம் உனக்கு போதும், உனக்கு தனியா குலம் தேவையில்லை என்று ஒரு மன்னன் ஒரு குரத்தியை திருமணம் செய்து கொள்வதை போலதான் கடவுள் உயிரினை ஆட்கொள்கின்றான். நீ ஒண்ணு தனியா தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, நாம் சிவமா இருப்பதே போதும். நான் படிச்ச படிப்பே உனக்கு சேர்த்து போறோம், எங்கிட்ட இருக்கிற பைசாவே உனக்கு சேர்த்து போறோம் அப்படின்ற அந்த அளவிலே அப்படித்தான் பெருமான் என்னை ஆட்கொண்டான். எனக்கு என்று ஒரு தகுதியும் கிடையாது, நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான், எல்லா தகுதியும் பெருமானுடையது. எனக்கு ஒன்றும் படிப்பறிவு கிடையாது, கற்றறியேன் கலைஞானம், எனக்கு அன்பும் கிடையாது, கசிந்துருகேன் என்றெல்லாம் தன்னை பற்றி இழிவுபடுத்திக் கொள்பவர். யாவர்க்கும் மேலாமளவில் ஆட்சியருடையோன், யாவர்க்கும் கீழாமடியேன் என்று சொல்லிக் கொண்ட அவர் தன்னை மறந்து இந்த 688 திருவாசக பாடல்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும், நான் செய்த முன் நல்வினை பயனாலே இந்த பிறவியிலே கடவுளை பெற்றேன்னு ஏமாந்து சொல்லிட்டார், பாய் சோர்ந்து சொல்லிட்டார். சீக்ரெட் இஸ் அவுட். பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன் அப்படின்னு இந்த ஒரு இடம் தான், இந்த ஒரு இடத்துல தான் குருநாதர் என்ன பண்ணாரு, ஏமாந்து போயிட்டார், மறந்துட்டார் என்று பார்க்கின்றோம். ரொம்ப ஜாகிரதையா தன்னை பத்தி மறைச்சுக்கிட்டே வரவர் இங்க அந்த உஷார் உணர்ச்சி இல்லாமல் உண்மையை சொல்லிவிட்டார். அப்ப குருநாதன் பல பிறவிகளிலே ஈட்டிய அந்த தவத்தின் பயனாக இந்த பிறவியிலே இறைவனை பெற்றார். அப்படிதான் கண்ணப்ப நாயனாரும், கண்ணப்ப நாயனார் வந்து பல முன் செய்த தவத்தின் ஈட்டம் அப்படிங்கிற, பல பிறவிகளிலே செய்த தவத்தின் அந்த சேர்க்கை இருக்கே அது முடிவிலா அன்பை காட்டியது. கண்ணப்பர் பெற்றதை போன்ற அன்பை யாரும் பெறல. அந்த கண்ணப்பன் எப்போதோ அன்பு இன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த அன்பிற்கு முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட பேரன்பை கண்ணப்பர் பெற்றதற்கு காரணம் பல பிறவிகளிலே செய்த தவம், முன் செய்த தவத்தின் ஈட்டம் முடிவிலா அன்பை காட்டு, அதுதான் உண்மை. ஆகவே நீ முன் இயற்றிய தவத்தினாலே இத்தலத்தை அணைந்தோம், உன்னை இன்று அடிமை கொள்ள. ஆகவே சித்தமது இரங்கல் வேண்டா, நீ வருத்தப்படாதே, பெருமான் நம்மை ஆட்கொள்வானோ மாட்டானோ என்று வருத்தப்பட வேண்டாம். என்ன திருவாய் மலர்ந்தார், அவர் என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கறதெல்லாம் திருவாசத்துல சொல்றார். பெருமான் முதலிலே கைகூப்பி நின்ற நம்முடைய குருநாதரை அருகில் வருக என்று அழைத்தாராம். அருகில் வருகை என்று அழைக்கும் பொழுதே அந்த முகத்தை இன்பமா வச்சுட்டு அழைக்கும் பொழுது ஒரு பிராணி கூட ஒருவன் வந்து நம்மகிட்ட சினந்திருக்கிறானா இல்ல நம்மகிட்ட மகிழ்ந்திருக்கிறானாங்கிறது அறியும். ஒரு பசு, ஒரு நாய், எதுவா இருந்தா கூட. இப்ப நம்ம திட்டினா ஒரு நாய்க்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசினா நாய்க்கு தெரியும். ராத்திரி 2 மணி, 3 மணி, 12 மணி இதுல எல்லாம் பஸ்ல வந்து இறங்குறோம். அப்படியே நம்ம வீட்டுக்கு போகும்போது 4 தெருவை கடந்து போகும்போது எல்லா தெருவிலையும் நாய் இருக்கும். படுத்துட்டு இருக்கிற நாய் இவன் எவனோ நம்மளை டிஸ்டர்ப் பண்றானேன்னு கொலைக்கும். நாய் கொலைச்சா எல்லாருக்கும் ஒரு அச்சம் உண்டு. அச்சப்படவே வேண்டாம், நீங்க தைரியமா போலாம். எத்தனை நாய் இருந்தாலும் பேச்சு கொடுத்துட்டே போங்க. ஒண்ணுமே என்னடா தம்பி, நான் வானு கூப்பிடுறியா இந்த ராத்திரியில? என்ன யார் வானு கூப்பிட போறா, நீ தானே கூப்பிடுற. இப்படி பேசி பாருங்க, நீங்க பேசுவதில் இருந்தே ஹீஸ் மை ஃப்ரெண்ட் என்பதை உணர்வது. பேச்சோட துணி நாய்க்கு தெரியும். ஐயோ ஐயோ அப்படின்னு கத்துனீங்கன்னா இவனால் நமக்கு ஆபத்து. இவன் நம்மளை கிட்ட போய் இந்த கல் எடுத்து அடிச்சுட்டானா என்ன பண்றது? இவன் கையில கல்லை தூக்கிறது மாதிரி இவன் கழுத்தை பிடிச்சிருவோம்னு நினைக்குவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்லியா பேசி பாருங்க, அந்த துணியே அதுக்கு புரியும் நல்லா. அதே போல வந்து ஒருவரை வா என்று அருகிலே வா என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, நம்முடைய டிஸ்போசிஷன் ஃப்ரெண்ட்லி டிஸ்போசிஷனா இருக்கா, முகம் எப்படி கருணை கூர்ந்து இருக்கு. ஒருவரை கேள்வி கேட்கும் பொழுது கூட அன்போடு கேட்க முடியும். கருணை கடலாகின்ற கடவுள், கடவுளை அழைக்காமல் கைலாசத்துக்கு ஒருத்தர் போனார். கடவுளை அழைக்காமல் கைலாசத்துக்கு போக முடியுமான ஒரு கேள்வி வருது. கடவுளை அழைக்காமல் போகலாம், கடவுள் விரும்பாமல் போக முடியாது. கடவுளை அழைக்காமல் போகலாம், போனவர் உண்டு, ஆனால் கடவுள் விரும்பாமல் போக முடியாது. கடவுள் அழைத்து போனவர் கூட அழைக்காமல் ஒருத்தர் போனார். கடவுள் அழைத்து போனவர் நம்பி ஆரூரர், வானு கூப்பிட்டு அவர் போனார். அவர் கூடவே சேரமான் போனார், அழைக்காமல் போனார். சாமி கேட்கிறாரு, நாம் அழையாமை நீ எப்படி வந்தாயின்னு கேட்கிறார். அப்படி கேட்கும் போது அன்போடு கேட்கிறார், நான் கூப்பிடாம நீ ஏன் வந்த, இப்படி எப்படி வந்த நீங்க என்று அவரை உருட்டி மிரட்டி கேட்டிருந்தாருன்னா சேரமான் உயிரை விட்டுருப்பார். என்ன நான் கூப்பிடாம நீ வந்திருக்க, எப்படி நீ வந்த நீங்க, யாரும் உன்னை உள்ள விட்டா, நந்தி இவன் எப்படி வந்தா இங்க என்று சாமி கேட்கல. சாமி எப்படி கேட்கிறார், படு சுட்டியா இருக்க, நான் கூப்பிடாமலே எப்படி வந்த நீ அப்படின்னு. அப்படி கேட்கிற துணியிலேயே அன்பு இருக்கு. அப்ப சேரமானா இளைச்சவர், பெருமானே நீ விரும்பாமல் ஒருவர் இங்கு வர முடியுமான்னு கேட்டுட்டார். வாயை திறந்து பேசணுமா, நீ தட்சிணாமூர்த்தி இல்லையா, நீ வாயை திறந்து பேசணுமா, நீ தட்சிணாமூர்த்தி இல்லையா, நீ விரும்பாம ஒருத்தரால் இங்கு வர முடியுமா? நீ எப்பொழுது என்னுடைய குருநாதனோடு என்னை சேர்த்தாயோ அந்த அருளே என்னை இங்கு அழைத்து கொண்டு விட்டது. ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு வருது, அது எங்க நம்ம சேர்க்குமோ அங்க சேர்க்குது. வந்தவனை பத்தி நீ எப்படி வந்தா கேக்குறது, வெள்ளம் கைலாசத்துல சேர்த்துச்சுப்பா, உன்னுடைய அருள் வெள்ளம் என்னை கைலாசத்துல சேர்த்துருச்சு. அந்த அருள் வெள்ளம் என்னை எப்படி, அந்த அருள் வெள்ளத்தை நீ எப்படி சிக்கின, நீ குருநாதன் ஒரு துண்டில் போட்ட இல்லையா, அந்த துண்டில கடிக்கிற மீனா இருந்து சிக்கிக்கிட்டேன் அதுல. அப்ப நம்பி ஆரூர் இந்த பாசம் நீங்கி முக்தியை பெற வேண்டும் என்பதற்காகத்தானே நீ நம்பி ஆரூரை எனக்கு குருநாதனா கொடுத்த. அந்த நல்ல குருநாதனை பெற்ற பிறகு கைலாச காட்சி கிடைக்காம இருக்குமா? நீ கூப்பிடாம நம்ம வந்திருக்கலாம், ஆனா நீ விரும்பாமல் நான் வர முடியாது, நீ எண்ணாமல் யாரும் இங்க வர முடியாது என்று சொல்றார். இப்ப பெருமான் நம்ம குருநாதரை பார்த்து, அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிற குருநாதரை பார்த்து அருகிலே வா என்று அழைத்த பொழுது எவ்வளவு அன்போடு அழைத்திருப்பார். வண்ணம் என்றால் அழகு, வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை. சாமி அருகில் வா என்று கூப்பிட்ட போது அவ்வளவு தேன் ஒழுக கூப்பிட்டிருப்பார். குழந்தாய் அருகில் வா, அந்த அன்பு ஒழுக கூப்பிட்டிருப்பார். அதான் வண்ண பணித்தல். பணித்தல் என்றால் கட்டளையிடுதல், பணித்தல் என்றால் ஒரு ஐயத்தை நீக்குதல், ஒரு கேள்விக்கு விடை இருத்தல், இதெல்லாம் பணித்தல். செம்மையாக பெருமான் செஞ்சவே ஆண்டான், பர்ஃபெக்டா ஆட்கொண்டார், ஒரு குற்றம் கூற முடியாது. வா என்ற வான் கருணை. பெருமான் நம்ம போய் நின்றுட்டு இருக்கிறோம், நின்றுகிட்டே இருக்கட்டும் பெருமான் நினைச்சிட்டாருன்னா அப்புறம் நாமளா 4 தடவை காலிங் மேல் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது தெருக்கொடியிலேயே நம்ம ஃப்ரெண்டு வராருன்னு, அவரை காலிங் பெல் அடிக்கட்டும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் தாப்பால் போட்டுக்கிட்டாருன்னா அங்க கருணையே இல்லையே. பெருமா நீங்க என்ன சொல்றாரு, உனக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேங்கிறது. அப்படி என்ன அர்த்தம், நீ இன்னைக்கு வந்திருக்கிற உனக்காக நான் நேத்திக்கு வந்துட்டேன், அதல்லவா கருணை? வா என்ற வான் கருணை.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: அரேபிய பாஷையும் ஒரு செம்மொழி, ஆனா வெளிப்பிந்தியது. செம்மொழிகள்லயே வேலை பிற்பாழ காலத்தில் உருவானது அரேபிய மொழி. அது அது செம்மொழி. சீன பாசையில செம்மொழி இருக்கின்றது. அப்படியே எழுத்து வடிவங்கள், சித்திர வடிவ எழுத்துக்கள், ரொம்ப கஷ்டமான எழுத்து வடிவம், ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள் இருக்கின்றன. ரெண்டு. மூன்றாவது, சீன மொழி ஒரு கட்டுப்பாடு என்று கேட்டால், இட் இஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிரஸ் தி எமோஷன்ஸ் இன் சைனீஸ் லாங்குவேஜ். எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ல அங்கு ஒரு பிளாக் இருக்கு, அந்த அளவுக்கு வெளிப்படுத்த
4: முடியாது.
3: அந்த மொழியில அத பேச்சு வழக்கில கூட அத எமோஷன் எக்ஸ்பிரஷன் வந்து கடினம் சீன மொழியில.
4: அப்ப அவர்கள் என்னன்ற தங்களுடைய
3: செய்கிறார்கள் கடினம். ஜப்பான்லயும் இருந்திருக்க சில சொற்களுக்கு எல்லாம் இல்லை அந்த எமோஷன்ஸுக்கு. ஈவன் இங்கிலீஷ் வேர்ட்லி எங்களுக்கு இருக்கிற கான எமோஷன்ஸ் இல்லை. நாங்கள் வந்து சொல்ல ஆய்வுக்குழு இங்கேயும் இருக்கின்றது, அங்கே ஜாழ்ப்பாணத்தில் நாங்கள் சாந்தி என்ற சைக்காலஜிக்கல் சென்டருக்கு இப்படி சொல்ல ஆய்வுக்குழு, சில எமோஷன்ஸுக்கு சொல்லி இல்லை ஈக்குவலண்ட் ஆங்கில வேர்ட். எல்லாம் லவ் தானே, அன்பண்டான லவ் தான், பாசல் என்றாலும் லவ் தான், காதல் என்றாலும் லவ் தான், காலம் என்றாலும் லவ் தான். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பக்திக்கும் லவ் தான்,
4: பக்திக்கும் லவ் தான்,
3: விலங்கு தானே. அப்ப எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரியாக என்னோட அந்த கதை எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, தாபம், விரகதாபம் இருக்கிற அந்த விரகதாபத்துக்கு ஒரு ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் வேர்டு இல்ல.
4: அப்ப செக்ஷுவல் ஏஜ் அப்படின்ட்டு
3: சொல்லுவது டிஃபரெண்ட், தாபம் என்பது டிஃபரெண்ட், விரகம் என்பது டிஃபரெண்ட். அது அந்த லான்ச்சிங் அதெல்லாம் வருகிறது, ஆனா அந்த விரகத்துக்கு அந்த அந்த ஈக்குவலண்ட் அங்க இல்ல. விரகம் என்றது ஒரு தனி இது, அப்படி
4: ஒரு தனி ஒரு
3: தமிழுக்கு ஒரு சிறப்பு
4: ஒரு உணர்வு.
3: அப்ப இந்த மாதிரியாக
4: உண்மையில இந்த தமிழ் மொழியினுடைய ஆழமான கருத்துக்கள்ல பூந்து பார்த்தால் தான்
3: ஏன் தமிழ் மொழி சிறப்பானது என்று விளங்க
4: வேண்டும்.
3: தமிழ் பண்பாட்டு மாதத்தை கொண்டாடுகின்ற பொழுது இன்ன விதங்களிலே தமிழ் சிறந்திருக்கின்ற விளங்க வேண்டும். அது கொண்டு அடுத்ததாக பேர்ஷியன் பாஷை,
4: ஈரானியன்
3: அந்த பேர்ஷியன் பாஷை இருக்கின்றது. அதுவும் செம்மொழி, பழமையான பாஷை, இலக்கிய பாரம்பரிய தனித்தியங்கிறது. ஆனா அதுக்கு ஓன் அல்பாபெட் இல்ல, அது அரேபியன் லெட்டர்ஸ் தான் பாவிக்குது.
4: ஓஹோ,
3: ஆனா செம்மொழி, செம்மொழி டெபினிஷன்ல அந்த அல்பாபெட் பற்றி
4: இல்லத்தானே,
3: அது பாவிக்குது. அப்ப தமிழையும் சிறப்பண்டா, மற்ற மொழிகளை போல செம்மொழி, ஆனால் எமோஷனல் எக்ஸ்பிரஷன் நிறையவே இருக்குது. ஓன் லிட்டரசி ட்ரெடிஷன் ரிச்சா இருக்குது. இது நான் யோசிச்சது, நாங்கள் எங்களுக்காக சொல்றதுண்டு, உலகிய மொழியிலார்களையே தமிழை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார்கள், கம்பரேட்டிவ் டு அதர் லாங்குவேஜ் தமிழ்ல லிட்டரேச்சர் கூடவா.
4: இந்த பக்தி இலக்கியம் ஒரு ஸ்பெஷல் டாக்டர்,
3: பக்தி இலக்கியம் மட்டுமில்ல, சங்க இலக்கியங்கள், வாழ்வியல் இலக்கியங்கள் எல்லாமே இருக்கு. நாங்கள் அழிந்த இலக்கியங்களே இருக்குது நிறைய,
4: இவ்வளவு எங்களுக்கு இதுல போட்டுது. சுனாமியில
3: சுனாமியில போனது, கரையாண்டது, அப்படி எல்லாம் பாதுகாப்பு இல்லாம போனதுல போக இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறதே இவ்வளவு. அதை வச்சே சொல்லுகிறார்கள் இட்டு மொழியில். நான் ஆங்கில மொழி ஒரு கம்பாரிசன்ல தான் பார்த்தேன் அவங்க இதுல. எங்களுக்கு லிட்டரரி ட்ரெடிஷன் கூட. அடுத்ததாக எங்களுக்கு ஓன் அல்பாபெட் இருக்குது, மிக முக்கியம். அடுத்ததாக எங்களுடைய லிட்டரரி அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ் லேட் டவுன் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ. தொல்காப்பியம் எங்களுடைய இலக்கண நூல், தொல்காப்பியம் வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார்கள், 2100 வருஷத்துல இருந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடி வரலாற்று ஆசிரியர் சொல்லுறாங்க. அதை விட கூடுதலாக இருக்கலாம் வந்து மரபு சொல்லுறேன், மரபு சொல்றேன், அந்த காலத்தை பற்றி வருவோம்.
4: 5000
3: அப்ப இந்த தொல்காப்பியத்திலே இந்த மொழிக்கு எழுத்து பகையின வேண்டாம் 3 என்ற அங்கேயே இருக்கு.
4: இல்ல டாக்டர் என்னண்டா என்னொன்று, நான் என்னுடைய சித்தறிவு கேட்டினபடி பதாவது ஒரு மொழியினுடைய இலக்கணத்தை நாங்கள் பாடல் முறையிலே அவர்கள் பாடிய பொழுது அதுக்கு முன்னரே அந்த மொழியினுடைய வளமான ஒரு நன்மை இருந்திருக்க
3: வேணும். இலக்கணத்துக்கு ஒரு முன் செய்ய வேணும் என்றால் அதுக்கு முன்னாலே ஆயிரக்கணக்கானவரோட வளர்ச்சி அந்த மொழிக்கு உண்டு. ஆனால் இந்த இலக்கண நூல் புதிய நூல் அல்ல. எங்களுக்கு இன்றைக்கு தமிழ்ல கிடைக்கிற நூல்களுள் மிகப்பழமையான தொல்காப்பியம். ஆனா தொல்காப்பியத்துக்கு முந்தையே அகத்தியம் என்றும் வேறும் பல இலக்கண நூல்கள் இருந்திருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது இந்த டிட்டரி ட்ரெடிஷன் எவ்வளவு பழமையானது என்று பார்க்கலாம். அப்ப தமிழனுடைய சிறப்புகள் இதுதான். அடுத்தது முந்த சொன்ன மாதிரி இந்த கடவுள் என்ற சொல், நாங்கள் மெஞ்ஞான மெஞ்ஞான கடவுள் என்ற சொல், ரெண்டு சொற்கள் இணைந்தது, டூ வேர்ட்ஸ் கொயின், கட சக உள். கட என்றால் எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பால், ஓல் பெர்வர்சிவ் அண்ட் பியோண்ட். திஸ் இஸ் எ காஸ்மிக் ஃபார்ம் ஆஃப் தி லோர்ட். இதைத்தான் புருஷ சூக்தம் சகஸ்ட சீர்ஷ சகஸ்டாட்ச சகஸ்டபாத் என்று சொல்லுகிறது. ஆயிரம் தலைகள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவர் என்று இறைவனை ஒரு உலகம் முழுமையுமே இறைவன் வடிவாக காணுகின்றது. இதைத்தான் ஸ்ரீருத்ரம், ஜசுர்வேதத்தில் இருக்கிற ஸ்ரீருத்ரம், கொள்ளக்காரர்களும் இறைவன் தான், வழிபறிசவர்களும் இறைவன் தான், கொலைகாரர்களும் இறைவன் தான், திருடுபவர்களும் இறைவன் தான் என்று ருத்ரத்திலே வருகின்றது. இப்படி உலகம் முழுக்க இறைவனுடைய மயமாக பார்க்கின்ற அந்த எல்லாவற்றையும் கடந்து ஓல் பிரோவர்சிவ். இந்த அஸ்பெக்ட் நாங்கள் கோயிலிலே வழிபடுகின்ற பொழுது ஆவாகனம் பண்ணுகின்றோம். விக்கிரகங்களிலே நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அல்ல, கல்லையும் மண்ணையும் செம்பையும் உலோகங்களையும் வழிபடுபவர்கள், பொம்மைகளையும் வழிபடுபவர்கள் அல்ல. கல்லும் மண்ணும் செம்பும் பொண்ணும் அழியும், உருமாறும். இந்த உருவங்கள் கடவுள் அல்ல. இந்த உருவத்திலே இந்த காஸ்மிக் லார்ட், அந்த இல்லாம அந்த காஸ்மிக் ஃபார்ம் ஆஃப் தி லார்டை வி ஆர் இன்வைட்டிங் அண்ட் இன்வோக்கிங் டு பி பிரசன்ட் டூரிங் அவர் வர்ஷிப் அண்ட் பிரேயர். அந்த கடை என்றது உள்ளது, எல்லாவற்றுக்கும் உள்ளே இருப்பவன், எல்லாவற்றுக்கும் உள்ளே என்றா எல்லா ஜடப்பொருள்களுக்குள்ளாயும் இருக்கிற ஜடசக்தி ஒன்று இருக்குது, அதுக்கு முறைதான். அதற்கு அப்பால சிற்சக்தி இருக்கிறது, அது இறைவனுடைய சக்தி, அது ஜடசக்தி. இன்னே சிற்சக்தி அறிவு சக்தி, அறிவு சக்தியாக இந்த ஆன்மாக்களுக்குள்ள, ஆன்மாக்களுக்குள் ஆன்மாவின் ஆன்மாவா, உயிருக்கு உயிராயிருப்பவன், உயிருக்கு எஜமானனா எல்லா உயிர்களிலும் இருப்பவன், அதான் இயமான நாம் விமலா. அவன் உயிரை விட்டு பிரிய மாட்டான், அதான் அவனுக்கு பெயர் பிரான். அதான் மாணிக்கவா சொன்னார், இனப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நெஞ்சு என்பது இங்கே உயிர், உள்ளம், உள்ளுக்கு இருப்பது உள்ளம், என் உள்ளங்க அவர்கள், அங்கேயும் அந்த உள்ளம் என்பது ஆத்மா, சித்தம் என்பதும் ஆத்மா, சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட ரத்தன். அப்ப இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் வந்து எல்லாவற்றுக்கும் உள்ளுக்கும் இருக்கின்றார். அப்ப அங்கேயும் இருக்கின்றார், இங்கேயும் இருக்கின்றார். இந்த கடவுள் என்ற சொல்லுக்கு, இந்த உள்ளுக்கு இருக்கிற கடவுளைத்தான் நாங்கள் வீட்டு பூசையிலே ஆவாகனம் பண்ணுகின்றோம், ஆத்மாட்ட பூஜை என்று சொல்லுவோம். ஆத்மாவில் உள்ள இறைவனை ஆவாகனம் பண்ணி, எங்களுக்கு முன்னால் இருக்கிற படத்திலேயோ விக்கிரகத்திலேயோ ஆவாகனம் பண்ணி வழிபட்டுறதான் ஆத்மாத்த பூஜை, வீடுகளிலே செய்கின்ற பூஜை. தேவார திருவாசகங்கள் திருமறை பாடும் பொழுது திருச்சிட்டம்பலம் சொல்லி தொடங்குவோம். முதற் சொல்லுகிற திருச்சிட்டம்பலம் காஸ்மிக் லோடுக்கு, கடந்திருக்கிற கடவுளுக்கு. திருச்சிட்டம்பலம் சொல்லி முடிப்போம். முடிக்கும் பொழுதும் பல பேர் முடிக்கிற பொழுது வடிவாக முடிப்பதில்லை, முடிக்கும் பொழுது நம்ம பார்வதிபதியே சொல்லி அழகிற மகாதேவா சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுதான் சைவத்திலே சொல்லப்பட்ட கோஷம். சிவனுக்கு திருக்கயிலாயத்திலே திருமணம் நடந்த பொழுது மகாவிஷ்ணு இந்த அழகிற மகாதேவாவை சொல்ல, நம்ம பார்வதிபதியை சொல்ல, தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து அழகிற மகாதேவா கோஷம் போட்டார்கள். இது சைவத்தின் கோஷம். பல பேர் சைவத்துக்கு என்னண்டு கேட்பார்கள், போட்டி ஒன்ன மச்சிவா இப்படிலாம் கிணக்க சொல்லுவார்கள். ஆனா இதுதான் சொல்லப்பட்ட கோஷம், இது கண்டபுராணத்தில் இருக்குது. அப்ப இதை சொல்லி அதற்கப்புறமாக தென்னானுடைய சிவனே ஊட்டி சொல்லி எங்களுடைய இறைவன், அதுக்காக மற்றவன் கும்பிடுற கடவுள் கடவுள் இல்லையே என்று சொல்ற மதம் இல்லை, இந்நாட்டவர்க்கு மிரவா ஹூட்டி அவருடைய பொதுமத்தன்மையும் சொல்லி சிக்ஷபேஷா சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிட்டம்பலம், எல்லாம் உள்ளுக்கு ஆத்மீகம், உள்ளுக்கு இருக்கிற ஆகாயம் ஆத்மாவுக்குள்ளே. அந்த கடைசியா சொல்ற திருச்சிட்டம்பலம் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற இறை, இதான் இந்த தேவாரம் பஞ்சபுராணம் சொல்லி முடிக்கின்ற முறை. இந்த கடவுள் என்ற சொல்லு தமிழ்ல இருக்கிற சொல்லு, இதற்கு ஒப்பான சொல்லு எந்த மொழியிலும் இல்லை என்று இது நான் சொல்லவில்லை. பன்மொழி புலவரான தனிநாயம் அடிகள், கத்தோலிக்க துறவி தனிநாயம் அடிகள், தமிழாராய்ச்சி மாநாட்டை தொடக்கி வைத்தவர் முதல் முதல் மலேசியாவிலே. அந்த தனிநாயம் அடிகளுக்கு 20-30 மொழிகளுக்கு மேலாக தெரியும் என்று சொல்லுவார்கள். அந்த ஈக்குவல் அண்ட் கோட் என்று சொல்லுவார்கள், ஜெகோவா என்று சொல்லுவார்கள், அல்லா என்று சொல்லுவார்கள், லார்ட் என்று சொல்லுவார்கள். எல்லாம் சொன்னாலும் கூட சமஸ்கிருதத்தில் ஈஸ்வரன் என்று சொல்லுவார்கள், பிரம்மம் என்று சொல்லுவார்கள், தட் என்று சொல்லுவார்கள், தத் என்று சொல்லுவார்கள். எல்லாம் சொன்னாலும் கூட இந்த கடவுள் என்ற சொல்லுக்கு இணையான சொல்லு இந்த மொழியிலேயும் இல்லை. தமிழன் பெருமைப்படக்கூடிய விஷயங்களிலே இது உண்டு. தமிழ் மொழிக்கு இட்ஸ் நோ ஈக்குவல் அண்ட் கேட் கம்பைனிங் த ரிச் மீனிங் ஆஃப் த கடவுள். யார் கடவுள் என்று கேட்டார்கள், நாங்கள் யார் இந்த கடவுள் சொல்லுண்ட மீனிங்க யார் யார் பார்த்து அதன்படி இருக்கிறாரோ அவர் தான் கடவுள். எல்லாவற்றையும் கடந்த அப்பாலும் எல்லாவற்றுக்கு உள்ளாக இருப்பவர் எவரோ அவர் தான் கடவுள். அப்ப இது தமிழுக்குரிய ஒரு சிறப்பு இல்லையா? இப்ப இந்த தமிழ் மொழிக்கு இந்த சிறப்புகள் இருக்கு பார்க்க வேண்டும். அது இல்லாவிட்டால் எங்களுக்கு அவருடைய ஏன் தமிழ் மொழி சிறப்பானது என்றதுக்குள்ள இதுகள் ஒன்று. அப்ப அதை விட்டுட்டு நாங்க சும்மா வார்த்தையை வச்சு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ் என்று ஒரு வீண் பேச்சு பேசுவதாக இருக்கக்கூடாது. அதான் நாங்க சொல்ல வேண்டும்.
4: உண்மையில இந்த இதை டாக்டர் உண்மையிலே எங்களுடைய இந்த மொழி பற்றியை அறிவு எங்களுடைய பெற்றோர்கள் தான் எங்களுடைய வருங்கால சந்தையை கொடுக்க வேண்டும்.
3: இன்றைக்கு இளைஞர்களும் பங்கு பெற்றுகின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கு புரிகிற மொழியில ஆங்கிலத்தில் அதுகள் அவர்களுக்கு துண்டு பிரசுரங்களாக மற்ற மின்னஞ்சல்களாக இணையதளங்களிலே மற்ற பேச்சுக்களூடாக வானொலி தொலைக்காட்சியூடாக இந்த விஷயங்களை கொடுத்த வேண்டும். கொடுத்தத்தான் இந்த வாட் இஸ்
4: தேர்னஸ்
3: த மீனிங் ஆஃப் ப்ரவுட் என்றது அந்த விலங்கு வங்கி இருந்து கொண்டு அந்த இது விளங்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் சொல்லுவேன். அடுத்ததாக இந்த தமிழனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் எங்களுக்கு சங்க காலம் என்று இருந்திருக்கின்றது. அதாவது அந்த காலத்திலே தி ஆர்கனைஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்து இந்த மொழியை வளர்த்திருக்கிறார்கள். த்ரீ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்திருக்கு, அகாடமிஸ், தமிழ்ல தமிழ் சங்கம் என்று சொல்லுவோம். முதலாவது சங்கம் ஒன்று இருந்திருக்கின்றது. பிற்பாடு அந்த முதலாவது சங்கம் இருந்தது கடல் கொண்ட மதுரை. அதாவது வந்து அந்த காலத்திலே பாண்டிய நாட்டிலே, தென்னிந்தியாவில பாண்டிய நாட்டில இருந்த மதுரை அதுக்கு தலைநகரா இருந்தது. இப்ப இருக்கிற மதுரை அல்ல, அந்த மதுரையிலே அந்த முதல் சங்கம் இருந்தது. அந்த முதல் சங்கம் சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருந்து செயற்பட்டு கொண்டிருந்து பிற்பாடு ஒரு கடல் ஹோல் சுனாமி
4: வந்தது.
3: அந்த கடல் ஹோல்னால அந்த கடல் கண்டு முழுக்க போயிட்டு
4: 4000 வருடங்கள்
3: இருந்தது சொல்லுகிறேன். அடுத்ததாக இரண்டாவது தமிழ்ச் சங்கம் ஒன்று வந்தது. இந்த இரண்டாவது தமிழ்ச்சங்கம் வந்து இருந்த இடம் கபாடபுரம்.
4: கபாடபுரம்
3: அதுவும் கடலுக்கு போயிட்டு இப்ப இந்த கபாடபுரத்துல வந்து தலைநகராக பாண்டியநகர் இருந்தவுடன் இரண்டாவது தமிழ்ச்சங்கம் இருந்தது. இந்த இரண்டாவது தமிழ்ச்சங்கம் இருந்து இந்த காலத்துலதான் அகத்தியர் இருந்தார். அவருடைய நூல் அகத்தியம் இருந்தது. பிறகு அடுத்ததாக மூன்றாவது தமிழ்ச்சங்கம், இதுவும் கடல் கொண்டு போக. இந்த முதல்ல இரண்டாவது தமிழ்ச்சங்கத்துல வந்து நடக்குதுன்னு கேட்டா கடல் கொண்டு போக அந்த மன்னன் வந்து மூன்றாவது தமிழ்ச்சங்கத்தை தொடங்குறான். இப்ப இருக்கிற மதுரையில சர்வைவர் தொடங்கி மூன்றாவது தமிழ்ச்சங்கம் தொடங்கி மூன்றாவது தமிழ்ச்சங்கம் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முந்தைய வரைக்கும் நடக்குது. கடைசி குறிப்பு பாக்குற மூன்றாவது தமிழ்ச்சங்கத்துல கடைசி மன்னன் உக்கிரப்பெருவளதி. அந்த உக்கிரப்பெருவளதி காலத்துல திருக்குறள் அரங்கேற்றப்படுகிறது. திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன்னர் 32 ஆண்டு 32 BC. கலைஞர் சொல்லுவார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் வந்து தோமஸ் வந்து அதுக்கு பிறகுதான் இவர் நூல் எழுந்தார். அதெல்லாம் அல்ல, கிறிஸ்துக்கு முன்னர் உக்கிரப்பல வலது மன்னுடைய காலத்தை பார்த்தால் அப்படித்தான் வருகின்றது. அதன் பிற்பாடு அந்த சங்க காலத்தினுடைய ஒரு முடிவு வருகின்றது. இதுதான் இந்த எங்களுடைய இது. இந்த சங்க காலத்தை பற்றிய குறிப்புகள் வரலாற்று ஆசிரியர்கள் ஒன்று சொல்லுவார்கள், ஒத்த கருத்து கிடையாது. அவர்கள் சில 1000 வருஷங்களை சொல்லுவார். இந்த சங்க காலத்துக்கு முந்தியையும் இருந்தது, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இருந்தது. அந்த காலத்திலேயும் தமிழ் இருக்கின்றது. இதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்ட காலங்கள் தானே, ஆவணப்படுத்தப்படாத காலம் இருந்தது. அதுக்கு முதல் இப்ப இருக்கிற தமிழ் மொழிக்கு முந்தின தாய மொழியாக அந்த புரோட்டோ டிராவிடியன் பீரியட் ஒன்று இருந்தது. புரோட்டோ அது அந்த கண்டங்கள் எல்லாம் பிரிவதற்கு முந்திய காலம். அந்த காலங்களில எல்லாம் ஆஸ்திரேலியாவில இருக்கிற மக்கள் கூட இந்த தமிழ் பாரம்பரியத்துக்களை இருந்திருக்கிறார்கள். அந்த வளமை இருந்திருக்கின்றது. அப்ப இந்த காலங்கள் எல்லாத்தையும் வந்து எத்தனையோ ஆண்டுகளாக இருந்திருக்கின்றது. ஆஸ்திரேலேஷியா ஆஸ்திரேலியா அதுகள் எல்லாவற்றையும் கடந்த காலமாக இருந்திருக்கின்றது இந்த காலம். இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னென்று கேப்பினம் எல்லாம் சொன்ன எல்லாரும் சொல்லி போட்டு போயிடலாம். மேடையில ஏறி இங்கே ஏறி சொல்லி போட்டு போயிடலாம். டாக்டர் அம்போரன் வந்து ஒன்று சொல்லி போட்டு போட்டார், அவ்வளவுதான். இதுல என்னென்று கேட்பார்கள் எப்பவும் எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ் மெடிசின் மாதிரி இங்கேயும் இருக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு நூல் இருக்கின்றது தமிழிலே, அதை சொல்லுவார்கள் இறையனர் அகப்பொருள். இறையனர் அகப்பொருள் என்ற நூல் வந்து இலக்கண நூல்களிலே உண்டு. என்னத்துக்கு இலக்கணம் சொல்லுதுன்றா காதலுக்கு இலக்கணம் சொல்லுது. காதலுக்கு இலக்கணம் சொல்றதுக்கு ஒரு நூல், டிஃபரெண்ட் டைப்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் லவ்.
4: டாக்டர் இதுல நான் உண்மையா கேட்கிறேன், இவ்வாறு காதலுக்கு இலக்கணம் சொன்ன மொழி எங்களுடைய மொழி பெருமைப்படுகிறோம். அது மாதிரி வேற எந்த மொழியிலும் இருக்கா?
3: அதுல இன்னொரு பெருமை இருக்குது. இந்த நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டா சிவன்.
4: அதுதான் எங்க விஷயம்.
3: இறைவனே காதலுக்கு நூல் எழுதின சமயம் வந்து சைவத்திலேதான் இருக்குது. அதான் வேற எங்கன்னு எழுதி இருப்பார்கள், எரித்திருப்பார்கள். என்ன வாழ்கிறாரு கண்டுபிடிச்சிருப்பாரு. இது எங்களுக்கு அப்படி இல்லை. இறையனாக பொருள் இறைவனே எடுத்த நூல் இதை சொல்லுவார்கள். முன்னொரு காலத்திலே இந்த மூன்றாம் தமிழ்ச்சங்க காலத்திலே நடக்குது. மூன்றாம் தமிழ்ச்சங்க காலத்திலே அந்த இறையநாயகப்பர் இந்த இறையநாயகப்பரோட வந்து என்னன்னு கேட்டா அது அந்த நூல் வந்துட்டது. நூல் வந்து இறைவன் தந்தவொடனே அதுக்கு உதவி செய்யறதுக்கு பாக்கிடும் பார்த்தா நக்கீரர் தான் அதுக்கு உரை சொன்னவர். அந்த உரை வாய்மொழியாக பலகாலம் வழங்கி கொண்டு வருகிறது. அது பிறகு கிறிஸ்துவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துல தான் அது எழுதப்படுகிறது. அது வரைக்கும் வாய்மொழி, அந்த வாய்மொழியா சொன்ன இந்த உரையிலே எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி இருக்கணும். பழைய தமிழ்ச்சங்கம் இந்த நூல் வந்த வரலாறு அது வந்த விதம் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. சொல்றாரு இருந்து மதுரை கணக்கானார் மகனார் நக்கீரனார், அவர்தான் மதுரை நக்கீரன் தமிழ் புலவர், தம் மகனார் கீரங்கொட்டனாருக்கு உரைத்தார். அவர் தேனூர் கிளாருக்கு உரைத்தார். அவர் படியங்கொட்டனாருக்கு உரைத்தார். இந்த உறவர் மரபு. அவர் செல்வத்தாசிரியர் பிரிஞ்சுவனாருக்கு உரைத்தார். வாய் வழியாக வருது. அவர் மணலூர் ஆசிரியர் புளியங்காய் பெருஞ்சேந்தனாருக்கு உரைத்தார். பாருங்க பேர்களை, புளியங்காய் பெருஞ்சேந்தனாருக்கு வருகிறது. அவர் செல்லூர் ஆசிரியர் ஆண்டை பெருங்குமரானாருக்கு உரைத்தார். அவர் திருக்குன்றத்து ஆசிரியருக்கு உரைத்தார். அவர் மாதாளவனார் இளநாகனாருக்கு உரைத்தார். அவர் முசிறி ஆசிரியர் நீலகண்டனாருக்கு உரைத்தார். இங்கனம் வருகின்றது உரை. மரபு பார்த்தீர்களா?
4: இத பார்த்தால் இப்ப எத்தனையோ ஆண்டுகள் அப்படியே வந்து
3: கிட்டத்தட்ட ஒரு 600 போயிருக்குது. இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு முதல் ஆவணப்படுத்துறதுக்கு முன் உரை வந்து எங்களுக்கு வந்த முதல் உரை நூலும் இதுதான். அதுக்கு வந்து உரை நூல எழுதி வைக்கிற மூல நூலை எழுதி வைப்பார்கள். உரிய எழுதி வைக்கிற பிரதான் வருகிறது. பரிமேல உரையெல்லாம் இதுக்கு பிரதான் வருகிறது. அப்ப இறைநேராக பொருள் இலக்கண நூலுக்கு உரியை எழுதி வைக்கிறார்கள். இதுதான் இந்த மரபு. இந்த நூலிலேதான் இந்த தமிழ்ச்சங்கத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாம் வருகிறது. அப்ப தமிழ்ச்சங்கத்தில் சொல்லுகிறார்கள், அவர் சொல்லுகிறார்கள், அவருடைய தமிழ்ல அப்படியே சொல்றேன். இது ஒன்று நான் என்னுடைய வார்த்தை ஒன்றும்
4: கிடையாது.
3: உள்ளது உள்ளபடி தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என மூகப்பட்ட சங்கம் ஈயினர் பாண்டியர்கள். பாண்டியருடைய காலத்தில் இருந்தது. அவருள் தலைச்சங்கம் இருந்தார். முதற்சங்க காலத்தில் அகத்தியனாரும் அகத்தியர் இருந்திருக்கிறார். திரிபுரம் எரித்த விரிஷடை கடவுளும் சிவனார் இருந்திருக்கிறார். குன்றறிந்த முருகவேளும் குன்றறிந்த முருகவேள் கிரௌஞ்ச மலையை வேலினாலே துளைத்தவர். அது கிரௌஞ்ச துவார் மண்டங்க ஹிமாலயால இருக்குது. இப்பவும் அதான் மைக்ரேட்டரி பாத் ஃபார் தி பேர்ட்ஸ் சொன்னோம். வரித்தலை எண்ணங்களுக்கு அது மைக்ரேட்டரி பாத். எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து ஏவியன் ஃபுளு வந்தது இல்லையா, அதை பற்றிய கட்டுரைகள் வரும்பொழுது பார்த்தேன். அந்த வரித்தலை எண்ணங்களுக்கு வந்து ஏவியன் ஃபுளு தாக்கப்பட்டதுண்டு. அப்போதான் பார்த்தேன் இந்த கிரௌஞ்சத்து வேற வந்து இருக்குதா மைக்ரேட்டரி பாத். இந்த ஹிமாலயாக்க அந்த பாத்துக்குள்ளாலதான் அது அங்கால திபெத்துக்கு போயின முட்டை போடுறதுக்கு வசந்த காலத்துல அங்க போய் குஞ்சு பொறிச்சு எல்லாம் முடிச்சதை வளர்ந்த பிறகு திருப்பி அதே இடத்திலூடாக திருப்பி
4: இந்தியாவில்.
3: அப்ப குன்றறிந்த முருகவேளம் முறிஞ்சியோர் முடிநாகராயரும் நிதியின் கிழவனம் என இத்தொடக்கத்தார். இது 549 என்பர் என்பர் 549 பொயட்ஸ் இருந்திருக்கா முதல்
4: சங்கத்தில்.
3: அவர் உள்ளிட்டு அது வந்து 549 வந்து அந்த போர்டில் இருந்தாக்கள் சங்கத்தில். அவர் உள்ளிட்டு 449 பாடினர் என்பர். பாருங்க 449 அவர்களால் பாடப்பட்டன இத்துணையோ. எவ்வளவோ பாடப்பட்டிருக்கு. பரிபாடலும் முதுநாரையும் முதுகுருகும் களவி களரி யாவிரையும் என இத்தொடக்கத்தன. இந்த நூல் எல்லாம் இப்ப இல்ல
4: கிடையாது.
3: இப்ப வேறு ஒரு பரிபாடல் இருக்குது. ஆனால் இந்த முதுநாரை முதுகுருகு களரியாவிரை என்ற நூல்கள் இப்ப இல்ல. அதெல்லாம் அவர்களால் பாடப்பட்டது. அவர்கள் இருந்த காலம் சொல்றார். அவர் 4440 ஆண்டு சங்கம் இருந்தார் என்ப. 4440 வருஷம் முதல் சங்கம் நடந்தது. அதான் முதல் சங்கம் காலம். அப்ப இந்த முதல் சங்க காலத்தை சொன்னால் இத கணக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன்னர் 1090 தொடங்கி இருக்க வேணும். அப்ப இன்றைக்கு 12100 வருஷத்துக்கு முந்தி 12100 வருஷத்துக்கு முன்னர் முதல் சங்கம் தொடங்கி இருக்க வேண்டும். ஏன்னா 4440 வருஷம் கிறிஸ்துக்கு முன்னர் 1090 BC. இப்ப கிறிஸ்துக்கு பிறகு 2010 வருடங்கள் போயிட்டு. அப்ப பார்த்தால் இப்ப 12100 வருஷம் முடிஞ்சு.
4: இது சங்ககாலம்.
3: முதல் சங்கம் புலவர்கள் சொன்னார், சங்கம் இருந்தவர்கள் சொன்னார், காலம் சொன்னார், நூல்கள் சொன்னார், அடுத்தது சொன்னார், அவர்களை சங்கம் மிரியினர் காட்சிய வழுதி முதலாக, காட்சிய வழுதி என்றது முதல் பாண்டியம்
4: சங்கத்துக்கு, காட்சிய வழுதி
3: கடுங்கோ நீராக பாண்டிய மன்னர்கள் ஆதரிச்சிருக்கிறார். அவர்கள் போய் இருந்துடல சங்கத்தில், சங்கத்தில் இருந்தது அவர் சங்கம் இருந்து அவர்கள் கவியரங்கேறினார் எழுவர் பாண்டியர் என்ப 89 பாண்டியர்கள் அவருக்கு பேட்ரனைஸ் பண்ணி எல்லாம் கொடுத்தாலும் 7 பாண்டியர்களுக்கு தான் சங்கத்திலே போட்ல இருக்கிறதுக்கு தகுதி இருந்திருக்கு கவிஞராக.
4: அவர்களுடைய அந்த கவித்திரத்தை வைத்து தான் அவர் போட்டு
3: போலாம், காசு கொடுத்து போயலாம். அது இப்ப மாதிரி
4: உண்மையில மிகவும் கடுமையான இதுல இருந்து
3: அந்த சங்கம் இருந்து தமிழ் ஆராய்ந்ததே கடல் கொள்ளப்பட்ட மதுரை என்ப, கடல் கொண்ட மதுரை, அவருக்கு நூல் அகத்தியம், இதுதான் முதல் சங்கம். இது இறையனார் அகப்பரோட உரை, நான் ஒன்றும் புதுவராக சொல்லவில்லை.
4: உரையிலே அப்படியே பெரம்பரை வழியாக வந்த இந்த தகவல்களை நீங்கள் இப்பொழுது அவர்கள் அச்சேடி
3: இருக்கிறார்கள். வந்துட்டு 5650 BC வரைக்கும் இது வந்துட்டு. எங்களுக்கு பைபிள் கணக்கின்படி பார்த்தால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த முதலாவது மனிதன் படைக்கப்பட்டான் இல்லையா, ஜூத மனிதன் ஆதாம் ஏவாளன் படைக்கப்பட்டிருந்து கிட்டத்தட்ட 4040 வருஷத்துக்கு பிறகு அவர் வாரார்.
4: 4040
3: இடைச்சங்க காலத்துக்கு பாருங்கள், இங்கே அதை பற்றிய குறிப்பும் வரும். இனி இடைச்சங்கம் இருந்தார் அகத்தியனர், முதல் இருந்த அகத்தியனர் தப்பி பிழைச்சிஞ்சால இருந்திருக்கிறார். லெட்டர் பார்ட் ஆஃப் இதுல தான் அவர் வந்திருக்கிறார் நினைக்கிறார் முதல் சங்கத்துல. அப்ப தப்பி பிழைச்சிஞ்சால வந்துட்டார். தொல்காப்பியனர் அப்ப இடைச்சங்கத்துக்கு வந்துட்டு தொல்காப்பியர், இவர் சொல்ற வேற 2100 வருஷம் இல்ல. இருந்தையூர் கோழி கருங்கோழி, ஒரு புலவருக்கு பேர் இருந்தையூர் கருங்கோழி, மோசி
4: மோசிகீரனர்
3: இல்ல இல்ல மோசி,
4: ஓஹோ
3: அது மோசிகீரன் முதல் வந்துட்டார். மோசிகீரன் வந்து முதல் வந்துட்டார். இதுல வந்து என்ன கேட்டால் இதுல வந்து இந்த மோசி என்று சொல்லி, மோசி என்னது என்னுடைய மோசே,
4: ஓஹோ இவையுடைய
3: பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த மோசே, காலஞ்சரிவர் இருந்தானே இடைச்சங்க காலம் பழைய ஏற்பாட்டு காலம். அப்ப இங்க வந்து இங்க எல்லாம் ஆராய்ஞ்சு கொண்டுதான் அங்க ஆன்மீகம் போயிருக்குது.
4: அப்ப அவரும் அந்த இதுல இருந்திருக்கிறார்,
3: அவர் வந்திருக்கிறார், மொழி தெரிஞ்சிருக்குது, சங்கத்துக்கு வந்திருக்கிறார். அதான் அவருடைய வெளிப்பாடுகள் எல்லாம் அங்க வந்திருக்கின்றது, கடவுளுடைய வெளிப்பாடுகள் அங்க எல்லாம் போய் செய்திருக்கிறார் இல்லையா. மோசி மோசி மட்டுமில்ல, வெள்ளூர் காப்பியனும் சிறுபாண்டரங்கனும் திரையன்மாரனும் அடுத்தது சொல்றார் துவரை கோனும். துவரை கோன் என்றது துவாரகனுடைய மன்னன் கிருஷ்ணர்,
4: கிருஷ்ணரும் அங்க போயிருக்க.
3: இது பெரிய புராணத்தில் வருது, துவரைக்கு உரையாகிய என்று கண்ணன் சொல்லுகிறார். அபிமன்யு முனிவர் அவருக்கு தீட்சை வச்சதை சொல்லுகிறார். துவரைக்கு மன்னன் ஆகிய கிருஷ்ணனுடைய முடியின் மேல் அடி வைத்தவன் என்று உபமன்யு முனிவருடைய சிறப்பு பெரிய புராணத்தில் வருகிறது. அப்ப துவரைக்கு கோவன் என்பது கிருஷ்ணர். எப்படி கிருஷ்ணர் இருந்திருப்பார் என்றால் அவருடைய காலம் இருக்குதான் வருகிறது,
4: அந்த காலம் அப்படியே கோயின்சைட்
3: கோயின்சைட் பண்ணுது. அது மட்டுமல்ல, கிருஷ்ணரை பற்றி சொல்லப்படுகின்ற அந்த பக்தி ரசாமிருத சிந்து என்ற நூலிலே கிருஷ்ணர் பல மொழி வல்லவர். அந்த மொழிகள்ல 18 பாஷைகளை அந்தந்த பாஷையினர் எப்படி எப்படி பேசி எப்படி எப்படி எழுதுவார்களோ அதே மாதிரியாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர், பன்மலை புலவர் பெற்றவர் என்று சொல்லியிருக்குது. அப்ப அவர் தமிழ்ச்சங்கத்திலே இருந்திருக்கிறார். அடுத்தது கீழந்தையும் என இத்தொடக்கத்தால் 59 பேர் போட்ல இருந்திருக்கிற அவர் உள்ளிட்டு 3700 பேர் பாடினர் என்ப, 3700 பேர் இருந்திருக்கிற அவர்களால் பாடப்பட்டன என்னென்ன சொல்றார், கலியும் குருகும் வெண்டாளியும் வியாழமாலை அகவலும் என இத்தொடக்கத்தன என்ப. இந்த நூல்கள்ல 1-2 வரிகள் ஆங்காங்கே இருக்குதா மேற்கோள்களாக, ஆனா நூல்கள் இல்லை.
4: நூல்கள் இல்லை.
3: சொன்னப்பட்ட நூல்கள் கலியும் குருகும் வெண்டாளியும் வியாழமாலை அகவலும் என இத்தொடக்கத்தன என்ப, இது மாதிரி வேற இருக்குது. அவர்களுக்கு நூல் அகத்தியமும் தொல்காப்பியமும் மாபுராணம், மாபுராணத்தின் சில பகுதிகள் இப்போ இருக்குது, இசை நுணுக்கமும்
4: இசை நூல்
3: பூத புராணமும் என இவை என்ப. இந்த இசை நுணுக்க நூல்களை பற்றி எல்லாம் சிலப்பிரதேசத்தில் சில குறிப்புகள் வருகிறது. அப்ப இந்த 4 நூல்கள் அவர் 3700 சங்கம் இருந்தார் என்ப, 3700 வருஷங்கள் இருக்கிறார்கள். அப்ப அதுதான் அங்க வந்து வருகிற ஓ அப்ப இது கிட்டத்தட்ட 5,650 பிசி இருந்தது இல்லையா, அதுல இருந்து தொடங்கி இந்தியால வந்து கிட்டத்தட்ட 3,700 வருஷம் இருந்திருக்குது. 59 பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். அது அடுத்த காலத்தில் வரும். அவரை சங்கமெறியினர் வெண்டேர் செழியன் முதலாக, வெண்டேர் செழியன் ஒரு ஒயிட் செழியன் பத்திரத்துக்கு வேணும், முதலாக முடத்திருமாறனீராக கால் நொண்டியா இருந்திருக்க வேணும் கடைசி மன்னன். காரணப்பேர்கள் தான் இருக்கு, கூன்பாண்டியர் முடத்திருமாறனீராக 59 பாண்டிய மன்னர்கள் அவருடைய காலத்திலே இருந்து அவரை பேரனைஸ் பண்ணியிருக்கிறார்கள். அவர் ஒரு கவியரங்கேறினார் ஐவர் பாண்டியர் என்பவர், 5 பேர் தான் அந்த போர்டுக்குள்ளே இருந்திருக்கிறார். அவர் சங்கம் இருந்து தமிழாராய்ந்தது கபாடபுரத்து என்ப, கபாடபுரம் என்பது இன்றைக்கு கடல் கொண்டது, அக்காலத்து போலும் பாண்டிய நாட்டை கடல் கொண்டது. இது இறையனார் அகப்போர்களுடைய அந்த தமிழை அப்படியே வாசிக்கிறேன் நான், மாத்தையில.
4: இப்ப இது வந்து டாக்டர் உண்மையில இதெல்லாம் பெரம்பரை பெரம்பே அவர் ஞாபகத்தில் வச்சு அதை கொண்டிருக்கிற,
3: வாய் வழியாக சொல்லி சொல்லி சொல்லி
4: டாக்குமெண்ட் ஸ்லோகம் மாதிரி அதை கொண்டிருக்க
3: சொல்லி சொல்லி சொல்லி
4: எழுது அதை எடுத்து இவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள் நூலை. இந்த நூல் எப்போ பதிப்பித்தேன் உங்களுக்கு?
3: இது எழுத்துரு பெற்றது உரை எழுத்து நூல் முதலே வந்துட்டு உரை எழுத்துரு பெற்றது கிறிஸ்துக்கு பின் 600 ஆண்டு சொல்லிடும்.
4: ஓஹோ, உரை எழுத்துரு பெற்றது
3: அதை வச்சுதான் சில பேர் சொல்றது இது பிற்காலத்தில் வந்தது நம்பலாது. ஆனால் வேலை அக்யூரேட்டாக பெயர்கள் சொல்லுகிறார்கள், நூல்கள் என்ற பெயரை சொல்லினோம், புலவர்கள் என்ற பெயர் சொல்லினோம், மன்னர்கள் என்ற பெயர்
4: சொல்லினோம்.
3: முதல் சங்கத்திலிருந்து அகத்தியன தப்பி பிழைச்சிட்டாரு தெரியுது. இரண்டாவது சங்கத்துல வந்து ஆனால் மன்னன் இல்ல, கடுங்கோன் செத்து
4: போனார்.
3: மூன்றாம் இந்த இரண்டாம் சங்கம் தொடங்க முதல் இருந்த மன்னன் வெந்தீர் செழியன், முதல் சங்கத்தின் கடைசி மன்னன் கடுங்கோன்
4: அவன் இல்ல.
3: ஆனா மூன்றாம் சங்கம் இனி வரப்போகுது, அதுதான் இப்ப இருக்கிற மதுரை. அங்க இந்த மன்னன் தப்புறான்.
4: ஓஹோ,
3: அப்ப கடைச்சங்கம் எப்ப என்று பார்ப்போம். இப்ப கடைச்சங்கம் என்னன்னு பார்த்தால் இது இப்ப இருக்கிறார். இனி கடைச்சங்கம் இருந்து தமிழாராய்ந்தார் சிறுமேதாவியரும், புலவர்களுடைய பேர் அந்த போட்ல இருந்தாக்க, சேந்தம்பூதனாரும் அறிவுடை அரணாரும் பெருங்குன்றூர் கிளாரும் இளந்திருமாறனும் மதுரை ஆசிரியர் நல்லந்துவனாரும் மருத நிலகனாரும் கணக்காயனார் மகனார் நக்கீரனாரும் அவர்தான் உதய எழுதினர் என இத்தொடக்கத்தார் 49 பேர் போட்ல இருந்திருக்கிறார். அவர் உள்ளிட்டு 449 என்பர் பாடினார் என்ப, 449 பேர் பாடியிருக்கிறார். அவர்களால் பாடப்பட்டன நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நற்றிணை 400. இதான் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்க சங்கங்கள். நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நற்றிணை 400, புறநானூறு, ஐங்குறு 100, பதித்து 10, 150 கலி, கலித்தொகை என்று சொல்லி 70 பரிபாடல். பரிபாடல் இப்ப முதல் சங்கத்தில் ஒரு பரிபாடல் இருந்து போட்டுசு, இப்ப வந்தது இன்னொரு பரிபாடல். கூத்தும் வரியும் சிற்றி செய்யும் பேரு செய்யும் என்று இத்தொடக்கத்தன பாத்தீர்களா நூல்களை சொல்றாரு. இந்த நூல்களும் வந்து எல்லாம் தொகுக்கையில 400 பாட்டு கணக்க பல புலவர்கள் இருந்து தொகுத்துட்டோம். ரக 400 அவர்களுக்கு நூல் அகத்தியமும் தொல்காப்பியமும் என்க. அப்ப மூன்றாம் சங்கத்துலதான் தொல்காப்பியம் வருகிறது. இந்த இடைச்சங்கத்துல வந்த தொல்காப்பிய நூல் இந்த மூன்றாம் சங்கத்துல இதுக்கு ஒரே நூலா வருகிறது. அவர் சங்கம் இருந்து தமிழாராய்ந்தது 1858 என்பர், 1850 வருஷம் சங்கமாராயணம். அவர்களை சங்கம் மெறியினர் கடல் கொள்ளப்பட்டு போந்திருந்த முடத்திருமாறன் முதலாக, முதல் கடல் கொள்ளப்பட்டு போன முடத்திருமாறன் இருக்கிறான், அவன் தப்பி வந்து சிவபெரா வந்திருக்கிறான், முடத்திருமாறன் முதலாக முக்கிரப் பெருவளது ஈராக 49 என்பர் என்பர், 49 பேர் வந்திருக்கிறோம். அவர்கள் கவியரங்கேறினர் மூவர் பாண்டியர் என்ப, மூன்று மன்னர்கள் இருந்திருக்கிறோம். அவர் சங்கம் இருந்து தமிழாராய்ந்தது உத்தர மதுரை என்ப, இப்ப இருக்கிற மதுரை, உத்தரமண்டது தென், தட்சிணமண்டா நோர்த். அப்ப இந்த மதுரையில இந்த இடத்துல இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற நிலையில இந்த சங்கத்தினுடைய கால அளவை பற்றி பார்க்கின்றோம், இலக்கியங்களை பற்றி பார்க்கின்றோம். இந்த கடைசி மன்னன் வந்து இந்த கடைச்சங்கத்துக்கு இருந்தவர் உக்கிரப் பெருவளதி, அவருடைய காலத்திலே அரங்கேறிய நூல் திருவள்ளுவருடைய திருக்குறள். அது 32 ஆண்டு கிறிஸ்துக்கு முன்னர். இதன் தமிழருடைய எங்களுடைய வரலாறு தமிழ் நூலிலே சொல்லப்பட்டபடி, இது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த நூல்ல இருக்கிறது இதாக இருக்கின்றது. இன்று நேரமும் அன்பித்துக் கொண்டு வருவதால் எங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கின்றது. இன்று வளமை போல எமது சத்சங்கம் பிள்ளைகளுக்கான வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன.
5: ஓம் நம சிவாய்.
6: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

அதுக்கு கடையறதுக்கு வாசுகி அவளுக்கு இருந்தா எனக்கு என்ன அச்சஞ்சலமான ஒரு பக்தி. என்ன அந்த கயறானது சாதாரணமா இருந்ததுன்னா நடுவில் என்னாச்சு அது ரெண்டா போயிடும், அது தனியா போயிடுதுன்னு அப்புறம் திரும்பியும் கட்ட முடியாது விவகாரம் என்னடா. ஆகையால் அது வந்து நன்னா இருக்கக்கூடியதான திருடமான ஒரு கயரோட கட்டுறேன். ரஜ்ஜு சகிதம் கிருத்வா மதித்வா தமஹா.

புதுசாக சந்தேகம் வரவே வராது. இருக்கிற சந்தேகம் தான் போச்சு, போனால் போகிறது இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும், அவ்வளோதான். புதுசாக சந்தேகம் வராது. ஏன்னா எல்லா சந்தேகத்தையும் போக்கக்கூடியது விசாரம். ஆகையால் அவளுக்கு அகாலாகலம் வந்து அவளை அதட்டி வச்சது, அவளை எல்லாம் பயமுடுத்திடுத்து. ஆனால் என்னுடைய நான் கடையிற இந்த உபநிடத சமுத்திரம் இருக்க பார்த்தாளா, இதில் அகாலாகலம் வராது. அதோடு மட்டுமல்ல, அவளுக்கு என்னென்னமோ கிடைச்சது அதே போல் உங்களுக்கு கிடைக்குமா? எங்களுக்கும் கிடைக்கும். எனது சோமம் கல்பதரும் சுபர்வசுரபிம் சிந்தாமணிம் தீமதாம் நித்யானந்த சுதாம் நிரந்தரமா சௌபாகியமா தன்வதே சோமம் கல்பதரும். அவளுக்கு சந்தனம் கிடைச்சார், கல்பவருஷம் சுபர்வசுரபிம் நல்லதான ஒரு அழகான கல்ப காமதேனு கிடைச்சது, சிந்தாமணிம் சிந்தாமணி கிடைச்சது. ஏன்னா எனக்கு என்ன கிடைச்சது? பரமேஸ்வரனுடைய திருவடி கிடைச்சது, அது போறாதா? அதுதான் சந்திரன், சந்திரனையே அவர் தலையில் வச்சுட்டு இருக்கார், அவரே கிடைச்சார். கல்பதரும், கல்பதரு அவளை கேட்டா தான் கொடுக்கும். கல்பதரு விருட்சத்துக்கு கீழே போய் கையேந்து எனக்கு இது வேணும்னு கேட்டா தான் கொடுப்பான். ஆனா இங்க என்ன, மனசுல நினைச்சா கொடுப்பார் பரமேஸ்வரன். இவருமே நீங்க கேட்க வேண்டாம், அப்ளிகேஷனுக்கு வேண்டாம், எனக்கு அது வேணும் இது வேணும். மகன்களே அப்படித்தான், அவ்வளவு பெரியவர் நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்டா ஏதாவது நினைப்பாரோ, கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு இது தேவை நினைச்சாள்னா கொடுத்துருவாவா. அதான் மகத்வாளுடைய லட்சணம், எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க பத்து தரம் சுத்தி ஒண்ணுமே வேண்டாம். அப்படி இந்த மகான்களுடைய ஸ்வரூபம், இந்த மகான்களுக்கு மகனா இருக்கக்கூடியதான பசுதியான பரமேஸ்வரன், நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கிறார். பதி வேணும் கேட்கணும்னு விவகாரமே கிடையாது அவருக்கு. அப்படி கல்பதரும் சுபர்வசுரபிம் காமதேனும், நல்லது கெட்டது எது வந்தாலும் ஒரு கெடுதலும் நாடாமல் நமக்கு காப்பாற்ற கொள்ளக்கூடியதான அந்த காமதேனு மாதிரி இருக்கக்கூடியதான இங்க பரமேஸ்வரன் கிடைச்சிருக்கார். சிந்தாமணிம், சிந்திதமான பதார்த்தங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதான சிந்தாமணியா இருக்கிறவரும் பரமேஸ்வரன் தான். ஆகையால் எனக்கு கிடைத்தது இது போல தனித்தனியாக இது கொண்டு இது கொண்டு இது கொண்டுன்னு கிடையாது, எல்லாம் ஒரு இடத்துல இவர் பரமேஸ்வரன். அப்படிப்பட்டதான் அவருடைய பரமேஸ்வரன் திருவடி கிடைச்சிருக்க. சோமம் கல்பதரும் சுபர்வசிம் சிந்தாமணிம் தீமதாம் நித்யானந்த சுதாம். அவளுக்கு அமிர்தம் கிடைச்சது, உங்களுக்கு என்ன கிடைச்சது? நித்யானந்த சுதாம், பர்மனன்ட் ஹாப்பினஸ், பிளிஸ். அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு கூட கவலை இல்லை. ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு என்ன பண்ண, கிச்சு கிச்சு மூத்துட்டே இருந்தான், இங்கே தொட்டும் இங்கே கிச்சுக்குன்னு சிரிக்கிறது கொஞ்ச நேரம் சிரிச்சது. அதுக்கப்புறம் என்ன எடுத்தார், ஓன் கத்த ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சுடுத்து. என்னடா என்ன, ரொம்ப நேரம் சிரிக்க முடியாது சுவாமி, மனுஷியால் யாரா இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா வயிறு வடிக்கிறதுன்னு அந்த பக்கம் போறேன்னு போயிட்டு சிரிக்கத்தானே, சிரிக்க கூட கட்டமா பல் உதிர்ந்து போடுமான்னார். அதெல்லாம் நன்னா தான் இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு மேல சிரிக்க முடியாது சார். சிரிப்பே மனுஷனுக்கு கட்டம், ஏன் சிரிக்கும் பொழுது மனசு அப்படியே புழியறது, ஞாபகம் வச்சுக்கணும். சிரிக்கும் பொழுது என்ன ஆறுது, உங்க இதயமான துணியை புழியறது பார்த்தாலும் இப்ப சொன்னா அவளுக்கு புரியாது, இப்ப எல்லாம் டெர்லிங்லாம் அப்படியே சொட்டா சொட்டா அப்படியே தொங்க விடுறான், துணியிலிருந்து ஜலம் கீழே விழுந்ததுன்னா தரிஞ்சிடும், நன்னா பொழியணும். விவகாரம் என்ன, அப்படியே காயில தொங்க போட்டுண்டு அந்த டிராப் டிராப்பா கீழே விழுந்து பண்ணப்படாது. பழைய நாளில் ரொம்ப கட்டம், நல்லா புழிஞ்சுதான் காய போடணும். விவகாரம் என்ன, அது மாதிரி இந்த துணியை பொழியும் பொழுது ஜலம்லாம் வெளியில வரணும்னு எப்படி பொழிகிறீங்களோ அப்படி உங்க மனசை பொழியறது. ஆகையால் தான் ரொம்ப நேரம் உங்களால் சிரிக்க முடியாது. யாரா இருந்தாலும் சரி, ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்ப்பள், அஞ்சு நிமிஷம் சேர்ப்பள், அதுக்கப்புறம் என்ன, ஐயா விடுறல நான் போயிட்டு வரேங்களா அந்த இடத்தை விட்டு. ஆனா ஆனந்தம்ங்கிறது இப்படி இல்லை, உள்ளூர் ஆத்மானந்தம் அனுபவிச்சுட்டே இருக்கலாம், எப்பொழுதும் அந்த சத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். பாக்கியமாக இருப்பு இல்லை, அம்பாள் மந்தஸ்மிதம், புன்சிரிப்போட இருக்க, மனசுல சாந்தி இருக்கு. அந்த சிரிப்பு எந்நேரம் இருக்கலாம், வாய் விட்டு சிரிக்கிறதோ அட்டகாசம் பண்றதோ கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். ஆகையால் அப்படிப்பட்ட நித்யானந்த சுதாம், அதான் அமுதம், ஆனந்தமான ஒரு சுரூபம், மனசு நிம்மதியான ஒரு சுரூபம், எல்லோரும் க்ஷேமமா இருக்கணும் எனக்குடையதான எண்ணம், மனசு வந்தளிப்பு இல்லாதான ஒரு நிலை நித்யானந்த சுதாம். அதற்கு மேல நிரந்தரமா சௌபாகியமா தன்வதே, நிரந்தரமா சௌபாகியம். அஷ்டலட்சுமிகள் சொன்னேல, இந்த அஷ்டலட்சுமிகள்ல ஒரு லட்சுமி என்னதுன்னு, அது மோட்ச லட்சுமி. அந்த லட்சுமி எப்படின்னா நித்யான

0: நிரந்தரமா சௌபாகியம். ஏதோ ஒரு நாளைக்கு காசு வந்தது, ஒரு நாளைக்கு காசு வரலன்னு இல்லை சார். எப்பப்ப உங்களுக்கு எது வேணுமோ எல்லாம் வீடு முழுக்க ஃபுல்லா இருக்கு. இதுமேல ஏதாவது ஒண்ணு வேணுமே என்னால் வீடை தான் இருக்கணும், அது என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது. அப்படி பரிபூர்ணமாக இருக்குன்னு எதுவும் வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல் சௌக்கியமாக ஆனந்தமாக எல்லாம் நிறைஞ்சு வழிகிறது. அப்படி இருக்கமா நிரந்தரமாக சௌபாகியம். அந்த அம்பாளுடைய சௌபாகிய நிலை, ஒரு கோடி ரூபாய் இருக்கும் பக்கத்தாத்து மாமாவுக்கு, 1,10,00,000 இருக்கே பேங்க்ல எனக்கு இல்லையே, இந்த எண்ணம் இருந்தால் அவனுக்கு தரித்திரம்னு பேர். இனிமேல வேண்டாம் இருக்கிறது போறோங்கிற எண்ணம் இருக்கு பார்த்தீங்கள, அதான் நிஜமான ஒரு சௌபாகியம். மனுஷாளுக்கு சௌபாகியம் என்ன? அந்த திருப்தி. திருப்தின்னா என்ன? இதை விட இனிமேல அதிகமாக வேணுங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. சாதத்துக்கு உட்கார்ந்தர்கள் சாப்பிட தொகையில் சாதம் பசிஞ்சு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் அன்னம் இடட்டுமா, எதுக்கு சாம்பாருக்கு போடுங்க போட்டணும், அதுக்கப்புறம் ரசம் ரசத்துக்கு சாதம் போட்டுமா போடுங்க ஒன்று, மோருக்கும் போட்டாச்சு போட்டாச்சு, மோரும் சாப்பிட்டு போயிட்டு முடிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் சந்தேகத்துக்கு சந்தேகமே இல்லை, விட்டுருங்கோட்டோம் இதெல்லாம் சாப்பாடுலாம் சந்தேகம் வருமா பாரு முழுக்காயிடுது. இதுக்கப்புறம் இல்லை இல்லை நீங்கள் போட்டுக்கணுன்னு போட ஆரம்பித்தேன். இதை பாருங்க இது போட்டுன்னா உள்ளே இறங்காது, உள்ளே போட்டதெல்லாம் வெளியில் வந்துடும். இல்லை என்ன கொஞ்சம் போட்டுக்கோ அப்படின்னு இலையில விழுந்துட்டான், போட்டால் முதுகில் போடுங்க அவ்வளோதான். என்ன வியாபாரம் பண்ண உள்ள தள்ள முடியலையே எவ்வளோ போட்டாலும். அப்போ என்னாச்சு போறோம்ட்டு. இந்த நிஜமான திருப்தி எங்கே வருது? ஆகாரத்தில். அதே திருப்தி எல்லாத்துலேயும் வரணும். வாங்குற ஆடைகள்லையும் அல்லது நம்ம வாங்கக்கூடிய தங்கம் வெள்ளி முதலிய பதார்த்தங்கள்லையும் வீட்டில் இது வேணும் அது வேணும்னு எதுவும் வேணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறதே போறோம். இதுல நம்ம சௌக்கியமா ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு இன்னொன்று இதை விட அதிகமா வேணும் எனக்கூடியதான எண்ணம் என்று உங்களுக்கு வரலையோ அது நிஜமான திருப்தி. அந்த திருப்தியை கொடுக்கிறவடா இதை கடக்க போறது. நிரந்தரமா சௌபாகியமா தன்வதே பரமேஸ்வரா, உமாநாதா, பார்வதீவரே, திரிலோச்சனா, முக்கண்ணனே, உன்னை இது எனக்கு கொடுக்க போறாய். அம்னாயம் புதி மாதரேனது மனசங்கா சமுத்தியன் மனோமந்தானம். தேவதைகள்லாம் இப்படி பார்க்கடலை நன்றாக கடைந்து இங்கே சுமனஹா அப்படின்னா தேவதைகள். மனசுங்கிற இடத்துல சுமனஹான்னா எண்ணங்கள்னு அர்த்தம். சுமனசங்கா நல்ல எண்ணங்கள் கூடக்கூடியதான சமுத்தியன் மனோமந்தானம். இந்த மனசு எனக்கூடியதான எடுத்து மத்தனால அதுக்கு திருடபக்தி ரஜு சகிதம், அது பிரியாதான அருந்து போகாதாக இருக்கக்கூடியதான திருடமாக இருக்கக்கூடியதான பக்தி எனக்கூடியதான கயர்னால கட்டி மதித்வா ததா நன்றாக கடைஞ்சு கடைஞ்சு பிறகு சோயம் சோமம் கல்பதரும் சுபர்வ துரபிம். அவ சந்திரன் அடைஞ்சா, கல்பவருஷத்தை அடை, காமதேனுவை அடைஞ்சா, சிந்தாமணி அடைஞ்சா, எனக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு சிவன் சுமனா தீமதாம். அந்த பரமேஸ்வரன் படி ஆனந்த சுதாம் நித்யானந்தம், எப்பொழுதும் ஒரு துன்பம் இல்லாதான ஒரு ஆனந்த பெருக்க கொடுக்கக்கூடியதான அமுதத்தை அடைந்தேனே. நிரந்தரமா சௌபாகியமா தன்வதே, நிரந்தரம் தங்கு தடங்கள் இல்லாமல் முடிவில்லாதான ஒரு மகாலட்சுமி அனுகிரகம், மோட்ச லட்சுமி அனுகிரகம், மன சந்தோஷமான ஒரு நிலை, அது நாங்கள் அடைய போகிறோம் அப்படிங்கிறார். அமிர்த மதனம் சிமிருத மதனம், நம்ம பார்த்தா தேவதைகள் பண்ணியிருந்ததான தேவாசுர அமிர்த மதனம் இல்லை, இந்த சிவானந்த அலைகிறது நாம் இதை படித்து சிவானந்தத்துக்காக ஒரு அமிர்த மதனம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த பரமேஸ்வரனுக்காக நாம் அமிர்த மதனம் பண்ணும் பொழுது நமக்கு தேவதைகளுக்கு சந்திரன் கிடைத்தார், கல்பத்தரும் கிடைச்சது, காமதேனு கிடைச்சதுன்னு சொன்னேளே, அதே போல் எங்கள் பரமேஸ்வரனே சிவன், பரமேஸ்வரனே சந்திரன்னு சொன்ன, எனக்கு கிடைச்சதான என்ன சந்திரனோ கல்பம் கல்பவருஷமோ காமதேனுவோ சிந்தாமணியோ அமுதமோ மகாலட்சுமியோ எல்லாமே எங்க பரமேஸ்வரன் தான். ஒரே ஒரு ஏகமூலிகா பிரயோகம், எந்த வியாதி இருந்தாலும் இன்சுலின் கரிசே வியவகாரம், பென்சிலின் கரிசே இன்சுலின் இல்லை எல்லாத்துக்கும் பென்சிலின்னு வச்சுட்டுருந்தேன். அது மாதிரி வியவகாரம் என்னடன்னார், ஏதோ ஒரு பரமேஸ்வரன் தான் எல்லாத்தையும் அடையலாம், 10 சாமான இதுக்கு சார்ன. இப்போ அப்படி தானே வச்சுருக்கள், செல்போன்லேயே கேமரா வச்சுருக்கள், செல்போன்லேயே ரெக்கார்ட் வச்சுருக்கள், எல்லாம் இது அது போச்சுன்னா குணம். ஒருத்தர் ஒரு நாள் போனார், என்னாச்சுன்னார், ஓன் அழ ஆரம்பிச்சுட்டார், என்னடா செல்போன்ல சார்ஜ் ஆகிடுத்துன்னார், காசு வேணுமே கொண்டு வரலாம், என்னடாச்சுன்னார், ஏடிஎம் போயிருக்கேன், அந்த நம்பர் அதில் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் தெரியாது விவகாரம் முழுக்க. வீட்டுக்காவது ஃபோன் பண்ணேடான், அந்த நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா செல்போன் இருந்தால் தானே வரும். அது இல்லைன்னா இன்னைக்கு என்னடா ஆச்சுன்னர், வாழ்க்கையை க்ளோஸுங்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். ஆனால் எங்கள் பரமேஸ்வரன் ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பக்கத்திலேயே இருந்தவனுக்கு வேண்டியதான அத்தனையும் கொடுக்கக்கூடியதான அப்படின் எனக்கு கிடச்சிருக்கா. எதுக்காக? இந்த உபனிஷத்தை கடைஞ்சதுனால், மனசுங்கிற மத்தினால் பக்தி எனக்கூடியது ஹையர்னால, அந்த வேதங்கள் எனக்கூடியதான அந்த இதை கடைஞ்சு, அதனால் சிவன் எனக்கூடியதான அமுதத்தை அடைந்தேனே அப்படின்னு ஒரு அமிர்த மதனன் சொன்னார். இதில் பரமேஸ்வரன் யார் சொன்னான்? சந்திரனாகவும் காமதேனுவாகவும் கல்பவருஷமாகவும் சிந்தாமணியாகவும் அமுதமாகவும் எல்லாம் பரமேஸ்வரனை சொன்னேனே. அந்த பரமேஸ்வரன் எப்படி சந்திரன் சொல்றேன் அடுத்த சொல்றார். பிராக் புண்ணியாஜல மர்க்க தர்சித சுதா மூர்த்தி பிரசன்ன சிவா சோம சத்குண சேவிதோ மிருகதர பூர்ணஸ்தமோ மோசக சேத புஷ்கர லட்சிதோ பவதி சேத் ஆனந்த பாதோ நிதி பாகல் பேன விஜும்பதே சுமனசாம் விருத்திஸ்ததா ஜாயதே. உலகத்துல எல்லோரும் எத்தனை தரம் பார்த்தாலும் பூர்வம் நினை மறுபடியும் பார்க்கிற சார் யாரன்னு சந்திரன். சின்ன குழந்தையில இந்த அம்மா சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணா, வெள்ளி கிண்ணம். இப்பெல்லாம் வெள்ளியே கால ஸ்டீல் பிளேட்டே போடுற உமக்குன்னா இலையில தான் சாணம் விவகாரம் முழுக்க. பழைய நாள் என்ன, வெள்ளி கிண்ணத்துல வாங்கி கொடுப்பா குழந்தை பிறந்தன்னு, என் குழந்தைய பால் ஊட்டுறதுக்காக சாதம் ஊட்டுறதுக்காக அந்த வெள்ளிக்கிண்ணத்தில் அதை கடைஞ்சு அது போட்டு அழகா வெளியில கொண்டு வந்து அது என்ன பண்ணுறதுன்னு சந்தமாமாவை காத்து இதை பார் அதை பார் அப்படின்னு பாட்டு பாடி அந்த குழந்தை வாயில் அது கொஞ்சம் வாய் திறந்ததுமே அதில் தயிர் சாதம் வச்சு அன்னைக்கு சாப்பிட்ட ஆரம்பம். கடைசி செடிக்கு தயிர் சாதத்தோடயே போயிட்டு கடைசியில் என்னாச்சுன்னு, தயிர் சாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு முழுக்க அந்த கலரே வந்தாச்சு. வேற என்ன சாப்பிட்றோம் வாரம் முழுக்க அப்படி நம்ம சாப்பிட்டுருக்கோமே. அந்த தயிர் சாதம் சாப்பிட்றதுலேருந்து அந்த சந்திரனை காமிக்கிறதுன்னு வச்சுட்டுருக்கோம் பார்த்தீங்களா. சின்ன குழந்தையிலேருந்து சந்திரனை பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், கல்யாணம் ஆகிறப்பனா ஆத்துக்காரியோட இப்போ லவரோட வச்சுக்கோ, கல்யாணம் டைவர்ஸ் கோர்ட்லன்னு பார்க்குறான் விவகாரம் முழுக்க. விவகாரம் என்னடா, இப்படி அப்போ சந்திரனை பார்த்து வயசான காலத்தில் அப்போ சந்திரன் நிலையில் இருக்கணும். அப்போ அம்பாவை உபாசனம் பண்ணும்பொழுது பௌர்ணமியாம் சந்திரமிம் பேது, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ராத்திரி சந்திரபிம்பத்தில் அம்பாளை தியானம் பண்ணி சாஸ்திரநாமத்தை படிச்சிடணும்னா 100 வயசு நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்பள். இது விசேஷமாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பௌர்ணமும் நம்ம விட்டுறப்படாது. பௌர்ணமி அன்னைக்கே பால்கனியிலேருந்து ரோட்லையாவது வந்து அந்த சந்திரன் இடத்துல பூர்ண சந்திரபிம்பத்தில் அதை தியானம் பண்ணி பஞ்சபூஜை லம் பிருத்வியாத்மநேகந்தங்கள் பியாமினமாக சொல்லி ஆத்துக்கு போய் அட்ல உட்கார்ந்து அந்த சாஸ்திரநாமத்தை சொன்னிலையானால் உடம்புல இருக்கிற ஒரு வியாதியும் இங்கேருந்து நிற்காது. சாஸ்வதமாக ஆனந்தமாக 100 வயசு தீர்காயுஷா இருக்கலாமா. இங்கேயும் சந்திரனை பார்க்குறேன். இந்த சந்திரன் ஆனவன் எவ்வளோ வேலை பார்க்குறா பார்த்தீங்களா. போரும் சந்திரனை பார்த்து இனிமேல் சந்திரனை பார்க்க வேண்டாம்னு யாராவது சொல்கிறா. சந்திரனை பார்த்தா மனுஷனுக்கு திருப்தி ஏற்படல, எத்தனை தினம் பார்த்தா. யானையை பார்த்தாலும் மனுஷனுக்கு திருப்தி ஏற்படல. தாத்தா 95 வயசு என்ன பண்ணுறா தெரியுமா, ஒரு ஒரு 1 ரூபாய் எடுத்துன்னு போய் அந்த என்கிட்ட கொடுத்து அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அது என்ன பண்றது பாருங்க, எனக்கு பயமா இருக்கு. அது மூக்குக்குள்ள போயிடுத்துன்னா என்ன பண்றது, யார் அதுக்கு வியாதி பண்ணுவா. விவகாரம் என்ன, அது பத்திரமா அதை பிடிச்சிருந்து அவனுக்கிட்ட கொடுக்கறது. இப்படி என்ன 96 வயசு ஆச்சா தாத்தான்னு இருந்தாலும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன பிள்ளையாரம், யானை பிள்ளையாரம் இவருக்கு. அந்த யானையை கண்டானும் மனுஷனுக்கு திருப்தி வரல, ஏரோப்ளைனை கண்டாலும் வரல. யார் வந்தாலும் ரோட்ல நிற்கிறான், செல்போன் பேசிட்டே இருக்கான். ஏரோப்ளைன் வந்து அப்படியே மேலே பார்க்கறான். அவர் கிட்ட அப்புறம் கேட்ட, நீங்க எங்கே உத்தியோகம் பண்றேன்னு, ஏரோப்ளைன் பைலட்டா இருக்கீங்க பிராரப்தம் மறுபடியும் இதை பார்க்கறீன்னு. யாராக இருந்தாலும் அந்த பிளேனை பார்த்தா ஒரு திருப்தி வரல பார்த்தீங்களா. சில பொருள்களுக்கு குழந்தைகளை பீச்சு கழுத்துன்னு பண்ணா அந்த அலை வரட்டும், அது போனப்பறம் போடுறாங்கிறான். அது போனதுமே இது அப்பா பெரிய அலை வந்துருக்கு அதுக்கு போறேங்கிறான். இந்த எத்தனை அலை வந்தாலும் இந்த சமுத்திர அந்த காலை வைக்கணுங்கிற அபிப்பிராயம் போறதா. இந்த போலியானா அதே போல சில பதார்த்தங்களுக்கு நித்யானந்த ஜனக பதார்த்தங்கள்னு பேர். சாஸ்திரங்களை நமக்கு முன்னால கண்டுபிடிச்சிருக்க. சில பொருளை பார்க்கணும் பொழுது பார்க்கணும் பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் எப்பொழுதே இருக்கான். அப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்ல சந்திரனும் ஒரு பதார்த்தமோ இல்லையோ. அந்த சந்திர சூரிய இது சிவன் சொன்னேல வா ரெண்டு பேருக்கு என்ன ஒரு கம்பாரிசன் இருக்கு சொல்ற. பிராக் புண்ணிய ஜலமார்க்க தர்சித சுதா மூர்த்தி பிரசன்ன சிவா. முதல்ல இந்த ஸ்லோகத்துக்கு சந்திரன்கிற ஐடியா வச்சுண்டு அர்த்தம் சொல்ற. இவர் எங்கே வந்திருக்கார், பிராக் புண்ணியாஜல மார்க்க தரிசிதா. பிராக் கிழக்கு, உதயகிரியிலிருந்து பறக்கிறார், கிழக்குல அவர் உதித்திருக்கார். பிராக் புண்ணியாஜல மார்க்க தரிசிதா சுதா மூர்த்தி, அமிர்தம் இருக்கு சந்திரனிடத்துல, அமிர்தம் இருக்கு. அந்த சுதா மூர்த்தி பிரசன்னா, பௌர்ணமி சந்திரனுக்கு ரொம்ப தெளிவா இருக்கார். பிரசன்னஹா சிவஹா, மங்களமா இருக்கார். சோமஹா சத்குண சேவிதா, எத்தனை நட்சத்திரங்களை வர சேவிக்கிறா தெரியுமோ சந்திரன, அவருக்கு உடுபதினு பேர். நட்சத்திரங்களுக்கெல்லாம் அஸ்வினி பரணிக்கிறதுக்கு ஏதோ 27 நட்சத்திரங்கள் நீங்க சொல்லியிருக்க, ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு, அத்தனை நட்சத்திரங்களும் சந்திரனை சேவிக்கிறது. சத்குண சேவிதா, பிறகு முருகதரா, அவரிடத்துல ஒரு மச்சம் இருக்கு. என்ன மச்சம்னு, அதான் மான், மான் மாதிரி ஒரு மச்சத்தை வச்சிருக்கிறான். முருகதரா பூர்ணஹா, பூர்ணஹா பரிபூர்ணமாக பௌர்ணமி சந்திரன் இருக்க. தமோ மோஜகா, இருட்டையெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடியதான இருட்டையெல்லாம் நீக்கிறார் பௌர்ணமி சந்திரன். சேத புஷ்கர லட்சிதா, அவர் எப்படி இந்த ஆகாசத்துல புஷ்கரம்னா ஆகாசம், சேத புஷ்கர லட்சிதோ பவதி சேது, இப்படி அந்த சந்திரன் நான் பார்த்தோமே ஆனால் என்ன ஆகும்னு. ஆனந்த பாதோ நிதி, பாதோ நிதி சமுத்திரம், அந்த சமுத்திரமான பௌர்ணமி அன்னைக்கு அப்படி பொங்கி பொங்கி பிராகேன விஜம்பதே, பொங்கி அழகா ஆனந்தமாக குதிக்கிறது சார் அந்த சமுத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு. சுமனசாம் திஸ்ததாஜாயதே, சுமனசாம் அப்படி வறுமையானால் சந்திர பொங்கம்னா இந்த நல்ல புஷ்பங்கள்லாம் இருக்கும். சுமனசுன்னா புஷ்பம், சுமனஹான புஷ்பம், அந்த சுமனசாமிருத்திஸ்ததோஜாயதே, அந்த புஷ்பங்கள்லாம் நன்னா பூக்க ஆரம்பிக்கிறது. இப்படி சந்திரபட்சமா ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன். இந்த சந்திரனே பரமேஸ்வரன், இவ பரமேஸ்வரனா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ற பாருங்க. பிராக் புண்ணல மார்க்க தர்சித சுதா மூர்த்தி, பல பிறவிகள்ல நீங்க புண்ணியம் பண்ணினாதான் உங்க மனசுல தோண ஆரம்பிடும். பிராக் பரபிறவிகள்ல புண்ணியாச்சல, மலை போன்றதான புண்ணியங்கள் யார் பண்ணியிருக்காளோ அவளுக்கு தான் சத்துக்களோட சேர்க்கையே வரும். ஒரு சத்தை உலகத்துல பாக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல ஆச்சாரத்தோடு இருந்து வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்களை வாசிச்சுட்டு நாலு பேருக்கு நல்லது நினைக்கணும்னு மக்கள் இருக்கா பார்த்தேள, அவ கிடைக்கிறது கஷ்டம். எத்தனையோ புண்ணியங்கள் பண்ணினாதான் அவளை பார்க்க முடியும். அப்படி பிராக் புண்ணியாச்சல மார்க்க தரிசிதா, இதனால காண்பிக்கப்படான சுதா மூர்த்தி, அமிர்த மூர்த்தியா இருக்கிறவர் பரமேஸ்வரன். பிரசன்னா, எப்பொழுதும் தெளிவா இருக்க. இந்த கோபம் இப்போ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தெளிவா ஆனந்தமா கூத்தாண்டுக்கார். சிவஹா சோம சத்குண சேவிதா, இவர் சோமஹா, இங்க சோமஹான சந்திரன் அர்த்தம் இல்ல, அம்பாளோட இருக்கிறவர் உமான அம்பாள். சோமஹா சத்குண சேவிதா, அதோட இல்ல, சத்குணம் இருக்கக்கூடியதான சாத்விகமான சத்துவகுணங்கள் இருக்கக்கூடியதான சத்துவகுணங்கள் இருக்கிறவனால வழிபடப்படுறவர். மகர்ஷிகளோ ரிஷீஸ்வராளோ முனீஸ்வராளோ எப்பொழுதும் அந்த பரமேஸ்வரனை ஜெயதையான பாழிட்டு இருக்கார். சேவிதா மிருகதரா, இவர் கையிலேயே மான வச்சுருக்கார், மனசு எனக்கூடியதான மான ஓடி போகாம கட்டியா வச்சுருக்கார. மிருகதரா பூர்ணஸ்தமோ மோதா, இவர் பரிபூர்ணமாக ஆனந்தமா இருந்து கொண்டு அந்த சந்திரனானன் வெளியிருட்ட போக்கினார், ராத்திரி இருட்ட போக்கினார், ஏக பரமேஸ்வரன் உள்ளிருட்ட போக்கினார். சமஹான இங்க அஜ்ஞானம்னு அர்த்தம். பூர்ணஸ்தமோ மோசகா சேத புட்கர லட்சிதோ யதி பவதி, இவர் இதயம் எனக்கூடியதான ஆகாசத்தில் எண்ணிக்கை காணப்படுகிறாரோ. சேத புஷ்கர, இங்க புஷ்கரான்னா இதயம் ஆகாசம், இதய ஆகாசத்துல எப்படி தோட ஆரம்பிக்கிற சேத் ஆனந்த பாதோ நிதி, இந்த மனுஷியாளுடைய ஆனந்த பெருக்கு இருக்க பார்த்தல, பிரகல்பே நபி ஜரும்பதே, அந்த கிரகத்தினால் இவருக்கு ஆனந்தமானது பொங்கி வளைகிறது. சுமனசாம் இங்க சுமனஸ்ன்னு சொன்னா முன்னால புஷ்பங்கள்னு அர்த்தம் சொன்னேன் சந்திர பட்சத்துல, இங்க சந்திரன் இல்ல பரமேஸ்வரன் சொன்னா சுமனசாம் தேவதைகள் நல்ல எண்ணங்கள் இருக்கிறவா, அவளுக்கு விருத்திஸ்ததோ ஜாயதே, நல்ல எண்ணங்கள் மேலும் மேலும் உண்டாகிறது. எல்லோரையும் காப்பாற்றணும், எல்லோருக்கும் உதவிடும். அவர் யார், எப்படிப்பட்டவர், காரணம் ஏழையா பெரிய உத்தியோகத்தில் இருக்காரா, சின்ன உத்தியோகத்தில், இதெல்லாம் ஒன்றும் கவனிக்கிறது இல்லை. எல்லோருக்கும் நல்லா இப்போ நன்மையை பண்ணணும், உயிர்மையாக பேசணும், உண்மையே பேசணும் இப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றதாம். சிவா இருக்கிற சுமனசாம் விருத்திஸ்ததா ஜாயதே. ஆகையால் தான் நான் சந்திரனையே ஈஸ்வரன் சொன்னேன், கல்பவருஷம் ஈஸ்வரன் சொன்னேன், காமதேனும் ஈஸ்வரன் சொன்னேன், அதே போலயே மற்றதெல்லாம் வருது பார்த்தா சிந்தாமணியும் ஈஸ்வரன் சொன்னேன். எனக்கு ஒரு ஈஸ்வரன் கிடைச்சிருக்கார், நான் பார்க்கடலை தேவதைகள் மாதிரி கடையில உபனிஷத் கடலை கடைஞ்சேன். மந்தர பர்வத்தம் நான் கொண்டு வரல, என் மனசு பர்வத்தம் தான். வாசுக்கிய வாப்பா உன்னை எடுத்து கயரா பண்றேன்னு சொல்லல, என்னிடத்திலே இருக்கிற திருட பக்தியினால பண்ணினேன். ஆகையால் எப்படி கிடைச்சது அப்படின்னு இந்த பரமேஸ்வரன் சந்திர ரூபமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் சந்திரன் இப்படி எங்க மனசுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறாரோ, எல்லோரையும் அரவணைச்சுண்ட ஆனந்த பெருக்கல் நம்மளை கொடுக்கிறாரோ, அதே போலயே பரமேஸ்வரன் எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அழகாக அந்த பரமேஸ்வரன் சந்திரனோட ஒப்பிக்க. அதே போலயே அடுத்ததாக தர்மம் நாலு காலங்களையும் இந்த காலத்துல நடக்கணும். கலியுகத்துல தர்மமே இல்லை சார் இருக்கிற பார்த்த எங்க பரமேஸ்வரன் அனுகிரகம் இருக்குமையானால் தர்மம் நாலு காலில் இந்த கலியுகத்திலையும் நமக்கு நடக்கும். அது எப்படி அப்படிங்கறத சொல்ல போறார், இத நாளைக்கு பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம், நிதாய குரு வந்தனம், பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. சந்திக்த சாத்தியவான் பக்ஷஹ யதா தூமவத்வே ஹேதோ பர்வதஹ. பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் அதை பத்தி பேசணும். இப்போ சந்திக்த சாத்தியவான் பக்ஷஹ, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஆக்சுவலி. சரி, சந்திக்த சாத்தியவான் பக்ஷஹ, பட்சம்னா சந்திக்த சாத்தியமா, எங்க சாத்தியமானது சந்தேகமுடையதா இருக்கோ, சந்தேக நிலையில இருக்கோ, அது அந்த மாதிரி இடத்துக்கு பேரு பட்சம். எப்படின்னு சொல்லி சொன்னா மலை நெருப்புடையதுன்னு சொல்லி சொன்னோம். அந்த மலை நெருப்புடையது அப்படிங்கறது நமக்கு தெரியாது, சந்தேகத்துல இருக்கு, சந்தேகத்திடமானது, அந்த மாதிரி இடத்துக்கு பேரு பட்சம். அத பிரதிமாத்திரத்த பட்சத்துவா இத்தியத்திர கிம் நாம பக்ஷதா இது அபேட்சாயாம் தான் நிர்வக்தி. பெருக்கு இந்த பட்சத்தை இங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி அடிப்படைய எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது இல்லை. இவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு விஷயத்தையும் ஆரம்பிச்சுட்டு அந்த விஷயத்த விசாரம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, போய் அந்த இடத்துல இது என்னது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், பட்சம் கேவல வெத்திரேக்கி அப்படின்றத பார்த்தோம். கேவல வெத்திரேக்கியில என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, வெத்திரேக்க மாத்திர வியாப்திகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிருத்திவி இத்திரேபியோ வித்தியதே கந்தவத்வாத் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்போ பிருத்திவி மாத்திர பக்ஷத்வாத் அப்படின்னு அங்க முடிச்சாரு. பிருத்திவி மாத்திர பக்ஷத்வாத் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னது அது, பக்ஷம்னா என்னது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்த உடனே இங்க ஆரம்பிக்கிறாரு. சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, சந்தேகமுடைய சாத்தியமுடைய இடம் பக்ஷம் அப்படின்ட்டு. எதா தூமவத்வே ஹேதோ பர்வத அப்படின்னா, தூமவத்வம் அப்படின்ற அந்த மலை நெருப்புடையது, ஏன் புகை இருப்பதால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புகை இருப்பதா இந்த சந்தேகத்தை வச்சு நம்ம நெருப்ப சந்தேகப்படுற மலையில அந்த இடத்துல பக்ஷம் என்னது, சந்தேகமுடைய சாத்தியம் பர்வத்தம். சபக்ஷ வாரணாய சந்திக்தீதி சாத்தியவான் பக்ஷ அப்படின்னு சொல்லி சொன்னா, சாத்தியத்தை உடையது பக்ஷம் அப்படின்ற நிலையில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, சாத்தியம் நிச்சயமுடைய இடத்துலயும் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா எங்க வந்து சாத்தியம் இருக்கோ அது வந்து சபக்ஷம், நெருப்பானது நிச்சயமா இருக்கிற இடத்துல சமையலார நமக்கு தெரியும், அதுக்கு பேர் சபக்ஷம். அப்ப அந்த சபக்ஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டா, நிச்சித சாத்தியவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் சபக்ஷ வாரணாய சந்திக்தீதி சாத்திய வாரணாய சாத்திய வாணிதி. அப்போ சரி, சந்திக்த அப்படின்னு மாத்திரம் சந்திக்த பக்ஷ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னு கேட்டா, இங்க சாத்திய வாரணாய சந்திக்தான, சந்தேகத்துக்கு பல இடம் இருக்கு, சந்தேகம் எங்க வேணாலும் நீங்க பண்ணலாம், அதனால அந்த சந்தேகத்தை போகணும் சொல்றது சாத்தியவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சாத்தியவான் சாத்தியவாரணாய சந்திக்தவான்னு சொல்லாம சந்திக்த சாத்தியவான்னு சொல்லியிருக்கு. நிச்சய சாத்தியவான் சபக்ஷ. அடுத்தது நிச்சித சாத்தியவான் சபக்ஷ. சபக்ஷம் சபக்ஷம் எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சபக்ஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சித சாத்தியவான், நிச்சயமா எந்த இடத்துல சாத்தியமானது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லோமோ அந்த இடத்துல வந்து அது வந்து சபக்ஷம். யதா தத்ரைவ மகானசம், எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதே இடத்துல மகானசம், மகானசம்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய சமையலறை. பக்ஷி அதிவியாப்தி வாரணாய் நிஷிதைதி, சாத்திய வாரணாய சாத்தியவான் இது. பக்ஷி அதிவியாப்தி வாரணாய, பட்சத்துல லட்சணம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் நிச்சிதம் அப்படிங்கிற சப்தமானது பிரயோகம் பண்ணப்படுறது. அதே மாதிரி சாத்தியம் போயிடக்கூடாதுன்றது சாத்தியவான், சாத்தியத்தை உடையது அப்படின்ற அந்த இடத்த சொல்லணும். தூமத்து ஹேத்தோ வித்தியர்த்த யசா அப்படின்னு சொல்லி சொன்னா தத்ரைவ அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க தூமத்துவ ஹேத்தோ, எந்த இடத்துல தூமத்தை நம்ம பார்த்தோமோ அதே இடத்துலயே இந்த சந்தேகம். மகானசம், மகானசம்னு சொல்லி சொன்னா சமையலறை, சமையலறையில நிச்சயமா சாத்தியம் உடையது அப்படின்னு அர்த்தம். நிச்சித சாத்திய பாவான் விபக்ஷ யதா தத்ரைவ மகாகத, நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இடம் எங்கேயோ அதுக்கு பேரு விபக்ஷம் அப்படின்ட்டு. எப்படின்னு சொல்லி சொன்னா மகாகிரதம், மகாகிரதம்னா சமுத்திரம், சமுத்திரத்தை நிச்சயமா நெருப்பு இருக்காது, அதனால நிச்சய சாத்திய நிச்சித சாத்திய அபாவவான், சாத்தியம் இங்க நெருப்பு, சாத்திய அபாவம் நெருப்பின்மை, நிச்சயமா சாத்தியம் இன்னை எங்க இருக்கும், நெருப்பின்மை எங்க இருக்கும், நிச்சயமா மகாகிரதத்துல சமுத்திரத்துல நீர்நிலையில, அதனால அப்படின்ட்டு. சபக்ஷ அதிவாப்தி வாரணாய் சாத்தியதி, சாத்தியம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சித அபாவான் அப்படின்னு சொல்லி சொன்னா சபக்ஷத்துல போயிடும், அதனால நிச்சித அபாவான நிச்சயம் இன்மை, நிச்சயம் நிச்சயமா இல்லாத இருக்கிறாடா எது வந்தாலும் சரி, சாத்தியமானது அபாவம்னு வச்சுப்போம், அப்போ அந்த இடத்துல போயிடும், அதனால சாத்திய அபாவான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. பக்ஷ அதிவியாப்தி வாரணாய நிச்சிதேதி, சாத்திய அபாவான்னு மாத்திரம் சொல்லிட்டா என்ன ஆகும், பட்சத்துல போயிடும், சாத்திய அபாவான சந்திக்க சாத்தியவான் பட்சத்துல, அதனால அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கோசனம் என்ன பண்றோம் நிச்சிதேதி அப்படின்னு சொல்லிட்டு. சபக்ஷ அதிவியாப்தி வாரணாய அபாவேதி, நிச்சித சாத்தியவான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சபக்ஷத்துல போயிடும், நிச்சித சாத்திய அபாவான்னு சொல்றதுக்கு அதனால அபாவான்னு செய்திருக்கேன். தத்ரைவான்னு சொல்லி சொன்னா தூமத்தேதோ, அந்த தூமத்தை ஹேத்துலயே திரும்பி பார்க்கணும். சரி, தவ்ய விசார விருத்த சத்பிரதிபக்ஷ அசித்தா வாதிதாக பஞ்ச ஹேத்வாபாசாக, அஞ்சு ஹேத்வாபாசத்தை இங்க பாக்குறோம். என்னது சவ்ய விசார விருத்த சத்பிரதிபக்ஷ அசித்தா பாதிதா, இந்த அஞ்சுமே ஹேத்வாபாசம், அஞ்சு வகையான ஹேத்வாபாசம். ஹேத்வாபாசம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஹேத்து நிரூபிய பிரசங்காது ஹேத்வாபாசானாக, ஹேத்துவ சொல்லிட்ட அப்புறம் இங்க பிரசங்கத்துல வந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஹேத்வாபாசம்னா என்னன்னு பேச வேண்டியது இருக்கு. நீங்க கரெக்டான ஹேத்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, கரெக்டான ஹேத்து கொடுத்துட்டீங்க, நீங்க ஹேத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப ஹேத்துனா என்னன்னு புரிஞ்சு போச்சு, பஞ்சாவய வாக்கியம் வச்சு நீங்க ஒரு காரணத்தை சொல்லி நிரூபிக்கிறீங்க. இப்போ இந்த சொல்லப்பட்ட காரணம் கரெக்டா இல்லையா உங்களுக்கு எப்படி தெரியும், ஏன்னா என்ன வேணாலும் காரணம் கொடுக்கறோம், நம்ம காரணம் கொடுக்கற காரணம் எல்லாம் கரெக்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்போ சொன்ன காரணம் கரெக்டா இருக்கா இல்லையா, கரெக்ட் இல்லைன்னா ஏன் கரெக்ட் இல்ல, ஏன்னா கரெக்ட் இல்லாத காரணத்தை நம்ம கொடுத்து மாட்டின்ற கூடாது, தப்பான காரணத்தை ஒருத்தன் கொடுத்து நம்மள வந்து ஏமாத்திர கூடாது. அதனால ரெண்டத்தையும் தெரியா தெரிஞ்சுக்கணும். நம்ம தப்பா கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா நிகிரகஸ்தானம்னு சொல்லுவான், பல வகையான நிகிரகஸ்தானம் சொல்லியிருக்கு. அந்த நிகிரகஸ்தானம்ல ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஹேத்து நீங்க கொடுக்கற நீங்க ஹேத்வாபாச பிரயோகம் வந்து ஒரு நிகிரகஸ்தானம். இத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ சாஸ்திரத்தை தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா சாஸ்திரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில சமயம் சல பிரயோகம் பண்ணுவாங்க, அதுல இந்த ஹேத்வாபாசத்தை ஒன்னு அடிச்சு விட்டுருவாங்க. நைஸா நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஹேத்வாபாசம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் ஏமாந்துருவான். இது வந்து இனிமேல் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை, அதாவது தோக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்கிறோமோ என்னெல்லாம் பதில் சொல்றோமோ அதுக்கெல்லாம் அவன் வந்து நோண்டுறான் புடிச்சு. சரி, ஒரே வழி நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற சிஞ்சியம் வந்துடுச்சு, அவன் எப்படி ஜெயிச்சிருவான்ட்டு ஒரு சில பிரயோகம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேத்வாபாசத்தை தட்டி விடுறது. எப்படி அப்படின்னு அவர் உதாரணம் கொடுக்குறேன். ஒரு தடவை என்ன ஆச்சு, வியாக்கரண சாஸ்திரார்த்தம் நடந்தது காஷியில. வியாக்கரண சாஸ்திரார்த்தம் நடக்கும்போது இப்போ ரெண்டு பேரும் வியாக்கரண பண்டிதர், ரெண்டு பேரும் பாஷத்தை மகாபாஷத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சவங்க, மகாபாஷத்தை கரைச்சு குடிச்சவங்க, நல்லா படிச்சவங்க, சூத்திரங்கள்லாம் கண்டஸ்தம். அப்ப பேசிட்டு இருக்கும்போது என்ன நீ அந்த சப்தத்தை அப்படி பண்ற, இந்த சூத்திரத்தை வச்சு இப்படி போட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாரம் ஒரு அடி அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே அவருக்கு பிரமம் வந்துருது, சூத்திரமா, சூத்திரத்தை சொல்றாரு, சூத்திரத்துக்கு விருத்தி சொல்றாரு, அதை விளக்கம் பிரிக்கிறாரு, பிரிச்சு எங்கேருந்து என்னென்ன அனுவருத்தி வருது அப்படிங்கிறாரு, அந்த அனுவருத்தி எல்லாம் சேர்த்து சூத்திரத்தை ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு பதக்கத்தை மாதிரி ஒன்று எழுதி விசாரம் பண்ணி அதுக்கு பாஷ்யத்தையும் சொல்லி அதை அடிச்சிட்டாரு. இவரால் ஒன்றும் பேச முடியல. சரி, என்ன புரிஞ்சுதான் இல்லையா அப்படின்றாரு. எல்லாம் கரெக்டா இருக்கு, சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா இந்த சூத்திரம் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அது சில சமயம் நமக்கே ஆயிடும், நம்ம நிறைய திருப்பி திருப்பி சொன்ன விஷயமே வந்து நடுவுல பார்த்து மாட்டேங்கிறதுனா திருப்பி ஞாபகம் வராது. முதல்ல இந்த ஆரம்பிப்போம், திருப்பி வந்துடும் அப்படின்றதுக்கோசரம் கரெக்டா அதே இடத்த வந்து நிற்கும். அந்த மாதிரி இவரும் சொல்லி சொல்லி பார்க்க வர மாட்டேங்கிறது. சரி, தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போன உடனே பாக்குறாரு, இவரு எங்கெங்கயோ புஸ்தகத்தை எடுத்து பாக்குறாரு, ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது, வேற ஏதாவது பாட்ட பேதத்துல மாட்டிங் கொடுத்தா அப்படின்ட்டு உங்களுக்கு புரியல. அவர்கிட்ட போய் நேரா கேட்கறதுக்கு இவருக்கு கொஞ்சம் வெக்கம். தன்னோட சிஷியன் அவர்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாரு, நினைச்சு நீ அவன்கிட்ட போய் என்ன எப்படி எப்படின்னு கத்துட்டு வாத. அவனும் உட்காந்து சேவை பண்றான், படிக்கிறான், எல்லாம் பண்றான், எல்லாத்தையும் பண்ணிட்டு நைஸா ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு கேள்வி அப்படியே நைஸா எழுப்புறான். சார், நீ ஆரம்பத்திலேருந்து வந்தது இதுக்குதான் எனக்கு தெரியும், சொல்லு என்ன கேட்கணுமா கேளு அப்படின்னா. அம்மாரன் சூத்திரம் அங்காட்ல ஒரு சூத்திரமும் இல்ல, போங்க ஆச்சாரியிட்ட சொல்ல, அந்த மாதிரி ஒரு சூத்திரமும் இல்ல, நான் சும்மா தோத்துருவேணும் அப்படின்றதுனால ஒரு போட்டு அடிச்சு விட்டேன் அவ்வளவுதான், அதை நம்பிட்டாரு உங்களால் அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆகும் சில சமயம், ஏத்தோ பாசத்தை வச்சு நம்ம பாட்டுக்குன்னு போட்டு அடிச்சிடுறது, அடிச்ச உடனே எதிராள் திருப்பி மாட்டேன்ட்டுருவான், ஐயோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானே அவன், ஒரு வேலை உண்மையா இருக்குமோ அப்படின்ட்டு இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்தவனா நம்ம அவனை ஏச்சிடலாம். அந்த மாதிரி நம்மள வேற யாராவது ஏக்காம இருக்கணும், நம்ம வேற யாரையாவது ஏச்சா பரவாயில்ல, நம்மள வேற யாராவது ஏமாத்திட்டா அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா அத்வைதம் போத்தியம். இங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், அன்பே விதிரேக லிங்கம் தூ பஞ்சரூப உபண்ணம் சத்து ஸ்வசாத்தியம் சாதிக்கும் சமத்தே. அன்பயமாகவும் வெதிரேகமாகவும் எந்த லிங்கத்தை வச்சுட்டு இருக்கோமோ அன்பே விதிரேக லிங்கம்னு சொல்லிட்டு அது பஞ்சரூப உபபன்னம் சது, அஞ்சு ரூபத்தை வச்சுருந்ததா இருந்து ஸ்வசாத்தியம் சாதித்தும் க்ஷமதே, தன்னுடைய சாத்தியத்தை தான் என்னத்தை நிரூபிக்கிறோமோ அந்த நிரூபிக்கக்கூடிய விஷயத்த நிரூபிக்கக்கூடிய தகுதியை அடையிறது. தானி காணிதி செய்யத்தான், என்னது அஞ்சு ரூபத்தை அஞ்சு விஷயத்தை வச்சுண்டது அப்படின்னு சொல்லி சொன்னா கேளுங்க, பக்ஷ தர்மத்துவம் சபக்ஷ சத்துவம் விபக்ஷாத்யாவிருத்தி அபாதித விஷயத்துவம் அசத் பிரதிபக்ஷத்துவம் சேதி. இதுதான் அஞ்சு பாகம். பக்ஷ தர்மத்துவம், பக்ஷ தர்மத்துவம்னு சொல்லி சொன்னா நீங்க ஏற்கனவே பட்சம் பக்ஷ தர்மத்தை பார்த்தோம், பக்ஷ தர்மத்துவம் இருக்கணும், சபக்ஷ சத்துவம், இப்ப பக்ஷ தர்மம் பக்ஷம் என்னத்தை பார்த்தோமோ அது அந்த பக்ஷ தர்மத்துவம் இருக்கணும், சந்திக்க சாத்தியமானா இருக்கணும். சபக்ஷ சத்துவம், சபக்ஷத்துல அது இருக்கணும், நீங்க என்னத்தை பேசுறீங்களோ அது சபக்ஷத்துல இருக்கணும். ரெண்டு, விபக்ஷா வியாபிருத்தி, எந்த விபக்ஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ, விபக்ஷம் சொல்லி சொன்னா நிச்சித சாத்திய அபாவான், நிச்சித சபா சாத்திய அபாவானா இருக்கக்கூடாது, அதனால விபக்ஷா வியாபிருத்தி. சபக்ஷ சத்துவம்னு சொல்லி சொன்னா நீங்க நிரூபிக்கிற சாத்தியமானது நிச்சயமா சபக்ஷத்துல இருக்கணும். விபக்ஷா வியாபிருத்தின்னு சொல்லி சொன்னா நீங்க எந்த இடத்துல இல்லாது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களோ அந்த இடத்துல நிச்சயமா இருக்கக்கூடாது. அடுத்தது வியாபிருத்தி, அபாதித்வ விஷயத்துவம், அபாதித்த விஷயத்துவம்னு சொல்லி சொன்னா நிராகரிக்கப்படக்கூடியதா இருக்கக்கூடாது, நீங்க சொன்ன விஷயமானது அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது, வேற ஒரு பிரமாணத்து மூலமா ஏதாவது. அசத் பிரதிபக்ஷத்துவம், இன்னொன்னு அசத் பிரதிபக்ஷத்துவம், பிரதிபக்ஷத்துவத்துல நிலைபடாம இருக்கிறது. அப்படி இந்த அஞ்சு வகையான இது இந்த அஞ்சுத்தையும் கீழெடுத்து டீக்காரியை அவரே விசாரம் பண்றாரு. அபாதித ரூபோ அபாதித சாத்திய ரூப விஷய எஸ்ய தத்தம் தசிய பாவஸ்தத்துவம். அபாதித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அபாதித சாத்திய ரூப விஷய, அபாதித்தமான சாத்திய ரூபமான விஷயம், சாத்திய ரூபம்னு சொல்லி சொன்னா சாத்தியமானது, என்னத்தை நீங்க நிரூபிக்க போறீங்களோ அப்படிப்பட்ட விஷயமானது பாதித்தம் இல்லாம நிராகரிக்கப்படாம எதுல இருக்கோ அதுதான் வந்து தத்துவம், அதுதான் தத்திய பாவஸ்தத்துவம்னு சொல்லிட்டு பா அப்படின்னு அது அது வந்து விருத்தி ஆயிருக்கு. அப்போ ஏம் எஸ் சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்திரம் வித்தியதே சத் பிரதிபக்ஷ, இப்ப சத் பிரதிபக்ஷத்துவம்னு சொல்லி சொன்னாங்க அபாதித விஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா அபாதித விஷயத்துவம்னா என்ன சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்கோசரம் அபாதித்தமான சாத்திய ரூபமானது இருக்கக்கூடாது, நிராகரிக்கப்படுறதா இருக்கக்கூடாது, இது இது நிச்சயமா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒன்று விஷயம் இருக்கக்கூடாது. ஒண்ணு, ரெண்டாவது சத் பிரதிபக்ஷம்னா என்ன, ஏவம் சாத்திய பாவ சாதகம் ஹேத்வந்திரம், ஏவம் எஸ்ய சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்திரம் வித்தியதே, சாத்திய அபாவத்தை நிரூபிக்கக்கூடிய சாத்திய அபாவத்தன்னா நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நெருப்பு எப்படிப்பட்டது, நெருப்பு குளிர்மையானது, ஏன் திரவியமா இருக்கிறதுனால, திரவியமா இருக்கிறதுனாலும் சொல்லி நீங்க நிரூபிச்சிட்டீங்க, ஆனா நெருப்பை தொட்டு பார்த்தா சொல்றது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நிராகரிக்கப்படுறது, அனுமான பிரமாணத்தினால சொல்லப்பட்ட ஒரு நியாயத்தினால நிரூபிக்கப்பட்ட விஷயம், அனுமான பிரமாணத்தினால சொல்லப்பட்டதுன்னு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நிரூபிக்க நிராகரிக்கப்படுறதா இருக்கு. அதனால சாத்திய அபாவ சாதகம், நீங்க சாத்தியம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அந்த சாத்தியம் அதாவது நெருப்பு குளிர்மை அப்படின்னு சொல்லி சாத்தியம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அந்த சாத்தியத்தை நிராகரிக்கிறதா வேற ஒரு கேத்து நீங்க கொடுத்தீங்கன்னா, வேற ஒரு காரணம், வேற ஒரு பிரமாணம் மூலியமா நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க, அது சத் பிரதிபக்ஷத்துவம். அப்படி சத் பிரதிபக்ஷத்துவம் இல்லாம இருக்கிறது அசத் பிரதிபக்ஷத்துவம், ஏன்னா அசத் பிரதிபக்ஷத்துவம் இருந்தா தான் நீங்க சொன்ன ஹேத்துவானது கரெக்ட். அதனால இது இச்சதே ச நாஸ்தியஸ்ய சோ அசத் பிரதிபக்ஷ, அப்படி பிரதிபக்ஷமானது எதிரானது இல்லாத இருக்கிற எந்த நிலையோ அதுக்கு பேரு அசத் பிரதிபக்ஷத்துவம். தஸ்ய பாவஸ்தத்துவம் இது போத்தியம், இங்கேயும் அசத் பிரதிபக்ஷத்துல தஸ்ய பாவ அப்படின்னு சொல்லிட்டு தத்துவத்தை அந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும். ಕೇವಲಾನ್ವಯಿತು ಚತುರೂಪಣ್ಣಂ ಏವ ಸ್ವಸಾಧ್ಯಂ ಸಾಧಿತು ಕ್ಷಮತೆ ಭಾಂಡಯ ವಿಧೇಯಕಮಾನ ಲಿಂಗಮಾನದು மூணு இந்த அஞ்சு வகையான நிலையில வரும். கேவலான்வை வந்து நாலு நிலையில மாத்திரம், நாலு நிலையில இந்த நாலு இந்த விஷயத்துல நாலு இருந்ததுன்னா மாத்திரம் போதும், அது தன்னுடைய விஷயத்தை நிரூபிக்கும். என்னென்னது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, தசிய விஷய தசிய விபக்ஷ விபரியேன தத் வியாபுத்தி விபரியா. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, விபக்ஷத்தை மாத்திரம் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மத்த தத்யாவிருத்தி விபரியாது, மற்றதெல்லாம் தானா நீங்கின மாதிரி ஆயிடுறது. அதனால கேவல வெத்திரேக்கி ததா தசிய சபக்ஷ விபரியேன தத் சத்துவ விபரியாதி. ஒன்னு விபக்ஷ வியாபுத்தி அப்படிங்கறது இதுல விட்டுறணும், கேவல அன்பையில விபக்ஷா வியாபுத்திங்கிறத விட்டுறணும். அதே மாதிரி கேவல வெத்திரிக்கில சபக்ஷ விப சத்துவம் அப்படிங்கறத விட்டுறணும். ஏன்னா வெத்திரேக்கியில சபக்ஷ சத்துவம் அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கவே இருக்க முடியாது, வேற ஒண்ணுமே இல்லையே, அதனாலதான் நீங்க அதை யூஸ் பண்றீங்க. புரிஞ்சுக்கோங்க, ஏன் அது ரெண்டுத்தையும் விடணும்னு சொல்லிட்டு, வேற எதுவும் அதுக்கு சம்பந்தம் இல்லாத இல்லவே இல்லை. உதாரணம் என்ன, ஆத்மா ஆத்மா ஆத்மா பத்தி நீங்க நிரூபிக்கும் போது என்ன சொல்றீங்க, ஆத்மா சொப்பிரகாசம்ங்கிறீங்க. எதெல்லாம் இப்படி சொப்பிரகாசம் இல்லையோ அதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு பாடம் பட்டம் கட்டம் ஏதாவது ஒரு உதாரணம் கொடுத்துட்டீங்க. இப்போ சபக்ஷத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மாவை தவிர வேற ஒண்ணுமே இல்ல, நிச்சயமா சொப்பிரகாசம் இருக்கிறது ஆத்மாவை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. உங்களுடைய கேத்து கேவலான் வெத்திரிக்கையிலோ கேவலான் வெயிலோ இந்த மாதிரி ஃபிட் ஆகாது. அதனால அந்த ரெண்டு விஷயத்த மாத்திரம், சமானத்தன்மை இல்ல விரோதத்தன்மை ஒரு இடத்துல, இன்னொரு இடத்த சமானத்தன்மை, ரெண்டுத்தையும் நீக்கிட்டு மீதினாலும் அப்படின்னு புரிஞ்சுட்டுணும். இப்படி உபதர்ஷித ரூபானாம் மத்தியே கதிபய ரூப உபபன்னத்துவாத் ஹேத்து அபாஷ ஏத்துவது ஆபாசந்தேதி ஏத்வாபாசாக. அப்படி எந்த வகையான விஷயத்தை நீங்க சொல்றீங்களோ, எந்த வகையான கேவலான்மையோ இல்ல கேவல வெத்திரிக்கையோ அன்பே வெத்திரிக்கையோ, இந்த மாதிரி மூணு லிங்கத்துல எந்த மாதிரியான லிங்கத்தை நீங்க பிரயோகம் பண்ணினாலும் சரி, இதுல கேவல அன்பே வெத்திரிக்கையில அஞ்சு, கேவலான்மை கேவல வெத்திரிக்கையில நாலு, இந்த நாலுத்திலயோ இல்ல அஞ்சுத்திலயோ ஏதாவது ஒண்ணுத்துல குழப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுத்துல பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு விஷயம் மாத்திரம் ஃபிட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. பஞ்சரூபத்தை என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பக்ஷ தர்மத்தம் பக்ஷ தர்மத்துல செட் ஆகல, இல்லட்டி சபக்ஷ சத்துவம் சபக்ஷத்துல இல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா போதும், ஒரு பிரச்சனையும் காமிக்க முடிஞ்சா போதும், அந்த ஹேத்து காலி. அதனால என்ன சொல்றாங்க, உபதர்ஷித ரூபான மத்தியே கதிபய ரூப உபபன்னத்வாது, இந்த ஒரு ஒரு நிலத்திலயும் நாலு அஞ்சுன்னு பல வகையான நிலை இருக்கிறதுனால ஒண்ணு இல்லாம இருந்தா கூட ஹேத்துவது ஆபாசந்தே இது ஹேத்வாபாசா, ஒண்ணு இல்லாம இருந்தா கூட அது ஹேத்து போல தோற்றமளிப்பது அப்படின்ற நிலை ஆனதுனால ஹேத்வாபாசம் அப்படிங்கிறது. ஹேத்துவை போல காரணத்தை போல ஆபாசந்தே தோற்றமளிக்கின்றது என்பதா அப்படிங்கறதுனால, ஏன்னா பா பிரகாசனே பா பிரகாசனே தாத்து அப்படி தோற்றம் அளிக்கின்றது அப்படின்னு அர்த்தம் ஆனதுனால ஹேத்வாபாசாக அப்படின்னு ஆறுது. உபதர்ஷித ரூபானாம் தத்துவம், தத்துவம்னு சொல்லி சொன்னா தத்துவம் ச அனுமிதி தத் கர்ணான்யதர பிரதிபந்தக யதார்த்தஞான விஷயத்துவம் வாதஸ்தலே, அனுமிதி தற்கரண அந்யதர பிரதிபந்தக யதார்த்தஞான விஷயத்துவம், அனுமதியும் அதனுடைய கரணத்தையும் தடை செய்யறதா, அனுமதி ஞானம் உண்டாகிறதா இல்லாம இருக்கிறதா, யதார்த்த ஞான ஸ்தலத்துல வந்து அனுமதியானது உண்டாக இருக்கிற நிலைக்கு ஹேத்வாபாசம் அப்படின்னு சொல்லி சொல்றது. வன்னிர் உஷ்ணைதி அனுமதி பிரதிபந்தகம், வன்னிர் உஷ்ணக அப்படின்னு வன்னிர் அனுஷ்ணக அப்படின்னு ஒரு வன்னிர் அனுஷ்ணக அப்படின்னு ஒரு அனுமானத்தை கொடுக்குறாங்க. வன்னிர் அனுஷ்ண சாத்தியம், வன்னி நெருப்பு எப்படிப்பட்டது, சூடு இல்லாது. ஏன் திரவியத்வாத்தின் ஏதாவது எடுத்து கொடுக்கறான் இந்த இடத்துல, இது பிரதிபந்தகம் அங்க சொல்லப்பட்ட ஒரு ஒரு விஷயத்திலயும் இந்த பிரதிபந்தம் வந்து என்னது சொன்னா நம்ம என்னது சாத்தியபாவ சாதகம் ஏத்துவந்திரம் விதித்தே சத் சத் சத் பிரதிபக்ஷ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தடையானது இங்க உண்டாருது. ஏன் எது ஞானம் உஷ்ணத்துவது வன்னி வண்ணவ் அனுஷ்ணத்துவ சாதகம் திரவியத்துவம் இது ஆகாரகம் தது விஷயத்துவஸ்ய ஸ்வரூப சம்பந்தேன திரவியத்வ ரூப ஹேத்வாபாசே சத்வாத் லக்ஷண சமன்வய. இப்போ நெருப்பு எப்படிப்பட்டது, நெருப்பு சூடானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பிரத்யட்சமா அனுபவம் அப்படிப்பட்ட பிரத்யட்சமான அனுபவமான நெருப்பு சூடானது அப்படிங்கிற இடத்துல திரவியத்துவம் அப்படின்னு ஒரு ஹேத்துவ கொடுக்குறீங்க நீங்க. இந்த இடத்துல தத் விஷயத்த ஸ்வரூப சம்பந்தேன நெருப்போட ஸ்வரூப சம்பந்தத்தோட சூடானது இல்ல, அதனால திரவிய ரூப ஹேத்வாபாசே திரவியம் அப்படிங்கிறது திரவியத்வாத் அப்படிங்கிறது ஹேத்வாபாசம், அதனால இந்த இடத்துல இது ஹேத்வாபாசம் அப்படின்னாரு. சொரூபம் எப்படிப்பட்டது, நெருப்போட சொரூபம் பிரத்யட்சமா நம்ம அனுபவம் பண்ணி பார்த்தா தொட்டு பார்த்தா சூடா இருக்கு, அதனால சொரூபத்துல அது நிராகரிக்கப்பட்டதா இருக்கிறதுனால ஹேத்துவாபாசம் அப்படின்னு சத் ஹேத்துவாரனாய சாத்தியதி. அங்க என்ன சொல்றது, ஹேத்துவாபாசாக்கு லட்சணம் கொடுக்கணும், யதார்த்த அப்படின்னு சொல்லி சொல்லணும். இங்க என்னது, யதார்த்த யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு. அனுமதி தற்காரண அந்நதர பிரதிபந்தக யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். யதார்த்த ஞான விஷயத்தம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் சொன்னது சத் ஹேத்துல போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசனம். இது அசத் ஹேத்துல, அதாவது ஹேத்துவாபாசத்துல இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனா. கட்டாதிவாரண அனுமதி தற்காரண அந்நதர பிரதிபந்தக இது வெறும் யதார்த்த ஞான விஷயத்தம்னு சொல்லி சொல்லிட்டா, கட்டம் பட்டம் முது எதெல்லாமே கூட யதார்த்த ஞான விஷயம் தான். பானைய பானையை தெரிஞ்சுக்கிறது யதார்த்த ஞானம். அந்த இடத்துல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசம் நீங்க என்ன சொல்றீங்க, அனுமதி தற்காரண அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. விபிச்சாரிணி அவ்வக்தி அவ்வியாப்தி வாரணாய தற்காரணிய தரதி அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு, அனுமதி யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, விபிச்சாரியில விபிச்சார நிலையில ஏதாவது எந்த இடத்த உண்டாகாதோ அந்த இடத்துல லட்சணம் போயிடும். அது நிராகரிக்கிறதுக்கோசரம் தற்காரம் அந்நியதாராத் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இதுல லட்சணத்துல அந்த சப்தத்தை சேர்க்க வேண்டியதா இருக்கு. சரி, ஹேத்துவாபாசம் அஞ்சு வகைன்னு சொல்லி சொல்லிட்டோம். அனைகாந்திகம் சப்யபிச்சாரோ அனைகாந்திக சப்யபிச்சாரம் முதல் வகை. அந்த சப்யபிச்சாரம் என்னது அப்படின்னா அனைகாந்திக அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் அனைகாந்திக. அந்த அனைகாந்திக எப்படிப்பட்டது அப்படின்னா சத்ரிவித சாதாரண அசாதாரண அனுபசம்ஹாரி பேதா. சாதாரண அனைகாந்திகம் அசாதாரண அனைகாந்திகம் அனுபசம்ஹாரி அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையா இருக்கு. அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, ஏக்கம் அந்த அபி ஏகாந்த அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றாக, ஒன்றாக சொல்லி சொன்னா எது ஒன்றாக, ஏக்கம்னா சாத்தியம், சாத்தியமானது முடிவாக ஒன்றாக நிலைப்பட்டது. சாத்தியம் இப்படிப்பட்டது அப்படின்னு நிச்சயம் எங்க இருக்கோ அது வந்து ஐகாந்திக. சாத்தியமானது இப்படித்தான் இப்படின்றது இல்லாம பல வகப்பட்டதா தோன்றதா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு அனிகாந்திக. அப்படி அந்த வியாப்தியானது நிரூபகம் நிரூபிக்கப்பட்டதா பல வகையா நிரூபிக்கப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்டதுக்கு அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி, அதுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா, தத்ர சாத்திய அபாவத் விருத்தி சாதாரண அனைகாந்திக. சாத்திய அபாவத் விருத்தி சாத்திய அபாவத்தை உடையதாக இருக்கும் நிலை. எதப்ப எங்க பேசிட்டு இருக்கீங்களோ அங்க சாத்தியமானது இன்மையில இருக்கணும். அப்படிப்பட்டதா இருந்தனா அது சாதாரண அனைகாந்திக. உதாரணம் என்ன, பர்வதோ வன்னிமான் பிரமேயத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேத்து கொடுக்குறீங்க. பிரமேயத்துவா அது பஞ்சம்யந்திரத்துல சொன்னதுனால ஹேத்து. திருத்தீயாந்தம் பஞ்சம்யாந்தம் வா ஹேத்து சொல்லியாச்சு. காரணம் மூணாம் வேற்றுமையிலயும் அஞ்சாம் வேற்றுமையிலயும் இருக்கலாம். இங்க அஞ்சாம் வேற்றுமை சொல்லியிருக்கு துவாத் அப்படின்ட்டு. துவாத்துங்கிறது அஞ்சாம் வேற்றுமை. அப்போ இங்க என்ன சொல்லுது, பிரமேயத்துவாத் அப்படின்னு சொல்லுது. பிரமேய விஷயமானதுனால அப்படின்னு சொல்லி, பிரமேயமானதுனால, பிரமேயம்னா விஷயமானதுனால. எது விஷயமானதுனால, பர்வதோ வன்னிமான் மலை நெருப்புடையது. ஏன், மலை விஷயமானதுனால அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அர்த்தம் ஒரு காரணம் கொடுத்துறீங்க. தூமத்துவாத் இல்ல பிரமேயத்துவாத் அப்படிங்கிறீங்க. பிரமேயத்துவ வன்னி அபாவதி ஹிரதய வித்தியமானத்துவாது. லட்சணம் பண்ண போனது நீங்க லட்சணம் பண்ண போனது நெருப்ப நிரூபிக்கிறதுக்கு எங்க பட்சத்துல மலையில. சாத்தியம் சாத்திய பாவம் இருக்கிற இடத்துல, சாத்தியமானது இருக்க முடியும் அப்படின்ற இடத்துல பிரமேயத்துவம்ன்ற ஹேத்து கொடுக்குறீங்க. பிரமேயத்துவம் மலையும், பிரமேயத்துவம் கடலும். சாத்தியத்தை நிரூபிக்க போறீங்க மலையில, ஆனா பிரமேயமா இருக்கிற கடல்ல சாத்தியமானது சாத்திய அபாவஸ்தலத்திலையும் போறது. நீங்க பண்ண போனது பட்சத்துல நீங்க நிரூபிக்க போறீங்க. சபக்ஷத்துல இருக்கு ஆனா விபக்ஷா வியாபிருத்தின்னு சொல்லி சொன்னீங்க. விபக்ஷத்திலேருந்து வியாபிருத்தி ஆகணும்னா விபக்ஷத்துல போகல. விபக்ஷம் சொல்லி சொன்னா சாத்திய அபாவான், விபக்ஷ நிச்சயத சாத்திய அபாவான், நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இடம் விபக்ஷம். நீங்க லட்சணம் பண்ண போனீங்க பட்சத்துக்கு, பட்சத்துல இருக்கு சபக்ஷத்திலையும் இருக்கு ஆனா விபக்ஷத்துல இல்லாம இருக்கணும். விபக்ஷத்திலையும் என்னது பிரமேயம், கடலும் பிரமேயம். புரிஞ்சுதான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு கேளுங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். மலை நெருப்புடையது, ஏன், விஷயமானதால், மலை விஷயம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அதுல நெருப்பு நிரூபிக்க போறீங்க. நிச்சயமா சமையலறையில இருக்கு, சமையலறை விஷயம், அதுல நெருப்பு இருக்கு, நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. அதே மாதிரி நிச்சயமா இல்லாத இடம் இது கடல், கடலும் விஷயம் ஆனா அதுல நெருப்பு நிச்சயமா இருக்காது. பிரமேயத்துவாத்துன்ற ஹேத்து பட்சத்துல சபக்ஷத்துல, பட்சம்னு சொன்னா சந்தேகம் இருக்கிற இடம், சாத்தியமான சந்தேகத்திற்கு இடமான இடத்துல அங்க இருக்கு. நிச்சயமா இருக்கிற இடத்துல சபக்ஷத்துல அங்கேயும் இருக்கு, விபக்ஷத்துல இருக்க கூடாது ஆனா அங்கேயும் இருக்கு. உங்க ஹேத்து பிரமேயம்னு சொன்ன ஹேத்து அந்த இடத்துலயும் இருக்கு. அதனால என்னது, இது சத்ய விசாரம், சாதாரண அனைகாந்திகம் சொன்ன முதல் ஹேத்வாபாசம். சாதாரணாதி திரய மத்திய இத்தியர்த்த தத்ர அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சாதாரண அசாதாரண அனுபசம்ஹாரின்ற மூணுல முதல் ஹேத்வாபாசம். அச விருஜே அதிப்பிரசக்தி இதி மாஸ்ம திருப்திய அத்த சபக்ஷ விருத்தித்வசியாபி நிவேஷாத். விருத்தத்துல இது இதே சாத்தியபாவ விருத்தி அப்படிங்கறது வந்து விருத்த ஹேத்துவும் கூட அப்படித்தான் இருக்கும். விருத்த ஹேத்துவும் கூட விருத்தம் சொல்லப்பட்ட மொத்தம் அஞ்சு ஹேத்துவாபாசம் சொன்னோம். அசித்த பாதித சத்ய விசாரத்துக்கு அடுத்தது விருத்த, ரெண்டாவது விருத்தம். அந்த விருத்தத்துக்கு சமான லட்சணம் தான் இருக்கும், அதுவும் இருக்காது சாத்தியபாவம் தான் இருக்கும். இப்ப அந்த லட்சணம் போயிடுத்து அப்படின்னு சொல்லி மாசிய திருப்திய ரொம்ப தப்பு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப அகங்காரம் காட்டிக்காத, ரொம்ப அழட்டிக்காத. திருப்தியன்னா அழட்டிக்கிறது, ரொம்ப அழட்டிக்காத. ஏன் அங்க சபக்ஷ விருத்தித்வசியாபி நிவேஷா, தங்க சபக்ஷத்துல இந்த இடத்துல அத்தன்னு புரிஞ்சுக்கணும். சபக்ஷத்துல இருக்கு, பக்ஷத்துல இருக்கு பிரமேயம், சபக்ஷத்துலயும் இருக்கு. ஏன்னா பிரமேயம் அது விபக்ஷத்துலதான் இருக்க கூடாது, ஆனா அங்கேயும் இருக்கு. அதனால பக்ஷத்திலயும் சபக்ஷத்திலயும் இருக்கு அப்படிங்கறதுனால இது பாதித்த ஹேத்துவுக்கு, பாதித்த ஹேத்வாபாசத்துல வராது. அதுதான் வித்தியாசம். பாதித்த ஹேத்வாபாசத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், பாதித்த ஹேத்வாபாசம் சபக்ஷத்துல இருக்காது, இது சபக்ஷத்திலயும் இருக்கும், அவ்வளவுதான். ஆத ஏமபி சுரூபாசித்தே தூஷணம் ஜாகர்த்தி இது மாவக கர்வம். திருப்பியும் அழட்டிக்காத ரொம்ப, திருப்பியும் கர்வம் தான், திருப்பம் திருப்தியம் கர்வம் இதெல்லாம் வந்து சமான அர்த்தகம் தான். திருப்பியும் அழட்டிக்காத. ஏன் சொரூபா சித்தி அப்படின்ற அஞ்சாவது சித்தி நீங்க பார்க்க போறது, அதுலயும் சுரூபத்துல இல்லாம இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல இங்க லட்சணம் போயிடுது, அதுவும் இதே மாதிரி தானே. சொரூபா சித்திக்கு லட்சணம் என்ன, ஆகாய தாமரை. அதுக்கு உதாரணம், அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சொரூபா சித்திக்கு ஆகாய தாமரை வாசனையுடையது, தாமரை என்பதால் புரிஞ்சு போச்சு. உண்மையில என்ன, ஆகாய தாமரைன்னு ஒண்ணு சுரூபமாவே இல்லை, அதுல வாசனை அப்படிங்கறத நிரூபிக்க போற நீ, அது எப்படி முடியும்? அப்போ அந்த மாதிரி சொரூபா சித்தியில சமானமா உன்னோட லட்சணம் போயிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன் பக்ஷ விருத்தித்வசியாபி ததாத்வாத், இங்க பக்ஷத்துல விருத்தி இருக்கு, பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம். சபக்ஷத்துல விருத்தி இருக்கிறதுனால உங்களுடைய பாதித்தம் நிகராரிக்கப்பட்டது. நீங்க என்ன பாதித்த விருத்தத்துல விருத்தமான ஹேத்வாபாசத்துல போயிடுன்னு சொன்னீங்களோ அதுல போகாதேன்னா சபக்ஷத்துல இருக்கு. அதே மாதிரி பக்ஷத்துலயும் இருக்கு, உங்களுடைய என்ன சுரூபா சித்தின்னு சொல்லப்பட்ட சுரூபா சித்தியோட ஹேத்வாபாசத்துல, ஹேத்வாபாசமான அஞ்சாவது ஹேத்வாபாசமான சுரூபா சித்தியில பட்சத்தில் இருக்கவே இருக்காது. ஆகாய தாமரைங்கிற பட்சமே இல்லையே. ஆனா இங்க பர்வதோ வன்னிமான், பர்வதம்ங்கிற சந்திக்த சாத்தியம் இடத்துல இருக்கு. புரியுதா? பட்சம் சபக்ஷம் விபக்ஷம்ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சிருந்தா தான் இது புரியும். பக்ஷம் அப்படின்னா சந்திக்த சாத்தியவான், சந்தேகத்துக்கிடமான சாத்தியமுடையது. சபக்ஷஹ சபக்ஷஹ அப்படின்னா பக்ஷமானது நிச்சயமா இருக்கிறது, சாத்தியமானது எங்க நிச்சயமா இருக்கோ. பக்ஷம் மலை நெருப்புடையது அப்படிங்கிறது, சபக்ஷம் சமையலறை நெருப்புடையது, நிச்சயமா இருக்கும் சமையலறையில நெருப்பு. விபக்ஷம் நிச்சயமா எங்க இருக்காதோ, கடல், கடல் நெருப்புடையது நிச்சயமா இருக்காது. அதனால பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் இது மூணுமே தெரிஞ்சுட்டா தான் அடுத்த லெவலுக்கே போக முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்ஷம் நிச்சயமா சந்தேகத்திற்கிடமா இருக்கிறது, சபக்ஷம் நிச்சயமா இருக்கிறது, விபக்ஷம் நிச்சயமா இல்லாதது. சந்தேகம் நிச்சயம் நிச்சயமா இல்ல, இதுதான் பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம். சந்தேகம் நிச்சயம் நிச்சயம் இல்லை, இந்த மூணுத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, விருத்தத்துல ஹேத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா போகாது. ஏன், சபக்ஷத்துல இருக்கு, நிச்சயமா இருக்கிற இடத்துல இருக்கு, அதனால அதுக்கு போகாது. சரி, அதுல போகாட்டி போகும், சொருப்பா சித்தியில போகும்னு சொல்லி சொன்னா பக்ஷத்துல நிச்சயமா இருக்கு. மலை அப்படின்ற இடத்துல சந்தேகம் இருக்கு, அதனால நீ சொன்ன சொருப்பா சித்தியில ஆகாய தாமரைங்கிற பட்சமே இல்ல, அதனால அதை பத்தி பேச பேசாத, அது இதுவும் வித்தியாசம் தான், வேறுபட்டதுதான் அப்படின்னு அது நிராகரிச்சாச்சு. அடுத்தது சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்தக பட்ச மாத்திர விருத்தி அசாதாரண. அதனாலதான் சொன்னேன் பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம். நல்ல தெளிவா ஞாபகம் புரிஞ்சுக்கணும், பக்ஷம் சந்தேகத்துக்கிடமானது, சபக்ஷம் நிச்சயமா இருக்கிறது, விபக்ஷம் நிச்சயமா இல்லாதது. சபக்ஷ சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்தக, சபக்ஷத்திலையும் விபக்ஷத்திலையும் இல்லாம, நிச்சயமா இருக்கிற இடத்துலயும் நிச்சயமா இல்லாத இடத்துலயும் இல்லாம, பக்ஷ மாத்திர விருத்தி பக்ஷத்துல மாத்திரம் இருக்கிறது, எது அசாதாரண அநேகாந்திக. ரெண்டாவது வகை அசாதாரண அநேகாந்திகங்கிறது சபக்ஷத்திலயும் விபக்ஷத்திலயும் இல்லாம பட்சத்துல மாத்திரம் நீங்க எங்க சொல்லி இருக்கீங்களோ அந்த இடத்துல மாத்திரம் தான் இருக்கு. நிச்சயம் இருக்க வேண்டிய இடத்துலயும் இல்ல, நிச்சயமா இல்லாத இல்லாத இடத்துலயும் இல்ல. அப்படி இருக்கிறது எதா சப்தோ நித்யா சப்தத்வாத், சப்தமானது நித்தியம் அப்படின்னு நிரூபிக்க போறீங்க. சப்த அப்படிங்கிற சந்தேக பட்சத்துல நித்தியம் அப்படிங்கறது நீங்க நிரூபிக்க போறீங்க. சாத்தியம் என்னது நித்தியம், பட்சம் என்னது சப்தம். இந்த இடத்துல சப்தத்துவாத்துங்கிற ஹேத்து கொடுக்குறீங்க. சப்தத்தன்மை உடையதால், சப்தமானது சப்தத்தன்மை உடையதால் அப்படின்ட்டு. பக்ஷமானது சப்தம், சப்தத்துல நிச்சயமா சப்தத்துவம் இருக்கும், சபக்ஷம் இருக்காது. விபக்ஷம் வேற இடத்து, சப்தம்னால சப்தத்தன்மையான சப்தத்தை தவிர வேற எந்த இடத்தையும் இருக்காது. சப்தத்தன்மை சப்தத்தை தவிர வேற எந்த இடத்தையும் இருக்காது, அதனால சபக்ஷத்திலையும் இருக்காது விபக்ஷத்திலையும் இருக்காது. புரிஞ்சுதா? சப்தத்தன்மை சப்தத்துல மாத்திரம் இருக்கும், பக்ஷத்துல மாத்திரம் இருக்கு, வேற எங்கேயும் இருக்காது. சபக்ஷத்திலையும் இல்ல, அதனால விபக்ஷத்திலையும் இல்ல. அதனால சப்தத்துவம் ஈ சர்வேபியோ நித்தியேபியோ அனித்யேபியஸ்ய வியாவிருத்தம் சப்த மாத்திர புத்தி, நித்தியம் அனித்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு சப்தத்துல மாத்திரம் இருக்கு. அதனால இது ரெண்டாவது வகையான அசாதாரண அனைகாந்திகம் அப்படின்ட்டு. சர்வே சபக்ஷா விபக்ஷாக தேபியோ வியாவர்த்த வியாவர்த்தே தீ சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவர்த்த, பக்ஷம் சபக்ஷத்திலேயும் விபக்ஷத்திலிருந்தும் நிராகரிக்கப்பட்டதா அதுல இல்லாம இருக்கு எதுவோ அது சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்த அப்படின்னு அர்த்தம். கேவல வெத்திரேக வெத்திரிக்கு வியாபாரம் அய தத் பின்ன இத்தியப்பி தேயம். இந்த இடத்துல லட்சணத்துல தத் பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஏன்னா கேவல வெத்திரிக்கில லட்சணம் போயிடும். கேவல வெத்திரிக்கு என்ன சொன்னோம், கேவல வெத்திரிக்குன்னு சொன்னா வெத்திரேக்கு மாத்திரம் வியாப்தி மது, வெத்திரேக்கத்தினால மாத்திரம் எதிர்மடையா மாத்திரம் நீங்க எதை நீங்க நிரூபிக்கப்பட முடியுமோ, எதிர்மடையா மாத்திரம் நிரூபிக்கப்பட முடியும் அப்படின்னா கேவல வெத்திரேக்கி. எதிர்மடையா எதெல்லாம் இப்படி இல்லையோ அதெல்லாம் அப்படி இல்ல, பட்சத்துல மாத்திரம் இருக்கு, சபக்ஷத்திலையும் இல்ல விபக்ஷத்திலும் இல்ல. அதனால எதெல்லாம் அப்படி இல்லையோ அதெல்லாம் இப்படி இல்ல அப்படின்ற எந்த இடத்துல வருதோ அதுல பிரச்சனை இடம். அதனால என்ன பண்ணணும், தத் பின்னம் அப்படின்னு சொன்னோம். அதாவது கேவல வெத்திரேக்கி பின்னத்தே சதி லட்சணம் எப்படி ஆகும், கேவல வெத்திரேக்கி பின்னத்தே சதி சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்த பட்ச மாத்திர விருத்தி அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் வரும். அடுத்தது சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் நமசிவாய். சைவம்.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: அவர் மலிந்தவர் வேடமும் அதான் நம்முடைய இதுதான். அதாவது நம்முடைய தேவாரத்துல எத்தனை இடத்துல வருது பாருங்க, பின்னாடி சொல்றேன். இதுக்குள்ள திருமுறையும் சொல்லணும் இல்லையா, அப்பதான சிறப்பா திருமுறைகள் எப்படி வருது. ஏன்னா சாத்திரம் தோத்திரம் எப்படி வருது, மலிந்த அவர் வேடமும்
7: இது அவர்களுக்கு சொல்லுறாரோ அல்லது பொதுமக்களுக்கு
6: சொல்லுறாரோ கேட்டா, பொதுவாக அவர்களை தான் சொல்லும், அவர்களை தான் சொல்லும். அவர்களை வந்து அந்த சீவன்முத்துடைய இயல்பு தான். இதெல்லாம் கூட நாம டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாது இல்லையா. நாம வந்து பொதுவாக அவர் என்ன சாதனை நிக்கிறார், எப்படி போறார் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆகினால பொதுவாக வந்து அந்த வேடத்திற்கு ஒரு தனி ஒரு வேடத்தை பார்த்து இகழாமல் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம்தான். மலிந்த அவர் வேடமும் ஆலயம் தானும் ஆலயத்தை தொழும், அவ்வளவுதான். இந்த தான் என்பது அசை, அதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது. இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இங்க மலம் வந்து மலத்தை அழுக்காகவும் கழுவி, கழுவினா அது ஒரு நீர், எதை கழுவணும் எதால் கழுவணும் ஒரு கேள்வி வந்துடல. கழுவி எதை கழுவ வேண்டும் எதால கழுவ வேண்டும் என்பது அங்கே உருவமாக வைக்கிறேன். ஆகவே மலங்கள் மலங்களாகிய அழுக்கை ஞான நீரினாலே கழுவி, அது தமிழில் குறிப்பு உருவகம்னு பேசும். குறிப்பு உருவகம், அது அதை வெளிப்படையா சொல்லல, சில விஷயத்த குறிப்பாக உணர்த்தலாம். அதுக்கு தமிழ் இலக்கணம், அதுக்கு ஒரு இலக்கணம் வச்சாங்க, குறிப்பு உருவகமாக அந்த அந்த மரங்களை ஞான நீரினாலே கழுவி அன்பரோடு மருகி அந்த சிவனடியாளர் கூட்டத்தில் நமக்கே வேற ஒன்றும் இல்லை. அந்த அடியாளர் கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்தில் இருக்கிறது பெரிய சிறப்பு தான். இப்ப வேற எங்கேயோ உட்காந்துருந்தா இந்த சிந்தனை வருமா, உங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் வருமா? நிச்சயமா வராது. ஆகையினால அந்த அவர்களோடு மருவு, அடியாரோடு மருவுதல், அப்புறம் ஆலயம், இந்த மூணு விஷயம் சொன்னார். அதாவது அந்த நேயம் அணிந்தவர்களுடைய வேடம், அப்புறம் ஆலயம், அப்புறம் அன்பர்கள். இவற்றை அவர் என்ன சொல்வாங்க, தொழும் என்று சொன்னால் அங்க என்ன சொன்னாரு, அங்க ஒரு சிறப்பு சொன்னார், ஒரு இலக்கணம் என்ன சொன்னாருன்னா, அந்த சீவன் முத்தர்களுடைய இயல்பை சொல்லுவதனால அவர்களை தொழுக என்று சொன்னால் அவர்களுக்கு விதிப்பது மாதிரி ஆயிரும். விதி வாக்கியமாக சொன்னால் தொழுக அப்படின்னு சொன்னா விதி வாக்கியமாயிரும். அப்ப அவர் சீவன் முத்தர்களை போய் அது விதி வாக்கியமா சொல்லக்கூடாது. ஆகவே அது சொன்னாங்க, அதற்கு இலக்கண வாக்கியம், அந்த இயல்பு பற்றி சொன்ன. இங்க குறிப்பு என்னன்னு கேட்டா, அவர்களுக்கு இலக்கணமாகவும் நமக்கு விதிமுகத்தாலும் கூறுகிறார். ஜீவன் முக்தாசு இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ், ஃபார் அதர்ஸ் இட் இஸ் பிரிஸ்கிரிப்டிவ். இந்த டிஸ்கிரிப்டிவ் பிரிஸ்கிரிப்டிவ் சொல்றீங்களா இங்கிலீஷ்ல, அதை தான் என்ன சொல்றதுன்னா இலக்கண வாக்கியம், விதி வாக்கியம். ஆகவே சீவன் முத்தர்களுக்கு இலக்கணமாகவும் நமக்கு விதியாகவும் உணர்த்தினார். இப்ப இன்னொன்னு என்ன பாருங்க, இந்த செம்மலர் நோன்தாள், அதாவது இறைவனுடைய திருவடிய ரெண்டு விதமா சொன்னார். ஒன்று மலர் போன்ற திருவடி, இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, ரெண்டு நோன்தாள். மலர் வந்து மென்மையா இருக்கும், அது அந்த மலருக்கு அவருடைய திருவடிகளுடைய ஒரு கருணையை சொல்ற. ஆனா அதே சமயத்துல மலர் மென்மையா இருக்கும் இல்லையா, மலர் மென்மையா இருக்க மாதிரி திருவடி மென்மையா இருக்குன்னு நினைச்சாரு. வலிமையுடையதாள், நோன்தாள் என்றால் அர்த்தம் வலிமையுடையதாள். அது என்ன வலிமையுடையதாள், எதனால வலிமை வந்தது, அங்க ஒரு சிறப்பு. தமிழ் இலக்கணம் இது பேர் முரண் தொடைன்னு பேரு, முரண் தொடை. மெல்லி இங்க மெல்லியங்கிறாரு, அங்க வல்லியங்கிறாரு. செம்மலர் என்பது மென்மை, நோன்தாள் என்பது வன்மை. மென்மையும் வன்மையும் சேர்த்து சொல்றதுனால அதுக்கு பேரு முரண் தொடை. முரண் தொடைனா துடுக்கப்பட்டது. தொடு என்ற வாக்கியத்தை தான் தொடை. உடம்புல கூட அப்படின்னு கேட்டா தலை, அதுக்கு ஏன் தலைன்னு பேரு, எல்லா உறுப்புகளையும் தலைமைப்பாடு உடையது தலை. கால், இந்த முழங்கால் வரைக்கும் என்ன பேரு, தமிழ் இலக்கணம் தமிழ் இதுபடி முழங்கால் வரைக்கும் தான் கால். இந்த அறை வந்து இடுப்ப வந்து அறை நாங்க. இதை தொடைன்னு ஏன் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, காலையும் அறையும் தொடுப்பதனால தொடை. அதாவது என்ன, அதாவது சொற்கள் வந்து பாருங்க என்ன விஷயம். இப்ப வீடு பாருங்க, படி நிலை, வீட்டில் ஏறினா எல்லாருமே படி இருக்கும், படி. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நிலை. அதுக்கப்புறம் உள்ள வந்து வீடு. அப்ப என்ன அர்த்தம், படி என்பது படிங்கிற அதையும் ஞாபகப்படுத்துது. படிச்சா காணாது, நீ படிச்சபடி நிக்கணும் இல்லையா, நிலை, நிலைச்சு நில்லு படிச்சபடி, நிலை, அது படி சொல்ப. அங்க விடு, அது ஏன் வீடுன்னு வச்சாங்க, விடு என்பதுதான் வீடுன்னு ஆகுது இல்லையா, உள்ள வீடு. என்ன கேட்டா, எல்லா துன்பங்களும் வந்தவொடனே என்னது விடுபட்டு போய் விடுகிறது. வெளியில போனா மழை வெயில் எல்லாம் இருக்குது, உள்ள வந்து வீட்டுக்கு வந்தோன்னு அப்பா அப்படிங்கிறது. சில பேருக்கு வீட்டுக்கு வந்தவங்க பிரச்சனையே
8: ஆரம்பிக்குது,
6: அது அவர்கள் செய்த வீண. சில பேருக்கு பிரச்சனையே வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஆரம்பிக்குது. ஆகவே இங்க வந்து நோன்தாள் ஏன் சொன்னாருன்னா, அது ஏன் அந்த வலிமை எது நோக்கி வருதுன்னா, எல்லா ஆன்மாக்களுடைய வினையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா. அதாவது அந்த அவருடைய சொன்ன நீதிப்படி நடக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய வினை அத்தனையும் என்ன பண்றாருடைய திருவடியிலே தாங்கிக் கொள்கிறார். திருவருகாட்டுப்படையில வருது இந்த வார்த்தை, இதே வார்த்தை ஐயா நிறைய நல்லா நூல்கள் படிச்சிருக்காங்க. உருணர் தாங்கிய மதன் உடை நோண்டாள், செருணர் தேய்த்த செல் உரல் தடக்கை. திருவருகாட்டுப்படையில் இந்த வார்த்தை அப்படியே வருது. உருணர் தாங்கிய மதன் உடை நோண்டாள், நோண்டாள் அதாவது அவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் எல்லாம் உருணர்கள், அவனுடைய திருவடியை அடைய முடியாதவர்கள் சிறுநர்கள். இந்த வார்த்தையை பாரு, உருணரை என்ன பண்றாரா, திருவடியினால தாங்கிக் கொள்கிறார். ஆனா திருவடியை அடையாதவர்கள் என்ன பண்றாரு, கையினால செல் உரல். அதாவது இறைவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, நாம என்ன பண்றோம், நமக்கு வேண்டியவர்களே கையினாலே அணைத்துக் கொள்கிறோம்,

காலால தாங்கிக்கிறாரு, மற்றவங்கள கையால உதைக்கிறார். திருவடியுடைய சிறப்பு, இறைவன் திருவடியுடைய சிறப்பு அதான் உருணர் தாங்கிய மதன் உடை. மதன்னா அந்த ஆணவம், மதன் உடை நோண்டால் செருணர் தேய்த்த செல் உரல். செல்னா என்னதான் இடி, உரல் அப்படின்னு இடி போன்ற கை, செல் உரல் தடக்கை. அதே போல முரண் தொடையாக அப்படி மலர் வந்து மென்மையான மலர்தான் இருக்குது, ஆனாலும் அது என்ன பண்ணுதா எல்லாவற்றையும் அதனால எடுத்து சுமப்பானைனர். திருவருட்பாடி ஆசிரியர் என்ன சொன்னா, இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பெயர்ல ஒரு பெயர் வந்து எடுத்து சுமப்பான், கர்ம சமர்ப்பணம். அது சிவபூஜையில் அதுக்கு பேரு கர்ம சமர்ப்பணம்னு பேர். நான் செய்கின்ற வினைகள் எல்லாம் இறைவனிடத்திலேயே நான் ஒப்படைத்து விடுவது, கர்ம சமர்ப்பணம். அப்ப எல்லா வினைகளையும் ஏற்றுக்கொள்வதனால அது என்னது, அது மிகவும் வலிய தாழ் தானே. இவ்வளவு ஆன்மாக்கள் செய்கிற வினைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும், எவ்வளவு வலிமை ஏற்படுவதில்ல. அதனால அங்க ரெண்டையும் சொன்ன, செம்மலர் தான் ஆனாலும் அது நோன்தாள் தாங்கக்கூடியது என்று அதை முரண் தொலைல வச்சு காட்டாரு. இது அவருடைய நிலை. இன்னொன்னு அவருடைய இன்னொரு நிலையை நீ பார்த்துக்கொள். அதாவது அவர்கள் வந்து அந்த சீவன் முத்தர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அப்படி அந்த இது எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த பிராரத்தவினை தாக்காமல் வந்து இருப்பதற்காக. அதனாலதான் மகா காசிவ முனிவர், எவ்வளவு பெரிய கதை புராணம் கேட்கறீங்க, எவ்வளவு பெரிய முனிவர் காசிவ முனிவர், ஆனாலும் அந்த மாயிண்டத்திலே ஒரு மயக்கம் வந்து விட்டது. அதே போலதான் விஸ்வாமித்திர முனிவர் மேனக இடத்திலே மயங்கினார், திருமால் வந்து பிரந்த இடத்திலே மயங்கினார், திருமால் பிரம்மன் வந்து திலோத்தம இடத்திலே மயங்கினார். தான் படைத்த பெண்ணை கண்டே ஆகிய என்ன பண்ணா பிரம்மா, என்ன பண்ணா சங்கல்பம் பண்ணா, இதுவரைக்கும் ஒரு அழகுல யாருமே பீட் பண்ண முடியாது, அப்படி ஒரு அழக படைக்கணும்னு படைச்சான். எப்படி படைச்சான்னா, ஒவ்வொரு பாட்டா எள்ளி எல்லா திலம்னா எள்ளுன்னு அர்த்தம், திலோத்தமை எள்ளி எல்லா படைச்சான். அதனால இது பேரு திலோத்தமை, தில் என்றால் எள்ளுன்னு அர்த்தம், தில்லிக்கா தேல். இதுக்கு போனீங்கன்னா, டெல்லிக்கு போனீங்கன்னா நல்லெண்ணிக்கு என்ன சொல்லணும்னா, இந்தியில தில்லிக்கா தேல், தில்லின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் என்ன, தில்லி வந்தனால தில்லிக்கா தேல், தில்லிக்கா தில்லுன்னா எள்ளு, எள்ள இருந்து வர்ற என்ன தில்லிக்கா தேல்ங்கிறத இந்த இந்தியனுடைய இந்தி வார்த்தை, செசாமி ஆயிலுக்குள்ள இந்திய வார்த்தை தில்லுனா எள்ளு, அதான் தில் என்பது தைலம்ங்கிற வார்த்தை வந்து அதுல இருந்து தில்லுல இருந்து வரதான் தைலம். அது அந்த அப்படி படைச்சானா, அதாவது அந்த எள்ளி எல்லாம் படைச்சானா, எள்ளளவு எள்ளளவு பார்த்து படைச்சான். அதனால பேரே திலோத்தமை. அந்த திலோத்தமையை பார்த்தவன என்ன இவனுக்கே, அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியான சொல்ல மாணிக்கவாச சுவாமி, அத சேக்கலார் சுவாமியில என்ன சொல்லுவாருன்னா, சம்பந்த பெருமான் பாருங்க, அவருடைய சம்பந்தர் இருக்கு, சம்பந்தரை சொல்லும் போது எடுத்து அந்த கதையை சொல்ற, சம்பந்தர் வந்து அந்த பெண்ணை பூம்பாவை அப்படியே எழுப்பி காட்டுறார், மிக அழகான ஒரு பெண். இதுல என்னன்னு கேட்டா, அந்த பெண்ணை பெற்ற தந்தையே என்ன சொல்றாருன்னா, இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் வேற சொல்ற, தேர் இஸ் நோ ஆப்ஸ்டக்கிள். அது வேற ஏதாவது வன்முறையோ அல்லது வேற மாதிரி இது அது ஒண்ணும் இல்லை, தி லைன் இஸ் வெரி கிளியர். ஆனா சம்பந்தர் என்ன பண்றாரு, அந்த சிவனையை செஞ்சிட்டியாருக்கு என்ன சொல்றாரு என்றால், நீ ஒரு வகையில தந்து நான் ஒரு வகையில தந்தேன், என நீ முதல்ல பெத்து கொடுத்த பெத்தா நீ தந்தை, இப்பொழுது மறுபடியும் உயிர்ப்பிச்ச கொடுத்த நானும் ஒரு தந்தை தானே, ஆகினால நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் பாக்குறான். அந்த பூம்பாவை பெண்ணை எப்படி பாக்குறான்னு சொல்லும் பொழுது சேக்கலாண்டர்ல வச்சாரு ஒரு அடி, பாருங்க, எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவள் எழிலின் வெள்ளம் நன்னுனான் முகத்தார் கண்டார், அவளிலும் நல்ல ஆள் தன்பால் புண்ணிய 16 ஆண்டு எய்தும் புகழி வேந்தர் கண்ணுதர் கருணை வெள்ளம் 1000 முகத்தார் கண்டார். சில அந்த பிரம்மதேவன் வந்து அவரை பார்க்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டதுன்னா, கடுமையான கிழவன், எண்ணிலாண்டு எய்தும் வேதா. ஆனா ஞானசம்பந்தர் பார்க்கும்போது பாருங்க, ரைட் டைம் கரெக்டா, அந்த பெண்ணுக்கு 12 வயசு, இவருக்கு 16 வயசு. நான் சொன்னேன் சைவர்கள் 16 வயதுலன்னா ரெண்டு பேரும் ஞாபகத்துக்கு வரணுமே, ஒன்னு சம்பந்தர் இன்னொரு கண்ணப்பன், ஏன்னா ரெண்டு பேருக்கும் 16 வயசுல முத்தி, சம்பந்தருக்கும் 16 வயசுல முத்தி, கண்ணப்பருக்கும் 16 வயசுல தான் முத்தி. மார்க்கண்டேயன் அது அது 16 வயசு தான், திருமுறைகள்ல சொல்ல நாயன்மார்கள் எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவள் எழிலின் வெள்ளம் நன்னு நான் முகத்தார் கண்ட

0: அவனுக்கு நாலு முகம் வேற, ஏன்னா டிஃபரெண்ட் ஆங்கிள் பார்க்க முடியும் அவனால. ஆனா அவளிலும் நல்லா அன்பால் புண்ணிய 16 ஆண்டு எய்தும் புகழி வேந்தர் கண்ணுதர் கருணை வெள்ளம் ஆயிரம் முகத்தார் கண்ட. என்ன பார்த்தாரா அவன், என்ன பார்த்தான்னா அந்த அழகை பார்த்தான். ஆனா சம்பந்தர் என்ன பாக்குறாரு, அழக பார்க்கலையா, சிவபெருமானுடைய கருணை வெள்ளத்தை பாக்குறாரு பார்வை. அது என்னன்னு கேட்டா, அதுதான் என்னன்னு கேட்டா, அந்த முத்தர்கள் அந்த இச்சா ஞான கிரியைகளை புறத்தே செல்ல விடாமல் அந்த அந்த நிலையிலேதான் அவர் இருப்பார். அவருடைய இச்சை எங்க பண்ணும்னா சிவனடியார்களுடைய வேடம், சிவாலயம், அவற்றின் மேலேதான் அவருடைய எண்ணமெல்லாம் போகுமே வெளியே வேற எங்கேயும் அந்த இச்சை செல்லாது. ஆகினால் என்ன பெற முடியாது, இன்னொரு பிறவிக்கு அது ஒரு வித்தாக. திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, தவா பிறப்பினும் வித்து இருக்கு இல்லையா, அந்த தவா பிறப்பினும் வித்துக்கு அது வந்து அடிகோளாக இருக்காது. அதனாலதான் இந்த இதை வந்து மாணிக்க வாசகர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டார். அதாவது மெய்கண்டார் சொன்னதை விட மாணிக்க வாசகர் அடிச்சிட்டார். அச்சப்பத்துக்குற ஒரு பதியமே பாடிட்டார். அச்சப்பத்துல பூராமே என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாம் எதிர்மறையில வச்சு சொல்ற. நான் யாரை பார்த்து பயப்படுறேங்கிறார். வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. எல்லாருமே யாரை பார்த்து நான் பயப்படுறேன் தெரியுமா, கட்டிலாத எம்பெருமானை கட்டிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. எல்லா தேவர்களையும் சிவபெருமானோடு ஒப்ப நோக்குகிறார்களே அவர்களை பார்த்து நான் அஞ்சுகிறேன். அருவராதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. சிவபெருமானத்திலே அம்பிலாதவரை கண்டால் நாம் அம்மனாம் அஞ்சுமாறே. அழியிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. ஆளலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. எப்படி அறிவிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. அது ஒரு இடத்துல சொன்னாரு, திருமுண்டம் தீட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. திருமுண்டம், முண்டம்னா என்ன தெரியுமா, முண்டம் என்று சொன்னால் அதாவது விபூதி பூசுகின்ற முறையில ஒன்று உத்தூழனம் இன்னொரு திரிபுண்டரம். இந்த திரிபுண்டரமாக விபூதி அணிவதற்கு தான் முண்டம்னு பேர், முண்டம். சிவ தீட்சை இல்லாதவர்கள் முண்டமாக அணியக்கூடாது. சிவ தீட்சை பெற்றவர்கள் எப்படி அணிய வேண்டும் என்றால், அவர்கள் ரெண்டுக்கு வேறுபாடு. சிவ தீட்சை பெற்றவர்கள் அந்த சிவபெருமானுக்கு செலுத்துகின்ற அந்த விபூதி இருக்கு இல்லையா, அவருக்கு வந்து அபிஷேகம் செய்த நீரோ அவர்களுக்கு நிவேதனம் செய்த நீரையோ மட்டும்தான் அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே கடையில வாங்கி அப்படியே பூசினா பலனே கிடையாது. கடையில விபூதி வாங்கி அப்படியே பூசினா அதுக்கு எந்த பலனும்
1: கிடையாது.
0: அந்த ஆலயத்திலே சிவபெருமானுடைய திருமேனியிலே பட்ட நீரை அப்படியே உத்துழனமா அதை வந்து குழைக்கக்கூடாது. எப்பொழுதுமே ஆலயத்துல கொடுக்குறாங்களா அந்த நீரை வந்து என்ன செய்யக்கூடாது, குழைக்கக்கூடாது. அது அதுக்கு பேர் அபிமந்திரித்தல். சைவ சித்தாந்த வார்த்தையில் அதுக்கு பேர் அபிமந்திரித்தல். ஆனால் சிவதீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் என்ன செய்யலாம் அவங்களுக்கு கேட்டா, அவர்கள் திரிவுண்டரமாக அணியலாம். அந்த திரிபுண்டரமாக அணிவதும் அந்த சிவபெருமானுடைய நின்மால்யத்தை திரிபுண்டரம் அணியக்கூடாது. அந்த விபூதி எப்படி இருக்கணும் சொல்றார். அதனாலதான் முழுநீருன்னு சொல்றார், முழுநீரு ஊசிய முனிவருக்கும் அணியே. அந்த முழுநீரு என்பதற்கு என்னன்னு சேக்கலார் விளக்கம் கொடுப்பார், அது அந்த பகுதியை நீங்க படிக்கணும். அந்த மாதிரி நீரை அவர்கள் அந்த அபிமந்திரித்து பஞ்சகலா மந்திரங்கள் சொல்லி அபிமந்திரித்து அதை திரிபுண்டரமாக அணிய வேண்டும். முண்டம் என்று சொன்னால் என்ன பொருள், திரிவுண்டரமாக விபூதி அணிதல், அதுதான் முண்டம்னு பேர். அது இதுலயும் வரும் பெரிய புராணத்துல, நம்ம திருநீலகண்ட நாயனார் புராணத்திலையும் முண்டம்ங்கிற வார்த்தையை சேர்க்கலார்
1: சொல்வேன்.
0: நம்ம தலையில்லாத முண்டம்னு சொல்றோம் உலகத்துல முண்டம்னு, அதுதான் இவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். முண்டம் என்று சொன்னால் அந்த மாதிரி கொள்ளக்கூடாது என்பதற்காக தான்.
1: நாங்கள்
0: வீட்டில் வச்சிருக்கிற திருப்பம் கோயில அணிந்து கொள்ள வேண்டும். அந்த உத்துடனமாக அணியும் போது அது சில முறைகள் சொல்லிருக்காங்க எப்படி அணிய வேண்டும். இல்ல அது வந்து எப்பயுமே கோயில வந்து படங்களை பார்த்து கொண்டு திருவுருவங்களை பார்த்து கொண்டு அணியக்கூடாது. எதிர் திசை இருந்துதான் எல்லாருமே செய்யற தப்பு. சாமிக்கு முன்னாடி வாங்கி அப்படி அணியறீங்க பண்ணக்கூடாது. திரும்பி கொண்டுதான் அணிய வேண்டும். சுவாமி எதிர் திசையில இருந்து கொண்டுதான் அணிக்கணும். வாங்கறது இப்படி வாங்கணும், அது வந்து வாங்கும்போது இப்படி வாங்கணும். எது வாங்கணும்னா அந்த முத்திரை கோகர்ண முத்திரை, கோகர்ண முத்திரையினாலே வாங்க அப்படிதான் வாங்கணும். உபயம் வாங்குறது அந்த வந்து கட்டவரல் நீட்டி நிற்கக்கூடாது, கட்டவரல் நீட்டி கொண்டு இருக்கக்கூடாது, கட்டவரலை வைத்துக் கொண்டு இப்படி கோகர்ணம், இது பேரு பசுவினுடைய காது போல, கோகர்ணம்னா பசுவினுடைய காது மாதிரி இருக்கும் அது வச்சுங்கன்னா, அப்படிதான் வாங்கணும். அதுபோல விபூதியை கொடுக்கும்போது என்ன பண்றீங்க, இப்படி மிருகிய முத்திரை, நீங்க யாருக்காவது விபூதி கொடுத்தா இப்படிதான் கொடுக்கணும். மிருகிய முத்திரை, மிருகினா மா. அதே மாதிரிதான் புஷ்பம் எடுத்து போடும் போது இப்படிதான் போடணும். புஷ்பத்தை வந்து பூவை வந்து அதாவது இந்த புஷ்பாஞ்சலின்னு செய்வாங்க, நிறைய கூட கூடையா வச்சுக்கிட்டு அப்ப வந்து இப்படி எடுக்கலாம். மத்த நேரத்துல ஒரு பூவை மட்டும் எடுத்தா இப்படிதான் எடுக்கணும். பூசை எடுத்து மிருகி முத்திரை அல்லது மான் முத்திரைன்னு தெரியும். அதுபோலதான் மிருகி, மிருகின்னா மான்னு அர்த்தம். ஒரு மானுடைய கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, மானுடைய மானுடைய வாய், மானுடைய கொம்பு. உருவத்துக்கு ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் ஒரு பெயர் சொல்லிடுறாங்க, அது ஒரு முத்திரை. ஆமாமா, நாட்டிலேயே முத்திரை இருக்கல, முத்திரைங்கிறது கைவிரல்களால. ஆமா, இந்த கைவிரல்களால செய்வதுதான். அதனாலதான் அந்த முத்திரை என்ற அந்த அந்த சொல்ல வைத்துதான் தமிழ்ல செய்கைன்னு வந்து, செய்கை அவனுடைய செய்கையெல்லாம் சரியில்லைங்கிறோம். இந்த செய்கை என்று சொன்னால் அதுக்காக சொல்லல, அவனுடைய ஆக்டிவிட்டிஸ், அவனுடைய குண தப்புன்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய முத்திரை தப்புங்கிறது தான் செய்கைன்னு வந்தது. கை செய், கை செய்தான் செய்கை. அது கை, கையால் செய்யப்படுவது அது. பின் முன்னதாகத்தொக்க ஆறாம் வேற்றுமை தொகைன்னு எழுதுவாரு. அதாவது நுனிக்கொம்பர் வரும்போது தமிழ் இலக்கணத்துல பின் முன கடைக்கண் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன, கடைக்கண் என்று சொன்னால் கண்ணினுடைய கடை, கண்ணினது கடைதான் கடைக்கண். அப்ப முதல்ல சொல்லும் போது கடைக்கண்ணுங்கிறீங்க, ஆனா விரிக்கும் போது கண்ணினது கடை. அப்போ பின் முன்னதாக தொக்க ஆறாம் வேற்றுமை தொகைன்னு பேர் இலக்கணத்துல. அது எல்லாத்துக்கும் இலக்கணம். அதாவது அது ஒண்ணு. இன்னொன்னு, இறைவனை வந்து எப்பொழுதுமே ஃபேஸ் டு ஃபேஸ் வணங்கப்படாது. இறைவனை கும்பிடும் போது இப்ப நால்வர்களே யாரை கும்பிட்டாலும் பெரியவர்களை கும்பிடும் போது ஃபேஸ் டு ஃபேஸ் கும்பிடக்கூடாது. அதாவது அவர்களுடைய கடைக்கண் தான் நம்ம மேல படணும், நேருக்கு நேராக இருந்து வணங்கக்கூடாது. அதே பெரியவர்களையும் வணங்கக்கூடாது, இறைவனையும் இப்படி வணங்கக்கூடாது. அதே போனா இறைவனுக்கு செலுத்தும் போது இந்த விரல் வந்து எப்படி நிக்கணும், இப்படி கும்பிடக்கூடாது. இந்த இடதுகை கட்ட விரல் இருக்கு இல்லையா, அது உள்ள இருந்து வலதுகை பெருவிரல் இப்படி இருக்கணும், இப்படிதான் வணங்கணும். கட்ட விரல் நீட்டி நிக்கக்கூடாது. அஞ்சலி, அஞ்சலி முத்திரை. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் முத்திரைகள், 64 முத்திரைகள் இருக்கு. 64 முத்திரைகளை நாம வந்து தினந்தோறும் அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துகிட்டே இருக்கும். பழக்கத்துக்கு வந்தாலும் டிரைவிங் படிக்கும், முதல்ல எப்படி டிரைவிங் படிச்சீங்க, அத்துபடி ஆகி போச்சுன்னா என்ன வருது, நம்மளுடைய கையை வைக்கணும் காதல் அப்படி நம்ம பார்க்கல, வாட்டர் ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லையா, அது போல வந்து கொண்டு இருக்கும். அது வர வர நரம்பு மண்டலங்கள் முறுக்கி ஏறும். சோ பெர்ஃபெக்ட் நர்வஸ் சிஸ்டம் முத்திரையில போன அப்படி வச்சிருக்கான். எல்லாமே அந்த உடலுக்கு நன்மை செய்து சேர்த்தே தான் வச்சிருக்கிறான். அது போல இவர் சொன்னார். அதே போலதான் அடியார்கள், ஒன்று வந்து அந்த திருமுண்டம் தீட்டப்பெறாத தீண்டப்பெறாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாலை என்ன சொல்ல, அப்ப என்ன மாதிரி இவர் சொல்ல, அதுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு கொடுக்கிறார், அந்த வேடத்திற்கு அவ்வளவு சிறப்பு ஞானிகள் கொடுக்கிறார்கள். அதே போலதான் அடியார்கள் சொல்லும் போல சொன்னார், உடையாள் உண்டன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனு அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியார். எனக்கு என்ன வேணும்னாரு, மாணிக்க வாசர் பாருங்க, அவரு மாணிக்க வாசருடைய கேள்வி என்னன்னு பார்த்தா என்ன இறைவன் கேட்கிறாரு, எதெல்லாம் வேண்டாம் சொல்றார், கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு, இந்திர பதவி, சந்திர பதவி, வைகுண்ட பதவி, இதெல்லாம் நீ சும்மா கொடுத்தா கூட எனக்கு வேண்டான்ட்டேன். கொள்ளேன் புரந்தரன், புரந்தரன் இந்திரன், புரந்தரன் மால் அயன் வாழ்வு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆனா என்ன வேணும்னு கேட்கும்போது சொல்றாரு, என்ன சொல்ற, அடியார் நடுவுள் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியார். எனக்கு வேற ஒண்ணும் செய்யலாம், சிவனடியார்கள் மத்தியில் இருக்குமாறு பண்ணா போதும். அந்த மந்திரம் சொல்லும்போது என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, உடையாள் உன்ன நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி. அது என்னன்னு கேட்டா அவருடைய நிலை எப்படி இருக்கு, சிவ சிவ, அதாவது சிவமும் சக்தியுமா எப்படி இருக்கு, சிவ சிவ, அதாவது சிவம் சக்தி, சிவம் சக்தி. இந்த பகவான் வந்து சிகரத்துக்குள்ள அடங்கலாம், இப்ப வா என்பது அருட்சக்தி, சி என்பது சிவம். ஆக என்ன சொன்னது, இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, உடையா நீ உன்னுடைய நிலை என்ன, உடையாள் உன்ன நடுவிருக்கும். உடையாள், இந்த உடையாள் வந்து இந்த பக்கம் என்ன இருக்கு, இங்கேயும் சி இங்கேயும் சி, சி எப்படி இருக்கு, இங்கேயும் வா இங்கேயும் வா. அப்போ இந்த அருட்சக்தியானது ரெண்டு சிக்குள்ள இருக்கு. இந்த சி எப்படி இருக்கு, ரெண்டு வகாரத்துக்குள்ள இருக்கு. அதனால சொன்னார் உடையாள் உன்ன நடுவிருக்கும், அருட்சக்தியானது உன்னுடைய நடுவில் இருக்கிற. அப்புறம் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, இந்த பகுதியை பார்த்தா உடையாள் நடுவுள், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, இதுதான் உன்னுடைய நிலை. ஆனால் எனக்கு என்ன வேணும்னாரு, இருவீரும் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால். அது என்னன்னா அதான் நம்ம படிச்சது, அதான் சொன்னோம் இல்லையா, எந்த மந்திரம், அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரம். அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஓதக்கூடிய தகுதி எனக்கு கொடுத்தா போதும். அதனால என்ன சொன்னாரு, சிவய சிவ மந்திரம் இல்லையா.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு அடியார் பெருமையும் சுந்தரர் வாழ்வும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: பிரசூடி அடுத்தது சொல்ல பாருங்க, அடுத்தது உங்களுக்கு கவனிக்க வேண்டிய வார்த்தை. அப்ப ஒரு சாதாரண ஆளா சாமி பித்தனுங்கிறாங்க, பெரியசூடிங்கிறாங்க, ரோட்ல இருக்கிறவனா அப்படின்னா, பெருமா எஜமானம். அடுத்த வார்த்தையில கவனிக்க, வார்த்தையில அப்படியே சொல்லிட்டார், பேசுபடினார், அவனுக்கு வெளிவந்தவனா பெருமான், நமக்கெல்லாம் எஜமான அருளாளா அருளக்கும். இப்படி போது பாட்டு. இப்போ திருவாரூர் வர, திருவாரூர்ல இப்ப சுந்தர வராரு இல்லையா, அடியார பாட போறார், சாமி சும்மா விட்டு வர, திருவாரூர்ல இருக்க அத்தனை அடியாரன் போறார். தேராரும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார், ஆறாத காதலின் ஆதூரன் நம் அடியா பாராடு என்றான். அவன் எதிர்கொள்ளுங்க, நான் அடியார பாடுறவரை அடியார் எதிர்கொள்ளணும். நான் அத்தனை பேரும் கிளம்புறான் திருவாரூர்ல. சுந்தரர் வணங்குறார், வந்ததில் கொண்டு வணங்குவார் முன் வன்றொண்டு அஞ்சலி கூப்பி வந்து, இதாய் அடியார் பெருமை. நல்லா நம்ம எல்லாம் கத்துக்கணும் ஐயா, இந்த இடத்துல கத்துக்கணும், நல்லா கத்துக்க வேண்டிய ஒரு உண்மை. நம்ம சாமியை எத்தனை கும்பிட்டாலும் நமக்கு பெருமை நிறைவு பெறவே பெறாது, தயவு பண்ணி புரிஞ்சுக்கணும். அவர் படமாடும் கோயில் சாமி, படம்னா சித்திரம்னு அர்த்தம். பழைய காலத்துல மாடங்கள்ல சிவாலயங்கள்ல சித்திரத்தை தீட்டி வைப்பான், அதனால கோயிலுக்கு படமாட கோயில் ஒரு பேர். பழைய காலத்துல சித்திரங்களை தீட்டுவோம். அடியாருக்கு ஒரு பேர் உண்டு, நடமாடும் கோயில். அவர் மூலவர் உள்ளே உட்காந்துருவார், சரியான வார்த்தையில சொன்னா இப்படி சொன்னா புரியும். சுவாமி மூலவர், அடியார் உச்சவர். மூலவருக்கு கொடுக்கிற பெருமைய உச்சவருக்கு கொடுக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாள, சொல்ல மாட்டாங்க இல்லையா. உள்ள புட்டிடம் கொண்டார் இருப்பார், வீதியில தியாகராஜர் கொடுப்பார், தியாகராஜர் நான் மதிக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாள். அந்த மாதிரி உள்ள இருக்கிறவர் மூலவர், இங்க வர்ற அடியாரம்தான் உச்சவர். வணங்குறார் சுவாமி. அப்ப ஒரு பாட்டு போடுறார், கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் விரவி வருவார் ஒருத்திர லோகன் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம். தானவர்னா அசுரர், வானவர்னா தேவர். அறைகள் இருப்பதும் ஆறு அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர், கேளுங்கோ கேளீர் அப்படின்னா சொந்தம் நடத்தும். கேளீர் நெடில் வந்தார் கேட்டு சொல்லுவாங்க தமிழ்ல, கேளிர் கேளிர் கேளிர்னா சொந்தம். அது கூட என்ன சொல்லுவா தெரியுமா, சைவத்துல அடியாரதான் கேளிருமா, மத்ததெல்லாம் கிளைஞருமா. நம்ம உறவு சொல்கோ இல்லையா, எங்க அப்பா அம்மா என்ன கவனிங்க, எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி பெரியப்பா பெரியம்மா மாமா அத்தை சித்தப்பா இவங்க எல்லாம் பேர் என்ன தெரியுமா அவளுக்கு, கிளைஞர். கிளைஞர்னா என்ன அர்த்தம் தெரியுதோ, மரக்களை மாதிரி இதுக்கான அர்த்தம். நமக்கு நிஜமான உறவு யார் தெரியுமா, உருத்திர பங்கணத்தில் சிவனடையார். ஏன் தெரியுமா? அந்த கிளைஞர் உடம்ப ஒட்டித்தான் வருவார், உடம்ப மட்டும் ஒட்டி வருவார், செத்த உடனே எரிச்சுட்டு விடுவார். செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறுதிரகால் தீ மூட்டி செல்லாடி. ஆனா அந்த அடியார் இருக்கால, போன உயிரை மீட்டு, யமலோகம் போன உயிரை மீட்டு சிவலோகத்தில் சேரும் அந்த ஆற்றல் அடியார். இப்ப சொல்லுங்க, உறவு யாரு? அந்த பாரி பாவனை வரணும் நம்மளுக்கு. இது ஒரு நாள் வந்துடாது, பயிற்சி பண்ணணும். அடியாரே வணங்கி வணங்கி வணங்கி, அதுக்கும் அடிகள் சொல்லிட்டு போயிட்டார். எடுத்தோடனே வணங்குறது கஷ்டமா இருக்கும். என்ன இவர் பெரிய வரா, இவர் பேர வணங்கணுமா, என்ன வரும்? அந்த ஈகோ உள்ளுக்குள்ள உட்காந்து படாபாடு படுத்தோம். இவர் பெரியவர், இவருக்கு நாலு பாட்டு தெரியணும், எனக்கு நாற்பது பாட்டு தெரியும். இவர் பத்து கோவில் போனாருன்னா நூறு கோவில் போயிரு. இப்படிதான் உப்புமா பண்ணுவார். இவர் எட்டு நிமிஷம் பூஜை பண்ணா நான் பத்து நிமிஷம் பண்ணேன், ரெண்டு நிமிஷம் கூட பண்ணிருக்கேன். இப்படி எல்லாம் உப்புமா வரும். அதுதான் அடிகள் ஒண்ணு சொன்னார், பொய்யாமனு மனைவிடு, பொய்யாமனு நாடகத்தால் முன்னடியார் போல் நடித்து. நம்ம அதையும் செய்ய மாட்டேங்கிறோமே, நாடகம் கூட நமக்கு கிடைக்கிறது. அப்பயும் நம்ம வேஷம்தான் இருக்கும், பிச்சைக்கார வேஷம் போட்டோம், ராஜா மாதிரி போறோம், ராஜா வேஷம் போட்டோம், பிச்சைக்கார மாதிரி போறோம். எல்லாமே நமக்கு மாறுபடாது. சுந்தரமூர் சாமி பாடிட்டு போற, புட்டிடம் கொண்ட புராதனனை பூங்கோய் மேய பிரானை, யாருக்கும் பட்டிடமாய பரம்பொருளை, பார்ப்பதி பாகனை பங்கையத்தால் அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அண்ணலை. இது அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அண்ணல்ங்கிற நல்லா கவனிக்கணும். தரும் அருள் வரணும்னா தயவு பண்ணி அர்ச்சனை பண்ணும். அர்ச்சனை என்பது பாட்டே பாடுங்க, உசத்தை குத்துற போறார் சாமி, பாடிட்டே போகும் ஆனந்தம். லைட்டை போட்டு பஸ்ஸில் தூங்குறவோ தூங்கட்டும், இன்னொரு பேர் தூங்க அதுக்கு கவலைப்படாங்க, அவளுக்கு தாளாட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து ஆனந்தமா தூங்கிட்டு வருவாங்க. உங்களை வாழ்த்துவா சுவாமி, இறங்கி ஒண்ணு சொல்ல மெட்ராஸ் வந்து தாமா. ஆமா, அற்புதமா பாட்டுமா கேட்டாரு. அது ஒரு இன்பம் தானே, இறங்கினோட கப்பனிலே காப்பி கொடுப்பா குடிச்சுட்டு குறையும். எல்லாம் பாக்குறே ரொம்ப உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இப்ப சுந்தரமூர் சாமியோட வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். சாமிகிட்ட போய் கும்பிடுறார், உடனே சாமி உங்களுக்கு பறிச்சு கொடுக்குறாரு. அவர் என்ன கொடுக்குற, நீ நமக்கு தோழன் ஆயினை. பரிசு நமக்கெல்லாம் கிடைக்கல, நம்மளாம் தொண்டர் மட்டும்தான், அவர் தோழன். ஆளாம் திரு தோழமை திறம் உடையவர், அடிமையாவும் இருப்பார் தோழராகவும் இருப்பார். நம்ம அடிமை மட்டும்தான், நம்ம போய் சாமிட்டு அப்படிதான் பாடிட முடியாது. வாழ்ந்து போதிலே நம்ம பாட முடியாது. அதிகமா பாடும்போது பாடலாம், சாதாரணமா இப்ப பேச முடியாது, பதியத்துல இருக்கிறத பாடலாம். உமக்கே செந்துருத்தியில் அமைந்த ஒரே பதிகாந்தம், ஏழு திருமுறைகள்ல இந்த பண்ணில் அமைஞ்ச ஒரே பதிவு. அற்புதமா இதெல்லாம் பாட கேட்டுக்குவோம். பெரிய நல்ல இசை நூல் வல்லாரை கேட்டு பார்த்து அவர் அடி கேட்டேன்னா நல்லா பாடிக்கான். இப்போ சாமி தோடராக கொடுத்தாரா? இப்போ ஒரு நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடியார பாட பொதுவாக சிவாலயங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், பிரம்மச்சாரியாக இருக்கிற சிவவேதியை சாமியை தீண்டி பூஜை பண்ண முடியாது. அவள் வேணா கூட இருக்கிற அந்த பரிசாரகர் வேலையை செய்யலாமே தவிர மூலவரை தீண்டுவதற்கு அனுமதி வராது. அது கிரகஸ்தராக இருக்கும். கல்யாணம் ஆகி கிரகஸ்தாஸ்திர ஆச்சரமம் வாங்கிய பிறகுதான் அவ ஈஸ்வரை தொட முடியும். இங்கேயும் சாமி அப்படி செய்யற, சுந்தரர் அடியார பாடத்துக்கு முந்தி அந்த கிரகாச்சிரமத்துக்கு வரணும்னு நினைக்கிறார். அம்மா பறவையா முன்னாடியே அவதரிச்சாச்சு. அவங்க கைலையில அவங்க பேர் வேற, கமலினின்னு பேர். அவங்க திருவாரூர்ல ருத்ர கணிகையார் குளத்துல அவதரிக்கிறான். அவன் என்ன குளம் அப்படின்னா சுத்த நிறுத்தம்னு ஆடுவான். சுத்த நிறுத்தம் அப்படின்னா தாள மேளம்லாம் இல்லாம அற்புதமா ஆடுவான். அந்த அம்மை இவங்களுக்கு இவர் பிறந்ததுக்கு பிறகு பிறந்து இவருக்கு அப்புறம் நாலு வயசு வித்தியாசம். இவங்களோட சுந்தரரோட நாலு வயசு சின்னவங்க அம்மா பிறகு. என்ன இது கல்யாணம் நடக்கணும் இல்லையா? சுந்தரமூர் சாமி ஒரு நாள் கோவில் போற, திருவாரூர் சாமியை பார்க்க, குட்டிடம் கொண்ட புனிதரை பார்க்க. அம்மா அப்ப சாமியை கும்பிட்டு பறவையம் அம்மான்னு நான் சொல்லது மரியாதை நிமித்தமா சொன்னேன். வயசு அவங்களுக்கு அப்போ பன்னெண்டு இருக்கும். அவ்வளவு பழைய காலத்துல பன்னெண்டுல கல்யாணம், பெண்ணுக்கு பன்னெண்டு ஆளுக்கு பையனார், இதான் பிரிபுராணம் காட்டுது. இங்கெல்லாம் சட்டங்கள்லாம் மாறி வேற மாதிரி ஆகிடும். இந்த பழைய முறை வந்தா நல்லா இருக்கும். எல்லாமே பிரிபுராண முறையில இருந்ததுன்னா அற்புதம். அரசாட்சி மக்களுடைய வாழ்வு அதை ஒட்டி இருந்தா ரொம்ப அருமையா இருக்கும். அரசாட்சி எப்படி இருக்கணும், பிரிபுராணம் அவ்வளவு அழகா சொல்லும். மாநிலம் காவலனாவான் மண்ணுவிற்கு அக்கும் காலை தானதனால் இடை இடையூறு தன்னாதன் பரிதனத்தார் பூனைமிக்கு பகைத்தரத்தார். இன்னைக்கெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரத்த கண்ணீர். பழைய காலத்துல அடியார் கோலூச்சி இருந்தார், ராஜாக்கள் வந்து அடியார படிகிற காலம். நம்ம அனபா இருக்க ராஜாக்கள் தம்பிரான பேர், அவர்தான் பெரியபுராணம் பாட வச்சு வச்சுக்கிறார். பழைய காலம் அப்படி இருந்தது, அடியார் தவம் பண்ணி தவம் பண்ணி தவம் பண்ணி அப்படி இருந்தா வேற மாதிரி ஆயிப்போச்சு காலங்கள்லாம். இப்போ விஷயத்துக்கு போவோம். இந்த அம்மையார் அவதரிச்சு கோயிலேருந்து வர்றாங்க, பார்க்குறார் சுந்தர் கற்பகத்தின் குங்கும்போ. காவியம் அல்லவா, அங்க சிங்கார ரசமும் இருக்கும். காவியத்துக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்கு, அதெல்லாம் எல்லாம் இடம் பெறணும். ஒரு மலை, ஆறு, கடல், பெரும்பொழுது, சிறுபொழுது, ஐவகை நிலம், ஊடல், தூது, பிரிவு, எல்லாமே அதில் இருக்கணும். காவியம் அதெல்லாம் பெரிய புராணத்தில் நரம்பு இருக்கும். அப்ப பாக்குற ஒரு அற்புதமான பாட்டு வைக்கிறார் சீக்கிரம். இப்ப அம்மையார் சாமியை பாக்குறான், அதாவது சுந்தரரை. முன்னே வந்து எது தோன்று முருகனும் பெருகொழியால் தன்னேரில் மாறணும் தான் மார்பில் விஜயனும் மின்னே செஞ்சடைய விஜயருள் பெற்று உடையவனும் என்னே மாந்திரித்த இவன் யாரும் உத்தரவுத்தர் மன நாடு. அம்மைக்கு ஐயன் மேல, ஐயனுக்கு அம்மை. சுந்தர கேட்கற பக்கத்தில் இருக்கவங்க பாரு, இவங்க யாரு? அவங்களா? அவங்களா? அம்மா பறவை பேர்பறவை பெருமையிலும் பெரும்பறவை விரும்பல்கள் ஆர்பறவை அடிதிகளும் அணிமுறுவல் அன்பறவை சீர்பறவை ஆயனாள் திருவுருவின் மின்சாயம் இயற்பறவு இடைப்பட்ட என் ஆசை எழுபறவு. பாட்டை நான் பெரியபுராணம் ஜொலிக்கும் அவ்வளவு அற்புதமான சொல்லோவுமே திட்டிருப்பார் ஆசிரியர். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிடறாங்க. அவங்க மாளிகைக்கு பக்கத்துக்கிறாங்க, தோழியை பார்த்து கேட்கிறார், நம்ம சாமியை கும்பிட போனோமே குக்கல் ஒருத்தர் வந்தார், அவர் யார்? அவரா? தெரியாதா? அவருதான் இவ்வுலகில் இருவர்த்தையும் ஒருவதாம் எதிர் என்று ஆண்ட சைவ முதல் திருத்தொண்ட தம்பிரான் தொடர் எம்பிரான் நம்பி. இந்த பொண்ணு சொல்றார், சுந்தரவர் ஏற்கனவே மனம் லைத்த நம்மை பின்னும் ஆசை. ஏன்னா அவர் உப்பு சொல்ற ஆசிரியர், சிவனடியாரா இருக்கிற பெண்களுக்கு சிவனடியார் தான் கணவனா வரணும்னு ஆசை. அதான் திரும்ப முழுக்க என் கொங்கு நின் நண்பர் அல்லா தோசியர்க்கு எங்கை உனக்கல்லாத எப்படியும் செய்ய கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசை எமக்கெங்கும் நல்குதிய எங்கெடில ஞாயிறு எங்க வேணா ஞாயிறு உதிச்சிருக்கோம். உன்னை கும்பர சீரடியார் எனக்கு கணவரா வந்தார், அண்ணவரை என் கணவராவார், அவரு வந்து சொன்ன பரிசையை தொடர்பாய் பரிசு. எப்படிய சிவனடியாரலா விளங்குற பெண்களுக்கு உள்ள மரம் உண்மைதான், இல்லைன்னா வாழ்க்கை வீணா போறோம். வேற ஒரு சமயத்தை சார்ந்தவரை கல்யாணம் பண்ணிட்டான்னா இந்த அம்மை வந்து சிவபக்தி பண்றான்னு வச்சுக்கோம், அவ படுற வாழ்க்கை நரகம் சும்மமா புரியல. ஓ கேட்கணும், ஆனைக்கா பார்த்துட்டு வரணும், முடியாது. இன்னைக்கு சொர்க்கவாசத்தை சங்கிலி கட்டி சாமி சொல்ற, சாருந்தவத்து சங்கிலிகே சாலை என்பால் அன்புடையான் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான் வெண்ணெய் நல்லூரில் யாரும் அறிய யானால உரியான் உன்னை இணைகிறந்தான். கவனிக்கணும், பழைய கால சிவனடியார் பெண்களுக்கு, இந்த பழைய காலம்னு சொல்றேன், பழைய கால சிவனடியார் பெண்களுக்கு புருஷனா வரணும்னு யார் விரும்புவாங்க? அவங்க சிவனடியார். பழைய இன்னைக்கு அம்மா அப்பா பாக்குறா, மாப்பிள்ள சார்லஸ்னு பேரு, மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இப்போ குலம் பேசி குணம் பேசி செய்யறது இல்லை, பணம் பேசி பதவி பேசி நடக்கிறது. வேற காலம், கலியுகம் மூலியம் எல்லாமே வேற மாதிரி பக்தி ஒரு நிலையில இருக்கு, வேற பக்தி வேற ஒரு நிலையில இருக்கு, இப்படிதான் நீங்க நடந்துட்டு. அப்ப சாமி சொன்ன இந்த மாதிரி கேட்டவன அந்த அம்மைக்கு ரொம்ப சுந்தரபால் எழுகின்ற அந்த மெய்க்காதல் அதிகமா. இந்த அம்மா யாருடைய பெண்ணு அப்படின்னு செய்கிறார் சொன்னது, உற்றிடம் கொண்டா அப்படியே திருமகளார், சாட்சா திருவாரூர் வீதி விளங்க பெருமானுடைய திருமகளார் அவர்கள். அவர் கனவுல போறார், அடியார் கனவுல. நமக்குலாம் நம்ம அம்மா பார்க்கலன்னு சொல்லுவார். சில பேர் யாராவது அந்த ஏஜென்சியில வச்சு அதில் புக் பண்ணி அதில் கல்யாணம் நடக்கும், சில பேர் பதிவு திருமணம், சில பேர் ஒன்றுமே இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் போய் கல்யாணம், பல விதமாக இன்றைக்கி நடக்கும். அன்னைக்கு கல்யாணம் சாமி பண்ணி வச்சு மண்ணும் புகழாவலர் கோர் மகிழ மங்கை பறவை தன்னை தந்தோம் தருகின்ற உரிமை அப்பாவுக்கு தான் உண்டு. அவன் பொண்ணை தாரவாத்து கொடுக்குற உரிமை தகப்பனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த பறவையாருக்கு தகப்பனா வர்றவர் தண்ணீர் இல்லா புற்றிடம் கொண்ட பெருமான் எப்பேற்பட்ட அம்மா பாருங்க. அவன் இருக்கா படத்தில் நம்மெல்லாம் பாக்கியத்தை பண்ணி வச்சிருக்கிற சுவாமி அற்புதமாக நூலை போட்டு நமக்கு கொடுக்குற எப்பேற்பட்ட திருப்பாட்டுன்னு போன உடனே தோணித்து. ஆம், சுந்தரர் பாட்டு திருப்பாட்டு நாயினுடைய பாட்டெல்லாம் வெறும் பாட்டு அப்படின்னு எனக்கு தோணித்து போட்டு விட்டது. இதனை திரும்ப திரும்ப பாடு உருப்போட்டு அப்படின்னு சொல்ல தோணுச்சு. இப்ப கல்யாணம் நடந்து அடியாரை பார்த்து பண்ணி வைக்கிறார், அடியாரை பார்த்து பண்ணி வைக்கிறார் கல்யாணம், சுந்தரா இருக்கும் அம்மை பறவையா இருக்கும். இன்ன வகையே நம் அடியார் அறியும்படியே அரிஜிதனும் என்று சொல்லி பொன்னின் புரிவும் சடையன் படையன் பொறிமா கடை பொறுமாக்கரியின் உரிமை படைவா அண்ணன் அடைய பறவையாருக்கு அணியது ஆளுநன் பாருமா. அது பார்க்கலாம் பாருங்க, அவ்வளவு ஓசை இந்த மாதிரி சந்தம் வேற எங்கேயும் பெரிய புராணத்தில் இருக்காது. பெரிய புராணத்தை நேசிக்கிறவாளுக்கு ஒரு ஒரு செய்தி சொல்றேன், இப்ப கையாளுற சந்தம் பெரிய புராணத்துல வேற இடத்துல நீங்க பார்க்கவே முடியாது. காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் இருளும் கங்குள் கழிவோம் ஏமத்திருளும் புலரக்கதிகால் எடுகாலையில் அடியார் கூடி சேமத்துணையாம் அவர் பேருளை துடிதே திருநா வளர்வோன் மகிழ தாமக்குழலால் பறவை பொதுவை தகுடீர்மையினா நிகழச் செய்தார். இந்த சந்தம் பெரிய புராணத்துல வேற எங்கேயே நீங்க பார்க்கணும். பெரிய புராண காதலர்களுக்கு இதை நான் கல்யாணம் சுந்தரமு சுவாமிகள் அம்மையோட வாடகிறார். அப்போ ஒரு நாள் தேவாசிரியன் திருவாரூர் நோக்கி போறார். திருவாரூர் கிழக்கு வாசல் வழியாக தான் உள்ளனுடைய நாலு வாசல் இருந்தாலும் கிழக்கு வாசல் தான் பிரதான வாசல். நுழைஞ்ச உடனே வளர்க்கும் திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாதிரன் திருக்காவணம். அதை வணங்காம போகக்கூடாது, நல்லா கவனிச்சிடணும். ஏனைய கோயில்களில் நந்தி பெருமானை வணங்கிட்டு போவோம், திருவாரூருக்கு இந்த விதி பொருந்தார். திருவாரூரில் தேவாதிரியனை வணங்கி அதுக்கு அடுத்தபது அடுத்தபடி இருப்பது ஆரியவிட்டாங்க போகணும்னு பேர். அங்கே எம்பெருமான் விரண்மண்ட நாயனார் இருப்பார், அவர்கிட்ட வணங்கி அனுமதி வாங்கிட்ட பிறகுதான் திருவாரூர் கோயிலுக்கு நல்லா கவனிச்சு. இல்லைன்னா வழிபாடு பூர்த்தி பூர்த்தியாக நம்ம போயிருப்போம், பிரச்சனை தீராது. சொல்லுவோம் திருவாரூரவே கும்பிட்டோம், ஒன்றுமே நடக்கல. உள்ளபடி நடக்கணும்னா கிழக்கு வாசல் வழியாக போகணும், தேவாசிரியனை வணங்குங்க, விரண்பிட்ட பெருமானை கும்பிடுங்க, அவர்கிட்ட அனுமதி வாங்குங்க. அது சமைப்போம். இது ஒன்று சொல்கிறேன், அங்கே ஒரு சந்நிதி இருக்கு திருவாரூர் தியாகராஜர் கைத்தாப்பில் பார்த்தீங்களா, எம்பெருமான் சுந்தரர் இருப்பார், அருட்கவி ஆதி செய்வ அருளாளர் எம்பெருமான் நம்பி இருப்பார். அவங்க பக்கத்தில் அம்மா பறவையாக இருப்பார், இந்த பக்கம் சேரமான் பெருமான் கடலிச்சிருவார் இருப்பார். அவங்களை கும்பிட்ட பிறகு தியாகரப்பு முதல் வணக்கம் சுந்தரருக்கு தான். முனைப்பாடி நாடரை முன்பிழுந்து வணங்கும். உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், என்ன வர வேணாலும் கிடைக்கும். இப்போ கோயில் போகிறார் சுந்தரர், அங்க அடியாரெல்லாம் அமர்ந்திருக்கார், பயப்படுற சுந்தரரே அவ்வளவு பெரியவரா இருந்தா கூட அடியார் வணங்குறது பயம்தான். ஏன்னா சாமி வணங்கும் போது அவரும் எதிர்பார்க்க மாட்டார், அவரை நம்ம என்ன வேணா பண்ணலாம், சாமி கும்பிட்டு கும்பிட்டு சொல்லிட்டே வந்துடலாம். அடியார் இல்லை அப்படி எல்லாத்தையும் தான் கேட்போம். ஆனால் அடியார் வணக்க கஷ்டம், தனித்தனி பேரை வணங்கும், மொத்தமா வணங்க தனித்தனி வணங்கணும், கிட்ட போய் வணங்கணும். இன்னைக்கு இதெல்லாம் யாரும் நடைமுறையில் யாருமே கை கொள்ளல, யாருமே கை கொள்ளல. பார்த்துட்டு நல்லா இருக்க அப்படின்னு கேட்டு போயிட்டே இருக்கு, நல்லா இருக்கேன்னு இதான் நீ செய்ய நடமுறை. அடியாக்கு அடியனாவே நினும் ஆதரவு கூற கடிகோல் பூ கொன்றே வைந்தார் கோவில் உடையிறார். அப்ப சாமி இவருக்கு காட்சி அடிக்கிறார், பயப்படுறது ஞாலமுய நடமன்றுள் ஆடினு சொல்லி ஒரு நாலு பாட்டு பாடுறார். இந்த இடம் கொஞ்சம் இன்னொரு இடத்த பார்ப்போம். இவர் இப்படி அடியார கிட்ட வந்து வணங்காம ஆனா வணங்குற எண்ணம் இருக்கு, நல்லா கவனிக்கணும். வணங்கணுங்கிற எண்ணம் சுந்தரட்ட நிறைய இருக்கு, கிட்ட வந்து வணங்கல, சிந்தையில இருக்கு செயல்ல இல்லை. இப்ப கவனிங்கோ, இது அடியார் புறக்கணிப்பா கருதப்படுது. கிட்ட வந்து வணங்காம சில பேர் சொல்லுவாங்க நான் மானசீகமா வணங்கிக்கிறேன், அது சாமிக்கு பொருந்தும் அடியாருக்கு பொருந்தாது. நல்லா கவனிக்கணும். பல பெரியோர் சொல்ல நான் கேட்டிருக்கேன், அதனால சொல்றேன். பல பெரியவங்க சொல்லுவாங்க அது தவறு, நான் அடியார் கூட்டம் பாடின்னு இருக்கா நான் மானசீகமாக வணங்கிட்டு போனேன், அது குற்றமாகும். அவள் என்ன தெரியுமா பரிசு கிடைக்கும், அவ சைவத்துக்கு புறம்பு, அவ சைவத்தை விட்டு ஒதுக்கப்படுவார். நான் முக்கியமான கட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ விரண்மெண்டர் என்ன பண்ணார், சுந்தரரை பார்க்கிறார், திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியடை பொழிந்து மறுவான் என்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவார் உங்க வண்டுண்ட புறகு பரமாச்சாரியர் புறகுங்கிற பாருங்க. சுந்தர சாமானியமானவன் நம்ம போலவரா, பரமாச்சாரியர் மேலுவரையும் மேம்பட்டது அவத்தார் ஆதி செய்வ அந்தனர் ஆவணம் காட்டி அக்கொள்ளப்பட்டவர் இறைவருக்கே தோழர். இத்தனை பெருமை இறைவருக்கே தோழர். சைவ சமய நால்வரில் அவர் மூன்றாவது ஆச்சாரியார். அத்துணை பெரியவராயினும் அடியாரை வணங்கவில்லை என்றால் அவர் புறகு கத்து. நம்ம எல்லாம் வணங்குறோமான்னு பாடுவோம். நம்ம எத்தனை புறகு எத்தனை தட்டு, எவர் சில்வர் தட்டு தான் வைக்கணும். அடுத்த கட்டத்துக்கு போறேன். சைவத்தினுடைய இப்போ தண்ணீர் இல்லாத பெருமையை சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமான கட்டம் இது. ரொம்ப ரொம்ப அடியார்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சுந்தரர் காட்சி கொடுத்தவங்க கவனிக்க கவனிக்க வேண்டிய விரண்டு கோபம் அதிகமா எம்பெருமான் விரண்மன்னர். இந்த சுந்தர அடியாரெல்லாம் வந்து வணங்காம போற இந்த சுந்தரனை பிறகு தட்டு இவருக்கு நீங்க காட்சி கொடுக்குறீங்களா? திருவாரூர் இருக்கிற புட்டிட மாண்டா நீங்க பிறகு தட்டு. சைவத்தினுடைய தண்ணீர் இல்லா தலைவர் ஈசன் அவருமே அடியார் கூட்டத்துக்கு வந்து வணங்கலன்னா அவரையே பிறகு தட்டு சொல்லக்கூடிய ஆற்றல் அடியாருக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய நிலையில இருப்பதுதான் சைவ சமயம். நீங்க எத்தனை பேர் புரிஞ்சுட்டு இருக்கோம், எத்தனை பேர் வணங்குறா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். எங்கேயாவது அடியார் கூட்டத்தை வணங்கி யாரா நீங்க பார்த்துருக்கலான்னு நீ யோசிச்சு பார்க்கணும். ஆசீர்வாதம் அது ஏற்படுது வணங்கம் எங்கேயாவது பார்த்துருக்கலாம். சாமி வணங்குற கவனிப்போம் அது போகும். இதுக்கு முன்னே பாட்டை சொல்றேன். சேனார் மேறு சிலவழைத்த சிவனாரடியார் திருக்கூட்டம் பேணாதியது ஊரனுக்கும் பிராணாம் தன்மை பிறைசூடி பூனாரவு புடைந்தார்க்கும் புறகு. சிவனையும் பிறகுன்னு சொல்வது சரி. ஏன் அடியார் கூட்டத்தை வணங்கல? நம்ம அடியார் இத்தனை ஆற்றலா நம்ம யார் புரிஞ்சுக்கிட்டோம் அதெல்லாம்? இவெல்லாம் சாதாரண அடியார் தானே போவோம். அவெல்லாம் அப்புறம் வர சொல்லு. இதுதான் நம்ம கேட்கறோம். நம்ம இதுதான் கேட்டுனோம். எங்க என்னப்பா இன்னும் இப்ப அதுக்கு வேற வேலையே கிடையாதா? இன்னும் இப்படி உண்டாலும் அவெல்லாம் அப்புறம் வர சொல்லு. இதுதான் நடந்து ஆனா ஒருத்தர் வணங்கினார். வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விருப்பின் குலச்சரியார். கூட்டமா வந்தாலும் வணங்குவோம், தனியா வந்தாலும் வணங்குவார். கணங்களாய் வரினும் தமிழராய் வரினும் அடியவதங்களை கண்டா குணம் குடுபணியும் குலச்சிறை பணியும் கோபுரம் சூமணி கோவில். இன்னைக்கு இந்த சைவத்திறம் எங்கேயாவது இருக்காது? எங்கேயாவது கொஞ்சம் வச்சுப்போம். சிவனைய அடியார வணங்கலைன்னா பிறகு என்று சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தது செய். அப்ப சாமி சொல்ல, அப்பா என்ன பிறகுங்கிற நான் உங்கள்கிட்ட தானடா இருக்கேன். என்னை ஏண்டா விரண்மண்டிட்ட சொல்ல? ஏண்டா விரண்மண்டா என்ன ஏண்டா பிறகுன்னு சொல்ற? இங்கே தானே நான் உட்காந்துருக்கேன். ஞானமுய்ய நாமுய்ய நம்பி சைவ நன்னரின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட செடுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார் அடியாருடன் யாமும். கவனிக்கும் நீங்க சாமிய கோயிலில் போய் பார்த்தா கூட உண்மையாக பார்க்க முடியுமா எனக்கு தெரியாது. ஆனால் அடியார் மத்தியில் சத்தியமா நான் திருமுறை மேலே ஆணையிட்டே சொல்றேன். நீ சைவத்தையும் தெரியல, நிறைய இடத்துக்கு பார்க்குறேன். முதல்ல அடியாரை வணங்கிட்டு தான் கோயிலுக்கே போகும். இதே விரும்பிட்டு நான் என்ன புராணம் சொல்லணும். முதிரும் அன்பின் பெருந்தொண்ட முறமீனீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவி அருள் பெற்று இறைவர் பாதம் தொடர்பெற்றார். உங்களுக்கு நான் ஒரு ஒரே ஒரு ஆலோசனை சொல்கிறேன். பணிவோடு சொல்லிக்கிறேன், வணங்கி சொல்லிக்கிறேன். நீங்கள் சிவாலயங்களுக்கு போகும்போது எதிர்காலத்தில் சிவாலயங்கள் போவேன், வலிதாயமாக இருக்கலாம், வன்வீரமாக இருக்கலாம், ஒற்றியூராக இருக்கலாம், வேறு சிவாலயம் இது அச்சிறுபாக்கமாக இருக்கலாம். கோவிலை வளம் வந்து நாயன்மார்களை வழிபட்ட பிறகு நம்பரையும் நாயகையும் பார்க்குற வழக்கம் வச்சுக்கோங்க. அமோகமாக இருக்கும். நேராக உள்ளே போய் சாமியை பார்க்க நாயன்மாரை வணங்குங்கோ ஞானாசி வளம் வாங்கும். ஏன்னா வளம் வர்றது எதுக்காகன்னா சிவஞானம் கிடைக்க. ஆனானப்பட்ட விநாயக பெருமானே அம்மையப்பற வளம் வந்துதான் ஞான கடை பெற்றார். நம்மளும் அந்த வழியிலே போகலாமே. நேரம் அப்படியே வில்லில இருந்தாமல் போற மாதிரி நேரம் போகாது. வளம் வந்து ஞானாசிரியர்களை வணங்கிட்டு நாயன்மாரத்தோடு அங்கதான் சாமி இருப்பார். கண்ணப்பட்டு ஐயா இத்தனை அன்புக்கு நீ தானே உருவமா இருக்கே, எனக்கு கொஞ்சம் அன்பை பிச்சை போட சிறுத்தொண்டர்கிட்ட கேளு. நீ புள்ளகரியே பண்ண சுவாமி, நான் புடலங்காகறி கூட பண்ணலையே, எனக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடு, எனக்கு கொஞ்சம் அன்பை கொடு கேளு. மெய்ப்பொருளார பாரு, நீ வேடத்துக்காக உயிரை கொடுத்த நாயன, நான் வேடத்துக்கு வணக்கம் கூட கொடுக்கலையே, என்ன கொஞ்சம் ஆட்கொள் யோசிப்பாரு. அமர்நீதியா இருப்பாரு, வாங்கின பொருளுக்காக தன்னையே குடும்பத்தோட கொடுத்தீரே, தாசில ஏறி நின்று நான் எவ்வளவு கீழே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் அருளை கொடுத்து. ஒவ்வொரு நாயனாட்டையும் கேளுங்கோ, உங்க வாழ்க்கை அவ்வளவு அற்புதமா, உங்க வீடு அமோகமா இருக்கும். இன்னொன்னு சொல்லிடுறேன், சைவ பக்தியினுடைய பெருமை ஒன்று சொல்லிடுறேன். ஒரு சிவனடியார் இருந்தா அவ தலைமுறையில் 21 குடி உயரும். நீங்க சிவபக்தி பண்றேன், உங்க அப்பா வழியில ஏறி தலைமுறை அம்மா வழியில ஏழு தலைமுறை கல்யாணம் ஆயிருந்ததுன்னா மாமனார் வழியில ஏழு தலைமுறை. 21 தலைமுறை நீங்க ஒத்தர் பண்ற சிவபக்தினால கிடையாது. சிவபக்திக்கு ஈடு கிடையவே கிடையாது. இன்னொன்னு சொல்லிடுறேன், பிறர்க்கரிய பதவியில பெரிய பதவி எது தெரியுமா? அமெரிக்க அதிபர் அல்ல, இந்திர பதவி அல்ல, நான்முகன் பதவி அல்ல, நாரணன் பதவி அல்ல, அடியார்க்கு அடியார்க்கு அடியார்க்கு அடிமையாக பதவி. அதை காமிக்க வந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயன். இதுக்கு அப்புறம் சாமி கிட்ட கேட்கிற சாமி ஒரு பார்த்து சொல்ற, நீ பாட வாழலாம் அடியாரம், பயப்படுற எப்படி நான் பாடுவேன், தன்னை ஆளுடையநாதன் தானொருளி செய்ய நின்ற சென்னியால் வணங்கின்ற திருமணம் பாடினாட இன்னவர் இந்த பண்பின்றி ஏத்துக்கி அதற்கு யான் யார் கவனிக்கும். அடியார பாடு அவ்வளவு கஷ்டம். இப்பதான பித்தான எடுத்து கொடுத்து பாடின்னு வந்த கரையும் கடலும் கூட சிலையில வந்து திருவாரூர்ல பாடியிருக்கிறார். அப்புறம் படம் திரும்பி கேட்கிறார், நான் எப்படி பாடுவேன்? அப்ப என்ன தெரியுது, அரணுக்கு ஆட்பட்ட பிறகும் அடியார்க்கு ஆட்படுவது அருமைப்பாடுடையது, அவர்களை பாடுவது பின்னும் கடினம். அதெல்லாம் சுந்தர கேட்கிறார். சாமி எடுத்து கொடுக்கிற வாக்கு பார்த்தா நம்ம உண்மை புரிஞ்சிடும். அங்க சொல்லும் போது பித்தான் தான் சொன்னார் சாமி, ஒரு சொல் தான் சொன்னார், பித்தா பெரிசூடி பெருமானே அருளாளா. இது சாமி சொல்லல, சாமி சொன்னது பித்தா பெரிசூடி பெருமானே அருளாளங்கிறது சுந்தரர் பாண்டது. இங்கே அப்படி என்ன சொல்லிக்கலாம், தில்லை ஆரம்பி அப்படி சொல்லல. சாமி என்ன சொல்றார், பெரியவங்க முன்னுதாரணமான வழிகாட்டுவாங்க, அவர் அடியாருக்கு அடியேன்னு தம்மையும் சொல்லிக்கிறார். சாமி என்ன சொல்ற, தில்லை வார் அந்த நர்தம் அடியாக்கும் அடியே. இதை நீ தயவு பண்ணி கவனிக்கணும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், தயவுபடி கூட பாடாம கேட்டீங்கன்னா இன்பமா. அடியேன்னு சொல்றது யார் கவனிக்க, திருவாரூர் சாமி. அவர் அடியவருக்கு அடியவரானா நம்ம ஆயிட்டோமான்னு ஒரு முறை கேட்டு பார்த்தோம், விட கிடைச்சு. ஆனானப்பட்ட திருவாரூர் சாமி, ஆனானப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார், ஆனானப்பட்ட அரசுகள், அரசுகள் அப்படிதான் கேட்கிறார். எனக்கு ஒண்ணுதான் வேணும்னா சாமிகிட்ட, சாமி என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும்? புற்றிடம் கொண்டாந்தன் தொண்டர்க்கு தொண்டராகும் புள்ளி, தயவுபடி கவனிக்கும். அவ்வளவு பெரிய ஞானி, கடல்ல மிதந்தவர், அவர் கேட்ட பேர் என்ன தெரியுமா, அடியாருக்கு அடியே நான் ஆவே நான். நம்ம யாரும் இப்படி கேட்ட மாதிரியே தெரியலையே. நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போறோம், சாமி எனக்கு பணம் நிறைய வேணும், நிறைய வீடு கட்டணும், வாசல்ல 10 கார் நிக்கணும், எங்க கம்பெனியில நான் தான் ஜெனரல் மேனேஜர் ஆகணும், என் பொண்ணு அமெரிக்கா படிக்க போகணும், உள்ள லண்டன்ல வேலை பார்க்கணும், எல்லாமே நானா தான் இருக்கும். இது நம்ம கேட்கிற மாதிரி, நம்ம அடியாருக்கு அடியே நான் யாரும் கேட்கற மாதிரி இல்லையா? அம்மா கேட்கறா, அடிகள் கேட்கறா, திரும்ப திரும்ப நான் பிறக்கணும், வேண்டும் வேண்டும் மெய்யன்பு அவர் கேட்கிறார். ஐய நின்னதல்லதில்லை மற்றொரு பற்று வஞ்சனேன், போய் கலந்தது அல்லதில்லை போய் மெய்ய நின்றார், மை கலந்த கண்டிப்பங்க வந்து நீர் கடற்கனே, மெய் கலந்த அன்பரன்பு எனக்குமாக வேண்டுமே, வேண்டுனின் கடற்கனன்பு போய் மெதித்து மேமையே, ஆண்டு கொண்டு நாயினேனே ஆவ என்று அருளினி, குண்டு கொண்டு அடியேறேனும் போற்றி போற்றி என்றும் என்றும், மாண்டு மாண்டு வந்து வந்து வண்ணனின் மணங்கு. என்ன சொல்ற, உன் அடியாருக்கு அடியே நான் ஆவேனா, யார் சொல்றா? மணிவாச, எனக்கு திரும்ப பிறப்ப கொடு, பிறப்பு எதுக்கு தெரியுமா நான் பிற விரும்புறேன், அடியாருக்கு அடியாரா. அப்ப அடியாருக்கு அடியாராவது அவளுக்கு பெருமைன்னு தெரியுது. நம்ம இதெல்லாம் கத்துக்கிண்டு நடைமுறையில இதெல்லாம் அனுசரிச்சு வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த தீங்கு வராது. ஏன்னா அடியாருக்கு அடிமையாக அவ்வளவு சிறப்பு, அதுக்கு மேல பெறத்தக்க பேரு எங்கேயும் கிடையாது, எந்த வேதத்திலையும் கிடையாது, எந்த ஆகமத்திலையும் கிடையாது. மாலர நேயம் மலிந்து அவர் வேடமும் ஆலயம் தானும் அரணினத்துடுமே, சிவஞான போதும் அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணினைவே தொழுது இறைஞ்சி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவருக்கு விளையோ வல்லோ யாவருக்கும் மேலானோ. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீங்க அடியார வணங்கினீங்கன்னா, உங்களுக்கு செல்வம் நிறைய கிடைக்கும் அடியார வணங்கினீங்கன்னா, நீங்க சாதாரணமா ஸ்கூட்டர்ல போறீங்கன்னா ஒரு பொருள் அதாவது விலை மதிப்புடைய கார் உங்களுக்கு கிடைக்கும். என்ன வேணா பெறலாம், அத்தனை ஆட்சியையும் பெற்றுத்தர வல்லது அடியார் வழிபாடு. அந்த அடியார் வழிபாட்டை நிலைநிறுத்த வந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் பாடியது எல்லை இல்லா மீத்துண்டின் மீத்தன்மீன் உலகறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தம் நிலவு திருத்தொண்ட துறையினர். அப்ப நம்ம மெய்யடியார் ஆகணும்னா திருத்தொண்ட துறை, இதுல வரலாற்று முறையில 7வது பதிகமா இருக்கும், அந்த 7வது பதிகத்தை எல்லாரும் ஊதுவோம், மெய்யடியார் ஆகும், நமக்கு எந்த குறையும் வராது, என்றும் இன்பம் நிலவும் உலகில் நிலவும் இயல்பா நிலவும், நமக்கு எந்த குறையும் வராது. மண்டூலார் அடியார் ஆகிய அந்த நாயன்மார் பிரமுகர் அவங்க ரொம்ப போர் அடிச்சுட்டேன் நினைக்கிறேன். கஷ்டமா தான் இருக்கும். புதுசா கேட்கற வாழ்க்க இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடா இருக்கும். லேசா போற வாழ்க்கை இன்பமா இருக்கும். வந்து எப்பா வடை சாப்பிட்றியா முறுக்கு சாப்பிட்றியான்னு போற மாதிரி இல்லாம நான் வந்து வரியா திருநீர் பூசு அடியார வணங்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம கத்துக்கிட்ட தெய்வம் வேற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டமான தெய்வம் தான். அதான் முன்னுமே சொன்னேன், மெய் உணர்வினோருக்கு உலகம் பொய் என்று உலகத்துல ஒரு விரக்தி ஏற்பட்டோருக்கு இதை விட மேலான அது பாதுகாப்பு இல்லை. இன்னும் ஒரு பெருமை சொல்லிடுறேன், இந்த திருமுறையில் இருக்கிற ஏழாம் திருமுறையில் இருக்கிற ஒரு பதிகம் தான் ஒரு திருமுறையே உருவாக காரணமானது. அது பன்னெண்டாம் திருமுறை. அது சேக்கிரார் சொல்வார், மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞானம் உய எழுந்தருள் நம்பின்னு அந்த நபிகள் திருவடியை வணங்கி அம்மை பறவையார் அம்மை சங்கிலியார் திருவடிகளை வணங்கி இந்த நூலை வெளியிடும் பெறக்கரிய பெரும்பெற்ற ஒன்றும் போத நாயினும் கடையவனாகிய எனக்கு தந்த சுடலையார் அவர்களுக்கும் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய பேரன்பினராகிய பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என் சித்தம் கலந்த நன்றிகளை சித்தம் கலந்த பேர் உணர்வுகளை உரித்தாக்கி அந்த பெருமக்கள் வாழ்க, பூவை கூட்டம் வாழ்க, உண்ணியர் கூட்டம் வாழ்க, புனிதர் கூட்டம் வாழ்க என வாழ்த்தி இந்த நூலினை வெளியிடக்கூடிய தகுதி எல் துணையும் இல்லாத வெளியிடுகிறேன்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு அருளால் எபயம். வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

இதுவரை நாம் 12 பாடல்களுக்கு பொருளை பார்த்துள்ளோம். இப்பொழுது நாம் 13வது பாடலுக்கு செல்லலாம். 13வது பாடல், அருளால் எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டது அல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி. மிக எளிமையான பாடல் இது. நமக்கு கேட்டவுடனேயே இதனுடைய பொருள் நமக்கு புரிந்துவிடும். அருளால் எவையும் பார் என்றான் குருநாதர். எனக்கு உபதேசம் செய்பவர் என்ன சொன்னார் என்றால் அருளால் எவையும் பார் என்றான். இங்கு வந்து குருவானவர் இப்படி பார் என்று சொன்னார். எவையும் என்றால் இந்த உலகம் அனைத்தையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நீ பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும்? அருளால் பார்க்க வேண்டும். அருளால் என்பதனுடைய பொருளை நாம் பிறகு பார்க்கலாம். அருளால் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும், அருளுடன் எல்லா பொருள்களையும் நீ பார்க்க வேண்டும் என்று எனக்கு குருநாதர் உபதேசம் செய்தார். ஆனால் நான் எப்படி பார்த்து கொண்டிருந்தேன் அல்லது பார்த்தேன்? அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். அத்தை என்றால் அதை, அதாவது இந்த உலகத்தை. அதை என்றால் அவர் சொன்ன வாக்கியத்தை. அறியாதே, அதை நான் புரிந்து கொள்ளாமல். அருளால் எல்லாவற்றையும் பார் என்று சொன்னார். இந்த அருளால் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு அப்படித்தானே, இந்த சொல் தெரியுது அருளால பாருன்னு. அருளால பார்க்கறதுனா எப்படி புரியவில்லையே? அப்ப அதற்கு விளக்கம் தேவைப்படுகிறது. அதைத்தான் சிஷ்யனே இங்கு மாணவன் கூறுவது போல் சொல்கின்றார். அதை, அதாவது அவர் சொன்ன வாக்கியத்தை, அருளால் அனைத்தையும் பார் என்ற வாக்கியத்தை அறியாதே, எனக்கு அது புரியவில்லை. அருளால் எல்லாவற்றையும் பார்னு சொன்னார், அது எனக்கு புரியாமல் சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். சுட்டி என்றால் சிற்றறிவு, எனக்கு இருக்கின்ற சிறிய அறிவினால், சிற்றறிவினால். சுத்தி என் அறிவாலே என்றால் சிற்றறிவினால் பார்த்தேன், நான் அப்படித்தான் பார்த்தேன். ஏதோ அருள் அருளால் பார் என்று சொன்னார், ஆனா அது எனக்கு புரியவில்லை. அருளால் பார்னு சொன்னா எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு புரியவில்லை. ஆனா என்னுடைய சிற்றறிவினால், சாதாரண அறிவினால், எனக்கு இருக்கின்ற சிற்றறிவினால், என் அறிவினாலே பார்த்தேன். சரி, என்னுடைய சிற்றறிவினால பார்த்ததனுடைய விளைவு என்ன? சிற்றறிவினால் பார்த்ததனுடைய விளைவை கூறுகின்றார் 3வது வரியில். இருளான பொருள் கண்டது அல்லால், நான் என்னுடைய சிற்றறிவுல பார்த்தால் இருளான பொருள் கண்டது எல்லால். இருள்னா இந்த இடத்துல மாயை. இருளான என்றால் மாயையிலால் ஆன, அதாவது ஜட பொருள்கள், இருளான பொருள்கள் அல்லது இருளிலிருந்து தோன்றிய பொருள்கள், ஜட பொருள்கள் கண்டது அல்லால், அதை பார்த்ததற்கு வேறாக. அல்லால்னா அதை தவிர. இருளான என்றால் மாயையினால் ஆன அல்லது மாயை சுரூபமாக இருக்கின்ற ஜடமான உயிரற்ற பொருள் கண்டது அல்லால். அப்படிப்பட்ட பொருளை தவிர்த்து வேற எதையும் பார்க்கல. ஜடமான பொருளைத்தான் நான் பார்த்திருக்கேன், வேறு எதையும் பார்க்கவில்லை. பிறகு இனியொன்றையும் பார்க்கவில்லைன்னு சொல்றார். அது ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு சொல்றார். கண்ட என்னையும் கண்டிலேன், இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற என்னையும் நான் பார்க்கவில்லை. என்னேடி தோழி, இது ரொம்ப விசித்திரமா இருக்கான். என்னேடின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தை இங்கு அவர் வெளிப்படுத்துகின்றார். என்னையும் கண்டிலேன், கண்ட என்னையும் கண்டிலேன், இத பார்த்துட்டு இருக்கிற என்னையும் நான் பார்க்கல. காரணம் என்ன? சுத்தி என் அறிவாலே பார்த்தேன், என்னுடைய சிற்றறிவினால் நான் பார்த்ததனால. இருளான பொருள் கண்டது எல்லாம், எல்லாம் இருள்மயமா இருக்கிறத தவிர பிறகு வேறு ஒன்றையும் காணவில்லை. என்னையும் நான் அங்கு காணவில்லை, நான் என்னையே தொலைச்சிட்டேன்னு சொல்ற. நம்ம ஏதாவது பொருள்களை காணாம போட்டுட்டு தேடிட்டு இருப்போம். இப்ப இவர் சொல்றார், நான் என்னையும் காணவில்லை, நான் என்னையே காணாமல் போட்டு விட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஜட பொருள்களை தவிர, இருளான பொருள்களை தவிர எந்த ஒரு ஒளியையும் நான் பார்க்கவில்லை. இருளை பார்க்கின்றேன், ஜடத்தை பார்க்கின்றேன்,
பிறகு வேறு ஒன்றையும் பார்க்கவில்லை. இதுதான் இதனுடைய பொருள். அருளால் எதையும் பார் என்றான், அத்தை அறியாதே சுத்தி என் அறிவாளே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதெல்லாம் பிறகு கண்ட என்னையும் கண்டிலேன், என்னையும் நான் பார்க்கல, பிறகு இருளான பொருளைத்தான் பார்த்தேன், என்னேடி தோழி. இது ரொம்ப விசித்திரமாக இருக்கின்றதே, ஆச்சரியமாக இருக்கின்றது என்று இவர் இங்கு இப்பாடலை அமைத்திருக்கின்றார். இனி இதனுடைய விளக்கத்திற்கு வரலாம். சாஸ்திரத்தில் ஈஸ்வரனை பற்றி, இறைவனை பற்றி சொல்லும் பொழுது ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்று சொல்லப்படுகிறது. இதம் சர்வம் என்றால் இவைகள் எல்லாம், பார்க்கின்ற இவைகள் எல்லாம் ஈசாவாஸ்யம், இறைவனால் வியாபிக்கப்பட்டுள்ளது, பகவானாலேதான் இவைகளெல்லாம் வியாபிக்கப்பட்டுள்ளது. பிறகு சிவமயம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த உலகமே சிவமயம், இந்த உலகமே விஷ்ணுமயம் என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம். இப்ப இந்த உலகமே பகவானுடைய சொரூபமாக இருக்கின்றது இப்ப என்றெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது, ஆனா நமக்கு இந்த உலகம் பகவானாகவா தெரிகின்றது? இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே ஒரு விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு, இருமைக்கு உட்பட்டு, மரணத்திற்கு உட்பட்ட, தர்ம அதர்மங்களுக்கு உட்பட்டதாகவே இருக்கின்றது. அதர்மத்தை பார்க்கிறோம், தர்மத்தை பார்க்கிறோம், நோயை பார்க்கிறோம், துயரங்களை பார்க்கிறோம், அனர்த்தங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம், அசிங்கங்களை பார்க்கின்றோம். அப்படி நல்ல வாசனைகள், பிறகு தவறான வாசனைகள், கெட்ட வாசனை, இப்படி எல்லாமே இருமை கலந்ததாக நம்முடைய பார்வைக்கு தர்மாதர்மங்களுக்கு உட்பட்டே தான் இருக்கின்றதே தவிர, எப்பொழுது நாம் ஈஸ்வரனை பார்த்திருக்கோம், பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வரனாக எப்படி இருக்க முடியும்? இந்த அலங்கோலமான மரணத்துக்கு உட்பட்ட அழிந்து கொண்டிருக்கின்ற உலகம் எப்படி ஈஸ்வரனாக இருக்க முடியும்? அங்க எங்கதான் கடவுள் இருக்கின்றார்? இப்படி எல்லாம் எப்படி தெரிகின்றது? நமக்கு இப்பொழுது தெரிகிறது. இது நம்முடைய அனுபவம். ஏன் இந்த அனுபவம் இருக்கிறது? அதையும் தாய்மானவர் சொல்லிவிட்டார், சுத்தி என் அறிவாளே பார்த்தேன். இப்ப இருக்கிற அறிவுல நம்ம பார்த்தோம்னா அது அப்படித்தான் இருக்கு, அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. இந்த உலகம் வந்து இப்படித்தான் இருக்கின்றது. அது இருளாக, இருளாகனா ஒரே அதர்மத்துடனும் தர்மத்துடனும் இப்படி எல்லாம் சம்சார சொரூபமாகவே இருக்கின்ற ஜடமாக எல்லாம் இருக்கு. காரணம் வந்து அறியாத என் சுட்டி அறிவாலே பார்த்தேன். இந்த அறிவுல பார்த்தோம்னா இப்படித்தான் இருக்கு. பிறகு இங்கு ஏதோ ஒரு குருநாதர் சொல்லி இருக்காரு, அந்த முறைப்படி பார்த்தால் அது எப்படி இருக்கும்? அருளால் எவையும் பார் என்றால், அந்த அருளால பார்க்க சொன்னார். ஆனா அப்படி பார்க்காதனுடைய விளைவு இப்படி இருந்தது. இனி அருளாக பார்த்தல் என்றால் என்ன? ஈசாவாசியம் இதம் சர்வம்னு ஆரம்பத்துல பார்த்தோம். இறைவனால் இவைகள் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, அருளால் பார்த்தல் என்றால் ஈஸ்வர ஞானத்துடன் பார்த்தல், இறைவனை பற்றிய அறிவுடன் இந்த உலகத்தை பார்த்தல். அருளால் என்பதற்கு பொருள் ஈஸ்வர ஞானேன, ஈஸ்வரனை பற்றிய, ஈஸ்வரன் இந்த இடத்துல சிவபெருமான்னு பொருள் அல்ல, அனைத்துக்கும் மூலமாக இருக்கின்ற கடவுள், அந்த இறைவனை பற்றிய அறிவுடன் இந்த உலகத்தை பார் என்றான். இறைவனை பற்றிய அறிவு இல்லாமல் இந்த உலகத்தை பார்த்தா இந்த உலகம் வந்து இருளாகத்தான் இருக்கு. இறைவனை பற்றிய அறிவுடன் இந்த உலகத்தை பார்த்தால் அது எப்படி இருக்கும்னா இறைவனாகவே இருக்கும். அதுதான் இதுல அழகு. இறைவனை பற்றி அறிவோட பார்க்கும் பொழுது இறைவனா இருக்கும், இறைவனை பற்றிய அறிவு இல்லாமல் பார்க்கும் பொழுது இருளாக இருக்கும். எப்படி என்றால், இப்ப நீ அடுத்த கேள்வி, யார் இந்த உலகத்தை பார்ப்பது? இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற ஆள் யாரு? அதுதான் கேள்வி. நம்ம உடனே என்ன சொல்லிருவோம், கண்ணுதான் பார்த்துட்டு இருக்கு, இது என்ன பெரிய கேள்வின்னு கேட்போம். உலகத்தில் இருக்கிற சப்தத்தை கேட்கறது யாருன்னா காதுதான் கேக்குது, வாசனைகளை நுகர்வது யாருன்னா மூக்கு தான் நுகர்கின்றது, ஒரு பொருள் எவ்வளவு மென்மையாக இருக்கிறதுன்னா தோல் தொட்டு பார்த்தா தெரிகின்றது, அப்படியெல்லாம் நம்ம சொல்கின்றோம். நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. இப்ப இந்த உலகத்தை பார்ப்பது கண், கண் இருந்தா தெரியுது, கண் இல்லா தெரியவில்லை என்று. இப்ப இந்திரியங்கள் பார்க்கின்றன. ஆனா இந்த இடத்துல ஒரு சூக்ஷமம் இருக்கின்ற, இந்திரியங்கள் இந்த உலகத்தை பார்த்த போதிலும், இந்திரியங்கள் இப்ப நம்ம கண்ணை மட்டும் எடுத்துக்குவோம், கண்ணுல ஒரு பொருளை பார்க்கிறோம், அந்த கண் என்ன செய்கின்றது, அந்த பொருள்
எந்த இடத்தில் இருக்கிறது, என்ன கலரோட இருக்கு, எவ்வளவு சைஸில் இருக்கு, எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் காட்டு. ஆனால் அந்த ஒரு அறிவுக்கு மேல் இனி ஒரு அறிவு நமக்கு வருகிறது. என்ன அறிவு? அந்த பொருள் எனக்கு உகந்தது, அந்த பொருள் எனக்கு உகந்ததல்ல என்று வேறு ஒரு அறிவும் ஒரு பொருளின் மீது வருகிறது. இப்போ ஒருவரை பார்க்கிறோம், கண்ணு வந்து அவரை காட்டுது அவ்வளவுதான். ஆனா அதற்கு மேல இனி ஒரு அறிவு வருதே, அவர் என்னுடைய நண்பர், அவரிடத்துல நாம பேசலாம், பேசினா மகிழ்ச்சியாக இருக்கலாம். இனி ஒருவரை பார்த்து அவர் என்னுடைய பகைவர், அவரை விட்டு விலகி போக வேண்டும். இது யார் பார்ப்பது? இது கண் பார்ப்பதில்லை, பிறகு நம்முடைய மனம் பார்க்கின்றது. அப்போ கண்ணு வந்து என்ன செய்கின்றது? ரிப்போர்ட்னு சொல்லுவார்கள், வெளியிருக்கிறது அது ரிப்போர்ட் பண்ணது, அதை வச்சு விசாரம் பண்ணி எதையோ பார்ப்பது வந்து மனம். ஆகவே இந்த உலகத்தை கண் காட்டுகின்றது, மனம் பொருள்படுத்துகின்றது. அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. நம்ம கண்ணு வந்து பொருளை காட்டுது அவ்வளவுதான், அதை பொருள்படுத்துறது நம்முடைய மனம். இந்த புஸ்தகத்தை கண்ணு காட்டுது, ஒருவன் பொருள்படுத்துகின்றான், இந்த புஸ்தகம் எனக்கு வேண்டாம். இனி ஒருவன் பொருள்படுத்துகின்றான், இந்த புஸ்தகம் எனக்கு தேவை, இதை நான் படிக்க வேண்டும் என்று ஒருவன் ஒரு பொருளை பாதுகாக்கின்றான். அப்படி ஒரு பொருளை நம்ம எப்படி கையாளுகின்றோம், அதை நம்ம ஏற்றுக்கொள்றோமா, அதை நம்ம ரிஜெக்ட் பண்றோமா, அதை வேண்டான்னு ஒதுக்கிறோமா, இதெல்லாம் யார் செய்கின்றார்கள்? நம்முடைய மனம். இப்ப கண்ணு வந்து அதெல்லாம் செய்வதில்லை, இருக்கிறத காட்டுது அவ்வளவுதான். இப்ப

இல்லையே, காசு கொடுக்காம அந்த வாசனை கிடைக்குதுன்னு சொல்லி. அப்ப என்னன்னு சொன்னா, மூக்கு வந்து வாசனைய காட்டுது, அதற்குள்ள இருக்கிற மனசுதான் அதை பொருள்படுத்தி இது எனக்கு உகந்தது இது எனக்கு உகந்ததல்ல என்றெல்லாம் வேலை செய்கிறது. அப்போ இந்த உலகத்தை மனம் இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கின்றது, பொருள்படுத்துகின்றது. இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா அடுத்த படிக்கு போலாம். அடுத்தபடி என்னவென்றால், எதன் அடிப்படையில் மனம் பொருள்படுத்தும், பொருள்படுத்தும் என்ன, அது இப்படிப்பட்ட தன்மையுடையதுங்கிற நிச்சயத்தை மனம் எப்படிப்பட்ட அடிப்படையில் செய்யும் என்றால், இந்த மனம் உலகத்தில் நடைபெறுகின்ற அனுபவங்களை, கண்ணு எத்தனையோ பொருளை காட்டுது, காது எத்தனையோ சப்தங்களை சொற்களை எல்லாம் நம்ம மனசுல போடுது, அதையெல்லாம் பொருள்படுத்துகின்ற விதம் மனம் அறிவின் அடிப்படையில் தான் செயல்படும். இந்த மனம் நம்ம பெற்ற அறிவின் அடிப்படையில தான் பொருள்படுத்துமே தவிர, அறிவு எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது அடிப்படையில் பொருள்படுத்தும். இப்ப உதாரணமா தாய்மானவர் பாடல நம்ம படிச்சு ரசிச்சு அதை பற்றி அறிவு அடைஞ்சிட்டோம்னா அதற்கு தகுந்த மாதிரி மனம் பொருள்படுத்தும். நமக்கு புரியவே இல்லை என்றால் அறிவு இல்லைன்னா அதற்கு தகுந்த மாதிரி பொருள்படுத்தும். அப்படி இந்த உலகத்தில் அல்லது ஒரு மனிதர், அவரை நம்ம எப்படி பொருள்படுத்துறோம், அவரை பற்றிய அறிவு, அந்த அறிவு சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம், ஆனா அறிவின் அடிப்படையில் அவர் வந்து எனக்கு உகந்தவர், அவருக்கு இப்படிப்பட்ட குணம் இருக்கு, அவர் இப்படிப்பட்டவர்ங்கிற அறிவின் அடிப்படையில தான் நான் அவரை இன்டர்பிரட் பண்ணுவேன். ஆங்கிலத்துல பொருள்படுத்துதல் சொன்னா இன்டர்பிரட் பண்றது அப்படின்னு சொல்றோம், அது அப்படி பொருள்படுத்துதல். இப்போ அறிவின் அடிப்படையில் மனசு இந்த இந்திரியங்கள் வழியாக சென்று உலகத்தை அனுபவிக்கின்றது. இங்க பார்த்தம்னா, சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். சுட்டி அறிவு இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, சுட்டி அறிவுன்னு என்ன, சிற்றறிவு, ஒண்ணுமே தெரியாத மோகம், மோகத்துக்கு உட்பட்ட அறிவுல இருந்ததுன்னா அந்த அறிவால பார்க்கும் பொழுது அந்த அறிவினால் மனமானது இந்திரியங்கள் வழியாக உலகத்தை பார்க்கும் பொழுது இருளான பொருள் கண்டது அல்லால், நான் இருளத்தான் பார்த்திருக்கின்றேன், பிறகு என்னையும் பார்க்கவில்லைன்னு சொல்ற. அப்போ என்னுடைய அறிவில எப்படிப்பட்ட அறிவு இருக்குமோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த உலகம் காட்சி கொடுக்கின்ற. அதான் இந்த உலகம் வந்து எப்படிப்பட்டதுன்னு சொல்லும் போது, இது வந்து ஒரு பயங்கரமான அற்புதமான படைப்பா. ஒரே ஒரு உலகத்தை பகவான் படைச்சிட்டு எத்தனை ஜீவர்களோ அத்தனை உலகமும் இதே உலகத்துலதான் இருக்கு. அவரவர்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தை பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு வர்றார். அதாவது ஒரு பொருள் ஒரு மாதிரி இருக்கணும்னா அந்த பொருள் அப்படி படைச்சிருக்கணும், அப்படி பார்க்கணும். ஆனா ஒரே பொருளை படைச்சிருக்கார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த உலகத்தை பற்றி பேசுகிறார்கள், பொருள்படுத்துகிறார்கள். காரணம், அப்ப உலகத்தை எப்படித்தான் பகவான் படைச்சிருக்கார், எதுதான் உலகம்னா அது ஒரு பெரிய விசித்திரமா இருக்கு. காரணம் என்ன, அவரவர்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். வேறொரு ஆசிரியர் சொல்லுவார்கள், அறிவளவு எட்டிய அதிசயமே. பகவான் வந்து யாருன்னு சொன்னா, அறிவளவு எட்டிய அதிசயம். அவர் வந்து அதிசயம் அற்புதமானவரா, எவ்வளவு தூரம் அற்புதம்னா என்னுடைய அறிவுக்கு தகுந்த அளவு அற்புதம். இப்ப அறிவளவு எட்டிய அதிசயமே பகவானை வர்ணிப்பார். அப்படி என்னுடைய அறிவின் அடிப்படையில் தான் இந்த அதிசயமான ஈஸ்வரன் இந்த உலகமும் இருந்து வருகிறது. ஆனா அந்த சுட்டி அறிவுல பார்க்கும் போது இப்படி தெரிகிறது அப்படின்னு சொன்னார். இனி நம்ம அந்த அருள் போவோம். அருளால் எவையும் பார் என்றால், இப்ப அருளோடு பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கும்னு இங்க ஆசிரியர் சொல்லவில்லை, தாய்மானவர் சொல்லல, நம்ம பார்ப்போமே அருள்னா என்ன, அந்த அருள்ல பார்த்த எப்படி இருக்கும் என்றால், இங்கு அருள்ங்கிறதுக்கு என்ன பொருள் பார்த்தோம், ஈஸ்வர ஞானம்னு பார்த்தோம், இறைவனை பற்றிய அறிவு. இறைவனை பற்றிய அறிவு எப்படிப்பட்டது என்றால், இறைவன் வந்து இந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பவர். எப்பெல்லாம் காரணம்னு சொல்லும் பொழுதுவோ, அப்ப உங்களுக்கு ரெண்டு காரணம் என்னன்னு கேட்டாகணும். என்ன ரெண்டு காரணம் ஞாபகம் இருக்கோ, இவ்வளவு நாள் வேதாந்த நம்ம படிச்சு, ஒன்னு நிமித்த காரணம்னு படிச்சிருக்கோம், இனி ஒன்னு உபாதான காரணம்னு படிச்சிருக்கோம். பானைன்னு ஒன்னு உருவாக்கினால் அதை செய்ய குயவன் தேவை, பிறகு இனி ஒன்னு

0: களிமண் தேவை, அது உபாதான காரணம். இனி இந்த ரெண்டு காரணம் சேர்ந்தாதான் ஒன்று படைக்கப்படும். இந்த உலகத்திற்கு ரெண்டு காரணமாகவும் இருப்பவர் யார்? அவர்தான் ஈஸ்வரன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது. இப்ப ஈஸ்வரனை பற்றிய அறிவு என்னன்னா, இந்த உலகத்திற்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கார். இப்ப இந்த அறிவு நமக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்குவோமே. இப்ப முதல்ல பானை விஷயத்துக்கு போவோம். ஒரு கடையில விதவிதமான கலர் வர்ணத்துடன், சிவப்பு கலர்ல, பச்சை கலர்ல, பிறகு கோல்டு கலர்ல, மஞ்சள் கலர்ல, விதவிதமான வர்ணத்துடன் விதவிதமான பானைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஒருவர் போய் பார்த்த உடனே இங்க எத்தனை விதங்கள் அப்படின்னு சொல்லி விதவிதமா பார்த்து அனுபவிக்கிறார். பிறகு அந்த கடைக்காரர்கிட்ட கேக்குறார், இந்த தங்க கலர்ல அப்படியே மின்னிட்டு இருக்கு ஒரு பானை, இனி ஒன்னு வந்து இரும்பு கலர்ல இருக்கு, இந்த ரெண்டு ஒரே சைஸ், ரெண்டினுடைய விலையை கேக்குறார், ரெண்டுக்கும் ஒரே விலைன்னு சொல்றார். அது எப்படி? தங்கமா இருக்கிற பானைக்கும் ஒரே விலை, இரும்பு கலர்ல இருக்கிற பானைக்கு ஒரே விலைன்னு எப்படின்னு கேட்டா அவர் சொல்றார், இங்க இருக்கிற அனைத்து பானைகளும் களிமண்ணால் தான் செய்யப்பட்டது, வர்ண கலர் அடிச்சு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் சொல்றார். இப்ப இவர் வந்து எப்படிப்பட்ட அறிவு அடைஞ்சிருக்கார், இங்க இருக்கிற அனைத்து பானைகளும் களிமண் உபாதான காரணம்னு பார்த்துட்டார். உபாதான காரணம் களிமண்ணா இருக்கு. இனி இந்த அறிவால இந்த பானைகளை பார்க்கும் பொழுது இவர் எப்படி பார்ப்பார்? இவருடைய பார்வையில இந்த பானைகளிடத்தில் என்னதான் இருக்கும்? களிமண் தான் இருக்கும். ஒவ்வொரு பானைய பார்க்கும் பொழுதும் நான் களிமண்ண தான் பார்க்கிறேன். ஆனா முன்ன நான் என்ன பார்த்தேன்னா, முன்ன ஏதோ தங்கமா ஒண்ணு மின்னிட்டு இருந்தது, ஒண்ணு இரும்பா இருந்தது, ஒண்ணு வெள்ளியா இருந்தது, களிமண்ணை தவிர மீதிய பார்த்துட்டு இருந்தேன் முன்ன. ஏன்னா களிமண்ங்கிற புத்தி எனக்கு இல்லை, ஆனாலும் நான் களிமண்ணை தான் பார்த்துட்டு இருந்தேன். களிமண்ண பார்த்துட்டு ஆனா களிமண்ண பார்க்கவில்லை. காரணம் என்ன? அதுதான் சுட்டி அறிவுன்னு சொல்றது. சுட்டி அறிவு என்ன? அதனுடைய ஆதாரம், மூலம் அல்லது உபாதானத்தை நாம் அறியவில்லை. இப்போ உபாதானத்தை அறியாத பொழுது இந்த உபாதானத்துல ஏற்றி வச்ச அந்த உருவம், வர்ணம், பெயர், அதுலதான் நம்மளுடைய கவனம் இருந்திருக்கு. ஆதாரத்தை பார்க்காம வேற்றுமைகளையே பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இது நல்லதில்லை, இப்படி எல்லாம் நம்ம அதுல கவனத்துடன் இருந்தோம். இப்ப என்ன ஆயிடுது? பார்க்கிறதெல்லாம் களிமண், ஒன்று நாள் வியாபிக்கப்பட்டுள்ளது. அப்போ இதம் சர்வம், இதம் சர்வம்னா இங்கிருக்கின்ற பானைகள் எல்லாம் மிருதா வாசியம், மிருதுன்னு என்ன, களிமண்ணினால் வியாபிக்கப்பட்டுள்ளது. களிமண்ணினால வியாபிக்கப்பட்டுள்ளதுன்னா களிமண்ணத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். களிமண் தான் அங்கு இருக்கிறது, அதுக்கு மேல ஏதோ பேர்கள்லாம் இருக்கு, அவ்வளவுதான். இந்த உதாரணம் புரிந்து விட்டால், இந்த அனைத்து உலகத்திற்கும் ஈஸ்வரனே நிமித்தமாக இருந்து அந்த ஈஸ்வரனே உபாதான காரணம் என்றால், அந்த பகவான் தான் நிமித்த காரணம், அந்த பகவான் தான் உபாதான காரணம்னு சொன்னா, அந்த அறிவோடு, அதுதான் இங்க அருள், அருளால் எதையும் பார் என்றான். அதாவது களிமண்ணால செய்யப்பட்டது என்று அனைத்து பானைகளையும் பார்னு அந்த கடைக்காரன் சொன்னது போல, இங்க கடைக்காரன் ஆறுனா குருதான் கடைக்காரர். அவர் என்ன சொல்றார், ஈஸ்வரனுடைய, ஈஸ்வரனை பற்றிய அருளாக அறிவுடன் இந்த உலகத்தை பார் என்று சொன்னான். அப்படி சொன்ன உடனே, இப்ப ஈஸ்வரன்கிறவர் யார்? இந்த உலகத்திற்கு உபாதானமாக இருப்பவர், நிமித்தமாகவும் இருப்பவர். நான் அப்போ எதைய பார்ப்பேன் இப்பொழுது? ஈஸ்வரனே உபாதானம் என்றால், உபாதானமா இந்த உலகத்தில் இருக்காருன்னு சொன்னா, பார்க்கிறது எல்லாம் ஈஸ்வர சொரூபம். இப்ப பகவான தவிர வேறு ஒன்று இந்த உலகத்துல இல்லை. முன்ன எப்படி பார்த்துட்டு இருந்தோம்? உல பகவான தவிர வேற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வந்து பகவான தவிர வேற எதையும் பார்க்கவில்லை. எப்படி ஒரு மாற்றம் வருகிறது நம்முடைய பார்வையில்? இப்ப முன்ன பார்த்த பார்வை என்ன? இந்த உலகத்தை பார்க்கிறேன், கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றேன். இப்போ கடவுளை பார்க்கின்றேன், உலகத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன். தேடி பார்த்தா உலகம் இருக்குமான்னா, உலகம் இல்லை. தேடி பார்த்தா கிடைக்காது. முன்ன வந்து அப்படி இருக்கும்போது அந்த அறிவோட கடவுளை தேடுனா கிடைக்குமான்னா கிடைக்காதுதான். சுத்தி அறிவால உலகத்தை பார்த்துட்டு கடவுளை தேடுனா கடவுள் கிடைக்க மாட்டார். இந்த ஈஸ்வரனை பற்றிய அறிவோட இந்த உலகத்தை பார்த்தோம்னா உலகம் கிடைக்காது, கடவுள் தான் நமக்கு கிடைக்கும். அப்படி அருளால் எவையும் பார் என்றான். இங்க அருள்னா என்ன பொருள், ஈஸ்வர ஞானத்துடன் இந்த உலகத்தை பார் என்று சொன்னான். அதத்தான் பகவான் கீதையில என்ன சொல்றார், இரண்டாவது அத்தியாயத்துல ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்தை பத்தி பேசும் பொழுது, யானிஷா சர்வ பூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி, அதாவது ஞானிகளுக்கு எது பகலோ அது அறியாமையில் இருப்பவர்களுக்கு இருள், அறியாமையில் இருப்பவர்களுக்கு எது இருளோ அது ஞானிகளுக்கு பகல் அப்படின்னு சொல்ற. இப்ப ஞானிக்கு பகலா இருக்கிறது, அஜ்ஞானிக்கு இருளா இருக்கான். அதே சமயம் அறியாமையில் இருப்பவர்களுக்கு இருளா இருக்கிறது ஞானிகளுக்கு பகலாக இருக்கின்றதாம். அப்படின்னு என்ன, ஞானி வந்து ஆந்த போல விடிய விடிய இரவுல முழிச்சிட்டு இருப்பார், காலையில தூங்குவார் அர்த்தமா என்றால், அறியாமையில இருப்பவர்களுக்கு எது பகல், எது வெட்ட வெளிச்சமா தெரியுது, அந்த பானை உதாரணத்துக்கே போங்க, களிமண்ணை தவிர அங்க இருக்கிற உருவங்கள் அங்க இருக்கிற கலர் அதுதான் தெரிஞ்சிட்டு இருக்கு, களிமண் தெரியவில்லை. களிமண் வந்து இருளா இருக்கு, களிமண்ணுக்கு மேல வியாபிச்சிட்டு இருக்கிற நாம ரூபங்கள் பகலா இருக்கு. ஆனா ஞானிக்கு, அவரே ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு களிமண் வந்து வெளிச்சமா இருக்கு, பிறகு அவருடைய கவனம் வந்து அந்த வர்ணத்துல போகல, என்ன கலர் அடிச்சு வச்சிருக்காங்கிறதுல அவருடைய கவனம் இல்லை. அப்படி ஞானி இந்த உலகத்து பார்க்கும் பொழுது ஈஸ்வர தத்துவம் வெளிச்சமா இருக்கு, பிறகு இந்த நாம ரூபம் தர்மா தர்மங்கள் இவைகள் எல்லாம் அங்க இல்லை, அது இருளாகி விட்டது, அது இல்லாம போயிடுது, துவைதம் வந்து இருளாகி விட்டது. அறியாமையில் இருக்கும் பொழுது அதை நாம் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த இருமைதான் இருக்கின்றது, இருள் தான் இருக்கின்றது, பிறகு ஈஸ்வரன் இல்லை. இதுதான் பெரிய மேஜிக் சொல்றது. எப்படி இருந்தது எப்படி மாறிடுது, ஒரே ஒரு இடத்துல உன்னை பார்த்துட்டு இருந்தோம் உன்னை பார்க்கல, ஆனா நான் ரெண்டையும் பார்க்க விரும்புறேன்னு சொல்ல முடியாது, இந்த ரெண்டையும் நம்ம பார்க்க முடியாது, பார்க்கலாம் அந்த அறிவுடன், இது வேறு தன்மை இது வேறு தன்மைன்னு பார்க்கலாம், ரெண்டையும் சமமான சத்தாவைய பார்க்க முடியாது. வேற உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், கருப்பு கலர்ல யானைய போலயே மரத்துல ஒரு உருவம் செய்யப்பட்டுள்ளது, குழந்தை வந்து அது யானைன்னு பார்த்து பயந்துட்டு இருக்கிற வரைக்கும் அது மரத்தை பார்க்கவில்லை, மரம் இருள் யானை வந்து பகல். பிறகு அதுக்கு அறிவு வந்த உடனே இது பாரு அசையாம இருக்கு, இது வந்து மரம்தான் அப்படின்னுங்கிற அறிவு வந்த உடனே அது எதை பார்க்கின்றது, இப்ப எது பகல் எது இரவு, அந்த மரம்ங்கிறது பகல் யானைங்கிறது இரவு ஆகி விட்டது. அப்படித்தான் இந்த ஸ்லோகத்துல எவ்வளவு அழகா சொல்லி இருக்காரு பாரு, அருளால பார்க்க சொன்னான், பிறகு அதை எனக்கு புரியாத பொழுது நான் என்னுடைய அறிவால பார்த்தேன், அது இருளாக இருந்தது. அருளாக அருளால பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்குங்கிறது அவர் விட்டுட்ட, பிறகு இருளாக பார்க்கின்றார் என்னுடைய சிற்றறிவினால் பார்க்கும் பொழுது என்று அந்த பகவான் சொன்ன யானிஷாங்கிற ஸ்லோகத்தினுடைய சாரத்தை இங்கு தாயுமானவர் இவ்விதம் நமக்கு கூறியிருக்கின்றார். அருளால் எவையும் பார் என்றான், அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். இப்ப நம்ம எப்படி பார்க்கின்றோம், இறைவனை பற்றிய அறிவால பார்க்கும் பொழுது நம்ம வந்து இறைவனாகவே பார்க்கின்றோம், களிமண்ணை பற்றி அறிவோட பார்க்கும் பொழுது களிமண்ணை பார்க்கின்றோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், உள்ள அறிவு வந்தா வெளியே எப்படி அதுவா வரும், உள்ள வந்து களிமண்ங்கிற ஞானம் வந்தா வெளியே எப்படி களிமண்ணை பார்க்க முடியும்னா, ஞானம் வராததுக்கு முன்னாடியும் களிமண்ணை தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம், ஆனா அதுக்கு மேல வேற எதையோ பார்த்து களிமண் தெரியவில்லை. தெரியவில்லைன்னா என்ன அர்த்தம், தெரிஞ்சிட்டு தெரியாம இருக்கு, அறிவு வந்தவுடன் அது தெரிகிறது. அப்போ அறிவோட இருக்கும் பொழுதும் அறியாமையில் இருக்கும் பொழுதும் நம்ம இறைவனைத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இப்ப பகவானையே பார்த்துட்டு பகவானை தேடுனா எப்படி பகவான் கிடைப்பார், பகவான் எங்காவது இருந்து கடவுள் எங்காவது இருந்து பார்க்காம இருந்து தேடுனா கண்டுபிடிச்சிடலாம், பகவானையே நம்ம பார்த்து கொண்டு பகவானாகவே இருந்தும் கொண்டு நம்ம தேடுனா எப்படி கிடைப்பார். அப்போ அது அறிவினால் அடையப்படும் பொருள். இது வேறு தேடியோ ஓடியோ ஒரு இடத்துக்கு போயோ அடையப்படும் பொருள் அல்ல. பிறகு நான் எதுக்கு யாத்திரையெல்லாம் போறேன், கோயிலுக்கெல்லாம் போறேன்னா இந்த அறிவை அடைவதற்கு. அப்ப நாளையிலிருந்து கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த அறிவை அடைகிறதுக்கு சித்த சுத்திக்கு நமக்கு எல்லாமே தேவைப்படுகின்றது. ஆனா இறுதியா அறிவில் மாற்றம் வரும் பொழுது பார்வையில் மாற்றம், பார்வையில மாற்றம் வரும் பொழுது. இதற்கு இனி ஒரு உதாரணமும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். கீதையிலே அர்ஜுனன் வந்து பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும்னு விரும்பினார். எனக்கு உங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டுங்கள். அப்ப பகவான் என்ன சொன்னார், நான் உனக்கு காட்டுகின்றேன், ஆனா இந்த கண்ணினால நீ பார்க்க முடியாது. உனக்கு ஒரு திவ்யமான கண்ணை கொடுக்கின்றேன், அதன் மூலியமாகத்தான் விஸ்வரூபத்தை பார்க்க முடியும்னு சொன்னார். பிறகு திவ்யமான ஒரு கண்ணை கொடுத்தார். உடனே அர்ஜுனன் பார்த்தான்னு நம்ம அங்க படிக்கிறோம். அங்க நாம் எப்படி பொருள்படுத்துகின்றோம்னா, அங்கும் கண்ணுல பகவான் மாற்றத்தை கொடுக்கல. ஏதோ ஒரு பெரிய கண்ணை கொண்டு வந்து வச்சாருன்னு அர்த்தம் அல்ல. மற்ற மிருகங்களுக்கு நம்ம விட பெருசா தான் கண்ணு இருக்கு, கண்ணுல மாற்றம் இல்லை. பிறகு என்ன செய்தார்னா, அந்த நேரத்தில் மனதில் மாற்றத்தை கொடுத்தார். தற்காலிகமா அவனுக்குள்ள இருக்கிற விருப்ப வெறுப்பு நீக்கினார். உடனே பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வரனாக அவன் பார்த்தான். விருப்பு வெறுப்பு அற்ற மனதுடன் பார்க்கும் பொழுது ஈஸ்வரனாக பார்க்கின்றோம். இப்ப நம்ம பார்க்கும் போது இந்த உடலோடு சம்பந்தப்பட்டு பார்க்கிறோம். இந்த உடலுக்கு உறவினர்கள், இந்த உடலுக்கு விளைவு தீங்கு விளைவிப்பது, உடலுக்கு நன்மை விளைவிப்பதுன்னு பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல ஞானக்கண் என்பது அறிவுடன் கூடிய கண். அந்த அறிவை பகவான் கொடுத்தார். அறிவை கொடுத்த உடனே அர்ஜுனன் பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வரனாக பார்த்தார். அப்படி அருளால் எவையும் பார் என்றால் ஈஸ்வரனுடைய ஞானத்தினால் அனைத்தையும் பார்க்க வேண்டும். ஈசாவாசியம் இதம் சர்வம்ங்கிறதுக்கு என்ன பொருள், ஈஸ்வரன் அனைத்தையும் வியாபித்துள்ளார். அதுக்கு இனி ஒரு பொருள், ஈஸ்வர ஞானத்தினால் அனைத்தையும் நீ வியாபிப்பாயாக, அனைத்தையும் பார்ப்பாயாக. சங்கரர் அப்படித்தான் பொருள் சொல்றார். ஈஸ்வர ஞானேன வாசியம், ஈஸ்வரங்கிற அறிவுடன் இந்த உலகத்தை நீ பார், அப்ப நீ ஈஸ்வரனைத்தான் பார்ப்பாய். இப்ப எல்லாம் சிவமயம், எல்லாம் விஷ்ணுமயம் அப்படின்னு சொல்லி பகவானை தவிர இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, ஏதோ குரு சொல்றார் அருளால் எவையும் பார்னு சொல்லி விட்டார். ஆனா இங்க தாயுமானவர் ஏற்றுக்கொள்றார், அத்தை அறியாதே, இது எனக்கு புரியல. கேட்டாச்சு, கேட்க நல்லா இருக்கு, பாக்கிறதுக்கு பகவான் தான் உபாதான காரணம் அப்படின்னு களிமண் நல்லா சொல்லி அறிவுல நல்லா புரியுது. ஆனாலும் அத்தை அறியாதே, இந்த அறிவு வரமாட்டேங்குது, ஒரு கால் வந்தாலும் நிக்க மாட்டேங்குது. யாரா திடீர்னு திட்டா கோபப்பட்டா பகவான் தான் திட்டுறாருன்னு நம்மளால நிக்க முடியுதானா, உடனே திருப்பி கோபம் வந்துருது. காரணம் என்ன, அந்த இடத்துல மறந்து விடுகின்றோம். எல்லாம் நல்லா ஸ்மூத்தா இருந்தா நல்லா இருக்கு, ஏதாவது கொஞ்சம் ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னு வச்சுக்குவோமே, உடனே அதை தாங்கிக்க முடியாமல் நம்ம அனாத்மாவில் அபிமானத்தை வச்சு மீண்டும் நம்ம என்ன செய்கின்றோம், அந்த அறியாமைக்குள் சென்று விடுகின்றோம். அப்ப இங்க இனி ஒரு கருத்தையும் தாயுமானவர் சொல்றார், எனக்கு இந்த மாதிரி நல்ல உபதேசம் கிடைக்கத்தான் கிடைக்குது, கிடைத்தும் அருளால பாருன்னு சொல்லியும் அத்தை அறியாதே, எனக்கு அது புரியவில்லை. அதனாலதான் அனைத்து தவங்களும், எல்லா தவமும் என்னன்னா அருளால் அனைத்தையும் பார்த்தல், அதுதான் லட்சியமே வாழ்க்கையில. மோட்சம்னா என்ன, அருளுடன் அனைத்தையும் பார்த்தல். ரொம்ப அழகான வார்த்தை போட்டிருக்கார். இங்க அருள்னு சொன்னா ஈஸ்வர ஞானத்துடன் அனைத்தையும் பார்த்தல். அத்தை அறியாதே, ஆனா அதை என்னால புரிந்து கொள்ள முடியாத சமயத்தில், இப்ப ஆனந்த கழிப்பை அவர் எழுதும் போது புரிஞ்சிட்டு தான் எழுதுறார், அதனாலதான் இப்படி எழுதுறார். இதை எனக்கு உபதேசம் பண்ண காலத்துல, எனக்கு அது புரியாத காலத்துல நான் என்ன செய்தேன், இதெல்லாம் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்கணும். தாயுமானவருடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு எழுதுகின்றார். என்ன ஏற்கனவே சொல்லி விட்டார், நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, பார்க்கறதெல்லாம் ஈஸ்வர சுரூபமா இப்ப பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றார். இது வந்து அவருடைய பழைய காலம் அதை சொல்றார். ஆனா அந்த சமயத்துல அறியாமல் என்னுடைய சிற்றறிவினால், எனக்கு இருந்த இந்த ஜீவ அறிவினால் நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது இருளான பொருள் கண்டது அல்லால்,
1: இருள்னு சொன்னா சம்சாரம் துயரம் இப்படிப்பட்ட பொருளை தவிர அல்லால் அதை தவிர கண்ட எண்ணையும் கண்டிலேன், அங்க எண்ணையுமே நான் பார்க்கவில்லை, எண்ணையும் நான் இழந்திருக்கின்றேன். இது என்னடி தோழி, இது ஒரு பெரிய விசித்திரமாக இருக்கின்றதல்லவா, ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா, வியப்பாக இருக்கின்றதல்லவா. என்ன வியப்புனா பகவானையே பார்த்துட்டு பகவானையே தேடுறது வியப்பு தானே. ஒருவர் வந்து நம்ம இடத்துல நான் முக்கியமா ஒருவரை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற, யார தேடுறீங்கன்னார், என்னத்தான் அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கும், அது ஒரு வியப்பு. உங்களையா தேடுகிறீர்கள்னா அப்ப அவருக்கு எப்ப அவர் கிடைப்பார்னா எப்பவுமே அவர் அதுக்கு அவரை அடைய முடியாது. ஒரே ஒரு நிபந்தனை, நான் என்ன தேட வேண்டாம், நான் தான் இங்கேயே இருக்கின்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவர் தேடிக்கொண்டிருப்பார். அப்படி நம்ம பகவானை தேடிட்டு இருக்கோம், எங்கேனா பகவான்கிட்டயே, பகவான்கிட்டயே நம்ம பகவானை தேடிக்கொண்டிருக்கின்றோம், பகவானா இருந்து கொண்டும் பகவானை தேடுகின்றோம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அறிவுக்கு முன்னாடி அனைத்தும் துயரமாகவும் மர்த்தியமாகவும் மரணத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கின்றது என்று இந்த 13வது பாடலில் அறிவில் மாற்றம் வரும் பொழுது பார்க்கும் பார்வையில் வரும் மாற்றத்தினால் பிறகு இந்த உலகமும் மாறுகின்றது, அதே உலகம் மாறி விடுகின்றது. எதை வந்து நரகம்னு சொல்லி துயரம்னு சொல்லி கண்டு ஓடுனோமோ அந்த உலகம் இன்று ஈஸ்வர சொரூபமாகின்றது, பார்க்கிறதெல்லாம் பகவத் சொரூபமாகின்றது. இது ஒரு நல்ல பாடல். இனி நான் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
2: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை குறைந்த திருநேரிசை.

ಯಥಾಜ್ಜಗಣಯಕ್ಷಣಭೂಭುವನಾಧಲೇ ಅಧ್ಯಯನ ಸರ್ವಾಧಾನ್ಯ ಅಸೌ

హరేషన్నేషవ ఆభురచ్చ నిరంగ్రహి కాజే హేతవ్యే

ఆశ్రేభ్యయ జనమేభ్యాయ జనమూర్జాయ జావస్తన్యాయ జనమ

ప్రక్షిణతే నమో ప్రక్షిణితే.

సర్వాక్షమాన

ఏదాంతస్థూజాంతస్థోరద్రావిడస్థిరే హేకాగుంగ

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya. சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: இந்த தலத்தினுடைய மகிமையை அறிந்த ஒரு குரங்கானது பெற்ற பேற்றினை ஒரு தெருக்கம் வர்ணிக்கின்றது. ஒரு சமயம் ஒரு வில்லு மரத்தின் அடியில் உமாதேவியாரோடு கைலாயபதியாகிய பரமேஸ்வரன் வீற்றிருக்கும் போது அந்த மரத்தின் மீது இருந்த ஒரு குரங்கு வில்வ இலைகளை பறித்து பறித்து கீழே போட்டுக் கொண்டிருந்தது. அதன் கீழே இருந்த பெருமானும் பெருமாட்டியும் இதனை கண்டார்கள். அம்பிகையிடம் பெருமான் கூறுகின்றார், அந்த குரங்கு வில்வத்தால் நம்மை அர்ச்சனை புரிகிறது என்று. அந்த குரங்கும் இவ்விருவரையும் தரிசித்த பயனாக மரத்தை விட்டு வந்து இறங்கி, ஐயனே, தங்களை அறியாது நான் செய்த இந்த பிழையை மன்னித்து அருள்வீராக என்று வேண்டிற்று. ஆனால் பெருமானோ, உனது செய்கை நமக்கு மகிழ்ச்சியையே அளித்தது, அதனை நான் வழிபாடாகவே ஏற்றுக்கொண்டுள்ளேன். நீ கவலையற்க, நம்மை பூஜித்ததன் பலனாக சோழர் குலத்தில் தோன்றி உலகே ஆளக்கூடிய பெருமையை பெறுவாயாக என்று வரம் தந்தார். அப்போது அந்த குரங்கானது ஒரு வரம் கேட்டது, அடுத்த பிறப்பில் சோழ மன்னனாக பிறந்தால் தங்களை மறவாதிருக்க வேண்டும், அந்த பிறவியிலும் என்னுடைய முகம் இக்குரங்கு முகமாகவே இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துதாம். பெருமான் அந்த குரங்கினை பார்த்து, நான்முகன் பல வேள்விகள் செய்த கருவூர் என்ற சிறந்த சிவஸ்தலம் ஒன்று இருக்கிறது, அந்த ஊரில் நீ விரும்பிய வண்ணமே தோன்றுவாயாக என்று வரம் தந்துள்ளார். அவ்வாறே அக்குரங்கானது மாந்தாதா என்ற சோழனுக்கு மகனாக கருவூரில் பிறந்தது. அந்த மகனே விசுவந்தன் என்ற பெயர் பெற்றவன். எல்லா கலைகளிலும் பயிற்சி பெற்றவனாக செங்கோல் ஓச்சினான். ஆணிலை அண்ணனுடைய திருவடிகளை மறவாமல் அர்ச்சனை செய்து வந்தான். பல தலங்களையும் தரிசனம் செய்து வர துவங்கினான். திருவாரூர் வந்து புற்றிடம் கொண்ட பெருமானிடம் மிகவும் ஈடுபட்டு அங்கேயே தங்கியிருந்தான். தேவேந்திரனுக்கு துணையாக அசுரர்களோடு போரிட்டான். பெருமான் அவனுக்கு அருளியபடி

0: அங்கு பேரழு வாய்ந்த விடங்கராக காட்சியருளினார். விரைவாக கருவுரை அடைந்து மண்ணெடுங்காலும் வாழ்ந்திருந்த பசுபதி பெருமானை அர்ச்சித்து முடிவில்லாத முக்தியின்பத்தையும் பெற்றான் என்பது இத்தலபுராணம் தரும் வரலாறு. கருவூருக்கு நிகரான ஒரு தலமோ, ஆனிலையப்பனுக்கு நிகரான ஒரு தெய்வமோ, வில்வத்துக்கு இணையான ஒரு அர்ச்சனை பொருளோ இந்த உலகத்தில் இல்லை என்று பெரியோர் கூறுவார்கள். இதே போன்று காலக முனிவர் என்பவர் பல தீர்த்தங்களையும் நீராடுவதற்காக புறப்படும் பொழுது, தேவதூதி முனிவர் என்பவர் பல ஊர்களில் உள்ள தீர்த்தங்களின் பெருமைகளையும் கூறிவிட்டு அக்காலக முனிவருக்கு கருவூரில் உள்ள தீர்த்தத்தின் பெருமையையும் கூற துவங்குகின்றார். கேதாரத்தில் புஷ்கர தீர்த்தம், காசியில் மணிகர்ணிகை தீர்த்தம், பிரயாகையில் திரிவேணி தீர்த்தம், கயையில் பிதிரு தீர்த்தம், யமுனை தீர்த்தங்கள், ஸ்ரீபர்வதத்தில் அம்பா தீர்த்தம், ஸ்ரீ காளஹஸ்தியில் பொன்முகலி தீர்த்தம், திருவாலங்காட்டில் குஹ தீர்த்தம், காஞ்சிபுரத்தில் வேகவதி முதலிய தீர்த்தங்கள், அருணாச்சலத்தில் பிரம்ம தீர்த்தம், துர்கை தீர்த்தம், விருத்தாச்சலத்தில் மணிமுத்தாநதி தீர்த்தம், சிதம்பரத்தில் சிவகங்கை தீர்த்தம், திருவாரூரில் தேவதீர்த்தம், கமலாலய தீர்த்தம், வேதாரண்யத்தில் மணிகர்ணிகை, வேத தீர்த்தம், கோடி தீர்த்தம் ஆகியன, திருப்புகலூரில் அக்னி தீர்த்தம், திருவெண்காட்டில் காயத்ரி தீர்த்தம், முக்குளங்கள், திருச்சாய்க்காட்டில் சாயா தீர்த்தம், திருக்கடவூரில் யமதீர்த்தம், சீர்காழியில் பிரம்ம தீர்த்தம், புள்ளிருக்கு ஓலூர் என்ற வைத்தீஸ்வரன் கோயில் சண்முக தீர்த்தம், திருவாவடுதுறையில் பஞ்சாட்சர தீர்த்தம் ஆகிய காமதேனு தீர்த்தம், திருவிழிமேளையில் சக்கர தீர்த்தம், திருவாஞ்சியத்தில் சூரிய தீர்த்தம், திருவிடைமருதூரில் காருண்ய தீர்த்தம், காவிரி கரையில் உள்ள பூசத்தீர்த்தம், திருநாகேஸ்வரத்தில் முருக தீர்த்தம், கும்பகோணத்தில் மாமக தீர்த்தம், திருச்சத்திமுற்றத்தில் வேலாயுத தீர்த்தம், திருவலஞ்சுழியில் வலஞ்சுழி தீர்த்தம், திருவையாற்றில் பஞ்சநதி தீர்த்தம், திருவானைக்காவில் ஜம்பு நதி, சந்திரபுஷ்கரணி, மதுரையில் பொற்றாமரை, வைகை, கந்தபாதனத்தில் சேது தனுஷ்கோட்டி, திருக்குற்றாலத்தில் சித்ராநதி தீர்த்தம், திருநெல்வேலியில் தாமிரவர்ணியில் சிந்து பூந்துரை சர்வதீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள், கன்னியாகுமரியில் கன்னிகா தீர்த்தம், திருவனந்தபுரத்தில் தர்ம தீர்த்தம், கேரளத்தில் பாண்டு மகா தீர்த்தம், கோகர்ணத்தில் கோடி தீர்த்தம், கொங்கு நாட்டில் காஞ்சி நதி, குடக நதி, ஆம்ர நதி ஆகிய தீர்த்தங்கள் என்றெல்லாம் பல தீர்த்தங்களுடைய பெயர்களை அந்த முனிவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். காலக முனிவர் இவற்றை கேட்டு கருவூர் தலத்தில் உள்ள தீர்த்த மகிமைகளையும் அடியனுக்கு கூறிய அருள்வியாக என்று வேண்டவே, முனிவரும் எல்லா தலங்களெல்லாம் மறைந்தாலும் தான் அழியாதிருக்கக்கூடிய சிறப்பை உடையது, தோற்றத்தை தரக்கூடியது இந்த ஆதிபுரம் எனக்கூடிய கருவூர், இதற்கு கர்ப்பபுரி என்ற ஒரு பெயரும் உண்டு, சுவாமி இங்கு சுயம்புமூர்த்தியாக பசுபதியாக காட்சியளிக்கின்றார். இங்கு ஆறு தீர்த்தங்கள் மிகச்சிறந்தவை. இந்த ஆம்ரா நதியில் நீராடி இறைவனை வழிபாடு செய்தால் பிறவி நோய் நீங்கி வீடு பெறுவார்கள். வெண்ணெய் மலையில் உள்ள தேனு தீர்த்தத்தில் வைகாசி பௌர்ணமியில் மூழ்கினால் ஒரு பிடி அன்னம் கொடுத்தாலும் புய்யாளும் அரசராக ஆழ்வார்கள். பசுபதீஸ்வரருடைய கோயிலை பலம் வருபவர்களுக்கு எல்லா அறங்களையும் செய்த பலன் கிட்டும், நினைத்த பயன்கள் யாவும் நிறைவேறும். முருகப்பெருமான் ஏற்படுத்திய முருக தீர்த்தத்தில் நீராடினோர்கள் பாவங்களெல்லாம் நீங்க பெறுவார்கள். அதில் சித்திரை பௌர்ணமி என்று நீராடினால் யம உபாதனை நீங்க பெறுவார்கள். காயத்ரி மந்திரம் ஓதி அரக தீர்த்தத்தில் முழுபவர்கள் வைகுண்ட லோகத்தை அடைவார்கள். தாடக தீர்த்தத்தில் நீராடும் பெண்கள் மகப்பேறு பெறுவார்கள். பிரம்ம தீர்த்தத்தில் ஒருமனதோடு மூழ்கி பசுபதியை வழிபாடு செய்பவர்கள் பிறவாத நெறியை அடைவார்கள். சந்திர கிரகணத்திலாவது, ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பௌர்ணமியிலாவது, அர்த்தோதய மகோதயத்திலாவது, வரும் பௌர்ணமியிலாவது திதிபாதம், பெற்றோர்களுடைய மறைவு நாள், பிறந்த நாட்கள் ஆகியவற்றிலாவது பிரம்மதேசத்தில் மூழ்கி பசுபதீஸ்வரரை வழிபட்டுவர்கள் புண்ணுலகம் பெறுவார்கள், முக்தியும் பெறுவார்கள். கார்த்திகை மாதம் கார்த்திகை என்று பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி ஆதிதேயப்பனின் கோயிலை அடைந்து திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் சிவலோக பதவி அடைவார்கள். இவ்வாறு இந்த தீர்த்தங்களுடைய பெருமையும் அந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபடுவதுடைய பெருமையும் மிகவும் விரிவாக காலவ முனிவரிடம் சொல்கின்றார். இவ்வாறு அவற்றில் நீராடிய அன்பர்களுடைய பெருமையையும் விரிவாக எடுத்து உரைக்கின்றார் முனிவர் பெருமான். விபண்டகன் என்ற ஒரு வேடன் கொள்ளை செய்து வயிற்றை வளர்ப்பவன். அவன் ஒரு சமயம் கருவூர் எல்லையில் வந்து மார்கழி திருவிழா நடைபெற்றுக் கொண்டு இருக்கும்பொழுது அங்கு கொள்ளையடிப்பதற்காக வருகின்றான். பக்தர்களோடு கூட்டத்தில் ஒருவனாக கலந்து கொண்டு அங்கு ஆபரணங்களை கவருவதற்காக தக்க தருணத்தை நோக்கி கொண்டிருந்தான். அப்பொழுது பெருமான் அந்த வீதியில் கொடுத்த காட்சியை புராணம் மிக அழகாக வர்ணிக்கின்றது. பாணாசுரன் 1000 கையோடு முழவு வாசித்துக் கொண்டு வந்தானாம். தேவ துந்துதிகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றனவாம். பிஞ்சையர்கள் யாழ்வாசி பாடுகின்றார்கள். முனிவர்களோ சிரத்தின் மீது கரத்தை குவித்து ஆனந்த கண்ணீர் பொருந்தவாறே போத்திரம் செய்து வணங்கிய வண்ணம் வருகிறார்கள். அஷ்டவசுக்களும் கிம் புருஷர்களும் மருத்துவர்களும் சாரணர்களும் சித்தர்களும் இயக்கர்களும் குற்றமற்ற மறையை ஓதக்கூடிய அந்தணர்களும் துவாதச ஆதித்தர்களும் சந்திரனும் அக்னியும் யமனும் நிருத்தியும் வருணனும் குபேரனும் ஆகிய 33 தேவர்களும் வணங்க பெருமான் திருவீதியில் வலம் வணங்குகின்றான். மகாவிஷ்ணு தலைமையில் கைகுவித்து நிற்க நான்முகன் நால்வேதமும் நபித்த இந்திரன் கற்பகப்பூவாலேயே மழை பொழிய நந்தியம்பெருமான் பொற்பிரம்பை தனது கைகளில் ஏந்தி சந்நிதியை விளக்க சிவகணங்கள் பாடியாடி பணிய வீரபத்திர கடவுளும் பக்கத்தில் விளங்க ஐயனாரும் பைரவ கடவுளும் அருகில் நிற்ப ருத்ரர்கள் சூழ ஐராவதமும் அருகிலேயே நிற்க விநாயகப் பெருமானும் வள்ளி தெய்வானை மணலனாகிய முருகப்பெருமானும் இருபுறமும் வீற்றிருக்க உலகமாதாவாகிய உமாதேவியும் கூட வர பெருமான் காட்சியளிக்கின்றான். சிரத்தில் சந்திரனை சூடிக்கொண்டிருக்கின்றான். நெற்றியில் திரிபுண்டரமாக திருநீற்றை அணிந்திருக்கின்றான். வேதத்தையும் ஆகமங்களையும் அருள் செய்த திருவாயில் புன்னகி புரிய குழையும் தோடும் காதுகளில் விளங்க நீலகண்டம் தோன்றுமாறும் கொன்றை மாலை மார்பில் அழகு செய்யவும் எண்தோல் வீசி ஆடவும் புலித்தோலை இடுப்பில் அணிந்தும் கண்டவர் இனி காண்பதற்கு எதுவும் இல்லை என்று எண்ணும்படியும் பேரழகனாகவும் பேரருளாளனாகவும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். அங்கு இந்த வேடன் ஆபரணங்களை கவருவதற்காக வந்தவன் பக்தர் கூட்டத்தில் சிக்கி நெருக்குண்டு வெளிவர முடியாமல் பலரால் மிதிப்புண்டு விழுந்து விட்டான். ஆனால் பெருமானோ அவன் நம்மை தரிசிப்பதற்காக வந்ததாக கருதி அவனுக்கு அருள் செய்ததாக இந்த புராண வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த இறைவனை நியமத்தோடு வழிபடுவதன் சிறப்பை ஒரு சிறக்கும் குறிப்பிடுகின்றது. பிரம்மதீர்த்தமாகிய ஆம்பிர நதியில் மூழ்கி தூய்மையாக வெண்ணுயிர் அணிந்து ருத்ராட்சம் தரித்தவாறு சிவநாமத்தை உச்சரித்த வண்ணம் சூரலிங்கமாகிய கோபுரத்தை வணங்கி உள்ளே சென்று அஷ்டாங்க அல்லது பஞ்சாங்க நமஸ்காரங்களை செய்து அன்போடு பசுபதியை வணங்கி வலம் செய்து அடியார்களையும் வணங்கி தோத்திரம் அங்கு சன்னதியில் தோத்திரம் செய்து அர்ச்சகர் தரக்கூடிய திருநீற்றை வாங்கி தரித்து கொள்ள வேண்டும். அம்பிகை முதலாகிய எல்லா தெய்வங்களையும் முறையோடு வணங்கி நிறைவாக சண்டீஸ்வர பெருமானை வணங்கி வழிபாட்டின் பலனை பெற்று மீண்டும் பலிபீடத்தின் அருகில் வந்து மும்முறை வணங்கி அமர்ந்து பெருமானை தியானிக்க வேண்டும். இவ்வாறு வழிபட்டால் அநிலையப்பருடைய அருளையும் திருவடி பேற்றையும் பெறுவார்கள். இவ்வாறு கூறும்பொழுது இந்த பெருமானுக்கு எப்படிப்பட்ட பூக்களையும் இலைகளையும் நைவேத்தியங்களையும் நாம் அர்ச்சிக்க வேண்டும், எந்தெந்த நாட்களில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பனவற்றையெல்லாம் மிகவும் விரிவாக குறிப்பிடுகின்றது இந்த தலபுராணம். அதே போல இந்த தலத்தினுடைய மகிமையையும் மிக மிக விரிவாக இந்த புராணம் குறிப்பிடுகின்றது. எடுத்துக்காட்டாக ஒரு சிலவற்றையாவது நாம் இங்கு நோக்கலாம். இந்த தலத்தை வணங்கியவர்கள் தீவினைகள்லாம் தீங்க பெறுவர், இங்கு பிறந்தவர்கள் தாரூபம் பெறுவார்கள், இறப்பவர்கள் மீண்டும் பிறவாத ஒரு பேரின்பம் பெறுவார்கள், முற்பிறவிகளில் மாதவம் செய்தவர்களே இந்த ஊரில் வசிப்பார்கள். இந்த தலத்தில் சிவாகமப்படி பசுபதியை பூஜை செய்பவர்களுக்கு உதவி செய்பவர்கள் பெறக்கூடிய ஒரு பேற்றினை எவ்வாறு கூற முடியும்? இங்கு தங்குவோர்களுக்கு கூட சிவலோகம் சித்திக்குமாம். பிற தலங்களில் செய்த தர்மங்களுக்கான பலனை காட்டிலும் இந்த தலத்தில் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு அளவில்லாத பலன் உண்டு என்றும் இப்புராணம் குறிப்பிடுகின்றது. மழை கொண்டும் காலத்தில் பசுபதீஸ்வர பெருமானுக்கு சிறந்த அபிஷேகம் செய்தால் மழை பெய்யும். கன்றோடு கூடிய பசுவை தானம் செய்தவர்கள் சிவலோகம் பெறுவார்கள், திருப்பணி செய்தவர்கள் முக்தி பெறுவார்கள், சிவனடியார்களுக்காக மடம் கட்டி தந்தால் சிவலோகம் பெறலாம், தபசிகளுக்கு உணவு அளிப்பவர்கள், தண்ணீர் பந்தல் அமைப்பவர்கள், பசித்தோருக்கு ஒருவேளையாவது அன்னமிட்டவர்கள், ருத்ராட்சம் கொடுத்தவர்கள், கமண்டலம் கொடுத்தவர்கள், யோகிகளுக்கு குளிர் நிழல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கம் பெறுவதற்காக அமைத்து கொடுத்தவர்கள், மண்டபங்கள் அமைத்துக் கொடுப்பவர்கள் சிவனோடு பெறுவார்கள், தட்சிணாமூர்த்தி சன்னதியில் பஞ்சாட்சர ஜபம் செய்தவர்கள், காசியில் கோடி தரும் பஞ்சாட்சரத்தை செய்த ஜபித்த பலனை பெறுவார்கள், காலையில் பசுபதீஸ்வரருக்கு சந்தனம் பச்சைக்கற்பூரம் கத்தூரி கோரோஜனை பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தால் அரசராய் உலகை ஆளலாம், பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியராவார்கள். இந்த தலபுராண நூலை ஆனிலையப்பர் கோயிலில் பாராயணம் செய்பவர்கள் சிவபதம் பெறுவார்கள். இவ்வாறெல்லாம் சூத முனிவர் ஐமிசாரண்ய முனிவர்களிடம் கூறினாராம். இந்த தலத்திற்கு பாஸ்கரபுரம், ஆதிபுரம், வீரசோழபுரம், மஞ்சுளாரண்யம், ஷண்மங்கல க்ஷேத்திரம், கருவூர், கர்ப்பபுரி ஆகிய பெயர்கள் உண்டு. அடுத்ததாக இந்த தலத்தை அடைந்த சோழமன்னராகிய புகழ்ச்சோழர் என்பவர் அருள் பெற்றதை ஒரு சர்க்கம் வர்ணிக்கின்றது. இச்சோழவர் ஆதிரை அண்ணனுடைய திருவடிகளை பணிந்து கருவூர் அரண்மனையில் தங்கியிருக்கும் பொழுது ஒரு நாள் அவரது பட்டத்து யானை வீதியில் சென்றது. அங்கு தினந்தோறும் பசுபதீஸ்வரபெருமானை வழிபாடு செய்வதற்காக வரும் அடியார் ஒருவர் கை நிறைய பூக்குடலை சுமந்து கொண்டு வீதியில் வந்தாராம். அவர் பெயர் சிவகாமி ஆண்டார் என்பது. அந்த யானை அவரது கையில் இருந்த பூக்கூடையை பறித்து வீசிவிட்டது. இதனை கண்டு பதறிய அந்த அடியவர் சிவதா சிவதா என்று பெருமானை நோக்கி கூவினார். இந்த ஒலியை கேட்ட மற்றொரு அடியவர் எரிபக்தர் என்பவர், கையில் மழு ஆயுதத்தை ஏந்தியவர், பரசு என்ற ஆயுதத்தை ஏந்தியவர். அந்த ஆயுதத்தால் அந்த யானையினுடைய துதிக்கையை வெட்டிவிட்டார். அருகில் இருந்த பாகர்களும் வெட்டப்பட்டனர். யானையும் விழுந்தது. இதனை அறிந்த அரசர் அங்கு வந்து நடந்தவற்றை அறிந்தாராம். அப்பொழுது எரிபத்தரும் நடந்தவற்றை கூறினார். யானை செய்த தவற்றுக்காக யானையும் கொல்லப்பட்டது, பாகர்களும் கொல்லப்பட்டனர் என்பதை அறிந்தான் மன்னவன். ஆனால் மன்னனோ இறைவன் அடியாருக்கு அழைக்கப்பட்ட இந்த குற்றத்திற்கு கிடைத்த தண்டனை இது. இதற்கு நானே பொறுப்பேற்க வேண்டியவன். ஆகவே நானும் கொல்லப்பட வேண்டியவன். தங்கள் கையில் உள்ள மங்களமான மழுவால் அதை செய்ய வேண்டாம். என்னுடைய கை உடைவாளை தங்களிடம் தருகின்றேன். அதன் மூலம் அடியேனை கொல்லுங்கள் என்று கூறி மன்னன் தன்னுடைய வாளை எரிபத்த நாயனாரிடம் நீட்டினான். இதனை செக்கிழார், அங்கனர் அடியார் தம்மை செய்த இவ் அபராதத்திற்கு இங்கு இது தன்னால் போதாது, என்னையும் கொல்ல வேண்டும். மங்கள மழுவால் கொள்கை வழக்கும் அன்று இதுவாம் என்று செங்கையால் உடைவாள் வாங்கி கொடுத்தனர் தீர்வு நேர்வார் என்று குறிப்பிடுகின்றார். இதனை கண்ட எரிபத்த நாயனார் இதற்கு மிகவும் வருந்தியவராக, அந்த வாளை வாங்காவிட்டால் அவன் தானே தன் கழுத்தை அறிந்து கொள்ளிவிடுவானோ என்ற அச்சத்தால் தன்னையே அறிந்து கொள்ளும் முடிவுக்கு வந்தாராம். வாள் வாங்க மாட்டார் தன்னை தான் துறக்கும் என்ற சிந்தையால் உணர்வுற்று அஞ்சி வாங்கினார் தீங்கு தீர்ப்பார் என்று சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். ஆகவே எனது உயிர் செகுத்து முடிப்பதே முடிவு என்று எண்ணினாராம். பிறகு என்ன நடந்தது என்பதை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். புரிந்தவர் கொடுத்த வாளை அன்பர் தம் கழுத்தில் பூட்டி அருந்திடல் உற்ற போதில் அரசனும் பெரியோர் செய்கை இருந்தவாறு இது என் கட்டேன் என்று எதிர் கடுதில் சென்று பெரும் தடம் தோளால் கூடி பிடித்தனன் வாழும் கையும் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறு எரிபத்த நாயனார் தன்னுடைய கழுத்தில் அந்த வாளை பூட்ட முயன்றபோது அடியேன் கட்டேன் என்று கழுதே சென்று அவர் கையை பற்றி அவருடைய கையில் நின்றும் வாளை அகற்றினானாம் அந்த மன்னவன். அப்பொழுது பெருமான் அவ்விருவருக்கும் காட்சியளித்து யானையை மீண்டும் உயிர்ப்பித்து சிவகாமி ஆண்டாருடைய கூடையையும் மலர்களால் நிறைவித்து பாகர்களையும் உயிர்ப்பித்தானாம். இவ்வாறு இந்த போழ்ச்சோழ நாயனாருடைய பெருமையும் எரிபத்த நாயனாருடைய பெருமையும் பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. போழ்ச்சோழ நாயனார் தன்னுடைய அமைச்சர்களை நோக்கி, எல்லா அரசர்களும் திரை செலுத்தி விட்டார்களா என்று கேட்கும்போது, குறும்பரையூர் அதியனை தவிர எல்லோரும் திரை செலுத்தி விட்டார்கள் என்று கூறினார்கள். குறும்பரையூரை நோக்கி படையோடு சென்ற மன்னன் அதியனோடு போரிட ஆயத்தமானான். அவனுடைய படைத்தவர்கள் சோழனுடைய படைத்தவர்கள் மன்னனை அடைந்து அதியன் தப்பி ஓடிவிட்டான் என்று முதலில் கூறினார்கள். அதியனுடைய படை தோற்று ஓடிவிட்டது, அதை கண்டு அதியனும் தப்பி ஓடிவிட்டான் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் அவனுடைய படைத்தலைவர்களுடைய தலைகளை பறித்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவற்றை ஒன்றாக முன்வைத்தார்கள். அவற்றுள் ஒரு தலையில் ஜடைமுடி இருக்க கண்டார் மன்னவர். அப்பொழுது கலங்கியவாறு கூறுகின்றார், பசுபதி பெருமானே, நான் இவ்வாறு இந்த நாட்டை ஆழ்வதெல்லாம் சிவசமயம் வாழ்வதற்காகவும் திருநீற்றின் ஒளி ஓங்குவதற்காகவும் சிவனடியார்கள் இன்புற்று வாழ்வதற்காகவும் அல்லவா? சிவவேடம் பூண்ட ஒருவரை கொலை புரியும்படியாக ஆகிவிட்டதே, பழி அடியேனுக்கு வந்து சேர்ந்து விட்டதே. இந்த சிவாபராதத்துக்கு நான் என்ன செய்வேன்? உயிர் வாழமாட்டேன். பசுபதீஸ்வரருடைய ஆலயத்திற்கு முன்பு தீயில் உயிரை விட்டுவிடுவேன் என்று துணிந்தானாம். அமைச்சர்களை நோக்கி ஆலயத்தின் முன்பு அக்னிகுண்டத்தை ஏற்படுத்துங்கள் என்று கூறினார் மன்னவர். சிவனடியாரை கொன்ற என்னுடைய உயிரை நெருப்பிலிடுவதே இதற்கு பிராயசித்தமாகும். ஆகவே நீங்கள் கவலை இல்லாமல் தீக்குழியை ஏற்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டார் போய்ச்சோழர். அவ்வாறே ஆலயத்தின் முன்பு தீக்குழி ஏற்படுத்தினார்கள். போய்ச்சோழர் தனது மெய் முழுவதும் விண்ணுவர் பூசியவாறு அந்த சடை விளங்கிய தலையை தனது தலையுமே தாங்கிக் கொண்டு பெருமானை தொழுதவாறு தில்லை மன்றில் ஆடக்கூடிய திருவடிகளை மனத்தில் கொண்டு அக்னிகுண்டத்தை வலம் வந்து அத்தீயுள் புகுந்து திருச்சி தமிழனுடைய திருவடி கமலத்தை அடைந்தார் என்று இந்த திருவரலாறு குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக கருவூரில் தோன்றிய கருவூர் தேவருடைய பெருமையையும் அவருடைய வியத்தற்குரிய பல சித்திகளையும் ஒரு தருக்கம் வர்ணிக்கின்றது. அவர் சென்ற இடங்களெல்லாம் குறிப்பிடுகின்றது. நிறைவாக பெருமானுடைய அருள் பெற்ற நிலையையும் யோக சமாதியையும் விரிவாக குறிப்பிடுகின்றது இந்த புராணம். இவ்வாறு பல சருக்கங்களால் பெருமானுடைய பெருமையையும் தலத்தினுடைய பெருமையையும் தீர்த்தங்களுடைய பெருமையையும் நாம் அறிகின்றோம். வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்கும் கருவூர் ஒரு முக்கியத்துவம் தர வல்ல இடமாக திகழ்கின்றது. தமிழக வரலாற்றிலும் இது இன்றியமையாத இடத்தை வகித்து வருகிறது. நகர்ப்புற நாகரிகங்கள் சிறப்புற்ற காலத்திலிருந்தே இந்த தலம் சிறப்பாக விளங்கியது என்றும் கூறுகிறார்கள். சங்ககால சேர மன்னர்களுடைய தலைநகரமாகவும் கருவூர் விளங்கிற்று. இது வஞ்சி என்றும் பெயர் பெற்றிருந்தது. இது ஒரு பெருநகரமாக திகழ்ந்திருந்திருக்கலாம். இதனை சேர மன்னர்களும் சோழ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் ஆண்டு வந்துள்ளார்கள். இதன் வரலாற்றை அறிவதற்கு மிகவும் இன்றியமையாத புகழூர் கல்வெட்டுக்கள் சிறப்பு வாய்ந்தவை. புகழூருக்கு அருகில் உள்ள ஆறு நாட்டார் மலை என்ற குன்றில் உள்ள கல்வெட்டுக்களை ஆராய்ச்சியாளர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழக வரலாற்றில் குறிப்பிட்டுள்ளார்கள். இதில் பல சமணர் படுகைகள் இருப்பதாகவும் அதில் சேர மன்னர்களுடைய பெயர்களையும் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு அறிவிக்கின்றார்கள். சோழர்கள் ஆட்சியிலும் இந்த தலம் மிகவும் சிறப்புற விளங்கியது. மன்னிய அனபாயன் சீர் மரபின் மாநகரமாகும் தொன்னெடும் கருவூர் என்று செக்கிழா பெருமான் குறிப்பிடுகின்றார். மூவேந்தர்களுடைய ஆட்சிக்கு பிறகும் இதனை நாயக்கர்கள் காலத்திலும் ஆண்டவர்கள் செவனே பராமரித்திருக்கிறார்கள். இந்த ஊரில் நடுக்கற்கள், செப்பேடுகள், நாணயங்கள் ஆகியனவும் இந்த ஊருக்கும் மேலை நாடுகளில் உள்ள வணிகர்களுக்கும் உள்ள தொடர்பை குறிப்பிடுவதாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஆலயத்திலும் பல கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. அவற்றுள் முதலாம் ராஜேந்திரன், இரண்டாம் ராஜேந்திரன், மூன்றாம் குலோத்துங்கன் ஆகியோருடைய கல்வெட்டுக்கள் அவர்களின் காலத்திய கொடைகளை நமக்கு அறிவிக்கின்றன. 21 கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தில் இவ்வாறு விளங்குகின்றன. சுக்கராத நாயக்கர் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டும் அமைந்திருக்கிறது. இதனை ஆதிபுறமாகவும் தோற்றத்திற்கே காரணமான ஒரு தலமாகவும் கூறியுள்ளபடியால் இக்கருவூர் பசுபதீஸ்வரர் பசுக்களாகிய உயிர்களை உயிர்விக்க வந்த பரமனாக கருதப்படுகின்றார். பசுக்களுக்கெல்லாம் பதியாகவும் நிகரற்ற பரம்பொருளாகவும் அத்தலத்தை விட்டு நீங்காத பெருமானாகவும் காட்சியளிக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானை அமரவதி கரையில் ஆனிரையில் அமர்ந்தருளி அருள் வழங்கக்கூடிய வள்ளலை அடியார்கள் அனைவரும் சென்று வணங்கி பேரின்பம் பெறுவார்களாக. சித்தம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
3: ஆண்டி, 14 திருவிழா முடிஞ்சிருச்சு, அடுத்த படலத்தை கேட்க ஆர்வமா இருக்கு.
2: அடுத்தது 17 திருவிளையாடல், மாணிக்கம் விற்ற படலம். உக்கிரபாண்டியன் சிவபெருமானிடம் போய் சேர்ந்துட்டார் இல்லையா, அவருடைய மகன் வீரபாண்டியன் மதுரையை ஆண்டுட்டு வந்தாரு. உக்கிரபாண்டியன் அளவுக்கு வீரபாண்டியன் 5 அடக்கி ஆளல, அதனால அவருக்கு பல பெண்களுடன் உறவும் அவர்கள் மூலமா பல மகன்களும் பிறந்தாங்க. ஆனா பட்டத்து அரசிக்கு குழந்தையே பிறக்கல. இது ரொம்ப ரொம்ப பெரிய குறையா இருந்தது. அடுத்து அரசால வாரிசு இல்லையே அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டு துன்பத்துல இருந்தாங்க.
4: மற்ற மகன்கள் இருந்தாங்களே, அவங்கெல்லாம் யாரும் இளவரசனாக முடியாதா?
2: பட்டத்து அரசியா யார் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க சொல்லுங்க? சர்வ லட்சணங்களும் அருங்குணமும் உள்ள வழி வழியா ராஜகுடும்பத்தில் பிறந்து வந்த பெண் தான் பட்டத்து அரசனை திருமணம் செய்ய முடியும். அப்படி உயர்ந்த குலத்தில் பிறந்த பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தைக்கு தான் மக்களையும் நாட்டையும் கட்டி ஆளும் திறமையும் வல்லமையும் இருக்கும். யார் வேணும்னாலும் அரசாட்சிக்கு வந்துட முடியாது. வீரபாண்டியனும் அவன் மனைவியும் இந்த குறை நீங்க சோமவார விரதம், சஷ்டி விரதம், அஷ்டமி விரதம்னு பல விரதங்களை விடாம கடைபிடிச்சாங்க. அதன் பலனா அவங்களுக்கு ரொம்பவும் உத்தமமான ஒரு மகன் பிறந்தான். ஆனா அந்த மகனுக்கு 5 போது ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு. காட்டுக்கு வேட்டையாட போன வீரபாண்டியனை ஒரு புலி அடிச்சு கொன்னுடுச்சு. வீரபாண்டியன் விண்ணுலகம் போனது நாட்டு மக்களுக்கு ரொம்ப பெரிய வலியை ஏற்படுத்திடுச்சு. தங்களுடைய மன்னன் இறந்து போனது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அடுத்து அரசாட்சி செய்ய யாரும் இல்லைங்கிறது தான்.
3: அச்சோ, மன்னர் இல்லைன்னா எதிரிகள் நாட்டை கைப்பற்றிடுவாங்களே.
2: அதேதான் நடந்தது. ஆனா எதிரிகள் வெளியில இருந்து வரல, உள்நாட்டிலேயே இருந்தாங்க.
4: யாராண்டியது?
2: வீரபாண்டியனுக்கு பல பெண்களுடன் உறவு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அவர்கள் மூலமா பல மகன்கள் பிறந்தார்கள்னா அவர்கள் மூலமா பல மகன்கள் பிறந்தார்கள்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் அரசாங்க ட்ரெஷரியில் உள்ள செல்வங்களை தூக்கிட்டு போனது. பொன், மணி, சிறந்த ரத்தினங்கள், கிரீடங்கள்னு பல பொருட்களை தூக்கிட்டு போயிட்டாங்க.
3: அப்பப்பா, அப்புறம் என்னாச்சு?
2: அரசாள மன்னன் இல்லைன்னா இந்த மாதிரி கெட்ட நிகழ்வுகள் நடக்கும்னு அமைச்சர்களுக்கு தெரியும். அதனால இதை உடனே தடுத்து நிறுத்த 5 பாலகன்னாலும் பரவாயில்லை, இளவரசனுக்கு உடனே முடிசூடி மன்னனாக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. ஆனா மன்னனுக்கான கிரீடம் மற்றும் சிம்மாசனம் போன்ற பொருட்களை பகைவர்கள் தூக்கிட்டு போயிட்டதால புதுசா மன்னனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய கிரீடம் தேவைப்பட்டது. அதனால புதுசா கிரீடம் செய்யலான்னு முடிவு பண்ணாங்க. அதை செய்ய கருவூலத்தில் சிறந்த ரத்தனங்களோ நவமணிகளோ இல்லாதது அடுத்த பிரச்சனையா உருவெடுத்தது.
4: அப்ப புதுசா ரத்தனங்களையும் நவமணிகளையும் வாங்க வேண்டியதுன்னு?
2: ஆமா, அதைத்தான் செய்ய அவங்களும் தயாரானாங்க. இந்த சிறந்த ரத்தினங்கள், விலை உயர்ந்த ஜாதி கற்கள் கிடைக்கணும்னு சோமசுந்தர கடவுளிடம் பிரார்த்தனை செஞ்சாங்க. அவங்க திருக்கோயிலை விட்டு வெளியில வரும்போது அவங்களுக்கு எதிர அவங்க குறையை திருப்பது போல சோமசுந்தர கடவுள் வந்தார். அவர் எப்படி வந்தார் தெரியுமா? சிவபெருமானா வரல, ரத்தனங்களை விற்கும் வணிகன் போல வந்தார்.
3: அப்பப்பா, சாமி எப்படியெல்லாம் குறை தீர்க்க உருவெடுத்து வராரு, நாம இப்படி கூப்பிட்டாலும் வருவாரா ஆண்டி?
2: வந்துட்டு தானப்பா இருக்காரு, நாம தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்ம அவர் என்னைக்குமே தன்னந்தரியா நிர்கதியா விட்டதே இல்லை. அவர் நம்ம கூட இருக்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தான் தவம் பத்தல.
4: வணிகனா வந்த இறைவன் ரத்தனங்களையும் அமைச்சர்கிட்ட விட்டுதாரா ஆண்டி?
2: ஆமா, அதை விற்கத்தானே அவர் வந்தாரு. இறைவன் வணிகனா எடுத்த தோற்றம் சொல்ல முடியாத பேரழகான தோற்றமாம். ரத்தனங்களை போல ஒளிரும் பொன்னான தேகம், முதுகு மேல ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்தாரு. அந்த மூட்டைக்குள்ள விலை உயர்ந்த கற்கள் இருந்தது. பூநூல் போட்டு மார்பில இந்திர வில்லை போல ரத்தன மாலை, காதுகளில் குழையும் குண்டலமும் ஆட அற்புதமா நடந்து வந்தாராம். எதிரே நடந்து வந்த அமைச்சர்களை பார்த்து, ஏன் இவ்வளோ கவலையா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அவரோட பொன்மிளிரும் தேகத்தையும் அற்புதமான அணிகலன்களையும் பார்த்த அமைச்சர்கள் அவர்கிட்ட தங்களுடைய கவலையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க.
3: இவர் வந்தது ரத்னங்களை விற்கத்தான், அவர் எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறார் பாருங்களேன்.
2: அவரா? அவர் எவ்வளோ பெரிய கல்வன்கிற, அதனாலதான திருஞான சம்பந்தர் அவரை பத்தி பாடும்போது என் உள்ளம் கவர்ந்த கல்வன்னு பாடுறாரு. வணிகனா வந்த ஈசன் ஒரு தேர்ந்த வணிகன், வியாபாரத்துக்கான பொருட்களை எல்லாம் எப்படி அடுக்கி பரப்பி வைப்பாரோ அது போல எடுத்து வச்சாராம். ஒரு பெரிய கருப்பு கம்பளத்தை விரிச்சு அதன் நடுவுல மாணிக்கத்தையும், கிழக்கு முதலான எட்டு திசைகளில் கிளாக் வைஸா அழகா சுத்தி சுத்தி மணி முத்து அப்படியே ஆர்டர் வைஸா அடுக்கி வச்சாராம்.
4: இறைவன் கொண்டு வந்த அப்போ அது தேவலோகத்து ரத்தனங்களா தானே இருக்கும்?
2: இந்த ரத்தனங்கள் எல்லாம் பலன்கிற அசுரனுடைய உடல் உறுப்புகள். இதை இறைவன் அமைச்சர்களிடம் எடுத்து சொல்லவும் அந்த அசுரனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க அமைச்சர்கள் விரும்பினாங்க.
3: அசுரனோட பாடி பார்ட்ஸ ரத்தனங்களா மாற்றி அதை இறைவன் விற்றாரா? இப்படியெல்லாம் கூட நடக்குமா? ஒரு அசுரனோட பாடி பார்ட்ஸ உடம்பில் ஆபரணங்களா போட பயமா இருக்காதா?
2: வலன் சாதாரண அசுரன் இல்ல, ரொம்ப தவ வலிமை மிக்க சிவபக்தன். முன்னொரு காலத்துல சிவபெருமானை அவன் வழிபட்டு திருப்தி படுத்ததுனால ஈசனே அவன் முன்ன தோன்றி, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்டாராம். உடனே வலன், நான் யாராலையும் போர்ல வென்று தோற்று போகக்கூடாது, இறந்து போகக்கூடாது. அப்படி ஒருவேளை என் ஊழ்வினையால இறந்து போனாலும் என் உடல் எல்லாரும் விரும்பும் ரத்தனங்களா மாறணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே சிவபெருமானும் அவன் கேட்ட மாதிரியே வரம் தந்து மறைஞ்சிட்டாரு. வரம் கிடைச்ச சந்தோஷத்துல வலன் என்ன பண்ணான் தெரியுமா? உடனே இந்திரலோகம் போய் இந்திரனோட போர் புரிய ஆரம்பிச்சிட்டான்.
4: இந்த இந்திரன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ஆண்டி. ஒண்ணு, அவர் போய் யார்ட்டையாவது வம்பு இழுத்து போர்ல அடிபடுறாரு, இல்லைன்னா அவரை யாராவது போருக்கு இழுத்து தோக்கடிச்சிடுறாங்க.
2: ஆமா, இந்த இந்திரனுக்கு தன் பதவி மேல அளவுக்கு மீறின பற்று, அதனால ஏகப்பட்ட பிரச்சனையில போய் மாட்டிக்குவாரு.
3: இப்போ வலாசூரனுடைய போர்ல யார் ஜெயிச்சாங்க, இந்திரனா வலாசூரனா?
2: வலன் தான் ஜெயிச்சான். ஆனா தோல்வியை விரும்பாத இந்திரன் ஒரு சூழ்ச்சி செய்தான். அது என்ன தெரியுமா? தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவர்களோட புடை சூழ வலன் கிட்ட போய், வலாசுரா, நீ சிறந்த சிவபக்தன், பல வெற்றிகளை பெற்றவன், உன்னோட புகழ் எட்டு திசையிலும் பரவி இருக்கு. அந்த புகழ்ச்சியை கண்டு மயங்கி உனக்கு வேணுங்கிற வரம் தர நான் தயாரா இருக்கேன். உனக்கு என்ன வரம் வேணும்? தாராளமா கேளு அப்படின்னு இந்திரன் சொன்னாராம்.
3: என்ன காமெடி இது, இவர் தானே வலாசுரன் கிட்ட தோத்து போய் ஓடினாரு, அப்புறம் அவர் எப்படி வரம் கொடுக்கற அளவுக்கு பெரிய ஆளா இருப்பாரு?
2: அதான் வலாசுரன் விழுந்து விழுந்து சிரிச்சு கேட்டான். நீ என்கிட்ட தோத்து போய் ஓடினது இந்த மூணு உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். என் சிவபக்தியும் சிவபெருமான் எனக்கு கொடுத்த வரமும் எனக்கு போதும். உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, நான் தரேன்னு வலாசுரன் சொன்னானோ.
4: ஓ, இது வலாசுரனுக்கு வச்ச ட்ராப் போல இருக்கே.
2: கரெக்ட். உனக்கு வேணுங்கிற வரத்தை கேளுன்னு வலாசுரன் சொல்லவும் இந்திரன் உடனே கிளவரா, நான் ஒரு பெரிய யாகம் செய்ய போறேன், அதுக்கு நீ தான் வேள்வி பசுவா வரணும் அப்படின்னு கேட்டுட்டாரு.
3: அச்சோ, அதெல்லாம் முடியாது, இது கல்லாட்டன்னு வளம் மறுத்துற வேண்டியது தானே ஆண்டி?
2: நாமளா இருந்தா அப்படி சொல்லுவோம், ஆனா வலன் பெருமை பொருந்திய சிவபக்தன், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது உயிரை விட பெரிய விஷயம். அதனால வலன் அதுக்கு மகிழ்ச்சியோட ஒத்துக்கிட்டாரு. வேள்வி நடந்த அன்னைக்கு வேள்வி பசுவா வந்து பலி கொடுக்கப்பட்டு தன் உயிரையும் நீத்துட்டாரு. அவர் வரம் கேட்டது போல அவர் இறந்ததும் அவருடைய உடல் நவரத்னமா மாறிடுச்சு. அவருடைய ரத்தம் தான் மாணிக்கம், பற்கள் முத்து, மயிர் வைடூரியம், எலும்பு வைரம், பித்தம் மரகதமாக மாறிச்சு, வெள்ளினம் கூமேதகமாக மாறிச்சு, தசை பவளமாக மாறிச்சு, கண்கள் நீலமாக மாறிச்சு, கோழை புஷ்பராகமாக மாறிச்சு. இப்படி அவருடைய உடல் அங்கங்கள் எல்லாம் நவமணிகளாக மாறிடுச்சு. இளவரசருக்கு ஒப்பற்ற மணிகளை கொடுத்த ஈசன் அவற்றுக்கான விலையை தரும்போது சட்டுன்னு காணாமல் போயிட்டாராம். அப்போதான் வந்தது சாட்சாத் சிவபெருமான்னு அமைச்சர்களுக்கு புரிஞ்சுது. அவங்க எல்லாரும் சோமசுந்தர கடவுள் போய் நின்று பணிஞ்சு வணங்கி தன் நன்றிகளை தெரிவிச்சாங்க. இறைவன் கொடுத்த நவமணிகளை கொண்டு அற்புதமாக கிரீடம் செய்து இளவரசனுக்கு பட்டாபிஷேகமும் செய்து மகிழ்ந்தாங்க. இதோட 17 திருவிளையாடல் புராணம் முடியுது. நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு திருவிளையாடல் புராணம் சொல்றேன், சரியா?
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: இடம் எயிலுடை புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தரான மயிலுடை கொற்றவூர்தி முருகன் திருக்கோயில்.
1: கந்தக் கடவுளே, தேவரருக்காக சேவல் கோழிகளையும் அழகிய மயில்களையும் காணிக்கையாக அளிக்கின்றேன். என் குலம் காக்கும் செந்தில் பெருமானே, என் மரபு தழைத்து ஓங்கும் பொருட்டு எமக்கு ஒரு புதல்வனை அருளி செய்யுங்கள் சுவாமி.
2: முருகா, கிருஞ்சிமலை பிறந்த தலைவனே, என்றும் வெற்றி உடவனே, எங்கள் தலைவருக்கு மகப்பேற்றினை அருள்வாயாக. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, அருள்வாயாக.
3: வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம், முருகனுக்கு அரோகரம்.
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

சிற்றம்பல நம்ம பார்வதீபதையே அருள்வடிவாகிய பாலகுசாம்பாள் திருவருளினாலே சைவ சமய நெறியிலே ஆச்சாரியர் இலக்கணம் என்கின்ற பகுதியிலே தீட்சா முறைகள் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். சென்ற வாரத்திலே தீட்சை யாருக்கு செய்யலாம் என்பது பற்றியும் அதற்கு மேலே வந்து அந்த தீட்சை யார் செய்யலாம் என்பது பற்றியும் யாரு செய்யலாம் யாருக்கு செய்யலாம் என்பது பற்றியும் எல்லாரும் செய்வது அல்ல, எல்லாருக்கும் செய்வதும் அல்ல. தீட்சை என்பது எல்லாரும் செய்வதும் அல்ல, எல்லாருக்கும் செய்வதும் அல்ல. யார் செய்யலாம், யார் அதை பெறலாம் என்பதை பற்றியும் அதற்கு மேலே வந்து குண்டமண்டலங்களை அமைத்து தீட்சை செய்கின்ற முறைகளையும் அதற்கு மேலே பெண்கள் வந்து கணவனுடைய அனுமதியை பெற்று தீட்சையை பெற்றுக் கொள்ளுகிற முறையும் அத்துவ சுத்தி பற்றியும் தீட்சையினுடைய சிறப்பு பற்றியும் தீட்சை பெற அருகதை இல்லாதவர்கள் தீட்சை பெற தகுதி இல்லாதவர்களை பற்றியும் இதிலே சென்ற வாரத்திலே சொல்லப்பட்டது. அதற்கு மேலே தீட்சை மற்றவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு எப்படி செய்வது, குண்டமண்டலங்களை அமைத்து சிவாகமத்திலே சொல்லப்பட்ட சடங்குகளோடு கிரியைகளோடு குண்டமண்டலங்களை அமைத்து அக்னி காரியத்தோடு சிவாகமத்தில் சொல்லப்பட்ட சடங்குகள் எல்லாம் செய்து தீட்சை பெற தகுதியுடையவர்கள் நான்கு வர்ணத்தார்கள் மாத்திரம். மற்றவர்களுக்கு அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி, அப்படி மற்றவர்கள் செய்யக்கூடாது என்றால் அவர்களுக்கு எப்படி தீட்சை கொண்டவனு, அவர்களுக்கு எப்படி பாசத்தை அறுப்பது என்றால் அதற்கு வகை இந்த திருக்குறளிலே சொல்லுகிறார். எல்லாருக்கும் வந்து கடவுள் பொதுவானவர் என்றாலும் கூட அந்த பொருளை இன்னார்தான் அனுபவிக்கலாம், இன்னார் அனுபவித்தாத்தான் அந்த பொருளாலே கெடாமல் இருக்கும், அந்த பொருளுடைய அருமை தெரியும் என்பது பற்றியும் அதற்கு மேலே இந்த பொருளை இன்னாருக்கு தரலாம் தரக்கூடாது என்பது பற்றியும் தெரிந்து கொள்வது மிக அவசியம். இந்த தேப்பை பயன்படுத்த தெரிந்தவன் பயன்படுத்தினால் ஒழுங்காக இருக்க அடுத்த வாரம் இது பதிவு பண்ணலாம். பயன்படுத்த தெரியாதவன் பயன்படுத்தினா இந்த வாரமே இது கெட்டு போகும், அடுத்த வாரத்துக்கு பயன்படாமல் போய்விடும். அப்ப அடுத்த வாரத்துக்கு பயன்பட வேணுமா பயன்பட வேண்டாமா, நாளைக்கு இது பயன்பட வேணுமா அல்லது வேண்டாமா என்றால் வேணும். வேணும் என்றால் அதற்கு தகுதியுடைய வந்து ஆன் பண்றவன் ஆஃப் பண்றவன் இதனுடைய முறை தெரிந்தவன் தான் அதை தொடங்கணும். இப்ப எனக்கு தெரியாது அது தொடப்படாது, தொட்டால் அது கெட்டு போகும் என்று சொன்னால் தொடப்படாது. அதுபோல இதை யார் செய்யலாம், இந்த தீட்சையை யார் செய்யலாம் என்பது, யார் பெறலாம், யார் பெறலாம் என்பதும் பற்றியும் சென்ற வாரத்தில் சொன்னார். இதை அதை அனுசரித்து மற்றைய திருக்குறள் இதில் வருகிறது. இதில் எப்படி சொல்லுகிறார் என்றால் நிர்வாண தீட்சையிலே அத்துவ சுத்தி என்கின்ற முறை பற்றி சொல்லுகிறார். அத்துவா என்றால் வழி என்பது பொருள். அதனால் அத்துவா என்பது மந்திரம், பதம், வண்ணம், புவனம், கலை, தத்துவம் என்று ஆறு அத்துவாக்கள் சொல்லப்படுகிறது. மந்திராத்துவா, பதாத்துவா, மந்திராத்துவா, பதாத்துவா, வர்ணாத்துவா, புவனாத்துவா, தத்துவாத்துவா, கலாத்துவா என்பது இந்த ஆறு. அதிலே மந்திராத்துவா என்பது அதனால 11 மந்திரங்கள், சைவத்திலே மந்திரங்கள் 11, அது சம்மிதா மந்திரங்கள் என்று சொல்லப்படும், பஞ்சபரம சடங்க மந்திரம் என்றும் சொல்லப்படும். இந்த 11 மந்திரங்களும் சிவபெருமானுடைய திருமேனியாக இருப்பது, 11 மந்திரங்களும் சிவபெருமானுக்கு திருமேனியாக இருப்பது. என்ன காரணம் என்று கேட்டால் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம், ஹிருதயம், சரசு, சிகை, கவசம், நேத்திரம், அஸ்திரம் என்கின்ற 11 மந்திரங்களும் சிவபெருமானுடைய திருமேனியாக இருப்பது.
மந்திரமே சூரியா, வான்பதமே மாமுடியா, தொந்தமுறும் வண்ணமே துக்காக பந்தனையால், ஒத்த புவன துருவே உரோமமா, தத்துவங்களே சத்த தாதுவா, வைத்த கலைய அவயவமா, காட்டு மத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்றோய் என்பது கந்தர்களிவன்பா. மந்திரமே சூரியா, வான்பதமே மாமுடியா, தொந்தமுறு வண்ணமே துக்காக பந்தனையால், ஒத்த புவனத்து உருவே உரோமமா, தத்துவங்களே சத்த தாதுவா, வைத்த கலையே அவயவமா, காட்டு மத்துவாவின் நிலையே வடிவமாய் நின்றோய் பலகோடி என்பது கந்தர் கலிவன்பாவில சொல்றார் குமர ஊர்வரன். அதனாலே மந்திரமே அவனுக்கு ரத்தமாக இருக்கிறதா சிவருமாறு. மந்திரமே சூரியா, வான்பதமே மாமுடியா, பதம்தான் முடியாக இருக்கிறதா. மந்திரமே சூரியா, வான்பதமே மாமுடியா, தொந்தமுறு வண்ணமே துக்காக தோல் முதலியவற்றாக, இப்படி அந்த மந்திரங்களே அவனுக்கு சரீரமாக இருக்கிறது. அதனாலதான் வேத மந்திர சுரூபா நமோ நம அண்ணாரன் அழகா மந்திர சுரூபம். அதனால மந்திரங்களே வடிவமாக உடையவன், மந்திரங்களே திருமேனியாக உடையவன். அதனாலே இந்த 11 மந்திரங்களும் சிவருமானுடைய 5 முகங்களும் ஈசானன் இவன் நோக்கியின் முகமாகவும், அதற்கு மேல தத்புருஷம் கிழக்கு நோக்கியதாகவும், அகோரந்தற்கு நோக்கியதாகவும், ராமதேவம் வடக்கு நோக்கியதாகவும், சத்யோசாதம் மேற்கு நோக்கியதாகவும் இருப்பது 5 முகங்களும். அதற்கு மேல சிவருமானுடைய ஹிருதயம் ஹிருதய மந்திரம், அதற்கு மேல சிவருமானுடைய சிரசு, அதனால சிகை. சிகை என்பதுதான் சிவருமானுடைய அந்த முடி என்பது முடி என்று சொல்லுவது, அதனால அப்படி சிகை. அதற்கு மேல கவசம், கவசம் என்பது அவனுடைய திருமேனியில் அணிந்திருக்கப்பட்ட திருநீற்றை குறிப்பது கவசம். அப்புறம் சிவபெருமானுடைய நேத்திரம், அப்படியே சிவபெருமானுடைய அஸ்திரம் ஜூலாயுதம். இந்த 11 மந்திரங்களும் சிவபெருமானுடையதாகவும், சிவபெருமானுக்கு திருமேனியாகவும், சிவபெருமானை விட்டு நீங்காததாகவும், சிவபெருமானே மந்திரமாகவும், இந்த மந்திரங்களே சிவபெருமானாகவும் இருப்பது. அதனால இந்த 11 மந்திரங்களும் சைவத்தில் மிக அவசியமாக, நான் எல்லா காரியங்களிலும் எல்லா கிரியைகளிலும் இந்த மந்திரங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுவது. இந்த 11 மந்திரங்கள் பஞ்ச பரமச்சடங்க மந்திரம் என்று பெயர். ஆகவே இப்படி 5, 5, 6 இருக்கின்ற 11 மந்திரங்கள், அதற்கு மேலே இந்த இதை மந்திராத்துவான்னு சொல்றது, அதுக்கு மேலே பதாத்துவா என்பது, பதாத்துவா என்பது அதனால 81 பதங்களாக இருப்பது. பதாத்துவா என்பது 81 பதங்களாக இருக்கிறது. அது ஓம் ஓம் தொடங்கி ஓம் முடியும். ஓம் வியோம வியாபினே வியோம ரூபாய சர்வ வியாபினே சிவாய அனந்தாய அநாதாய அநாசிருதாய திருவாய சாஸ்வதாய யோகபிட சம்சிதாய நித்திய யோகினே தியானாகராய ஓம் நம சிவாய சர்வ பிரபவே சிவாய ஈசானமூர்த்தாய தத்புருஷ பக்தராய அகோர ஹிருதயாய வாமதேவுக்யாய சத்யோசாத மூர்த்தையே ஓம் நமோ நமக உத்யாதி வித்யாய ஓப்தே நிதனாய சர்வ யோகாதி கிருதாய சர்வ வித்யாதிபாய ஜோம சோதி ரூபாய பரமேஸ்வரபராய அசேதனாசேதன யோமின் யோமின் வியாவின் வியாவின் அரூபின் அரூபின் பிரதம பிரதம தேச தேச ஜோதிர் ஜோதிர் அரூப அனக்னி அதூம அபஸ்ம அநாதே நூது ஓம் பூகும் புவக ஓம் சுபக நிதன நிதன நிதனோத்பவ சிவ சர்வ பரமாத்மன் மகேஸ்வர மகாதேவ சத்பாவேஸ்வர மகாதேச யோகாதிபதே முஞ்ச முஞ்ச பிரதம பிரதம சர்வ சர்வ பவ பவ பவோத்பவ சர்வபூத சுகப்பிரத சர்வ சாநித்யகர பர்ம விஷ்ணு ருத்ரவர அனர்ச்சித அனர்ச்சித அசம்சுத அசம்சுத பூர்வசத பூர்வச சாட்சி சாட்சி துரு துரு பதங்க பதங்க பிங்க பிங்க ஞான ஞான சப்த சப்த சூட்சும சூட்சும சிவ சர்வ சர்வத ஓம் நமோ நமக ஓம் சிவாய நமோ நமக ஓம் என்பது 81 பதங்கள். இப்படி 81 பதங்களையும் சொல்லித்தா அபிஷேகம் செய்கின்ற முறை. அபிஷேக காலத்தில் இந்த 81 பதங்களையும் சொல்ல வேணும். வேலை கிடைச்சப்போ இந்த 81 பதங்களையும் ஜபம் போல பண்ணலாம். அப்படிப்பட்டது அபிஷேகம் பண்ணுகின்றவர்கள் மூர்த்தியை வச்சு இந்த 81 பதங்களையும் அதை கட்டாயமா தெரிந்து கொள்ள வேணும், பாடம் பண்ணி கொள்ள வேணும், உச்சரிப்பு சரியா இருக்க வேணும். ஆகவே இப்படி இந்த பதங்கள் அந்த சுவாமியினுடைய பெருமையை சொல்லுவது, சுவாமியினுடைய பெருமையை சொல்லு. சர்வபூத சுகப்பிரத சர்வ உயிர்களும் எல்லா உயிர்களும் சுகமாக இருக்க வேண்டும் என்று சுகத்தை தருபவனாக இருப்பவனாகவும் சௌர்மான் இருக்கிறான். சர்வ சாநித்தியகர எல்லா பொருளிலும் அவன் சாநித்தியமாக இருக்கிறான் என்றெல்லாம் இந்த மந்திரங்கள்ல ஏராளமா இதுல பொருள் இருக்கிறது சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே மந்திரங்கள் 81 வர்ணங்கள், 51 அது அகாரம் முதல் சகாரம் வரையிலும் உள்ள அச்சரங்கள், 51 அச்சரங்கள், 51 அச்சரங்கள். அதனால திருவாசகத்துல 51 பதிகங்கள், 51 பதிகம் திருவாசகத்துல இருப்பது. கந்தர் அனுபூதி 51 பாடல், 51 எழுத்துக்கள்,
அகாரம் முதல் சகாரம் முதலாக உள்ள வடமொழி எழுத்துக்கள் 51. இந்த மந்திரங்களால்தான் சுவாமிக்கு வடிவம் அமைப்பது. சுவாமிக்கு அது சிவபூசா விதியை விளக்கம் பெருசு இருவாரு, அதுல பாத்தீங்கன்னா தெரியும், அதுல போட்டுக்கணும். அகாரம் முதல் சகாரம் முதலாக சுவாமியில நியாசம் பண்றது, சுவாமி சிவலிங்கத்தில் நியாசம் பண்றது அப்படி. அதுக்கு மேல வந்து வர்ணங்கள் 51, அதற்கு மேல புவனங்கள் 224. புவனம் என்றால் உலகம், அதனால புவனம் என்பது 224 நம்ம செவி சித்தாந்தத்துல 224 புவனம், எல்லா புவனங்களும் அதுக்குள்ள அடங்கி போகும். 224 புவனங்கள், தத்துவங்கள் 36. தத்துவங்களை பத்தி தான் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த உயிர்கள் வந்து உயிர்களாகிய ஆன்மாக்களாகிய நாம் எல்லாம் உலவுவது இதிலேதான், இதிலே இந்த புவனங்களிலே. தத்துவங்களை கொண்டு புவனங்களிலே தத்துவங்களை சரீரமாக கொண்டு அதற்கு மேலே சொல்லு செயல் வாழ்வு எல்லாம் இந்த ஆறு தத்துவாக்குள்ள முடிஞ்சுவோம். சொல் செயல் வாழ்வு தானே இப்ப நாம் செய்யறது, சொல்லுகிறோம் செயல்படுகிறோம் வாழ்வு, சொல் செயல் வாழ்வு இவைகள் எல்லாமே இந்த அத்துவாக்குழுக்குள்ள அடங்கி போகும். போக்குவரத்து எல்லாம் இந்த 224 புவனங்களுக்குள்ள, இங்கிருந்து அங்க போறது வாரது எல்லாம் 224 புவனங்களுக்குள்ள. அதற்கு மேலே வந்து தத்துவங்களாலதான் நமக்கு உடம்பு உலகம் எல்லாமே

அதற்கு மேல ஞானத்தை கொடுப்பது வித்யாகல, வித்யாகல. ஞானத்தை கொடுத்து அதுக்கு மேல சாந்தியை தருவது, அமைதியை தருவது, சாந்திகளை. அது சாந்தியை கொடுத்தும் அதனால அங்கு அலையாம நிலையாக அதீதத்திலே சிவத்தோடு ஒடுங்கி இருக்கிறது சாந்தி அதிகளை. பேரானந்தம் பேராபை வைக்க வேண்டும் பெருமானே என்கின்றது சாந்தி அதிகளை. பேரானந்தம் பேராம வைக்கணும், அதிலேயே இருப்பது இருப்பாக இருக்க செய்யும் என்பது சாந்தி அதிகளை. ஆகையினாலே இந்த ஐந்து கலைகளில் இருந்தும் இதற்கு அப்பாற்பட்டும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறது கடவுள். இப்ப சொன்ன இந்த ஆறு அத்துவக்கா அத்துவாக்களுக்கும் அப்பாற்பட்டு இருப்பது கடவுள். ஆறு அத்துவாக்களுக்குள்ளே உழன்று உண்டு இருப்பதா உயிர்கள். ஆறு அத்துவாக்களுக்குள்ளே உழன்று உண்டு இருப்பது உயிர்கள். இந்த ஆறு அத்துவாக்களையும் அதனால வந்து சௌரமான் உயிர்களுக்காக உண்டு பண்ணி அந்த அத்துவாக்களில வாழச் செய்து அதனால அதிலே அவர் வந்து திருமீனி எடுத்துக்கொண்டு சுத்த வித்தியில வந்து தங்கியிருந்து சுத்த தத்துவத்தில சிவ தத்துவத்தில தங்கியிருந்து கொண்டு உலகத்தை நடத்துவது. அதனால இந்த அத்துவாக்கள்ங்கிறது என்று முக்கியமானது. இந்த அத்துவாக்களை சுத்தி செய்து அதனால அதன் மூலமாக பிறப்பை அறுப்பது, அதுதான் நிர்வாண தீட்சையில செய்யப்படுகிற சடங்கு. ஆகவே இப்படிப்பட்ட இந்த ஆறு அத்துவாக்களை பத்தி இது சொன்னார். இந்த சொல்லி இந்த அத்துவாக்களை அத்துவா சுத்தி அத்துவ சுத்தியோடு அத்துவ சுத்தின்னு சொல்றது இந்த அத்துவ சுத்தியோடு கூடிய அபுத்திரி தீட்சை. அபுத்திரி தீட்சைனா குண்ட மண்டலங்களை ஏற்றி யாகம் பண்ணி அதன் மூலமாக தீட்சை பண்ணுக முறை இருக்கு. அது இந்த நான்கு வருணத்தாருக்கு மாத்திரம்தான், பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திர நான்கு வருணத்தாருக்கு. மற்றைய வருணத்தாருக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று இதை சொல்லுகிறார். அந்நியர்க்கு பாச அறுத்திடுக, பார்வையினால் தன்னது கையை வைத்து தலை. அந்நியருக்கு பாசம் எப்படி அறுப்பது என்று கேட்டால், அந்நியருக்கு அவுதிரி தீட்சைக்கு அருகரல்லாத மற்ற சாதியாருக்கு பார்வையினால் அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப சாச்சு தீட்சையினாலும் தன்னது கை தலை வைத்தும் சிவஹஸ்த மஸ்தகம் மஸ்தக சம்யோகமாகிய பரசதீட்சையினாலும் பாசம் அறுத்திருக்க, பாசத்தை நீக்க கடவர். அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறை இப்படி, குண்டமண்டலம் இல்லாமல் இப்படி செய்வாய் என்று ஆசிரியருக்கு சொல்லுகிறார். உண்மையினாலே வாசிக தீட்சை, மானச தீட்சை, சாத்திர தீட்சை, யோக தீட்சை என்னும் மற்ற நான்கும் கொள்ளப்படும். இந்த தீட்சை ஒன்று சொன்னபடியினாலே அதற்கு மேலே வாசிக தீட்சை, மானச தீட்சை, சாத்திர தீட்சை, யோக தீட்சை என்று மற்ற நான்கும் கொள்ளப்படும். இவ்வாறினுள் சாட்சி தீட்சையாவது மாந்திரிகன் பாம்பினால் கடிக்கப்பட்டவனை கருணபாவனையினாலே பார்த்து விஷம் தீர்த்தல் போல ஆச்சாரியர் சீடனை சிவபாவனையினாலே பார்த்து பாச விமோசனம் செய்தலாம். அந்த அளவுக்கு ஆச்சாரியர் தகுதி இருக்கணும். விஷம் தீண்டினவனே, விஷம் தீண்டினவனே மந்திரவாதி என்ன பண்ணுவான் என்று கேட்டால், மந்திரவாதி தன்னை கருணனாக பாவித்து, தன்னை கருணனாக பாவித்து அந்த பார்வையிலே அவனை பார்த்தா சந்திப்போம். கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடன் தீர்ந்து பயன் உருமா போல், குருவின் உருவம் குறித்த அப்பொழுதே திருமலன் தீர்ந்து சிவன் அவனாவே. திருமந்திரம் கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடன் தீர்ந்து பயன் உருமா போல, குருவின் உருவம் குறித்த அப்பொழுதே திருமலன் தீர்ந்து சிவன் அவனாவே என்று சொன்னால் அந்த ஆச்சாரியனுடைய தகுதியை என்னன்னு சொல்றது. அந்த அளவுக்கு ஆச்சாரியர் அமையணும். கருடன் பார்வையினாலே விசந்திருக்கிறான் மந்திரவாதி. அப்ப அவன் எந்த அளவுக்கு அவனை அவன் அந்த மந்திரத்தை அவன் வந்து பயந்து இருக்க போனும். மந்திரம் வேற அவன் வேறங்கிற இல்லாத அளவுக்கு அவன் ஆயிருக்கும். அது பெரிய புராணத்துல சொல்றாரு சேக்கலாரு, வளரவும் தீண்டவும் தாம் தீண்டகில்லாள், வளரவும் தீண்டவும் தாம் தீண்டகில்லாள், மறுமாற்றம் மற்றொருவர் கொடுப்பாரின்றி ஆளறியேற யானை அணுக வீழ்த்தே அசைந்த மலர் குடி போல்வாள், அறற்றும் போது கோளுறும். கோளுறும்னா இடி, இடி பாவனை கருட பாவனை. இடி பாவனை பண்ணினவனும் அந்த விஷம் தின்னவனை பார்த்தா விஷம் ஓடி

பார்வை இல்லையே, மருந்தெல்லாம் கொடுக்கறது இல்ல. இடி பாவனை கருட பாவனை, கோளூரும்னா இடி, உரும் இடி ஓடும்னு வருது இல்லவா. ஆமா, கோளூரும் புள்ளரசு, புள்ளரசன் தான் கருடம். புள்ளரசுன்னா புல்லுன்னா பறவை, பறவைகளுக்கு அரசன் கருடம் தெரியுமா, பறவைகளுக்கு அரசன் கருடன் புள்ளரசுன்னு. புள்ளரசு புல்லானாருக்கு அரையன்னம், புள்ளிருக்கு வேலூரின் வருது அல்லவா. புல் என்றால் புல், அந்த உலானா மத்தளலானா போட்டா புல், அது வந்து பறவை. கோளூரும் புள்ளரசு

0: மாலை மாலை வாசன் எரிகுழலால் நெடிதாயர்ந்து காலை மாலை வாசன் எரிகுழலாள் மாலை வாசன் எரிகுழலால் நெடிது அயர்ந்து புலம்பு என்றாள் என்பது பெரிய புராணம். அதனாலே அப்படி அந்த கருணபாவனையினாலே கருணபாவனையினாலே பார்த்தால் விசந்திருப்பது போல விசந்தீருவது போல ஆச்சாரியன் தன்னுடைய ஞானக்கண்ணால பார்த்தா மாணவனுக்குள்ள பாசம் தீர்ந்து இந்த அளவுக்கெல்லாம் இதெல்லாம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு நிறைய. அதனாலே கருணபாவனையினாலே பார்த்து விசந்தீர்த்தல் போல ஆச்சாரியர் சிடனை சிவபாவனையினாலே பார்த்து பாச உமோசனம் செய்தலாம். பரிசதீச்சையாவது பரிசன வேதியினாலே தாமிராதி ரோகங்களை பரிசித்து களிம்பை நீக்கி பொன்னாக்குதல் போல ஆச்சாரியர் தமது கையை சிவன் கையாக பாவித்து அங்கனமே அர்ச்சனை செய்து அதனை சீடனுடைய தலையில் வைத்து எங்கும் பரிசித்து அவனது பாசத்திரயத்தை நீக்கி அவனை சிவனாக்குதலாம். பரிசதிச்சு இரும்பு பொன்னானார் போல் என்பது பெரிய புராணம் விளங்குதா. கைத்தலம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழ சிறத்தான். இத அஸ்தமஸ்தக சம்யோக தீட்சின்னு சொல்லு. அஸ்தமஸ்தக சம்யோக தீட்சின்னு சொல்லு. திருக்கரத்தை ஆசாரியின் திருக்கரத்தை சீடனுடைய தலையிலே வைத்து அப்படியே செம்பிலே இருக்கின்ற களிம்பை நீக்கி பொன்னாக்குதல் போல அர்ச்சனை செய்த அதனை சீடனுடைய தலையில் வைத்து எங்கும் பரிசித்து அவரது பாசத்தை தலையத்தை நீக்கி அவனை சிவனாக்குதலாம். வாசிக தீட்சையாவது வருணாச்சரமானுகுணமாக பதினோரு மந்திரத்தோடு பஞ்சாச்சரத்தை உபதேசித்தலாம். அது வாசிக தீட்சை. மானச தீட்சையாவது ஆச்சாரியர் தன்னுடைய ரேசக வாயுவினாலே தன்னுடைய ரேசக வாயுவினாலே புறப்பட்டு சீடனுடைய பூரக வாயுவினாலே அவனுடைய இருதயத்திலே பிரவேசித்து சீட சைன்யத்தை வாங்கி துவாத சார்ந்த பரியந்தம் பராசாதோச்சாரணம் சகிதமாக கொண்டு போய் பின்பு தம்முடைய இருதயத்திலே சிவ சைதன்யத்துடன் கலந்ததாக பாவித்து பின்பு சீட சைதன்யத்தை சீட தேகத்தில் பிரதிஷ்ட செய்தலாம். இது என்ன தீட்சை தெரியுமா? அதான் மானச தீட்சை. இதெல்லாம் கேட்டிருக்க முடியாது, சொல்லியிருக்க முடியாது, செய்கிறாலும் இல்லை. நான் அவரே நேரம் வந்து செய்தாரே, நேரம் செஞ்ச அவருக்கு என்ன? இப்ப வாசிக தீட்சை, மானச தீட்சை, சாத்திர தீட்சை, யோக தீட்சைன்னு நான்கும் சொன்னார் அல்லவா. சாட்சி சிதிச்சைதான் இந்த கருட பாவனை போல பார்த்து கண்ணால பார்த்து சிவமாக்குதல் பாதத்தை நேக்குதல். அப்புறம் பரிசதீட்சைதான் வந்து சீடனுடைய தலையிலே கையை வைத்து தன்னுடைய கையை சிவன் கையாக பாவித்து அர்ச்சனை செய்து அவனுடைய பாசத்தை தீர்த்தல். வாசிக தீட்சை தான் பதினோரு மந்திரத்தோடு கூடிய பஞ்சாச்சரத்தை உபதேசித்தல். மானச தீட்சையாவது ஆச்சாரியர் தம்முடைய ரேசக வாயுவினாலே புறப்பட்டு சீடனுடைய பூரக வாயுவினாலே ரேசகம்னா வெளியில விடுதல், பூரகம்னா உள்ளே இழுத்தல், கும்பகம்னா உள்ளே இருத்துதல். இது பூரகம், இது ரேசகம், உள்ளே நிறுத்துதல் கும்பகம். அவனுடைய இருதயத்திலே பிரவேசித்து சீட சைதன்யத்தை வாங்கி துபாத சார்ந்த பரியந்தம் பிராசாத உச்சாரண சகிதமாக கொண்டு போய் பின்பு தம்முடைய இருதயத்திலே சிவ சைதன்யத்துடன் கலந்ததாக பாவித்து பின்பு சீட சைதன்யத்தை சீட தேகத்திலே பிரதிஷ்ட செய்தலாம். இது மனச தீட்சை. மனச தீட்சை சாதாரணம் அல்ல. அதற்கு மேல சாத்திர தீட்சை சொல்றாரு. சாத்திர தீட்சையாவது சைவாகமாதி சிவசாத்திர பொருளை போதித்தலாம். இதுதான் சாத்திர தீட்சை. இப்ப நடக்கிறத நம்ம பிரசங்கம் பண்றதான் சாத்திர தீட்சை. முழுவதும் ஞானத்தை பத்தி தானே பேசுறோம். சாத்திர தீட்சை, இப்ப சாத்திர தீட்சை உங்களுக்கு பூர்ணமா கிடைச்சிருக்கு. சாத்திர தீட்சை உங்களுக்கு ஆகமம் கலந்த வந்த ஞான நூல்களா உங்களுக்கு நிறைய கிடைச்சிருச்சு. வேற எந்த கூட்டத்துக்கும் கிடைக்கல. பல கூட்டங்களுக்கு பணம் வச்சிருக்கிறான், என்னென்னமோ பண்றான், என்னென்னமோ பண்றான், ஆனா இந்த நுட்பமான சாஸ்திர உபதேசம் கிடைக்கல. நுட்பமான சாஸ்திர உபதேசங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி அந்த கூட்டத்தில் அப்படி ஆள் இல்லை. இந்த நூல் இப்படி விஷயங்களை சொல்லுது, அது நீங்க கேட்கணும்னு சொல்லி சொல்ற ஆள்
1: இல்லை.
0: இல்ல இல்ல, ஆள் இல்லை, சொல்ற ஆள் இல்லை. சொல்ற ஆள் வேணும் இல்ல உங்களுக்கு. சொல்ற ஆள் சொன்னா அப்புறம் கேட்காம என்ன பண்றாங்க? இதை கேட்கிறப்பறம் அதை கேட்க மாட்டானா? ஆவாத கேக்குறான்னா தெரியாமனால ஆவாதத கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனந்த கேள்றான் அப்புறம் கேட்காம என்ன பண்ற சொல்றாரு. அதனாலே சாஸ்திர தீட்சையாவது சைவாகமாதி சிவசாஸ்திர பொருளை போதித்தலாம். எல்லா தர்மங்களுக்கும் மூல தர்மமும் எல்லா புண்ணியங்களுக்கும் மூல காரணமான புண்ணியமும் சாஸ்திர தீட்சை தான். இதன் மூலமாகத்தான் தெரிந்து ஊக அப்படியா என்று தெரிந்து அந்த புண்ணியத்தில் ஈடுபடுவான். இது இல்லைன்னா அதெல்லாம் வராது. இப்ப நீங்க தீட்சை எப்படி வாங்கினீங்க? கேட்டுதான் வாங்கினீங்க. சாஸ்திரங்களை கேட்டுதான் சாஸ்திரங்கள்ல தீட்சை இப்படி உசந்ததுன்னு சொல்லுது, சௌச உசந்ததுன்னு சொல்லுது, அந்த புராணங்களை கேட்பது உயர்ந்ததுன்னு சொல்லுது, சிவபுண்ணிய உயர்ந்ததுன்னு சொல்லுது, மாகேஸ்வர உயர்ந்ததுன்னு சொல்லுது என்றெல்லாம் கேட்டு கேட்டுதான் அதுல ஈடுபாடு வந்துச்சு. இல்லைன்னா வருமா? போதித்தலாம். யோக தீட்சையாவது நிராதார சிவயோகத்தை அப்பியாசம் பண்ணு வைத்தலாம். அதனால யோக தீட்சைங்கிறது நிராதார சிவயோகம். ஆதாரம் நிராதாரம் ரெண்டு, ஆதாரம் நிராதாரம் ரெண்டு, ஆதார யோகம் நிராதார யோகம் ரெண்டு. அந்த ஆதார யோகம் நிராதார யோகம் ரெண்டுல ஆதாரம் பயில அரூரதோடவை சேர்தல் கொண்டவர் ஓடை முன்னாளினில் என்று வருது அல்லவா? அது போல இந்த ஆதார யோகங்கிறது மூலாதாரம் சுபாதிட்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆஜ்ஜி என்கின்ற ஆறு ஆதாரங்களிலும் ஆறு மூர்த்திகளை பாவித்து அந்தந்த மூர்த்திகளை தரிசித்து அர்ச்சித்து தூத்திரம் பண்ணி அதற்கு மேலே இருக்கிற சிவத்தை தரிசித்தல் சகசிரத்துல ஏழாவதாக சிவபெருமான் ஏழாவதாக இருப்பவர். ஆறு ஆதாரங்களில் ஆறு தெய்வங்களை தரிசித்து பூசித்து அதற்கு மேலே ஏழாவதாக சகசிரத்துல இருக்கிற சிவபெருமானே தியானித்தல்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சண்டேஸ்வர நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எடு

தெரியல.

0: அருட்களாகிய அம்பலவாருடைய பெருந்தர்மையினாலே இன்று சண்டேஸ்வர நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். நாயனார்கள் மூலமாக சிவ பக்தி, சிவ தர்மம், சிவபுண்ணியம், சிவனடியார் பெருமை, பஞ்சாட்சரத்தின் பெருமை, திருநீத்தின் பெருமை, ஆலயத்தின் பெருமை, கடவுள் பெருமை, இவைகளை எல்லாம் அருளாளர்கள் மூலமாக நமக்கு கடவுள் காட்டுறது. அருளாளர்களை இந்த உலகத்திலே தோன்ற செய்து அவர்கள் மூலமாக மற்ற எல்லாருக்கும் அதை உணர்த்துகிறார் கடவுள். அதனாலே உணர்ந்து அவர்கள் மூலமாக உணர்ந்து பக்தி செய்து சிவன் அருளை பெற்றவர்கள் எண்ணில்லாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த அருளானது எத்தனையோ காலத்துக்கு எத்தனையோ கோடி மக்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு வற்றாத சுரங்கம் இந்த நாயன்மாருடைய சதுக்கிரம் அவர்கள் செய்திருக்கிற செயல். அது தீர்ந்து போவது கிடையாது, பொருள் தீர்ந்து போகும், அருள் தீராது, வற்றாது உற்றாது. அதனாலே அருளானது வளர்ந்து கொண்டிருக்கும், அருள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, பொருள் வளர, பொருள் தேயும், எடுத்து எடுக்க எடுக்க குறைஞ்சது, அதனாலதான் மனுஷன் கொடுக்க மாட்டேன். அருளானது குறைவது, அது காகம் உறவு கனவு கலந்துண்ண கண்ணீர் அகண்டாகார சிவ போகன் பேரின்ப உள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ, காகம் உறவு கலந்துண்ண கண்ணீர் அகண்டாகார சிவ அகண்டாகார சிவ போகமனும் சிவபோகமனும் தேரின்ப உள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ கிடக்குது, ஐயோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விடும் புசிப்பதற்கு சேரவாறும் ஜகத்தீரன். சிவபோகமாகிய அந்த சிவானந்தத்தை சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறேன். யாரு? தாய் மனசு. அதுக்கு அதிகம் போக மாட்டேங்கிற, அதனாலதான் கூப்பிடுறேன். தெரியுது இல்ல, கூப்பிடுறது வந்து இது இல்லை. இவங்க அன்னதானம்னா கூப்பிட வேண்டியது இல்லை. தானே ஓரளவு ஆய்வு பூஜை செஞ்சா போகும். இந்த சிவபோகமாகிய அமுதத்தை உண்பதற்கு தாய் மன சுவாமி கூப்பிடுறாங்க. சேரவாரும் ஜெகத்தீரன், அது அளவில்லாமல் கிடக்கிறது என்ன சொல்றாரு தெரியுமா? ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ, குருங்கி ததிந்து பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. அளவில்லாமல் கிடக்குது, கிடக்குது சொல்லும் போதே புரியுதுல்ல, அளவில்லாமல். அதனாலே அந்த சிவானந்தமாகிய அமுதத்தை அருளாளர்கள் தான் பருகி மற்றவர்களையும் பருக வைக்கின்ற எண்ணம் பெயர். யான் பெற்ற இன்பம் பெருகையை வையகம் என்று சொல்லி எல்லாரையும் அதிலே ஈடுபடுத்துகின்ற அருளாளர்களுக்கு அந்த எண்ணம் தானே வந்துடும். அருளாளர்களுக்கு அந்த எண்ணம் தானே வந்துடும். பணக்காரனுக்கு ஒரு எண்ணம் வராது. பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை விட ஏழையா இருந்தா தேவலா என்று எண்ணுவான. தவிர பணக்காரனாக மாறாதுன்னு பணக்காரனாக நினைக்கணும். அருளாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எல்லாரும் அவளை அதனோடு வருவது போல. இப்படி இவர் அவதாரம் பண்ணினாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவு தூண்டுகிறது 5 வருஷம். அப்படி 5 வருடம் வந்த உடனே அவருக்கு தானே வேதாகமுடைய அறிவெல்லாம் வந்துச்சு, வேதாகம ஞானங்கள் வந்துச்சு. அது காரணம் என்னன்னா, முன்னை பிறவியிலேயே அவர் கற்றுக்கிறது, முன்னை பிறவியிலேயே கற்றுக்கிற ஞானம் சின்ன வயசுலேயே வந்து, முன்ன பிறவியில கல்லாதவங்க சற்றுன்னு வராது, சாமானியம் வராது. அதனாலதான் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால், முந்தை அறிவின் தொடர்ச்சி நிகழும் உறவை ஆண்டேடும் நிரம்பும் பருவம் அந்த இது 7 வயது வந்தது. புகழும் பெருமை உபநயன பொருவில் கடந்து முடித்து அறிவின் இகடு நெறிய அல்லாத எல்லா இயந்த எனினும் தம் திகழும் மரபின் ஊதுவுக்கும் செய்க பயந்தா செய்வித்தார், செய்கை பயந்தா செய்வித்தார். அதனாலே நல்ல ஆசிரியரிடத்திலே, நல்ல கற்ற ஆசிரியரிடத்திலே அவரை படிக்க வைத்தார்கள். உலகும் மறையும் பல கலையும் புழுத்துவதனும் கொண்டமைந்த நிலவும் உணர்வின் திறன்கள் மிகவும் மறையூர் ஆசிரியர். ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதற்கு முந்தையே அவரு அந்த நூலை சொல்லுகிறார். அதனாலே அந்த ஆசிரியர் இவருடைய அறிவை கண்டு அதிசய கலையில் கலையின் பொறுப்பு எல்லை ஆடும் கடலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையும் தெளிந்தாசிரிய பொருந்தவையார். கலை என்பது அளவில்லாதது, கல்வி அளவில்லா, படிப்பு அளவு. அதை மாணிக்க வாசகர் கல்வி என்னும் பல்கடல் பிழைக்கும், கல்வி என்னும் பல்கடல் பிழைக்கும், அதிலிருந்து நீந்தி ஒரு சாமானிய உள்ளது. படிப்புங்கிறது போய் தேவை, படிக்க படிக்க இருந்துட்டே தான் இருக்கு. படித்தது எவ்வளவுன்னா கை கையளவு, கல்லாதது உலகளவுன்னா கற்றது கைமண்ணல், கல்லாதது உலகம். அப்படி கற்றால் அந்த கற்றலினுடைய பயன் என்ன, அந்த கலைக்கு எல்லை என்ன, இதனால் கல்வியினுடைய அந்த கலைக்கு எல்லை முடிவு எது என்று கேட்டால் சிவபெருமான் கையெழுத்து. அலகில் கலையின் பொறுப்பு எல்லை முடிவு இல்லைன்னா எல்லை ஆடும் கடலே. அந்த திருவடியை பற்றி கொள்வதுதான் கற்றதின் பயன். கற்றதனால் ஆய பயனென்பும் கற்றால் தோழா, கற்றால் தூதலே கற்றதனால் ஆய பயன். அது எதிர்மறையில சொன்னார் திருவள்ளுவர், கற்றதனாலாய பயனென்பும் வாலறிவன் அற்றால் தொழாரின் கற்றதனாலாய பயன். வாலறிவனாகிய பேரறி, வாலறிவுனா பேரறிவு, பேரறிவுடையவனாகிய பரமேஸ்வருடைய திருவடியை மணங்காவிட்டால் கற்றதினால் ஆய பயன் என்ன என்று கேள்வியா கேட்கிற. கற்றதனால் ஆய பயன் என்பது வாலறிவன் அற்றால் தொழாரன் என்பது திருக்குறள். அதனாலே அப்படி கற்பது எதற்காக என்றால் கடவுளை வணங்குவது அப்ப என்று அவருடைய சிந்தையிலே தெளிந்து உண்டான. அவர் எப்படி கேட்டார்னா சிறிய பெருந்தகையாக, சிறிய பெருந்தகையாக, சிறிய பெருந்தா 7 வயது, தன்மையிலே பெரியவராக இருந்தார். அதே மாதிரி ஞானசம் முதலையும் இருப்பார், ஞானசம் சின்ன வயசுலே பெரியவராயிட்டார், சின்ன வயசுலே பெரியவராயிட்டார். பெரிய வயசு ஆயும் சிறியவர்களாக இருப்பவர்கள் உண்டு உலகத்துல, பெரிய வயசு ஆயும் சிறியவர்களாக இருக்கிறாங்கல்ல, 80 வயசாகி கூட அந்த சின்ன பிள்ளையில் இருந்த மாதிரியே அந்த குடும்பங்கள்லாம் இருக்கு. அறிவுல முன்னேற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லை. இவங்க சின்ன வயசுலேயே பெரியவராயிட்டார், அதனால சிறிய விருந்தவையா, சிறிய விருந்தவை, தன்மையிலே பெரியவர் வயசெளி. நடமே உயின் ஜேவடியார் நம்மை உடையார் என்னும் மெய்மை உடனே தோன்று உணர்கின்ற ஒளியாது ஒரு வழியன்பின் கடனே இயல்வாய் வீழ்த்தி வரும் காதல் மேன்மை எழுந்தருத்தின் இடம் நேர் நிற்கும் செம்மலா திகடும் நாளில் ஆங்கும் நாள். இப்படி என்னுடைய உள்ளத்திலே சுவாமியினுடைய திருவடியில் பக்தி அதிகமாக இருக்கும், பக்தி அதிகம், சின்ன வயசுலேயே பக்தி அதிகம். வயசு 30 பக்தி வராம இருக்கிற சின்னங்கள் நிறைய இருக்கு, சின்ன வயசுலேயே பக்தி வரணுங்கிறது ஆச்சரியம்தான். அப்படி சிறிய வயதிலேயே அவருக்கு சிவபெருமான் திருவடியிலே 10 அதிகமாக வந்தது. அந்த 10 பக்தி இவர்கள் வளர்ந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்டவர் ஒரு நாள் வெளியிலே மந்தை பக்கம் சென்றார். அப்படி வெளியிலே சென்ற போது அந்த புறத்திலே, காட்டுப்புறத்திலே ஒரு இடையன் 7 பசுக்க பூக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஓது கடையின் உடன் போவார் ஊரார் நிறையின் உடன் உட்க போது மற்றும் ஒரு குளித்தா போற்று அவன் மேல் மறுப்பு வச்சார். மாடுகள் வளர்ப்பது மேய்ப்பது இடையிறதுதா, அது முக்கியமான தொழில். இன்ன ஜாதியார்கள் இன்னென்ன தொழிலை செய்வார்கள் என்பது முன்ன வரம்பு இருந்துச்சு, இப்போ எல்லாம் மாறி இருக்கு. இன்னென்ன வர்ணத்தார் இன்னென்ன தொழிலை உடையவர்கள் செய்வார்கள் என்று இருந்தது, அது இப்ப எல்லாம் ஓரளவு மாறி இருக்கு. அதனாலே அவர்களுக்கு கோபாலர்கள்னு பேரு, சிறையர்களுக்கு கோபாலர்கள்னு பேரு. கோவன்னா பசு, பாலர்னா காப்பவர்கள், பசுவை காப்பவர். அதனாலே அப்படி இடையன் அந்த மண்ட வழியிலே மாடு வைத்தான். அந்த பக்கம் இவர் சென்றார். அப்படி சென்ற போது ஒரு மாடு அவனை முட்டியதாம். மாடு மெய்க்கிறவனை முட்டியதாம். அப்படி மறுப்பு மறுப்புனா கொம்பு மறுப்பு ஓச்ச யாது ஒன்றும் பூசாலை எடுத்தல் போல் கொண்டு அவன் உடைப்பான். முச்சனா மாடு முச்சனா அடிக்காம நன்மா அவன் குச்சி எடுத்தான்,
1: ஆகையினாலே அப்படி புண்ணிய தீர்த்தங்களும் தேவர்களும் தங்கி இருக்கின்றதா
0: கரைத்துடையும் மேலவே திருமுடிவில் விரும்பி ஆடி அறுவதற்கு தூய திருமஞ்சன ஐந்தும் அளிக்கும் உரிமை துறவிகள் தான். மேயவே திருமுடியில் விரும்பி ஆடி அறுவதற்கு விரும்பி ஆடி அறுவதல் என்ற அபிஷேகம் பண்ணிக் கொள்ளுதல். ஆடினாய் நறு நெய்யோடு பால் செய்யுது அந்த நறுபடியாக சிற்றம்பரம் என்பது சப்பத்த தேவம் அபிஷேகம் பண்ணிக் கொள்ளுகிறது. சிவபெருமானுக்கு அபிஷேகம் தான் மிக முக்கியமானது. அபிஷேகம் தான் மிக முக்கியமானது. அந்த அபிஷேகம் பண்ணி கொள்ளுகிறதுக்கு ஐந்து உருளையும் அது தருகிறது. ஐந்து உருளையும் பால் தயிர் நெய் சாணம் நீர். பால் தயிர் நெய் சாணம் நீர் இந்த ஐந்து உருளையும் அது தருது. அது அப்படி சொல்றாரு. ஆய திருமஞ்சன ஐந்தும் அளிக்கும். இந்த ஐந்து திருமஞ்சனங்களையும் ஐந்ததும் திருமஞ்சனங்களையும் சாணத்தும் இந்த பெருமை வேற எந்த பிராணிக்கும் கிடையாது. ஆய திருமஞ்சன ஐந்தும் அழிக்கும் உரிமை குறைவுகள் தான். ஆவினுக்கு அருங்கலம் அறம் அஞ்சாறு. நம்ம சிவாயப்பதியும் ஆவினுக்கு அருங்கலம் ஆகுன்னா அதுக்கு சிறப்பாக இருப்பது எது என்று கேட்டால் அதனுடைய ஐந்து வகையான பொருளையும் சௌரமான விஷயம் அதுக்குதான் பஞ்ச கவ்யம். அபிஷேகங்கள்ல அது சிறப்பான விஷயம். பஞ்சகவியம் பாவநாசம். பஞ்சகவியம் பாவநாசத்திற்கு பஞ்சகவியம் சிவபெருமானே பஞ்சகவியம் தயார் செய்து முறையாக மந்திரவதுப்படி பஞ்சகவியத்தை பூசித்து பஞ்சகவியத்துக்கு தூபதீப நைவேத்தியம் நிவேதனம் எல்லாம் வச்சு சிவபெருமானுக்கு மாறியை காட்டி அதன் பிறகு அதை அபிஷேகம் பண்ண சொல்லுவோம். நீ பார்த்துருக்கீங்களே அப்படி சீலமுடைய கூக்குலங்கள் சிறக்கும் தகமை தேவர்களும் காலம் முழுதும் உலகனைத்தும் காக்கும் முதற்காரணராகும் நீலகண்ட செய்யச்சடை நிறுத்தாக்கு திருநீர் மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்த என்றால் புரியும். அதுக்கு மேலே சிவபெருமான் அணிந்து கொள்ளுகின்ற திருநீர் இருக்கிறது. அந்த திருநீற்றை கொடுப்பதே பகு என்று சொன்னால் இந்த திருநீற்றுக்கு மூலப்பொருளை கொடுக்கிறதே பகு என்று சொன்னால் அதை விட அதற்கு மேலே என்ன சொல்லுவது இருக்கிறது? திருநீருக்கு மூலப்பொருள் வேதத்தில் உள்ளது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுத்திரமாவது நீர் குவிக்கப்படுவது நிரந்தரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் அல்ல என்று சொல்லப்படுகின்ற அவருடைய சிறப்புடையதாக இருக்கின்ற திருநீர். திருநீர் சிவபெருமானை திருநீருக்கு மேல உயர்ந்த பொருளே கிடையாது. திருநீருக்கு மேல உயர்ந்த பொருளே கிடையாது. உயர்ந்த தானத்திலே பாவங்களை எல்லாம் நாசம் பண்ணுகின்ற சாம்பல நெத்தியிலே அணிவர். அந்த நெத்தியை படைச்சிருக்கிறதே எதுக்குன்னா இது பிள்ளைனா வேற எந்த வேலையும் கிடையாது. நெத்தி நிறைய கொடுக்கிறோம் நம்ம தான் இப்படி பூசுறோம். இன்னொரு சமயத்தவர் இப்படி போட்டுக்கிறாங்க மிச்சம் அடைஞ்சுமா வராது. நம்மளது பூராவும் நீட்டினை நிறைய பூசி அப்படிதான் சொல்லுது அப்பர் தேவர். நீட்டினை நிறைய பேசித்தாம் ஈசனே என்றா எந்தை பெருமானே என்றே பேசி பேசி பூசித்தாம் திருநீரே நிறைய பூசி. யார் சொல்ற திருநீரே நிறைய நம்ம நெற்றி பூராவும் சிவபெருமானுடைய அடையாளம் அவங்க நெற்றி போட்டுக்கிறாங்க பரவாயில்ல போடுறாங்க. இருந்தாலும் வந்து இயல்பு எது இப்படி பண்ண முடியாது. இப்படிதான் வாட்டமே இருக்கு. பரமதேவன் படைச்சிருக்கிறது இப்படிதானே படைச்சிருக்க பூசுவரும் வெண்ணி. ஆகையினாலே இப்படி திருநீராகிய திருநீருக்கு மேல உயர்ந்த பொருளே கிடையாது. திருநீருக்கு மேல உயர்ந்த பொருளே கிடையாது. அவன் லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பூஜை பண்ண சாமிக்கு முதல்ல கொடுக்கறது என்ன பிரசாரம்? பிரசாரம்னா உபூதி பிரசாரம் தான். அது இந்த சைவ சமயம் ஒண்ணுக்குத்தான் இந்த பொருள் அமைப்பாக அமைந்தது. அந்த அவ்வளவு உயர்ந்ததா இருக்கின்ற அந்த திருநீர் பிரசாரத்துக்கு மூல உழைவான் மறிக்கின்ற துள்ளுங்கிற அதனுடைய பிரம்மதான இது அந்த விடைத்தேவருடைய பம்மிஷம் என்று இன்னவே பலவும் அடைந்து இதத்தின் வழியே மேய்த்து இந்த கன்று பயில் ஆண் நிறைகாக்கும் இதன் மேல் இல்லை கடலுக்கு. அதனாலே இப்படிப்பட்ட உயர்ந்த ஜனமாயிருக்கிற இந்த பசுக்களை மேய்ப்பதை விட வேற புண்ணியம் இல்லை என்று தீர்மானித்தார். பசுக்களை மேய்ப்பதை விட வேற புண்ணியம் இதற்கு மேலே இல்லை என்று தீர்மானித்துக் கொண்டு மன்றுளாடும் தேவடிகள் வடுத்து நெறியாவது பசு மேய்ப்பதே சிவருமான வழிபாடு செய்கின்ற புண்ணியம். பசு மேய்ச்சாலே சிவருமான வழிபாடு பண்ற மாதிரி
1: Radios 24/7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
2: Janaki Kanta Smaranam.

சித்தம் அப்படின்னு சொல்றார். இதிகாச புராணங்களுடைய சூக்மாம்சம் கூட பல பல ராமாயணாதிகளுடைய சூக்மாம்சங்கள்லாம் வேதங்கள்ல இருக்கிறதுனால எல்லாமே இந்த பரமாத்மாவிலேருந்து உண்ட பண்ணப்பட்டது. த ஹோல் யூனிவர்ஸை ரெண்டா பிரிக்கலாம், நேம் அண்ட் ஃபார்ம். ஃபார்ம்ங்கிற பிரபஞ்சம் பூரா சர்வமும் எல்லா ரூபங்களும் வந்தது, நாமாக்கள்ங்கிறதுல வேத சப்தங்களும் வந்ததுன்னு எல்லாம் சொல்லி அதில் என்ன விஷயங்கள் இருக்கு, ஏதோ நமக்கு மறுஜென்மாவுக்கு உள்ள புண்ணியத்தை மட்டும் சொல்றது, இந்த வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லை, அதுக்கு ஒன்றும் மீனிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கிறச்சே நம்ம மகாபிரிவாளுடைய சஷ்டியத்துபூர்த்தி ட்ரஸ்ட் மூலமாக வேதபாஷ்யங்களுக்கு பிரச்சாரம் ஆச்சு. அப்படி இருக்கும்பொழுது அந்த மூணு வேதங்களையும் பாஷ்யங்கள் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு படிக்கிற வாழ் அபிவிருத்தி ஆகி நான் அது பாஷ்யம் சொல்றதுனால பாலப்பிரிவாக இது நீ பல விஷயங்களை லோகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதாக ஜனங்களுக்கு வேதத்தினுடைய பெருமை தெரியறதுக்காக சொல்லணும்னு ஏற்பாடு பண்ணி இந்த ஊரில் இப்போ நேத்தியிலேருந்து ஆரம்பித்து நடக்கிறது. நேத்திக்கு மெயினாக யஜுர்வேத விஷயங்கள் சொன்னோம், வேதானாம் சாமவேதோஸ்மின்னு இருக்கு, அதெல்லாம் கானம் பண்ணால் ஒரு புண்ணியம் வருது, புண்ணியத்தினால மறுஜென்மாவில் க்ஷேமங்கிறது மட்டும் இல்லை, இந்த மந்திரங்களை என்னென்ன பிரயோகம் பண்ணினா என்னென்ன நன்மைகள் வருங்கிறதாக சாமவிதான பிராமணத்தில் என்னென்ன சாமாவை எப்படி எப்படிலாம் கானம் பண்ணினா என்னென்ன நன்மை வரலாம் அப்படிங்கிறதுக்கு பிரயோகம் பூரா சாமவிதானத்தில் இருக்கு. ரிக்குன்னா என்ன, எஜுஸ்னா என்ன, சாமம்னா என்னென்ன, ரிக்குங்கிறது பல பல மீட்டர்களில் அளவோடு அந்த எழுத்துக்களோடு சொல்லி அப்படி இருந்தால் அது ரிக்குன்னு பேர். எஜுஸ்னா ப்ரோஸில் இருக்கும், அது இந்த இடத்துல ஆரம்பிக்கும் இந்த இடத்துல முடியாதுன்னு சொல்ல முடியாது, அது எஜுஸ்னு பேர். சாமான்னு சொன்னோம்னா அந்த ரிக்கு மீட்டரோடு இருக்கக்கூடிய ரிக்குகளை பலவிதமான கானங்களில் பலவிதமான ஸ்வரங்களோட சப்தஸ்வரங்கிறது சாமவேதத்தில் ஏற்பட்டது. அந்த சப்தஸ்வரத்திலேருந்து நாலு ஸ்வரங்களை யஜுர்வேதத்தில் எடுத்து இந்த நாலை ஏழா பிரித்து இப்போ சங்கீதத்தில் இருக்க சரிகம பதனிசா அப்படிங்கிற நிரூபணங்கள்லாம் நிறைய இருக்கு. கிருஷ்ட பிரதம தித்திய திருத்தீய சதுர்த்த மந்திர அதிஸ்வாரியாகான்னு ஏழு ஸ்வரம். இந்த ஸ்வரங்களுடைய வித்தியாசங்கள் மூலமாக கானமும் வித்தியாசப்படுறது. இன்னைக்கு சாம வேடத்தில் ஆரம்பிக்க போகிறேன், நமக்கு என்ன சௌகரியங்கள் வேணுமோ, நமக்கு சௌபாகியம் கிடைக்கணும், கீர்த்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த சாமாவில் சாம்விதான பிராமணத்தில் இந்த மந்திரங்களை இவ்வளோ வாரம் ஜபம் பண்ணா கிடைக்கும்னு சொல்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது அதில் ஒரு விசேஷம் என்னன்னா ஒரே ரிக்குக்கு 23 தினசாக கானம் பண்றான். என்ன மந்திரம் அது? 13 ஒன்று இருக்கு, வேற ஒன்று இருக்கு. ஆக மொத்தம் ஒரு ஒரு பாட்டை பல ராகங்களில் பாடுறதுங்கிறது ரொம்ப சிரமம் இல்லையா? அது மாதிரி உள்ளதில் அது எவ்வளவு சொல்றார், எத்தனாவது சாமா எத்தனாவது கானம்னா கூட தெரிஞ்சு நொற்று பண்றவாள்லாம் வந்திருக்கார். அப்போ இந்த சாமவேதத்தில் டே டு டே லைஃப்ல நமக்கு பலவிதமான நன்மைகள்லாம் பெருக வேண்டும், நல்ல சௌபாகியமாக வாழ வேண்டும் அப்படின்னு இருந்ததுன்னா சாமவிதான பிராமணத்தில் என்ன சொல்றாருன்னா, யதீந்திரோ அஜனயத் உச்சா தேஜாதமிதி நவம தசமே ஏதேஷாம் ஏகம் அநேகம் வா அப்ரியுஞ்சான சுபகோ பவதின்னு சூத்திரம். இதில் இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தில் அத நிறைய தினசான கானம் இருக்கான், 2 தினசா கானம் பண்ண போறேன், அதுக்கு மீனிங் தான் நான் சொல்ல போறேன், அதனால பலன் சொல்ல போறேன். இதை நாம் கானம் பண்ணி அது ஜபங்கள் நிறைய பண்ணினோமையானால் எல்லாருக்கும் சௌபாகியம் வளரும்ன்ற உச்சாதே சொல்லுங்க. ஒரு நீங்கள் ரெண்டு பேர் சொல்லுங்க.

சாம்பிளுக்கு சொன்னதுக்கு அப்புறம் நான் மீனிங் சொல்லிட்டு மேல பாரு. உண்மைதான் நானே ரெண்டும் இல்லையா? சரி லிக்க சொல். அக்னி பகவானுடைய பெருமையை சொல்லக்கூடியது உச்சாதே ஜாதமந்தசா, அக்னியினுடையதான ஒரு ஹெல்ப்னாலதான் மழை வருது. அக்னியினுடைய ஹெல்ப்னால மழை வருதுங்கிறது சயின்டிபிக்கா போனா ஹீட் ரொம்ப ஆனா மழை வருங்கிறதாகவும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நம்ம யாகங்கள் எல்லாமே இன்டர் வேர்ல்டு லிங்க்னால மழைக்கு காரணங்கிறதாக எல்லாரும் சொல்லிருக்கா. பகவானே கீதையில யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞ கர்ம சமுத்பவா கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம் அப்படின்னு மூணாவது அத்தியாயத்தை சொல்றார். இதுக்கு ஸ்மிருதிகாரெல்லாம் அக்னௌ பிராஸ்தா ஆஹுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயத்தே விருஷ்டி விருஷ்டேரன்னம் தத பிரஜாஹா. அக்னியில நாம கொடுக்கக்கூடிய ஆகுதிகள் எல்லாம் இந்த புகை வழியா மேலே போய் அது சூரிய மண்டலம் வரைக்கும் சென்று பலவிதமான மாறுதல்கள் அடைஞ்சு என்னென்ன மாறுதல் அடையும் எப்பப்போ மாறுங்கிறதெல்லாமும் சூரிய நமஸ்காரத்தில் பேசியிருக்கார். எப்போ மழை வருது, எப்போ அது ஃபார்ம் ஆகும், என்னென்ன காத்துக்கள் கொண்டுவரும், அதெல்லாம் எஜுர்வேதத்தை டெவலப் பண்ணும்போது சொல்கிறேன். அப்போ அந்த அக்னியானவர் நமக்கு முக்கியமான தேவையாகவே மழையை கொண்டு வரார். மழை வந்ததுக்கு அப்புறம்தான் சகல விதமான தானியங்களும் விளைய முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. மழையை பற்றின பெருமைகளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த ரிக்கில் அப்பேற்பட்ட பெருமையுடைய நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஏதாவது பூர்வ ஜென்மாவினுடைய ஒரு பாபத்தினால சௌபாகியம்ங்கிறது இயற்கையாகவே எல்லாருக்கும் ஆத்மஸ்வரூபம் சுபகமாக இருக்கு. பாபத்தினால கெடுதல்கள் வரதா இருந்தால் எல்லாத்தையும் விலக்கி ரொம்ப நல்லத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். இதை கானம் பண்ணி பிரதிதினம் சதவாரம் ஆவர்த்தி பண்ணி ஹோமம் பண்ணினோமே ஆனால் அவளுக்கு சகல விதமான சௌபாகியங்களும் வந்து ரொம்ப நன்றாக ஆறுதுன்னு சொல்றார். அதற்கப்புறம் சொல்லும்போது பார்த்தேன்னா இன்னொரு பிரயோகம் சொல்றார். அபா மார்க்கம் தந்த தந்தபவனம் கிருத மதுலிப்தம் பத்ரன்னோ அக்னிராஹுதைத்தேதேன அனுஷ்டீவன் சம்வத்சரம் பக்ஷயன் சுபகோ பவதி. இன்னொரு பிரயோகம் இதன் சொல்வேல பத்ரன்னோ அக்னிராஹுதா. பத்ரன்னோ அக்னி இருக்கு அப்படி அதுல சூத்திரத்துல இருக்கு விடுங்க. அப்போ இதே அதுல வந்து பிராக்டிக்கலா சொல்றார். அப்பா மார்க்கம் எதுக்கு பேர் சொல்ற தமிழ்ல என்ன பேரு? அப்பா நாயுருவி. நாயுருவினால வச்சுண்டு அன்னைக்கு இந்த விரதம் பண்ணும்பொழுது பல் தேய்க்கிறது நாயுருவினால தேய்ச்சி அதற்கப்புறம் கிருத்தம் மதுலிப்தம் தேனையும் நெய்யையும் கலந்து ஹோம திரவியமா வச்சு பத்ரன்னோ அக்னிராகுதாங்கிறதுனால சதவாரம் ஹோமங்கள் பண்ணினா அதை கானம் பண்ணிண்டு அந்த கானம் முடிஞ்ச உடனே பண்ணா ஒரு வருஷம் இந்த மாதிரி இருந்து அந்த ஹுதசேஷமாக உள்ளதான அந்த நெய்யும் கிருதத்தையும் சாப்பிட்டாலும் சௌபாகியம் வருதுன்னு சொல்றார். எல்லாத்துக்கும் மேல சேது சாமான்னு ஒரு சாமான். இது பார்த்தாலே ஆனால் இது வாஸ்தவமா ரிக்கில் உள்ளதில்லை, இதுக்கு ஸ்தோபங்கள்னு பேர். இந்த ஸ்தோப சாமாவில் இது ஆதிசங்கர பகவத் பாதால் எடுத்திருக்கார். இது நம்ம லைஃபுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன கெடுதல்களெல்லாம் நம்மகிட்ட இருக்கோ இதை விளக்கறதுக்கு உள்ள வழியை சொல்லி நாலு பாயிண்ட் சொல்றது. அதாவது நமக்கு அஸ்ரத்தான்னு ஒன்று இருக்கு, அது ஸ்ரத்தை வந்து அதை விளக்கணும். பொய் பேசுறது இருக்கு, அது சத்தியத்தை பேசி விலகணும். அதற்கப்புறம் கோபம் எடுத்துக்கெடுத்தாலும் வர்றது அக்ரோதேன குரோதம். அப்புறம் தானேன அதானம். இது ஒரு பெரிய விஷயம். நமக்கு எவ்வளவு இருந்தாலும் நமக்கு நமாத்துக்கு மட்டும்தானே விட புறத்தாருக்கு தானம் பண்றது இல்லை. இந்த அதானம் குரோதம் அஸ்ரத்தா அன்றுதம் இந்த நாலு கெடுதலான குணங்கள் விலகிட்டுனா மனிதன் இங்கேயே தெய்வமாகலாம். இதை பலவிதமாக கீதைகள்லாம் சொல்றதுக்கு அந்த காரணத்தை பண்ணி சேது சாமாவில் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு சேது சாமாவில் என்னென்ன மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது இங்கே சேதுன்னு பேர். சாதாரணமாக சேதுங்கிறதுக்கு ராம சேதுன்னா சமுதிரத்தை தாண்டதுக்குள்ள அணைக்கட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டால் ஓட விடுற ஜலத்தை தடுத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாலு சேதுக்களையும் நாம் ஒன்றா தாண்டி ஆகணும். அதை தாண்டினோமேயானால் இங்கேயே நமக்கு எல்லாம் கிடைக்கிறதுன்னு
அருமையான சாமா, அது ஒரு மூணு நாலு நிமிஷம் கானம் பண்ணுவார். அதனுடைய பெருமையை கீதை என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்களுக்கு போவோம் அப்புறம். சரி.

மனித வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அது நம்மாத்துக்கே செலவு பண்ணணுங்கிறதான ஒரு எண்ணம் மனுஷாளுக்கு சாதாரணமா உண்டா. அதனால எஜுர்வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லும்பொழுது பெரிய தவம் எது, தவம்னா பசி பட்டினி கிடக்கிறது, காட்டில் போய் கிருச்ச சாந்திராயணாதி விரதங்களுக்கெல்லாம் தபஸ்ன்னு பேர் இருக்கு. அந்த தபசுகளுக்குள்ள ரொம்ப சிறந்த தபஸ் என்னன்னாக்கி ஆறாங்க அண்டத்தில் வருது. தனக்கு இருக்கக்கூடியதான சொத்தை அது பணம்தான் இல்லை, அது கைன்ஸாகவும் இருக்கலாம், அல்ல நமக்கு இருக்கக்கூடிய வித்தியா கூட இருக்கலாம், இதை ஒரு பலனையும் எதிர்பார்க்காம தேவையா உள்ளவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தானம்னு பேர். இந்த தானம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தானம்ங்கிறது தான் பல விஷயம். அங்க மகாநாராயண உபநிஷத்தில் அந்த தானத்தை பத்தி சொல்லும் பொழுது

பலவிதமான 11 படிக்கட்டுகள் சொல்லி இந்த படிக்கட்டுகள்ல ஒவ்வொன்றா நாம் பயின்றே இருந்தோமே, ஆனால் கிரமமாக முக்தி கிடைக்கலாம்ங்கிறதாக மகாநாராயண உபநிஷத்தில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கார். அந்த லிஸ்ட்டை சுருக்கமாக ஹிருதஞ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்சாங்கிறதுலையும் இருக்கு. அந்த தானங்கிறதுல ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், எனக்கு 10 லட்சம் ரூபா இருந்தது, 4 பேருக்கு தானம் பண்ணிட்டேன். ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கே, எப்படி பண்ணேன்னு கேட்டேன். 4 பையங்களுக்கு எழுதி வச்சுட்டேன் பிரிச்சுன்னார். இதுவரை தானம்னு சொல்ற வழக்கம் இல்லை. அதனால தானத்தை பத்தி பெருமை வேணும்னா நம்ம தைத்திரி உபநிஷத் கான்வகேஷன் அட்ரஸ்ல இருக்கு, கண்டிப்பா அதை பண்ணியாகணும். பரத்தியாருக்கு உதவி பண்ணும், பணத்தினால மட்டும் இல்லை, சரீரத்தினால பண்ணலாம், வாக்குனால பண்ணலாம், எல்லோ விஷயங்களுக்கு உதவிங்கிறது மொத்தம். ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்

0: அதே
1: ஆறு வார்த்தையில தானம் பண்ண வேண்டும், தானம் பண்ண வேண்டும், தானம் பண்ண வேண்டும். அது பண்றது எப்படி பண்ணணுங்கிறது மெயினா இருக்கு. ஸ்ரத்தா நாம கொடுக்கறதுனால வாத்தியார் பிழைக்கிறார் அப்படிங்கறதா கொடுக்கப்படாது. கொடுக்கறதுனால நமக்கு நன்மை வருது. கோதானம் பண்ணு, பூதானம் பண்ணு, ஹிரண்ய தானம் பண்ணுன்னு சொன்ன பிராமணர்களும் கூப்பிட்டு கொடுத்தா. இதுல ஸ்ரத்தான்னா என்ன? அனேன அஸ்மாக்கம் பலம் அவசியம் பவிஷ்யதி பகுகுணம் அப்படிங்கிறது தான் ஸ்ரத்தா. வேதாந்தத்திலேயே நீ பிரம்மமா இருக்கேன்னு சொல்லிவிட்டு இவருக்கு ரொம்ப நாளா அனாத்திய வித்யா வாசனையெல்லாம் புரியாதனால ஸ்ரத்த சௌமியாங்கிறார். ஸ்ரத்தாங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்ரத்தையோடு கொடுக்கணும் தான். எனக்கு ஸ்ரத்த இல்லை, நம்பிக்கை இல்லை, அதனால எனக்கு ஒன்றும் அதுலலாம் ஒரு இது கிடையாது சார். கொடுக்கணும்னா ஏதோ நீங்க சொல்ற இளைஞத்துக்காக கொடுக்குறேன்னா அஸ்ரத்தையா அதேயம் அப்படின்னு ஆதிசங்கர் எழுதினார். ஸ்ரத்த இல்லாம நீ தானம் பண்ணாத, பண்ணா முழு பலன் வராதுங்கிறதுக்காக அஸ்ரத்தையா இருந்தா கொடுக்க வேண்டான். வித்யாரண்யர் பிற்காலத்துல வந்தவர், சமீப காலத்துல, சமீப காலம்னா ஆதிசங்கருக்கு அப்புறம் ரொம்ப, இந்த டேட்டை பத்தி நான் ரொம்ப சர்ச்சைக்கு போல. அவர் ஹம்பியில மினிஸ்டரா இருந்து அப்புறம் சிங்கேரி பீடத்துல இருந்தவர், வேத பாஷ்யம் பூரா எழுதறிச்சு. அஸ்ரத்தையா அதேயம் இது பகவத் பாதை ருக்தம் அதாபி இதானி இதமபி சீக்கிரியத்தை அஸ்ரத்தையாபி வா தேயமேவா. வர கால வர வர ஸ்ரத்த ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆதிசங்கர் சொல்லியிருக்கா. இருந்தாலும் அஸ்ரத்தையா இருந்தாலும் கொடுத்துருங்க நிறைய விஷயத்த அப்படின்னு சொன்னார். ஆதிசங்கர பகவத் பாதால் தானத்தோட முடிக்கிறார் அந்த பஜகோவிந்தத்தை. எப்படி முடிக்கிறார்னு பார்த்தா

ஞானா ராஜாஜி இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, மூணையும் சேர்த்து சொல்றாருன்னு பேசியிருக்கார். எதை எடுத்தா வேதசாரம் தான். அவர் என்ன பண்றார், நீங்க கீதையை பாராயணம் பண்ணுங்க, அதனாலதான் கீதா அபியானம்னு நேத்திக்கு சொர்ணவள்ளி சுவாமி சொல்லும் போதோ எல்லா இடங்கள்லயும் கீதையை பிரச்சாரம் பண்ணி லட்சம் பேராது வரணும்னு ஒண்ணு வச்சிருக்கான்னு நேத்திக்கு தான் அவர் இன்னாகுரல் ஸ்பீச்ல பேசினார். கீதையை படிக்கணும் நிறைய. நாம சகஸ்திரம்னு சொன்னா விஷ்ணு சகஸ்திரநாம, அது கேயம். எவ்வளவு அருமையா கேயம், தேயம், நேயம், தேயம்னு நாலு தான் உபதேசம். இப்போ ஏதாவது சொல்லியா இருக்கணும்னா கீதை சகஸ்திரநாமத்தை சொல்லுங்க. கிரிக்கெட் ஸ்கோர் என்னாச்சு, அவன் என்னாச்சு, இந்த ஆச்சு, இதே பேசிட்டு இருக்க வேண்டாம். செல்போன் எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கு. தேயம் ஸ்ரீபதி ரூபமாய் மனசனால் நினைக்கணுமே ஆனால் ஈஸ்வரனுடைய நாராயணரோ அவாவா இஷ்ட தெய்வத்தையே நினைங்கோ. பொழுதுபோக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சத்காரியம் நடக்கிற இடத்துல நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். சத் சங்கத்தை பத்தி சொல்லணும்னா பாகவதம் போற விஷயங்கள் இருக்கு. சுருக்கமா சொன்னார், தேயம் தீனஜனாயச்ச வித்தம். அதனால இந்த குணம் வர்றது ரொம்ப கஷ்டம். அதானங்கிறது நமக்கு இயல்பாக இருக்கு, லோபித்தனம். அதனாலதான் கீதையில இதே விஷயத்தை நரகத்துக்கு போறதுக்கு மூணு வழியினர். எங்க மதத்தை நம்பாட்டா நரகத்துக்கு போகணும்னு சொல்றதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது, புரியுறதா? எங்களை நம்பினா ஹெவனுக்கு போகலாம், நம்பலைன்னா ஹெல்லுக்கு போகலாம். இதெல்லாம் நடுப்புல சொல்ல வேண்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்றவன் முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமோ, இல்லை தேர் இஸ் நோ பர்த்ஸ் அண்ட் ரீபர்த்ஸ், ஒரே பர்த் தான் சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள்ல சில பேர். எங்களை நம்பினா ஹெவனுக்கு போகலாம், நம்பலைன்னா ஹெல்லுக்கு போகலாம். ரெண்டுலேயும் ஹெச்சு தான் இருக்கு, ஹெச்சு ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு, ஹெல் ஹெவன். அப்போ போறதுங்கிறது இந்த உடம்போட போனாரா வேற உடம்புல போனாரானா, இந்த உடம்பு இங்கே மூடிப்படுறா பொட்டியை போட்டு. அப்போ ரீபர்த்ங்க. இப்ப நாம அப்படிலாம் சொல்றவா இல்லை, இங்க என்ன பண்றோம்னு கேட்டோமேனால் இங்க இருக்கிற விஷயத்தை தான் கரெக்டா சொல்றோம். அப்போ தேயம் தீயனு நம்ம மதங்கள்லாம் பிரத்தியாருக்கு உதவி பண்ணியானால் அதனால மற்றதெல்லாம் போகலாம்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாருக்கும் பொதுவான ஒரு சுவாதந்திரம் கொடுத்துருக்கிற மதம். இதுல சாமவேதத்திலே இன்னொரு இடத்துல ஒரு கதை இருக்கு. என்னன்னு கேட்டா, தேவாள் அசுராள் மனுஷியாள்னு மூணு குரூப்பா இருக்கிறவா பிரம்மாப்ட போனா எங்களுக்கு ரொம்ப சாரமாக உள்ள விஷயத்த சொல்லுங்கன்னா, ரொம்ப எசன்ஸா உள்ள விஷயத்த. மனுஷியால் போனோம்னா அவர் என்ன பண்ணாரா, தான்னு சொன்னாராம். இப்பெல்லாம் என்ன பண்றா, லேட்டஸ்டாக ஒன் வேர்ட் ஆன்சர், ரொம்ப சுருக்கமாக ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. ஒன் வேர்ட் ஆன்சர் இவன் எழுதக்கூட வேண்டாம், நாலு விதமாக இருக்கக்கூடியதை கொடுத்து டிக் பண்ண போறோம் அப்படின்னு ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட். முன்காலத்துலாம் எஸ்ஏ டைப் தான் இருந்தது, அவளுக்குலாம் எஜுகேஷன் இவ்வளவு தெரியலேங்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்லணும்னா, ஒன் வேர்ட் ஆன்சருங்கிறது லேட்டஸ்டா இருக்கிறதுல சின்னது இதான் கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா சாமவேதத்தில் சொல்லக்கூடிய விஷயம் ஒன் லெட்டர் ஆன்சர், ஒரே எழுத்து. இவா எனக்கு சாரமா சொல்லுங்கிற அவர் தான் சொன்னார். இவா புரிஞ்சுதான் கேட்ட, புரிஞ்சுதான்ட்டான். என்ன புரிஞ்சுன்னார், தத்த நீங்க உங்க சொத்தை கொடுக்கறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது மனுஷாளுக்கு, பிரத்தியாருக்கு தானம் பண்ணுங்கோங்கிறதாக சொன்னாராம் தாங்கிற வார்த்தையினால. இவாளுக்கு புரிஞ்சுது, சரி நீங்க போயிட்டு வாங்க ஒன்று. அடுத்தாப்புல தேவாள்லாம் போனா இதே விஷயம்தான், எங்களுக்கு நல்லதெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கிறார். அவரும் ஒரே மூலிகா, ஏக மூலிகா பிரயோகம். இந்த ஹோமியோபதியில் பார்த்தா எல்லாமே வெள்ளை கெடுக்கு மாதிரி இருக்கும், பார்த்தா ஒரே மருந்து இருக்கும்பா, ஒரே மருந்தை எல்லாருக்கும் உபயோகப்படுத்துறாங்க. அவர் என்ன பண்ணார், மறுபடியும் தான்னார், புரிஞ்சுதான் கேட்டார். இவ என்ன சொல்லணும், ஆமா என்ன புரிஞ்சுதா எங்களுக்குன்னார். கொஞ்சம் அடக்கமா இருங்கோ, ஏன்னா பணம் திமிரு பதவியெல்லாம் வந்தோம்னு அடக்கமா இருக்க மாட்டான். அதனால தான்னா தாமியத, தமஹான அடக்கம், மன அடக்கமும் இந்திரிய அடக்கங்களோடையும் கொஞ்சம் அடக்கி வாசிங்கோன்னு. சில பேர் பதவிக்கு வந்தோன்னே ஒரு மாசம் ரெண்டு மாசம் சரியா இருக்கும், அப்புறம் தலகை ஆடுமோ இல்லையா, அதனால அப்படி இருங்கோன்னாராம் தேவதைகள். அசுரால் மூணாவது குரூப் போனா அவளும் இதே கேள்வி இதே பதில் தான்னார். உங்களுக்கு தான் புரியுறதோன்னார், புரியுறதேன்னார். அடிச்சு கொள்ளாதீங்க எல்லாரையும், தயத்வம் தய காட்டுங்கன்னார். இந்த தாங்கிற எழுத்துல ஒவ்வொருத்தருக்கு அவாவாளுக்கு தோணும் ஆன்சர். இத பாதிசங்கர் சொன்னார், அப்ப நமக்கெல்லாம் தா மட்டும்தானே, தமமும் தயையும் வேண்டாமோன்னு கேட்டார். இல்லை இது வந்து எல்லா மனுஷாலுமே சில சமயம் தேவாளா இருக்க, சில சமயம் அசுராளா இருக்க, சில சமயம் மனுஷாலா இருக்கான்னு பாருவோம். மூணு நமக்கு தேவைதான், தானம் தமம் தயா அப்படிங்கறதெல்லாம் மூணும் தேவைன்னு சொல்றதுல முதல்ல தானம் சொல்லியிருக்கு.
இதை நம்ம மகாபிரிவ

வந்து யுனெஸ்கோவுக்கு எம்எஸ் சுப்பலட்சுமி மூலம் ஒரு பாட்டு எழுதி அனுப்பிச்சா ரொம்ப பிரமாதமா எல்லாத்துலயும் பாடுறோம். அது அது என்னது அது கடைசியில் மைத்ரீம் பஜத அகில ஹர்ஜேத்ரீம் அதுல தாமியத தத்த தயத்வம் ஜனதாகான்னு கொடுத்துருக்க. உலகத்துக்கு உள்ளதான வேர்ல்டுக்கு சொல்லி அனுப்பிச்சதுல நீங்க ஒத்துருக்கு ஒத்துரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்கோ, எல்லாருக்கும் பகவான் தான் பெற்றோர், ஜெகத பிதரோ வந்து இவன் கண்டுபிடிக்கிறது, ஜெகத யூனிவர்சல் பிரதர்ஹுட்ங்கிறது நம்ம மதத்தில் ஆரம்பிச்சது. தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதா ரிஜஸ்ஸாம்.

0: அப்படின்னு புருஷ சூக்தத்தில் சொல்லும் பொழுது எல்லா விதமான மிருகங்கள் பறவைகள் ராமாயணத்தில் ஸ்பெஷலா இருக்கு. எப்படி எல்லாம் வந்தது, என்னென்ன பறவைகள்லாம் வந்தது, எல்லாருக்கும் மூல காரணமான பிதாங்கிறது ஜெகத்பிதா, ஜெகத பிதரோ. அப்ப யூனிவர்சல் பிரதர்ஹுட்டும் நாம ஆரம்பிச்சதுதான். இவாள்லாம் புதுசா சொல்றதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. ஆக எதுக்கு சொல்ல வரேன், மைத்ரீம் பஜத் அகில ஹிருஜேத்ரீம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாலதான், அன்புனாலதான் எல்லாருடைய ஹிருதயத்தையும் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த என்ன பாட்டு என்ன சொல்லுங்க, பெரியவாள் நினைக்காம வேத சாரம் போல அதுல மைத்ரீம் பஜத அகில ஹிருஜேத்ரீம் ஆத்மவதி பரானபி பஷ்யத, பரத்தியாரெல்லாம் தன்னை போலவே பார். நமக்கு எல்லாரும் நல்லது பண்ணணும், உத்தரம் கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே பொறுத்தார் நினைங்கோ. ஆத்மவத் அப்படின்னு சொல்லே வந்தார். அதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் உத்தரவுக்கு உத்தர சண்டை போட்டு அவனுக்கு இவன் பிடுங்கி இவன் சொத்தா அவன் பிடுங்கிறது ஏன் நடக்கிறதுன்னார். பகவானா இருக்கார் அங்க. பிருத்திவி காம ஜனனி பிருத்திவி காமதுகாதே ஜனகோ தேவ பரம தயாளு.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க விருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஸ்லோகம் ஒன்றை கூறுகிறார். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதி நோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. ஹே பரதர்ஷபா, பரத குல திலகமே அர்ஜுனா, புண்ணியம் செய்த மக்கள் நான்கு விதமாக என்னை வழிபடுகிறார்கள். சதுர்விதா பஜந்தே மாம், மாம் என்னை சதுர்விதா பஜந்தே, நான்கு விதமாக வழிபடுகிறார்கள். ஜனாகா சுகிருத்தினகா ஜனாகா, புண்ணியம் செய்ததான மக்கள். ஹே அர்ஜுனா, என்னை புண்ணியம் செய்ததான மக்கள் உலகத்தில் நான்கு விதமாக வழிபடுகிறார்கள். அவர்கள் யாதெனில், ஆர்த்தகா முதல் மனிதன், துன்பம் நீங்க வழிபடுபவன். இல்லை, நாம் அனைவரும் அதே நிலையில்தான் இருக்கிறோம் என நினைக்கிறேன். ஆர்த்தகா மேலும் ஒரு படி, அர்த்தார்த்தி பொருளை விரும்புபவன், செல்வத்தினை விரும்புபவன், முதல் மனிதன் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான துன்பம் நீங்குதல். அடுத்த மனிதன் தனக்கு ஒரு விதமான செல்வங்கள் தேவை, துன்பங்கள் நீங்கியாகி விட்டது, அடுத்தபடி எனக்கு செல்வம் வேண்டாமா என்றால் அந்த செல்வத்தின் செல்வத்தை அடைதலின் பொருட்டு அழியா செல்வமாக இருக்கக்கூடியதான சிவனாரிடம் பிரார்த்தனை வைக்கிறான். மூன்றாவது ஜிக்ஞாசுஹு என்றால் பரம்பொருளை உள்ளவாறு அறிய விரும்புபவன், அவனுக்கு பெயர் ஜிக்ஞாசுஹு. ஞாத்தும் இச்சுஹு என்று கூறுவார்கள் சம்ஸ்கிருதத்தில். அதை எவன் ஒருவன் அறிய விரும்புகிறானோ அவனுக்கு ஜிக்ஞாசுஹு என்று பெயர். அடுத்தது ஞானி, முற்றும் அறிந்தவன், ஜீவன் முக்தன் அவன். எனவே இறைவனை துன்பம் நீங்க வழிபடுபவரும் வழிபடலாம். செல்வம் பெருகுதல் வேண்டும் என்பதான நிலையில் வழிபடுபவனும் வழிபடலாம். இறைவனின் உண்மையான தன்மையை அறிதல் வேண்டும் என்பவனும் வழிபடலாம். இறைவனை முழுக்க அறிந்து ஞானியாக இருக்கக்கூடியதான ஜீவன் முக்தர்களும் சிவனாரை வழிபடலாம். அதனால்தான் சிவஞான போத சூத்திரத்தில் யாது கூறியுள்ளது என்றால், ஞானமடைந்தவன் பஞ்சாட்சர ஜபத்தையும் சிவாலய தரிசனத்தையும் ஒரு பொழுதும் கைவிடுதல் கூடாது. நமது சைவ சித்தாந்தத்தில் என்னதான் ஞானம் பெற்றிருந்தாலும் அவன் பஞ்சாட்சர ஜபம் மற்றும் சிவாலய தரிசனம் ஆகியவைகளை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்பதான ஒரு கருத்து ஆணித்தனமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு விதமாக பக்தர்களை பிரிக்கும் முறை. அடுத்தபடியாக ஒரு பிரிவு காணப்படுகிறது, ராகபக்தி மற்றும் வைதேய பக்தி. ராகபக்தி என்றால் அதாவது தன்னை மறந்து தன் செயலை மறந்து இறைவனின் மேல் கொண்ட பேரன்பினால் தோன்றியவாறெல்லாம் செய்யக்கூடிய வழிபாடு என்பது இருக்கின்றதல்லவா, அதற்கு பெயர் ராகபக்தி எனப்படும். ராக என்றால் தனது விருப்பம். எனவே விருப்பத்தின்படி செய்கின்ற வழிபாட்டிற்கு ராகபக்தி என்று பெயர். கோடியில் ஒருவருக்குதான் இது போன்றதான நிலையை அடையக்கூடும். நமது நாயன்மார்களுள் ஒருவரான தின்னன் என்ற பெயர் கொண்டதான கண்ணப்ப நாயனார் என்பவரை இதற்கு உதாரணமாக நாம் கூறலாம் அல்லவா. சிவனாருடையதான தேகத்தில் குருதி வடிந்தது என்பதற்காக தனது கண்ணை பிடுங்கி வைத்தார். மற்றொரு கண்ணிலிருந்தும் குருதி வருகின்றது என்ற சமயத்தில் மற்றொரு கண்ணை பிடுங்கினால் எந்த இடத்தில் வைப்பது என்று தெரியாது என்பதால் தனது பாதத்தினை சிவனாருடையதான மேனியின் மேல் வைத்தார். பிடுங்கி வைக்க போகக்கூடியதான சமயத்தில் சாக்ஷாத் சிவபெருமானால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர். எனவே இவருக்கு நியமங்கள் ஏதும் கிடையாது. இது போன்றதான பக்தர்கள் கோடியில் கோடியில் கோடியில் ஒருவருக்கு தான் அந்த பாக்கியம் கிட்டும். எனவே ராகபக்தி என்று ஒரு விதமான பக்தி. அடுத்தது வைதேய பக்தி. விதிப்படி செய்யக்கூடியதான ஒரு பக்திக்கு பெயர் வைதேய பக்தி என்று பெயர். அதாவது சாதாரண மனிதர்கள் குறிப்பிட்ட பலனை பெறுவதற்காகவோ இறைவனை அடைவதற்காகவோ செய்ய வேண்டிய வழிபாட்டிற்கு விதிமுறைகள் பல உண்டு. அவைகளை மீறி செயல்பட அந்த பக்தர்களுக்கு அதிகாரம் இல்லை. எனவே விதியுடன் கூடிய இவ்வழிபாட்டிற்கு வைதேய பக்தி என்று பெயர். இப்பொழுது வழிபாடு செய்யக்கூடியதான நாம் அனைவரும் வைதேய பக்தர்கள் என்பதான ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஏனெனில் விதிப்படி ஆகம சாஸ்திரங்களில் கூறியுள்ளபடி, புராணங்களில் கூறியுள்ளபடி, வேதங்களில் கூறியுள்ள விதிகளின்படி நாம் அனைவரும் சிவனாரை வணங்குகிறோம் என்பதால் நாம் அனைவரும் வைதேய பக்தர்கள் என்பதாகுவோம். இந்த வைதேய பக்தர்கள் அல்லது வைதேய பக்தி மார்க்கத்தினை பின்பற்றுபவர்களுக்கு பல குணாதிசயங்கள் இருத்தல் வேண்டும். அவை பெரும்பாலும் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்றால் அகத்தூய்மை மற்றும் புறத்தூய்மை என்ற இரண்டுடனும் அந்த வைதேய பக்தன் இருத்தல் வேண்டும் என்பது மிக திண்ணமான ஒன்று. பக்தனானவன் வைதேய பக்தம் வைதேய பக்தி மார்க்கத்தினை அதாவது விதிப்படி சிவனாரை வணங்குதல் என்பதான மார்க்கத்தினை பின்பற்றுபவர்கள் அனைவரும் ஒரு விதமான வழிமுறையை பின்பற்றுதல் வேண்டும். அந்த வழிமுறைகள் பொதுவாக அகத்தூய்மை மற்றும் புறத்தூய்மை என இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. முதலில் அகத்தூய்மை என்பது நிச்சயமாக இருத்தல் வேண்டும். புறத்தூய்மை சந்தர்ப்பத்திற்கு தகுந்தால் போல் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு சிலதான வாய்ப்புகள் உண்டு. அது அந்த சமயத்தில் வரும்பொழுது நாம் காணலாம். ஆனால் அகத்தூய்மை என்று சொல்லக்கூடியதான ஒன்று அனைவருக்கும் இருந்தே தீர வேண்டும். யார் சிவனாருடையதான ஆலயத்தினை தரிசிப்பதற்கு யோக்கியதையானவன் என்பதான கேள்விக்கு பதில் சொல்லும் வகையில் கோபி மலினதாரி தூ சிவம் ஸ்பிருஷதியோ த்விஜஹா ச ஏகவிம்சதி குலம் சஹா அக்ஷயம் நரகம் விரஜேத் த்விஜஹா. எந்த ஒரு நன்கு கற்றறிந்தவன் நன்கு கற்றறிந்தவனாக இருந்த பொழுதிலும் கோபி மிகவும் கோபம் அடைந்தவனாக இருப்பானோ அல்லது மலினதாரி அனைத்து விதமான அழுக்குடனும் இருப்பவனாக இருப்பானோ அப்பேற்பட்டதான ஒருவன் சிவம் சம்ஸ்பிருஷதி சிவனாரை தொடுவானே எனில் சஹா அவன் ஏகவிம்சதி குலம் அவன் மட்டும் அல்லாமல் அவனது அடுத்த 21 தலைமுறைகள் அக்ஷயம் நரகம் ரஜேத் அழிவற்றதான நரகத்திற்கு செல்லக்கூடும். எனவே சிவனாரை கற்றறிந்த ஒருவன் இந்த குணத்துடன் சென்று திருமேனியினை தீண்டுகிறான் என்றால் அவனுக்கே இவ்வளவு இன்னல்கள் நேரும் என்றால் சாமான்யமான பக்தன் அவர்களை விட இந்த கோபங்கள் அனைத்தும் அறவே அற்றவனாக இருத்தல் வேண்டும். ஆலயத்துள் சென்று சண்டை போடுவது, மற்றவர்களிடம் கடிந்து கொள்வது, தேவையில்லாததான வார்த்தைகளை பேசுவது போன்றதான எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுதல் கூடாது. அவன் கற்றறிந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு இதை போன்றதான குணங்கள் கூடா என்கிறது சுப்ரபேதம் என்று சொல்லக்கூடியதான சைவ ஆகம நூல். அடுத்தபடியாக மனக்கட்டுப்பாடு தேவை. கோவிலுள் தேவையற்றதான செயல்களில் ஈடுபடுதல். இன்று நாம் அனைவரும் பல ஆலயங்களில் விரும்பத்தகாததான பல விஷயங்களை பார்க்கிறோம். அதை போன்ற விஷயங்கள் அனைத்திற்கும் பக்தன் என்றதான பெயரில் செல்லக்கூடியவனிடத்தில் மனக்கட்டுப்பாடு என்பது கிடையாது. இது எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்றால் சித்தே சலதி சம்சாரோ நிச்சலே மோக்ஷ ஏவது தஸ்மாத் சித்தம் ஸ்திரம் குர்யாது பிரஜையா பரயா புதஹா. புதஹா என்று சொல்லக்கூடியதான ஒரு புத்திசாலியானவன் ஒரு மனிதன் சித்தம் மனம் ஒருநிலைப்படாமல் அசைகின்ற பொழுது ஒரு இலக்கில் ஒன்றி இராத பொழுதில் சம்சாரியாக போகியாகிறான். போகத்தில் ஒரு மனிதனுடையதான சித்தமானது எப்பொழுதும் உலகியல் சார்ந்ததான விஷயங்களிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் போகியாகிறான். அதாவது இன்பங்களை நுகருபவனாக இருக்கிறான். அந்த இன்பங்கள் மட்டும் நுகருதல் என்பதை குறிக்கோளாக கொண்டவன் கோவிலுக்கு செல்லும் பொழுது அவனுக்கு பலவிதமான இன்னல்களும் நேருகின்றது. ஆனால் தஸ்மாத் சித்தம் ஸ்திரம் குறியாது பிரஜையா பரயா சிவஹா. அவனது மனம் தெய்வத்திடமே மாறாமல் அசையாமல் நின்று இருக்குமேயானால் அவன் மோட்சத்தை அடைகிறான். ஆகையால் அறிவாளியான ஒருவன் தனது சித்தத்தை மேலான மேதையால் தெய்வத்திடம் நிலை பெறுமாறு செய்துவிட வேண்டும் என்கிறது தேவி காலோத்தரம் என்பதான ஒரு ஆகமம். கோவிலுக்குள் செல்லக்கூடியதான ஒரு பக்தனானவன் எப்பொழுதும் உலகியல் விஷயத்திலேயே பற்று உள்ளவனாக இருத்தல் கூடாது. உலகியல் விஷயத்தை காட்டிலும் மேன்மையான விஷயம் ஒன்று உள்ளது, அது பரம்பொருள், அவரே கடவுள். அந்த கடவுளுக்கு இருக்கக்கூடியதான என் குணம் சர்வஜ்ஞத்துவம் சர்வகர்த்திருவம் அநாதிபோதத்துவம் அடுத்த சக்தித்துவம் என்பதான அனைத்து குணங்களும் எனது ஆத்மாவிற்கு இருத்தல் வேண்டும் என்பதான ஒரு மனப்பான்மையுடன் அந்த பக்தனானவன் கோவிலுக்கு செல்லுதல் வேண்டுமே தவிர கோவிலில் தேவையல்லாததான ஒரு எண்ணங்கள் கூடாது பக்தனிடத்தில். அடுத்தபடியாக ஆலய பிரவேச முறை. ஆலயத்தில் பிரவேசிக்க கூடியவன் அதாவது ஆலயத்தின் உள்ளே நுழையக்கூடியவன் அவனுடையதான குணம்தான் பெரும்பாலும் என்று எடுத்துக்கொண்டுள்ளேன். ஏனெனில் அதை சொல்லிவிட்டால் மற்ற அனைத்தும் எளிமையாக புரிந்துவிடும் என்பதான காரணத்தினால் சுமனாஸ்ச சுஷாந்தஸ்ச பூத்வா தியாயன்னு சதாசிவம் பாத பிரக்ஷாலனம் கிருத்வா ஆலயம் து பிரவேசயேத் என்கிறது நமது சுப்ரபேதம் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆகமம். அதாவது சேவார்த்திகள் யாவரும் தனது கைகளையும் கால்களையும் முதலில் சுத்தம் செய்து கொண்டு அமைதியான தூய மனது உடையவர்களாகவும் சாந்த குணம் உடையவர்களாகவும் தம் கையில் மலர்களை எடுத்து கொண்டு மனதில் சிவனாரை தியானித்தவாறு தேவாலயத்தினுள் பிரவேசிக்க வேண்டும் என்பதாகும். எனவே ஆலயத்திற்கு செல்லும் சமயத்தில் அவசியம் தனது சக்திக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு பூஜை பொருளை எடுத்து சென்றே தீர வேண்டும். புஷ்பமோ அல்லது வேறு ஏதாவது பூஜைக்கு தேவையான உபகரணங்களோ வேறு ஏதாவது பில்வமாலையோ எது வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம். சிவனார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்று கூறுகிறார். அதாவது பகவான் கீதையில் கூறுகிறார், எவர் ஒருவன் பக்தியுடன் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், பத்திரம் இலை புஷ்பம் பூ பலம் பழங்கள் தோயம் நீரை கூட எடுத்து செல்லலாம், ஆனால் அதனை பக்தியுடன் எடுத்து செல்ல வேண்டும். அதை நான் எடுத்து ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன் என பகவான் கீதையில் சொல்கிறார். அதை போல ஆகமங்களும் ரிக்தபாணிஸ்து நோபேயாத் ராஜானம் தேவதா குரும் என்கிறது. வெறும் கையுடன் அரசர்களையும் தேவதையும் ஒருவருடையதான குருநாதரையும் பார்த்தல் கூடாது. ஆலயத்திற்கு செல்கிறோம் என்றால் நாம் ஏதாவது ஒரு பூஜை பொருள் எடுத்து கொண்டு இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று கொடுத்தால்தான் மாத்து பூவோ அல்லது மாற்று பிரசாதமோ கொடுப்பதற்கு அங்கு இருக்கக்கூடியதான அர்ச்சகரால் இயலும். அதை கொடுக்காமல் அர்ச்சகர் இதை கொடுக்கவில்லை, அர்ச்சகர் பூ கொடுக்கவில்லை பழம் கொடுக்கவில்லை என்றால் நாம் கொடுத்தால்தானே அவரால் கொடுக்க முடியும். மேலும் இன்றைய காலகட்டத்தில் நம்மால் சேகரிக்க முடியும் என்பதான நிலைமை இருந்து நாம் எடுத்து சென்றால் பரவாயில்லை. அதுவும் இல்லை, எனக்கு வசதி இல்லை, என்னிடம் பண வசதி இல்லை என்றால் அதற்கும் சைவ ஆகமங்கள் ஓர் வழியினை கூறுகிறது. அது யாதெனில் நான் மனதாலேயே அனைத்தையும் சமர்ப்பிக்கிறேன் என்பதான ஒரு பாவனை இருந்தாலே போதும். நாம் கோவிலுக்கு சென்றால் நான் இறைவனை பார்க்க வேண்டும் என்பது கிடையாது, இறைவனுடையதான அருள் பார்வை என் மீது பட்டால் போதும் என்பதான ஒரு நிலை பக்தனுக்கு இருத்தல் வேண்டும். இன்றைய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடியதான அத்துணை சிவாலயங்களிலும் நாம் எங்கு நின்று பார்த்தாலும் சிவனாரை தரிசிக்க கூடியதான ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது. எனது சித்தறிவுக்கு எட்டியவரை ஏதாவது ஒரு கோபுரத்திற்கு பக்கத்தில் இருந்து பார்த்தாலோ அல்லது சிவன் சன்னதிக்கு அருகில் இருந்து பார்த்தாலோ நந்திக்கு முன்பிருந்து பார்த்தாலோ பின்பிருந்து பார்த்தாலோ எந்த இடத்திலாவது சிவனாரை ஒரு முறையாவது இனி அளவாவது நம்மளால் தரிசிக்க முடியும். ஆனால் அதை அனைத்தையும் விட்டுவிட்டு நான் சிவனாரை முதலில் சென்று தரிசிக்கிறேன், சிறப்பு தரிசன கட்டண சீட்டு வாங்கி தரிசிக்கிறேன், அதை அனைத்தையும் அவர் எதிர்பார்த்தலே கிடையாது. அவர் பக்தனிடம் இருக்கக்கூடியதான உண்மையான அன்பினை மட்டுமே எதிர்பார்க்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இது அடுத்த மிக முக்கியமான ஒரு குணம். அடுத்தது தேவையான ஆத்ம குணங்கள். சிவனாரை தரிசிக்க செல்லும் பொழுது ஒருவனுடையதான ஆத்ம குணம் தன்னுடையதான அகத்தே இருக்கக்கூடியதான குணங்கள் எவ்வாறு இருத்தல் வேண்டும்? தயா அஸ்பிருகா அனசூயா சாந்திஹி சௌச்சந்து அகார்பண்யா அனாயாசா ச இத்தம் ஆத்மகுணாகா இமே. சிவனாருடையதான ஆலயத்திற்கு ஒருவன் செல்கிறான் என்றால் அவனது ஆத்மாவில் அவன் அகத்தில் மேற்கூறியதான குணங்கள் அனைத்தும் இருத்தல் வேண்டும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது யாதெனில் தயா கருணை, அஸ்பிருகா ஆசையற்று இருத்தல். கோவிலுக்கு செல்ல வேண்டும், முதல் ஆளாக முதல் தரிசனமாக இன்று நான் தரிசனம் செய்ய வேண்டும், அதெல்லாம் அவை அனைத்தையும் தேவையே கிடையாது. எந்த இடத்திலிருந்து பல பின்னால் நாம் பார்க்க போகிறோம், எந்தெந்த இடங்களில் சிவலிங்கம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். கோபுரமும் கூட ஒரு சிவலிங்கம்தான், பலிபீட்டமும் கூட ஒரு லிங்கம்தான். எனவே எந்த லிங்கத்தினை வேணாலும் நாம் பார்க்கலாம். கோபுரம் ஸ்தூலலிங்கம் சூக்ஷ்மலிங்கம் சதாசிவா பலிபீட்டம் பத்ரலிங்கம் லிங்கத்ரய மிகோச்சியதே என்று பார்க்க போகிறோம். நாளை அடுத்த நாள் நாம் பார்க்க போகிறோம். எனவே கோபுரத்தை தரிசனம் செய்யலாம், மூலாலயத்தின் கருவறையில் இருக்கக்கூடியதான சிவனாரை தரிசனம் செய்யலாம். அல்லது பலிபீட்டம் என்று இருக்கிறதல்லவா, அதுவும் கூட ஒரு விதமான சிவலிங்கம் தான். எந்த இடத்தில் வேணுமானாலும் நாம் தரிசனம் செய்யலாம். முட்டி மோதி கொண்டு நான் முதலில், நான் முதலில் என்று சென்று மற்றவர்களுக்கும் இன்னல்களை கொடுத்து நாமும் ஒழுங்காக தரிசிக்காமல் இருப்பதை விட ஏதாவது ஒரு இடத்தில் நின்று சிவனாரை நாம் தரிசனம் செய்யலாம். அவ்வாறு தரிசனம் செய்யக்கூடியவனுடையதான மனதில் பல குணங்கள் இருத்தல் வேண்டும். அவைகளுள் ஒன்று தயை என்பதான கருணை, அஸ்பிருகா என்பதான ஆசையற்று இருத்தல், அனசூயா என்று சொல்லக்கூடியதான பொறாமை அற்று இருத்தல். அசூயை என்றால் சம்ஸ்கிருதத்தில் பொறாமை, அனசூயை என்றால் பொறாமையற்று இருக்கக்கூடியவள். நாம் சொல்கிறோம் அல்லவா ரிஷி பத்னி, அவளுக்கு பொறாமையற்று இருக்கக்கூடியவள். இது ஒரு பண்பு பெயர், ஆங்கிலத்தில் இதனை அட்ஜெக்டிவ் என்பார்கள், அது கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே சாந்திஹி, அமைதி, எப்பொழுதும் அலைமோதிக்கொண்டே இருத்தல் கூடாது. கோவிலுக்கு சென்று விட்டு, வரும் வழியில் அங்காடிக்கு சென்று விட்டு, அங்கிருந்து கடல்கரைக்கு சென்று விட்டு, அங்கிருந்து நான் திரையரங்கிற்கு சென்று விட்டு, சென்று விட்டு, சென்று விட்டு என்றும் இருத்தல் கூடாது. கோவிலுக்கு சென்றால் அடுத்தபடியாக நமது இல்லத்திற்கு மட்டுமே வர வேண்டும். இது ஆணித்தனமாக கூறுகின்றது. பின்பு சமயம் வரும் சமயத்தில் அதனை கூறுகிறேன். ஆலயத்திற்கு சென்ற பிறகு தனது இல்லத்திற்கு மட்டுமே வருதல் வேண்டும் என்பதை மிக ஆணித்தனமாக பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. அடுத்தது சௌச்சம், மன அமைதி. சௌச்சம் என்றால் உடலில் இருக்கக்கூடியதான தூய்மை. அடுத்தது அகார்பண்யம், கார்பண்யம் என்றால் அல்பத்தனமாக பழகுதல். கோவிலில் இருக்கக்கூடியவர்கள் பக்தர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்பத்தனமாக பழகுதல் என்பது கூடாது. மற்றவர்களுக்கு இடம் விட்டு நான் தரிசனம் செய்கிறேன், மற்றவர்களுக்கு மறைத்து கொண்டே நான் தரிசனம் செய்தல் போன்றவைகள் அனைத்தும் கூடவே கூடாது என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்தது அனாயாசகா, ஒரு வருத்தமின்றி நாம் ஆலயத்தில் இருத்தல் வேண்டும். மன வருத்தம் அனைவருக்கும் இருக்கத்தான் இருக்கிறது, யாருக்கு தான் மன வருத்தம் இல்லை? அந்த அனைத்தையும் நான் கோவிலில் மற்றவர்களிடம் காட்டுகிறேன் என்றால் அவை அனைத்தும் கூடவே கூடாது. இந்த ஆத்ம குணங்கள், அகத்தே இருக்கக்கூடியதான குணங்கள் அனைத்தும் இருந்தே ஆக வேண்டும் என்கிறது சைவ ஆகமங்கள். அடுத்தபடியாக நாம், இது பொதுவானதான ஒன்று, பொதுவாக ஒரு ஆலயத்திற்கு செல்கிறோம் என்றால் நாம் இந்தெந்ததான குணங்களுடன் இருத்தல் வேண்டும். இதை தவிர நான் க்ஷேத்ராட்டனம் செல்கிறேன், புண்ணிய ஸ்தலங்களுக்கு நான் வந்து க்ஷேத்ராட்டனம் செல்கிறேன் என்றால் அவன் எவ்வாறு கிளம்புதல் வேண்டும்? அதனை சைவ புராணம் என்று சொல்லக்கூடியதான ஒரு நூலானது யாது கூறுகிறது என்றால், ஸ்வகிருஹாதேவ சங்கல்பிய யாத்ராம் வியாக்ர புரஸ்யது தேவதேவம் சமபியர்ச்சிய போஜயித்வா த்விஜானபி சம்பிரார்த்திய தைஹி அனுஜ்ஞாதா நிர்கச்சேத் பக்தி சம்யுதா பராண்ணம் வர்ஜயேத் தீமான் ததானைவ பிரதிக்ரஹம் காமக்ரோதாதிகா தோஷானு விசேஷேன விசர்ஜயேத் விசேஷேன விவர்ஜயேத். ஒருவன் தனது இல்லத்திலிருந்தே சங்கல்பம் என்று சொல்லக்கூடியதான ஒரு நற்சிந்தனை, சங்கல்பம் என்றால் நல்ல சிந்தனை, அதனை செய்து கொள்ள வேண்டும். நான் இந்த ஒரு புண்ணியக்ஷேத்திரத்திற்கு செல்கிறேன். இவ்விடத்தில் வியாக்ரபுரி என்றால் சிதம்பரம் என்பதான இடத்தினை கூறுகிறது. சிதம்பரத்துக்கு ஒருவர் சென்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதான விஷயம் வருகிறது. பிரசங்காத்து நாம் அதனை மற்ற க்ஷேத்திரத்திற்கும் எடுத்துக்கொள்ளலாம். தனது இல்லத்திலிருந்தே ஒருவன் முதலில் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு அதன் பிறகு அவன் யாது செய்ய வேண்டும் என்றால், தேவதேவம் சமபியர்ச்சிய போஜயித்வா த்விஜானபி, தனது இல்லத்தில் தேவதேவம், தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரரை சமபியர்ச்சிய நன்கு ஆராதனம் செய்து, ஒருவர் வெளியூர் செல்கிறார் என்றால் முதலில் தனது இல்லத்தில் சிவபூஜை செய்தல் வேண்டும். போஜயித்வா த்விஜானபி, அந்த சிவனாருடையதான பக்தர்கள், சிவனுடையதான மறு உருவம் கொண்டதான சிவனாருடைய பக்தர்களுக்கு போஜனம் போன்றவைகளை செய்வித்தல் வேண்டும். சம்பிரார்த்திய தைஹி அனுஜாதஹா, சம்பிரார்த்திய அவர்களிடத்தில் கண்முன்னே தெரியக்கூடியதான சிவனாராக இருக்கக்கூடியதான சிவபக்தர்களிடம், சிவனடியார்களிடம், ஆதிசைவர்களிடம் ஆசையினை பெற்றுக்கொண்டு, ஆசியினை பெற்றுக்கொண்டு, அவர்களிடம் அனுமதியை பெற்றுக்கொண்டு, நிர்கச்சேத் பக்தி சம்யுதஹா, பக்தியுடன் கூடியவனாக இருந்து கொண்டு தனது இல்லத்தை விட்டு புண்ணியஸ்தலத்திற்கு புறப்படுதல் வேண்டும். பராண்ணம் வர்ஜயேத் தீமான், மிக முக்கியமானது. பழங்காலத்தில் யாத்திரிகளுக்கு, அதாவது புனித பயணம் மேற்கொள்ளும் நபர்களுக்கு அன்னம் பாலிப்பதற்காகவே பல இடங்களில் சுத்தமான மடியான முறையில் அன்னம் தயாரிப்பார்கள். அந்த இடத்தில்தான் அந்த யாத்திரிகள் உணவு சாப்பிடுதல் வேண்டும். பழங்காலத்தில் இன்று நாம் நினைக்கிறோம் காசிக்கு செல்ல வேண்டும் என்றால், இன்று காலை நான் மதுரையிலிருந்து கிளம்புகிறேன் என்றால் இன்று மாலைக்குள்ளாக நான் என்னால் காசிக்கு சென்றடைந்து விட முடியும். சென்னை வரை, சென்னையிலிருந்து வானூர்தி வரை நான் சென்று விட முடியும். உத்தரப்பிரதேசம் வரையில் நான் சென்று விட முடியும். ஆனால் பழங்காலத்தில் அது கிடையாது. இவர்கள் யாத்திரையாக செல்லும் சமயத்தில் அந்த யாத்திரிகள் என்பவர்களுக்கு ஆகவே உணவு தயாரிக்கக்கூடியதான இடங்கள் பல உள்ளன. அந்த இடத்தில் மட்டுமே அவர்கள் உண்ணுதல் வேண்டும். பராண்ணம் வர்ஜயேத் தீமான், புத்திசாலியானவன் பராண்ணம் மற்ற இடங்களில், தூய்மையற்று இருக்கக்கூடியதான இடங்களில் ஆகாரத்தினை உட்கொள்ளுதல் என்பதை, மேலும் ததானைவ பிரதிகிரகம், புண்ணியஸ்தலத்திற்கு செல்பவர்கள் எக்காரணம் கொண்டும் யாரிடமிருந்தும் எந்த தானத்தையும் பெறுதல் கூடாது. பொதுவாக புண்ணியஸ்தலத்திற்கு செல்லக்கூடியதான சமயத்தில் அந்த ஒரு நாள் அவருடையதான உற்றார் உறவினர்கள் அவரிடத்தில் கோவிலில் காணிக்கை சேர்ப்பதற்காக காணிக்கை கொடுத்தல் உண்டு. அதை மட்டும் வேணால் பெற்றுக்கொள்ளலாமே தவிர மற்றவர்களிடம் இவர்கள் எந்த விதமான ஒரு நன்கொடையும் பெற்றுக்கொள்ளுதல் கூடாது. காமக்ரோதாதிகான் தோஷானு விசேஷேன விவர்ஜயேத், காமம் ஆசை, குரோதம் கோபம் ஆகியவைகளான தோஷங்களை விசேஷேன சிறப்பாக விவர்ஜயேத், புண்ணியஸ்தலத்திற்கோ அல்லது நமது இல்லத்தில் அருகில் இருக்கக்கூடியதான ஸ்தலத்திற்கோ நாம் செல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் நாம் மன அமைதியுடன் இருத்தல் வேண்டும். முன்பே கூறினேன், இந்த கோவிலில் தரிசனம் செய்த பிறகு நமது இல்லத்திற்கே வர வேண்டும் என்பது அதன் பிரமாண ஸ்லோகம் தற்பொழுதுதான் கிடைத்தது. லிங்கஸ்ய தர்சனம் கிருத்வா ஸ்வக்ருஹம் பிரவிஷேத் ததஹா, லிங்கஸ்ய தர்சனம் கிருத்வா, சிவனாருடைய சிவலிங்கத்தினுடையதான தரிசனத்தை செய்த பிறகு, அதாவது சிவலிங்க திருமேனியின் மத்தியில் அமைந்திருக்கக்கூடியதான அந்த சிவனார், கபாலீஸ்வர பெருமானோ, சுந்தரேஸ்வர பெருமானோ, ஏடகநாத பெருமானோ, மூலநாத பெருமானோ, தாயுமானவ சுவாமியோ, மற்ற எந்த சுவாமியாக இருந்தாலும் அவருடையதான தர்சனத்தை செய்துவிட்ட பிறகு ஒரு பக்தனானவன் ஸ்வக்ருஹம் பிரவிஷேத், தனது இல்லத்திற்கு மட்டுமே வருதல் வேண்டும். இன்றைய தினத்தில் நாம் அனைவரும் செய்யக்கூடியதான ஒரு தப்பு, ஆலயம் என்பதை ஏதோ ஒரு பொழுதுபோக்கு இடமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் பாரமார்த்திக பெருவாழ்வை ஒரு சாதகன் அடைவதற்கு மிக உயர்ந்ததான ஒரு இடமாக அமையக்கூடியது ஆலயம் என்பதை நாம் உணருதல் வேண்டும். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திலேயே கூறியதை போலதான, இன்றைய தினம் தமிழகம் அனைத்திலும் பேரிடரின் இது ஒரு இறுதி காலம், முடிவு காலம் என்றே கூட இதை நாம் எண்ணலாம். ஏனெனில் சிவபெருமான் சாக்ஷாத் ஆலகால விஷத்தையே ஒரு ஒரு லேக்கியம் போல உருட்டி தனது வாயில் போட்டுக்கொண்டவர். அப்பேற்பட்டதான சிவனாருக்கு தற்பொழுது வந்திருக்கக்கூடியதான இந்த பேரிடர் என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாம் செய்ய வேண்டியது யாதெனில், இத்தருணத்தில் பக்தியுடன் சிவனாரை வணங்குதல் வேண்டும் என்ற ஒன்று மட்டுமே மிக முக்கியமான விஷயமாக நமது மனதில் கொண்டு, இனிவரும் காலங்களில் இப்பொழுதும் கூட நாம் பக்தி ஸ்ரத்தையுடன் தான் வணங்குகிறோம் என்பதில் ஐயமேதும் இல்லை. இருந்தாலும் மேலும் பக்தியுடன், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று கூறுவார்கள், உலகத்தில் இருக்கக்கூடியதான அனைவரும் சுகமாக இருக்கட்டும் என்பதான ஒரு பிரார்த்தனையை மட்டுமே நாம் மனதில் வைக்க வேண்டும். அப்பேற்பட்டதான ஒரு பிரார்த்தனையை நாம் மனதில் வைக்க சைவம் டாட் ஆர்க் என்பதான இந்த ஒரு அமைப்பு நமக்கு ஒரு ஆங்கிலத்தில் பிளாட்ஃபார்ம் என்று சொல்வார்கள், ஒரு ஒரு ஸ்தரத்தினை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல கற்பகாம்பால் சமேத கபாலீஸ்வர பெருமான் உலகத்தில் இருக்கக்கூடியதான அனைவருக்கும் அத்துணை நலன்களையும் கொடுக்க வேண்டும் என எனது மனம் மெய் மொழிகளால் இறைவனுடையதான திருத்தாள்களில் எனது பிரார்த்தனையை வைக்கிறேன். வான்முகில் வழாது பெய்க மணில் வளம் சுரக்க மன்னன் கோள்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக சாயுக தீயதெல்லாம் அரண் நாமமே ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இதிஷம்
4: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

மலபரிபாகத்துக்கு முந்தின நிலையெல்லாம் கட்டு நிலை. மலபரிபாகம் ஏற்பட்டதிலிருந்து நிகழ்வது முத்தி நிலை என்று குறிப்பிட்டேன். மலபரிபாகம் ஏற்படுவதற்கு முன்னால் இறைவனுடைய சக்தி திரோதான சக்தியாக நின்று உயிருக்கு உலக அறிவை கொடுத்தது. மலபரிபாகத்துக்கு முன்னாலே உலக அறிவை வளர்த்து வந்தது. மலபரிபாகம் வந்த பின்னர் எந்த அறிவை வளர்க்கிறது? உலக அறிவை அல்ல, மெய்யறிவை, ஞானத்தை. ஞானத்தை அந்த ஆன்மாவிடத்திலே படிப்படியாக வளர்க்கிறது மலபரிபாகத்துக்கு பின்னர். எனவே உலக அறிவு போய் மெய்யறிவு பெறுகின்ற நிலை. அதை சிறிது சிறிதாகத்தான் இந்த ஆன்மா பெறும் மெய்யறிவை. எந்த அறிவையும் படிப்படியாகத்தான் ஆன்மா பெறும். எனவே மெய்யறிவை பெறுவதிலே எத்தனையோ படிகள் இருக்கின்றன. எனவே ஒருவருடைய வாழ்க்கையிலே மலபரிபாகம் என்பது ஒரு முக்கியமான திருப்பு முனை. உலகியலிலிருந்து இப்போது ஞான நெறியிலே திரும்புகிறது அந்த ஆன்மா. மலபரிபாகம், அதனோடு உடனாக நிகழ்வது சக்தி நிபாதம், சக்தி பரிதல். எனவே இந்த சக்தி என்பது திருவருட்சக்தி. மலபரிபாகத்துக்கு முன்னால் ஊன நடனம், மலபரிபாகத்துக்கு பின்னால் ஞான நடனம். ஊன நடனம் என்ற பெயர் என்ன பொருள்? ஊன நடனம், நடனம் இறைவனுடைய ஐந்து உள்ளில். ஊனம் என்றால் குறைபாடு, ஊனம் என்றால் குறைபாடு. எனவே குறைபாடு உடைய உலக அறிவை வளர்ப்பதாகிய இறைவனுடைய செயல் ஊன நடனம் எனப்படுகிறது. ஞான நடனம் என்பது மெய்யறிவை தருகின்ற இறைவனுடைய செயல், ஞான நடனம். இப்பொழுது அந்த இறைவனது திருவருள் அந்த பக்குவ ஆன்மாவிடத்திலே முதலிலே வழிபாட்டிலே விருப்பத்தை உண்டாக்குகிறது. திருவருள் தான் உண்டாக்குகிறது வழிபாட்டிலே விருப்பம், சிவ வழிபாட்டிலே ஈடுபாட்டை உண்டாக்குகிறது. அந்த ஆன்மா தக்க ஆசிரியரை அணுகி சமய தீக்கை பெற்று திருக்கோயில் வழிபாட்டிலே தொடங்குகிறது. சமய தீக்கையிலே ஆசிரியர் திரு ஐந்தெழுத்தை தூல பஞ்சாக்கரமாக, தூல ஐந்தெழுத்தாக ஓதுகிற முறையை சொல்லித்தருகிறார். எனவே சமய தீக்கையிலே தூல ஐந்தெழுத்து, மேலும் திருமுறைகளையும் சாத்திரங்களையும் ஓதக்கூடிய தகுதியையும் அந்த ஆன்மா பெறுகிறது. திருக்கோயிலிலே பெருமானை உருவத் திருமேனியிலே கண்டு வழிபடுகின்ற வழிபாட்டு நிலை, உருவமாக இறைவனை கண்டு வழிபடுகிற நிலை, உருவத்திருமேனி. உருவத்திருமேனி இடத்திலே வழிபாடு செய்கிறது. எனவே ஆலய வழிபாடு, அடியார் வழிபாடு, அடியாரை வழிபடுதல், நாயன்மார்களுடைய குருபூசை விழாக்களை செய்வித்தல், இவையெல்லாம் சரியை, சரியை என்ற சரியை தொண்டு என்ற பெயரை பெறுகிறது. சரியை முதலாவது வழிபாட்டு வகை சரியை. எனவே சரியை என்பது உடம்பினாலே செய்கின்ற வழிபாடுதான், புற வழிபாடு. புற வழிபாடு உடம்பு அளவிலே செய்கிற வழிபாடு. இன்ன உள்ளம் இன்ன ஈடுபடவில்லை, அதற்கு முந்தின நிலை உடம்பு அளவிலே வழிபடுதல். இப்படிப்பட்ட இந்த சரியை நெறியிலே இந்த ஆன்மா செல்ல செல்ல அதனுடைய அறிவு மேலும் வளர்ச்சி அடைகிறது, மேலும் நுணுக்கமடைகிறது. நுணுக்கமடைகிறது முன்னாலே சொல்லியிருக்கிறேன், இறைவன் மிக நுண்ணிய பொருள். எனவே நுண்ணிய
அதிசூக்கும சித்தாகிய இறைவனை அறிய வேண்டுமானால் அதற்கு ஏற்ப ஆன்மாவினுடைய அறிவும் அந்த சூக்கும நிலையை அடைய வேண்டும். அதற்கு உதவி செய்வதுதான் இந்த வழிபாடு. வழிபாடு செய்ய செய்ய ஆன்மாவினுடைய அறிவு இறைவனை உணரக்கூடிய பக்குவத்தை நுணுக்கத்தை அடைகிறது. அதாவது நுணுக்கத்தை அடைகிறது என்றால் ஆணவமலம் அதற்கு ஏற்ப நீங்குகிறது என்று பொருள். பிறகு அந்த சரியை அந்த வழிபாட்டை செய்ய செய்ய அதற்கு என்ன உண்மை புலப்படுகிறது? இறைவன் இந்த உருவத்தையெல்லாம் கடந்தவன் என்ற உண்மை அதற்கு புலப்படுகிறது. அந்த பக்குவ ஆன்மாவுக்கு இறைவன் உருவத்தை கடந்தவன். எனவே அடுத்தபடியாக அந்த ஆன்மாவுக்கு என்ன விருப்பம் உண்டாகிறது? இறைவனை திருக்கோயிலிலே பொதுவாக பலரோடும் கூடி வழிபடுகிற நிலையிலிருந்து உயர்ந்து பெருமானை தனியாக ஆன்மார்த்த மூர்த்தியாக இறைவனுக்கு நெருக்கமாக இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகிறது. இது ஆன்மார்த்தமாக வழிபடுகிற இரண்டாவது நிலை. அதாவது சிவலிங்க மூர்த்தத்திலே பெருமானை எழுந்தருள பண்ணி எப்படி ஒரு பெரியவர் தன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அவரை மிகுந்த மரியாதையோடும் மதிப்போடும் அன்போடும் வரவேற்று உபசரிக்கிறோமோ அதேபோல இறைவனை எழுந்தருளியிருப்பதாக நினைந்து எல்லா வகையான உபசாரங்களையும் அவருக்கு செய்ய வேண்டும். 16 வகையான உபசாரங்களை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். இது கிரியை. இரண்டாவது கிரியை என்ற வழிபாடு. இதற்கு உரிய தீக்கை விசேட தீக்கை பெற வேண்டும். இது இரண்டாவது விசேட தீக்கை பெற வேண்டும். ஆசிரியர் அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் உணர்த்துவார். அப்போது அதற்கு உரிய மந்திரம் சூக்கும பஞ்சாக்கரம். சூக்கும பஞ்சாக்கரம் முதலிலே தூல பஞ்சாக்கரம், இப்ப கிரியையிலே சூக்கும பஞ்சாக்கரம் மந்திரமாக போதப்படும். எனவே அந்த ஆன்மா உடலை முதலிலே தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மை செய்து கொண்டு இறைவனை திருமுழுக்காட்டி ஆடை அணிகலன்களால் அலங்காரம் செய்து தீபதூபம் காட்டி நைவேத்தியம் படைத்து இப்படியெல்லாம் வழிபடுகிற முறைதான் கிரியை. இதில் உடலும் ஈடுபடுகிறது, உள்ளமும் ஈடுபடுகிறது. உடலும் உள்ளமும் கலந்த வழிபாடுதான் கிரியை. இந்த கிரியையிலே புற வழிபாடும் உண்டு, அக வழிபாடும் உண்டு. அகம் புறம் என்ற இரண்டு வழிபாடும் உண்டு. அக வழிபாடு, புற வழிபாடு. புறத்திலே செய்கின்ற அத்தனை வழிபாட்டு முறைகளையும் அகத்திலேயும் பாவனையினாலே செய்ய வேண்டும் என்று விதித்திருக்கிறார்கள். கிரியை பற்றிய நூல்களிலே இந்த விவரங்கள் எல்லாம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. கிரியா விதிகள். இப்படி இந்த கிரியை என்று சொல்லப்படுகிற ஆன்மார்த்த வழிபாட்டிலே அந்த ஆன்மா ஈடுபட ஈடுபட அதனுடைய அறிவு மேலும் நுட்பத்தை அடைகிறது. இந்த சிவலிங்க மூர்த்தம் என்பது அருவுருவ திருமேனி. முதலிலே உருவம், இரண்டாவது அருவுருவம். ஆக இதுவும் இறைவனுடைய உண்மையான வடிவம் அல்ல. இதையும் கடந்தது பெருமானுடைய உண்மை வடிவம் என்று கருதி அடுத்து மூன்றாவதாக இறைவனை அருவமாக அருவமாக வைத்து வழிபடுகின்ற யோக மார்க்கம், யோகம். மூன்றாவது சரியை, இரண்டாவது கிரியை, மூன்றாவது யோகம். இந்த யோக நெறிக்கும் உரிய தீக்கை அதேதான். எது? விசேட தீக்கை தான். கிரியை யோகம் இரண்டுக்கும் ஒரே தீக்கை தான், விசேட தீக்கை தான். யோகம் என்பது எல்லா சமயத்தாருக்கும் உரியது. அட்டாங்க யோகம் என்பார்கள். இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று 8 படிநிலைகளை யோகத்திலே சொல்லுவார்கள். இயமம் நியமம், இயமம் என்றால் ஆமா
விளக்குதல், வேண்டாத ஒழுக்கங்களை விளக்குதல், தவிர்வனவற்றை தவிர்தல், இயமம், கூடா ஒழுக்கங்களை நீக்குதல், அதுதான் முதலாவது இயமம். இரண்டாவது நியமம் என்ற மேற்கொள்ள வேண்டிய நல் ஒழுக்கங்கள், கடைபிடிக்க வேண்டிய நல் ஒழுக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். இயமம் நியமம். எனவே சமய வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன என்றால் அற வாழ்க்கைதான், அற ஒழுக்கம், அது அடிப்படை. அந்த அற வாழ்க்கை இல்லாமல் சமய வாழ்க்கை சிறப்பு அடைய முடியாது. அற வாழ்க்கை தான், அறநெறியிலே ஒழுகுதான் அடிப்படை. அதனால்தான் திருக்குறள் அடிப்படை நூலாக நமக்கு அமைக்கிறது. அந்த திருக்குறளிலே சொல்லப்பட்ட நெறியிலே ஒழுக்கத்திலே நிற்க வேண்டும், அதற்கு பிறகுதான் இந்த வழிபாடெல்லாம். அந்த ஒழுக்க நெறியிலே இல்லாமல் என்ன வழிபாடு செய்தாலும், மணிக்கணக்காக செய்தாலும் பயனில்லை. ஒழுக்கம் அடிப்படை. எனவே அதை அங்க வழிபாடு, அங்கி வழிபாடு என்றெல்லாம் சித்தியாரிலே சொல்லுகிறார். அங்க வழிபாடு என்பது இந்த ஒழுக்கம், அற ஒழுக்கம்தான் அங்க வழிபாடு. அங்கி வழிபாடு என்பது இந்த சரியை கிரியை யோகம் என்பவையெல்லாம் அங்கி வழிபாடு. இரண்டும் இணைய வேண்டும். எனவே இந்த அற ஒழுக்கத்தையும் சமய ஒழுக்கத்தையும் மேற்கொண்டு சரியை கிரியை யோக நெறிகளிலே ஒருவர் நிற்பாரானால் அவருக்கு ஞானத்தை உணரக்கூடிய பக்குவம் வரும், அப்போதுதான் வரும். இந்த மூன்று சரியை கிரியை யோகம் என்ற மூன்றும் தவம் எனப்படும் சைவத்திலே, சைவ சித்தாந்தத்திலே இந்த மூன்று தான் தவம். ஆக சைவ நூல்களிலே தவம் என்றால் இதுதான். வேற காட்டுக்கு செல்லுதலோ உடலை வருத்துதலோ தவம் அல்ல. பிற சமயத்தார் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். நீரிலே முழுகுதல், நெருப்பிலே நிற்றல், உண்ணாமல் காய்கனிகளை காற்றை உண்டு வாழுதல் என்றெல்லாம் சொல்லுகிற அந்த கடுமையான தவங்கள் எல்லாம் தவம் அல்ல, அவையெல்லாம் அவம். தவம் என்றால் சரியை கிரியை யோகம் இல்வாழ்க்கையிலே இருந்தே செய்யலாம். ஆக இல்லறத்தில் இருந்தே இந்த தவநெறியை மேற்கொள்ளலாம், அதுதான் சிறப்பு. அதைத்தான் இந்த பட்டினத்தார் இந்த தவத்தினுடைய சிறப்பை சொல்லுகிற போது பட்டினத்தார் 11 திருமுறையிலே சொல்லுகிறார். பல முனிவர்கள் காட்டிற்கு சென்று தங்களை வருத்தி கொண்டு கடுமையாக தவத்தை செய்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு ஐதாக முயன்று பெறுகின்ற அந்த அதே பயனைத்தான் நாங்களும் இல்லறத்திலே இருந்து நன்றாக உண்டு உடுத்து பஞ்சனையிலே துயின்று சோலையிலே உலாவி அப்படி இன்பமாக வாழ்ந்து அதே பயனைத்தான் நாங்களும் பெறுகிறோம். எது நல்லது? அதற்கு ஓமை சொல்லுவார். ஒரு நல்ல உடல் வலிமை உடையவன் ஒரு கல்லை எடுத்து வானத்தை நோக்கி எரிகிறான். இன்னொருவன் மாட்டாதவன், வலிமை இல்லாதவன், அவனும் ஒரு கல்லை எடுத்து வானத்தை நோக்கி எரிகிறான். இரண்டும் கடைசியில வந்து சேர்கிற இடம் என்ன? இந்த பூமியில தானே வந்து சேருகிறது. அதே போல அந்த தவ வலிமை உடையவர்கள் பெறுகிற அதே பயனைத்தான் இந்த மாட்டாத இவர்களும் பெறுவார்கள் என்று நயமாக சொல்லுகிறார் பட்டினத்தார் திருவடி மருதூர் மும்மணி கோவையா. எனவே அதுதான் சைவ நெறி. எனவே தவம், இதற்கு இன்னொரு பெயர் சிவபுண்ணியம். இதுதான் சிவபுண்ணிய செயல், சரியை கிரிய யோகம். அதனால்தான் நம்முடைய இந்த ஞானிகள் எல்லாம் பிற உயிர்களுக்கு இறங்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், ஈகை இதெல்லாம் மிகவும் வலியுறுத்துகிறார்கள். அவையெல்லாம் அடிப்படையான அறங்கள். எனவே இத்தகைய தவ வாழ்க்கை, தவ நெறி இதிலே நின்று பெறுவதுதான் பக்குவ முதிர்ச்சி. இதை ஒரு பிறவியிலே பெற்றுவிட முடியுமா என்றால் பல பிறவிகள், பல பிறவிகள் வேண்டும். ஒரு பிறவியிலேயே இந்த பக்குவ நிலை வந்துவிடாது. சைவ சமய நெறி என்ற நூலிலே சொல்லுகிறார் மறைஞான சம்பந்தர்,
சைவ சமய நெறி. அதிலே பல்லூழிக் காலம் பயின்று அரணை அர்ச்சிக்கின். ஆக ஒரு பிறவில இரண்டு பிறவில இல்ல. பல்லூழிக் காலம் பயின்று அரணை அர்ச்சிக்கின் நல்லறிவு சற்றே நகும். அறிவு கொஞ்சம்தான் உண்டாகுமா? நல்லறிவு சற்றே நகுங்கிறார். எனவே இந்த வழிபாட்டை இடைவிடாமல் இடையறாமல் செய்கிற காலத்திலே அந்த பக்குவ முதிர்ச்சி என்றால் என்ன பொருள்? ஞானத்தை உணரக்கூடிய அறிவு நுணுக்கம் உண்டாகிறது. ஞானத்தை உணரக்கூடிய அறிவு நுணுக்கம்தான் பக்குவம். இறைவனை உணரக்கூடிய பக்குவம், இறைவனை உணரக்கூடிய அறிவு தகுதி. அதாவது உணர்த்தியதை உணர்த்தியவாறே கொள்ளக்கூடிய பற்றி கொள்ளக்கூடிய அறிவு தகுதிதான் பக்குவம். உணர்த்தியதை உணர்த்தியவாறே நூற்றுக்கு நூறு விழுக்காடு, நூற்றுக்கு நூறு பங்கு அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உணர்த்தியதை உணர்த்தியவாறே உணரக்கூடிய அறிவு தகுதிதான் பக்குவம். இதை வைத்துக்கொண்டே நம்முடைய அறிவு தகுதியை எடை போட்டுக் கொள்ளலாம். சரி சார், நம்முடைய அறிவு நிலை எப்படி இருக்கிறது? உணர்த்திய ஆசிரியர் உணர்த்தியதை உணர்த்தியவாறே நம்மால் கொள்ள முடிகிறதா? கால்வாசியாவது, அரைக்கால்வாசியாவது, நூற்றிலே ஒரு பங்காவது பற்றி கொள்ள முடிகிறதா? எனவே பக்குவம் என்பது அவ்வளவு எளிதிலே வருவது அல்ல. நன்னூல்ல ஒரு சூத்திரமே இருக்கிறது, இலக்கண நன்னூலிலே, ஆசான் உரைத்தது அமைவர கொள்ளினும் கால் கூறு அல்லது பற்றலனாகும். கால்வாசி தான் பற்ற முடியுமா? எனவே இங்கே ஞான நெறியிலே ஆசிரியர் ஞானாசிரியர் உணர்த்தியதை உணர்த்தியவாறே கொள்ளக்கூடிய அறிவு நிலை வர வேண்டும். அதுதான் பக்குவம். இந்த பக்குவம் எங்கே உண்டாகிறது? ஆன்மாவினுடைய அறிவிலே. அறிவிலே நிகழ்வது பக்குவம். இந்த பக்குவம் வெளியே தெரியுமா? வெளியே தெரியுமா? இன்னொருவரால் கண்டுபிடிக்க முடியுமா? வெளியே தெரியாது. ஒரு ஆன்மாவினுடைய அறிவு பக்குவம் அடைந்திருக்கிறது என்பது புறத்திலே புலப்படாது. யாருக்கு தெரியும்? ஆமா, உயிருக்கு உயிராக இருக்கிற இறைவன் ஒருவனுக்குத்தான் தெரியும். உலகத்தார் யாருக்கும் தெரிய முடியாது. அதை திருவருள் பயன் ஆசிரியர் என்ன அழகாக சொல்லியிருக்கிறார். அகத்துறு நோய்க்கு உள்ளினரன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான். அதாவது ஒரு வீட்டின் உள்ளே ஒரு நோயாளி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவருடைய நோயினுடைய தன்மையை வீட்டுக்கு வெளியே உள்ளவர்கள் அறிய முடிவா அறிவார்களா? வீட்டிலே உடனிருப்பவர் தான் அந்த நோயினுடைய தன்மையை அறிந்து தீர்க்க முயல்வார்கள். அதே போல அகத்திலே, அதுவும் அகந்தான் இதுவும் அகந்தான், இந்த அகத்திலே இருக்கிற இந்த ஆன்மாவினுடைய ஆணவ மலத்தினுடைய நோயினுடைய தன்மையையும் அது நீங்கக்கூடிய நிலையையும் அறியக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். உள்ளுக்கு உள்ளாக இருக்கிற இறைவன் தான். எனவே இறைவன் அந்த பக்குவத்தை பார்த்தருளி இதுதான் தகுந்த தருணம். எதற்கு? ஞானத்தை உணர்த்துவதற்கு. ஆக மாணவருடைய தகுதி அறிந்துதான் ஆசிரியர் சொல்லித்தர வேண்டும், அப்போதுதான் ஏறும். தகுதி இல்லாதவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து என்ன பயன்? நேரம்தான் வீணாகும். எனவே ஆசிரியர், அவரை பேராசிரியர் இல்லையா இறைவன், அந்த ஞான தலைவனாகிய இறைவன் அந்த பக்குவத்தை பார்த்தருளி ஞானத்தை உணர்த்த வருகிறான். இறைவனே ஞானத்தை உணர்த்த வருகிறான். எனவே ஞானத்தை தருகின்றவர் இறைவன் ஒருவன்தான். ஏனைய உயிர்களால் ஞானத்தை தர முடியாது, மானிடரால் ஞானத்தை தர முடியாது. இறைவனை பற்றிய அறிவை இறைவன்தான் தர வேண்டும். எனவே இறைவன் அந்த பக்குவ ஆன்மாவுக்கு ஞானத்தை தர வருகிறான். இன்னொன்று சொல்லுவார்கள், பக்குவம் வராதவர்களுக்கு ஞானத்தை உணர்த்துவதும் குற்றம்.
பக்குவம் வராதவர்களுக்கு ஞானத்தை தருவதும் குற்றம், பக்குவம் வந்தவர்களுக்கு ஞானத்தை தராதிருப்பதும். அந்த குற்றத்துக்கு இறைவன் ஆளாவானா? எனவே அவன் அந்த ஞானத்தை தருவதற்கு, அவன் அதற்காகத்தானே எப்போதும் காத்திருக்கிறான். எப்போது இந்த உயிர் பக்குவம் அடையும் என்று காத்திருக்கிறான். பக்குவம் வந்த உடனே ஞானத்தை உணர்த்துகிறான். எனவே இறைவன் ஞானாசிரியனாக வருகிறான். ஞானாசிரியனாக வருவது சிவமே, சிவம்தான் ஞானாசிரியர். சரி, அவர் எப்படி ஞானாசிரியராக வருவார்? அடுத்த கேள்வி, அவர் எப்படி வருவார்? தன்னுடைய உண்மையான வடிவத்தோடு வருவாரா? யாருக்கு தன்னுடைய உண்மையான வடிவத்தோடு வருவார்? விஞ்ஞானகளுக்கா? பிரளயாகலருக்குத்தான். விஞ்ஞானகலருக்கு உள்நின்றே ஞானத்தை கொடுத்து விடுவான், அவ்வளவு பக்குவம் அவர்கள். பிரளயாகலருக்குத்தான் முன்னிலையிலே தன்னுடைய உண்மை வடிவத்திலே தோன்றி ஞானத்தை உணர்த்துவான். அவனுடைய உண்மையான வடிவம் என்ன? இறைவனுக்கு இறைவன் கொள்ளுகிற உண்மையான வடிவம் இல்ல, நெற்றி கண், நீலகண்டம், நான்கு தோல், பாம்பு, பிறை, இவற்றையெல்லாம் உடைய கோலம்தான் அவனுடைய உண்மை வடிவம். அந்த வடிவத்திலே நம் முன்னாலே எதிரே வந்தால் எப்படி இருக்கும் நமக்கு? என்றால் நமக்கு ஒரு பழக்கம் இல்லாத ஒரு தோற்றம் இல்லையா? ஏன்னா நமக்கு அச்சம் இயல்பாக உண்டாவது இயற்கை. அச்சம் அணுக மாட்டோம் ஆசிரியரை, அஞ்சி ஓடுவோம். எனவே அதற்காகத்தான் இறைவன் தன்னுடைய உண்மையான வடிவத்திலே வரமாட்டான். சகலருக்கு தன்னுடைய உண்மை வடிவத்திலே வரமாட்டான். அப்படியானால் வேறு எந்த கோலத்திலே வருகிறான் என்றால், மானுடரை போல மானிட சட்டை தாங்கி வருகிறான். மானிட வடிவத்திலே வருகிறான். மானை காட்டி மானை பிடிப்பதை போல. மான் என்ன அர்த்தம்? மானை காட்டி மானை பிடித்தல் என்ன அர்த்தம்? மான் என்றால் விலங்குன்னு பொருள். பழகிய விலங்கை கொண்டு காட்டு விலங்கை பற்றுவது போல. இங்கே பழகிய விலங்கு பார்வை விலங்குபாங்க, அந்த பழகிய விலங்கு ஏது? மானிட வடிவம். எனவே அந்த வடிவத்திலே தன்னை காட்டிக்கொண்டு பக்குவமானாக்கர்களை தன்பாலே இருக்கிறான். பார்வையன மக்களை முன் பற்றி பிடித்தற்கம் போர்வையன காணா புவி.

0: என்று படித்திருக்கிறீர்களே, அணைந்தோர், அதாவது மலம் நீங்கிய தூய ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே இருப்பார்கள், ஜீவன் முத்தர்கள். அவர்கள் மலம் நீங்கிய சுத்த ஆன்மாக்கள். அந்த சுத்த ஆன்மா ஒருவரிடத்திலே இறைவன், அவர்களுடைய அறிவிலே இறைவன் தங்கி நின்று அவர்களை இடமாக கொண்டு, சுத்த ஆன்மாக்களை தனக்கு இடமாக கொண்டு இறைவன் ஞானத்தை உணர்த்துவான். இப்போது இந்த உலைக்களத்தில் நெருப்பிலே இரும்பை பழுக்க காய்ச்சுகிற போது அந்த இரும்பானது நெருப்பை சார்ந்து எப்படி ஆகிறது? நெருப்பாகவே மாறிவிடுகிறது. நெருப்பினுடைய தன்மையை அந்த இரும்பு பெறுகிறது. அந்த இப்பொழுது அந்த இரும்பு நெருப்பு செய்கிற தொழிலையெல்லாம் செய்யும். இந்த இரும்பு சுட்டி எரிக்கிறது. அது எதனுடைய செயல்? இரும்பினுடைய செயலா அல்லது இரும்பை சார்ந்த நெருப்பினுடைய செயலா? அது நெருப்பினுடைய செயல்தான். அதேபோல இந்த ஜீவன் முத்தர் ஞானத்தை உணர்த்துகிறார் என்றால் அந்த செயல் அவர் செயலா அல்லது அவரிடத்திலே இருந்து உணர்த்துகிற இறைவன் செயலா என்றால் அது இறைவனுடைய செயல். ஞானத்தை உணர்த்துவது இறைவனுடைய செயலை தவிர அந்த ஆன்மாவினுடைய செயல் அல்ல. எனவே இறைவன் சுத்த ஆன்மாவினிடத்திலே தங்கி நின்று அவரை இடமாக கொண்டு அவர் வழியாக ஞானத்தை உணர்த்துவான் என்பதுதான் ஞானாசிரியருடைய நிலை. இப்ப மாணிக்கவாசகர் அவருக்கு இறைவன் எந்த கோலத்துல வந்தான்? மந்தன கோலத்துல. மந்தன கோலத்துல வந்து ஆட்கொண்டான். இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். இறைவன் தன்னுடைய உண்மை வடிவத்திலே வந்தால் வந்து சில சொற்களிலே உபதேசித்து மறைந்து விடுவான், நெடுநேரம் இருக்க மாட்டான். இறைவன் காட்சி கொடுத்து ஞானத்தை உணர்த்தி மறைந்து விடுகிறான். இப்ப ஞான சம்பந்தருக்கு அப்படித்தானே? அதே போல மாணிக்கவாசருக்கும் அப்படித்தான், ஞானத்தை உணர்த்தி மறைந்து விடுகிறார். ஆனால் சகலராகிய ஆன்மாக்களுக்கு இறைவன் ஞானத்தை உணர்த்தி உடனே மறைந்துவிட்டால் அந்த ஞானத்தை உடனே விளங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் கூடவே இருந்து பல நாளும் ஆசிரியர் உடனிருந்து மாணவருக்கு ஏற்படுகிற ஐயங்களையெல்லாம் போக்கி தெளிவை கொடுக்க வேண்டும். எனவே சகலருக்கு ஆசிரியர் உடன் இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதனால்தான் இறைவன் இன்னொரு பக்குவ ஆன்மாவிடத்திலே இருந்து ஞானத்தை உணர்த்துகிறான் என்று சொல்லுகிறார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
0: மூன்றாம் நூற்பா, அங்கே முதல் நூலாகிய சிவஞான போதத்திலே மூன்றாம் நூற்பா மிக விரிவாக இருக்கிறது. உளது இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கமறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனவியினுள் ஆன்மா என்று அந்த மூன்றாவது நூற்பாவின் கருத்து சிவஞான போதத்திலே விரிவாக சொல்லப்பட்டது. ஆதலாலே இவர் சுருக்கிவிட்டார், அந்த மூன்று நாலு பாட்டில் முடித்து விட்டார் மூன்றாவது சூத்திரத்தை. இங்கே மூணு நாலு பாட்டு தான். அது சிவஞான போதத்திலே சுருக்கமாக இருந்தால் இவர் விரித்து சொல்லுவார், ஆசிரியர் விரிவாக சொன்னால் இவர் சுருக்கமாக என நான்கு பாடல்களிலே சுருக்கமாக. இந்த மூன்றாவது நூற்பா ஆன்மாவினுடைய உயிர் என்பது உண்டு, உயிர் என்பது ஒன்று உண்டு என்ற ஆன்மாவினுடைய இருப்பை, ஆன்மாவினுடைய உண்மையை சொல்லுகிற நூற்பா. இதுல அங்க ஏழு விதமான கருத்துக்களை மறுத்தார் சிவஞான போதத்துல. மூன்றாம் நூற்பாவில் ஏழு கருத்துக்களை மறுத்தார். ஆன்மா என்பது சூனியம் என்பவர்களை மறுத்தார். இந்த பருவுடம்பே ஆன்மா என்று கூறுகிறவர்களை மறுத்தார். மூன்றாவதாக ஐம்பொறிகளே ஆன்மா என்பவரை மறுத்தார். சூக்ம தேகமே ஆன்மா

0: என்பவர்களை மறுத்தார், பிராணவாயுவே ஆன்மா என்று கூறுகிறவர்களை மறுத்தார், பிரம்மமே ஆன்மா என்பவர்களை மறுத்தார், கருவிக்கூட்டங்களே ஆன்மா என்று சொல்லுகிற இந்த ஏழு பேரையும் மறுத்து ஆன்மா என்பது இவற்றுக்கெல்லாம் வேறாக உண்டு என்றார். அந்த ஏழிலே மூன்றை மட்டும் இவர் எடுத்துக் கொள்ளுகிறார். அதாவது உடம்பு ஆன்மா அன்று என்பது முதல் பாட்டுல, உடம்பு ஆன்மா அன்று இரண்டாவது பாட்டுல, இரண்டாவது பாட்டும் அதே கருத்து தான். இல்ல அதான் முதல் பாட்டு தான், முதல் பாட்டு சூனியவாதத்தை மறுப்பது, முதல் பாட்டு சூனியவாதத்தை மறுப்பது, இரண்டாவது பாட்டு தான் பரு உடம்பு ஆன்மா அல்ல என்று கூறுவது, அடுத்த பாட்டு ஐம்பொறி ஆன்மா அல்ல என்பது, அடுத்த கடைசி பாட்டு பிராணவாயு ஆன்மா அன்று என்பது. ஆக இந்த கருத்தெல்லாம் நடத்தணுமா உங்களுக்கு? நமக்கு நாள் இடையிடையே முக்கியமானதை மட்டும் பார்த்து கொண்டுதான் போக முடியும். இப்ப முதல் பாட்டை பாருங்க, மூன்றாம் சூத்திரத்துல உயிரெனப்படுவது இந்த உடலின் வேறு உளதாய், ஆன்மா என்பது சூனியம் இல்லாதது என்று கூறுகிறவர்கள் யாரு? புத்தர்கள். புத்தர்களுடைய சூனியவாதம் அதையெல்லாம் முன்னாலே சொல்லி இருக்கிறேன். புத்தர்கள் ஆன்மா என்பது சூனியம் என்பதற்கு அவர்கள் கூறுகிற பொருள் உள்ளதும் அன்று இல்லதும் அன்று, இன்னது என்று சொல்ல ஒண்ணாதது, அதுதான் சூனியம் என்பதற்கு அவர்கள் தருகிற பொருள். உள்ளதும் அன்று இல்லதும் அன்று, அவர்களை மறுத்து ஆன்மா உளது என்று இங்கே திட்டவட்டமாக கூறுகிறார். உடலின் வேறு உளதாய், உற்று செயிர் உறும் இச்சா ஞான செய்திகள் உடையதாய். செயிர்னா குற்றம், செயிர் என்றால் குற்றம். இந்த இடத்திலே எது குற்றம்? அறிவில் இருக்கிற குற்றம் ஆணவமலம். ஆணவமலம், ஆணவமலம் செயிர், செயிர் உரு இச்சா ஞான செய்திகள் உடையதாய். ஆணவமலத்தினாலே மறைக்கப்பட்ட இச்சை, ஞானம், அறிவு, செய்தி என்பது செயல், விளைவு, அறிவு, செயல்களை உடையதாகி இந்த மூன்று ஆற்றல்களையும் ஆன்மா உடையதாகி பயில் உறும் வினைகளை செய்யும், பயில் உறும்னா வினைகளை செய்யும், இன்ப துன்ப பலங்களும் நுகரும். அந்த வினையின் தாங்கள் செய்த வினைக்கு ஏற்ப இன்ப துன்பங்களாகிய பயனை அனுபவிக்கின்றன. பார்க்கில் துயிலோடும் அஞ்சு அவத்தைப்படும், இதுதான் ஆன்மாவினுடைய. ஆன்மா ஐந்து நிலைகளை அடையும். என்னென்ன நிலைகள்? விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேருறக்க நிலை, உயிர்ப்பு அடங்கிய நிலை என்ற ஐந்து நிலைகளை மாறி மாறி அடைகிறது. அதற்கு காரணம் என்ன? அந்த ஐந்து நிலைகள் மாறி மாறி வர காரணம் என்ன? ஒரு நிலையிலே இருந்தால் என்ன, விழித்துக் கொண்டே இருந்தால் என்ன நன்றா இருக்குமே, ஏன் இடையிடையே உறக்கம் வருகிறது என்றால், இந்த நமக்கு அமைந்து கொடுக்கப்பட்ட கருவிகள் மாயா கருவிகள், அவையெல்லாம் ஜடம்தானே, எனவே அவை செயல்படும் போது சோர்வடைகின்றன. ஜடப்பொருள்களுக்கு சோர்வு, எனவே இந்த நம்முடைய ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் இவையெல்லாம் சோர்வடைகிற போது அவை செயல்பட முடியாமல் ஒடுங்குகின்றன. அதனாலே இந்த நிலைகளை நாம் படிப்படியாக அடைகிறோம். விழிப்பு நிலையிலிருந்து படிப்படியாக அந்த கருவிகள் குறைய குறைய நமக்கு அறியாமை மேலும் மேலும் அதிகரிக்கும். கருவிகள் குறைய குறைய அறியாமை, கருவிகள் சேர சேர நமக்கு அறிவு விளங்குகிறது. எனவே உண்மை துரியாதீதம், துரியாதீதம் என்பதுதான் கேவல நிலை, அதுதான் கேவல நிலை துரியாதீதம். சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம், ஐந்தாவது நிலை துரியாதீதம். இதுதான் முழு அறியாமை நிலை. எல்லா கருவிகளும் நம்மை விட்டு நீங்கி இருக்கிற நிலை துரியாதீதம். அப்போது இந்த ஆன்மா ஆணவத்தோடு ஒன்றுபட்டு இருக்கிறது. அந்த மூலாதாரத்திலே ஆணவத்தோடு மட்டும் இருக்கிற அந்த கேவல நிலை, இது அன்றாடம் நமக்கு வருகிற கேவலம், நாள்தோறும் நமக்கு வருகிற கேவலம். இது நித்திய கேவலம். நாள்தோறும் நமக்கு இந்த அறியாமை வருகிறது, நித்திய கேவலம், ஒவ்வொரு நாளும். ஆனால் தொடக்கத்திலே ஆன்மாக்கள் எல்லாம் இருந்தனவே அந்த கேவல நிலை, அந்த இருள் நிலை, அது அனாதி கேவலம் எனப்படும். அது அனாதி கேவலம், நாள்தோறும் வருவது நித்திய கேவலம். எனவே இது இப்படி ஆன்மாவினுடைய அறிவானது ஒரு நிலையிலே நில்லாமல் கூடியும் குறைந்தும் விளங்கியும் விளங்காமலும் இப்படியெல்லாம் திரிவு அடைவது இயற்கை அல்ல, நமக்கு இயற்கை அன்று. இது நம்முடைய இயற்கையான நிலை அல்ல. எது இயற்கையான நிலை அல்ல? நமக்கு உடம்போடும் கருவிகளோடும் கூடி ஐந்து அவத்தைப்படுவது நமக்கு இயற்கை அன்று. அறிவுப் பொருளாகிய ஆன்மா என்றும் ஒரே நிலையான அறிவோடு இருப்பதுதான் அதற்கு இயற்கை. என்றும் மாறாத ஒரே நிலையான அறிவோடு இருப்பதுதான் ஆன்மாவுக்கு இயற்கை. அது எப்போது வருமென்றால், சிவத்தை சார்ந்து சிவத்தோடு ஒன்றுபட்டு இருக்கிற போதுதான் அந்த நிலை, இயற்கையான நிலையை நாம் பெறுவோம். நம்முடைய இயற்கையை, நம்முடைய இயற்கை நிலையை முத்தி நிலையிலே தான் அடைவோம். கட்டுநிலை என்பது செயற்கை ஆன்மாவுக்கு, முத்தி நிலை என்பது ஆன்மாவுக்கு இயற்கை. முத்தி நிலைதான் இயற்கை, கட்டுநிலை என்பது செயற்கை. எனவே இங்கே அடுத்த பாட்டுல பரு உடம்பு உயிராகாது, இது இந்த பரு உடம்புதான் உயிர் என்பவர்களை மறுப்பது. ஏனென்றால் அவர்கள் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அறிவு என்பது இந்த உடம்பிலேதானே நிகழ்கிறது, இந்த உடம்பிலேதான் உணர்வு இருக்கிறது, எனவே இந்த உடம்புதான் உயிர் என்று வாதிக்கிறவர்கள் அவர்களை எப்படி மறுக்கிறார்? உடலின் வேறு உயிர் ஏன்? அவர்கள் கேட்கிற கேள்வி, உடலுக்கு வேறாக உயிர் என்ற ஒன்றை ஏன் கொள்ள வேண்டும்? உடலின் வேறு உயிர் ஏன்? இந்த உடலன்றோ உணர்வது என்று கேட்கிறார். என்னில் என்று நீ கேட்டால் மறுக்கிற அவர்களுக்கு விடை கூறுகிறார். உடல் சவமான போது உடலினுக்கு உணர்வு உண்டோதான். அந்த உடல் பிணமாக கிடக்கிற போது எல்லா கருவிகளும் இருக்கத்தானே செய்கின்றன, என்ன குறைந்து விட்டது? அப்படியானால் ஏன் அறிவு நிகழவில்லை? விழித்திருக்கிற போது அறிவு உண்டாகிறது உடம்புல, பிணமாக கிடக்கிற போதும் அதே கருவிகள் தான் இருக்கின்றன, ஆனால் ஏன் அறிவு நிகழவில்லை என்று கேட்கிறார். உடலினுக்கு உணர்வு ஏன் இல்லை? அதற்கு அவர்கள் என்ன விடை கூறுகிறார்கள்? உடலினில் வாயு போனால் உணர்ச்சி இன்று உடலுக்கு, அது அவர்கள் சொல்லுகிற பதில். இந்த உடம்பிலிருந்து பிராணவாயு போய்விட்டது, அதனாலே உணர்ச்சி இல்லை என்று விடை சொன்னார். அப்படியா? அந்த வாதம் எப்படி சரியாகும்? அதாவது பிராணவாயு நீங்கினதனாலே அறிவு இல்லை என்கிறாய். சரி, பிராணவாயு இருக்கிற போது அறிவு இருக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய வாதப்படி பிராணவாயு இருந்தால் அறிவு இருக்க வேண்டும். இப்ப நீ உறங்குகிற காலத்துல பிராணவாயு ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது, இருக்கத்தானே செய்கிறது. அப்போது உன்னுடைய அறிவு எங்கே போயிற்று? அப்போது ஏன் அறிவு நிகழவில்லை உறக்கத்துல என்று கேட்கிறார் கடைசி வரியில். உடலினில் வாயு போகாத உறக்கத்தில் உணர்வது இன்றே என்று சொல்லி அவர்களை அதோட உட்கார வைத்து விட்டு அடுத்து ஐம்பொறிகளே உயிர் என்பவரை மறுக்கிறார். அறிவது ஐம்பொறியே என்னில் என்று நீ சொன்னால் உறக்கத்தில் அறியாவா, அந்த உறக்கத்திலேயும் அந்த ஐம்பொறிகள் இருக்கின்றனவே, ஏன் அறியவில்லை? உறக்கத்தின் அறியாவாகும். மேலும் இன்னொரு காரணம், அறிவதும் ஒன்று ஒன்றாக. அது ஆன்மா என்றால் எல்லாவற்றையும் அறிய வேண்டுமே, ஆனால் இந்த ஐம்பொறிகள் அறிவது எப்படி? ஒன்று ஒன்றாக, ஒவ்வொரு புலனாக. இப்ப கண் அறிந்ததை செவி அறியா, அதே போல செவி அறிந்ததை நாக்கோ வேறு இந்திரியமோ அறியாது, ஒன்று ஒன்றாகத்தானே அறியும். அதற்கு அவர்கள் சொல்லுகிற விடை அதுதான் அவர் அந்த அவற்றினுடைய இயல்பு. ஒன்று ஒன்றாக அறிவதுதான் ஐம்பொறிகளினுடைய இயல்பு. ஒன்று ஒன்றாய் அறியுமென்னில் அறிவுகள், இன்னொன்னு மறுக்கிறார், அறிவுகள் அறிவுகள்னா இங்கே ஐம்பொறிகள், அறிவுகள் ஐம்பொறிகள் ஒன்றை ஒன்று அங்கு அறிந்திட. ஆன்மா என்றால் எல்லாவற்றையும் அறிய வேண்டும் அல்லவா? இங்கே இந்த ஐம்பொறிகள் உலகப் பொருளை அறியுமே தவிர தங்களை பற்றி அவை அறியா. இப்போ கண் பார்த்து அறியும் என்பதை அந்த கண் அறியுமா? கண் நான் பார்த்து அறிகிறேன், நான் இந்த பொருளை பார்க்கிறேன் என்ற அந்த அறிவு இந்த கருவிகளுக்கு இருக்கிறது, ஐம்பொறிகளுக்கு. புறப்பொருளை அறியுமே தவிர தங்களை பற்றி அவை அறிய மாட்டார். ஆனால் ஆன்மா அப்படி இல்லையே, நான் அறிகிறேன், உலகத்தை அறிகிறேன், நான் என்னை அறிகிறேன் என்று சொல்லுகிறோமே. ஆக நான் என்று சொல்லுகிற அந்த ஆன்மா எல்லாவற்றையும் அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். தன்னையும் அறிய வேண்டும், பிற பொருள்களையும் அறிய வேண்டும். ஆனால் இந்த ஐம்பொறிகள் அப்படியல்ல, உலகப் பொருளை அறியுமே தவிர தன்னை அவை அறியாது நிற்கும். அறிவுகள் ஒன்றை ஒன்று அறிந்திடா, ஐந்தையும் கொண்டு. ஆதலால் இந்த ஐந்து பொறிகளையும் வாயில்களாக கொண்டு அறிகின்ற ஒரு பொருள் தனியாக இருக்கிறது. நான் கண்டேன், நான் கேட்டேன், நான் உண்டேன், நான் உயிர்த்தேன், நான் உற்று அறிந்தேன் என்று இந்த ஐந்தையும் கொண்டு அறிந்து நான் என்று சொல்லுகிற ஒரு உயிர் தனியாக இருக்கிறது. அறிவது ஒன்று உண்டு, அகுது ஆன்மா. ஐம்பொறி அறிந்திடாது என்று அடுத்து கடைசி பாட்டிலே பிராணவாயு ஆன்மா என்பவர்களை மறுத்தது. அறிந்திடும் பிராணவாயு, பிராணவாயுவே அறிந்திடும், அடங்குதல் விடுதல் செய்தார். அடங்குதல் விடுதல் செய்தால்னா உள்ளே போய் வெளியே வந்து இப்படி இயங்குவதால் பிராணவாயு தான் அறிகிறார். அதை மறுக்கிறார் அடுத்த வரியிலே, அறிந்திடாது. நீ நினைப்பது போல அவை பிராணவாயு என்பது ஜடம்தானே, அறிவற்றது, அறிந்திடாது. உடல் உறக்கத்து அறிவின்மை, இது ஆசிரியர் சொல்லுகிற மறுப்பு. உடல் உறங்குகிற போது அந்த பிராணவாயு இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் உறக்கத்திலே அறிவு நிகழவில்லை. எனவே உடல் உறக்கத்து அறிவின்மையால் பிராணவாயு உயிர் அல்ல. அதற்கு அவர்கள் கூறுகிற அமைதி கரணமின்மை. ஏன் உறக்கத்தில இந்த பிராணவாயு அறிய முடியவில்லை என்றால் கருவிகள் செயல்படாமல் ஓய்ந்து விட்டன. அதனால்தான் இந்த பிராணவாயு அறிய முடியவில்லை. காரணம் இன்மை என்று காரணம் காட்டுகிறார். அதையெல்லாம் பிரிச்சு பார்க்கணும். அறிவின்மை வரைக்கும் ஆசிரியர் சொன்ன விடை, காரணமின்மை என்பது அவர்கள் கூறுகிற மறுப்பு. அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் காரணமின்மை. அதற்கு அவர் ஆசிரியர் கூறுகிற பதில், ஆக உறக்கத்தில கருவிகள் இல்லாததனாலே பிராணவாயு அறிய முடியவில்லை என்று நீ சொல்லுகிறாய். இந்த கருவிகளுக்கெல்லாம் தலைவன் யாரு? உன்னுடைய கருத்துப்படி தலைவன் யார்? பிராணவாயு. பிராணவாயு தான் ஆன்மா என்று சொல்லுகிறாய். ஆதலால் பிராணவாயு தான் இந்த உடம்புக்கு தலைவன். அப்படியானால் தலைவனை இயங்கிக் கொண்டிருக்கிற போது அவனுக்கு கீழ்பட்ட கட்டுப்பட்ட கருவிகள் செயல்படாமல் ஒய்ந்திருக்க முடியுமா? எனவே இது எதை? ஆனால் பிராணவாயு ஓடிக்கொண்டிருக்கிற போதும் இந்த கருவிகள் செயல்படாமல் ஒடுங்கி கிடக்கின்றன. எனவே இது எதை காட்டுகிறது? பிராணவாயு தலைவன் இல்லை, தலைவன் இல்லை. அதான் சொல்லுகிறார், அறிந்திடும் முதலியாயின். பிராணவாயு தான் எல்லாவற்றையும் அறியக்கூடிய முதலின். என்ன முதன்மை? முதன்மை உடைய தலைவன். மூவர் முதலியும்பாங்க இல்லையா, மூவர் முதலி என்ன பொருள்? ஆமா, தலைமை. தலைமை அந்த மூவர் பெருமக்கள். அறிந்திடும் முதலியாயின் அது நிற்க, அது செயல்பட்டு நிற்கும் போது கரணம் போகா, கரணம் போகாமல் இருக்க வேண்டும், செயல்படாமல் இருக்க வேண்டும். ஆனால் கரணம் போய்விட்டனவே. எனவே அறிந்திடும் பிராணன் தன்னை அடக்கியும் விட்டும் ஆன்மா. ஆன்மா என்பது பிராணவாயுவுக்கு வேறாக இருந்து அந்த பிராணவாயுவையும் செலுத்தி அறிகின்றது. அதற்கு இந்த கருத்துக்கு நாலாவது சூத்திரத்துல தான் ஒரு நல்ல ஓமை, நல்ல ஓமை நாலாம் சூத்திரத்துல வரும். இப்ப நாலாம் சூத்திரம் அடுத்துதான் நான்காவது நூற்பா. இப்ப அந்த இந்த நாலாவது நூற்பாவிலே சொல்லப்படுவது அந்த கரணங்கள். ஐம்பொறிகளுக்கும் அந்த கரணங்களுக்கு என்ன வேறுபாடு தொழிலிலே? ஐம்பொறிகளுக்கும் அந்த கரணங்களுக்கும் என்ன வேறுபாடு? ஐம்பொறிகள் எவற்றை அறிகின்றன, அந்த கரணங்கள் எவற்றை அறிகின்றன? நாம் ரெண்டு வகையான அறிவு படுத்திருக்கிறோம் இல்லையா? ரெண்டு வகையான அறிவு. என்ன அறிவு? அதுக்கு என்ன அந்த கலை சொல்? என்ன பொது அறிவு, சிறப்பறிவு, நிர்விகற்பம்? அதை சொன்னால்தான் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்று பொருள். நிர்விகற்ப அறிவு, சவிகற்ப, அப்படின்னா தான் கேட்பவர்கள் மிரள்வார்கள். நிர்விகற்ப அறிவு, சவிகற்ப அறிவு, அதுக்கு மேல நிர்விகற்ப ஞானம், சவிகற்ப ஞானம். இந்த நிர்விகற்பமாகிய பொது அறிவுக்கு உதவுகின்ற கருவிதான் ஐம்பொறி. ஐம்பொறிகளாலே வருவது பொது உணர்வு தான். ஏதோ ஒன்று என்ற அளவிலே பொதுவாக அறிவதுதான் ஐம்பொறிகள். அது இன்னதுதான் என்று சிறப்பாக அறிவன இந்த அந்த கரணங்கள். அந்த இரண்டாவது பாட்டை பாருங்க. இரண்டாவது பாட்டுல, இரண்டாவது பாட்டில் 192 அந்த நான்கு கருவிகள், கருவியாம் மனமும் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கும் பெயரை சொன்னார். நான்கும் மருவி ஆன்மாவே என்ன வரும். இந்த நான்கு அந்த கரணங்களும் ஆன்மாவோடு மிக நெருங்கிய சம்பந்தம் உடையவை. ஆன்மாவே, இவை ஆன்மாவே என்று சொல்லும்படியாக அவ்வளவு ஒற்றுமைப்பட்டு இருக்கின்றன. இவைதான் ஆன்மா என்று சொல்லும்படியாக ஆன்மாவோடு நெருக்கம் உடையவை இந்த அந்த கரணங்கள். மருவி ஆன்மாவே என்ன வரும். ஆனால் இவை ஆன்மாவா என்றால் இல்லை. ஆனால் இவை ஆன்மா அல்ல. அதற்கு சொல்லுகிற ஓமை என்ன? தீபம் விளக்கொளி. கண்ணானது பொருள்களை காணுவதற்கு விளக்கு ஒளி காட்டுகிற உதவியை செய்கிறது. கண் பொருள்களை காணுவதற்கு விளக்கொளி உதவுகிறது இருளிலே. அதுபோல இந்த ஆணவ இருளிலே ஆன்மாவானது அறிவு விளங்குவதற்கு இந்த அந்த கரணங்கள் விளக்கை போல விளக்கொளி போல உதவி செய்கின்றன. தீபம் என தெரிந்து, எனவே இந்த அந்த கரணங்கள் தீபத்தை போல என்பதை அறிந்து அங்கு ஒருவி ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர் தமை உணர்ந்தோ. மிக உயர்ந்த பெரிய கருத்தை சொல்லுகிறார் இந்த இடத்திலேயே. அதாவது இந்த கருவிகள் நான் அல்ல, ஆனால் இப்போது எப்படி இருக்கிறோம், அந்த கருவிகளே நான் என்றுதானே இருக்கிறோம். அந்த கருவிகளே நான், அவற்றோடு அந்த அளவுக்கு ஒற்றுமைப்பட்டு இருக்கிறோம். கண் பார்க்கிறது நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறோம், கண் பார்க்கிறது. காது கேட்கிறது நான் கேட்டேன். எனவே அவற்றின் செயலையெல்லாம் நம் செயலாகத்தானே நாம் சொல்லுகிறோம். எனவே இந்த கட்டு நிலையில கருவிகளே நாம, அவற்றோடு அத்துவிதமாக ஒன்றுபட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கருவிகள் நான் அல்ல, இந்த கருவிகள் நான் அல்ல என்ற உண்மையை தெரிந்து, அந்த உண்மையை தெரிந்தால், இந்த கருவிகள் நான் அல்ல என்ற உண்மையை தெரிந்தால் என்ன உண்டாகும்? அதாவது இந்த கருவிகளுக்கு மேலானவன் நான், நான் சித்துப்பொருள், இந்த கருவிகள் அறிவற்ற ஜடப்பொருள், நான் இவற்றுக்கு மேலானவன், நான் தான் இவற்றை இயக்குகிறேன் என்ற உண்மையான அறிவு வருமானால் நமக்கு இந்த சிற்றறிவு போய்விடும். இப்போது இருக்கிற சிற்றறிவு நீங்கிவிடும். அப்போது நமக்கு இயற்கையாக இருக்கிற வியாபக அறிவு, விரிந்த அறிவு உண்டாகும். கருவிகளினுடைய தொடர்பு நீங்கினால், கருவிகள் இருக்கிற வரை அவை நம்முடைய அறிவை கட்டுப்படுத்தி நிற்கின்றன. இந்த உடம்பும் உடம்பில் உள்ள கருவிகளும் நம்முடைய வியாபக அறிவை விளங்க ஒட்டாமல் தடுத்து சிற்றறிவை உண்டாக்குகின்றன. ஆனால் இவற்றை வேறாக கண்டால் விரிந்த அறிவு நமக்கு வந்துவிடும். இப்போ அந்த யோகிகள் எல்லாம் எப்படி அந்த எல்லாவற்றையும் அறிகிறார்கள்? யோகிகள் அந்த ஆணவ மலத்திலிருந்து சிறிது நீங்கி அவர்கள் அந்த விரிந்த அறிவை பெற்றுவிடுகிறார்கள். அதனாலே முக்காலத்தையும் அவர்கள் உணர்ந்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். அது வியாபக அறிவு. அது போன்ற அறிவை பெற முடியும் கருவிகளின் தொடர்பு நீங்கினார். அந்த நிலையிலே, அந்த எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு நிலை வந்தவுடனே அந்த ஆன்மா என்ன நினைக்கிறது? நான் தான் உண்மையிலே பெரியவன், நான் தான் பிரம்மம், நான் தான் கடவுள், நான் தான் கடவுள், நான் தான் பிரம்மம் என்ற ஒரு செருக்கு உண்டாகிறது. அப்படி எல்லாவற்றையும் அறியக்கூடிய தன்மையை பெற்று அந்த அறிவு எனக்கு உரியது, நான் தான் இந்த அறிவை உடையவன் என்று எண்ணி செருக்கு கொள்ளுகிற அறிவுதான் பசு ஞானம். அதுதான் பசு ஞானம். பசு ஞானம் என்பது விரிந்த அறிவுதான். ஆனாலும் ஆணவ மலம் நீங்காத நிலை. ஆணவ மலத்தினுடைய வாசனை இன்னும் முழுதுமாக நீங்கவில்லை. அந்த ஆணவ மல வாசனைதான் நான் என்ற அந்த முனைப்பை கொடுக்கிறது. இந்த நிலையிலும், இந்த வியாபக அறிவை பெற்ற இந்த காலத்திலும் அந்த ஆன்மாவுக்கு உடனிருந்து அந்த வியாபக அறிவை தருவது எது என்றால் அது இறைவனுடைய திருவருள்தான். அதை தெரிந்து கொள்ளாமல் இந்த ஆன்மா நானே பெரிய பொருள், நானே அறிகிறேன், நான் எல்லாவற்றையும் அறிகிறேன், என்னாலே எல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு நினைப்பு வருகிறதே, அதுதான் பசு ஞானம். இது ஆணவ மல வாசனையினால் உண்டாகும். பிறகு, இது ஒரு இடைப்பட்ட நிலை, இதுவே முடிவான நிலை அல்ல. பிறகு ஞானாசிரியருடைய உபதேசத்தினாலே அது திருவருள்தான் நாம் நம்மை இந்த நிலையிலும் நம்மை வழிகாட்டுகிறது, நம்மை செலுத்துகிறது. எனவே இது என்னுடைய செயல் அல்ல, இது திருவருள் செயல். எனவே எனக்கு என்று சுதந்திரமான அறிவு இல்லை, எனக்கு என்று சுதந்திரமான செயல் இல்லை என்ற உண்மையை கடைசியாக அந்த ஆன்மா உணர்ந்து, எல்லாம் இறைவனுடைய அருளே என்று அவன் வழிபட்டு நிற்கிற நிலைதான், அவன் ஆண்டான் நான் அடிமை என்ற உணர்வோடு இருக்கிற நிலையிலேதான் அந்த அதுதான் மூன்றாவது நிலையாகிய பதிஞானத்தை பெற்ற நிலை. பதிஞானம், பதிஞானம் என்றால் இறைவனுடைய பதியாகிய சிவத்தினுடைய ஞானம். எனவே மூன்று ஞானங்கள் சைவத்தில் சொல்லப்படுகின்றன. முதலாவது ஞானம் எது? பாசஞானம். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். பாசஞானம் என்பது நம்முடைய ஐம்பொறி முதலிய கருவிகளை கொண்டு உலகத்தை அறிகிற அறிவு, உலக அறிவு பாசஞானம், உலக அறிவு. பசுஞானம் என்பது கருவிகளை நீங்கி தன்னை அறிந்த அறிவு, தன்னை அறிந்த அறிவு. ஆனால் தன்னையே தலைவனாக மதிக்கின்ற அறிவு, செருக்கோடு கூடிய அறிவு, அது பசுஞானம். பசுத்துவம் நீங்காத நிலை. பசுத்துவம் என்றால் ஆணவமலம். பசுத்துவம் என்ற சொல்லுக்கு ஆணவமலம் என்ற பொருள். அந்த பசுத்துவம் நீங்காத நிலையில ஏற்படுகிற அறிவாதலாலே இது பசுஞானம் எனப்படுகிறது. இந்த பசுஞானமும் குறைபாடு உடைய அறிவுதான். அந்த பசுஞானம் வருகிற போது பாசஞானம் நீங்கிவிட்டது. ஆக இந்த அறிவெல்லாம் ஒவ்வொன்றாக கழிய வேண்டும். பாசஞானம் எப்போது கழியும் என்றால் பசுஞானத்தை பெறுகிறது. இந்த பசுஞானமும் நீங்க வேண்டும், கழிய வேண்டும். எப்போது என்றால் அந்த பதிஞானம் உண்டாகிற போது இந்த பசுஞானம் தானாக நீங்கிவிடும். பிறகு அந்த பதிஞானமும் போய்விடுமா என்றால் அதுதான் முடிவான ஞானம். அது எப்போதும் நீங்காமல் அதுதான் சிவத்தை காட்டுகிற ஞானம், பதிஞானம். ஆக இறைவனை பாசஞானத்தாலோ பசுஞானத்தாலோ பார்க்க முடியாது. பரம்பொருளை அவனுடைய பதிஞானத்தாலேதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது இது கடைசி வரியில் அமைத்திருக்கிறார். ஒருவி தீபம் என தெரிந்து அங்கு ஒருவி, இந்த கருவிகளையெல்லாம் நீக்கி ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர் தம்மை உணர்ந்தோர் தரும் இது பசுஞானம். பின் சிவஞானம் தனக்கு மேலாம், அதுதான் முடிவான மேலான ஞானம். பிறகு அடுத்த பாட்டுல அந்த கர்ணங்களை செலுத்துகிற எழுத்துக்கள் இவைவை என்று காட்டுகிறார். அந்த ஓம் என்ற ஒலியிலே இருக்கிற ஐந்து எழுத்துக்கள் அகர உகர மகர ஆ ஊ இம் விந்து நாதம் என்ற ஐந்து, அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்ற ஐந்து எழுத்து சூக்கும ஐந்தெழுத்து எனப்படும். இவை சூக்கும ஐந்தெழுத்து. இந்த ஐந்தும் கூடுகிற போது உண்டாகிற எழுத்து தான் என்னது? ஓம் என்பது. ஆ ஊ இம் விந்து நாதம் என்ற ஐந்தும் சேர்ந்த ஒலிதான் ஓம் என்பது. அதை பிரணவம் என்பார்கள். பிரணவம் ஓங்காரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த ஓம் என்பது ஐந்து எழுத்துக்களும் சேர்ந்த நிலை, அதற்கு சமட்டி என்ற பெயர். சமட்டினா தொகுதியாக இருக்கிற நிலை, ஐந்து எழுத்துக்களும், அதுதான் ஓம் என்ற ஓம். வியட்டி, வியட்டி பிரணவம்னா அந்த ஐந்து எழுத்துக்களாக விரிந்து நிற்கிற நிலை. பிறகு இந்த பல நிறைய செய்திகளையெல்லாம் சொல்லுகிறார். இவற்றை எந்த எழுத்து எந்த எழுத்து எந்த அந்த கரணத்தை செலுத்துகிறது அதை தெரிந்து கொள்ளணும். இல்லை, எழுத்து மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமா? அகரம் எதை செலுத்துகிறது? பாட்டில் 193 அவ்வுடன் உவ்வும் மவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் என்று இருக்கிறது அல்லவா? ஆவுடன் உவ்வும் மவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள், அதை அந்த வரிசையை கடைசியிலிருந்து கொள்ள வேண்டும். எதிர் நிரல் நிறை என்பார். அகங்காரம் புத்தி மனம், ஆக அகர அகரம் அகங்காரம், உகரம் புத்தி, மகரம் மனம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறகு விந்து நாதம், செவ்விய விந்து நாதம் சித்தமோடு உள்ளம். விந்து என்பது சித்தத்தை செலுத்துகிறது, நாதம் என்பது உள்ளம் என்பது புருடன், புருட தத்துவத்தை செலுத்துவது நாதம். இப்படி இந்த எழுத்துக்களால் செலுத்தப்படுகிற இந்த அந்த கரணங்களால் நமக்கு உலகத்தை பற்றிய உணர்வுகள், உலக நினைவுகள் இடைவிடாது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ஐம்பொறிகளும் அந்த கரணங்களும் சேர்ந்து உலகத்தை பற்றிய பொது அறிவையும் சிறப்பு அறிவையும் இடைவிடாமல் தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருக்கின்றன. அது எது போல என்றால், கடலிலே இடைவிடாமல் அலைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக தொடர்ந்து வருவதைப் போல இந்த நம்மிடத்திலே உலக நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நினைக்காமல் இருக்க முடிகிறதா நம்மாலே? ஏதாவது ஒரு நினைவு, அது நினைக்காத நேரமே இல்லை. எனவே உலகத்தை பற்றிய நினைவுகள் நம்மை இந்த விதத்திலே வந்து அடைகின்றன என்பதை கடைசி வரியிலே சொல்லி, உணர்வு உதித்து ஒடுங்குமாறு எது போல என்றால் பவ்வமும் திரையும் போலும். பவ்வம் என்றால் கடல், கடலும் திரை என்றால் அலை, பவ்வமும் திரையும் போலும். பிறகு இந்த ஆன்மாவை பற்றி பிற சமயத்தார் கூறுகிற பல்வேறு கொள்கைகளையெல்லாம் எடுத்து மறுக்கிறார். நாம் வகுப்பிலே அவ்வப்போது இடையிடே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஆன்மாவை பற்றி பிற சமயத்தார் என்ன நினைக்கிறார்கள், என்ன கூறுகிறார்கள். இப்ப தார்க்கிகர் என்ன சொன்னார்கள் நினைவிருக்கா? தார்க்கிகர், அதாவது ஆன்மா என்பது அறிவற்ற பொருள், ஆன்மா என்பது அறிவற்ற பொருள், மனத்தோடு சேரும்போதுதான் ஆன்மா அறிவை பெறுகிறது என்பது தருக்க மதத்திலே கொள்கை. சமண மதத்திலே என்ன கருத்து? சமணர்கள் அதை மறுக்கிறார். ஆன்மா உடம்பு அளவிலே நிறைந்திருக்கும் என்கிறார்கள் சமணர்கள். இந்த உடம்பு முழுதும் ஆன்மா நிறைந்திருக்கும், அதை எப்படி மறுக்கிறார்? அப்படி என்றால் இந்த ஐந்து அவத்தை எப்படி நடக்கும், ஐந்து அவத்தை எப்படி உண்டாகும்? உடம்பு முழுதும் ஆன்மா குறைவின்றி நிறைந்திருந்தால் ஐந்து அவத்தை எப்படி நிகழும்? இன்னொரு கேள்வி, அப்படியானால் சின்ன உடம்புல சின்ன அறிவு இருக்க வேண்டும். ஆமா, அதான உடம்பு முழுதும் நிறைந்திருக்கும்னா உடம்பு அளவிலே இருக்கும் என்றால் அதான பொருள். என்னுடைய அறிவு என்ன ஆகுறது? சின்ன உடம்புல சின்ன அறிவு, பெரிய உடம்புல பேரறிவா? அது பொருத்தமாக இல்லையே. மேலும் ஒரு உறுப்பை குறைத்து விட்டால் அந்த அளவுக்கு உயிர் அறிவு குறைந்து விடுகிறதா? ஒரு கை போய்விட்டால் அறிவு குறைந்து விடுமா அந்த அளவுக்கு? எனவே உடம்பு முழுதும் நிறைந்திருப்பது என்பது பொருத்தமில்லை. என்று சொல்லி மறுக்கிறார். இது சமணருடைய கருத்து. பிறகு வைணவத்தில், வைணவ சமயத்தில் உயிர் என்பது அணு, அணு அளவு சிறியது என்பது வைணவ கோட்பாடு. அணு அளவாக இருக்கும் உயிர், அதை எப்படி மறுக்கிறார்? உயிர் அணு போல சிறியதாக இருந்தால் உடம்புல எத்தனையோ துவாரம் இருக்க, 9 துவாரங்கிறாங்க, ஏதாவது ஒரு வழியாகாது ஓடி விடாதா? எப்படி உடம்புல தங்கி இருக்கும் என்று கேட்கிறார். பிறகு மிகப்பெரிய பாரத்தையெல்லாம் இந்த அணு அணு அளவாகிய உயிர் எப்படி தாங்குகிற, தலையில பெரிய பாரத்தை வைத்தால் இந்த உயிர் எப்படி தாங்குகிறது என்று கூறி மறுக்கின்றார். அப்படியானால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது ஆன்மாவை பற்றி? இப்படியெல்லாம் மறுத்தால் சைவ சித்தாந்தம் ஆன்மாவை பற்றி என்ன சொல்லுகிறது? இவ்வளவு படித்து விட்டீர்கள், அதாவது அந்த பாட்டு, அந்த ஒரு பாட்டு நேரம் இருக்க, நேரம் ஆச்சு. இந்த ஒரே ஒரு பாட்டுல அசித்து அருங்கிற பாட்டு தொடக்கம், அசித்து அரு எத்தனாவது பாட்டு? 100. அதுதான் உயிரை பற்றிய சைவ சித்தாந்தத்தின் நிலை. அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றாய். அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றாய். என்ன பொருள்? அசித்து அரு அவ்வியாபகம் என்பது இறைவன். அசித்து அரு என்பது இறைவன். இறைவன் இறைவனுடைய வியாபகத்தை போல வியாபக ஆன்மாவுக்கு இல்லை. ஆன்மா வியாபக பொருள் தான், ஆனால் இறைவனை போன்ற பெரு வியாபகம் ஆன்மாவுக்கு இல்லை. அடங்கிய வியாபகம். ஆன்மாவினுடைய வியாபகம் எப்படிப்பட்டது என்றால் இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற வியாபகம். அதற்கு என்ன சொல்லு? வியாபியம். எனவே இறைவனிடத்திலே வியாபியமாக இருப்பது. அடுத்த வரி பாருங்க, அது ஒரு முக்கியமான கருத்து. வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாய். வசித்திட வரும் வியாபி, அதாவது எந்த பொருளை சார்ந்தாலும் அதன் வசப்பட்டு விடும். எந்த பொருளை சார்ந்தாலும் அந்த பொருளின் வசப்பட்டு தன்னுடைய வியாபகத்தன்மையை இழந்து அதற்குள்ளே வியாபியமாக இருக்கும். இப்போ ஆன்மா இந்த உடம்பின் வசப்பட்டு நம்முடைய வியாபகத்தை இழந்து உடம்புக்குள்ளே நாம் வியாபியமாக இருக்கிறோம். ஆக நாம் எப்படிப்பட்டவர்கள்? வியாபியாக இருக்க வேண்டிய வியாபகம் உடைய நாம். நமக்கு கீழே இருப்பது மாயை, ஆனால் இப்போது நாம் மாயைக்கு உள்ளே கிடக்கிறோம். அதான் முன்பாட்ட வந்துடும், மாயால் தான் வயிற்றுள் மன்னி என்று முன்னாலே சொன்னார். ஆக மாயைக்குள்ளே ஆன்மா அடங்கியிருக்கிறது. இது செயற்கை, இது நமக்கு இயற்கை அல்ல. மாயை நமக்கு கீழ்பட்டது. பெரிய பொருள் சிவம், இறைவன். இறைவனுக்கு அடுத்த பெரிய பொருள் ஆன்மா. நமக்கு கீழேதான் பாசம், அறிவற்ற பாசம். ஆனால் நாம் பாசத்தினாலே, பாசத்தின் வசப்பட்டு நம்முடைய வியாபகத்தன்மையை இழந்து மறந்து அந்த பாசத்துக்கு அடிமையாகி அதற்கு உள்ளே அடங்கி இருக்கிறோம். அதை சொல்லுகிறார் வசித்திட. வசித்திடனா அந்த வசியம் செய்ய, அந்த நம்மை சார்ந்த பொருள் நம்மை வசியம் செய்ய அதன் வசப்பட்டு வரும் வியாபி. நம்முடைய உண்மை நிலை வியாபகமாக இருப்பது. வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாகி, நசித்திடா ஞான செய்தி அறிவும் செயலும் அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையதாகி பசு என நிற்கும் ஆன்மா. என்பதுதான் அடுத்த பாட்டிலே தொடங்குறாங்க. மாயைதன் மாயையின் வயிற்றுள் மண்ணின்னு வருது அடுத்த பாட்டுல. மாயையின் வயிற்றுள் மண்ணி, ஆக மாயையின் வயிற்றுள் மண்ணி வரும் செயல் ஞானம் இச்சை. பிறகு ஏயும் அக்கலாதி மூன்றால் ஏகதேசத்தின் எய்ந்து ஏகதேசமாக அறிவு விளங்கப் பெற்று ஆயும் முக்குணங்கள், அந்த தத்துவம் முதலிய முக்குணங்கள், அந்த கரணங்கள் ஆதி எல்லாம் இவையெல்லாம் காய பெத்தங்கள இவையெல்லாம் நமக்கு உடம்பாக அமைந்து நம்மை கட்டுப்படுத்தி நிற்கின்றன. காய பெத்தங்களாகி இவற்றோடு கலந்து உடன் நிற்கும் ஆன்மா என்று சொன்னார். சரி, நாளைக்கு பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருநீலகண்ட நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை திறமேற்கொண்டு தெரிந்தெழுத்து பதிகத்தை பாடியது இருக்குதே, அது கலைமணி வந்து ரொம்ப அருமையா அந்த எடுப்பாக பாடுவார். அந்த எடுப்பு அதுவும் அந்த பதிகத்தை பாடுகின்ற பொழுது ஒரு நினைவு வந்தது. ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக ஆச்சாலபுரத்திலே பாடிய பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற ஒரு அருமையான இதே திருவேந்தெழுத்து பதிகம் தான். இந்த பதிகத்தை அருளி செய்கின்ற பொழுது யார் கேட்க அருளி செய்தார் என்று சேக்கலார் பெருமான் சொல்றார். பின்னால படிக்க போனேன் ஞானசம்பந்தர்ல. வானமும் நிலனும் கேட்க மண்ணு பேர் அருள் செய்தார் என்று குறிக்கிறார். என்றால் நிறைவாக அவர் இந்த பதிகத்தை அருளி செய்து தாமும் வீடு பேர் அடையப் போகிறார். அதனால இந்த பதிகத்தை யாருக்கு சொன்னார்னு கேட்டால் ஆச்சாலபுரத்தில் இருக்கிற அல்லது பக்கத்தில் இருக்கிற நம்ம சிதம்பரம் தில்லைவாழ் மக்கள் அப்படிங்கிற மக்களுக்கு இல்ல, இந்திய பெருநாட்டு கூட இல்ல. வானமும் நிலனும் கேட்க மண்ணு பேர் அருள் செய்தார் என்று சேக்கிழா பெருமான் கூறுகிறார். காரணம் அந்த மந்திரம் எல்லா உயிர்களையும் இவ்வுலகத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும் உய்விக்க வல்லது என்ற ஒரு காரணம். இப்பொழுது நாம் திருநீலகண்ட நாயனாருடைய வரலாற்றை எண்ணுகிறோம். இந்த வரலாற்றை நீகின்ற பொழுது ஒரே ஒரு நினைவு நமக்கு, பெரிய புராணத்தை நல்ல ஆழமாக சற்று அகலமாகவும் படித்து வந்திருக்கின்ற பெருமக்கள், அதனால் நம்ம அந்த நிலைமையிலே இதையெல்லாம் எண்ணலாம். 63 நாயன்மாருடைய அந்த பெயர்களை மட்டுமே வைத்து எண்ணுவது, வேற எதுவும் இல்லை. நாயன்மாருடைய திருப்பெயர் என்று வைத்துக் கொண்டே எண்ணலாம். நம்ம சேர்க்கிறவர்கள் அப்படின்லாம் செய்யணும் அல்லவா, என்ன சும்மா கதை பேசிட்டு தான் இருக்கிறோம், இதையும் செய்யணும் அல்லவா. நாயன்மார்களின் திருப்பெயர்கள் எடுத்துக்கொண்டா அதே ஒரு பெரிய நீளமான ஒரு எண்ணத்தை எல்லாம் நமக்கு வழங்குறது. இப்ப எல்லாம் சொல்லலை, இப்ப ஒன்று திருநீலகண்டர் இப்ப இதை வைத்துக் கொள்வோம். இந்த பெயருடையவர் 2 நாயன்மார் இருக்கிறாங்க. இந்த ஒரே பெயருடையார் இருவராக இருப்பது இந்த ஒரு பெயர் தான் இல்லைங்களா. ஒரே பெயர் இரு அடியாருடைய பெயராக அமைந்திருப்பது திருநீலகண்டர். இப்ப முருகரோ உருதிரபசியோ வந்து ஆதிபத்தரோ ஞானசம்பந்தரோ நாவுக்கரசரோ கூட சொல்ற நம்பியாரோ இல்லைங்களா, அப்படி ஒரு ஆதலால் ஒரே பெயருடையவர் இரு அடியவர்களாக இருக்கிறார். ஆதலால் தான் நம்முடைய திருத்தொண்ட தொகையில ஒரு அரிய குறிப்பை தருகிறார். அரிய குறிப்பை தருகிறார் சாதி போத்துறார் அப்படி இப்படிலாம் மேம்போக்காக எண்ணி ஏதேன்னு சில சொன்னோம்னா நாம தான் இன்னும் பல பிறவி பிறக்கணும், நாம தான் இன்னும் பல பிறவி பிறக்கணும். அதனால இந்த 2 பேருக்கும் அவர் இனத்தை சொல்லுகிறார். யாரு, இந்த திருநீலகண்டருக்கு தான் இனத்தை சொல்லுகிறார். இவருக்கு திருநீலகண்ட குயவனார்க்கு அடியேன் என்று சொல்ற. இனி பின்னால வரப்போறார் திருநீலகண்டத்து பாணனார்க்கடியன் சொல்றார். இந்த பாணர் என்பதும் குயவர் என்பதும் இனம். இந்த மாதிரி இனம் சுட்டி வேற யாருக்காவது இருக்கா, இனம் குறித்து இவர் உள்ளே வந்து அவர் மரபு குறிப்பது பல எல்லாருக்கும் இருக்குது, கூடுமான வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. அந்த இனம் குறிக்கிறார் சேக்கலர். ஆனால் திருத்தொண்ட தொகை ரொம்ப சுருக்கமான நூல், ஒத்த வரியில ஒரு பெயர்ல ஒரு சிறு சொல்லல சொல்லிவிட்டு முடிச்சிடற இல்லீங்களா அவருக்கு. அதுல வந்து இனம் குறிக்கிறது என்பது அநேகமா நீங்க பின்னணியும் பார்க்கலாம். இப்ப நமக்கு எங்க நம்ம திருத்தொண்ட தொகை எடுத்து ஒரு தினம் பார்த்துட்டா நல்லது, ஆனா அப்ப பார்க்க முடியல, நேரம் இல்லை. திருத்தொண்ட தொகையில இனங்குறித்த அடியவர்களாக இந்த இரண்டு பேர், ஒரே பெயருடையவர் இந்த ரெண்டு பேர் தான். இதுல இனங்குறித்து பேசுவது இந்த ரெண்டு பேருக்கு தான், வேற யாருக்கா அது இனங்குறித்து பேசப்படுதோ? நீங்க இவர்ல சொல்லப்படுது பல்லவர்னு சொல்லப்படுது, பாண்டியன் சொல்லப்படுது, அரசர்களிலே இனம் குறிக்கப்படுகிறது. ஆமா, நின்றசிய நெடுமாறன் அடியார்க்கு மடியேன், காடவர்கும் கலர்ச்சிங்கன் அடியார்க்கு மடியேன், இதெல்லாம் பார்க்கும் போது பார்த்தா அரசர்களிலே இனம் குறிக்கப்படுகிறது. இவர் என்னார், இவர் என்னார், இவர் என்னார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் சாதாரண நம்போன்று இருக்கிற அடியவர்களிலே மக்களிலே ஏதேனும் இனம் குறித்து பேசப்படுதா? இந்த ஒன்று தவிர இங்கேதான் பேசப்படுகிறது. தென்னீல கண்டத்து குயவனார்க்கடியேன், திருநீலகண்ட பானர்க்கு மடியன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லுடைய நோக்கமே இனம் குறிப்பது கருத்தன்று, இரண்டு ஒரே பெயருடையவராக இருப்பதனால இவரை இப்படி அறிமுகப்படுத்துகிறார், அவரை அப்படி அறிமுகப்படுத்த ஒன்று அல்லாமல் இந்த இனம் குறித்ததுனால ஒரு தாழ்வு மனப்பான்மை இப்பதான் வந்துட்டு, தாழ்வோ உயர்வோ வந்துட்டு. அப்ப இனம் குறித்தா அது அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு கூட சொல்லுகிறேன் இனம் குறித்து ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், என்ன சொல்லுகிறோம் ஒன்னு யாரும் சும்மா தகுப்படி எடுத்துல இல்லைங்களா, வேணும் வேண்டாம் அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி போல அது போல வந்து இனம் குறித்த பத்தி யாரும் அந்த காலத்துல ஒன்னும் அதிகமா சொல்லல. தில்லைவாழ் அந்த நரதம் அடியாருக்கு மடியேன், தில்லைவாழ் அந்த நரதம் அடியாருக்கு மடியேன், அங்க வந்த இனம் குறித்தான் சொல்லப்படுது. ஏன்னா அவர்களுக்கு பெயரே தில்லைவாழ் அந்த நரதம் அப்படி. அதனால் இந்த இனம் குறித்து பேசியது மிகச் சிலருக்கு என்றாலும் அதை நாம் வேறுபாடு அறிவதற்காக வேண்டி, வேறு நோக்கம் அல்ல, உள்நோக்கம் எதுவும் இல்லை. வேறுபாடு தெரியணும். குயவர்ல ஒரு தென்னிலகண்டர், பானனார்ல ஒரு தென்னிலகண்டர், இவர் செய்த தொண்டு அவர் செய்த தொண்டு என்றெல்லாம் நாம் பிரித்து பாகுபாடு தெரியும் என்பதற்காக இந்த மாதிரி இனம் குறித்தே தவிர வேறல்ல என்பதை நாம் நினைவு கொள்றோம். அந்த வகையில ரொம்ப அருமையா திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று ரொம்ப அருமையா ஒரு தொடரை நம்முடைய சுந்தரமூர் சுவாமியில் அருளுகிறார். இந்த வரிதான் அவருடைய முதல் தொடக்கமே. இதுக்கு முன்ன இருந்தது பெருமானுடைய வாக்கு, தில்லைவாழந்தனும் அடியாருக்கு மடி என்பது திருத்தொண்ட தொகையாயினும் அந்த வரி யாருடையது? திருவாரூர் இருக்கிற பெருமானுடையது. ஏன்னா அடி எடுத்து கொடுத்துட்டார். அதனால திருத்தொண்ட தொகையில இருந்து ஒரு அடியினுடைய இரண்டாவது பகுதியாயிருந்தாலும் சுந்தரர் வாக்கு இங்குதான் ஆரம்பிக்குது. ஆகவே திருநீல கண்டத்து குயவனாருக்கு அடியேன் என்பதுதான் உடைய முதல் தொடராக அமைகிறது. இது யார் சொன்னா தெரியுங்களா? இது வரலாறு எல்லாருக்கும் தெரியும். இது ரொம்ப ரொம்ப நுணுகி கவனிச்சு இதை வந்து பதிவு பண்ணது யாரு தெரியும்னா, நம்ம மீனாட்சிதரம் பிள்ளை தான், திருச்சிருப்பரம்பரம் மீனாட்சிதரம் பிள்ளை கவிஞர். பிள்ளைவாள்னு சொல்றது உண்டு அவரை பாருங்க. அவர் பிள்ளைவாள் உவேசாவுக்கு அயர்வாள்னு சொல்றது இல்லை. இப்ப ஆனா அந்த அயர்வாள் பிள்ளையனா யாருன்னு தெரியல, அந்த மரமும் தெரியாது, ரெண்டும் தெரியாது. இப்ப நம்ம ஐயர் பிள்ளைலாம் எவன் கண்டாங்க இப்பவா? அப்ப ஐயர்னு சொன்னா எத்தனையோ உலகத்துல லட்சம் லட்சம் ஐயர் இருந்தாலும் அயர்வாள்னா டாக்டர் உவேசா தான். பிள்ளைன்னு எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட மீனாட்சிதரம் பிள்ளையவர்கள் தான் என்று ஒரு மரபெல்லாம் வச்சிருந்தாங்க பிள்ளைவாள். அவர் தான் என்ன சொன்னார், இந்த திருத்தொண்ட தொகையில திருத்தொண்ட தொகையை பாடியது யார் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சுந்தரர் தான் சொல்லுவோம். அவர் யாரோ பையனை கேட்டுப்பார், நாலஞ்சு பையனை கேட்டோன்னா எல்லாம் சுந்தரர். ஏய், திருத்தொண்ட தொகையை முழுமையாக அருளியவர் யார் அப்படி ரெண்டாம் தரம் கொஞ்சம் கேட்டார். என்ன சுவாமி, திருத்தொண்ட தொகையை முழுமையான சுந்தரர் தான், அதாரா முழுமையாக அருளியவர் யார் அப்படின்னு கேட்கிறேன். முழுமையாக திருத்தொண்ட தொகை தில்லைவாழ்ந்து கடைசி வரைக்கும் அவர் தான் பாடினது, முழுமையாக தான். என்ன நோக்கம், திருத்தொண்ட தொகையில பதினோரு பாட்டம் அவர் என்றாலும் தில்லைவாழ்ந்தனதும் அடியாருக்கு மடியேங்கிறது இவருடையது அல்ல, பெருமானுடையது. அதற்காக ரொம்ப நுணுக்கமா, எனவே இந்த பாடல் இந்த பதியம் வந்து திருத்தொண்ட தொகையில முக்காலே மூணு வீசமும் அவர் தான் பாடினது, ஒரு வீசம் பெருமான் பாடினதுப்பா என் நினைவுக்காக பிள்ளை சேர்க்கிறார். பிள்ளை தமிழ்ல ரொம்ப அருமையா இதெல்லாம் சொல்லுகிறார். அது பெரியவர் அவல்லவா. அவரை பற்றி இப்ப நினைக்கிறது, திருச்சியில தமிழ்ச்சங்கம் ஒண்ணு இருக்கு, அந்த தமிழ்ச்சங்கத்துல பெரியசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார் நல்ல வித. அவர் ஆண்டுதோறும் அவருடைய நினைவாக ஒரு நாள் விழா வைத்து அதன் நினைவாக சிலருக்கு ஒரு பொற்கழி கொடுத்து பாராட்டிட்டு வர்றார். அதனால அவர் ஏதோ மீனாட்சி திருமலை திருச்சி, அதுதான் அவர் திருச்சிரப்புறம் மீனாட்சி திருமலைன்னு சொன்னது திருச்சி தான் அவர். அதனால அவருடைய பெயர் அங்கே நிலவி கொண்டிருக்கு. அது ஓரளவு ஒரு ஆண்டுக்கு ஒரு நாளாவது நினைக்கிறோம். அது நம்முடைய பிரபந்த வகையில பிரபந்தங்கள் என்று சொன்ன, அதாவது இப்ப உலா கலம்பகம் பிள்ளைத்தமிழ் என்று இப்படி இந்த கோவில பாடினதுல கடைசியாக நமக்கு இருப்பவர் பிள்ளைவாள் தான். ரொம்ப அழகா பாடியும், அதாவது பழைய மரபு கெடாமல். நீங்க ஏறத்தாழ ஒரு பிள்ளைத்தமிழ் படித்தால் பல்வேறு புராண வரலாறுகள் தெரியும், பல்வேறு சைவ சித்தாந்த கருத்துக்கள் தெரியும், பல்வேறு இலக்கண குறிப்புகள் தெரியும். அப்படி பல்துறையாக இப்ப பாலியான்னு கேட்கலாம், பாடுறாங்க, நாங்க சொல்ற ரெண்டு மூணு இருக்கா, தாட்டு இருக்கும், அது பாட்டுக்கு தான் இருக்கும். இவையெல்லாம் இருக்குமா? ஒரு நூல்னு சொன்ன ஒரு பக்கத்துல பார்த்தா சித்தாந்த கருத்துக்கள், இன்னொரு பக்கம் இலக்கண கருத்துக்கள், இன்னொரு பக்கம் வரலாற்று குறிப்புகள், இன்னொன்னு சில சொல்நயம் உடையவை, இப்படி எல்லாம் பல்திறமாக எண்ண வேண்டிய பிரபந்தங்கள் என்று சொன்னால் எங்க நான் எங்க இல்ல மீனாட்சி தர்மருடன் நிறைவு பெற்று விட்டது. இதெல்லாம் முடிச்சிட்டோம். இனி தோண்டி செய்யால் செய்யட்டும், செய்ய வேணாங்கிறது அர்த்தம் இல்ல. இப்பொழுது இருக்கிற அவங்க தான் கடைசியா. அவ்வளவு அருமையாக சீகாழி கோவை என்ன, அந்த லால்குடிக்கு லால்குடி திருப்பெருந்துரை பெருந்திருப்பிராட்டி பிள்ளைத்தமிழ் கொட்டீர்கள், அப்புறம் செகுலார் பிள்ளைத்தமிழ்ல அழகு, இப்படி எல்லாம் செய்திருக்கிறார். எனவே அவர் தான் இந்த நுணுக்கத்தை நாம் என்ன வேண்டும் என்பதற்காக. ஆமா, யார் பாடியதுன்னா சுந்தரர் பாடியதுதான், ஆனா முழுமையாக பாடியது அவரா என்றால் அப்பதான் நமக்கு இந்த முழுமையாக சொல்லும் போது தான் கொஞ்சம் மீண்டும் நமக்கு ஒரு எண்ணம் விடுகிறது. அது என்னன்னா முதல் அடி அவருடைய அடி எடுத்துக் கொடுத்தது. இப்படி பார்க்கும் போது உலகளாமனும் தோதற்கரியவன் யார் பாடியது என்று போனால் என்ன பண்ணணும், அங்கேயும் முக்காலிய மூணு வீசத்துக்கு மேலையும் வீசத்துல பாடினது சுவாமி, ஆனா அந்த உலகளாங்கிற தொடர் பெருமானது. ஆகவே பிறருடைய சொத்தை நம்மளுதுன்னு ஆக்கப்படாது பார்த்தீங்களா. இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போயல, இயல்பாகவே ஒரு நெறி, பிறருடைய யாருடைய சொத்தோ யாருக்கு யாருக்குரியதோ அவருடையதுன்னு சொல்லக்கூட கூடாதா, சொல்லக்கூட கூடாதா, அப்படி எல்லாம் நமக்கு பெரியவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். எனவே திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்ற அருமையில நாம் உள்ளே நுழைகிறோம்.

கடல்கள் வாட்டி வழிபடும் நலத்தின் மிக்கார். இது அருமையா. முதல்ல அவருடைய எந்த ஊர் என்ன குலம் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். வேதிய தில்லை மூதூர். தில்லையை சொல்லுகின்ற பொழுது அது மூதூர், மிக பழமையான. அப்படி இந்த தில்லை மூதூர்ங்கிறதே திருவாசகத்தில் ஒரு ஒரு ஒரு தொடக்கம் இருக்குது. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனம் ஆகி என்று தில்லை மூதூர் ஆடிய திருவடி என்றே அந்த தொடங்குகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். அது தில்லை மூதூர் என்ற ரொம்ப அருமையான வழக்கம். வேதிய தில்லை மூதூர். தில்லையை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் பழமை எப்படி சொல்லப்படுகிறதோ அது போல அதில் வாழ்கின்ற இந்த அந்தனரையும் சொல்லப்படுகிறது. உடனே மேட்டு குடிமக்கள் நம்ம நம்ம புத்தி இந்த 20 ஆண்டு நிலைமையை விட்டுட்டு மேல போகணும் அல்லவா. என் சும்மா அடிக்கடி 20 ஆண்டு வச்சுக்கிறது இந்த புத்தி வேணாங்கிறலாம். ஏன் என்று கேட்டா ஞானசமுந்தர் தேவாரம்

என்று அறிமுகப்படுத்துகிறார். கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார். யாரு? தில்லைவாழ்வந்தனர். அவர் வாழ்த்தில்லையினர், அவர் வாழ்த்தில்லையினர். தேவாரம் முன்னால போயிருக்குது. ஆதலால் இங்க என்ன, வேதியர் தில்லை மூதூர் என்று அறிமுகப்படுத்தினார். அறிமுகம் மிக அற்புதமான அறிமுகம். திருவாசக தொடர் முன்னே சென்ற ஞானசம்பந்தருடைய வாக்கு, அந்த காலத்தில் வாழ்ந்த பெருமக்களுடைய அந்த அந்த நிலைகள் என போனதும் பார்க்கும் தில்லை வாழ்ந்தனர் யார் என்பதை ரொம்ப அழகாக சித்தரித்திருக்கிறது. ஆதலால் அந்த தொடரோடு ஆரம்பிக்கிறார். வேதியர் தில்லை மூதூர், இவரெல்லாம் வாடுகின்ற தில்லையாகிய பழம்பதி. வேட்கோவர் குலத்து வந்தார். வேட்கோவர் அருமையான தமிழ் சொல். வேட்கோ இப்ப இளங்கோ அப்படிங்கிறோம். இளங்கோ தெரியும், வேட்கோ தெரியாது. அது பெரியவனம் தான் தெரியணும், என்ன பண்றது. இளங்கோ தெரியும், எத்தனை பேர் பேர் வச்சிருக்கிறோம். ஆனா வேட்கோ இங்க வேள், வேள்னா மண் என்று பொருள். இந்த மண்ணின் தலைவன் என்று சொல்றோம். நாமெல்லாம் கூட மண்ணின் மைந்தர் தான். நாம மண்ணின் மைந்தரே தவிர மண்ணின் தலைவன் அல்ல. ஆனா இவர்கள் தான் மண்ணின் தலைவர். அது என்ன தலைவன் ஏன் எப்படி சார் சொல்லுதுன்னாரு. ஆமா, நீங்க எவன் ஆட்சியாக இருந்தாலும் சரி, கரிகால் பெருவளத்தானுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, மண்ணின் தலைவன் யார்னர், இவங்க தான். அது என்னது நீங்க எப்படி சொல்றீங்க. அது காரணம் பற்றியது, காரணம் பற்றியது. குயவர்கள் எதோடு எடுத்து ஆளுவார் தொடர்புடையவர்கள், இந்த மண்ணோடு தொடர்புடையவர்கள். அதை ஆளுகுவார்லாம். என்ன ஆளுனார், தாம் எடுத்துக்கொண்ட மண்ணிற்கு தலைவர். ஏன் எடுத்து வச்சுட்டாங்கன்னா, நீங்க அவங்க அந்த மண்ணு என்ன வந்து நீங்க கலையமா போடாதீங்க, என்ன கூஜாவா போடுங்க என்று கேட்டுக்க முடியுமா? என்ன வந்து சின்ன சின்ன அகலா கார்த்திகை விளக்கா போடாதீங்க, என்ன பெரிய இதா போடுங்கன்னு கேட்டுக்க முடியுமா? ஆகவே இந்த மண்ணின் தலைவராக இருப்பதனுடைய காரணம், அந்த மண்ணை எடுத்து வைத்துக் கொண்டு எதுவானாலும் செய்வார்கள். சின்னதா பெரிதா இதுவா கலைவா என்ன சொல்வார். அதுக்காக வேட்கோவர்னு பேர். குயவர் என்பதற்கு அல்லவா அவங்களுடைய தொழில் என்ன, வேட்கோவர்.

அப்படிப்பட்ட அந்த குலம். ஆனாலும் என்ன எப்படி இருப்பார்னார், அருமையா சொன்னார், மாதோரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே. நாமெல்லாம் ஆண்டவனை நோக்கிறோம், ஆண்டவன் யாரை நோக்கிறான், அம்மாவை நோக்கிறான். ஏனென்றால் தான் நடனம் செய்கின்ற பொழுது தன்னுடைய அந்த கூட்டமாக கூறிய பார்வை யார் கண்ணது, அம்மா அம்மையை பார்த்தே ஆடுகிறான். அது ஏன், அம்மாவும் வேற யாரும் பார்க்க மாட்டாங்க, அவரை தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு உள்ள என்ன சார், இப்படி என்ன உடன்படிக்கை, என்ன சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் அதான் சைவந்தான். ஏன் பெருமான் ஆடுகிறான் என்று சொன்னா, ஏன் ஆடுவதற்கே என்ன காரணம், என்ன ஆடுவதற்கு காரணம் என்றால், இந்த ஆட்டமே நம்ம ஆட்டத்துக்காக தான். நாம படைக்க கொஞ்ச காலத்துல இருக்க, கொஞ்ச காலத்துல நன்மை அனுபவிக்க, தீமை அனுபவிக்க, அப்புறம் இறக்க, மீண்டும் பிறக்க, இப்படியாக பிறந்து பிறந்து ஒரு காலநிலையில வீடு பெறன்னு சொன்னா, இந்த ஆட்டம் முழுமையாக ஆடி அந்த வீடு பெயர் பெறன் என்பதன் அவன் ஒன்றுக்காகத்தான் அவன் ஆடுவதெல்லாம். அதனால அவன் ஆடுவது வேற யாருக்கோ இல்ல, உயிரளாய நம்பொருட்டு. சரி, உயிரளாய நம்பொருட்டு ஆடுகின்றவன் யாரை நோக்கி ஆடுகிறான், அம்மையை, தன்னுடைய அம்மையை நோக்கி ஆடுகிறான். ஏன், அது செய்வது தான் தான். நினைப்பதெல்லாம் திருவுளம் கொள்வதெல்லாம் பெருமான். அந்த திருவுளக் கருத்தை செயற்படுகின்ற பொழுது சக்தி, சக்தினா அஞ்சரையம் கட்டிக்கிட்ட புடவை கட்டிக்கிறோமா, இல்ல இறைவன் நினைக்கின்ற பொழுது சிவமாகிறான், அது செயற்பாடாக அருளிப்பாடாக வருகின்ற பொழுது அம்மையாகிறான். அதனாலே இவன் நினைப்பதையெல்லாம் யார் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்ன அந்த அம்மையாக இருந்து நிறைவேற்றப்படுகிறது. அதனால் இவன் ஆடுகிற நோக்கமெல்லாம் யாரையே நோக்கி, அம்மையை நோக்கி. சரி, அந்த அம்மா ஏன் பாக்குறாங்கன்னாரு, நான் செய்யும் செயலெல்லாம் பெருமானி உன்னுடைய அருட்குறிப்பல்லவா என்று அந்த பெருமாட்டி இவரை நோக்க, இவர் அவரை நோக்க சொல்வதெல்லாம் இந்த இரண்டும் நம்மை நோக்கியது, நம்மை நோக்கியது. வேற மாதிரிலாம் அர்த்தம் பண்ணப்படாது. ஏன் அவர் ஆம்மையே பார்த்துக்கிட்டு நடனம் பாடுறார் என்றெல்லாம் என்றால், இறைவனுடைய செயல்கள் அத்துணையும் உயிர்களின் பொருட்டே, ஒரே எல்லா செயல்களும் அவன் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எல்லாமும் இறைவனுடைய செயல் அத்துணையும் உயிர்களின் பொருட்டே. நமக்காகத்தான் ஒரு கால் வேணா அவனுடைய செயல் சிலவற்றில் நமக்கு என்னதுக்குன்னு தெரியாம நமக்கு இருக்கலாம், பல செய்தி தெரியாது, நமக்கு என்ன தெரிய போகுது ஒண்ணும் இல்லை. ஆனால் அவன் செய்வது என்னமோ அவனுக்காகத்தான். அதனால் தான்

பெருமானி நீ ஆடுகிற அந்த விளையாட்டினால்தான் ஆன்மாக்கள் அப்பப்போ பொழுதும் மேல மேல பெருகி பெருகி அந்த உயர்ந்து கொண்டே போகின்றது என்று சொல்ற. அது கொஞ்ச நஞ்சமல்ல, அழகிலா விளையாட்டினர் அவர் கம்பர். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலுங்கிற அந்த பாடலே அவன் அவள் அது வேணும் அவிமூ வேணுமையின் என்ற பாட சூத்திரத்தை ஒட்டியதுன்னு சொன்ன. சுஞ்ஞானபோதம் முதல் சூத்திரத்தை ஒட்டியதுன்னு சொன்ன. மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம் பலத்தே, தன்னுடைய அந்த அருள் சக்தியை நோக்கியே ஆடிக்கொண்டிருக்கிறான். எங்கே ஆடிக்கொண்டிருக்கிறான்? மண்ணு சிற்றம்பலத்தே நிலை பெற்றிருக்க முடியாத அந்த அவையில, பேரம்பலத்தில் அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற பெருமான். ஆதியும் முடிவும் எல்லாம் அற்புத தனி கூத்து. பெருமான் நினைக்கின்ற பொழுது அந்த கூத்து என்னையாம இருக்க முடியாது. ஏன்னா தில்லையில என்ன சொன்னா அவன் கூத்தன் அந்த ஆடுகின்ற அமைப்பு தான். அதனால அந்த கூத்து எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப அழகா சேர்க்கலார். ஆதியும் முடிவும் எல்லாம் அற்புத தனி கூத்து. இது எப்படி உரை செய்யணும்னா பொழிப்புற எழுதும் போது ஒரு மாதிரி எழுதிடும் இல்லவா, விளை விளக்கி சொல்லும் போது வேற மாதிரி தான் நம்ம பிரிச்சு படிச்சுக்கணும். எப்படி இப்ப பொழிப்புற எழுதுனா முதலும் முடிவும் இல்லாததாக இருக்கிற அற்புதமான ஒப்பற்ற கூத்து என்று ஒரு எழுதிவிடும். பொழிப்புற அப்படிதான், வேற என்ன பண்றது அப்படிதான் எழுதலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணும், ஆதியும் முடிவும் இல்லா கூத்து. அந்த ஆதியும் முடிவும் இல்லாங்கிறத கூத்தோட சேர்த்தோம், அப்படிப்பட்ட கூத்து. அது மட்டுமா அற்புத கூத்து, அது மட்டுமா தனி கூத்து. அப்படி பிரிச்சுக்கணும். பிரிச்சாதான் அந்த கூத்தினுடைய திறமெல்லாம் விளங்கும். சேக்கலாருடைய திருவுள்ளம் அதுதான். அப்ப அந்த மாதிரி அந்த எந்த மாதிரி சுவாமி இந்த கூத்து எப்ப தொடங்கியது எப்போ முடியும்னர், ஆதியும் அந்தம் இல்லா கூத்து. இதுக்கு முதலியது முடிவேதுப்பா அண்ணன். ஏன்னாரு, நீ முதலும் முடிவும் இல்லாம இந்த ஆன்மாக்கள் பிறந்து வளர்ந்துகிட்டே இருக்குது, பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே இறந்துகிட்டு இருக்கு. அதனால நீ என்னைக்கு ஓயறியோ அன்னைக்குதான் அவன் ஓயினும். நீ போதி ஓயறதா இல்ல, அதனால அவனும் ஓயறதா இல்ல. ஆதியும் அந்தமும் இல்லா, அந்த முதலும் முடிவில்லாத கூத்தான். இப்படி முதல் முடிவு இல்லாம வரையறை இல்லாம ஆடிட்டு இருந்தா சுவாமி அது எப்படி ஆட முடியும்னார், அதுதான் அற்புதம்.

0: அற்புதம். நீய நான மற்ற உயிரினங்கள் ஆடிச்சுன்னா இந்த வேலை இது வரைக்கும் இல்லை, 48 மணி நேரம் சைக்கிள் ஓடுறது, சாதனை படைத்தார், உலகத்தையே சைக்கிள் சுற்றி வந்தார், சாதனை படைத்தார் என்று இருக்குது. இன்ன யாரும் எப்பவுமே 24 நேரம் ஆடிட்டு இருக்கான் சாதனை படைத்தார்னு ஒருத்தன் வரல. வரும் வரும், 24 மணி நேரமும் ஆடுவார் சாதனை, உலக சாதனை என்று வந்தால் வரும். இந்த 24 மணி நேரம் ஒரு கால் 48 மணி நேரம் வரலாம். ஆதியும் அந்தவும் இல்லா குத்துன எங்க பெருமான் தான், எந்த சாதனையும் முடியாது, எவன் தான் ஆடுவான், அது பெருமான் செய்யும். அதனால ஆதியும் முடிவும் இல்லா கூத்து, அந்த கூத்து எப்படி இருக்கும்னாரு, அற்புத கூத்து, அற்புத கூத்து. ஏன்னாரு, அந்த கூத்தினுடைய தன்மையெல்லாம் ஒவ்வொரு அணுவு அசைவதும் இந்த உயிரலுக்காகத்தான், உயிரலுக்காகத்தான். சித்தாந்தம் ரொம்ப அருமையா விளக்குச்சு, சைவத்தாந்தம். அவன் ஆடும்போது நீங்க எப்படி ஆடுவீங்கன்னு கேட்டா, நீங்க மாற்றி மாற்றி தான் ஆடுவீங்க, எங்க பெருமான் ஒரே மாதிரி தான் ஆடிட்டு, இப்படி வந்து அது நெருப்பு இருந்ததுன்னா அந்த நெருப்பு அது வச்சுக்கிட்டே தான் ஆடுவானே தவிர, அது ஒருத்தருடைய மாத்துறதோ போறதோ, அது கை மாத்துறதெல்லாம் கிடையாது. இந்த கையில உடுக்கு அடிச்சான்னா அடிச்சுக்கிட்டே இருப்பானே தவிர அதை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அடிக்க மாட்டான். இப்ப கூட நம்ம பூஜை பண்ணும்போது நேரியா பூஜை பண்ணி பல ஆண்டுகள் பழக்கம் இருந்தா தான் நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மணி அடித்து கொண்டே வந்து நம்ம இதெல்லாம் செய்யலாம். இங்க இது பண்ணும்போது இது நின்றுடும், மணி என்ன இது ஆடிச்சுன்னு வச்சுங்க, இது நின்றுடும், சிவ சிவ, ஏன் அவ்வளவுதான் பழக்கம்னு அர்த்தம், புத்தடியாருன்னு அர்த்தம். அதனால இது பாட்டுக்கு அடிக்குது எல்லாம் செய்யுது அப்படின்னு சொன்னா, இது கொஞ்சமே ஓயாதுன்னு சொன்னா பழக்கத்தினால வருது. அது மாதிரி பெருமான் கேட்டா ஒரு பக்கத்துல நெருப்புனா நெருப்பு தான், இன்னொரு பக்கத்துல உடுக்கனா உடுக்கதான், இன்னொரு பக்கத்துல இப்படி இருந்து சொன்ன சொன்னதுதான், இன்னொரு கை எப்படி காட்டினது காட்டினதுதான், ஒரு காலம் மாத்துறதும் இல்ல, ஒரே கால் தான். ஆன கால் ஆடிட்டே இருக்கணும், ஆடாத கால் ஊன்ன கால் ஊன்னிட்டே இருக்கணும். ஒரே ஒரு ஆள் புரட்சி பண்ணி மாத்தினார் திருவேறுபாணத்துல படிச்சுட்டது, ராசேகர பாண்டியன் ஒரு ஆள், அவன் தான் மதுரையில பெருமானி. அவன் கொஞ்சம் இந்த நாட்டியத்தை கத்துக்கிட்டான், கற்றதுனாலதான் அந்த தெரியுது, தொழில் தெரியுது. பெருமானி நாட்டணும், இந்த மாதிரி நாட்டியம் ஆடுறது லேசில் இல்லையே, எல்லா கருவிகரணங்களும் அதுக்கு இயந்து வேலை செய்யணுமே, நான் சாதாரணமா ஒரு அரை மணி நேரம் ஆடுறதுக்குள்ள எனக்கு கைகாலெல்லாம் ரொம்ப கண்டமா இருக்கு, நீ ஆதியும் முடிவும் இல்லாத கூத்துறது தெரியும் சுவாமி, அதனால நீ வேற ஒன்னும் மாத்திக்க வேணாம், காலை கொஞ்சம் மாத்திக்க, காலை கொஞ்சம் மாத்திக்க என்று வருந்தி கேட்டதுனால கால் மாறி ஆடிய படலம் என்று மதுரையில மட்டும் வச்சுக்கிட்டு. அது ஒரு ஆன்மா கேட்டதுனால செய்தார், இல்லைன்னா அவரு செய்ய மாத்தி, தான் மாத்திக்கல, கால் வலிக்குதுன்னு மாத்திக்கல, வரலாறு இல்ல. பின்ன ஒரு ஆன்மா ஐயோ உங்களுக்கு வலிக்குமே எப்படியாவது மாத்திக்கணும் என்று கேட்டதுனால அந்த விண்ணப்பத்துக்கு இறங்கி செய்தான். அதனாலதான் இது அற்புத கூத்து, அற்புதமான கூத்து. எல்லாரும் காசுக்குத்தான் ஆடுகிற ஆட்டம் இருக்கும், இது பிறருக்காக ஆடுகிற ஆட்டம். எல்லாரும் ஒரு காலையில தான் ஆடுவாங்க, இது எப்பவுமே ஆடும், எப்பவுமே ஆடும். எல்லாரும் அப்படி ஆடுகின்ற பொழுது உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சம் மாத்துவாங்க, எங்க பெருமான் மாற்றவே மாட்டான், மாற்றவே மாட்டான். இப்படிப்பட்ட அற்புத கூத்து, தனி கூத்து, தனி கூத்து என்ன, இது மாதிரி இன்னொரு ஆள் எவனாலும் ஆனதாக வரலாறு உண்டா, உங்க சிவபெருமானை போலவே இன்னொரு ஆள் ஆடிட்டே இருக்காரு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எங்க என்ன, இமாச்சலத்தில் இருக்கிறான், நேபாளத்தில் இருக்கிறான், அல்லது வந்து கன்னடாவில் இருக்கிறான்னு சொல்லுங்களேன். ஆனா இப்ப இல்ல சார், ஒரு ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னதா இருந்தான்னு சொல்லுங்களேன், கிடையாது. தனி கூத்து.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே திருவருட்பயனிலே 4 அதிகாரமாகிய அருளவிநிலை அதிகாரத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் பாடித்துள்ளது. முதல் 3 அதிகாரங்களிலே சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுகின்ற பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களை முறையே பதி முதுநிலை, உயிர் அவைநிலை, இருள் மலநிலை என்ற தலைப்புகளின் கீழ் விளக்கமாக எடுத்துரைத்தார் நூலாசிரியர் உமாவதி சிவாச்சாரிய சுவாமி. இந்த 4 அதிகாரத்திலே அருளது நிலை என்ற இந்த அதிகாரத்திலே இருள்மலம், போன அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இருள் மலத்தினாலே பிரிக்கப்பட்ட உயிர்களை அதனின்றும் விடுவித்து, முதலதிகாரத்தில் சொல்லப்பட்ட பதியோடு இணைக்கக்கூடிய இந்த திருவருளை பற்றி விளக்கமாக சொல்கின்றார். அதே முதல் குரட்பாவிலே அருள்தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் இன்றியமையாது வேண்டப்படும் பொருள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எந்த பொருள் வேண்டப்படுகிறதோ அதைவிட தலையாய பொருள் இருக்க முடியாது. எல்லா சந்தர்ப்பத்திலும் திருவருள் வேண்டப்படுவதால் திருவருளிலும் தலையாய பொருள் இருக்க முடியாது என்ற கருத்தை வலியுறுத்தினார். அடுத்த குரட்பாவிலே ஏன் அவ்வாறு திருவருளுக்கு தலைமை கொடுத்தோம் என்றால், வேறு எந்த பெயர்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் அது திருவருள் அருளினால்தான் உண்டு. திருவருள் துணை செய்தால்தான் எந்த பெயரும் கிடைக்கும். எந்த வினையும் எதையும் அறிவதற்கும் செய்வதற்கும் கதிரவன் ஒளி எங்கும் வியாபித்து நிற்பது போல, எந்த ஒரு அனுபவத்தை நாம் பெறுவதற்கும் அறிவதற்கும் திருவருள் துணை செய்ய வேண்டும். ஆகையினாலே திருவருளை விடவும் வேண்டப்படும் பொருள் வேறொன்றும் இல்லை என்று தெரிவித்தார். அதை சாதிக்கும் முகமாக திருவருள் உணர்த்தினாரின்றி உயிர் அறிந்து கொள்ள முடியாது என்பதை சாதிக்கும் முகமாக, உடம்பிற்கு அறிவு கிடையாதது சடம், ஆகவே உடம்பு ஒன்றையும் அறியாது, உயிரும் தானாகவே அறியாது என்று கூறி, ஆகவே திருவருள் துணை செய்யாவிட்டால் யார்தான் எதைத்தான் அறிய முடியும் என்று நிறுவினார். அடுத்த குரட்பாவிலே இவ்வளவு சிறந்த திருவருள் உயிரோடு ஒற்றித்து நிற்கவும், உயிர்களோ தம்மோடு திருப்பின்றி நிற்கின்ற திருவருளை அனுபவிக்க கருதாது, உலக விடயங்களையே அனுபவிக்க முயல்கின்றன என்ற இரங்கத்தக்க நிலையினை சொல்லி, இதையே வருகின்ற குரட்பாக்களிலும் துணைவனை அறியாத வழிப்போக்கன் போலவும், உயிரை அறியாத ஐம்புரிகள் போலவும், தரையை அறியாமலேயே திரிபவர்கள் போலவும், மலையில் இருந்து கொண்டே மலை வளத்தை கெடுத்தவர் போலவும், இன்னொரு என்ன பிறர் போலவும், உயிர்கள் எல்லாம் வெள்ளத்துக்குள் இருந்து கொண்டே நாவற்றி நீர் தாகத்தினாலே தவிக்கின்ற பேதமை போல, வெளியிலே இருந்து கொண்டே இருளில் இருப்பதாக கருதி இடர்படுகின்ற பேதமை போல, திருவருளை உணரும் உபாயங்களை நாடாமல் உலகப்பற்றிலே கிடந்து உழல்கின்றன என்று கூறிய ஆசிரியர், நீ பார்க்க இருக்கின்ற ஒன்பதாவது உரட்பாவிலே, ஆகவே இந்த உலகப்பற்றில் ஓடுகின்ற இந்த ஓட்டத்தை சற்றே நிறுத்தி இங்கே யாம் கூறுகின்ற உபதேசத்தை மனம் கொள்ள கேட்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு உபதேசத்தினை அருளி செய்கின்றார். அந்த குரட்பா இன்றைய சிந்தனைக்குரியது. பரப்பமைந்து கேண்மின் இது பார்க்கடன்மேற் பூஞ்சை கரப்பருந்த நாடும் கடன் என்று அருளுகின்றார். பரப்பமைந்து கேண்மின் என்றால் பரபரப்பை நிறுத்திக் கொண்டு கேண்மின் கேளுங்கள். அதாவது பல சிந்தனைகளிலே இருந்து கொண்டு ஒரு விஷயத்தை நாம் கேட்டோம் என்றால் அந்த விஷயம் நம்முடைய மனதிலே பதியாது. ஒருவருக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அவர் அதை செய்து முடிக்க வேண்டும் என்றால் நாம் சொன்ன அந்த விஷயம் அவருடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த நான் ஞாபகமாக வைத்து செய்வார். அப்படி இல்லாமல் அதை காதளவிலே கேட்டுக்கொண்டு சென்றார் என்றால் அந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பாரா என்பது சொல்ல முடியாது. ஆகையினாலே எல்லா விஷயங்களையும் விட மிக மேலான விஷயத்தை, அதாவது வேண்டப்படும் பொருள் எல்லாவற்றிலும் மேலான பொருளாகிய திருவருளை உணரும் முறைமையினை ஆசிரியர் இங்கே உபதேசிக்கின்றார். ஆகையினாலே பரபரப்பு சிறிதுமின்றி இந்த உபதேசத்தை கேளுங்கள் என்று தொடங்குகின்றார். பரப்பமைந்து கேள்மின் என்று சொல்லிவிட்டு கூறுகின்றார், இது பார்க்கலன் மேற் பூஞ்சை கரப்பருந்த நாடும் கடன். பார்க்கலன் என்றால் பால் இருக்கின்ற பாத்திரம். பூஞ்சை என்பது பூனைதான். பூனையை நூல்களிலே பூஞ்சை என்று சொல்வார்கள். பூனை எதன் மேல் இருக்கின்றது என்றால் பார்க்கலன் பால் இருக்கின்ற பாத்திரம் உரியில் கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். அந்த காலத்தில் அந்த பால் இருக்கின்ற உரியிலே மேலதான் பூனை இருக்கின்றது. அப்போ அந்த பூனைக்கு அந்த பாலை பருகுவது எளிது. அதில் பால் இருப்பதை அறிந்து அதை உரிய முறையில் பருக நினைத்தால் பருகலாம். ஆனால் அந்த பூனை என்ன நினைக்கின்றது, பால் இருக்கின்ற உரியின் மேல் இருந்து கொண்டே அந்த பாலை சாப்பிட கருதாமல் நினைக்காமல் கரப்பருந்த நாடும் கடன். கரப்பு என்பது என்ன என்றால் கரப்பான் பூச்சி. சுவற்றிலே கரப்பான் பூச்சி இருக்கின்றது. பார்க்கலன் மேல் இருக்கின்ற அந்த பூனையானது தான் இருக்கின்ற அந்த பாத்திரத்திலே பால் இருக்கின்றது. அதை எளிதாக கருதுவதை விட்டுவிட்டு தனக்கு தொலைவிலே இருக்கக்கூடிய சுவரிலே இருக்கக்கூடிய அந்த கரப்பான் பூச்சியை பிடிப்பதற்காக வேண்டி பார்க்கலின் பார்ப்பாத்திரத்திலிருந்து பால் உரியிலிருந்து சுவரை பார்க்க பாய்கின்றது. அது எப்படிப்பட்டது ஒரு தன்மை. இப்படிப்பட்ட தன்மைதான் இது என்று சொன்னார். இது என்றால் என்ன, போன குரட்பாக்கள் சொன்ன செய்தி. அதாவது திருவருள் பால் உரியின் மேல் இருக்கின்ற அந்த பூனையானது எளிதாக அந்த பாலை பருக கருதாமல் தனக்கு தொலைவிலே இருக்கக்கூடிய சுவரிலே செல்லக்கூடிய கரப்பான் பூச்சியை பற்றுவதற்கு முயற்சி செய்கின்றது. அதுபோன்ற தன்மைதான் இது என்று கூறினார்கள். இது என்பது என்ன என்றால், சென்ற குரட்பாக்கிலே தெரிவித்தார்களே, அதாவது வெள்ளத்துள் இருந்து கொண்டே தண்ணீரை பருகி தாகத்தை தணிக்க கருதாமல் சுத்தி வெள்ளம் தண்ணி பெருகி ஓடுது, அதுக்கு நடுவில் ஒரு இருந்து கொண்டு ஐயோ தாகமா இருக்கிறதே என்ன செய்ய என்று தெரியவில்லையே என்று சொல்வது போல, திருவருள் உள்ளும் இருக்கின்றது புறமும் இருக்கின்றது, ஆனால் அந்த திருவருளை உணர்வதற்கு இந்த உயிர்கள் கருதாமல் தமக்கு புறத்தே இருக்கக்கூடிய உலக பற்றுகளிலேயே அவை பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கின்றன. இந்த தன்மை இப்படி தன்னோடு ஒன்றாக கலந்திருக்கின்ற திருவருளை உயிர்கள் சிந்தித்து அனுபவிக்க கருதாமல், அந்த திருவருள் தரக்கூடிய பேரின்பத்தை அனுபவிக்க கருதாமல், உள்ளே இருக்கக்கூடிய அந்த அருளை பற்றிய சிந்தனை விட்டுவிட்டு புறத்தே அந்நியமாய் இருக்கக்கூடிய உலக விடயங்களிலேயே பற்றுகொண்டு உயிர்கள் உழந்து வருகின்ற இந்த தன்மை எப்படி உள்ளதென்றால், பால்கலன் மேல் இருக்கின்ற அந்த பால் இருக்கின்ற அந்த பாத்திரத்தின் மேல் இருக்கின்ற பூனையானது எளிதாக அந்த பாலை அருந்த கருதாமல், தொலைவிலே சுவரில் இருக்கின்ற கரப்பான் பூச்சியை பற்றுவதற்கு தாவுகின்ற அந்த செயல் போல உள்ளது என்று ஓமை மூலமாக கூறி ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். இதை பரபரப்பு இல்லாமல் கேட்க வேண்டும். நன்கு சிந்தித்து வேறு சிந்தனைகளை விட்டுவிட்டு ஒருவர் ஒரு கருத்தை கூறும்பொழுது நமக்கென்று நாம் வைத்திருக்கின்ற சிந்தனைகளை உடனடியாக எழுப்பாமல் அந்த கருத்தை அப்படியே வாங்கி அந்த கருத்தை சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ஆகனாலே அந்த பரபரப்பு இருந்ததென்றால் எதுவும் மனதிலே சென்று தங்காது, அந்த விஷயம் அப்படியே செவி வழியாக போய்விடும். அதனாலதான் மணிவாசக பெருமானம் சொல்லும் பொழுது வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வருக என்று சொன்னார்கள். அந்த வேகம், அந்த பரபரப்பு. அதை போல நம்முடைய ஞானசம்பந்த பெருமானம் சொல்லும் பொழுது ஒல்லையாரி உள்ளம் ஒன்றின் சொன்னார்கள். இந்த ஒல்லையாரி என்பது ஒல்லை என்பது என்ன, அந்த பரபரப்பு தான், வேகம் தான். அது இருந்தால் அதனால் நம்மால் இறை சிந்தனை அருட்சிந்தனை செய்ய முடியாது. ஆகவே முதலிலே நீங்க வேண்டியது பரபரப்பு. அந்த பரபரப்பை நீக்கிக் கொண்டு நாம் கூறுவதை மனம் பற்றி கேளுங்கள் என்று ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் உபதேசிக்கின்றார். அப்போ அந்த பூனையினுடைய செயல் எப்படிப்பட்டது? கரப்பான் பூச்சியை விட பால் தான் இனியது, நிறைய பருகலாம். ஒரு கரப்பான் பூச்சியை அது பற்றுவதனாலே அதனுடைய பசி ஒன்றும் பெரிதாக தீரப்போவதில்லை, மேலும் அது அற்பமானது. மேலும் அந்த அற்பமான கரப்பான் பூச்சியை பெருமுயற்சி செய்து உரியிலிருந்து தாவி சுவற்றில் போய் மோதி பிடிக்க வேண்டியது இருக்கு. பிடிக்காம விட்டுவிட்டால் இந்த பூனை அந்த சுவற்றில் மோதி கீழே விழுந்து சுவரில் முட்டியதுதான் பயன் என்று அதற்கு அது இழப்பாக முடியும். இல்ல சரியா போய் கரெக்டா பிடிச்சிட்டு அப்படின்னாலும் இந்த அற்ப பொருளை பிடிப்பதற்காக இவ்வளவு பிரயாசை செய்து அதை பிடித்ததனால்தான் என்ன சிறப்பு இருக்கின்றது. மேலும் எங்கிருந்து கொண்டாலும் தாவினா பரவாயில்ல, இனிய பால் இருக்கின்ற அந்த உரியிலிருந்து கொண்டு தாவி இந்த அற்ப சந்துவை பிடித்துதான் அது என்ன செய்ய போகின்றது. ஆனால் பூனை அப்படிப்பட்ட தன்மையோடு, அது அந்த பூனை அப்படி தாவதற்கு காரணம் என்ன சிந்திக்கவில்லை. பரபரப்பு, அந்த கரப்பான் பூஜையை பார்த்த உடனே அதுக்கு ஒரே பரபரப்பு, அதை பிடிக்கணும், அவ்வளவுதான், மற்ற எல்லாத்தையும் மறந்துவிட்டது. தான் எந்த இடத்துல இருக்கின்றோம், தனக்கு நெருக்கமாக எந்த பொருள் உள்ளது, அந்த பால் எவ்வளவு இனியது என்று அந்த சிந்தனைக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அது கொண்டிருக்கின்ற பரபரப்பு கரப்பான் பூச்சியை பற்றுவதற்கு தாவும்படி அதனை தூண்டுகின்றது. அதுபோல உலகப் பொருளிடத்திலே நாம் வைத்திருக்கின்ற அந்த பரபரப்பான பற்று இருக்கின்றதே, அது இப்ப உள்ளவர்கள் அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்கின்றார்கள், இது பரபரப்பான உலகம் சார் அப்படிங்கிற. ஆனால் அதை நம்மால் தான் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஏதாவது நல்ல செய்திகளை கேட்க வேண்டும் என்றால் ஒரு வரியில அப்படி சுருக்கமாக சொல்லிட்டு கொடுத்துருங்க, என்ன பரபரப்பான உலகம், அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அப்படி பரபரப்பாக என்னதான் செய்கின்றார்கள், அப்படி பரபரப்பாக எல்லாரும் எப்போதும் தொழில்பட்டுக் கொண்டே இருந்தால் தொழில் வளம் எவ்வளவு பெருகியிருக்க வேண்டும், இத்தனை பொழுதுபோக்கு சாதனங்கள் இன்றைய உலகத்திலே இருக்க முடியாது அப்படி பரபரப்பான உலகத்தில். ஆனால் மிக அதிகமாகவே கேளிக்கை சாதனங்கள் இருக்கின்றன, அவை இன்னும் பதவி பெருகிக் கொண்டிருக்கின்றன. ஆகையினாலே அதெல்லாம் வந்து ஆன்மீக விஷயங்களை உயர்ந்த விஷயங்களை கேட்பதற்கு ஆர்வம் இல்லை என்பதைத்தான் இன்னொரு மாதிரியாக பரபரப்பு என்று சொல்கின்றார்கள். ஆகையினாலே அந்த பரபரப்பை முதலில் கூடாது என்று நம்மளுக்கு ஆசிரியர் அறிவுறுத்துகின்றார். எதையும் சிந்தித்து கேட்டால் உண்மை விளங்கும் என்று சொல்லி மிக அருமையாக இந்த 9வது குரட்பாவிலே சொன்ன ஆசிரியர் இறுதி குரட்பாவிலே தெரிவிக்கின்றார், உயிரானது இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு இனி நாம் அருளை பற்றி சிந்தித்து அருளை சார்வோம், ஏன்னா அவனருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இன்னிரத்தன் இவன் நத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று அப்பர் பெருமான் சொன்னது போல, அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று மணிவாசல் பெருமான் சொன்னது போல, அவன் அருளின் துணையின்றி நம்மால் அவனை அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய பொறிகள் துணை செய்ய மாட்டா, கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோர். நம்முடைய அந்த கரணங்கள் துணை செய்ய மாட்டா, கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன். சித்தமும் செல்லா சேர்ச்சியோன் காண்க, இவையெல்லாம் திருவாசகம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், இது வந்து பெரிய புராணம். ஆகவே உணர்வதற்கும், மனதால் உணர்வதற்கும், வாக்குகளால் ஓதுவதற்கும் அரிய பொருள். அப்ப அவனை எப்படித்தான் அறிவது? அறியவன் சொல்லி முதலடியில சொல்லிட்டாரே, அந்த முதலடியோடு அந்த பாட்டை விட்டுவிடவில்லை. ஈச்சடியில எப்படி முடிக்கின்றார்? மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிலம்படி என்பது இறைவனுடைய திருவடி, இறைவி அதாவது உமையன்னையார். ஒரு பாகத்திலே, சிவபெருமானுக்கு ஒரு பாகத்திலே உமையன்னையார் இருக்கின்றார். அந்த பார்வதேவியாருடைய திருவடி சிலம்படிந்த திருவடி. பார்வதேவியா தான் அருள்சக்தி. அந்த அருளின் துணை கொண்டு அவனை அறிய முடியும். மனவாக்குகளால் உணர்ந்து ஓதுவதற்கு அடிவனாக அவன் இருந்தாலும் அவன் அருளாலே அவனை உணர முடியும் என்று எப்படி உணர முடியாது என்பதை முதலடியிலே கூறிய சேர்க்கிறார்கள். அப்படியானால் எப்படி உணர்வது என்பதை ஈற்றடியிலே தெரிவித்திருக்கின்றார்கள். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஆகையினாலே அந்த திருவருளை நாம் தாரமாக கொண்டால் சிவபெருமானை அறியலாம். ஆகையினாலே அந்த அருளை நாம் சார்வதற்கு என்ன வழியோ அந்த வழியை செய்ய வேண்டும். இது ஒரு வேலை இருக்கின்றது, அது மிகச்சிறந்த வேலை என்று நாம் அறிந்து கொண்டால், அப்போ அந்த வேலைக்கு நாம் சேர்வதற்கு என்ன தகுதி நம்மை நமக்கு நம்ம வந்து எந்த தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்திப்போம். என்ன படிப்பு படித்து என்ன சர்டிபிகேட் வாங்கினால் அந்த வேலையை சார முடியும் நினைப்போம். நேர போய் யாரும் இந்த வேலை சேர்ந்ததாம இதனை கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அங்க போவதற்கு முன்னாடியே இதை விசாரிப்போம், அதுக்குள்ள தகுதி என்ன, அது எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும், அதுல எவ்வளவு மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற வேண்டும், வேறு ஏதாவது ட்ரைனிங் இருக்கிறதா, அதை எப்படி எடுக்க வேண்டும், இதெல்லாம் தான் உடனே கேட்ப முடிய நேரம் அந்த வேலை போய் கூட சொல்ல மாட்டோம். என்ன கொஞ்ச காலம் நாம் அனுபவிக்கக்கூடிய நிலையற்ற இந்த உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய சாதாரண பயன்களுக்கே நாம் வந்து இப்படி பயிற்சியை எடுத்துக்கொண்டுதான் போக வேண்டும் என்று இருந்தால், எதை பெற்றுவிட்டால் மேலே பெறுவதற்கு எதுவும் இல்லையோ அப்படிப்பட்ட மேலான சிவப்பேற்றினை பெற வேண்டும் என்றால், அதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளாமல் இருந்த நிலையிலேயே நாம் அதை பெற வேண்டும் என்று கருதுவது முறை என்று. ஆகையினாலே அதற்குரிய தகுதிகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதற்கு தகுந்த உபாயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் தீக்கை பெறுதல், சிவாலய தரிசனம் செய்தல், அங்கு ஆலயத்தில் தொண்டு செய்தல், திருமுறைகள் பாராயணம் செய்தல், சாத்திரங்களை பாடம் கேட்டல், சிந்தித்தல் போன்ற இப்படி சிவசிந்தனைகளை நாம் வளர்த்துக் கொண்டால்தான் அருட்சார்வுக்கு நமக்கு வழி கிடைக்கும், படிப்படியாக வழி கிடைக்கும். இதில் முன்னேறி நாம் வந்தோம் என்றால் சிவபெருமானுக்கு நன்றாக தெரியும் எப்போது இவருக்கு திருவருளை தந்து ஆட்கொள்வது என்று தெரியும். அப்போ பெரிய ஞானிகளை எல்லாம் ஆட்கொண்டது போல நம்மையும் ஆட்கொள்வதற்கு சிவபெருமான் எழுந்தருள்வார். ஆகவே அந்த முயற்சிகளை இன்று வரை மேற்கொள்ளாத உயிர்கள், சிவபெருமானுக்கு உடலால் செய்கின்ற வழிபாடாகிய சிவாலயத்தை பெருக்குதல், அதனை மெழுகுதல், திருநந்தவனத்திலே பூக்களை பறித்து எம்பெருமானுக்கு மாலைகளை தொடுத்தல், எம்பெருமானுக்கு தேவார திருமலைகளாலே தோத்திரங்களை சொல்லி வணங்குதல், அங்கே வருகின்ற சிவவேடம் தாங்கிய அடியார்களுக்கு வேண்டிய பணிகளை செய்தல் போன்ற இன்னொரென்ன சிவபுண்ணிய செயல்களை இதுநாள் வரையும் மேற்கொள்ளாத உயிரானது எனக்கு ஞானம் வேண்டும், வீடு வேறு வேண்டும் என்று அது பேசி வருமே என்றால், கருதி வருமே என்றால், அதற்கு வீடு வேறு மிகை என்று கூறினார். மிகைனா என்ன? அதனுடைய தகுதிக்கு அதிகம் அர்த்தம். சாதாரண கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ளாத ஒருவன் வந்து நான் வந்து கலெக்டர் ஆகணும், உடனடியாக ஆகணும், அல்லது கூடிய சீக்கிரத்தில் ஆகணும் அப்படின்னு அவன் சொன்னா பெரியவர் என்ன சொல்வார்கள்? உன்னுடைய தகுதிக்கு இது சரி என்று. அது அதாவது அவனை வந்து அங்க வந்து என்ன பண்ணல, டிஸ்கரேஜ் பண்றேன்னு சொல்றாங்களே, அவன் மனம் தளரும்படி சொல்லவில்லை. அதற்குரிய தகுதியை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கின்றார். அப்ப அதற்கு என்ன பண்ண வேண்டும்? அவன் அதற்குரிய அடிப்படை கல்வி தகுதியை முதலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் அதற்குரிய நுழைவுத் தேர்வுக்கு அவன் தயார் செய்ய வேண்டும். அதுக்கு என்னெல்லாமோ படிக்கணும், அதுக்கு பல படிமுறைகளிலே நுழைவுத் தேர்வு வைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் அவன் கடந்து வர வேண்டும். கடந்து வந்தால் அந்த தேர்வுகளிலே வாங்கிய மதிப்பெண் அடிப்படையிலே அவனுக்கு அந்த கலெக்டர் உத்தியோகம் கொடுக்க முடிந்தால் கொடுப்பார்கள். இப்படி அதுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்கு, குறிப்பிட்ட காலம் தான். அப்படி ஒரு கொஞ்ச காலம் மகிழ்ந்திருக்கக்கூடிய பதவிகளையும் செல்வங்களையும் பெறுவதற்கே நாம வந்து அதற்கு உரிய முயற்சிகளில் ஈடுபட்டால்தான் கிடைக்கும் என்று இருக்கும் பொழுது, அல்லாதவர்கள் அந்த பதவிக்கு போனா என்ன செய்ய முடியும்? அந்த பதவியை நிர்வாகம் செய்ய முடியாது. தேர்வு எதுக்காக வைத்திருக்கின்றார்கள்? அந்த பதவியை நிர்வாகம் செய்வதற்கு அவர்களுக்கு என்னென்ன அறிவுத்திறன் வேண்டுமோ செயல்திறன் வேண்டுமோ அதை வளர்க்கக்கூடிய வகையில் தானே தேர்வு வைத்திருக்கின்றார்கள். அதுபோல வீடு வேறு வேண்டும் என்று அடியன் கருதினால், வீடு வேறு என்பது என்ன? சிவசிந்தனையிலேயே சிவபெருமானோடு லயித்து சிவத்தையே அனுபவித்துக் கொண்டு மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிடுதல். அதான் சிவத்தையும் பெறுதல், மற்றவற்றையும் பெறுதல் இல்ல, சிவத்தை மட்டுமே பெற்று மற்றவற்றை விட்டால்தான் சிவத்தையே பெற முடியும். அதனாலதான் பேரு வீடுன்னு வீடு பேருன்னு வைத்தார்கள். வீடு முதல்ல இந்த பாசச்சார்பிலிருந்து விடுதலை, மும்மலங்களிலிருந்து நீக்கம் நீங்கினால்தான் அங்க வந்து சிவச்சார்பு கிடைக்கும். அதான் வீடு பேர்னு வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த முத்தி நிலையிலே அது நிலையாக இருக்கக்கூடிய நிலை, அது வந்து மாறக்கூடியதன்று. முத்தின்னா அப்புறம் மீட்சியே கிடையாது, லைத்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஆற்றலை நான் வைத்து பெறாமலே நானும் வீடு பேர வேண்டும் என்று கருதினால் அது என்னுடைய தகுதிக்கு பொருந்தாது, அது உனக்கு மிகையப்பா என்று சொன்னார். ஏன்னா இற்றை நாள் வரை நீ என்ன பண்ணல, திருவருளை சார்வதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. சிவாலய வழிபாடு, சிவசிந்தனை, திருமுறை பாராயணம், சாத்திர சிந்தனை, சிவ பூஜை எடுத்துக்கொண்டு வழிபடுதல், அப்புறம் அதே பூசையினை அகத்திலே உள்ளே ஏற்றக்கூடிய வல்லமையை பெறுதல், அந்த அகப்பூசையாகிய யோகத்தையும் நாம முற்றுவிச்சிட்டோம்னா புறத்தே சிவனை வழிபடுகின்றோம், உள்ளும் சிவனை வழிபடுகின்றோம். அதுக்கப்புறம் நான் சுவாமி நமக்கு முத்தி கொடுக்க வேண்டியதா சுவாமிக்கு வேற. அதுல அவர் வந்து என்ன பண்ண மாட்டார், தாமதிக்கவே மாட்டார். அவர் இன்னமா அடியனுக்கு முத்தி வழங்கவில்லை என்றால் அந்த தகுதி இல்லாதனால் வழங்கவில்லை. தகுதி வந்துவிட்டது என்று சுவாமி தான் முடிவு செய்யணும், நமக்கு தெரியாது. உடலுக்கு வருத நோயே எந்த அளவு இருக்கு டாக்டர் தான் முடிவு செய்யணும், நம்ம உடம்பு பத்தி நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பேரறிவுடைய சிவபெருமானுக்கு நம்மை பற்றி தெரியுமா, நம்ம பத்தி நமக்கு தெரியுமா? நாளைக்கு ஒரு காரியத்தை, ஒரு வேண்டாத காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னா அதை செய்வேன் இன்னைக்கு நானே எதிர்பார்த்திருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒன்று செய்வேன், நாளைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று செய்வேன். தரம் தாழ்ந்து விடுது. அப்படி ஒரு நிலையற்ற நிலையிலே உயிர்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த உயிர்களை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், இந்த உயிர்களை எப்படி நாம் வந்து வளர்க்க வேண்டும் என்பது அவருக்கு தான் தெரியும். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு பெற்றோர்களுக்கு தான் தெரியும். குழந்தை ரொம்ப அடம்புடிச்சுன்னா நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா அதுக்கு அதை பத்தி தெரியாது. அந்த மாதிரிதான் உயிர்கள் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த கைவளை என்று சொன்னாங்க. ஆகையினாலே அந்த திரோதான சக்தியாகிய உமையனாருக்கு தான் தெரியும். ஆகையினாலே அந்த தகுதிகளை நாம் இன்று வரை பெறாமல் இருந்து கொண்டு நம்மோடு எந்த பொருளோடு பழகாமல், நம்மளோடு கலந்திருக்கின்ற அந்த அருளோடு இன்று வரை பழகாமல், பழகுதெல்லாம் என்ன உள்ள அருள் இருக்கு என்பது தேவாரத்திருமலை ஓதினால் உணரலாம். நமக்கு திருவருள் நமக்கு பல உண்மைகளை உணர்த்தும், நம்மை வளர்க்கும். அது திருமலை பாராயணம் பண்ணுவதால் உணர முடியும், சிவாலய தரிசனம் பண்ணுவதால் உணர முடியும். நித்தியம் சிவாலய தரிசனம் பண்ண வேண்டும் அப்படின்னு வச்சா ஒரு தடை வந்தா திருவருளே அதை நீக்கும். அந்த மாதிரி குறிப்புகளாலே திருவருளை உணர முடியும். ஆன்மீகத்திலே பழகுவவர்களுக்கு அருளை அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றபடி அருள் தான் இருப்பதை காட்டிக் கொடுக்கும், உணர்த்தும். அதுதான் அருளோடு பழகி வருதல். அப்படிப்பட்ட பழக்கம் கூட அருளோடு வைத்துக் கொள்ளாதவர்கள், அப்படிப்பட்ட உயிர்கள் வீடு வேறு வேண்டும் என்று உடனடியாக விரும்பினால் அது மிகை அதிகப்படியான ஆசை. ஆகையினாலே திருவருளை சார வேண்டும் என்று இத்தனை பாடல்களை வலியுறுத்தினேனே, உடனடியாக திருவருளை சார்ந்துவிட முடியாது, அது படிப்படியாக சார வேண்டும், அதற்குரிய தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், வழிபாட்டினை செய்ய வேண்டும். புற வழிபாடு வந்துதான் அக வழிபாடு வர முடியும், அதை நம்ம மறந்துடக்கூடாது. நமக்கு ஆலயங்களை விட்டால் நமக்கு வேறு கதி கிடையாது. நமக்கா சாத்திரங்களை பார்த்தா சொல்லுது, சீவன் முத்தர்களுக்கு என்ன சொல்லுது, சதாகாலமும் சாத்திரம் படித்துக் கொண்டிருங்கள், சதாகாலமும் நீங்க சாத்திரங்களை சிந்தியுங்கள் அப்படின்னு கூட சொல்லல, அடியார்களை வழிபடுங்கள், ஆலயத்தை வழிபடுங்கள் சொல்லி மாலர நேயம் அழிந்து சாத்திரமே சொல்லுது அப்படி. மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணன தோளுமே, சீவன் முத்தர்களுக்கு யாருக்கு எது இலக்கோ எது லட்சியமோ அந்த முத்தியையே பெற்றுவிட்டவர்களுக்கு. ஆனா பெற்ற பிறகும் அவர்கள் இந்த உலகத்துல எவ்வளவு நாளைக்கு உடம்பு இருக்கணும்னு நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அவ்வளவு நாளைக்கு உடம்பு இருக்கும், அது வந்து முன்னாலே நீங்காது பின்னாலே நீங்காது, அந்த நாள் வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனா இவர்கள் உடம்புல இருக்கிற உயிர் சிவச்சார்பு கொண்டு விட்டது, ஆனா உடம்பு இருக்கின்றது. அப்படி உடம்போடு இருக்கும் வரை அவர்களே சிவாலய வழிபாடு செய்ய வேண்டும், அடியாரை பேண வேண்டும், போற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கெல்லாம் வந்து நாம் அந்த விடுதியை பெறவில்லை. அவர்கள் பெற்ற அந்த விடுதியை முக்கியம் நாம பெறவில்லை. நாம வந்து கட்டாயம் அதை செய்ய வேண்டும். ஆகவே உள்ளும் புறமும் அகமும் அகப்பூசை புறப்பூசை ரெண்டையும் முடித்து முற்றுவித்து முத்தி பெற்றவர்களே வந்து புற வழிபாடாகிய ஆலயத்தை விடக்கூடாது என்று சொன்னால் நாம எந்த அகவழிபாட்டிற்கு போய் ஆலயத்தை நாம விடத்தக்க நிலையில இருக்கின்றோம்? இன்னும் சாதாரண உலகியல் உவமையில வச்சு நாம இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு கணக்கை வந்து அப்படி சொன்ன மாத்திரத்துல ஒருத்த மனசால போட்டு விட சொல்லியிருந்தான் அப்படின்னா அவன் பல முறை என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த கணக்கை வந்து நோட்ல எழுதி எழுதி அதை போட்டு போட்டு பழகிருக்கணும். முதல்ல அடிச்சு அடிச்சு போட்டிருப்பான், அப்புறம் திருத்தமா போட்டிருப்பான், அத மாதிரி மாடல்ல பல கணக்குகள் போட்டிருப்பான். அப்ப அது வந்து நல்ல பயிற்சியாகி மனதில் பதிந்து விட்டது. எனவே ஒரு 20-21 கணக்கு சொல்லும் போது மனதாலே போடும். ஒரு வெளி பயிற்சி இல்லாமல் உள்ள பயிற்சி வராது. ஆகவே நம்முடைய சைவ சித்தாந்தத்திலும் யோகம் அகவழிபாடு என்பதெல்லாம் சொல்லாமல் இல்லை, இதுல சொல்லாதது எதுவுமே இல்லை. ஆனால் படிமுறை புற வழிபாடு அதிலே பயின்றால்தான் அகவழிபாடு வரும் என்பதை நாம் உலகியல் வைத்தே தெரிந்து கொள்ளலாம். ஆகையினாலே நாம் யாரை பற்றி நினைக்க முடியும்? யோசித்து பாருங்க, நாம ஆளையே பொறுத்தர பார்க்கல, அவரை பத்தி ஏதோ ரெண்டு செய்திகள் தான் கேள்விப்பட்டிருக்கோம், அவரை பத்தி நினை அப்படின்னா அது நமக்கு எளிதா? நம்மோடு நன்றாக நாம வெளியில பார்த்து பழகியவர்களை பத்தி நினைப்பது நமக்கு எளிதா? யாரை பற்றி நீண்ட நேரம் நான் நினைக்க முடியும்? இவ்வாறு உலகியலே நாம் பல உண்மைகள் வைத்து பார்க்கலாம். ஆகவே புற வழிபாடு சீவன்முத்தருக்கே அவசியம் என்று சொல்ல இருக்கும் பொழுது நமக்கும் அவசியம்தான். அது சைவத்திலே சொல்கின்ற பாங்கினை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். புற வழிபாடு அது சரியை கிரியை என்று வருகின்றது, அப்புறம் அக வழிபாடு யோகம், அப்புறம்தான் ஞானம். யோகத்தை விட மேலானது ஞானம். அது அகம் புறங்கிற பேதமின்றி எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவத்தோடு ஆன்மாவும் இரண்டரை கலந்து விட்டது, புத்தி அடைந்து விட்டது, அதான் ஞானம். அந்த ஞானிக்கு கூட என்ன சொல்லியிருக்கின்றது என்று சொன்னால் புற வழிபாடு வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்கணும். அப்ப சித்தியார் என்ற சாத்திரம் சொல்கின்றது, சிவஞான சித்தியார் சொல்கின்றது, சரியை ஏற்றுபவன் சரியைக்கு மட்டும் உரிய, கிரியை ஏற்றுவன் இருக்கின்றானே அவன் கிரியைக்கு மட்டுமல்ல, கிரியை சரியை ரெண்டுக்கும் உரிய. யோகம் அதை கிரியை முடிச்சு யோகத்தை பயில்பவன், யோகம் கிரியை சரியை மூன்றிற்கும் உரியவன், அதையும் கடந்து ஞானியா இருப்பவன் நாளுக்குமே உரியவன் என்று சித்தியார் சொல்கின்றார். அவன் நாளையுமே செய்ய வேண்டும், அப்ப அவன் ஆலயத்தையும் வழிபட வேண்டும், அதையும் வகுத்து சொல்கின்றது அந்த நூலிலே. நாம் அந்த செய்தியை அறிந்து கொள்ளலாம் என்று இயைபு பற்றி இங்கே தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இந்த இரண்டு குறட்பாக்களை பார்த்த அளவிலே அருளது நிலை என்ற இந்த அதிகாரம் நிறைவு பெறுகின்றது. இந்த இறுதி குறட்பாவிலே இற்றை வரை எய்ந்தும் ஏதும் பழக்கமிலா வெற்றுயிர்க்கு வீடும் மிகை, வெற்றுயிர் சொல்லிட்டார், வழிபாடு செய்யாத உயிரை வெற்றுயிர் சொல்றோம் இல்லையா, வெறும் அழியா அப்படின்னு, என்ன ஒரு பயனும் இல்லைன்னு அர்த்தம். உள்ளே கலந்திருக்கின்ற அந்த அருளை சிந்திக்காமல், போத்திரங்களை பாராயணம் செய்யாமல், வழிபாடு செய்யாமல் இருக்கின்ற உயிர் வெற்றுயிர், அது வீடு வேறு கருத நினைப்பது, வீடு வேறு பெற நினைப்பது மிகையாகும் என்று தெரிவிக்கின்றார். இனி அடுத்த அதிகாரம் அருள் உருநிலை என்று இருக்கின்றது, அதுவும் அருளை பற்றி தான் சொல்கின்றது என்பதை நாம் தலைப்பில் இருந்தே உணரலாம். இதுவரை பார்த்தது 4 அதிகாரம், அது அருள் அது நிலை, இது அருள் உருநிலை. அருளது நிலைனா என்னன்னா அருளுடைய நிலைதான். அருளது அது என்பது பகுதி பொருள் விதி, அது அருள்ங்கிற பொருளை தான் தருது. அருள் எப்படிப்பட்டது என்பதை விளக்கினார். இந்த 5 அதிகாரத்தில் பாருங்க, அருள் உருநிலை உருன்னு போட்டார். உருன்னா என்ன? உருவம், வடிவம். அப்போ திருவருளுக்கு நாம வந்து வடிவம் நம்மால் அதனுடைய வடிவத்தை கண்டுகொள்ள முடியவில்லை. அது எங்கும் பரவி இருக்கின்ற சிவசக்தி என்றுதான் நாம் சொல்கின்றோம். அதை ஒரு வடிவத்தோடு நாம் பார்க்கின்ற நிலையிலே இல்லை உலகப் பொருள்களைப் போல. ஆனால் அந்த திருவருளும் கூட வடிவம் கொண்டு எழுந்தருளும் என்று சொல்லக்கூடிய அதிகாரமாக இந்த அதிகாரம் இருப்பதனாலே இதை அருள் உருநிலை என்று. அருளானது உருக்கொண்டு வரக்கூடிய நிலை. அருள் உருக்கொண்டு வருகின்றது என்று சொன்னால் அது என்ன? அருள் உருக்கொண்டு வருதுன்னா அது எப்படி? திருவருள் ஒரு வடிவத்தோடு இருக்கின்றதா? அது எப்படி தெரியவில்லையே என்று சொன்னால் அதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சொல்கின்றார்கள். திருவருள் வடிவம் கொண்டு இருக்கின்ற அந்த நிலைதான் குரு என்று சொல்கின்றார். அதான் மிகச் சிறப்பானது. ஏன்னா திருவருள் என்ன செய்யும்? ஆணவ இருளை நீக்கும், சிவ ஒளியை பெருக்கும். அதான திருவருளுடைய வேலை. குரு செய்வதும் அதுதான் என்று சொல்கின்றார்கள் சாஸ்திரங்களிலே. வேதத்திலே இந்த குரு என்ற சொல்லுக்கு விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது. இது சமஸ்கிருத சொல் குரு என்பது. இதற்கு விளக்கம் உபநிடதத்திலே உள்ளது. கு என்ற அந்த ஒளிக்கு ஒரு பொருள், ரு என்ற ஒளிக்கு ஒரு பொருள். குசத்த ஸ்வந்தஹாரஸ்யாத், கு என்ற சத்தம், கு சப்தம், அந்தகாரஸ்யாத் அந்தகாரத்தை குறிக்கின்றது. அந்தகாரம் என்றால் என்ன? பேரிருள், சாதாரண இருள் இல்ல, பேரிருள். அந்த பேரிருளைத்தான் அந்தகாரம்னு சொல்வார்கள். அந்த கூ என்ற ஒலியானது அந்தகாரமாகிய பேரிருளை குறிக்கின்றது. ரிசத்த ஸ்தன் நிரோதக, அந்த ரூ என்ற சத்தம் இருக்கின்றதே நிரோதக அதன் நீக்கத்தை குறிக்கின்றது. எனவே பேரிருளை நீக்குதல் என்றால் நம்முடைய அறியாமையை நீக்குதல். ஒரு அறியாமை ஒரு தடை இருக்கின்றது. அதனாலதான் இறைவன் இறைவன் நாம பிறந்ததிலிருந்தே கேள்விப்பட்டு இருக்கோம். இன்று காலம் அவனை அறிய முடியவில்லை, அது பற்றியே அவன் இல்லைன்னு சொல்லுகின்ற கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏன் அறிய முடியவில்லை? இறைவன் இருக்கின்றான், எங்கும் இருக்கின்றான், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கானா சரி, அறிவதற்கு அறிதியா, அங்க எல்லாராலையும் போக முடியாதுன்றான். எல்லா இடத்திலும் இருக்கின்றான், உள்ளும் இருக்கின்றான், புறமும் இருக்கின்றான், நீக்கவர நிறைந்திருக்கின்றான். எப்பமாவது இப்படி உள்ளும் புறமும் இல்ல, எப்போதுமே உள்ளும் புறமாக நீக்கவர நிறைந்திருக்கின்றான். அப்படி இருந்தும் அந்த இறைவனை அந்த சிவபிரானை அறிய முடியவில்லை என்றால் ஒரு தடை நம்மை அவனை அறிய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அறியாமை இருக்கின்றதே, அந்த அறிய முடியாமை, அந்த அறியாமையை, அந்த அறியாமையைத்தான் இங்க அந்தகாரம் பேரிருள் சொன்னார். நம்மளை சுத்தி பல பொருள்கள் இருக்கு, ஆனா அறிய முடியலன்னா என்ன, அந்த இருட்டு வந்து மறைத்திருக்கின்றது. எப்படி அந்த இருட்டை நீக்கி வெளிச்சம் தந்து பொருள்களை காட்டு அந்த கதிரவன் ஒளி காட்டுகின்றதோ, அதுபோல இறை ஒளியாகிய இந்த சிவ ஒளி திருவருள் ஒளி ஆணவமாகிய அந்த அந்தகாரத்தை காரிருளை நீக்கி வெளிச்சம் தந்து ஞானமாகிய வெளிச்சத்தை தந்து சிவமாகிய மேலான பொருளை காட்டுகின்றது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 8.
1: ஆயின் அசுத்தமாயின் காரியமாகிய பிரகிருதி மாயையோ பெருமயக்கத்தை தருவதாகும். அசுத்தமாயை சுத்தமாயையின் உள்ளடங்கி நிற்பது என பார்த்தோம். அவ்வாறே பிரகிருதி மாயை அசுத்தமாயையின் உள்ளாக அடங்கி நிற்பதாகும். எனவே சுத்தம் அசுத்தம் பிரகிருதி ஆகிய மும்மாயைகளையும் முறையே மேலாய் நிற்பது, அதன் உள்ளே நிற்பது, அதற்கும் உள்ளே நிற்பது என உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உலகம் தோன்றுவது பிரகிருதி மாயையிலிருந்துதான். எனவே பிரகிருதி மாயை நம்மோடு எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை முதலில் நோக்குவோம்.
2: என்ன செய்ய போகிறார் என்றால், நான் சொல்லுகிறேன், அதை தெரிந்து கொண்டு நீங்கள் உள்ளே நுழைவது நல்லது. மூன்று வகையான மாயை பிரிவு உண்டு. மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. மாயை பற்றி பாடம் சொல்லுகிறவர்கள் ரெண்டு விதமாக சொல்லுவார்கள். ஒன்று மேலிருந்து கீழாக சொல்லி கொண்டு வருவது. சுத்தமாயை சொல்லி, அசுத்தமாயை சொல்லி, சுத்தமாயா காரியங்கள் சொல்லி, அசுத்தமாயா காரியங்கள் சொல்லி, பிரகிருதி மாயா காரியங்கள் சொல்வது தான் உண்மையான முறை. ஏனென்றால் தோற்ற முறைமை அது சொல்லதும் கொடுக்குறாங்க. தோற்ற முறைமை சுத்தமாயா காரியங்களிலே தத்துவங்கள் பிறக்கும், பிறகு அசுத்தமாயா காரியங்களிலே பிறக்கும், பிறகு பிரகிருதி காரியம். இதுதான் தோற்ற முறை. ஆனால் இப்ப இவர் என்ன சொல்ல போறார் என்றால், ஒடுக்க முறையிலே தத்துவம் விளங்கப்படுத்தப்படுகிறது. மேலே இருந்து விரிந்து கொண்டு வருவதுதான் நான் சொன்ன தோற்ற முறை. இவர் என்ன சொல்ல போகிறார் என்றால், கீழே இருந்து ஒடுங்கி கொண்டு போகிற முறையிலே தத்துவம் சொல்ல போகிறார் என்று நினைக்கிறேன். அது ஏன் அப்படி சொல்லுகிற முறைமை உண்டு. பல பேரும் அப்படி சொல்லியிருக்கு. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், நமக்கு நெருக்கமான விஷயத்திலே இருந்து படிப்படியாக மேலே போகும். எடுத்தா போல சுத்தமாயா தத்துவங்களை பற்றி பேச விட்டா நமக்கு அதுல ஒன்றும் புரிய போறது இல்லை, அனுபவமாக புரிய போறது. இது ஓரளவாவது அனுபவமாக புரியும், இதுவும் ஒன்றும் வெட்டி புடுங்க போவதில்லை என்று சொல்றான். ஆனால் ஓரளவாவது என்றால், மண் நிலம் நீர்த்தி அந்த பஞ்சபூத தொடர்போடு இருக்கிறோம் என்றபடியால் கீழே இருந்து தத்துவங்கள் தொடங்குகிற போது ஓரளவு நமக்கு அது அனுபவமாகும் என்பதற்காக ஒடுக்க முறையிலே தத்துவம் சொல்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் இதெல்லாம் ஒரு படிமுறை படிப்பு. ஒரு கொஞ்சம் நீங்கள் இப்ப இப்ப இதை படிச்சுட்டா நீங்கள் பெரிய சித்தாந்திகள். இப்ப நாளைக்கு யாராவது ஒருத்தர் உங்களை கேட்பா இது எப்படி என்று கேட்டால், அது நீங்களுடனே இது ஒடுக்க முறையிலே சொல்லி இருக்கிறது என்று சொல்லி ஒரு வித்தை பண்ணி காட்டலாம். வித்தை பண்ணி காட்டி ஆணவத்துக்குள்ளே அகப்படலாம். அதை அதை செய்தார்கள் என்பதற்காக சொல்லுங்கள், நீங்கள் படியுங்க.
1: நம்முடைய உலகம் தோன்றுவது பிரகிருதி மாயையிலிருந்துதான். எனவே பிரகிருதி மாயை நம்மோடு எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதை முதலில் நோக்குவோம். பிரகிருதி மாயை முக்குண வடிவாய் இருக்கும். சாத்விகம், ராஜசம், தாமசம் என்பன அம்முக்குணங்கள். மனத்தினை தன்னுள்ளே
2: திருப்பி திருப்பி ஒரு காம் கொடுக்கிறேன். நான் அடிக்கடி கொடுக்கிறது ஸ்ரீராமுக்கு இடங்களா இருக்கும், மன்னிச்சு கொள்ளுங்கள். என்ன என்ன சொல்றது என்றால், இப்ப பிரகிருதி மாயா தத்துவங்கள் விளங்கப்படுத்த போகிறார். அதுல என்ன செய்யல போகிறார் என்றால், அதிலே கீழிருந்து மேலே போகாமல் மேலிருந்து கீழே வருகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுறது இல்லை. அசுத்த மாயா தத்துவம், அசுத்த மாயா தத்துவம், பிரகிருதி மாயா தத்துவம். உண்மையிலே சுத்த மாயா தத்துவம் சொல்லி, அசுத்த மாயா தத்துவம் சொல்லி, பிரகிருதி மாயா தத்துவத்துக்கு வர வேண்டும். எங்களுக்கு பிரகிருதி மாயா தத்துவத்தோடு தான் எங்களுடைய தனு கரண புவன போகம் எல்லாம் பிரகிருதி மாயா தத்துவத்தினாலே விளைந்தவை. தனு என்பது உடம்பு, கரணம் என்பது கருவி, புவனம் என்பது வாழ்விடம், போகம் என்பது அதிலே ஏற்படுகிற அனுபவம். இவ்வளவுதான் எங்களுக்கு தெரிந்த உலகம். அது உங்களுக்கு புரியும். இதுக்கு மேலே எங்களுக்கு உலகத்தான் எங்களுக்கு அனுபவமான உலகம். இந்த உலகத்தை சொல்ல வேண்டும் என்று கீழே இருந்து தொடங்கியவர் இதை இனி நிலத்திலே இருந்து தொடங்கினால் புரியாது என்பதற்காக அதற்குள்ளே முதல் நிலையிலே இருந்து சொல்ல போறார். அதுக்குள்ளே 24 தத்துவங்கள் வரப்போகிறது. இந்த அசுத்த பிரகிருதி மாயக்குள்ள 24 தத்துவங்கள் வரப்போகிறது. கடைசி தத்துவமாக இருக்க போறது நிலம். முதல் தத்துவமாக இருக்க போகிறது குணம். ஆகவே முதல்ல கீழே கொண்டு வந்துட்டு கீழே வந்த பிறகு மேலே இருந்து சொல்லத் தொடங்குகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
1: பிரகிருதி மாயை முக்குண வடிவாய் இருக்கும். சாத்விகம், ராஜசம், தாமசம் என்பன அம்முக்குணங்கள். மனத்தினை தன்னுள்ளே நுட்பமாய் அடக்கி நிற்கும் அரும்பு நிலை போல பிரகிருதி மாயை அம்முக்குணங்களையும் சூக்ஷ்மமாய் உள்ளடக்கி நிற்கும். எனவே முக்குணங்களும் வெளிப்படாது சூக்ஷ்மமாய் அடங்கி நிற்கும் நிலையே பிரகிருதி மாயை எனலாம்.
2: பிரகிருதி மாயை விளக்கம் பண்ணுங்க. இப்போ முக்குணங்கள் எல்லாம் நீங்கள் அதுல எல்லாம் பண்ணினவர்கள் கேட்டால் ஒரு கடகடன்னு சொல்வீர்கள். திருக்குறள் தந்த ஞானம், ஆகவே முக்குணங்கள் தெரியும். இந்த முக்குணங்கள் எங்கே நிற்கிறது என்றால் பிரகிருதி மாயிலே நிற்கிறது. ஆனால் அதுல அப்ப பிரகிருதி மாயையும் முக்குணங்களும் ஒன்றா என்றால் இல்லை. பிரகிருதி மாயைக்குள்ளே முக்குணங்கள் எப்படி இருக்கிறது என்றால் மிக சூக்மமாக கலந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு அவர்கள் சொல்லுகிற உதாரணம், ஒரு மலர் மொட்டுக்குள்ளே வாசனை எங்கே இருக்கிறது என்று தெரியாது, ஆனால் உள்ளே இருக்கிறது. அது தகுந்த காலம் பெறுகிற பொழுது விரியும். அதுபோலத்தான் இந்த பிரகிருதி மாயைக்குள்ளே இந்த என்ன சொல்ல வந்தேன், பிரகிருதி மாயைக்குள்ளே முக்குணங்களும் அடங்கி கிடக்கும். முக்குணங்களும் அடங்கி கிடக்கின்றன. அது ரொம்ப நுட்பமானது. அதற்கு அவர்கள் சொல்வார்கள், சில பேர் உவமை சொல்வார்கள், மயில் முட்டை என்பதை உதாரணமாக கொள்வார்கள். முதல் நிலையிலே, அதாவது பிரகிருதி மாயை என்ற நிலையிலே முக்குணம் எப்படி இருக்கும் என்றால் மயில் முட்டைக்குள்ளே மயிலுடைய நிறங்கள் ஒன்றும் தோற்றாது, ஆனால் அந்த முட்டையிலிருந்துதான் அதெல்லாம் தோன்றும். ஆகவே அந்த முதல் நிலை போல இந்த பிரகிருதி மாயை தான் முக்குணங்களுக்கும் அடிப்படையாக முக்குணங்களையும் சூக்குமமாக உட்கொண்டு நிற்கிற முதல் நிலை என்று சொல்லுகிறார். இந்த இந்த இடத்திலே பிரகிருதி மாயை தத்துவமாக கொள்வார்கள் அல்லது குணதத்துவம் என்று குணதத்துவமாக கொள்வார்கள்.
1: மனத்தினை தன்னுள்ளே நுட்பமாய் அடக்கி நிற்கும் அரும்பு நிலை போல பிரகிருதி மாயை அம்முக்குணங்களையும் சூக்குமமாய் உள்ளடக்கி நிற்கும். எனவே முக்குணங்களும் வெளிப்படாது சூக்குமமாய் அடங்கி நிற்கும் நிலையே பிரகிருதி மாயை எனலாம். பிரகிருதி என்ற சொல்லுக்கு காரணம் என்பது பொருள். மேற்கூறிய முக்குணங்களுக்கு காரணமாதல் பற்றி பிரகிருதி எனப்பட்டது. தமிழில் அது மூலப்பகுதி எனப்படும்.
2: பிரகிருதி மாயைக்கு மூலப்பகுதி. திருக்குறள் பிரைமலர் உரை எழுதுகிற பொழுது மூலப்பகுதியானது என்று எழுதினது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஞானம் தாகாமல் கற்பதே கல்வி.
1: பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றும் ஆன்ம தத்துவங்கள் 24, அந்த கரணங்கள் 4. இத்தகைய பிரகிருதியினின்றும் உயிருக்கு உதவுபனவாகிய அகக்கருவிகள் முதலில் தோன்றும். அகக்கருவிகளை அந்த
2: தெளிவாக்கி கொள்ளுங்கள். பிரகிருதி மாயை தான் இவற்றை எல்லாவற்றுக்கும் மூலம். அதிலே இருந்து 24 தத்துவங்கள் தோன்ற போறது என்று சொல்லிவிட்டு திடீரென்று அந்த கர்ணங்கள் 4 என்று சொல்லுகிறார் என்றால் அந்த 24 தொடக்கம் சொல்லுகிறார், கடைசி சொல்லவில்லை. அந்த கர்ணங்கள் 4. இந்த வகுப்புக்காரர்களுக்கு இந்த தமிழ் படிக்கிறவனுக்கு வெண்பா புலி என்று ஒரு வெண்பாவே இருக்கிறது. புலவர்க்கு வெண்பா புலி, வெண்பா எழுதுவது போல கஷ்டமான வேலை ஒரு புலவனுக்கு இல்லை. அதுபோல தத்துவம் படிக்கிறவர்களுக்கு இந்த தத்துவ ஞானந்தர்களுக்கு இந்த தத்துவம் விளங்குவதுதான் புரி. இது விளங்கிவிட்டால் பிறகு சைவசித்தாந்தம் முழுவதும் விளங்கினதுக்கு சரி. கொஞ்சம் புத்தியை உச்செழுத்தி வாங்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு முன்னறிவு இருக்கிறபடியால் அதிலே அதிகம் பிரச்சனை இருக்காது என்று நினைக்கிறேன். ஓரளவு தத்துவத்தை அங்கே திருக்குறளிலே சுவையொழு ஊர்வசை நாற்றம் என்ற 5 நீங்கள் கொஞ்சம் விளங்கினபடியால் ஒரு முன்னறிவு இருக்கிறது. அது இல்லாமல் உள்ளே குழைந்தால் இவ்வளவு நிமிடமாக வகுப்படுத்தப்படாது. ஒரு 2 விஷயம் சொல்லினோட நிப்பாட்டி போகலாம். அவர்கள் அப்படி எங்களை நினைத்து கொண்டுதான் இந்த படிப்படியாக கொண்டு போகிறார்கள். முதல் 3 நிலை, பிறகு கடைசி நிலைக்கு வந்து கடைசி நிலையினுடைய முதல் நிலையிலே இருந்து சொல்ல தொடங்கி 24 தத்துவங்கள் இருக்கிறது. 24 தத்துவங்களிலே முதல் 4 தத்துவங்களும் அந்த கரணங்கள். அதுல இருந்து வாசி.
1: இத்தகைய பிரகிருதி நின்றும் உயிருக்கு உதவுவனவாகிய அகக்கருவிகள் முதலில் தோன்றும். அகக்கருவிகளை அந்த கரணங்கள் என்பர். சித்தம், புத்தி, அகங்காரம், மனம் என்னும் 4 அவ் அகக்கருவிகள். அவை தோன்றும் முறையை பார்ப்போம்.
2: இதுல ஒரு விஷயம் சொல்லிட்டு விடுகிறேன். நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது. இந்த சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், இந்த நான்கு தத்துவக்காரர்கள் தத்துவம் பார்க்கிற பொழுது சில சில இடங்களிலே மாறுபாடாக சொல்லுவார்கள். குணதத்துவம் என்ற ஒன்று சொன்னால் சித்தத்தை விட்டு விடுவார்கள். தத்துவம், இந்த 24 தத்துவம் பார்க்கிற பொழுது சில பேர் குணதத்துவம் சொன்னால் சித்தம் இருக்காது, பிறகு மனம், புத்தி, அகங்காரம் தான் இருக்கும். சித்தத்தை தான் அவர்கள் உண்மையிலே அடிப்படை அந்த கரணங்களிலே அடிப்படையானதாக எடுக்கிறார்கள். ஆகவே குணதத்துவம் சொன்னால் அது இதை சொல்ல மாட்டார்கள். இதிலே 1, 2 விடுபட்டு விடுபட்டு 24 சேரும். அதிலே நாம் குழப்பமுறத்தவைகளை 1, 1 அடங்கி இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இவர் சொல்லுகிற முறைப்படி பார்த்தால் முதலிலே 4 தத்துவம், அது 4 சொல்லுகிறார். சித்தம், புத்தி, சித்தம், மன, புத்தி, அகங்காரம், மனம். இதை 4 பற்றி அவர் சொல்லுகிற பொழுதே விளங்கும்.
1: சித்தம், முக்குணங்களும் வெளிப்படாத காரண நிலையில் நின்ற பிரகிருதி பின்பு அக்குணங்கள் வெளிப்பட்டு தம்முள் சமமாய் நிற்கும் நிலையினதாய் ஆகும். அந்நிலையில்
2: அது ஒரு தரம் விளங்குங்க. பிரகிருதியிலே முக்குணங்களும் மயில் முட்டையிலே இருக்கிறது போல கலந்து வெளிப்படாமல் இருந்தது. அதற்கு பிறகு சித்தத்திலே அது வெளிப்படுகிறது, ஆனால் வேறுபட்டு தெரியாமல் சமப்பட்டு நிற்கும். அதை ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். வேறுபட்டு தெரிவது வேறு, சமப்பட்டு தெரிவது வேறு. உள்ளே நிற்கும் சித்தத்துக்குள்ளே முக்குணமும் நிற்கும், ஆனால் தாமசம் இது, ராஜசம் இது என்று தெரியாமல் எல்லாம் கலந்த நிலையிலே இருக்கும். இதுதான் சித்தம் என்று சொல்லுகிறோம். இதிலே இருந்துதான் மற்றவை எல்லாம் பிறக்க போகிறது. அப்படிங்க,
1: முக்குணங்களும் வெளிப்படாத காரண நிலையில் நின்ற பிரகிருதி பின்பு அக்குணங்கள் வெளிப்பட்டு தம்முள் சமமாய் நிற்கும் நிலையினதாய் ஆகும். அந்நிலையில் அது குணதத்துவம் எனப்படும். வெளிப்பட்டதனை வியக்தம் என்றும் வெளிப்படாது நிற்பதனை அவ்வியக்தம் என்றும் கூறுவர்.
2: இது ரெண்டு புது சொற்பிரயோகங்கள். அதாவது நான் சொன்னேன், கலை சொற்கள் வரப்போகிறது, அறிவியல் பிடித்தது. ஒன்று வியக்தம், அவ்வியக்தம். வியக்தம் என்றால் வெளிப்பட்டு நிற்பது, அவ்வியக்தம் என்றால் வெளி, அப்படித்தான் சொல்லுகிறார்கள். வியர்த்தம், வெளிப்பட்டு நிற்பது. அவை இனி எங்கேயாவது படிக்கிற பொழுது இது அவ்வியக்தமாக நிற்கிறது என்றால் ஒரு தரமும் வெளிப்பட்டு நிற்கிறது என்று படிக்க முடியாது. அப்ப இந்த இந்த சொற்கள் தான் நாம் பயிற்சிக்கு உண்டாக்கி கொள்ள வேண்டிய கலை சொற்கள், தத்துவ கலை சொற்கள்.
1: வெளிப்பட்டதனை வியக்தம் என்றும் வெளிப்படாது நிற்பதனை அவ்வியக்தம் என்றும் கூறுவர். பிரகிருதிக்கு அவ்வியக்தம் என்று மறுபெயரும் உண்டு. அவ்வியக்தமாய் நின்ற பிரகிருதியே முக்குணங்களும் சமமாய் வெளிப்பட்டு வியக்தமாய் நிற்கையில் குணதத்துவம் எனப்படுகிறது. இக்குணத்தத்துவமே சித்தம் என்னும் அந்த கரணமாகும்.
2: குணதத்துவம், சித்தம் இதெல்லாம் ஒன்றாக்குகிறார்கள் என்று புரிகிறதா உங்களுக்கு நான் சொன்னேனே? அதாவது சில பேர் சித்தம் என்று இந்த தத்துவத்தை எழுதுவார்கள், சில பேர் குணதத்துவம் என்று எழுதுவார்கள். இது ரெண்டும் ரெண்டு தத்துவம் ஆகாது, ரெண்டும் ஒரே தத்துவம் தான், வேறு வேறு பெயரோடு இருக்கும்.
1: அவ்வியக்தமாய் நின்ற பிரகிருதியே முக்குணங்களும் சமமாய் வெளிப்பட்டு வியக்தமாய் நிற்கையில் குணதத்துவம் எனப்படுகிறது. இக்குணத்தத்துவமே சித்தம் என்னும் அந்த கரணமாகும். சித்தம் ஆன்மா யாதொன்றையும் சிந்திப்பதற்கு கருவியாய் அமையும்.
2: சித்தத்தினுடைய வேலை ஏதாவது ஒரு சிந்தனையை ஆன்மா செய்வதற்கு, இதுதான் முதல் கருவி. அதிலே இருந்துதான் மற்ற கருவிகள் எல்லாம் பிறக்கிறது.
1: புத்தி, முக்குணங்களும் சமமாய் நின்ற இக்குண தத்துவத்தில் புத்தி என்னும் அந்த கரணம் தோன்றும். புத்தியில் சாத்விக குணம் மிகுதியாகவும் ஏனைய இரு குணங்களும் குறைவாகவும் இருக்கும். இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும். ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுகிறது என்றால் ஒன்று மற்றொன்றாய் பரிணாமம் அடைகிறது என்பது கருத்தாகும். பரிணாமமாவது மாற்றம் இது பற்றி ஒரு ஐயம் எழக்கூடும். அகதாவது
2: பரிணாமமாவது மாற்றம் இது பற்றி
1: பரிணாமமாவது மாற்றம் இது பற்றி ஒரு ஐயம் எழக்கூடும். அகதாவது குணத்தத்துவத்திலிருந்து புத்தி தோன்றும் என பார்த்தோம். இப்பொழுது கூறியபடி குணதத்துவம் புத்தியாய் பரிணமிக்கும் என்றால், அவ்வாறு புத்தியாய் பரிணமித்த பின்பு அக்குணத்தத்துவம் தன் நிலையில் நின்று தனக்குரிய செயலை எப்படி செய்யும் என்பதே அவ்வையம்.
2: இதற்கு முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மாற்றத்தை ரெண்டு வகையாக பிரிப்பார்கள் என்று நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். ஒன்று பரிணாமம், மற்றது விருத்தி. ரெண்டு விதமான மாற்றங்கள் இருக்கின்றன. பொருள் இன்னொன்றாக மாறுகிற பொழுது அது எந்த வகை மாற்றம் என்பதை தத்துவக்காரர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று பரிணாமம் அடைவது, மற்றது விருத்தி அடைவது. பரிணாமம் என்ற சொல் கொஞ்சம் விஞ்ஞானம் படித்த எங்களுக்கு பழக்கமானது. ஆறு அவர்கள் செய்தவர் பரிணாம தத்துவம். இந்த உயிர் வளர்ச்சி பற்றி பரிணாம தத்துவம் என்று ஒரு விஞ்ஞானி பண்ணி இருக்கிறார் அல்லவா? பரிணாமத்துக்கும் விருத்திக்கும் என்ன வித்தியாசம் என்றால், பரிணாமம் என்றால் ஒன்று இன்னொன்றாக மாறும், திருப்பி முதல் நிலை அடையாது, இதுதான் பரிணாமம். விருத்தி என்றால் ஒன்று இன்னொன்றாக மாறி பிறகு பழையபடி முதல் நிலை அடையும். பரிணாமத்துக்கு ஒன்று சொல்வார்கள் என்னென்றால், இப்போ நெய் புழுவாகிறது. பழைய காலத்துல நெய்யை ரொம்ப காலம் வைத்தால் புழு வரும் என்றால் அதுல அல்லது தயிர்ல ஏதோ ஒன்று புழு உருவாகும். திருப்பி புழுவில இருந்து நெய் உண்டாக்க முடியாது. இதைத்தான் பரிணாம மாற்றம் என்பது. விருத்தி என்பது புடவை சட்டையாக மாறுவது. புடவையை சட்டையாக நாம் தைத்து போட்டு விட்டோம், இப்ப ஒன்று ஒன்னொன்றாக மாறிவிட்டது. பிறகு கிழித்து விட்டால் இது பழையபடி புடவை. இதுதான் இந்த பரிணாமத்திற்கும் விருத்திக்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே மாற்றங்கள் பற்றி தத்துவக்காரர்கள் சொல்லுகிற போது இது பரிணாம மாற்றமா விருத்தியா என்பது பற்றி சொல்லிக் கொண்டு போவார்கள். அப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒன்று ஒன்னொன்றாக மாறி திருப்பி முதல் நிலை அடையுமானால் அது விருத்தி. ஒன்று ஒன்னொன்றாக மாறி திருப்பி முதல் நிலை அடையாவிட்டால் அது பரிணாமம். அதனாலேதான் நல்லகாரம் மனித மாற்றத்தை பற்றி சொல்லுகிற விஞ்ஞானி பரிணாமம் என்றார். குரங்கிலே இருந்து நாங்கள் மெல்ல மெல்ல வந்தோம் என்று. ஆகவே திருப்பி குரங்காகிற வாய்ப்பு நமக்கு இல்லை. இது ஆகிறார்கள், அப்போ அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் விருத்தி அடைந்திருக்கிறார்கள் என்று எடுக்க வேண்டும். அதனால தான் அதையும் நாங்கள் பரிணாமம் என்று பெயராலே சொன்னோம். இங்க பாருங்கள், நான் நினைக்கிறது உண்டு, இப்போ விஞ்ஞானத்திலே இருந்து புது செய்திகள் வருகிற பொழுது அதற்கான சரியான தமிழ் சொல்லி போட்டிருக்கிறார்கள். பரிணாம தத்துவம் ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கும். பரிணாமம் என்று சொல்லி போட்டவன் தமிழும் நன்றாக படித்தவனாக இருந்திருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றுக்கும் கடவுள் ஒவ்வொருத்தரை படித்து வைத்து அது சரியாக அமைக்கிறான். ஆகவே இப்ப நீங்கள் யாரு எங்களுடைய மோகனாதர்களை மொழிபெயர்ப்பு செய்கிற பொழுது ஒன்று ஒன்னொன்றாக மாறுகிறது, திருப்பி முதல்நிலை மாறுகிறது என்றால் நீங்கள் தமிழிலே அதை போட வேணுமென்றால் விருத்தி என்று போட வேண்டும், இல்ல மாறாதென்றால் பரிணாமம் என்று போட வேண்டும். இந்த நுட்பம் தெரிந்தால்தான் மொழிபெயர்ப்பு செய்யலாம். சும்மா ஒரு சும்மா இது ஒரு அவாந்திர பயனாக சொல்லுகிறேன். சரி,
1: இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும். ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுகிறது என்றால் ஒன்று மற்றொன்றாய் பரிணாமம் அடைகிறது என்பது கருத்தாகும். பரிணாமமாவது மாற்றம். இது பற்றி ஒரு ஐயம் எழக்கூடும். அதாவது குணத்தத்துவத்திலிருந்து புத்தி தோன்றும் என பார்த்தோம். இப்பொழுது கூறியபடி குணதத்துவம் புத்தியாய் பரிணமிக்கும் என்றால், அவ்வாறு புத்தியாய் பரிணமித்த பின்பு அக்குணத்தத்துவம் தன் நிலையில் நின்று தனக்குரிய செயலை எப்படி செய்யும் என்பதே அவ்வையம். இதற்குரிய
2: ஐயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது புத்தி குணதத்துவத்திலிருந்து தான் புத்தி தத்துவம் தோன்றுகிறது என்று சொல்லிவிட்டோம். இது ரொம்ப ரொம்ப கவனித்து உள்வாங்க வேண்டிய விஷயம். எனக்கும் இது புதிதாக இருக்கிறபடியால் தான் சொல்லுகிறேன். ஒரு நல்ல கேள்வி எழுப்புகிறார்கள், தத்துவ வரிசையிலே குணதத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றுகிறது, பரிணாமப்படுகிறது என்று சொல்லிவிட்டோம். அப்படியானால் குணதத்துவம் புத்தியாக மாறிவிட்டதே, அதுக்கு பிறகு குணதத்துவம் வேலை செய்யாதா என்ற கேள்வி நியாயபூர்வமான கேள்வி. குணதத்துவம் தான் புத்தி தத்துவமாக பரிணாமிக்கப்பட்டது என்றால் குணதத்துவம் புத்தியாகிவிட்டதே, ஆகவே புத்தியான பிறகு குணம் வேலை செய்யாதா என்ற கேள்வி பிறக்கும். ஆனால் வேலை செய்வதாக தத்துவங்கள் தோன்றுகிறார். ஆகவே அதை என்ன சொல்வார்கள் என்ற பரிணாமத்திலே முழு பரிணாமம் பகுதி பரிணாமம் என்று இருக்கிறது. ஒன்று இருக்கிற பொழுதே அதனுடைய ஒன்று ஒரு பகுதி மாறும். அதை ஒரு அதை அதை சொல்லுவார் நினைக்கிறேன். பரிவு பகுதியாக பரிணாமப்படுவது. ஒன்னொன்று முற்றுமுழுதாக பரிணாமப்பட்டு விடுவது. இங்கே குணதத்துவம் பரிணாமப்பட்ட பிறகு குணதத்துவம் இல்லையா என்றால் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால் அது முழுமையாக பரிணாமப்படவில்லை, பகுதியாக பரிணாமப்பட்டது என்று நாம் அதுக்கு விளக்கம் கொள்ள வேண்டும். படியுங்கள்.
3: இது கொஞ்சம் விளக்கம் சொன்னா, குரங்குல இருந்து மனுஷன் வந்தா குரங்கு இருக்கு மனுஷன் இருக்கும், குரங்குல இருந்து மனுஷன் வந்துதான் இப்ப நம்ம பரிமாணம் ஆனதா சொல்றோம். குரங்கு இருக்கு மனுஷனா இருக்கும், அது இதுக்கு சரியான உதாரணமா இருக்கும் இல்லையா?
2: சரி, அதான் சரி, அதான் சரி. ஆனால் இந்த விஞ்ஞானம் சொல்லுகிறதாகிய பரிணாமத்தை பற்றி விஞ்ஞானிகளுக்கே இப்போ ஐயப்பாடு, அது முழு விஞ்ஞானிகளும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார்கள். ஏனென்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள என்றால், பகுதி பரிணாமமாக இருந்தாலும் குரங்கிலே இருந்து மனிதன் வந்தது உண்மை என்றால் வேறு வேறு மனிதர்களும் குரங்கிலே இருந்து அப்பப்போ தோன்ற வேண்டும். எங்களுக்கு தெரிந்து தோன்றிய காலத்திலே மனிதன் வந்த பிறகு குரங்கிலே இருந்து மனிதன் வந்ததாக இல்லை என்றபடியால் இவர் சொல்லுகிற பரிணாமத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவருடைய மாணவர்களாக இருந்த விஞ்ஞானிகளை சொன்னதாக எழுதியிருக்கிறார்கள். இது உபரி செய்தி. ஆனால் நீங்கள் சொன்னது சரி, ஒரு பகுதி இருக்க ஒரு பகுதி ரெண்டும் இருக்கிறது என்பதற்கு இதுதான் விளக்கம்.
1: பரிணாமத்தில் இரண்டு வகை உண்டு. பால் முழுவதும் திரிந்து தயிராகி விடுகிறது, இம்மாற்றம் முழு பரிணாமம் எனப்படும். வெண்ணெயை சில நாள் வைத்திருந்தால் அதன் ஒரு பகுதியில் புழு தோன்றும், ஒரு பகுதி புழுவாக மாறுவதால் இம்மாற்றம் ஏகதேச பரிணாமம் எனப்படும்.
2: ஏகதேசம் என்ற சொல் திருக்குறளில் பல தரம் படித்திருக்கோம். ஏகதேசம் என்றால் ஒரு பகுதி. ஏகதேசம் என்பது ஒரு மொத்தத்தினுடைய ஒரு பகுதியை ஏகதேசம் என்று சொல்வது.
1: ஒரு பகுதி புழுவாக மாறுவதால் இம்மாற்றம் ஏகதேச பரிணாமம் எனப்படும். பிரகிருதியிலிருந்து காரியங்கள் தோன்றுவது பால் தயிராவது போல முழு பரிணாமம் அன்று, வெண்ணையில் புழு தோன்றுவது போல ஏகதேச பரிணாமமே. ஆகையால் ஒரு தத்துவம் தனது ஒரு பகுதியில் வேறொரு தத்துவமாய் பரிணமிக்கும், அவ்வாறு பரிணமித்த பின்பும் பரிணமியாது நின்ற பகுதி முன்னை தத்துவமாகவே நின்று தனக்குரிய செயலை செய்யும். அம்முறையில் குணத்தத்துவம் தனது ஒரு பகுதியில் புத்தியாய் பரிணமித்த பின்பும் தனது நிலையில் நின்று தனக்குரிய செயலை செய்வதற்கு தடை இல்லை.
2: இருந்து ஒரு பிள்ளை தோன்றுகிறான், உன் அப்பாவினுடைய பரிணாமம்தான். பிள்ளை தோன்றிய பிறகு பிள்ளையும் தன்னுடைய வேலையை செய்வான், அப்பாவும் தன்னுடைய வேலையை செய்வார். இதை ஒரு சும்மா ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன். அது அதுவும் நடந்து கொண்டிருக்கும், தோன்றியது புதிதாக வேலைகளையும் செய்து கொண்டிருக்கும்.
1: அம்முறையில் குணதத்துவம் தனது ஒரு பகுதியில் புத்தியாய் பரிணமித்த பின்பும் தனது நிலையில் நின்று தனக்குரிய செயலை செய்வதற்கு தடையில்லை. இது இனிவரும் பிற தத்துவங்களுக்கும் பொருந்தும்.

0: உயர்ந்து மற்ற இரண்டும் தாழ்ந்திருக்கிற நிலையை குண்டிதத்துவம் என்கிறார்.
1: முக்குணங்களுள் சாத்வீகம் மிகுந்தும் ஏனையவை குறைந்தும் உள்ள நிலையை பார்த்தோம், அதுவே புத்தி தத்துவம். இனிவரும் காரியங்களில் எல்லாம் இது போல ஒவ்வொரு குணம் மிகுந்திருக்கும், ஏனையவை குறைந்திருக்கும் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். இக்குணங்களுள் சாத்விக குணம் பிரகாசம், மென்மை, அமைதி முதலிய இயல்புகளை தோற்றுவிக்கும்.
0: அதாவது நல்லியல்புகள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கும்.
1: ராஜச குணம் வன்மை, செயல் ஊக்கம், கொடுமை முதலிய இயல்புகளை தோற்றுவிக்கும்.
0: அதாவது செயல்திறனுக்கு காரணமாக இருக்கும்.
1: தாமச குணம் மந்தம், மூடம், மோகம் முதலிய இயல்புகளை விளைவிக்கும்.
0: மயக்கத்துக்கு காரணமாக இருக்கும்.
1: சாத்விக குணம் இன்பத்திற்கும், ராஜச குணம் துன்பத்திற்கும், தாமத குணம் மயக்கத்திற்கும் ஏதுவாகும். குண தத்துவத்தில் புத்தி தோன்றும்
0: சொல்லப்படுவதாகிய இன்பம் தூய இன்பம். ஏனென்றால் இன்பமே மயக்கம் என்ற ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது அல்லவா? ஆகவே இங்கே அந்த பொதுப்பட பிரிவை பிரிக்கிறார்கள். சாத்வீகம் என்றபடியால் அது நன்மைக்கு காரணமாக உடையால் இன்பம் என்றும், அடுத்தது
1: ராஜச குணம் துன்பத்திற்கும்
0: துன்பத்திற்கும்
1: குணத்துவத்தில் புத்தி தோன்றும் என அறிந்தோம். இவ்வந்த கரணமே ஆன்மா யாதொன்றையும் இஃது இன்னது என்று நிச்சயம் செய்வதற்கு கருவியாகும்.
0: சரி சரி. அதாவது புத்தி தத்துவத்தினுடைய வேலை என்னவென்றால், ஆன்மா நாங்கள் முதல் படித்தோம், புத்தி தத்துவத்துக்கு முதல் குண தத்துவம் படிக்கிற குணத்தை படித்தோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் படித்தீர்கள், அதாவது சிந்திக்க செய்வது, அதுதான் எல்லா விஷயத்தையும் ஆராய சிந்திக்க செய்யும். புத்தி தத்துவம் என்னவென்றால் இது இன்னது என்று நிச்சயிக்கிறது புத்தி தத்துவத்தினுடைய வேலை.
1: குண இஃது இன்னது என்று நிச்சயம் செய்வதற்கு கருவியாகும். இக்கருவி நிச்சயத்தல் ஆகிய அறிவு தொழிலை செய்வதற்கு ஏற்றவாறு பிரகாசமான சாத்விக குணம் மிக்குடையதாயிருத்தல் நோக்குதற்குரியது.
0: சாத்விகத்திலேதான் நல்லியல்புகள் வரும், உயர்ந்த புத்தி வேலை செய்யும். ஆகவே அங்கே சாத்விகம் உயர்ந்திருப்பது பொருத்தமாக இருக்கிறது என்கிறார்.
1: அகங்காரம் புத்தி தத்துவத்தினின்றும் அகங்காரம் என்னும் அந்த கரணம் தோன்றும். இதில் ராஜச குணம் மிகுதியாக
0: ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அகங்காரம் என்று சாதாரண உரைநடையிலே நாங்கள் சொல்வது அவன் ஒரு ராங்கிக்காரன், அதை தன் அவன் அகங்காரமாயிருக்கிறான் என்பது. இங்கே அகங்காரம் என்பது ஒரு தத்துவத்தினுடைய பெயர். அது என்ன செய்யும் என்றால், கிட்டத்தட்ட அதுவும் இந்த அகங்காரத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான். ஏதாவது ஒன்றை செய்ய செய்து கொண்டே இருக்கும். அதை நான் பின்னாலே நாங்கள் புத்தி தத்துவம் படித்த அகங்காரம் குண தத்துவமும் படித்த பிறகு புத்தி அகங்காரம் என்ன மனதனுடைய வேலை சொல்லுகிற பொழுது அகங்காரத்தினுடைய தேவையை தெளிவாக விளக்கும்.
1: புத்தி தத்துவத்தினின்றும் அகங்காரம் என்னும் அந்த கரணம் தோன்றும். இதில் ராஜச குணம் மிகுதியாகவும் ஏனை இரு குணங்களும் குறைவாகவும் நிற்கும். யான் இதனை அறிவேன், யான் இதனை செய்வேன், யான் இதனை நுகர்வேன் என்றார் போல எச்செயலிலும் ஆன்மா முனைத்தெடுவதற்கு இவ் அகங்காரமே கருவியாகும். அவ்வாறு எழுச்சியுறுவதற்கு ஏற்றவாறு இக்கருவி ராஜச குணம் மிக்குடையதாயிருத்தல் காணலாம்.
0: பாருங்க, முந்தியும் நாங்கள் தத்துவம் படித்தோம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் அதை தூய்மைப்படுத்தி விளங்கப்படுத்துகிற விதம் விளங்குறதா? இப்படித்தான் இந்த புத்தகங்கள் எல்லாமே இவ்வளவு தான் சொல்ல போகிறது. ஒவ்வொரு நூலும் ஒரு படிக்கும் போகிற பொழுது அடுத்ததுல இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேண்டி. இப்ப எங்களுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் வந்து விட்டது, கிட்டத்தட்ட எங்களுக்கு நுட்பக்கார தத்துவம் விளங்கிவிட்டது. நாங்க நினைப்பு கொண்டிருக்கிறோம். இப்ப இன்றைக்கு இப்ப ஒவ்வொன்றுக்கும் சொல்றாரு, புத்தி தத்துவத்திலே என்ன குணம் கூட நிக்கிறது, இந்த இதை ஒன்று சொல்லி எங்களுக்கு புது செய்தி. இப்படியே போக போக போக போக நாங்கள் விளங்கினதாக நினைத்ததெல்லாம் விளங்கவில்லை என்பது அடுத்த நூல் படிக்கிற பொழுது விளங்கும். அப்படி போக போக போகத்தான் தத்துவார்த்தமாக நாம் மேலே போய்கொண்டிருப்போம். அதிலே ஒட்டாமல் போய்கொண்டிருக்க வேணும். இன்றைக்கு இந்த அளவிலே வகுப்பை நிறுத்தி விடலாம் என்று மனதுக்கு படுகிறது. ரொம்ப போனாலும் புத்தி கலைப்பு என்ற இதெல்லாம் சூக்குமத்திலே தேடுகிற விஷயம், தெரிந்த விஷயம் என்றால் கூட புத்தி கலைக்கும். சில நேரத்தில் ஆர்வம் வரும், ஆர்வம் இருந்தால் கூட ஒரு இடைவெளி விட்டு அதை

0: நிறுத்துவோம். நீங்க விட்ட இடத்தை குறிச்சு கொள்ளுங்கள். அதாவது நாங்கள் பிரகிருதி மாயப்படி, அதாவது குணதத்துவம் படித்து விட்டோம், புத்தி தத்துவம் படித்து விட்டோம், அகங்கார தத்துவம் படித்து விட்டோம், நாலு அந்த கணங்கள் நாலு என்று நாங்கள் படித்தோம். அதிலே மூன்று தெளிவாகிவிட்டது. அடுத்தது மனம் படிக்க வேண்டும். அடுத்த வகுப்பிலே அதை படிப்போம்.
1: உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.
2: ஓம் நமசிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: திருவுந்தியாரும் திருக்கலிற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: அடுத்தது ஏழாவது பாடல், உந்தியார். ஏழாவது பாடல் உந்தியார்ல ஏழாவது பாடல். உள்ள முறையில் உடனாவர் அல்லது தெல்ல அறியர் என்று உந்திபர, சிற்பர செல்வர் என்று உந்திபர. இதில் நான் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இதில் உரையிலையும் நிறைய மாறுபாடுகள் இருக்குது. அதனால் நாம் இங்கே படித்து அது ஒரு அது ஒரு வழியான பொருள். இதற்கு மற்றொரு படியாக உரை சொல்பவர்களும் உண்டு. அதில் அப்படியே இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் நான் ரெண்டு மாறுபட்ட உரையாசிரியர்களுடைய உரையை சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பாடல்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லணும். உள்ள முருகில் உடனாவர் அல்லது, முதல் வகையாக பொருள் கொள்றது எப்படி வேணும்னா, பொருள் கொள்ளும் முறையில் ஒன்று ஒன்றுனே போட்டுக்கிடுங்க. பொருள் கொள்ளும் வகை ஒன்று போட்டு அந்த பொருளை எழுதிக்கிடுங்க. என்ன பொருள் இது? நமக்கு தெரியும், உள்ளம் உருகினாதான் பெருமான் நமக்கு தோன்றுவார். உள்ளம் உருகில் உடனாவர், அந்த சிவபெருமான் அவனை உள்ளம் உருகி வழிபட்டால் நாம் உடனாவர். தெல்ல அறியர் என்று, அப்படி அல்லாது அவரை அறிவதற்கு தெளிவதற்கு இயலாது. தெல்ல அறியருங்கிறது பாடலில் உள்ளது. அவரை அறிவதற்கு அறிந்து அனுபவிப்பதற்கு இயலாததாகிவிடும். தெல்ல அறியராக இருப்பவர் யாருன்னா, சிற்பர செல்வர், அந்த மேலான பரமாகிய சிவபெருமானே, சிவபெருமானே ஆவார் என்று உந்தீபர. நம் உள்ளம் உருகினால் அவர் உடனாவர், அல்லது அவரை அறிய முடியாது, அறிந்து அனுபவிக்க முடியாது. அதைத்தான் தெல்ல அறியர் என்று உந்தீபர. அப்படிப்பட்டவர் யாரு? தெல்ல அறியராக இருப்பவர், உள்ளம் உருகில் உடனாவராக இருப்பவர் யாருன்னா, சிற்பர செல்வர், அந்த மேலான பரம்பொருளாகிய அவனை. செல்வம் எல்லாம் அவன் கடலேத்தும் செல்வம் தானே, அதனால அவன்தான் பெரும் செல்வன், அந்த சிற்பர செல்வர் என்று உந்திபர. இது ஒரு பொருள். இன்னொரு வகையா பொருள் கொள்ளும்ல, இன்னொரு முறை, அடுத்த முறை என்னன்னா, அப்ப இதுல உடனாவர் என்பது யார குறிக்கே? பெருமான், சிவபெருமான் நம் உடனாவர். சிற்பர செல்வர் என்பதும் சிவபெருமான். அதை எழுதிக்கிடுங்க. இந்த பொருள்படி சிவபெருமான் உடனாவர், அறிவதற்கு அறியவரும் அந்த பரம்பொருளே, சிற்பர செல்வராக இருப்பதும் அந்த பரம்பொருளே. இது ஒரு வகையாக நாம பொருள் கொள்றோம். இன்னொரு வகையாக பொருள் கொள்ள வேண்டும் என்றால், இன்னொரு வகை, அடுத்த வகை நம்ம எப்படி பொருள் கொள்றோம்னா, அடியார்களை வச்சுக்கிறோம். அடியார் இல்லை, இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் உள்ளம் உருகி அவனோடு ஒன்றாவர். பக்குவ ஆன்மாக்கள், பக்குவ ஆன்மாக்கள் அல்லது இது ஆச்சாரியிடத்துல உபதேசம் பெற்ற ஆன்மாக்கள், பக்குவ ஆன்மாக்கள் அல்லது ஆச்சாரியனிடம் உபதேசம் பெற்ற அந்த ஆன்மாக்கள் உள்ளம் உருகி, தங்கள் உள்ளம் உருகி அவனோடு உடனாவர். அவனோடு உடனாவர் அல்லது இது தவிர, இது தவிர தெல்ல அறியர், இது தவிர தம்மை தனியாக காணமாட்டார். தம்மை தனிய காணார், தம்மை தனியே காணார்னா என்ன அர்த்தம்? அசிவத்தோடு ஒன்றியே இருப்பர், தம்மை தனியே காணார். அதாவது அவர் சிவத்தோடு ஒன்றியே இருப்பர். அதத்தான் தெல்ல அறியர்னு சொல்ற. தெல்ல அறியர்னா தம்மை தானாக காணமாட்டார்கள், சிவமாகவே காண்பர், இந்த சிவத்தோடு ஒன்றியே இருப்பர். சிற்பர செல்வர், சிற்பர செல்வர் என்றா அந்த சிற்பரத்தையே தனக்கு செல்வமாக கொண்டவர்கள். சிற்பர செல்வர் என்பது இங்க யார குறிக்கே? இந்த இப்படி வர சொல்லும் போது அது யார குறிக்கே? அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவை குறிக்கே. இப்படிப்பட்டவர்கள் அந்த பெருமானாகிய மேலான செல்வத்தை உடையவர்கள் ஆவார்கள். என்ன குழப்பமா இருக்கா? முதல் வகை உரையில எல்லாமே சிற்பர செல்வர்ங்கிறது யார குறிக்கே? சிவபெருமானையே குறிக்கே. தெல்ல அரியர் என்பதும், தெல்ல அரியர் என்பதும் யார குறிக்கே? சிவபெருமானையே குறிக்கி. அவன் அறிந்து உணர்வதற்கு அருமையானவன் என்ற முறையில் பொருள் கொள்கிறோம். இப்ப இப்படி பொருள் கொள்ளும் பொழுது என்ன ஆகுது? இது எல்லாமே பக்குவ ஆன்மாவை குறிக்கிறது. இந்த பக்குவ ஆன்மா என்ன பண்ணுது? உள்ள முருகி அவனோடு உடனாகிறது. தன்னை தனியே காணாது, சிவமாகவே சிவத்தோடே இயந்தே காண்கிறது. அப்புறம் மூணாவது, அந்த பரம்பொருளையே தனக்கு செல்வமாக கொண்டவர்களாக இருக்கின்றன. சிற்பர செல்வர் என்று உந்திப்பர, அந்த சிற்பரத்தையே தனது செல்வமாக கொண்டவர்கள், அந்த பரத்தையே தனக்கு செல்வமாக கொண்டவர்கள் இல்லையா? இறைவன் கழலேத்தும் இன்பம் இன்பமே, செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. அதனால இவர்கள் சிற்பர செல்வர் என்று சொல்லப்படுகின்றனர். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒரு உரையில அவரையே பெருமானையே எல்லாம் சொல்றோம், ஒரு உரையில அந்த பக்குவ ஆன்மாவே சொல்றோம். ரெண்டு பொருத்தமானதாக தான் இருக்கு. அதனால நீங்க அந்த உரை பின்னாடி எப்பவும் படிக்கும் பொழுது இந்த மாதிரி வேறுபாடுகள் வரும். நான் ஒவ்வொரு பாடல்லையும் இப்படி வித்தியாசமா இருக்கு, ரெண்டையும் சொன்னோன்னா நீங்க ரொம்ப குழப்பிடுவாங்க. அதனால ஒரே போக்கில் சொல்றேன். ஒரு எடுத்துக்காட்டாக இப்படியும் பாடலுக்கு இப்படியும் உரை கொள்ளலாம் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த முறைய சொல்றேன். வகுப்புல என்ன சிவபெருமான சொன்னாங்க, இந்த உரையில அடியார் என்று போட்டிருக்க, ரெண்டும் வித்தியாசமே என்ற நினைப்புக்கு, இந்த கலக்கத்துக்கு இடம் வரக்கூடாது. சரி, இந்த உள்ளம் உருகில் உடனாவர் என்ற சொற்றொடரை ஞானசம்பந்த பெருமானம் திருமுறையில இதே சொற்றொடர், இதை அதை வச்சுதான் நம்ம சாத்திர ஆசிரியர்கள் அந்த சொற்றொடர்களை எடுத்து, சாத்திர ஆசிரியர்களுடைய பாடல்களில் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சொற்றொடரும் எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் உணர்த்துவது பெருமான் தான் இல்லையா? எனது உரை தனது உரையாகன்னு சொல்றாரு இல்லையா ஞான சம்பந்த பெருமான். எனது உரையெல்லாம் என்னோட உரை இல்லை, யாரோட உரை? தனது உரைன்னு சொல்றார். அதை நம்ம எல்லா சாத்திரம் தோத்திர நூல்கள் எல்லாவற்றிலும் அதனுடைய உண்மையை நாம காணலாம் இல்லையா? அதனால இதே சொல்லாட்சியே ஞானசம்பந்தனுடைய திருமுறையில, பன்னீர் பொலிந்த வீணைய, ரெண்டு வரிய குறிச்சுக்கிடுங்க, பன்னில் பொலிந்த வீணையர் பதினன் கணமும் உணரா நஞ்சு. அடுத்த வரி, உண்ண பொலிந்த மிடற்றினர், மிடர்ன கழுத்து, உள்ளம் உருகில் உடனாவர். அதை கோடு போட்டுக்கிடுங்க, உள்ளம் உருகில் உடனாவர், உள்ளம் உருகில் உடனாவர். அப்ப இந்த இதை பார்க்கும் பொழுது சுவாமியைத்தான் சொல்லியிருக்கிறார் இல்லையா? பன்னீர் பொலிந்த வீணையர் பதினன்கணமும் உணரா நஞ்சு உண்ண பொலிந்த மிடற்றினார். அவர் எப்படிப்பட்டவர்? உள்ளம் உருகில் உடனாவர். நம்ம மணிவாசல்லாம் நிறைய நம்ம இதில் பார்க்குறோம்ல, என்பு நைந்து நைந்து உருகி, அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக, என்பலாம் உருக்கி என்பரம் இல்லா இன்னருள் தந்தாய். அதில் என்ன சொல்கிறார்? அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை, உயிரும் உருகியது உடலும் உருகியது. அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என்பது இதுக்கு எடுத்துக்காட்டாக நமது மணிவாசக பெருமானுடைய திருவாசக சொற்றொடர்கள். அப்புறம் அடுத்த பாடல் 14, திருக்களிறு. திருக்களிற்று படியாதுல 14வது பாடல், உள்ள முதல் அனைத்தும். நீங்க அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நேரம் இருக்கிற நேரத்துல ஒன்னு போல தொடர்ந்து ஒரு உந்தியார் பாடல், அதற்கு இணைந்த களிற்றுப்படியார் பாடல், அப்புறம் அப்படியே எழுதிவிங்க. ஆமாம், அது தொடர்ந்தான் வரும். ஆனால் நம்ம இந்த இது அதுக்கா அப்படிங்கிறத விட அப்படி எழுதிட்டோம்னா நமக்கு தோய்வில்லாமல் படிப்பதற்கு வசதியாக இருக்கும். உள்ள முதல் அனைத்தும் அந்த பாடல், உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக, உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக. அதைத்தான் நம்ம அந்த போன திருவாசக பாடல், அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக, அந்த பாடலுக்கு தான் இப்ப இங்க சொல்ற உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக. இதுல நம்ம மணிவாச பெருமான் திருச்சதகத்துல வெள்ளம் தாழ் வெரிசடையாய் விடையாய், வெள்ளம் தாழ் வெரிசடையாய் விடையாய் என்று விண்ணோர்கள் ஏத்த உள்ளம்தாழின். அதுல இதுல உள்ளம் முதல் அத்தனையும் முருகன் சொல்றாரு இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு என்ன ஆசைனா உள்ளம்தாழ் நின்று உச்சி அளவும் உடம்பா நின்று உருகணுமா. எப்படி உடம்புல உள்ளம்தாழ் நின்று கடைசி பாதத்தில இருந்து உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால், உள்ளம்தாழ் நின்று கீழே பாதத்தில இருந்து உள்ளம்தாழ் நின்று உச்சி அளவும், உச்சி அளவும் உருகுவது என்னது நெஞ்சம், நெஞ்சம் உருகணும். அந்த நெஞ்சு எப்படி இருக்கணுமா, ஒரு இடத்துல இருக்க கூடாதான். அவருக்கு அந்த உருகுத தன்மைய பாருங்க, ஒரு இடத்துல இருந்து அவனுடைய அருளை நினைந்து உருக முடியாது. எப்படி உருகணும், உள்ளம்தாழ் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருக வேண்டுமா. நெஞ்சு ஒரு இடத்துல மட்டும் இருந்து உருகினா போதாது. அவன் செய்த கருணை எப்படி உருக, அதை நினைந்து உருக வேண்டும். அதத்தான் இங்க சொல்றார், உள்ளம் முதல் அனைத்தும் ஒன்ற உருக. இத அங்கிருந்தா எடுத்திருக்கிறார் உள்ளம். அத பாட்டு ஆரம்பத்தை, அந்த திருவாச பாட்டு ஆரம்பத்தை எழுதிக்கிடுங்க. வெள்ளம்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானை என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாளொரு புனலில் கீழ்மேலதாக பதைந்துருகும் அவர் நிற்க. இந்த தண்ணிய, தண்ணி ஓடிட்டு இருக்கு, பள்ளம் இருக்கு. அப்ப அந்த தண்ணி இதுக்குள்ள அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கவா வேண்டாமான்னா யோசிக்கும். பள்ளத்தை கண்ட உடனே அப்படியே பாஞ்சிரும். அதுபடி அந்த கருணையை நினைந்தவுடன் என்ன பண்ணணுமா, மாணிக்கவாச பெருமானுக்குள்ள வேட்கை, உள்ளம்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால், அந்த வரியை மட்டும் எழுதிங்க. வெள்ளம்தாள் விரிசடையாய் என்ற பாடல் திருச்சதகம், அதுல அந்த பாடல்ல நமக்கு வேண்டிய வரி என்னது, உள்ளம்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால், உள்ளம்தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகா. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ரெண்டு கண்கள்ல மட்டும் கண்ணீர் வழிஞ்சா காணாது. அவருடைய உருக்கமே அதான் அவர் திருவாசகம் எல்லாத்தையும் உருக வைக்கிறதுக்கு காரணம் இல்லையா. அந்த அன்பை நினைந்து அந்த கருணையை நினைந்து இந்த ரெண்டு கண்கள்ல மட்டும் கண்ணீர் வழிஞ்சா காணாதான், உடம்பு எல்லாம் கண்ணாய் அண்ணா உருகாதால், உடம்பு எல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால், வெள்ளமா கண்ணீர் பாயணுமா. என்ன அந்த அன்பு தான், இந்த திருவுந்தியார்லயும் திருக்களிட்டுப்படியார்லயும் பேசக்கூடிய அன்பு வந்து திருவாசகத்துல மணிவாசகர் சொல்லக்கூடிய அன்புதான். உடம்பு எல்லாம் கண்ணாய், அவ்வளவும் உடம்பு முழுசும் என்னதாயிரணுமா கண்களாகி, அப்போ உடம்பு எல்லாம் கண்ணாச்சுன்னா தண்ணி வடிஞ்சுனா எவ்வளவு வரும், வெள்ளமாக பாய வேண்டுமா. அந்த கண்ணீர் அவனை நினைந்து உருகக்கூடிய கண்ணீர் எப்படி பாயணுமா, வெள்ளமாக பாய வேண்டும். அதனால இந்த திருக்களிட்டுப்படியார் வழியில என்ன சொல்றார், உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக, உருக வரில் உள்ள முதல் உயிர் முதல் எல்லா தத்துவங்களும் எல்லா கருவிகளும் ஒரு சேர உருகும்படி உருக, உருக வரில் அப்படி அன்பு பெருகுமாயின் உள்ள முருக வந்து அவன் என்ன பண்ணுவான், கருணை உள்ளத்தோடு வந்து. ரெண்டாவது உருக வந்து என்னது, உள்ள முதல் அனைத்தும் ஒன்ற உருக வரில் முதல் உள்ள யாரோட உள்ள, இந்த ஆன்மா, ஆன்மாவின் அந்த பக்குவ ஆன்மா முதல் அனைத்தும் ஒன்ற எல்லா கருவி கரணங்களும் உருக வரில் உள்ள முருக. ரெண்டாவது வரதுல உள்ள வந்து பெருமான் என்ன பண்ணுவான், கருணை உள்ளத்தோடு. உள்ள முருகங்கிறது ரெண்டாவது வரியிலயும் வருது இல்லையா, உள்ள முருக என்பது பெருமான் கருணை உள்ளத்தோடு வந்து, மிகுந்த கருணையோடு வந்து என்ன செய்வான், வந்து உன் உடனாகும், நம்மோடு உடனாகி நிற்பன். உள்ள முருக வந்து உன்னுடன், ஆமாம் உன்னுடன் ஆம், உள்ளம் முருக வந்து என்ன, தன்னுடைய அளப்பெரும் கருணையினால் வந்து நம்மோடு உடனாகி நிற்பன், நம்மை செலுத்துவன். உடனாகி நிற்றல்னா என்ன அர்த்தம், நம்மை செலுத்துவான். எதுக்கு செலுத்துவான், அந்த போகத்தை தூக்கிற நிலையில மேலும் செலுத்துவான். இந்த இதெல்லாம் அந்த நிலைமைக்கு வந்தவங்க தான் படிக்க முடியும், செய்ய பாடமும் சொல்ல முடியும். ஏன்னா இது நம்மை போன்றவர்களால் இதை முழுமையாக அதை உணர முடியாது இல்லையா. அந்த பக்குவம் வந்து அமைந்தாதான் அதை பற்றி நம்ம பேச முடியும். நல்ல பொருள் அளவில் என்னன்னு தான் நம்மளால் புரிஞ்சு. இது வந்து அனுபவ நிலைக்கு வந்த நிலையில் பேசக்கூடிய நூல். அதனால் உள்ள முருக வந்து உன் உடனாகும். இந்த ரெண்டாவது உள்ள வரியில் ரெண்டாவது வரியில் வர்றது வந்து பெருமானுடைய திருக்கருணை. வந்து உன்னுடனாம் தெள்ளி உணரும் அவர் தாங்கள் உளராக. தெள்ளினா கருணை மிகுந்து, அல்லது தெளிந்து, தெள்ளினா தெளிந்துனே வச்சுக்கிடுங்க, தெள்ளினா தெளிந்து உணரும் அவர். இந்த அடுத்த ரெண்டு வரியும் மற்றவங்களை பற்றி சொல்றார். முதல் ரெண்டு வரியிலும் உள்ள முதல் அணைந்து ஒன்றை உருக வருபவர்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறத சொல்லிடுறார். முதல் இரண்டு வரியிலும் உருகுபவர்களுக்கு என்ன நடக்கும், என்ன நடக்கும், அவன் தன்னுடைய பெரும் கருணையினால் வந்து இவர்களோடு இவர்களை செலுத்துவான். இப்பமும் செலுத்தாமலா இருக்கான், நாமளாவா சென்று கொண்டிருக்கிறோம் இல்ல, இப்பமும் செலுத்தி கொண்டிருந்தா இருக்கான். ஆனா இப்ப நம்ம நிலைமையை பார்த்து என்ன பண்றான், உலக நடையில மல நடையில செலுத்தி கொண்டிருக்கின்றான். இப்பமும் நம்ம கூட உடனாகத்தான் இருக்கான், ஆனா இப்ப நம்மளை எப்படி செலுத்துறான், மல நடையில செலுத்துறான். இப்ப அருள் நடையில செலுத்தினா நம்மளால அந்த நடையில போக முடியாது. அதனால இப்பதான் தத்தி தத்தி நடக்கிற குழந்தைக்கு ஒரு பெரிய வாகனத்தை கொண்டு கொடுத்து இதை ஓட்டுன்னு சொல்ல முடியுமா, முடியாது. இப்பதான் அது தத்தி தத்தி நடபயிலுது இல்லையா. அப்படி அந்த பக்குவம் இல்லாத நிலையில இருக்கிறதுனால முதல்ல என்ன பண்ண முடியும், அந்த மலை நடையில தான் செலுத்த முடியும். ஆனா இப்படி வந்தவர்களுக்கு அவன் என்ன பண்றான், அவர்களை அருள் நடையில செலுத்துறான். அவன் செலுத்துவது எதுல செலுத்துறான், சிவபோகத்தை அனுபவிப்பதுல செலுத்துறான். இப்ப நமக்கு மறைத்தல் தொழிலை செய்து உலக விடயங்களை அனுபவிக்கிறதுலயே செலுத்தி கொண்டிருக்கின்றான். ஆக அந்த தொழில் வித்தியாசம், அந்த எது வழியாக செலுத்துறான் என்பது, இங்க திரோதான சக்தியை வச்சு நம்மளை இப்ப செலுத்திட்டு இருக்கிறான், இவர்களை அருள் சக்தியை வைத்து செலுத்துகிறான். அதனால ரெண்டுக்குமே செலுத்துறது அவன் எப்பொழுதும் செலுத்தி கொண்டேதான் இருக்கான், நாம் செலுத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கோம். அந்த போற பாதை என்னதாயிருது, அதுதான் மாற்றம் நமக்கு அதுல. அதனால அதை சொல்றான். அடுத்தாப்புல சொல்றது யாருன்னா, தெள்ளி உணரும் அவர் தாங்கள் உளராக என்ற தற்போதத்தால் இருப்பவர்கள் வந்து புனர வரன் இல்லா பொருள். அடுத்த வரிக்கு என்னது, உணரும் அவர் தாங்கள் உளராக என்றும். இன்னொரு நிலை பார்த்தோம் இல்லையா முந்தினதுல, எங்க அவர்கள் தாங்களாக இருக்க மாட்டார்கள், தன்னை அவனிடம் இழந்தவர்களாக இருப்பார்கள். இந்த இவங்க வந்து எப்படி சீவபோதம் உடையவர்களுக்கு அவன் என்ன செய்வான், புனர வரமாட்டான், அவர்கள் நெருங்குவதற்கு முடியாத பொருளாக இருப்பான். சீவபோதம் உடையவர்களுக்கு அவர்களுக்கு அவன் அவர்களை புணர்வதற்கு அவன் வரமாட்டான் இல்லையா. புனர வர நில்லா பொருள். சரி, இதை நம்ம மறுபடியும் அடுத்ததுல இந்த மாதிரி பாட தொடர்ந்து சிந்திப்போம்.
2: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: பதினான்கு கரணம், அந்த கரணம் என்பதினாலே அந்த கரணத்தை சேர்த்த 14. ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, மூன்று அவத்தை கனவு நனவு நினைவு எதிர் உறக்கம் என்ற மூன்று. மூன்று அவத்தை நாளும் நாளும் அயந்து நாளும் நாளும் நாம் காணுகிறோம். உறும் இருபயன் தண்ணில் தாரா தொன்மை தன்மை தனக்கு சாராது உடம்புக்குத்தான் சாரும். எப்படி கனவிலே கனவு காணுகிற உடம்புக்கு தெரியாமல், உடம்புக்கு இல்லாமல் உடம்பியனுடைய சாயலுக்கு தெரிகிறதோ அது போல இயல்பான உடம்பு, இயல்பான இன்ப துன்பங்கள் உடம்பு அனுபவிக்குமே தவிர உடம்புக்குரிய உயிர் உயிரோ கடவுளோ அனுபவிப்பது இல்லை. இது மாயாவாதியின் அடிப்படை கொள்கை. 4-5 உரு இருபயன் தண்ணீர் தாரா தொன்மை தன்மை அதற்கு இல்லை. சரி, அதற்கு இன்னொரு விளக்கம் சொல்லணுமா? சொல்லுகிறேன் என்கிறார். தப்பன நிழல்கள் குற்றி வாய்ந்து, தர்ப்பணம் கண்ணாடி, நிழல்கள் தர்ப்பணத்தில் தோன்றுகிற நிழலினுடைய கண், நிழலினுடைய கண்ணாகிய குறிப்பு கண், குற்றி பாய்ந்தற்றே. குற்றி என்றால் அதாவது கம்பொன் கையின் சொல்லலாம், இருப்பினும் மாடு கட்டுகின்ற அந்த ஆணியைத்தான் குற்றி என்று சொல்லுவார். குற்றி கொள்ளோ மகன் கொள்ளோ என்ற இலக்கண கருத்தா வரும். எனவே குற்றி என்பது ஒரு கம்பி அப்படின்னு வச்சுக்கலாம். கம்பியினாலே குற்றி குற்றியது போல என்னாகும்? இவியல் பந்த பவம் அது அகல. எப்படி கண்ணு கண்ணாடியில் தோன்றுகிற கண்ணை குத்தினால் கண்ணாடியில் இருக்கிற கண்ணுக்குத்தான் உடைந்தது போல் தோன்றுமே தவிர கண்ணாடியில் தெரிவதற்கு காரணமாக இருந்த உடலின் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆகலால் உடலுக்குத்தான் தோன்றுமே தவிர உடலை உடைய ஆன்மா அந்த கடவுளுக்கு தோன்றாது. உடலும் கடவுளும்தான் இப்ப இங்க பேச்சு. உடலுக்கும் அந்த உடலுக்காக இருக்கிற நிழலாக இருக்கிற கண்ணாடிக்குத்தான் பாதிப்பே தவிர அதற்கு முழு உருவமாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தர்ப்பண நிழல்கள் குற்றி வாய்ந்தற்றே, இவியல் பந்தம் பவ்வம் அது. இப்படித்தான் உலகத்தில் பிறப்பு நிலையில் இறைவன் நம்மையெல்லாம் படைத்தார். இதுவரை இறைவன் யார் என்பதற்கு சொல்லப்பட்ட, அப்ப இறைவன் அனுபவிப்பதில்லை, உடல்தான் அனுபவிக்கும். இறைவன் பல உருவங்களாக தோன்றுவதற்கு காரணம் ஒரு பொருளில் பல பொருள் தோன்றுவது போல, அது உயிர்களில் அகிரணை தோன்றுவதற்கு காரணம் அது விளையாட்டாகும். இப்படியெல்லாம் சொல்லி இதுவரை நமக்கு சொன்ன செய்தி அவன் இறைவன் தோற்றுவிக்கின்ற நிலைக்கு சொல்லப்பட்டது. இறைவன் யார் என கேட்கப்பட்ட, பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவன் கேட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு விடை. இனி அவனுடைய அருள் நிலை என்ன? இறைவனுடைய அருள் முத்திப்பேறு. உமாபதி சிவம் தெளிவாக இந்த செய்தியை இந்த சங்கற்ப நிராகரணத்தின் மூலம் நமக்கு தருகிறார். இறைவனிடத்தில் நீ நாம் பெறக்கூடிய அருள் பொண்டாட்டி பிள்ளை இல்லை, வீடு வாசல் இல்லை, பதவி வேலை அல்ல. இவையெல்லாம் நம்முடைய வினையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ப துன்பங்கள். ஆனால் இறைவனுடைய அருள் என்றால் பிறவியற்ற ஒரு சூழல் எப்பொழுது கிடைக்கிறோம் அதுதான் இறைவனுடைய அருள். அத்துணை தேவாரங்களும் பிறவியை அறுப்பதற்காகத்தான் பாடப்பட்டது. பிறவியை அறுப்பதுதான் இறைவனிடத்தில் நாம் வேண்டுகிற அருளாக இருக்க வேண்டும். அதனால வேண்ட முழுதும் தருவோயினி, நான் வேண்டுவதும் உன்னுடைய பரிசை தவிர வேறு இல்லை. மணிவாசகர் சித்தாந்தத்துக்கு முடிந்த முடிவு தருகிறவர் மணிவாசகர் தான். மணிவாசகரை போல சித்தாந்தத்துக்கு ஒரு முடிவு தருகிறவர்களை பார்க்க முடியாது. இச்சதந்தியே விளைவு செய்வார் என்ன ஒரு வரி. இதுதான் நமக்கு சித்தாந்தத்தினுடைய முடிந்த முடிவு. உடலா வினையா எது முந்திங்கிற கேள்விக்கு வராதுறான்ட்டன். இச்சதிந்தியே விளைவு செய்வாய், வேண்டும் பரிசு ஒன்று உண்டே அதுவும் உந்தன் விருப்பம். இறைவனுடைய அருள் என்பது நாம் இனி உன்னை சார்ந்து இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் உடலையோ அல்ல உலகத்தையோ சார்ந்து இல்லாத நிலை வேண்டும். உயிர் என்பது சார்ந்ததன் வண்ணம். இதுவரை உலகத்தில் சார்ந்திருந்ததினால் இன்ப துன்பங்கள் அடைந்தோம். ஆனால் உன்னை சார்ந்தால் எங்களுக்கு பேரின்பம்தான் என்பதால் உன்னை சார்கிற அருள்தான் எங்களுக்கு வேண்டும். இவியல் இவ்வாறு அமைந்த பந்தம் பவ்வம் அது அகல, பந்தம் உறவு பவ்வம் துயரம் இவையெல்லாம் அகல. விண்முதல் தந்து கொன்மூ படலத்து இருளர உதித்த கால்து கால் தக விவேகம் தன்னில் தோன்றிய சாதகம் அனைத்தையும் அன்னகப் பிரிப்பும் மடி இழை வாங்கலும் போல ஞானம் பொய் அறக்கழி இவையெல்லாம் கழுகி. இப்பொழுது மாயாவாதியினுடைய கொள்கை இறைவன் உலகப் பொருளாகத்தான் பிரதிபலித்தான். இந்த உலகப் பொருளிலிருந்து பொருள்களுக்குரிய நிலைகளில் அவை அனைத்தையும் அழித்து தான் மீண்டும் இறைவனாக மாற வேண்டும். தன்னில் தான் இன்பத்தை அடைய வேண்டும். முக்தி என்பது இறைவன் அடைகின்ற இன்பமே தவிர உயிர்களோ உடம்போ அடைகிற முக்தி அல்ல. எப்படியா இது என்ன ஒண்ணுமே இல்ல, முக்தி இருக்கு அவன் அடையணும். நீ கேட்கிற சரிதான், நம்ம பிள்ளை கேட்கிறார்கள். இறைவன் அடையக்கூடிய முக்தி என்றால் தன்னில் தானாய் தன்னில் தன்னை தானே கண்டு தன்னால புற்று, அதான் முக்தி. இந்த ரெண்டு வரையும் முக்தினே குச்சிக்கலாம். தானே தானாய் தன்னில் தன்னை தானே கண்டு தன்னல முற்று, அதான் தன்னல முத்தி. இறைவன் தன்னிடத்திலேயே இன்பத்தை அனுபவிப்பானையானால், என ஏதான்மா உள்பொருள் எது இறைவன் மட்டும்தான். அப்ப இறைவன் தான் இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும். இங்க அடைவது சிற்றின்பம், அங்க அடைவது பேரின்பம். இங்கும் சிற்றின்பத்தை தான் போலி அதாவது போலியாக அனுபவித்தான், பேரின்பத்தை உண்மையாக அனுபவிக்கிறான். அவன் கொள்க தெளிந்த கொள்க, நமக்குத்தான் சரியில்லைங்கிறது விட்டுடும். இங்கே இரண்டாக இருக்கிறது அங்கே ஒன்றாக ஆகிறது, அதான் அவனுடைய கொள்கை. இங்க எப்படி இரண்டாக இருக்குன்னா தன்னுடைய சாயல் என்ற ஒன்றும் தான் ஒன்றுமாக இரண்டாக இங்கு வாழ்கிறான். சில பைத்தியக்காரன், அந்த பைத்தியக்காரன் ஒவ்வொரு தன்னுடைய ஆடையிலிருந்து ஒவ்வொரு நூலா எடுத்துக்கிட்டான், கடைசியில அந்த வடிவமே இல்லை. இது போல இறைவன் தன்னால் படைக்கப்பெற்றிருக்கிற தன்னுடைய சாயலாகியிருக்கின்ற உடம்புகள் எல்லாவற்றையும் இழந்து விட்ட பிறகு உலகப் பொருள் விட்டு தானே அங்கு போய் தனித்து இன்பம் காண்பான். இதுவா புத்தி. இப்ப பாட்ட பாருங்க. இவியல் பந்தம் பவ்வம் அது அகல, விண்முதல் தந்த கொன்மூ படலத்து விண்ணிலே இருக்கிற மேகம் விண்ணிலே தோன்றுகின்ற காற்றிலே அழிவது போல. மழை மேகம் இருக்கும், பெய்ய போது மழை நினைப்போம், ஐயோ இந்த பாதி காத்து வந்து அவ்வளவு மேகத்தையும் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு, காத்து அடிச்சு மேகம் கலைஞ்சு போச்சு மழை பெய்யாது. அப்ப விண்ணிலே இருக்கிற மேகத்தை விண்ணிலே இருக்கிற காற்று எப்படி போகிறதோ அது போல இங்கே இருக்கிற உடம்பை இங்கே இருக்கிற நிலையில் விட்டு விட்டு மண் தண்ணில் விண்முதல் தந்த கொன்மு கொன்மு மேகம் படலம் மேகத்தினுடைய படம் இருளர உதித்த காதவேகம் ஒளி நீங்கினால் எப்படி இருள் நீங்குகிறதோ இருள் இருக்கிறதோ அது போல இருளர உதித்த கால் அந்த மேகத்தினுடைய மழை பொழியக்கூடிய இருண்ட மேகத்தை அது அழகா சொல்லிட்டார். இருண்ட மேகத்தை என்பது அவருடைய இருண்ட மேகம் அப்ப மழை மேகம். இருண்ட மேகத்தை எப்படி காற்று அடித்து அந்த மழை பொழியாமல் செய்து விடுகிறதோ இருளர உதித்த கால்தக வேகம் தண்ணில் தோன்றிய சாதகம் அனைத்தும் தண்ணில் தோன்றிய தத்துவங்கள் அனைத்தையும் சாதகம் தத்துவம் தன்னிலே தோன்றி இருக்கக்கூடிய நமக்கு உள்ளபடியே அதனால ஆன்ம தத்துவம் வித்தியாசத்துவம் எல்லாமே தத்துவம் என்று நாம் சொல்றோம். தத்துவம் அனைத்தையும் மன்னக பிரிப்பு மண் அகம் பிரிப்பும் மன்னகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் பிரிந்தபடியும் மடி மடினா சேலை, சில பிராமண வீட்டில் சொல்லுவாங்கண்ணா மடியில் இருக்க மடி, அவர் ரொம்ப மடிப்பா அப்படிமா, ஆனால் ரொம்ப சுத்தமாக இருப்பான், மடினா சேலைன்னு. மடி இழை வாங்கலும் புடவையினுடைய நூலை வாங்கலும் போல ஞானம். பொய்யறக் கழுகி உலகத்திலே இருக்கின்ற பொய்களை எல்லாம் கழுகி தானே தானாய் தன்னில் தன்னை தானே கண்டு தன்னலம் உற்று ஆக தன்னலத்தை உருவது என்பது. தன்னலம் உற்று வசையில் தத்துவமசி பதத்தெளிவார். தத்துவமசி என்பது தானே அகம் பிரமாத்மி என்ற கருத்தினால் அகமே பிரமம் ஆகினன் என்று அறிந்து, தத்துவமசி என்ற கொள்கையினாலே அகமே பிரமம் ஆயினன் என்று அறிந்து, அசலனாகி தான் எந்த விதத்திலும் அசையாதவனாகி, அது எப்படியா எந்த விதத்திலும் அசையாதுன்னு கேட்டீங்களா, நான் சொல்றேன்னு அவனே சொல்றான். ஒரு பாத்திரத்திலே இருக்கக்கூடிய பல பாத்திரங்களிலே இருக்கக்கூடிய தண்ணீரில் சந்திரனுடைய நிழல் தோன்றும். பாத்திரத்தை அசைத்தால் அல்லது பாத்திரம் இயங்கினால் அந்த சந்திரனும் அசைவது போல தோன்றும். ஆனால் சந்திரன் அசைவதில்லை, நம்ம தெரிஞ்சவன். அசலனாகி நச்சலம் அதியன உண்டிடும் கண்டிடும் உடலம் விண்டகல் கடந்து. எனவே தான் இருக்க தண்ணீரில் இயங்கிய அல்லது அசைந்த உடலம் போல, சந்திரனுடைய நிழல் போல உடல் விண்டு அகல் கடந்து மங்குல் அது உடைதர. எப்படி மேகமானது உடைதர, எங்குமாம் தகைத்தே, எதிலே இருக்கிற மேகம், கடத்திலே இருக்கிற மேகம், அகல் கடத்து அகண்ட கடத்திலே கடம் உடம், கண்டிடும் உடலம் விண்டகல் கடந்து அந்த அசையாது இருக்கக்கூடிய சந்திரனுடைய பிம்பம் அசைந்தது போல உடல் இயங்கி உடலானது இயங்கி, இப்பொழுது உடல் பானையிலே இருக்கக்கூடிய குடகாயம் பரகாயம் குடகாயம் குடகாயம் என்று சொல்லப்படுகிற குடத்திலே இருக்கக்கூடிய ஆகாயம் குடம் உடைந்தால் எப்படி பரகாயத்தோடு சேருகிறதோ, விரிந்தாக பரகாயம் விரிந்தாக பரகாயத்தில் போய் சேருகிறதோ, அதுபோல கடத்து மங்குல் அது உடைதர எங்குமாம் தகைத்தேன். எனவே கடமாக கடத்திலே இருக்கக்கூடிய ஆகாயமாக விளங்கிய அந்த இறைவன் கடம் உடைந்த பிறகு கடத்திலே இருக்கிற ஆகாயம் எப்படி உலக வெட்ட வெளியிலே இருக்கிற ஆகாயத்தோடு சேர்கிறதோ, அதுபோல இவ்வகை உணர்ந்து செய்தொழில் அறாத இதனை உணர வேண்டும். சரி, உணராதவன் என்னையா பண்றதுன்னா பரவாயில்ல, படிச்சுக்கிட்டே இரு, படிச்சாவே உன்னுடைய குற்றமெல்லாம் போயிடும்னா நமக்கு சொன்ன வார்த்தை இல்லையா, நாம திருந்தமா இல்லையோ, திருமறையாவது படிச்சுட்டே இருப்போம், எப்படியும் இறைவன் வரும், தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பரவாயில்ல ஒரு பக்கம் திருமறையும் படி, அவர் மாயாவது சொல்றார், நானா சொல்றேன். மங்குர் அவர் எங்க மாந்தர், இவ்வகை உணர்ந்து செய்தொழிலாத மடவோர் வேதத்திலே செய்ய பெற்று சொல்ல பெற்றிருக்கிற நல்ல அறங்களை செய்யாதிருக்கின்ற மடவோர் தாமும் கடனாக இயற்றும். எப்படியாவது ஒரு நாள் படிக்க படிக்க படித்ததுனால தன்னை அறியாமலேயே அறத்தை செய்திருவான், கடனாக இயற்றும். கர்மகாண்டத்து தொன்மை புரிவார், கர்மகாண்டத்திலே கர்மகாண்டத்திலே சொல்ல பெற்றிருக்கிற வேதத்தின் கர்மகாண்டத்திலே சொல்ல பெற்றிருக்கிற அறத்தை செய்தால் தோற்றிய வித்தை மேற்கடை அரணியில் இருந்த எரி அவற்றை விழுங்கியது போல. அது எப்படியா படிச்சா வினை போயிடுமான்னா, ஆமா எரிஞ்சா போயிடும்ல, எது எரிஞ்சா போகும், கடைந்தால் அந்த காலத்தில் நெருப்பு தோன்றி, அதனால மரத்தையும் இப்ப தீக்குச்சியாக்கி அதை கடைய, அப்ப அது மாதிரி கடை கொழின் தீக்கடை கோல் என்று அதனை சொல்வார். அந்த தீக்கடை கோல தீ எரிஞ்சு நீங்க இன்னொரு தீய பத்தி இதை அடைக்கலைன்னா தீ முழுக்க அந்த கடைக்கோலையும் பத்தி எரிஞ்சு போயிடும், தீக்குச்சி எரிகிறது மாதிரி, தீக்குச்சி அணைச்சுட்டா கீழே போட்டுக்கலாம், இல்லைன்னா தீக்குச்சி முழுக்க எரி, அது போல கடைக்கோல் எரி எழுந்தேறி அவற்றை விழுங்கியது என்ன, நீ முதல்ல பத்திக்க மருந்த வச்சு பத்திக்க, பத்திக்கிட்டீங்கன்னா தீக்குச்சி பூரா எரியும், மருந்து மாதிரி நீ படி, அது படிச்சீனா உன்னை அது எரிக்கும். அதனால விடாம திருமுறையை படிக்கணும். மாயாவாதியே சொல்றேன், நம்மால் தான் எழுந்தறி அவற்றை விழுங்கியது என்ன, தன்னொழிந்து உள்ள தானாய் ஒழியும் அந்நிலை அன்றி அழிவொரு முத்தி. அது அல்லாது அழிவொரு முத்தி இல்லை, அந்நிலை அன்றி அழிவொரு முத்தி இல்லை. ஏயாது என்று தன் இயல்பை மாயாவாதி வகுத்து உரைத்தனே, மாயாவாதி வகுத்து உரைத்தார் பாதிற்று. இப்ப மூலம் முழுமையாக உங்களுக்கு சொல்லி என்னால் அறிந்து கொள்ளப்பட்ட அளவையின் முறையில் உங்களுக்கு பொருள் சொல்லியிருக்கிறேன். 54 வரைக்கும் 250 வரை மறுப்பு வைக்கவர், அது எல்லாமே நம்ம படிச்சிட முடியாது. இந்த பாய்ச்சலுக்கு மட்டும் உள்ள பதிப்பை மறுப்பை சொன்னால் கூட போதும், அவர் அதுக்கு மேலே மறுப்பாக சில உட்பிரிவு இருக்கு. இப்போ 5வது பாயிண்ட்னா 5வது பாயிண்ட், 6வது பாயிண்ட்னா 6வது பாயிண்ட்க்கு ஒரு உட்பிரிவு, முதல் பாயிண்ட்னா முதல் பிரிவுக்கு ஒரு உட்பிரிவு. முதல் பிரிவில் என்ன, வேதம் ஒருவர் என்று சொன்னான், இதுதான் முதல் பாயிண்ட் நம்ம சொல்றது. மாயாவாதியுடைய கருத்து என்ன, வேதத்தில் இறைவன் ஒருவன், அவன் தான் உள்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றே கான் என்று சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கு அவர் 30 வரி எழுதுறாரு, ஒன்றுண்ணா ஒன்றுண்ணா என்ன, அதை ஜீவன் சொல்றாரு, பரமாத்மா சொல்றாரு, எல்லா கேள்வியும் கேட்கிறார். இந்த மாதிரி அதுக்கப்புறம் வேதம் என்பது எப்படி, அது தானே தோன்றிட்டா, அது மற்றவன் தோன்றுனானா அப்படின்லாம் அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்று என்ற கொள்கையில் அது ஏபிசிடின்னு போட்டுட்டே போகலாம். அந்த மாதிரி கொள்கையெல்லாம் சொல்றாரு. சுயம்பு வேதம் சுயம்பு ஏன்னு சொன்னார், அருமையான விளக்கத்தை ஐக்கியவாதி மூலமா உமாவதி சிவன் சொல்லுவார். எனவே ஐக்கியவாதி அதை மறுப்பது போல சொல்லுவார். இவை போன்ற செய்திகள் முடிந்தவரை பார்க்கிறோம், இறைவன் திருவருள். எனவே மாயாவாதி கூறுகிற இறைவனுடைய செய்தியும் முக்தி வேற ஒண்ணுமே இல்லை. இந்த உடம்பெல்லாம் விட்டுட்டு இறைவனை முக்தி அடைஞ்சு தானே இன்பத்தை அடைகிறார். இது போல இங்க இருக்கிற குடத்துல இருக்கிற ஆகாயம் உடைஞ்சா ஆகாயமா மாறும். அவன் சொல்ல உண்மைதான், தன்னுடைய இறைவன் பிரதி பிம்பமாக காட்சியளிக்கிறார். அந்த அந்த காட்சியளித்த உருவங்களை எல்லாம் எப்படி ஒரு வீடு கட்டுற போது உருவங்களை வைத்து வீடு கட்டினானோ, அந்த வீடு கட்டுகிற பொழுது அந்த உருவங்கள் பயன்பட்டன, அந்த அவயங்கள் பயன்பட்டன. அந்த அவயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்க நீக்க கடைசியில் நடுவில் இருந்த தூணும் கீழே விழுந்து மக்கி போகும் போல உடம்பெல்லாம் விட்டு விட்டு இறைவன் மேலே போய் தன்னில் தான் இன்பத்தை அடைந்தான். எது போல என்றால், குடத்திலே இருக்கிற ஆகாயம் உடைந்து பிரகாயம் ஆனது போல. இதுதான் முத்தி. நாம் முத்தி அடைவதற்கு இந்த மாதிரி மாயாவாத கருத்துக்களை பேசிக்கிட்டே இருந்தால் அது முத்தி வந்துடும் அப்படிங்கிறத முடித்திருக்காருன்னு சொல்லியிருக்கேன்.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: ஆனாலும் சிவபெருமான் இல்லாமல் அந்த ஆன்மாவை ஆட்கொண்டு முடிகிற அந்த ஆணவத்தின் ஆதிக்கத்தை ஒழுங்கி ஆன்மாவை ஈழைக்கின்ற அந்த கருணை திறத்தினையும் அதை மிக அற்புதமான இந்த பாடலை மிக நுணுக்கமான முறையிலே ஆட்சி என்ற பாடலை யாத்திருக்கிறார். ஓர் எளிய ஆழ்ந்த சிந்தனைகளுக்காக இந்த நூலை நமக்கு இணையாக வைத்துள்ளார்கள். மிக அருமையான பாடல் பாடலை எதிர்பார்த்து கொண்டு தொழில் பாடல் இப்படி அரிய சிதாந்த நுணுக்கங்களை சொல்லியுள்ள ஆட்சியர் இந்த பாடலில் அற்புதமான புராண செய்திகளையும் இணைத்து சொல்லியுள்ளார். நேரம் பிறப்பாடு இந்த பாடலை நான் பார்க்கலாம். ஏழாவது பாடல் இல்லையா? என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டாது இந்திய விளையவே காட்டி இயற்கினை மாயை இரண்டையும் எனையும் இணக்கிய ஆணவம் அரசி கண்ணூறு வழியின் சக்தியை நடத்தி ககுமதன் சக்திகள் எல்லாம் தயக்கனின் உருவம் மூன்றினால் மாற்றி காலினர் தந்து காக்கனையே கன்னடன் கடலி காலிமா நகரில் கவுளியன் இரண்டு ஞானமுமே கட்டிடால் வர இயற்கை போகார் கதிமுனை பார்த்து கொண்டு அழித்த அன்னையின் பசுமான் தன்மையை அகற்றி ஆதரித்து அருள் கொடுத்தவன் ஆவல் குழந்தை அம்பலவான அடியவர் கருமான் மூலமனத்தினுடைய தன்மையினை உணர்த்துகிறார். ஆணவம் ஆணவம் ஆனவர்களை பிரிப்பினாலே உயிர் தன்னையே அறியாமல் இருக்கின்றது. நான் ஒரு பொருள் இருக்கின்றோ என்றே உயிர் அறியாமல் இருக்கின்றது. கேவல நிலை சகல நிலையிலே உயிர்களாக நமக்கு தன் உணர்வு இருக்கின்றது. நாம் ஒரு பொருள் இருக்கின்றோம் என்ற தன் உணர்வு இருக்கின்றது. ஆங்கிலத்தில் சொல்கின்றோ அந்த தன் உணர்வு நமக்கு இருக்கின்றது. ஆனால் நான் யார் என்ற தெளிவான உணர்வு இருக்கின்றதா? அது நான் எந்த உடலை சார்ந்திருக்கின்றோமோ அந்த உடலைத்தான் நாம் என்று இருக்கும்போது அந்த உடலின் தன்மைகளையெல்லாம் நமக்கு ஏற்றி சொல்லி வைக்கிறோம். நான் உயரம், நான் சுதிடம், நான் கருத்து, நான் வெள்ளை, நான் உண்டாக இருக்கிறேன், நான் நெறிந்திருக்கின்றேன் என்று உடம்புக்குரிய இயல்புகளையெல்லாம் தனக்குரிய இயல்பாக கருதி இந்த உடம்பையே தான் என்று கருதி வருகின்றோம். இப்போதும் தான் உயிர் என்று உள்ளவாறு உயிர்கள் உணர்கிறேன். ஆகவே தன்னையே உணராமல் அல்லது தன்னை தெளிவாக உணராமல் உயிர் இருப்பதற்கு காரணம் இந்த ஆணவத்தினுடைய ஆதிக்கம் தான். உயிர் அறிவிலை அறிவை கொண்டுதான் உயிர் தன்னை உணரணும். உயிரின் அறிவிலை இந்த ஆணவம் ஆதிக்கம் இருப்பதனாலே உயிர் தன்னையே உணராமல் இருக்கிறது. உயிருக்கு அந்த உயிரையே காட்டுவதில்லை. தன்னையே காட்டாத அந்த உயிரையே உணர்த்தாத தன்னையே உணர முடியாத உயிர் வந்து தனக்கு தலைவனாகிய தன்னிலும் மிக மேம்பட்ட பொருளாகிய சிவத்தை உணருமா? அதை உணர அனுமதிக்குமா? காரணமாக சிவத்தையும் அறிய விடாமல் கருக்கின்றது. ஆன்மாவுக்கு தன்னையும் உணரவிடாமல் சிவத்தையும் உணரவிடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்றது ஆணவம். இந்த ஆணவம் தான் இப்படி நம்மையும் உணராவதற்கும் நம்மை உணராததற்கும் சிவத்தை உணராமல் இருக்கிறதுக்கும் இந்த ஆணவம் தான் காரணம் என்பதை உணர்ந்தால் இதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை சிந்திக்கலாம். ஆனால் அதற்கும் இந்த ஆணவம் இடம் கொடுக்கவில்லை. அது உயிருக்கு அந்த உயிரையே காட்டவில்லை, சிவத்தையும் காட்டவில்லை. சிவத்தை காட்டினால் அவன் இந்த மலப்பிடிப்பிலிருந்து விடுவிக்க வல்லவன். அந்த வல்லவனாகிய சிவத்தையும் அந்த ஆணவம் காட்டவில்லை. இந்த பெரிய இடைவெளி செய்து கொண்டிருக்கின்ற தன்னையும் காட்டவில்லை. மூலமரத்துடைய கொடுமை ஏற்படுத்துகிறார். மறைப்பு என்றால் இப்படி ஒரு முழுமையான மறைப்பு. அறிவுள்ள பொருள் எதையுமே அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இந்த அறிவுள்ள பொருளை அந்த ஆணவம் அப்படி ஆதிக்கத்துக்குள்ளே வைத்திருக்கிறது. என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டும் என்னையும் நமது உயிராகிய என்னை அன்னவாகிய என்னை உன்னையும் சிவமாகிய உன்னையும் காட்டாது. காட்டாதது தனித்தனியாக கூட்டிக் கொள்ளணும். என்னையும் காட்டாது அன்னவாகிய என்னையும் காட்டாது உன்னையும் காட்டாது சிவமாகிய உன்னையும் காட்டாது தன்னையும் காட்டாது ஆணவமாகிய தன்னையும் காட்டாது இருக்கின்றது. இந்த சகல நிலையிலே அது எதை காட்டுகின்றது என்றால் இந்திரிய விடயமே காட்டி இந்திரிய என்பதுதான் இந்திய இந்திரிய என்பது நம் தொகுத்தலாக இந்திய என்று சொல்லலாம். திருமந்திரத்தில் கூட பிரபாளர்கள இந்திரியம் என்பது இந்திய என்று பார்க்கிறேன். இந்திரிய இந்திரியம் என்பது ஞானேந்திரியம், நெய் வாய் கண் மூக்கு சரி. இந்த ஞானேந்திரியங்கள் அறிந்தால் அறியக்கூடிய விடயங்கள் அதான் இந்திரிய விடயங்கள். அவை சத்தம் பரிசம் ரூபரசம் கந்தம். சத்தம் என்பது ஓசை, பரிசங்கிறது தொடு உணர்ச்சி ஆகிய ஊரு, ரூபங்கள் உருவம் கண்ணாடு உருவம், அப்புறம் ரசம் என்பது சுவை, கந்தம் என்பது மனம். ஆக ஓசை பரிசம் உருவம் சுவை மனம் இந்த ஐந்து தான் இந்திரிய விடயங்கள், ஐம்பொறிகளாகிய இந்திரியங்களால் அறியப்படும் விடயங்கள். இந்த விடயங்களையே காட்டிக் கொண்டிருக்கின்றது ஆகும். ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவை காட்டுவதில்லை, ஆன்ம நாயகனாகிய ஆன்மாவை இயக்கக்கூடிய கருணையாளனாகிய சிவனையும் காட்டுவதில்லை, ஆனவமாகிய தன்னையும் காட்டுவதில்லை. ஆனால் எதை காட்டிக் கொண்டிருக்கின்றது? இந்திரியங்களை கொண்டு அறியத்தக்க விடயங்களாகிய இந்த ஓசை பரிசம் உருவம் சுவை மனம் என்கிற விடயங்களையே ஆனவமாக காட்டி நிற்கின்றது. அதுதான் சொல்கிறார், என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டாது, இந்திரிய விடயமே காட்டி என்று சொன்னார். அப்ப ஆணவங்களும் எதையும் காண விடாமல் உயிரறிவை மறைக்கத்தானே செய்யும், அதுதானே ஆணவங்களை செய்யும் மறைப்புதான் அது. அப்ப இந்திரிய விடயங்களை ஆணவங்களும் காட்டுதல் என்று சொல்லலாம். ஐம்பொறிகளை தானே காட்டிருக்கிறன, ஐம்பொறிகளில் ஒரு பொறி செயல்படவில்லை என்று சொன்னால் அந்த பொறியால் அறியத்தக்க விடயத்தை நாம அறிய முடியாது. அப்ப அந்த பொறி தான் அந்த விடயத்தை காட்டியிருக்கின்றது தெளிவாகும் இல்லையா? கண் சரியாக இருந்தால்தான் உருவம் என்ற விடயம் அறியப்படும், செவி என்ற பொய் இந்திரியம் தெரியாததாக ஓசைங்கிற விடயத்தை அறிவு. ஆகவே பொறிகள் தான் இடயங்களை காட்டி நிற்கின்றனுடைய ஆணவங்களை வந்து எதையுமே காட்டாது மறைக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இந்திரிய விடயமே காட்சி என்று ஆணவங்களுக்கு செய்கையாக விடயங்களை காட்டுவதை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நாம் வந்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். என்ன சொன்னார், உயிர் எதற்கு உரிமை உடையது என்று சொன்னால் அது சிவத்தை அழித்து சிவானுபவத்தை அனுபவிப்பதற்கு உரிமை உடையது. அது எவ்வளவு பெரிய நிலை ஞானிகளே நாம் எப்படி போட்டோம், எவ்வளவு பெரிய நிலை, அந்த பெரிய நிலையில் இருந்து அந்த பெரிய அனுபவத்தை பெற வேண்டிய நிலையில் வந்து அந்த உயிர் வந்து அந்த திருவருக்காக பெறாமல் ஐம்பொழிக்காக ஏற்பட்டு சிவத்தை அனுபவிக்காமல் இந்த ஐந்து விடயங்களையும் அனுபவித்து இப்படி ஒரு கீழ்நிலையை உயிர்வீங்களே என்றால் இதற்கு காரணம் இது பொறிகள் தான் விடயங்களை காட்டுகின்றன வாஸ்தவம் தான். ஆனா பொறிகளை சார்ந்து விடயங்களை அறிந்திருக்க வேண்டியதுதான் உயிர்வுடைய தகுதி. சில காரியங்கள் சொன்னா அந்த காரியத்தை நான் இருவா செய்யுது, அது ஏன் தகுதிக்கு பொருந்தாது சொல்றேன் இல்லையா? அதை அவன் நாலு வாரத்தை பேசலாம், ஏன் தகுதிக்கு நான் சரிக்கமா பேசக்கூடாது, அவன் எப்படினாலும் நடந்துக்கலாம், ஏன் தகுதிக்கு நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உயிருக்குன்ற அந்த உண்மையான தகுதி போய் பார்த்தால் இந்த பொறிகளை சார்ந்து விடயங்களை அறிவதா உயிருக்குள்ள தகுதி உயிருக்குதான். இருவருடைய சார்ந்து சிவத்தை அறிவதுதான் உயிருக்குள்ள தகுதி. அந்த தகுதியை பெறமாட்டாமல் இப்படி ஒரு நிலையிலே பொறிகளை சார்ந்து விடயங்களை அறிந்த கீழான நிலையிலே உயிர்கள் நிற்கின்றன என்று சொன்னால் அதற்கு காரணம் எது? ஆணவங்களுக்காகத்தான். அதனால இந்திரிய விடயங்களை அறிவதற்கு காரணமாக ஆணவமலம் இருப்பதனால இந்திரிய விடயத்தை காட்டின்னு சொன்னார். ஆணவமலம் நேரடியா விடயங்களை காட்டுற வந்திருக்கு, அது எதையுமே மறைக்கத்தான் செய்யும். கலை முதலிய அந்த தத்துவங்களால ஆணவமல சக்தியை சிறிதே ஒடுக்கி இந்த ஐம்பொறிகள் அந்த கரணம் சேர்த்ததுனாலதான் உயிரான விடயங்களை அறிய முடியுது. அதுதான் நமக்கு தான் இதுல படித்தது. ஆனா அப்படி திருவருளை சார்ந்து சிவத்தை அறிய வேண்டிய உயிரிழந்து இப்படி இந்திரியங்களை சார்ந்து விடயங்களை அறியக்கூடிய சார்ந்த நிலையில் நிறுத்தி இருப்பது இந்த ஆணவமலம் தான். ஆகவே விடயங்களை மட்டுமே உயிர்கள் அறிந்து வருவதற்கு ஆணவமலம் தான் காரணமாக இருக்கின்றது. அது பற்றி என்ன கூறினார், ஆணவமலம் இந்திரிய விடயங்களையே காட்டுகிறது. ஆகவே காட்டுகிறதுன்னா நேரடியா அது விடயங்களை காட்டுகிறது கொடுக்கணும், விடயங்களையே உயிர் அறிந்து இந்த கீழ்நிலையில் உயிர் நிற்பதற்கு காரணமாக இருப்பது எது? ஆணவமலம். அந்த கருத்தை சொன்னார். சிவபிரகாசம் கேட்டிருக்கீங்க இல்லையா, உண்மை அதிகாரம் கேட்டிருக்கீங்க இல்லையா, பொது அதிகாரம் அப்படின்னா அதே மாவட்டம் இது மாதிரியே சொல்லுவாங்க. ஆணவமலம் எதுவாக இருக்காது நம்ம அறிவித்துக் கொள்ள வேண்டும். எதை உணர்த்துமா ஆணவமலம்? அந்நியமானவற்றையே உணர்த்துமா, அந்நியமில்லாமல் உயிர் புயலா இருக்கின்றானே அந்த சிவபுர பொருள் அது காணவிடா என்ன அந்நியமா இருக்கிற பொருள்களையே வந்து உணர்த்துமா உணர்த்தி அவசியமே பற்றை நிரூபிக்குமா இது ஆணவர்களுக்கு செயல் சொல்லுவாங்க ஆணவர்களுக்கு சக்தியை ரெண்டு விதமா சொல்லுவாங்க ஒன்று ஆவார ஒன்று ஆவார இன்னொன்று அரோணியாமி அரோணியாமி இது ரெண்டு விதமான சக்திகள் ஆணவர்களுக்கு உண்டு இது திருமையான சக்தியாக ஆணவர்களுக்கு பற்றி ஒரு பாடல் ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் உடனாய் ஆதி என்றதாய் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா அந்த பாடலுக்கு திருஞான சுவாமிகள் எழுதியுள்ள உரையும் இந்த ஆணவனுக்கு ரெண்டு சக்திகளை பற்றி கொடுத்திருந்தார் அதில் ஆவார சக்தி என்பது கேவலாவத்தையில் ஆன்மாவின் அறிவு சிறிதும் விளங்குவதற்கு வழியில்லாமல் அந்த ஆன்ம அறிவு முழுமையாக அந்த ஆணவமாக வைத்திருக்கிறது அதுதான் ஆணவனுடைய ஆவார முழுமையாக அறிவு அப்புறம் அதோனியாக சக்தி என்பது என்ன அந்த கலை முதலிய தத்துவங்களால் இறைவன் வந்து ஆணவத்துக்கு சிறிதே கெடுத்து இந்த கரணங்கள் பொறிகளை எல்லாம் பூஜிய பிறகு ஆன்மா சிற்றறிவு விளக்கம் பெற்று உள்ளது ஐயா சொன்ன மாதிரி பொறிகரணங்களை கூட்டின உடனே ஆன்மாவா பொறிகரணங்களை வைத்து அறிந்து கொள்ள பொறிகரணங்களை கூட்டி அவற்றின் வாயிலாக திருவரு மறைந்து நின்று உணர்த்துகிறது அதாவது யோகான சக்திகள் மறைந்து நின்று உணர்த்துகிறது அப்போ அந்த உயிருடைய அறிவு செம்மையா இருக்கிறதா இல்ல தகவல்கள் கீழான விளையங்கள் மீதே இசை கொள்கிறது அப்ப கீழான நெறியினுள் நிறுத்துகின்றது காரணம் கேவலாவத்தையில அறிவை கொஞ்சம் கூட இல்லாம முழுமையா மறுத்துட்டு தகவலாசன் என்ன வந்து அறிவு கொஞ்சம் விளங்கினாலும் கொஞ்சம் அறிவு விளங்குதே அதற்கு பொறுக்க முடியாமல் அந்த அறிவையும் எந்த நிலையில் நிறுத்துகின்றது கீழான நிலையையே நிறுத்துகின்றது கீழான நிலையில் இருக்கின்ற சக்தி என்ற பொருளை தான் அதோ ஞாபக சக்தி அதோ என்றால் கீழான பேசுறாங்க இல்லையா நாடக திரைப்படங்கள்லாம் என்ன இருக்கு அதோ வெளிதான் அப்படின்னா அதோ வெளிதான் கீழ்கதி அப்பனா என்ன கீழான அது மாதிரி அதோ ஞாபக சக்தி கீழான நிலையில் ஆன்மாவை நிறுத்துகின்ற சக்தி அது அந்த சக்தியை தான் கொடுத்துருக்காரு இந்திரிய விடயங்களையே காணுங்கள் உருவத்தை பறிக்கும் உருவம்னு சடமாகிய விடயங்களை அறிவுறோமே இந்த நிலைக்கு காரணம் எது ஆணவம் தான் அந்த ஆணவமாகிய தன்னையும் காணப்படாமல் இந்த ஆணவத்திற்கு தன்னை விடுக்க வல்லவன் யார் சிவபெருமான் அந்த சிவபெருமானை பற்றியும் அறிய விடாமல் இந்த விடயங்களையே அறிந்து கொண்டு இந்த கீழ்நிலையிலேயே இந்த கீழான போகலே நிறைத்துக் கொண்டு இரு அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி வைக்கிறது ஆனால் கொடுமை எப்படி நமக்கு வெளிப்படுத்தி காட்டாது இது வந்து தீர்க்கவரம் சுலபமான ஒருத்தம் தான் இது இவர் நூல் அப்படி காட்டாக நாம இதை வச்சு சிந்திக்க போறது இல்லை நம்ம விடயங்களே தான் அறிந்து வரோம் இல்லையா விடயங்களை அறிந்து வரும்போது நாம வந்து இதை சிந்திப்போமா அந்த விடயத்துடைய விடயங்களின் கவர்ச்சியிலே இருக்கின்றோம் அப்படி இருக்கும்பொழுது அறிவுன்ற தான் யாரு தான் யாரும் சிந்திக்க போறது உயிராகும் ஆகவே அன்பு விவரக்குறிப்புல உள்ளதெல்லாம் அது நம்மை பற்றி ஏற்பட முடியாது நம்முடைய உடல் சார்ந்த குறிப்புகள் தான் ஆகவே தன்னையும் தன்னை பற்றி நாம வந்து அறிஞ்சிருக்கோம்னு நினைக்கணும் அறிய ஏன்னா அறிவதற்கு இந்த தடை ஆணவ தடை உள்ளது அறிவிடாமல் அந்த சிந்தனையே இடவிடாமல் இருக்கின்றது சிந்தனையே போன்றவிடாமல் இருக்கின்றது ஆக இங்க நாம முப்பொருளை பற்றி சிந்திக்கின்றோம் சரியாக இல்லத்தை

இதுதான் சாதனை. ஏன்னா இந்த ஆதிக்கத்தை நாம் வந்து எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். சிறுவர்களை காத்து இந்த ஆணவ ஆதிக்கத்தை நாம எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். சாதாரண செய்தது எதிர்நீச்சல் போட்டு சிறையே வந்து முன்னேறி கொண்டிருக்கின்றோம். அதற்கான வாய்ப்பை நமது கல்வி நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏன்னா இந்திரிய விடயங்களையே காட்டுகிறது ஆணவம், இந்திரிய விடயங்களே அறிந்து இருக்கின்ற கீழ்நிலையே இந்திரியை நிறுத்தி வைத்திருக்கின்றது. எதெல்லாம் காட்டாதுங்க? என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டாது. இதுல என்னைன்னு சொல்றது உயிர் பத்து, தன்னைன்னு சொல்றது ஆணவம் இல்லையா, உன்னை உன்னைன்னு காட்டாது. என்னையும் உன்னை உன்னைன்னு சொல்றது பதியாகிய சிவம், என்னைன்னு சொல்றது உயிராகிய பத்து, உன்னைன்னு சொல்றது பதி, தன்னை சொல்வது பாசம். ஆகவே என்னை பத்துவை, உன்னை பதியை, தன்னை பாசத்தை. ஆக இந்த பதி பத்து பாசம் என்ற ஒவ்வொருவரையும் குறித்து சிந்திக்க விடாமல் ஐம்புல விடயங்களிலேயே நம்மை தள்ளி கொண்டிருக்கிறது ஆனந்தம். இதுக்கு நிறைய பேரு சிந்திக்க வருவாங்களா அப்படின்னா குறைஞ்ச பேர் தான் வர்றாங்க. காரணம் என்ன? இந்த பாரதிய வேண்டி இருக்கிறது அந்த ஒவ்வொரு சிந்தனை என்பது இந்த ஆனந்த ஆதிக்க இருப்பவரைக்கும் வர்றது வாய்ப்பில்லை. ஐம்புலங்களை பத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சிந்தனை ஓடிக்கொண்டிருப்போம். ஏன்னா அந்த மரத்துடைய ஆதிக்கம் அப்படி இருக்கின்றது. ஆக நமக்கு ஏதோ நமக்கு வந்து சிவபெருமானது சிறந்த அடையாளத்துடைய திருவடி நெல்லிலே நாம் இந்த பாக்கியத்தினால நமக்கு இப்படி ஒரு பேரை அந்த விடயத்தினையில் செல்கின்ற அந்த பேர் அந்த போக்கினை தடுத்து ஆணவமான எந்த மூன்று பொருள்களை மறைத்திருக்கின்றதோ அந்த மூன்று பொருள்களை அறிந்தவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்துள்ளவருடைய சிந்தனையை நமக்கு எடுத்திருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய பேர் எவ்வளவு பெரிய சிந்தனை ஒரு காரணம் இங்கே நடந்து கொண்டு வருகின்றது என்பதை நாம் இல்லையா ஐயாவது மூலமாக இந்த பாடியத்திலே ஒவ்வொரு சொல்லாக ஆராய்ந்து வருகிறீர்கள். சொன்னால் இந்த பொருள் மறைந்திருக்கின்ற இந்த பொருளை பற்றிய ஒரு விழிப்புணர்வை தான் இந்த காலம் அறியாமல் இருக்கும் என்ற விழிப்புணர்வு. மறைந்திருக்கும் பொருளை அறிய வேண்டும் அப்படின்னு என்ன வந்தாலே அதே விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு தான் அங்கே வந்து நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால என்னையும் உன்னையும் தன்னையும் காட்டாது, இந்திரிய விடயங்களையே காட்டும், ஐம்புலங்களையே காட்டும். அப்படி ஐம்புலங்களையே காட்டுறதுனால இது என்ன விளைவு ஏற்படுது? மேலும் இரண்டு பந்தங்கள் காரணமாக ஏற்பட்டுள்ளன. இந்திரிய விடயத்தையே அறியும்படியான ஒரு கீழ்நிலையிலே உயிரை இந்த ஆணவமரம் நிறுத்தியிருப்பதால் இந்த உயிருக்கு மேலும் இரண்டு பந்தங்கள் ஏற்பட்டுள்ளன. அந்த இரண்டு பந்தங்கள் எவை என்றால் அந்த விடயங்கள் மீது இச்சை வைக்கலாகிய கண்மம். கண்மம் என்பது இருகணைதான். விடயங்கள் மீது இச்சை வைக்கலாகிய கண்மம், அறநெறிப்படி அந்த விடயத்தை அடைய வேண்டும் என்று இச்சை வைத்து அறநெறிப்படி செயல்படுத்தால் அது நன்கினை. அறமோ மரமோ ஏதாவது ஒரு வழியில போய் சித்தித்த விடயத்தை அடையணும் அப்படின்னு போயிட்டாலும் அது தீவினை. எப்படியோ ரெண்டுமே வினைதான். விடய இச்சை என்பது நல்வினை தீவினை ரெண்டுக்கும் போது அந்த இச்சையை வந்து அவன் நிறைவேற்றிக் கொள்கிற மேற்கொள்ளும் நடைமுறைகள் வச்சுதான் நல்வினை தீவினைங்கிறது. மற்றபடி இரண்டு நிலைகளுமே விடயத்தை நோக்கி செலுத்துபவை தான். இல்லையா? ஏன் அப்படி நான் ஆரம்பத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அந்த விடயங்களையே அவன் நோக்கி வந்து தன்னை குறித்தோ அந்த தடையாகிய ஆணவத்தை குறித்தோ தடையை விடுவிக்க வந்த சிவத்தை குறித்தோ அந்த முப்பொருள் சிந்தனையை செய்யாமல் விடயத்தையே அவன் கருதி வந்தான். ஏன்னா ஆணவ ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்தான். ஆகவே ஆணவ ஆதிக்கத்துக்கு உட்பட்டுதான் நல்வினை மூலமாகவோ அல்லது தீவினை மூலமாகவோ தான் இசை கொண்ட விடயத்தை அடைய கருதுகின்றது உயிர். ஆகவே இந்த நல்வினையானவர்களே தீவினையானவர்களே ஆணவத்தின் ஆதிக்கத்தின்படி இழந்தவைதான். அதனாலதான் அந்த ரெண்டு வினையும் இருட்டே இருவினை என்று வருகிறார். அந்த இருள் சொன்னது ஆணவம். ஆணவத்துக்கு ஏன் இருள் ஓமை சொன்ன? காண்தன்மையுடைய கண்ணை காண விடாமல் மறைப்பது இருள். அதுபோல் அறிந்தன்மையுடைய உயிரை அறிவிடாமல் மறைப்பது ஆணவம். அதனால ஆணவத்துக்கு இருள் என்பதை ஒரு ஓமையாக சொல்லப்படும். சிறுவர்கள ஆணவத்தை பற்றி சொல்லும் இடங்களில் எல்லாம் இருள் என்றே சொல்லியிருக்கின்றார். ஆகவே வள்ளுவருக்கு சொன்னதான் முறையிலே உமாவுக்கும் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இருளே இருவினை என்று சொன்னது காரணம் இந்த பாடத்தில் இருந்தது. ஆணவத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட போய்தான் இந்த விடயங்களையே உயிர் அறிந்து வருகின்றது, விடயங்களையே சிந்திக்கின்றது. தன்னை சிந்திப்பதில்லை, தடையை சிந்திப்பதில்லை, விடுவிக்க வல்ல பொருளையும் சிந்திப்பதில்லை. எனவே இந்த இருவினையானது அதற்கு ஆணவத்தின் ஆதிக்கத்தின் வழியாக வருகிறது. அதனாலதான் இருள் சேர் இருவினை. ஆக நல்வினையும் இருவினைக்கும் போது நல்வினையும் சேரும், சேர்ந்தால் இருள் சேர் சொல்லியிருக்கிறாரே என்று இந்த நோக்கில் சிந்திக்கணும்னா அறநூல்கள் மட்டும் நாம் கற்று சிந்திக்க முடியாது. தத்துவங்களும் கற்றால்தான் ஏன் இருவினையும் இருள் சேர்

0: காரியத்தை நாம் சிந்திக்க முடியும். அப்போ நீங்கள் கற்றவர்கள் கற்றவர்கள் சிவஞான போது ஏற்கனவே கற்றவர்கள். அப்போ அதில் என்ன சொன்னார், சீவினையும் போக்கு வரக்கூடிய என்று மட்டுமா சொன்னார், இருவினையும் போக்கு வரக்கூடிய என்று சொன்னார். ஆகவே உயிர்கள் பிறந்து இழந்து வருவதற்கு சீவினை மட்டுமல்ல நன்றினையும் காரணமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நன்றினை என்பது என்னவென்றால் விடயத்தின் மீது விருப்பப்படுவதுதான். அது அறநிலையில் அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். எனக்கு நிச்சயமாக சீவினை விட நன்றினை உயர்ந்ததுதான். அது ரெண்டே ஒன்றோடு ஒப்பிடும் போது ஏன்னா சீவினைக்குரிய பலன் வேறு நன்றினைக்குரிய பலன் வேறு அந்த வகையில உயர்ந்ததுதான். ஆனா ரெண்டுமே முக்திக்கு வழியாகும். திரும்ப திரும்ப இந்த விடயங்களே நம்மை சார்ந்தபடி வைக்கின்றது. அதற்கு காரணம் மன ஆதிக்கத்தில் உட்பட்டு தன்னை குறித்தும் தடையை குறித்தும் தடையை விடுவிக்கவில்லை தலைவனை குறித்தும் சிந்திக்காமல் இருப்பதுதான் காரணம். ஆகவே ஆனவமனம் தான் இந்த நிலையில் இருக்குது. ஆகவே நன்வினை தீவினை என்ற கண்மமும் ஒரு பந்தமாக இருக்குது. விடயங்களே அறிவதனால மேலும் ரெண்டு பந்தங்கள் சேர்ந்தது சொன்னாலே அது ஒரு பந்தம் என்ன, அந்த விடயங்களை மீது இசை வைத்து அதை அடைவதற்காக செய்கின்ற செயல்கள் அவை நன்வினை தீவினை இருக்கு. அந்த நன்வினை தீவினைகளை பந்தம் வந்ததுனால வினை இருந்தால் பிறவை தொடரும். அப்போ பிறவை என்பது மாயாமலம் சார்ந்தது இல்லையா, உடம்பு உலகம் எல்லாம் மாயாமல காரியம். அது பிறவை என்பது மாயாமல காரியம். அதனால பிறவை தேர்வதனால மாயாமல பந்தமும் தேர்வு. ஆகவே ஆனந்தத்தின் ஆதிக்கத்திற்கு இந்த உயிர் உட்பட்டதால் இந்த உயிருக்கு மேலும் இரண்டு பந்தங்கள் உருவாகின. அது என்னவென்றால் ஒன்று இருவினையாகிய கண்மம், இன்னொன்று பிறவியாகிய மாயை. ஆகவே அந்த ரெண்டு ரெண்டையும் மேலும் ரெண்டு பந்தங்களாக உயிருக்கு மாற்றிவிட்டது எதுனா இந்த ஆனந்தம் தான். அதான் சொன்னார் இந்திரிய விடயமே காட்சி இயல்பினை மாயை இரண்டையும் எனையும் இணக்கிய ஆணவமன. சிவத்தோடு இணங்க வேண்டியனால் கண்மத்தோடும் மாயையோடும் இணங்கி கிடக்கிறேன் என்றால் இந்த ரெண்டோடு என்னை வந்து மாற்றிவிட்டது எது, இந்த ஆணவம். ஆனா இந்த விடயங்களை எல்லாம் படைத்துக் கொடுத்தவர் யாரு, சிவம் தான். இந்த வாழ்க்கை அமைத்துக் கொடுத்தவர் யாரு, சிவம் தான். அவருடைய எதிர்வாழ்வு வேறு, இது தவ வாழ்க்கை வாழ்ந்து இல்லையா விளையப்பட்டதுனா இருந்தாலும் விளையாடுகின்ற குழந்தை ஒரு காலகட்டம் வரைக்கும் விளையாடும். அதுக்கு 20 வயசு ஆனது உனக்கு அந்த காலத்துல இந்த பொம்மை வந்து நீ எவ்வளவு அழிவுக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 20 வயசு ஆனது அந்த பொம்மை வாங்கி கொடுத்தா ஏற்றுக்கொள்வானா இல்லையா, யார் எழுதாருன்னு ஞாபகமே இல்லை இது என்ன இருக்கீங்கன்னு. அது மாதிரி ஒரு 19 காலத்தில் விளையங்களை இருந்தாலும் அந்த குழந்தை பொருள் ஆசைகள் எப்படி கடந்து ஒரு பக்குவம் வந்ததோ அது போல இந்த பக்குவம் இல்லாத ஐம்பூர ஆசையும் கடந்து ஒரு பக்குவ நிலை வர வேண்டும் என்று ஏதோ எதிர்பார்த்து தான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆனால் கடைசி வரை இந்த ஐம்புலங்களிலேயே பற்றை வைத்ததுனால் என்ன ஆகிவிட்டது என்றார், அந்த பற்றாகிய வினையும் ஒரு பந்தமாக சேர்ந்து கொண்டது. அந்த வினையின் விளைவாகிய அந்த பிறவி மாயா பிறவி மாயாவளமாக சேர்ந்து கொண்டது. இப்படி வினையோடும் மாயையோடு இதனை இணக்கி வைத்தது இந்த ஆனவரம் தான். ஆனால் சிவபெருமான் வந்து அவர் மிக மிக பொறுமையாக, சரி உனக்கு ஆணவ தடையிலிருந்து நீ விடுபடுவதற்கு நான் இந்த வினையையும் கொடுத்தேன் பிறவியையும் கொடுத்தேன். ஆனா அந்த ரெண்டையும் நீ ஆணவத்துக்கே ஆணவத்துக்குடைய கூட்டணியா அமைஞ்சு மும்மரங்களாக நீ அமைதிப்படுகிறாய் இல்லையா. ஒரு மரத்தை போக்குவதற்கு ரெண்டு சாதனங்களை கொடுத்தா அதையும் மரங்களாகவே ஆகி ஆணவத்தின் வழியை அவர்கள் இருந்து இல்லையா ஆணவத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டதுனால என்ன ஆயிடுது, ஆணவம் வந்து அதை ரெண்டையும் சேர்த்து பந்தமாக்கிது. இப்போ மூன்று பந்தம் ஆக்கு நாள் அவர் மூன்று விதமான திருநீதிகள் கொண்டு இந்த மூன்று பந்தங்களிலே போக்கி விடுகிறார். இல்ல நீங்க சொல்றது சரியா கேட்கறது. ஆமா அவர் கொடுத்தது அவர் கொடுத்தது வந்து ஆணவத்தில் அவற்றை பயன் முறையாக பயன்படுத்தி வினையையும் உலகத்தையும் முறையாக பயன்படுத்தி வினையை சுரோக்கியங்களாக அந்த செயல்களை எல்லாம் ஆக்கி யார் என்ற முனைப்போடு வினை செய்யணும் அது யார் என்பதற்கு முனைப்போடு செய்யாமல் இல்லையா சிவபெருமான் அருள் செய்ய நான் செய்கின்றேன் என்று சிவபுண்ணியமாக அந்த கர்மத்தை மாற்றிக்கொண்டது என்றால் பிறவியையும் வந்து உலகத்தையும் வந்து அது சிவ வழிபாட்டுக்கு உகந்த இடமாக அது மாற்றிக்கொண்டது என்று சொன்னார். அப்போ அவர் கொடுத்த நோக்க நிறைவு எதுக்காக உலகத்தை கொடுத்தாரு, எதுக்காக வினையை கொடுத்தாரு, மலபந்தத்திலிருந்து விடுபட கொடுத்தார். அப்ப அந்த நோக்க நிறைவேறு. ஆனா இது கொடுத்த உலகத்தையே வந்து அனுபவிக்கும் பொருளாக கொண்டது. வித்தியாசம் எங்க வருதுன்னா அனுபவிக்க வேண்டிய பொருள் சிவம், இல்லையா, அந்த அனுபவத்திற்காக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய இடம் உலகம் இல்லையா. ஆகவே இந்த உலகத்தை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்வது என்னென்றால், ஒரு மருந்தை தக்க முறையில் அருந்துவது போன்றது இல்லையா. மருந்தை வந்து கூடுதல் குறைதல் இல்லாமல் தக்க முறையில் அருந்தணும் மருத்துவர் அறிவுறுத்துகின்றார். ஏன்னா அப்படி அருந்தினாதான் அந்த நோய் குணமாகும். அது மாதிரி உலகை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ளாமல் மருந்தையே வந்து உணவாக நினைந்து அதில் பற்றி வைத்தார், விருப்பு வைத்தார், அல்லது மருந்தை அருந்தவே கூடாத பொருள் என்று அது வெறுப்பு வைத்தார், ரெண்டாலும் அந்த நோய் வந்து குணமாகாது. அது போல உடனே முக்கியமாக வெறுத்தாலும் அல்லது உறவை முறையாக பயன்படுத்தாமல் இந்த விடயங்கள் மீது பரிந்துரைப்பதற்காகவே. ஆக மருந்தை அணுவது உணவை அணுவதற்காக, உணவு தான் அனுபவிக்க வேண்டிய பொருள், மருந்து அனுபவிக்க வேண்டிய பொருள் அல்ல. உணவை அனுபவம் அளவுக்கு தகுதி வருவதற்காக கொடுத்த பொருள், அதனால உணவை அறிவிக்க வேண்டிய பொருள் அல்ல. உலகம் சிவம் தான் அறிவிக்க வேண்டிய பொருள். அந்த சிவத்தை அறிவிப்பாளருக்கு தகுதி வருவதற்காக உலகை தகுந்த அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் என்ன பிறச்சு வருகிறது, ஆழமர ஆதிக்கத்தினால உயிருக்கு எந்த என்ன பிறச்சு வருகிறது, உலகமே அனுபவிக்கக்கூடிய பொருள். இந்த ஐந்து விடயங்கள் தான் நாம் அறிவிக்க வேண்டியவை. இதற்கு மேல நமக்கு அனுபவம் என்பது இல்லை என்ற ஒரு முடிவுக்கு ஆன்மா வந்துவிடுகிறது. காரணம், ஆழமர அதன் அறிவில் இருந்து அப்படி ஆதிக்கம் செய்து இதுதான் உங்களுக்கு அறிவித்திருக்க வேண்டிய பொருள், இதைத்தான் நீ அனுபவிக்கணும், இந்த அனுபவம் தான் உனக்கு புதிய அனுபவம், இதுக்கு மேல இன்பம் இல்லை என்று நான் இருக்கிறது. அதனாலதான் மற்றவர்கள் விட்டுவிட்டு இந்த சிந்தனைக்கு வருவது நோக்கினால் நமக்கு இது வினைகளை தான் நாம் பெருக்குவோம். அருளை நினைக்காமல் இந்த காரியங்கள் செய்தால் வினை, அருளால் செய்கிறோம் நினைச்சா அது செய்ய முடியும், அவ்வளவுதான் முடியாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஞானிகள் செய்கிற செய்வோம் ஒரே மாதிரி தான் இருக்கு, நான் மற்றவர்கள் செய்ய செய்வோம் ஒரே மாதிரி. அவர் அதை மரபாமல் செய்கிறார்கள், அது பெருக்குகின்றது நான் என்னை பெருக்குகின்றது நான் கருவி தான் என்று செய்கிறார்கள். நாம நாமே செய்வதாக நினைக்கிறோம், நாமே செய்வதாக நினைக்கும் போது அது வினையாகும். நம்ம கவனம் எல்லாம் ஐம்புலங்கள் மேலே இருந்தால் அதோடு நினைக்கப் போவதில்லை, அது நம்மை திருத்துகிறதும் நினைக்கப் போவதில்லை. நாம வந்து ஐம்புலங்கள் உண்டு தான் இருப்போம், அந்த எண்ணத்தோடு நாம் செய்வது எல்லாம் வினைகள் தான். அந்த வினைதான் மாயா பிறகு உண்டாகிறது. ஆகவே வினை என்றும் மாயை என்றும் ஆணவத்தை நீக்குவதற்காக முதல்வர் பூஜை வைத்த இந்த இரண்டும் பந்தங்களாகவே ஆகின்றன. இப்படி பந்தமாக அந்த ஆணவங்களை இணைத்து வைத்தாலும் சுவாமி மூன்று விதமான திருமையை உண்டு, உருவம், அரு உருவம், அருவம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மண் சுமந்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: குதிரை சேவனா வந்த அந்த ஒற்றை வீரனுடைய அழைப்பேரர்களை கண்டு அந்த பெருமானை பார்த்து மதுரையில் இருக்கிற மக்கள் எல்லாம் மயங்கினார்கள். அவருக்கென்று அந்த குதிரை வீரனுக்கென்று 10 பாட்டு பாட்டிருக்கிறார் திருவாசகத்தில். மக்களே, இவனை ஒரு குதிரைச்சாமி குதிரைக்காரன் நினைக்காதீங்கோ, பெருமான் சுக்கராதரன் என்று யார் அறிவீர்களோ அவர்களுக்கு பிறவி நோய் நீங்கும் என்று சொல்றார். சிறியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன் மின் தென்னன் நன்னாட்டு இறைவன் கிளறுகின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவுன் கதிர்வாள் உரை கழித்து ஆனந்தமா கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே. தன்னுடைய பக்தருடைய பிறவி நோயை நீக்குவதற்காக அந்த தன்னுடைய ஞானமாகின்ற வாளினை அதனுடைய உரையிலிருந்து வெளியிலே எடுத்து வெற்றியோடு வருகின்றான் குதிரை வீரன். பந்திக்கு முந்தணும், கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோன்னா அடுத்த பந்தி மூணாவது பந்தியில் ஒவ்வொரு ஐட்டமாக குறைஞ்சிட்டே வரும், லட்டு தீந்து போயிடும், ஜிலேபி தீந்து போயிடும். இங்கு குதிரை நாயகனாக இருக்கின்ற பெருமானுடைய அருளை பெறவில்லை என்று சொன்னால் அப்புறம் முக்தி என்பது பல பிரிவுகள் கழிச்சு தான், அப்படாமே பொறிச்சாதான் உண்டு, அப்படி ஆயிடும். அதை சொல்றார், காலம் உண்டாகவே காதல் செய்துமின் கருதறிய ஞாலமுண்டானொடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து மீனே என்று சொல்றார். அந்த மதுரையில் இருக்க அத்தனை மக்கள்ல குதிரை நாயகனாக வந்த குதிரை வீரனாக வந்தது சாட்சாத்தான திருப்பெருந்துறை பெருமான் சொக்கநாத பெருமான் என்பதை அறிந்து வைத்திருப்பவர் யார் என்று கேட்டால் ஒரே ஒரு ஆத்மாதான், நம்ம குருநாதர் மட்டும்தான் தெரியும். உயர்ந்த தகுதி படைத்தவன் அரிபந்தர பாண்டியன். அரிமர்தன பாண்டியனை பற்றி உயர்வா சொல்றார் ரெண்டு மூணு இடத்துல திருவாசகத்துல. அரிமர்தன பாண்டியன் தன் கையினாலேயே சுவாமியை அடிச்சிருக்கான். அவன் அடிச்சதுக்கு சுவாமி அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். அடிச்சதுக்கு அவனை தண்டிக்கல, அவன் கையில அடி வாங்கிட்டு அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். திருவாசகம் பிரமாணம், நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி. அந்த பாண்டியன் உடம்பை விட்டுட்டு நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ மீண்டும் பூமிக்கோ வராமல் பரமேஸ்வருடைய திருவிடை அடையும் வண்ணம் அவனுக்கு அருள் பண்ணினாய். எப்படி பண்ணினாருங்கிறதுக்கான அந்த காரணத்தையும் குருநாதர் சொல்லிட்டார். நம்ம மாத்திர ஒரு பாட்டி இருக்கா, அவ முதுகு அரிக்கிறது. அவ பேரனை கூப்பிட்டு நன்னா சொரி அப்படிங்கிறா. பெரிய வந்து தோசை திருப்பியை கொடுத்து சொரிங்கிறா. பாட்டி இது ஏதோ சொரிஞ்சு ரத்தம் வந்துடுற மாதிரி இருக்கே உனக்கு வலிக்குமே, அதை பற்றிலாம் கவலைப்படாத சொரி அப்படிங்கிற. அப்புறம் என்ன பண்ற, கால் மேலே ஏறி குதி அப்படிங்கிற. பாட்டியை போய் மிதிக்கலாமா, நான் தானே சொல்றேன் குதி அப்படிங்கிற. அப்படி குதிச்சு சொரிஞ்சு விடுற அந்த பேரனுக்கு அவன் என்ன பண்றா, கையில் இருக்கிற காசை கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்றாளா இல்லையா. அதுபோல சுவாமி அடிக்கிறதுக்கே ஆள் கிடையாது, அதனால தன்னை அடிச்சு அறிவுறுத்தல் பண்ணிருக்கே மோஷம் கொடுத்தார். சுவாமியுடைய திருவிழப்படி அவர் அடிச்சார். பாட்டி பேரனை வேலை வாங்குற மாதிரி வேலை வாங்கி தனக்கு தொண்டு செய்தவனுக்கு முக்தி கொடுத்தாருங்கிற சூட்சமோ திருவாசகர் சொல்றார் குருநாதர். தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் பாடினாம் பூவல்லி கொய்யாவும், தன்னை தண்டித்து அதை தொண்டாக ஏற்றுக்கொண்டார் என்று பெருமானுடைய பெருங்கருணை என்று பார்க்கின்றோம். ஏன் பெருமான் இந்த அடி வாங்கினார், ஆசை நாயகிக்காக ஒரு கணவன் எதை வேணா செய்வான், அதே போல தன்னுடைய பிரிய சிஷ்யனுக்காக செஞ்சார். திருவாதவூர்கிட்ட அந்த பெருமானுக்கு இருக்கிற அன்பு எல்லை கிடந்த அன்பு, அதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக. இல்லைன்னா வேறு விதங்களில் அந்த திருவாதவுடைகளுக்கு முக்தி கொடுக்க முடியாதா, வந்திக்கு முக்தி கொடுக்க முடியாதா? பெருமான் என்னதை இப்படித்தான் ஒரு காரியத்தை செய்யணுமா, அம்மா எந்த டிஃபன் வேணா பண்ணலாமா, இதைத்தான் பண்ணணுமா, சர்வ சுதந்திர இருக்கிற சுவாமி இப்படித்தான் பண்ணணுமா, தானே ஏன் அடி வாங்க வேண்டும், தன்னுடைய பெருமையை கருதாது பெருமான் அடி வாங்கினான் என்று சொன்னால் வேண்டாத பொண்டாட்டி கால்பட்டா குத்தம் கைப்பட்டா குத்தம், வேண்டிய பொண்டாட்டி கால்பட்டா குத்தம் இல்லை, அதுபோல வேண்டிய பொண்டாட்டி என்பதனால பெருமான் விரும்பி அடி உண்டான் என்று பார்க்கின்றோம். ஆகவே எல்லாமே வாதோடிகளுக்காக செய்தது என்று புராணம் கூறுகின்றது. இவ்வாறு அது சொல்றார், பாண்டியன் உயர்ந்த தகுதி படைத்தவன் இருந்தாலும் அவனும் பெருமானை பெருமான் என்று அறியவில்லை, ஒரு குதிரை வீரன் நினைத்தான். ஆனால் அந்த குதிரை வீரனை பார்த்தா கும்பிடணும் போல அவனுக்கு இருக்கு, வந்தவுடனே எழுந்து நின்றுட்டான். அப்புறம் சீச்சி ஒரு முடி மன்னனாகின்ற நான் ஒரு சாதாரண வியாபாரி குதிரை வீரனை பார்த்து எழுந்து நின்றனே என்று சிவசிவா என்று சொல்லி அமர்ந்தானோ, வந்த அவர் வந்தபோது எழுந்து நின்றார் அப்புறம் அமர்ந்தார் என்று புராணம் சொல்கின்றது. அது சொல்றார், இந்திய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்லன் அரிமர்தன பாண்டினால கூட வந்தது பெருமான் என்று அறிய முடியவில்லை என்று சொல்வதனால அங்கிருப்பவர்களிலே அரிமர்தன பாண்டியன் நிறைந்த சிவபுண்ணியம் கொண்டவன், அவனுக்கு தகுதி அதிகம் என்று நம்முடைய குருநாதர் திருவாசகர் சொல்றார் என்று பார்க்கின்றோம். குதிரைகள் எல்லாம் லாயத்தில் அடைச்சாச்சு. குருநாதர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவரை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டார். ராஜா சௌக்கியமா தூங்குறார். ஆனால் அந்த இன்பம் என்பது சிறிது நேரம் தான் நிற்கிறது. அன்று இரவு இந்த நரிகள் எல்லாம் பேசிக்கிறது ஒண்ணுக்கு ஒன்று, சுவாமி வந்து இந்த வாதவுருனுக்காக நம்மெல்லாம் வந்து குதிரை ஆக்கிட்டார். அது மோந்து மோந்து பார்க்கறது அந்த புல்லையும் கொள்ளையும். அந்த நரி தானே உண்மையில், அது வேஷம் தானே குதிரை வேஷம், அதனால அதுக்கு செல்லவே இல்லை. மோந்து மோந்து பார்த்து ரொம்ப பசி வயத்த சுருட்டுறதே, கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமானு அந்த குதிரையாக இருக்க ஒரு நரி சாப்பிட்டு பார்க்கறது, வாந்தி வருது. இந்த புல்லை போய் யாராவது திம்பாளா, நாமெல்லாம் குருதி ஒழுக கடிச்சு புலாலையில் தான் உண்டு பழக்கம். நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அதுகிட்ட கேட்டால் சொல்லும், நான் வெஜிடேரியன் அப்படின்னு பிறந்ததுலேருந்து நான் வெஜிடேரியன் சிறப்பாக சொல்லிக்கிறது. அப்போ அதுக்கு பசி. இந்த பெருமான் சொக்கநாதன் நம்மளை பட்னி போடலாமா, சகல ஜீவ தயாபரன் என்று தன்னை பெருமையாக சொல்லிக்கின்ற பெருமான் நம்மளை மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு, நமக்கு காதுக்கு நல்ல ஓசையே இல்லையே. இந்த மதுரையில் இந்த கொட்டிலில் நம்ம இருக்கோம், பக்கத்துலலாம் வேத பாராயணம்னா கேட்குறது, நமக்கு இந்த வேத பாராயணம் சகிக்காதே, நமக்கு என்ன சகிக்கும், சங்கின் ஓசையும் பிணப்பறை ஓசையும் சரிந்த மங்குலோதியர் அழுகுரல் ஓசையும். அந்த நரியெல்லாம் சுடுகாட்டில் இருந்து பழக்கம், அங்கே பிணத்தோடு வருகின்ற சங்கோசை கேட்கும், பிணத்தை கொண்டு விடுகிறவருடைய பறையோசை கேட்கும், அழுகின்ற பெண்களுடைய ஓசை கேட்கும், அப்புறம் அவரெல்லாம் மார்பில் அடித்து கொண்டு உப்பாரி வைக்கின்ற ஓசை கேட்கும். இந்த ஓசையெல்லாம் நமக்கு காதுக்கு அமிர்தமாக இருக்கும். ஒரு ஓசை கூட இந்த மதுரையில் கேட்க மாட்டேன். இங்கே வீணை ஓசையும் தேவார ஓசையும் வேத ஓசையுமா கேட்கறது சகிக்கவே இல்லை என்று சொல்லி எப்படியாவது சுவாமி வந்து நம்மளை திரும்பவும் நிறையாக்கி நாம் இருக்கிற சொந்த ஊரான காட்டுக்கே அனுப்பிச்சா அந்த பெருமானுக்கு நம்ம கோயில் கட்டி வழிபடுவோம் என்று எல்லாம் பெருமானை பிரார்த்திக்கவும் பெருமான் பார்த்தார். அவருக்கு லீலை முக்கியம் என்று தன்னுடைய அடியவனுடைய பெருமையை விளக்குவதற்காக செய்கின்ற லீலை என்பதனால நரிகளுடைய துன்பத்தை உள்ளத்திலே கணக்கில் எடுத்துக்கொண்டவனை போல அந்த நரிகளை எல்லாம் அர்த்த ராத்திரியிலேயே மீண்டும் நரிகளாக ஆக்கினான். அப்ப பருகிருக்குண்ட நரிகள் எல்லாம் சுய உருக்குண்டன. சுய உருக்குண்டனை பார்த்து எல்லாம் பயங்கர பசி. அங்கே பக்கத்தில் இருக்கிற நோஞ்சானா இருக்கிற குதிரைகள் எல்லாம் கடிச்சு தின்னது முதல்ல குதிரை தின்னது. அதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த மந்துரை என்று சொல்லப்படுகின்ற அந்த பங்கி அதிலிருந்து வாசக்கதவை உடச்சுண்டு ஜன்னக்கதை வழியா எல்லாம் வெளியில் பறந்து ஓடுறது எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு மதுரையுடைய தெருக்கள் வழியாக வீடுகளில் இருக்கிற அந்த கோழியெல்லாம் பிடிச்சுண்டு ஆடெல்லாம் பிடிச்சி இழுத்துண்டு எல்லாத்துக்கும் பசி. 24 மணி நேரம் பட்னி என்பதனால யார் யார் வீட்டில் வாசலில் கோழி கட்டி போட்டிருக்கோ ஆடு கட்டி போட்டிருக்கோ எல்லாத்தையும் மேஞ்சுண்டு எல்லாத்தையும் இழுத்துன்னு ஓடுறது எல்லாம் ஊழிட்டு கொண்டு ஓடுறது. அன்று காலையில் எல்லோருமே அந்த ஊரிலே நரிமுகத்தில் முழித்தார்கள். அப்போ இந்த செய்தியானது அரிமந்திர பண்டையனுக்கு சென்ற உடனே அவன் மிகுந்த சினம் கொண்டான். அவனுடைய கண்களிலிருந்து நெருப்பை கக்குகின்றான். கக்கி என்ன பண்ணா செம்மையாக நம்மை திட்டமிட்டு ஏமாற்றியிருக்கின்றான். அவன் ஏமாற்றுவதை நாம் ஊகிக்க முடியாமல் ஏமாற்றியிருக்கின்றான். நல்லவன் அப்போதான் நடிச்சு ஏமாற்றிருக்கிறான். அவன் பார்ப்பனன் என்பதனால அவன் உயிரை நாம் போக்க மாட்டோம் என்று அறிந்து இவ்வாறு செய்திருக்கிறான். அப்ப நம்பிக்கை துரோகி நம்பும் வண்ணம் நடித்து முழுவதும் நம்பிய பிறகு ஏமாற்றியிருக்கின்றான். ஆகவே அவன் உயிரை போக்குவதை தவிர்த்து எல்லா தண்டத்தையும் அவனுக்கு செய்து அவனிடம் கொடுத்த பணத்தை ஒரு சல்லி காசு பாக்கி இல்லாமல் வாங்கியே தீர வேண்டும். இல்லை என்றால் இந்த ராஜாங்கத்துக்கு பெரிய அவமானம். திட்டமிட்டு அரசாங்கத்தை ஏமாற்றிருக்கிறான் என்று சொல்லி கடுமையான தண்டனை கொடுக்க சொன்னார். அந்த கடுமையான தண்ணி கொடுக்க சொன்னதுனால வைகையினுடைய சுடுமணல் வைகையில் சொட்டு ஜலம் இல்லை அதில் சுடுமணலில் அவரை குப்புற கவிழ்த்து அவர் முதுகின் மீது சுடுகின்ற பாறைகளை ஏற்றி குருநாதனுடைய முதுகின் மீது கல்லினை ஏற்றி கைகளிலும் கால்களிலும் விளங்கிட்டு அவரை சாட்டையால் அடித்து துன்புறுத்துகின்றார். அந்த நேரத்தில் குருநாதர் பாடிய பதியந்தான் குழைத்த பத்து சொல்கிறார். யான் செய்த தீவினையின் பயனாக நான் துன்புறுகின்றேன் பெருமானே. இருந்தாலும் காக்க கடவியன் நீ அல்லவா காப்பாற்ற வேண்டும். ஒரு குழந்தை அம்மா சொன்னதை கேட்காம பரீட்சைக்கு முதல் நாள் வெயிலில் அலைஞ்சு மேட்ச் பார்த்து குளத்தில் குளித்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கு ஜுரம் வந்துடுது. ராத்திரி கொஞ்சம் படிக்கலாம்னு சொன்னால் கரண்ட் கட் ஆகிடுது. அடுத்த நாள் பரீட்சை. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிற அந்த குழந்தை இந்த அம்மா சொன்னதை கேட்கலங்கிறனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறதுனா கூட அதுக்காக அந்த குழந்தையை திட்டாமல் அந்த மடியில் போட்டுண்டு கைகால பிடிச்சி விட்டு அதுக்கு வந்து ஜுரத்துக்கு மருந்து கொடுத்து சாப்பாட்டுக்கு கஞ்சி வச்சு கொடுத்து முக்கியமான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸோ அந்த கொஸ்டின்ஸை சொல்லி அதுக்கான ஆன்சரையும் 4 தடவை அந்த குழந்தை கேட்குற மாதிரி சொல்கிற ஞாபகம் இருக்கிறத எழுதி பாஸ் பண்ணி தொல்ல. தாயாருடைய கருணை அதுக்கு சமமே கிடையாது. அதுபோல பெருமானே உன்னுடைய திருவுள்ளத்துக்கு மாறாக நடப்பதுனால தான் நாங்கள்லாம் பாவிகளாக ஆகின்றோம். இருந்தாலும் ஒரு தாயை போல நீ எங்களை காத்துள்ள வேண்டும். உன் வினைப்படி நீ துன்புறுகின்றாய் என்று சொல்லிவிடாதே என்று சொல்கிறார். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் குடிவினை ஏன் உழைத்தால் உறுதி உண்டோதான். தப்பு பண்ணினவன் தானே அதுக்கு பரிகாரம் பண்ண முடியுமா? ஒருவனுக்கு அவனுடைய நிழல் உதவுமா? பெருமானே வெயிலில் போகிறோம் நம்ம நிழல் 10 விழருது நம்ம நிழல் நமக்கு உதவுமா? நம்ம நிழல் நமக்கு உதவாது. பெருமானுடைய கருணை தான் நமக்கு உதவும். ஆகவே குடியேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவா என ஆழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ. நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் ஆனால் நீ பொறுத்துக்க வேண்டாமா? நீ பொறுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ செய்வது தப்பாயிடும். நான் தப்பு பண்ணினால் அது என்னுடைய இயல்பு. மனிதன் குற்றம் அளித்தான் என்று சொன்னால் அவனுடைய இயல்பு என்று விட்டு விடுவார்கள். தெய்வம் பொறுக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய இயல்பிற்கு மாறாக நடக்கின்றது. ஆகவே தெய்வமே குற்றவாளி என்று கருதுவார்கள். பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறசே சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே என்று பெருமான்ட வந்து கேட்கிறார். ஒன்றும் போதான் ஆயேனை உய்யக்கொண்ட நின்கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா எங்கோவே. அன்று திருப்பெருந்தில் என்னை ஆட்கொண்டாயே என்ன தகுதி கருதி ஆட்கொண்டாய்? எங்கிட்ட என்ன யோகியதற்கு நீ ஆட்கொண்டாய்? அப்ப அன்பினால் ஆட்கொண்டேன் என்று சொன்னால் அந்த அன்பு இன்று இல்லாமல் போய்விட்டதா? நான் ஏமாந்து போய் ஆட்கொண்டு விட்டேன்னு சொல்றது உனக்கு பெருமையா? அப்ப ஒரு கணவன் கைப்பிடித்த மனைவியை கண்கலங்காத கடைசி வரையும் எப்படி காப்பாற்ற வேண்டுமோ அதனினும் கடமைப்பாட்டோடு நீ காப்பாற்ற வேண்டும். அதனால்தான் குருநாதனுடைய கருணை சொல்லும் போது பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்று சொல்ற. ஒருத்தரை கல்யாணம் நிற்கிறது சிறப்பு இல்ல, கடைசி வரையும் கைவிடாதிருப்பது சிறப்பு. அதே போல பேராது நிற்கின்ற பெருங்கருணை, கைவிடாதிருக்கின்ற கருணை, எந்த துன்பத்திலும் என்னை கைவிடக்கூடாது என்று சொல்றார். அப்ப ஒன்றும் போதான் ஆயனே உய்யக்கொண்ட நின்கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்கா எங்கோவே. சரி, நான் நிறையா தப்புட்டப்பா, அந்நிய பொசிஷன் வேற, இன்னி பொசிஷன் வேற, ஆட்கொண்ட போது நீ ஒன்றும் தெரியாம இருந்த. எப்பொழுதுமே இந்த கழுத குட்டி குதிரை மாதிரி இருக்கும், வளர்ந்தப்புறம் கழுதன்னு தெரிஞ்சிடும். அன்னைக்கு நீ கழுதன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு நீ கழுத ஆயிட்டேன்னா, குன்றே அணைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது இறங்கிடாய் என்றோள் முக்கன் எம்மானே. நீ சர்வ தந்திர சுதந்திரன், நீ வந்து சர்வசக்திமான், நீ எல்லா உலகத்துக்கும் தலைவன், உன்னை எழுத்து கேட்பவா கேட்கிறவா கிடையாது. அப்படி இருக்கும்போது மலை போல நான் பண்ணியிருக்கிற பாவத்தெல்லாம் நீ பொறுத்து கொண்டால் ஏன் பொறுத்து கொண்டீர் என்று யாராவது உன்னை எதிர்த்து கேட்க போறாங்களா? உன்னுடைய இச்சை தானே, உன் விருப்பப்படி என்னை மன்னிக்கலாமே. குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது இறங்கிடாய் என்று கல்லும் உருகுமண்ணும் பெருமானிடத்திலே அவர் வந்து உருகுகின்றார். உடனே பெருமானும் என்ன பண்றார், இந்த வாதவருனை காத்துருள வேண்டும், இவனுடைய பெருமை உலகிற்கு பறைசாற்ற வேண்டும், இந்த உலகம் இவனை குருநாதனாக பெற வேண்டும், இத்துணை லீலையும் திருவாசகம் திருக்கோயர் என்ற இரண்டு நூல்கள் இந்த உலகத்திற்கு பெற வேண்டும் என்பதற்காக பண்ணின லீலைகள். அதனால பெருமான் என்ன பண்ணாரு, எந்த வைகையில நம்ம குருநாதரை வைத்து அடித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த வைகையில திடீரென்று கங்கை பொங்கி காட்டாற்று வெள்ளமாக முன்னறிவிப்பின் வரும் வண்ணம் திருவுள்ளம் பற்றினர். வைகையினுடைய இரண்டு கரைகளையும் அது உடைத்து கொண்டு மலை போல அலைகள் அலைகளோடு வைகை பொங்கியது. பொங்கி மதுரை நகரம் மிதக்க ஆரம்பித்தது. தங்களுடைய உடைமைகளை காத்துக்கொள்வதற்காகவும் இந்த ஐயரு செத்துப்பேட்டா நமக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருமே என்ற அஞ்சியும் இவரை விடுவித்தார்கள். அந்த தண்டலாலும் இவரை போய் சொக்கநாதருடைய கோயிலில் போய் தியானத்தில் உட்கார்ந்தார். யாரு, நம்முடைய குருநாதர். அப்படியே மதுரையினுடைய கோட்டை கொத்தலங்கள் மன்னனுடைய அரண்மனையெல்லாம் மலை போன்ற அலைகள் வந்து மோதுகின்றன. தட்டுறா மாதிரி நீதி கேட்டு தட்டுவதை போல, இப்படி பண்ணலாமான்னு கேட்டு தட்டுவதை போல, எல்லாரும் மூணாவது மடி நாலாம் மடி நாலாம் மடி அஞ்சாம் மடி அஞ்சாம் ஆறாம் மடினு எல்லாம் ஏறிக்கொண்டு போயிட்டு இருக்காங்க. வெள்ளம் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. கண்ணு தெரிஞ்சவரையும் பிரளயம்தான், உலகம் அழிகின்ற காலமோ என்று அஞ்சுகிறார்கள். இதை போல பல முறை மதுரைக்கு வந்திருக்கு, அதனால பயப்பட வேண்டாம், சுக்கேசர் காப்பாத்தோம்னு ஒத்த ரெண்டு பேர் மட்டும் சொல்றாங்க. அந்த நேரத்துல மன்னன் மந்திராலோசனை பண்றான். பண்ணும்போது மந்திரிமார்கள் சொல்றாங்க, உயர்ந்த அண்ணன் அவர், அவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, பெருமாளுடைய அருளை பெற்றவர், ஆகவே முதலிலே அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம், அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த வெள்ளத்தை நீங்கள் அடைக்கிறவங்களும் கேட்போம், நமக்கு வேண்டியது மதுரையை காப்பது, அவ்வளவுதான், மன்னனுக்கு கடமை காப்பது. அப்ப ஏதோ ஒரு உபாயத்தினால அதை காத்தல் நமக்கு கடன் என்று மந்திரிகள் சொன்ன உடனே மெஜாரிட்டி ஒப்பீனியன் இப்படி இருப்பதனால அரிமர்த்தர பாண்டியன் நம்முடைய அடிகளை சென்று வணங்கி எங்களுடைய குற்றங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள், இந்த வெள்ளத்திலிருந்து மதுரையை காத்திருங்கள் என்று விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பம் பெற்றவுடனேயே நம்ம குருநாதர் பண்ணார், பெருமானே அப்பாவி மக்களை துன்புறுத்த வேண்டாம், இந்த வெள்ளம் வடிய வேண்டும் என்று விண்ணப்பித்த அளவிலே வெள்ளம் உடனே வடிந்து விட்டது. யாருக்கும் எந்த உயிர் சதும் இல்லை. இப்ப இங்க நெருப்பு பற்றியது ஒன்றும் ஆகலை, யாருக்கும் எந்த உயிர் சதும் இல்லை. அதுபோல பெரிய வெள்ளம் வந்தது, யாருக்கும் எந்த உயிர் சதும் இல்லை. பெருமான் ஒரு அச்சுறுத்தினார், பயக்ரித் பயநாசனகாயன சகஸ்ரநாமம், அச்சத்தை உண்டாக்கி அச்சத்தை போக்குபவர், பயமுறுத்து பயத்தை போக்குறவர். நம்ம குருநாதர் விண்ணப்பித்த அளவிலே வெள்ளம் அடைந்தது. ஆனா வேறு டேமேஜ் ஆயிருக்கு. என்ன, வைகையினுடைய இரண்டு கரைகளும் மயில் கணக்கில் உடைந்து போயிருக்கின்றன. எந்த நேரமும் திரும்பவும் வெள்ளம் ஏற்பட்டால் ஊருக்குள்ளதான் வரும், வைகையில் ஓடாது. என்பதனால அந்த வைகையினுடைய கரைகளை பண்டு போல முன்பு போல இன்னும் முன்பு இருந்ததை விட அதிகமாக செம்மையாக உயரமாக எழுப்ப வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அதனால பொதுமக்கள் எல்லோரும் கை கொடுக்க வேண்டும். இந்த ஊரில் வசிக்கிற அத்தனை பேருக்கும் வீட்டிற்கு ஒருவராக அந்த ஒரு பங்கு அளந்து கொடுக்குறோம், அந்த பங்கினை நீங்கள் செம்மையாக அடைத்து கொடுக்க வேண்டும், இது மன்னனுடைய கட்டளை என்று தண்டோரா போட்டார்கள். அவ்வாறு எல்லோரும் அந்த பொது காரியத்தில் ஈடுபட்டு மன்னனுடைய திருப்திக்காக உழைக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அந்த மதுரையினுடைய தென்கிழக்க ஒரு கிராமத்தில் வந்தி என்ற ஒரு தாய் இருக்கின்றாள். அவளுக்கு எவ்வளவு வயசுனே தெரியாது, மிக்க தவத்தினாள்னு சொல்றார். வேதாதி சாஸ்திரங்களையும் அந்த அனுஷ்டானங்களையும் பண்ணின பெருமக்கள் பகவானை எப்படி தெரிஞ்சுக்கிறாளோ அதை போல தன் அந்தரங்கத்தில் சொக்கேசன் தான் மெய்ப்பொருள் என்பதை தெரிந்து கொண்டவள். என்ன, வேதம் வேண்டுமானா ஒருத்தர் வந்து படிக்கலாம், இன்னொருத்தர் படிக்காம இருக்கலாம், ஆனால் வேத ஹிருதயம், வேதத்தின் பொருள் என்பது கடவுள் அருளினாலே ஒரு பாமரனுக்கு கூட விளங்கலாம். வேதத்தை படித்த ஒருவன் தாயை திட்டலாம், தாயை அடிக்கலாம், அதை படிக்காமலே ஒருத்தன் அம்மாவுக்கு சுசுஷ பண்ணலாம், அம்மா சாப்பிட்டப்புறம் தான் அதை சாப்பிடலாம், அப்படி இருக்கலாம். அப்ப வேத பொருளை அவன் அறிந்திருக்கிறான், மாதிரி தேவோ பவன் வேதம் சொல்றது, அவன் அனுபூதியில வேதம் வந்திருக்கு. இப்ப கடவுள் உண்டு என்ன வேதம் சொல்றது, ஒரு பாமரன் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறான், படிச்சவனுக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம உலகத்துல பாக்குறோம் இது. ஆகவே தவத்திலே சிறந்தவள் அந்த வந்தி. அவள் எப்படிப்பட்டவள்னா, தாயிலாருக்கு அன்னை ஒப்பாள். அவளுக்கு சொந்த பந்தமே கிடையாது, அவளுக்கு குழந்தை குட்டியே கிடையாது. அதனால ஒரு குற்றமும் இல்லை. தாயில்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் தாயை போன்றவள் அவள். அவள் அன்றாடம் இனிப்பான பிட்டினை சுட்டு விற்பவள். ஆனால் அவளை ஒரு வியாபாரின்னு நினைக்க மாட்டாள். காசு வாங்கிட்டு பிட்டு கொடுத்தா கூட ஒரு தாய் கையினால பிட்டு வாங்கி உண்பதை போல காசு கொடுத்து வாங்கி உண்பவர்களுக்கு மனம் நிறையும். அவள் அன்பா கொடுக்கறதுனால தாயிலாருக்கு அன்னை ஒப்பவள் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவளுக்கு சொந்த பந்தங்கள் இல்லை என்று சொன்னாலும் உலகமே சொந்தம், எல்லோரும் உறவு என்பதை போல அவள் வாழ்ந்து வருகின்றாள். அவள் அன்றாட அந்த பிட்டினை சமைத்து விட்டு ஒட்டுமொத்த பிட்டினையும் எங்கிருந்தபடியோ தொலைவில் இருக்கின்ற சொக்கநாத பெருமானை மனதினால் தியானித்து அத்துணை பிட்டையும் முதல்ல சொக்கநாத பெருமானுக்கு நிவேதனம் பண்ணிடுவாள். அதனால அவள் கடையில் வாங்குற பிட்டெல்லாம் சுவாமி நிர்மால்யம். அதை உண்டு கழிப்பவர்களுக்கு நல்ல அறிவும் பக்தியும் தோன்றும். அப்படிப்பட்ட நில இருக்கா. அவளுக்கென்று ஒரு பங்கு அடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பங்கினே அடைக்க வேண்டும், குறிப்பிட்ட நேரத்தில் அடைக்க வேண்டும், ஒரு சில நாட்களுக்குள் அடைக்க வேண்டும் என்று அரசாங்க அலுவலர்கள் வந்து அவளுக்கு அறிவித்து விட்டு சென்று விட்டார்கள். அப்போ அவள் தனக்கு கூலியாளாக யாராவது கிடைப்பானா என்று பார்க்கிறாள். அவள் தேடியும் அந்த ஊர் முழுக்க எல்லாரும் பிஸியாக இருக்கிற காரணத்தினால கூலி ஆட்கள் இல்லை. ஊர் மக்கள் எல்லாம் தொண்டியில் ஈடுபட்டிருப்பதுனால வெளியூர்லேருந்து யாராவது வந்தால் தான் வேலைக்காரன் கிடைக்கும். சில ஊர்களில் வேலைக்காரர்கள் கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க. இப்போ அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அங்கெல்லாம் போயிட்டிங்கன்னா வீட்டில் பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஆள் கிடைக்காது. மனைவிக்கு பிரசவ நேரத்தில் நர்சு பண்ணுறது கூட கணவன் தான் செய்யணும். ஒரு பிளம்பரை கூப்பிட்டா நாலு நாள் கழிச்சு தான் வருவார், ஃபோனில் வருவார், காரில் வருவார், பில்லு பயங்கரமாக இருக்கும். ஆனால் நம்ம ஊர் அப்படிலாம் இல்லை, ஈஸியாக இருக்கு. சில நேரங்களில் வேலைக்காரர்கள் கிடைப்பது கஷ்டம். அதுபோல் வந்திக்கு அவள் எவ்வளவு முயன்றும் அவளுக்கு கூலிக்காரன் கிடைக்கல, அவளுக்கு கூலி கொடுக்க முடியாமல் இல்லை, ஆனால் கூலிக்கு ஆள் கிடைக்கவில்லை என்பதனால அவள் மன்னனுடைய ஆணைக்கு அஞ்சு பெருமானிடம் இருந்த இடத்துலேருந்தே விண்ணப்பிக்கிறார். கோயிலுக்கு போல, பெருமானே உன்னை நான் மறந்து வாழ்ந்ததில்லை, உனக்கு இந்த பிட்ட நைவேத்தியம் பண்ணி எத்தனை வருஷம் நான் வந்து வாழ்ந்திருக்கிறேன் எனக்கு தெரியாது, எனக்கு என்ன வயசுங்கிறது எனக்கும் தெரியாது, என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. சில வீட்டில் பாட்டிங்க இருப்பாங்க, பாட்டி உனக்கு என்ன வயசுன்னு கேட்போம், 94 வீட்டில் ஒருத்தர் பேரன் சொல்லுவான், 10 இந்த பாட்டி அப்படி தான் சொல்லிட்டுருக்கான். அவளுக்கு 94 அப்புறம் 95 தெரியாது, அதனால் அவளுக்கு வயசே தெரியாது. அப்படி இருக்கிறா இத்துணை நாள் நான் ஒரு சிரமம் கூட, சிரமம்னா என்னன்னு வாழ்க்கையில் அறிந்ததில்லை. சொக்கநாதா, உன்னை மறவாதவர்களுக்கும் இந்த இம்மையிலே துன்பம் என்பது உண்டா? பகவானை மறக்காமல் அன்றாடம் வாழ்கின்ற எளியவர்களுக்கும் கஷ்டங்கிறதுலாம் பெரிய லெவலில் தான். துன்பம், கவலை, பயம் இதெல்லாம் யாருக்கு? நரேந்திர மோடிக்கும் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் தான். நமக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் எளிமையாக இருக்கிறவர்களுக்கு அச்சமே கிடையாது. அதுபோல் எனக்கு அச்சமே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கும் ஒரு அச்சம் உண்டா? உன்னை நம்பி வாழ்கின்ற எனக்கும் என்று பெருமானிடத்திலே கண்ணீரோடு விண்ணப்பித்தாளாம். அவள் விண்ணப்பித்து முடிக்கவில்லை. கட்டிடம் கலையாக சொக்கேச பெருமான் அழுக்கு கந்தை துணியை இடுப்பிலே கட்டியவனாக, மன்மதனைப் போல பொன்னார் மேனியனாக, ஆனால் தலையிலே கொத்துக்கூட அதை வந்து சுமக்கின்ற ஒரு சும்மாடு, சுமையடை என்பது சும்மாடுனா இருக்கு, ஒரு டர்பன் மாதிரி கட்டி அந்த ஒரு துணியை வச்சுக்கிறது, ஒரு மண்வெட்டி தோளில் சாய்த்த ஒரு மண்வெட்டி, இதோடு கூட 18 குமரனாக இளங்காளையாக தோன்றி, என்னை கூலி கொள்வார் உண்டோ, கூலிக்கு ஆள் வந்திருக்கிறேன், கூலி கொடுத்து வேலை கொள்வார் உண்டோ என்று கூவிய வண்ணம் இவள் வீட்டு வாசல் நிற்கிறான். திருமுழுக்கு கூழ் வந்தால் பரவாயில்ல, இவள் அழுது விண்ணப்பிக்கும் போது இவள் வீட்டு வாசலில் தோன்றார் சுவாமி. உடனே அவளுக்கு அப்படியே கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது, பருத்தி புடவையாய் காய்த்தது என்று சொல்வதைப் போல மகிழ்ந்தாள். மகிழ்ந்து, தம்பி உள்ளே வந்து உட்காந்துக்க சொல்லி, இதுபோல் எனக்கு இந்த வேலை நீ செய்து கொடுப்பியா, நீ கரை எடுத்து கொடுப்பியா அப்படின்னா, அதுக்கு தான் வந்திருக்கேன் பாட்டி, நீ எனக்கு என்ன சம்பளம் தருவ அப்படின்னா, சம்பளமாக உனக்கு நான் பணமாக தரப்போகிறது இல்லை, நான் பிட்டு விற்று உண்கின்றேன், நீ பிட்டு வாங்கி கொள்வாய் என்று சொன்னால் பிட்டை கூட நீ எடுத்து சாப்பிட்டுட்டு நீ அப்படின்னா. அவர் வயிறு வந்து ஒடுங்கி இருக்கு. அம்பாள் மீனாட்சி சமைச்சு கொடுத்த இந்த சாப்பாடு பத்தாது, அப்புறம் பிராமணாலாம் யாகத்தில் கொடுக்குற ஹவிஸ் பத்தாது என்பதை போல வயிறு குழைந்து கொண்டு, தாய்ப்பாலை விரும்பி வருகின்ற ஒரு குழுவியை போல அந்த மந்தியனுடைய வீட்டுக்கு வந்தாராம் சோர்வோடு. சொன்னால், பாட்டி நீ காசு கொடுத்தாலும் நான் ஹோட்டலுக்கு போய் வாங்கி தானே திங்கணும், இந்த ஊரில் எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, உன் கையினால் சுத்தமான ஒரு பிட்டு பண்ணுறேன்னு கொடுத்தா எவனுக்கு காசு வேணும், பிட்டு மட்டும் போகும், அதுலேயும் நீ பிட்டை சுற்று விற்று தான் நீ சம்பாதிக்கிற, அதனால உதிர்ந்த பிட்டை மட்டும் எனக்கு கொடு, பிட்டு முழுக்கா இருந்தா என்ன, உதிர்ந்து இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தானே, வயிறு ரொம்ப போகுது, வட்ட வட்டமாக முழுசாக இருந்தால் தானே, அதெல்லாம் நீ விற்றுக்க, எது உதிருதோ அதை மட்டும் கொடுப்போம், எனக்கு அது போகிறோம், அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம், நீ அன்பாக கொடுக்குற பிட்டை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் பசியார கொடு, சாப்பாடு போட்டுட்டு கட்டியும் கொடுக்கணும், இந்த அழுக்கு துணி இருப்பாரு இதில் கட்டியும் கொடுத்துரும், ஏன்னா அடிக்கடி நான் வரமாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன் உன்னை, கட்டி எடுத்துன்னு போயிடுறேன் என்று சுவாமி சொன்னாரா. அந்த பெருமானை பார்த்து பார்த்து அவள் மயங்குகின்றாள் ஏங்குகின்றாள், சொன்னால் சொக்கராதரே வந்து போல இருக்கின்றார். அந்த பிட்டை சுவாமி வாங்கி சாப்பிட்டு பார்த்து சொன்னார், இங்கே பாரு நீ எனக்கு கைஸ் வைக்காத, உண்மை என்னன்னு சொன்னால் இந்த பிட்டு அந்த சொக்கநாதனுக்கு உரியது, மனுஷனாக பிறந்தவன் சாப்பிட்ற மாதிரி இல்லை, இது சூப்பர் டேஸ்டாக இருக்கு, உயர்ந்த பொருள் எல்லாம் இறைவனுக்கு உரியது, இந்த பிட்டை உண்பதற்கான பாக்கியம்னா மனுஷனுக்கு கிடையாது, கடவுள் தான் அதற்கு உரியவர் என்று சொல்லி பெருமானதை சிந்த சிந்த வழிய வழிய வாங்கி உண்டு, அது தன்னுடைய கரத்தில் இருக்கின்ற துணிகளும் அடித்து கொண்டு உனக்கு கெட்ட பேர் வராமல் கரையை அடித்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து லே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: முருகப்பெருமான் படைத்தான், காத்தான், அழித்தல் தொழிலையும் மேற்கொண்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது கச்சியப்பர் சொல்லுவார், இது என்ன பெரிய விஷயமா, என படைக்கின்றதும் அற்புதமாகோ, ஆமோ என்ன, உயிரினுக்கு உயிராகிய பரஞ்சுடர் ஒடியாய் வியன்மறை தொகைக்கு ஈரதாய் விதிமுதல் உரைக்கும் செயலி நிற்கலாம் ஆதியாய் வகிய செவ்வள் அயன் என படைக்கின்றதும் அற்புதமாமோ, உயிருக்கு உயிராய் பரஞ்சொடிய பரஞ்சோதி சுரூபமாக இருக்கப்பட்டவன் வேத முடிவாக படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழில்களையும் எவன் செய்கிறானோ அவனுக்கு இது பெரிய விஷயமா, ஒரே ஒரு விஷயம் பண்ண மாட்டானா, ரொம்ப இயல்பாக நம்ம சொல்ற மாதிரி தான், பெரிய மலையை எடுக்கக்கூடியவனுக்கு சின்ன ஒரு தேங்காய் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்குமா, அதே போலத்தான் இவன் மிக எளிமையாக செய்து கொண்டிருக்கின்றானாம் அந்த காரியத்தை. அப்போ திருமால் தன்னுடைய மகனுடைய நிலைக்கு இறங்கி சிவபுராணத்தில் போய் வேண்டுகிறார், இது மாதிரி ரொம்ப அவர் தவித்து கொண்டிருக்கிறார், பிரம்மா நீங்க தான் அதை விடுவிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஏன், அவருக்கு வேலையில் அவர் சும்மா உட்கார்ந்திருக்கிறார், ஏன்னா பிரம்மா வேலை வந்தாச்சு, பிரம்மா வேலையும் எடுத்துக்கொண்டான், விஷ்ணுவினுடைய வேலையும் எடுத்துக்கொண்டான், ருத்ரனுடைய வேலையும் எடுத்துக்கொண்டான், இப்ப வேலை கிடையாது, நான் என்ன பண்றதுன்னு தெரிய, அடியனுக்கு செய்யக்கூடிய தொழிலும் கிடையாது, இப்ப பிரம்மாவும் இல்ல, ஏதோ அவர் வேலைக்கு அவர் பண்ணிட்டு இருப்பார், அவருக்கு தகுந்தபடி நான் பண்ணிட்டு இருப்பேன், இப்போ எதுவுமே நடக்கல, நீங்க தான் காப்பாற்ற வேண்டும் என்று திருமால் சிவனிடத்திலே சென்று முறையிட்டாராம். அப்படியா, சிறு பிள்ளை என்று நினைத்து முருகப்பெருமானை சிறு பிள்ளை என்று நினைத்து பிரம்மா வணங்காது சென்றான், ஆதலினாலே அவனுக்கு அந்த தண்டனையானது வந்திருக்கிறது. நானும் முருகப்பெருமானும் வேற வேறு கிடையாது, என்னையும் அவனையும் யார் பிரித்து நினைக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் இன்பமடைய மாட்டார்கள், அவர்களுக்கு துன்பம் தான் இருக்குமே தவிர இன்பம் கிடையாது. அவனை வணங்கி எம்மை வணங்க வேண்டும், எம்மை வணங்குவதும் அவனை வணங்குவதும் ஒன்றே என்பதை உணர வேண்டும். தன்னை வணங்காததற்காக அங்கே பிரம்மனை சிறையிலே இடையது அவன் அடைக்கவில்லை, என்னையும் விட முருகப்பெருமானுடைய தன்மை உயர்ந்தது என்பதை உலகுக்கு சுட்டிக்காட்டத்தான் இட்டான். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் என்று ஒருமுறை சொல்லும், ஆனால் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் என்று அவனை மூன்று முறை சொல்லும். இதை கச்சியப்பர் இந்த கருத்தை எடுத்துக்கொள்கிறார், எக்கலைக்கும் பூதங்கள் எவற்றினுக்கும் பிரம்மனுக்கும் ஈசன் என்ன தக்க முதற் பரப்பிரமம் சதாசிவன் ஓம் என வேதம் சாற்றுமல்லால், எல்லாவற்றிற்கும் பரபிரம்மமாக இருக்கப்பட்ட சிவபெருமானை பற்றி சதாசிவோம் என்று ஒருமுறை சொல்லும், ஆனால் முக்கனால் சூழ் வேள்விகிர் சுப்பிரமணியன் ஓம் எனவும் முக்கார் கூறும் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் என்று முரண்புரை சொல்லும், இக்கருத்தை அறியானை எவ்வாறு விடுவிப்பாய் எம்பும் என்னோ, இதை தெரியாம அவனை வைத்திருக்கிறாரே சிறைக்குள்ள, இதை எப்படி விடுவிக்கிறது நாராம். ஆனாலும் கூட கருணை கடலாக இருந்த காரணத்தினாலே சிவபெருமான் சரி போனா போகிறது, அவனை விடுவிக்க செய்வோம் என்று சொல்லி தன்னுடைய நந்தி தேவரை, அங்கே தன்னுடைய அடியவனாக இருக்கப்பட்ட நந்தி தேவரை அனுப்புகிறார். தன்னுடைய கணங்களோடு நந்தி தேவரும் ஸ்கந்தகிரிக்கு செல்லுகிறார். சென்று முருகப்பெருமானை வணங்கி தொழுது இது மாதிரி சொன்னார்னர். ரொம்ப அழகாக நாடக விடிவிலே மிகச்சிறப்பாக வரையார் சுவாமிகள் சொல்லி வருவர். இப்ப அவர் சொன்ன உடனேயே நகைத்து எழுந்தாராம் முருகப்பெருமான். இனி ஒரு கணம் நீ நின்றாய் என்றால் பிரம்மனோட சேர்த்து நீயும் கம்பி எண்ண வேண்டும்னார். ஓடிட்டாராம் நந்தியம்பெருமான், அங்க நிக்கவே இல்லை. அவங்க கூட யார் போய் நம்ம சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடினார். சிவபெருமானிடத்திலே வந்து சொன்னாராம், அப்படியா என்று அவர் நினைத்து தன்னிடத்திலே இருந்து கிளம்பி தேவாதி தேவர்கள் எல்லாம் சூழ ஸ்கந்தகிரிக்கு எழுந்தருளுகிறார். இங்க ஸ்காந்தம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும். அம்பிகையையும் விட்டு விட்டு, இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த கருத்துக்கள் எல்லாம் மனத்திலே வைத்து நாம் கருத்துக்களாக இப்ப பார்க்கும் பொழுது இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவபெருமான் அம்பிகையையும் கூட விடுத்து விட்டு தான் தன்னுடைய அடியவர்களோடும் தேவாதி தேவர்களோடும் வந்தார் என்று ஸ்காந்தமானது சொல்லும். வந்த உடனேயே முருகப்பெருமான் வணங்கி வரவேற்று ஆசனத்திலே அமைத்து உபச்சாரங்கள் எல்லாம் செய்து இவ்வளவு தூரம் வந்தீர்களா என்று கேட்கும் பொழுது தன்னுடைய மடியிலே அமர்த்தி கோதி முத்தமிட்டு, குழந்தை எப்படி இருக்கிற என்ன ஏது எல்லாம் உச்சி முகர்ந்து எல்லாம் கருதினாராம். அவர் பேசுகிறார் சிவபெருமான், அப்பொழுது சொன்னாராம், பிரம்மதேவனை இப்பொழுது சிறையிலே வைத்திருக்கிறாயே, அவனை விடுவிப்பதற்காக வந்தோம்னர். சொன்னார், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது கிடையாது. முருகப்பெருமான் சொல்லுகிறார், சிவபிரானே உங்களுக்கு ஒன்றும் தெரியாதது கிடையாது, பிரணவத்துக்கே பொருள் கிடையாது, இவனுக்கு தெரியவில்லை, இவனுக்கு எப்படி வேதத்தினுடைய பொருள் தெரியும், இவன் எப்படி உலகத்தை படைப்பான். ஆன காரணத்தினாலே இவனை சிறையிலே இருத்துவதுதான் சரி, அகந்தை நீங்க வேண்டும், அவனுக்கு பொருள் தெரிய வேண்டும், இல்லாமல் அவன் வரக்கூடாதுன்னு. அவர் சொன்னார், இல்லையப்பா, அவன் கஷ்டப்பட்டுட்டான், நேரம் திருந்திருப்பான், அவனை விட்டு விடுன்னா. இந்த திருந்துறது வேற, அவன் அறிந்து கொண்டான் என்பது வேற, ரெண்டுமே இல்லையா. அவனுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா, சொல்லிக் கொடுக்கறது காலம் இல்லையா. முருகப்பெருமான் மறுதளிக்கிறார். அப்ப கோபம் வந்தவரை போல நடிக்கிறாரா சிவபெருமான், நான் நந்தியை அழைத்து அவனை இங்கே அனுப்பினோம், அதுப்பவும் கேட்கல, நாமே வந்தோம் கேட்கவில்லையா, இதுதான் நாம் சொல்லும் பொழுது நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையான. நம்ம பச்சைங்களுக்கு எல்லாம் இது சொல்லவே வேண்டாம், ஏன் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்ம கோச்சிட்டாலும் கேட்க மாட்டாங்க, அதுதான் நம்ம பசங்க. அங்கே முருகப்பெருமான் தேவாதி தேவனாக யார் இருக்கிறாரோ அவர் உடனே நகைத்து, நீங்கள் சொன்னால் மறுபேச்சு உண்டோ என்று நினைக்கும்படியாக பிரம்மனை சிறையிலே இருந்து நீக்கினாராம். அங்கே பிரம்மனை சிறையிலே இருந்து விடுவித்து அடைத்து கொண்டு வருகின்றார்கள். அப்போ ஆஹா, ரொம்ப நாள் சிறையிலே இருந்து நொந்தனையா என்று எய்தனை போலும் பண்ணாள் இருஞ்சிலை இருஞ்சிறை எய்தி என்றான் என்று சிவபெருமான் சொன்னாராம். ரொம்ப இழைத்து விட்டாயே அப்படின்னாராம். அப்ப சொல்லும் பொழுது பிரம்மா சொல்லுகிறார், உன்றன் புதல்வர் ஆற்றிய இத்தண்டம் ஏதமன்று உணர்வு நல்கி யான் எனும் அகந்தை வீட்டி தீது செய் வினைகள் மாற்றி செய்தது புனிதமென்றான். ரொம்ப அழகான வார்த்தை, நான் அதுக்காகத்தான் முதல்லயே சொன்னேன், இந்த உணர்வு உடையேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொன்னாரே, ஆகமம் பற்பல புரிந்து அதிர்ச்சிலையான் உயுமாறு அருள் செய்தான் அவை உணர்ந்துடையேன் என்று சொன்னான். இது இன்னொன்று ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது அதுக்கு பொருள் என்ன என்று கேட்கும் பொழுது நானே அதனுடைய பொருள் என்று பிரம்மன் சொன்னதாக ஸ்காந்தமானது சொல்லும். இங்கே அவன் எதையும் தோன்றாதவனாக இருந்தான் என்று கந்தபுராணத்துல கச்சியப்பர் சொல்லுவார். அப்போ இவர் பிரம்மன் இங்கே சொல்லுகிறார், உன்றன் புதல்வன் ஆற்றிய இத்தண்டம் ஏதமன்று குற்றம் அல்ல, உணர்வு நல்கி, அங்கே உணர்வுடையேன் என்று சொன்னாரே, அப்ப உடையவனாக இருந்தவன் எதுவுமே இல்லை. இப்பத்தான் இவருக்கு அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார் முருகப்பெருமான். உணர்வு நல்கி யான் எனும் அகந்தை வீட்டி, என்னுடைய அகந்தையையும் போக்கி தீது செய் வினைகள் மாற்றி செய்தது புனிதம் என்றான். விழுந்து வணங்குகின்றான், எனக்கு என்னை புனிதப்படுத்தியது, இது தண்டனை அல்ல, என்னை புனிதப்படுத்திய செயல் என்று சொன்னாராம். சொன்ன உடனேயே இவருக்கு சிவபெருமானுக்கு மிகுந்த சந்தோஷம், அப்படியா, சென்று வா, பழையபடி உன்னுடைய தொழிலை செய்து கொண்டிரு என்று சொல்லி மீண்டும் படப்பு தொழிலை கொடுத்து அனுப்புகின்றாராம். அங்கே அதுக்குதான் முதலே பார்த்தோம், குட்டினான் திட்டினான் காலினாலே முட்டினான், அதாவது உதைத்தான். அவன் வாயிலாலே திட்டியது தீட்சையானது, கரத்தினாலே குட்டியது ஸ்பர்ச தீட்சையானது, தன்னுடைய காலினாலே திருவடிகளினாலே முருகப்பெருமான் உதைத்தது திருவடி தீட்சையாக முருகப்பெருமான் கொடுத்ததாக பிரம்மருக்கு ஆனது. இந்த தீட்சை கொடுத்தது அவன் உபதேசம் தனியா பண்ணலையே, இவன் அதுக்கு தகுதி உடையவன் அல்ல, ஆனால் அந்த உணர்வை கொடுத்தான், தன்னுடைய திட்டு என்று சொல்லக்கூடிய வாக்கினாலே வாக்தீட்சையாக, தன்னுடைய கரங்களினாலே குட்டும் பொழுது ஸ்பர்ச தீட்சையாக, தன்னுடைய திருவடிகளினாலே பிரம்மனை உதைத்த பொழுது திருவடி தீட்சையாக, இந்த மூன்று தீட்சைகளையும் கொடுத்து உணர்வு கொடுத்தார். அதனால தான் இங்கே பிரம்மன் சொல்லும் பொழுது உணர்வு நல்கி யான் எனும் அகந்தை வீட்டு என்றார். செய்தது புனிதம் என்றான். என்னை புனிதப்படுத்தியது எனக்கு அவன் உணர்வு நல்கினான் என்று சொன்னார். சொன்ன பொழுது அப்படியே சென்று வா, எல்லாரும் வணங்கி செல்லுகின்றார்கள். இப்ப சிவபெருமான் கேட்கின்றாராம், மைந்தா இவ்வளவு பேரும் இவனுக்கு பிரம்மனிடத்திலே கேட்டாய், பிரம்மனிடத்திலே நீ கேட்டாய், உனக்கு தெரியுமா? கேட்கறது ஈஸி, கேள்வி கேட்கலாம், ஆனா ஆன்சர் மட்டும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா எனக்கு பதில் தெரியாது. நான் எல்லாரையும் கேள்விதான் கேட்க தெரியும்னு கேள்வி கேட்டு, உனக்கு பதில் தெரியுமா? தெரியும். அப்படின்னா எனக்கு சொல்லுன்னாராம் சிவபெருமான். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு இந்த சொன்னாரே உபதேசம் சொன்னாரே, அதுதான் இந்த முதல் உற்பத்தி காண்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செயல். முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களை முழுவதுமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது இந்த காண்டம். அதுல நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியதாக வருவது இங்க உபதேசம் செய்யக்கூடிய அந்த செய்கை தான். அது என்ன, என்ன உபதேசம்? அருணையர்நாதர் என்ன சொல்லுகிறார்? நாம் முதலேயே பார்த்தது போல தேவசிரேஷ்டரான சிவபெருமானுக்கும் முனிசிரேஷ்டரான அகஸ்திய மகரிஷிக்கும் முருகப்பெருமான் பிரணவத்தை உபதேசம் செய்தார். ஆனா நம்ம சிவபெருமானிடத்திலையும் போய் கேட்க முடியாது, அகஸ்திய மகரிஷத்திலையும் போய் கேட்க முடியாது. அவர் என்ன சொன்னார்னா, நமக்கு இருக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான், யாரு? நரசிரேஷ்டரான அருணகிரி வள்ளலிடத்திலே இந்த பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசத்தை முருகப்பெருமான் செய்திருக்கிறார். உடனே நீங்க கேட்கலாம், நம்ம எப்படி சார் போய் கேட்கறது அவரிடத்துல? அருணகிரி பெருமான் இப்ப இருக்கிறாரான்னா, அருணகிரி பெருமான் தன்னுடைய தான் பெற்ற உபதேசத்தை எல்லாம் திருப்புகளிலே தன்னுடைய பாடல்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த உபதேசம் எப்பேற்பட்டது, அது சொல்லக்கூடியதா? சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து என என்று சொல்லுவாரே, அப்படி சொல்ல முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்ற அந்த ஆனந்த அனுபவத்தை தந்திருக்கக்கூடிய உபதேசம் அது என்ன சொன்னதுன்னு கந்தளங்காரத்துல பாடுவார். தேனென்று பாகென்று ஓமிக்கொணா முடி தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. குறவற்றோ நான் அதை சொல்ல முடியுமா? யார் சொன்னான்? வள்ளியினுடைய நாயகன் வள்ளி கணவன் சொன்னார். அது சொன்னது உபதேசம் என்ன? வானன்று, காலன்று, தீயன்று, நீரன்று, மண்ணுமன்று, தானன்று, நானன்று, அசரீரி என்று, சரீரி என்றே என்று சொல்லுவார். பஞ்சபூதங்களும் கிடையாது, அகங்கார தத்துவம் கிடையாது, இந்த ஆத்மா பரமாத்மா இதை தாண்டிய பொருளாக இருக்கக்கூடியது சரீரியும் அல்ல, அசரீரியும் அல்ல, அதாவது உடம்பு இல்லாத விஷயம் அல்ல, உடம்பு இருக்கக்கூடிய விஷயம் அல்ல என்று அதை சொல்லுவார். இப்படி இவர் சொன்னார் என்று சொல்லுவார். அதை இன்னொரு இடத்துல தெளிய விளம்பியவா எப்படி சொன்னார்? ரொம்ப தெளிவா சொன்னார். எதை தெளிவா சொன்னார்? ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனை. சந்தோஷம், அழின்னா சந்தோஷம் அர்த்தம். அந்த சந்தோஷத்துக்கு மேல வரக்கூடிய ஒரு ஆனந்தத்தை, இந்த ஆனந்தத்தை உவமைக்க முடியாத இந்த ஆனந்தத்தை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவான். இது எப்படிப்பட்டது? வெறும் தனி, அதாவது சத்தாக ஏகமாக இருக்கப்பட்டது. இந்த பௌத்த தத்துவம் போல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. ஒண்ணுமே இல்லை, எல்லாமே பாழ், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை. இது ஏகமான ஒரு தத்துவமாக இருக்கக்கூடியது, தனி, வெறும் தனி. இது எதை பெற்றதாம்? வெறும் பாழை பெற்ற வெறும் தனியே. பாழ் எப்படி, எங்கிருந்து இருந்தது? வெளியில் விளைந்த வெறும் பாழை. அது எங்க இருக்கிறது? வெளி, அனாதியாக இருக்கக்கூடியது. அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா. இது தெளிவாக சொன்னாராம் அருணகிரி பெருமானுக்கு. நீங்க உடனே கேட்கலாம், நானும் தான் கேட்கிறேன், இதுல என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதுல நாம் என்ன புரிந்து கொண்டோம் அப்படின்னா என்ன, பிரணவார்த்தம் என்ன, பிரணவம்னா என்ன, பிரணவார்த்தம் என்ன, குடிலினுடைய மந்திரத்தை சொன்னாரே அது என்னது, இது நமக்கு கேள்வி வரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு கல்யாணத்துக்கு போனார். இப்போ போகிறதே எதுக்காகனா வேறு ஒன்றும் கிடையாது, அங்கேயாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாமே அப்படின்ட்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. அங்கே போனால் அவங்க அதை விட புத்திசாலிகள். சரி, கல்யாணத்துக்கு போனார். போனவர் சாப்பிட உட்காந்தார், ஏதோ ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டார். இவர் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு, அப்படி சாப்பிட்ட உடனே ஒரு பரம ஆனந்தமா, ஆஹா ரொம்ப வருஷக்கணக்கில் ஆச்சு இந்த ஸ்வீட் சாப்பிட்டு அப்படின்னு சந்தோஷமா இருந்தார். அப்போ சம்பந்தி வீட்டுக்காரர் வந்தார். அவர் பார்த்த உடனே இவர் தொண்டிக்குள்ளே நின்று போச்சு. ஏன் இன்னும் மொய் வைக்கலை, அது அடுத்த விஷயம். அவர் இங்கிருந்து வரார், சாப்பாடு எப்படி இருக்கு, நல்லா சாப்பிட்டீங்களா? அவர், மகனே நீ இன்னும் மொய்யே இழுதில்லை, ஆனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப விசாரிச்சலாவது பாத்தீங்களா, நம்ம பசங்களை பாத்தீங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், மொய் எழுதிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம் வேறணும் கிடையாது. அவர் கேட்கிறாரு, இதெல்லாம் இருக்கட்டும், ஜோக்ஸ் அபார்ட், இப்ப இவர் கேட்கும் பொழுது இவருக்கு பரம ஆனந்தம், ஒரு 2 வருஷம் ஆச்சு இந்த ஸ்வீட் சாப்பிட்டு, இப்ப ஸ்வீட்டு சாப்பிடுறாரு, அப்படியே ஒரு ஆனந்த நிலையில இருக்கிறாரு. இவர் எப்படி சொல்லுவார், எப்படி இருக்குன்னு, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்படின்னா என்னங்க நல்லா இருந்ததுன்னா என்ன அர்த்தம், இது எங்க நடக்க, தேனன்று பாகன்று ஓவிக்கொணா தெய்வ வள்ளி கோன் என்று இதையே சொல்லுவார். தேனென்று பாகன்று ஓமிக்கொணா மொழி தெய்வ வள்ளி கோன், முருகப்பெருமான் எப்படி இருக்கிறான், இனியதிலும் இனியதாக இருக்கிறான் முருகப்பெருமான், இனிமையாக இருக்கிறானா. இந்த இனிமையை எப்படி சொல்ல முடியும், அந்த அனுபவத்தை, முருகனை அனுபவிக்கின்ற, முருகனுடைய உபதேசத்தை அனுபவிக்கின்ற அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. பரம ஆனந்தமான, நம்முடைய நினைவுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கப்பட்ட அனுபவம், புலன்களுக்கு உட்பட்ட அனுபவமா இருந்தாலும் கூட நம்மால விளக்க முடியாது. புலன்களுக்கு உட்பட்ட அனுபவமாக இருந்தாலும் கூட அதை நம்மால விளக்க முடியாது. இது புலன்களுக்கும் அப்பாற்பட்ட அனுபவம் என்று சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்ல முடியும், ஆனால் தன்னுடைய வார்த்தைகளிலே சொல்லுகின்றார் அருணகிரி பெருமான், வெறும் பாறை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா, தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே, குருநாதா நீ எனக்கு ரொம்ப தெளிவாக சொன்னியே என்றார். இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முருகன் தான் சொல்லணும், இல்ல அருணகிரிநாத பெருமான் தான் நமக்கு சொல்லணும். இப்ப அருணகிரிநாத பெருமான் சொன்னதை படிக்கும் பொழுது இந்த அனுபவம் நமக்கு சித்திப்பதில்லை. லாசா ராமவர்தன் தன்னுடைய ஒரு குறுநாவல்ல எழுதும் பொழுது சொல்ற, தீ என்று சொன்னால் அது நம்மை சுட வேண்டும். ரொம்ப பெரிய வார்த்தை, நம்ம படிக்கிறோம், எவ்வளவோ படிக்கிறோம், ஆனா படித்த உடனே இந்த அனுபவமோ உணர்வோ நமக்கு வந்து விடுகிறதா, படித்துக்கொண்டே போகிறோம். இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இங்கேயோ கிளவுட் பெஸ்ட் அது இதுன்னு சொல்லுகிறார்களே, பெரிய வெள்ளமானது வந்தது, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துபட்டார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துபட்டார்கள். இப்போ நான் இங்கிருந்து கம்ப்யூட்டர்லயோ டிவிலையோ பேப்பர்லயோ படிக்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ எனக்கு இது ஒரு நியூஸ், நல்லா கவனிக்க வேண்டும், ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்கிறார்கள், இது எனக்கு ஒரு நியூஸ், என்ன இது பாதிக்கிறது இல்லை, நான் படிக்கிறேன் பார்க்கிறேன், ஐயோ பாவம், சரி கொஞ்சம் ஒரு காஃபி கொண்டு வா, காஃபி மட்டும் பத்தாது கொஞ்சம் கராச்சியவும் கொண்டு வா, இது இவன் 1000 பேர் செத்ததுக்கா, இவனுக்கு அது ஒரு நியூஸ், அவ்வளவுதான், அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் படித்துக் கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான் அவனுக்கு. ஆனா இதே இது தன்னுடைய மனைவியோ அல்லது கணவனோ மகனோ மகளோ தனக்கு நெருங்கிய ஒரு சொந்தமாக இருக்கும் பொழுது ஒண்ணும் இல்ல, வாசப்படியில இடித்துக் கொண்டான், இடிச்சுட்டான் அம்மானு கத்துறான், ஓடிப்போய் ஐயோ என்னாச்சு என்னாச்சு என்று பதறுகிறான். அவன் அங்க இல்ல, எங்கேயோ அனுப்பிச்சிருக்கிறான், குழந்தை வந்து ஸ்கூல்ல இருக்கு, குழந்தை லைட்டா இடிச்சிட்டான், அவங்க வந்து அது என்னன்னு பார்க்க நான் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் இதை பதறிவான், என்ன ஆச்சு என்னமோ, காலையோ போச்சோ தலையோ போச்சோ கையோ போச்சோன்னு இவன் பதறுவான். ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்க, இடித்து கொண்ட குழந்தை மீதி இருக்கின்ற பாசத்தின் காரணத்தினாலே, இவனோடு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே கேட்ட நிகழ்வு ஒரு செய்தி இவனை பாதிக்கிறது, ஆனா தொடர்பே இல்லாத காரணத்தினாலே இவன் பார்த்தாலும் கூட அவனை இது பாதிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம படிக்கிறோம், இவர் சொன்ன வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே என்று பார்க்கிறோம், அது பால் அது பெற்றது வெறும் தனி என்றெல்லாம் படிக்கலாம், தேனென்று பாகன்று ஓமிக்கொணாமொழி தெய்வ வள்ளி கோன் என்று நாம நினைக்கலாம், ஆனா நம்முடைய அனுபவத்திற்கு அல்லது உணர்வுக்கு வந்து விடுகிறதா, வராது. நம்ம அந்த உணர்வுக்கு போக வேண்டும். அந்த உணர்வுக்கு நம்ம போக வேண்டும். போனவர்கள் இருக்கிறார்கள். ஏன் தாயுமான சுவாமிகள் பாடுவார், அருணகிரி ஐயா அருணகிரியப்பா உனை போல மெய்யாக ஒரு சொல் விளம்பினர் யார். அது மாதிரி ஒன்ன மாதிரி சத்தியமான வார்த்தை யாருப்பா சொன்னா என்று கேட்பார். சத்தியமான வார்த்தை என்று சொல்லுவார். ஏன் என்ன சொன்னாராம், செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றாலுமே அந்த வார்த்தையை எடுத்துக் கொள்ளுகின்றார் தாயுமான சுவாமிகளும் கூட. இப்போ அவர்களுக்கு அந்த அனுபவமானது தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே படித்தது கேட்டது அவர்களுடைய உணர்விலே தைக்கிறது. நமக்கு தொடர்பு இல்லாத காரணத்தினாலே நமக்கு தைக்கிறது இல்லை. இந்த தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னா என்னதான் படித்தாலும் கேட்டாலும் அது வெறும் கேள்வியாக வெறும் ஒரு அறிவாக இருக்குமே தவிர அனுபவமாக உணர்வாக நமக்கு மாறப்போவதில்லை. பலவிதமான புத்தகங்கள் நானும் இந்த பிரணவத்திற்காக படித்தேன். பிரணவம்னா என்ன, இவர் உபதேசம் பண்ணார் சொல்லணுமே. பிரணவம்னா என்ன, பிரணவம் ரெண்டு சேர்ந்தது பிரணவம். பிரணவம்னா என்ன, அதான் சாதம் பிரசாதம் இப்படி சொல்லுகிறோம் இல்லையா, அது விசேஷமானது அப்படின்னா பிர. சரி, நவம் புதியதானது விசேஷமான புதுமை உடையது, ஒவ்வொரு கணமும் புதிது புதிதாக இருக்கக்கூடியது, இது ஒன்று. பிரணவம்னா என்ன, ஓங்காரம் குடிலை. சரி, ஓங்காரம் என்பது என்ன, அகார உகாரம் அகாரங்கள் சேர்ந்தது ஓங்காரம். அப்படின்னா என்ன, பல பேர் பல தத்துவங்களிலே அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் சித்த சைவ சித்தாந்தம் இதுல எல்லாம் பலவிதமான விஷயங்கள் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நானும் உங்களுக்கு சொல்லலாம், ஆனா எனக்கே அனுபவத்துல வராததை சொன்னா என்ன முடியும், நான் கேட்டதை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆகவே என்னுடைய வேண்டுகோள், இதுல ரொம்ப நம்ம போகாம உங்களுடைய அனுபவத்துக்கு அது சித்திக்க வேண்டும் என்று நானும் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு எனக்கு அது சித்திக்க வேண்டும். ஏன்னா எனக்கு மட்டும் சித்திக்க, உங்களுக்கு மட்டும் சித்தித்தா எப்படி ஆகும். ஆக எனக்கும் அந்த ஞான அனுபவம் வர வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து இப்படி அருணகிரிநாதர் என்ன என்ன சொன்னாருங்கிறத மட்டும் நம்ம பார்த்து விட்டு சொல்லுகிறோம். அருணகிரிநாதர் என்ன சொல்லுகிறார், உபதேசம் பண்ணா முருகப்பெருமான். அந்த உபதேசத்தை நாலு விதமான தன்மையிலே சொல்லுகிறார். என்ன உபதேசம் பண்ணார், நிலவை சடை மிசையே புனை காரணர் செவியில் பிரணவம் ஓதிய தேசிக என்று பழனி திருப்புகள் சொல்லுவார். பிரணவத்தை உபதேசம் செய்தார் என்று சொல்லுவார். வள்ளிச்சன் மார்க்கம் வில்லைக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றும் இளையோனே என்று வள்ளிமலை கள்ளக்குவார்ப்பை என்று சொல்லக்கூடிய திருப்புகளில பாடுவார். வள்ளி சன்மார்க்கம் வில்லைக்கு, அதாவது தன்னுடைய தகப்பனுக்கு வள்ளி சன்மார்க்கத்தை உபதேசம் செய்தார் என்று சொல்லுவார். இன்னொரு திருப்புகள்ல ஓரெழுத்தில் அருளுத்து ஒதுவித்த பெருமாளே என்று கஷடாட்சரத்தை சொன்னார் என்பதாகவும் சொல்லுவார். இன்னொரு திருப்புகள்ல செண்பகத்து சம்புவுக்கு, சம்பு சிவபெருமானுக்கு தொம் பதத்து பண்புரைத்து, தொம் பதம்னா துவம் பதம் தத்துவம் சிங்கிற வார்த்தையத்தை சொன்னார். செங்குவட்டி தங்கும் சொக்கப் பெருமாளே என்று தத்துவமசிங்கிற வார்த்தையை சொன்னார். நான் தான் அது, நான் தான் நீங்கிறதை சொன்னார். இப்படி நாலு விதமாக அருணகிரி பெருமான் சொன்னதை நம்ம பார்க்கலாம். இவருக்கு ஏன் இதையெல்லாம் சொல்ல முடிஞ்சதுன்னா, அருணகிரிநாதருக்கு இந்த அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த குருவை பற்றி சொல்லக்கூடியதே ஏராளமான விஷயங்கள். அது வந்து கந்தபுராணம் வந்து அருணகிரிநாதருடைய கந்தபுராணமே தனியாகவும் இருக்கும். நம்ம ஸ்காந்தம் என்று எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே அங்கிங்கே நோக்குகிறோம், அவ்வளவுதான். அருணகிரிநாதருக்கு அருணகிரிநாதர் பக்தன் கொடுத்தது யார்னா முருகப்பெருமான் கொடுத்தானோ, அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி என்று சொல்வார். விரித்து அருணகிரி நாதன் உரைத்த தமிழ் எனும் மாதை மாலை மிகுத்த பலமுடன் ஓத அருள்வாயே என்று சொல்வார். அருணகிரிநாதன் பேர் கொடுத்தது, அதனால பட்டம் கொடுத்தார். அவர்தான் இந்த உபதேசத்தை, இவருக்கு பட்டம் கொடுத்து உபதேசத்தை எல்லாம் செய்திருக்கிறார்.
5: ஓம் நம சிவாய்.
6: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: சிவாய நமஹ. சிவாய நமஹ. ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதலாம் சம்ஹிதை, வித்யேஸ்வர சம்ஹிதை, அத்தியாயம் 18. சௌனகாதி மகர்ஷிகள் கேட்கிறார்கள், அனைத்தும் அறிந்த சூதமுனிவரே, தலை அதாவது பந்தம், விடுதலை அதாவது மோட்சம், இவற்றின் சுரூபம் பற்றிய விளக்கத்தை கூற வேண்டுகிறோம். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, தலை விடுதலை இவை இரண்டின் நிலை

எட்டு தலைகள் என்பர். பிரகிருதி முதலிய எட்டு தத்துவங்களே ஒன்று சேர்ந்து உடலாகிறது. உடலால் கர்மம், பின் கர்மத்தால் மீண்டும் உடலும் தோன்றுகின்றன. இவ்வாறு பிறப்பும் அதன் கர்மமும் திரும்ப திரும்ப தோன்றுகின்றன. உடல் ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் என மூவகைப்படும். ஸ்தூல உடல் அதாவது பருவுடல் விழித்த நிலையில் இயங்குவது. சூக்ஷ்ம உடல் அதாவது நுண்ணிய உடல் விழித்த நிலையிலும் கனவு நிலையிலும் இயங்குவது. புலன்களுக்கான இன்பங்களை நுகர வைப்பது, உணர வைப்பது. காரண உடல் சுஷுப்தி நிலையான தூக்க நிலையில் ஆன்ம ஆனந்தத்தை அனுபவிக்க வைப்பது என்று கூறப்படுகிறது. ஜீவராசிகள் தங்களுடைய முன்வினைக்கேற்பவே இன்ப துன்பங்களை பெறுகின்றன. நல்வினைக்கேற்ப இன்பங்களையும் தீவினைக்கேற்ப துன்பங்களையும் பெறுகின்றன. ஆகவே கர்மத்தலைகளுக்கு கட்டுப்பட்ட ஜீவராசிகள் தங்கள் ஸ்தூல சூக்ஷ்ம காரண உடல்களால் ஆற்றப்பட்ட நல்வினை தீவனைகளுக்கு ஏற்ப சுற்றிவிடப்பட்ட சக்கரம் போல் திரும்ப திரும்ப சுற்றி அலைகின்றன. சக்கரம் போல் சுழலும் இந்நிலை நீங்க காலச்சக்கரத்தை ஆக்கியருளிய அவ்விறைவனை பூஜித்து துதித்து வணங்க வேண்டும். பிரகிருதி முதலிய எண்வகை தலைகளின் ஒட்டுமொத்த கூட்டமைப்பே மகாசக்கரம் ஆகும். இப்பிரகிருதி அனைத்துக்கும் எட்டாதவர் பரமனான சிவபெருமானே. ஆகவே பிரகிருதி முதலிய பெருஞ்சுழற்சிக்கு அவரே கர்த்தா. மலைவேம்பு மரத்தின் ஆணிவேர் நீரை உறிஞ்சிப்பின் வெளிவிடுவது போல பரமசிவன் பிரகிருதி முதலிய தலைகளை தன்வயப்படுத்தி அவற்றை ஆட்டி வைக்கிறார். அனத்தை அனைத்தையும் தன் வயத்தில் கொண்டுள்ளதால் அவர் சிவன் என அழைக்கப்படுகிறார். பரிபூரணரும் அனைத்தும் அறிந்தவரும் பற்றற்றவரும் அவரே. அனைத்தும் அறிதல் அதாவது சர்வஜ்ஞதா, திருப்தி அதாவது நிறைவு, தொன்மையான அறிவு அதாவது அநாதியோகம், தன் வயத்தன் ஆதல் அதாவது ஸ்வதந்திரதா, என்றும் குறைவற்ற திறன் அதாவது நித்திய அலுத்த சக்தி, மற்றும் எண்ணற்ற சக்தி தத்துவங்களை தன்னுள் கொண்டு விளங்குதல். இவ்வாறு சிவ பரம்பொருளின் ஆறு வகையான உள் உணர்வு செல்வங்களை பற்றி வேதங்கள் மட்டுமே அறியும். ஆகவே பகவான் சிவனது இன்னருளாலேயே பிரகிருதி முதலிய எண்வகை தத்துவங்களும் நம் வசப்படுதல் ஆகும். சிவனது இன்னருளை பெற அவரைத்தானே பூஜிக்க வேண்டும். பரிபூரணரும் பற்றற்றுவருமான சிவனாரது பூஜை எவ்வாறு இயலும் என்போமேயானால், அவரது உகப்பிற்காக அவரை குறித்து அவருக்காகவே என பற்றற்ற நிலையில் செய்யப்படும் நற்செயல்கள் அனைத்தும் அவரது திருவருளை நமக்கு அளித்திடும். பரிபூரணரும் பற்றற்றவருமான சிவனாரது பூஜை எவ்வாறு இயலும் என்போமேயானால், அவரது உகப்பிற்காக அவரை குறித்து அவருக்காகவே என பற்றற்ற நிலையில் செய்யப்படும் நற்செயல்கள் அனைத்தும் அவரது திருவருளை நமக்கு அளித்திடும். சிவலிங்கம், சிவ வடிவான விக்கிரகம் அல்லது சிவன் அடியார்கள் ஆகியனவற்றை சிவன் என்று ஒரு மனதுடன் பாவித்து உடல் மனம் சொல் செல்வம் ஆகியனவற்றால் அப்பரம்பொருளது உகப்பிற்காகவே செய்திடல் வேண்டும். அவ்வாறு செய்தினில் பிரகிருதிக்கு எட்டாத சிவபரம்பொருள் பூஜை செய்பவனுக்கு உயர்ந்ததான திருவருளை பொழிகிறார் என்பது சர்வ நிச்சயமாகும். அவரது திருவருளால் கர்மம் முதலிய அனைத்து தடைகளும் படிப்படியாக நம் வசமாகும். கர்மம் தொடங்கி பிரகிருதி வரையிலான அனைத்தும் நம் வசமே ஆகுமானால் அப்பொழுது அந்த சாதகன் முக்தன் ஆகிறான், அதாவது விடுதலை பெற்றவன் ஆகிறான். தன்னடைவிலே அதாவது தான் என்ற நிலையிலே மகிழ்ச்சியோடு அதாவது சுவாத்மாராமனாக விளங்குகிறான். சிவன் அருளால் கர்மத்தின் விளைவாக பெற்ற இவ்வுடல் நம் வசமாகுமேயானால் அப்பொழுது சிவலோகத்தில் அதாவது கைலையில் வாழும் பேறு கிடைக்கிறது. இதுவே சாலோக்கிய முக்தியாகும். ஐந்து தன்மாத்திரைகளும் நம் பயத்ததானால் அப்பொழுது தேவியோடு திருவருள் வழங்கும் சிவனாரது அருகிலேயே இருக்கும் சாமீப்ய முக்தி பெறலாகும். புத்தி நம் வசம் ஆகுமானால் சிவ சாரூப்பியம் பெறலாம். அதாவது அவரை போன்ற செயல்திறன் மான்மழு முதலிய ஆயுதங்களுடன் அவர் அருகில் இருக்கும் பேறு பெறலாம். இது சாரூப்பிய முக்தி. அவரை போன்ற திருமேனியுடன் விளங்குதலாகும். புத்தி பிரகிருதியின் செயல், அது நம் பயத்ததாகும் போது பெறலாவது சாஷ்டி முக்தியாகும். அதாவது சிவனை போன்ற செயற்திறன் முதலியன பெற்றிருக்கும் முக்தியின் எல்லை. இது முக்தியின் நான்காவது விளைநிலமாகும். மேலும் இறையருள் பெறுவோமானால் பிரகிருதியான மாயையும் நம் வசமாகும். அப்பொழுதுதான் பகவானது திருவுளச் செல்வங்கள் அனைத்தும் நம் முயற்சியின்றியே நமக்கு கிட்டும். சிவச்செல்வங்களான அனைத்துமறிதல்,

இறைவு முதலியன கைவரப்பெற்ற முக்தன் தன்னிலேயே தன்னை கண்டு மகிழ்வான். வேத சாஸ்திரங்களை கற்றறிந்த அறிஞர்கள் இதைத்தான் சாயுஜ்ய முக்தி, அதாவது இறைவனோடு இரண்டர கலத்தல் என்னும் முக்தி என்பர். இவ்வாறு சிவலிங்க பூஜை செய்வதால் முக்தி படிப்படியாக தானே கிடைத்தலாகும். ஆகவே சிவ அருளை பெற சிவனை பற்றிய பூஜைகள், கதைகளை கேட்டல் முதலியான இவற்றால் அவரை போற்ற வேண்டும். சிவனை பற்றிய செயல்கள் தவம், திருவைந்தெழுத்து ஓதல், சிவ சிந்தனை, சிவனை பற்றிய ஆய்வு அறிவு, சிவத்தியானம் ஆகியனவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக மேன்மேலும் அபியசிக்க வேண்டும், கை கொண்டு ஒழுக வேண்டும். தினமும் விடிவோரை முதல் இரவு படுக்க போகும் வரை, பிறந்தது முதல் இறக்கும் வரை உள்ள அனைத்து நேரங்களிலும் சிவ சிந்தனையிலேயே அழங்கால் பட்டிருக்க வேண்டும். பலவாறான நறுமணப் பூக்கள் கொண்டு சத்யோஜாதம் முதலிய மந்திரங்களால் சிவனை பூஜிப்பவன் சிவனையே பெறுகிறான். சௌனகாதி ரிஷிகள் கேட்கிறார்கள், நல்ல விரதங்களையே அனுஷ்டிக்கும் சுதமுனிவரே, சிவலிங்க திருமேனியில் சிவனை பூஜிப்பதற்கான வழிமுறைகளை சற்றே விளக்க வேண்டுகிறோம். சூத புராணிகர் கூறுகிறார், அந்தணர்களே, லிங்கங்கள் பற்றி வரிசையாக கூறுகிறேன், கேளுங்கள். அனைத்து விருப்பங்களையும் நல்கும் ஓம் என்னும் பிரணவமே முதல் லிங்கமாகும். அதுவே சூக்ஷ்ம பிரணவ ஸ்வரூபமாகும், அது நிஷ்கலமானது. பஞ்சாட்சர மந்திரமே ஸ்தூலலிங்கம், அது சகலமானது. இவ்விரண்டையும் பூஜிப்பதே தமம் எனப்படும். இவை இரண்டுமே முக்தியை தரவல்லன. பௌருஷலிங்கம் அதாவது மனிதர்களால் ஆக்கப்பட்ட லிங்கம், பிரகிருதி லிங்கம் அதாவது இயற்கையாக சுயம்புவாக தோன்றியதென சிவலிங்கங்கள் பல வகை உண்டு. அவற்றை பற்றி சிவபெருமான் தான் விளக்கி கூற முடியும். அது பற்றி கூற வேறு எவரும் சக்தி பெற்றவர் இல்லர். மண்ணின் விகாரமாக தோன்றிய அதாவது மண்ணால் வரையப்பட்ட லிங்கங்களை பற்றி தெரிந்தவரை கூறுவேன். அவற்றில் முதன்மையானது சுயம்பு லிங்கம், இரண்டாவது பிந்துலிங்கம், மூன்றாவது ஒருவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம், நான்காவது பிரதிஷ்டை செய்யப்படாமல் எடுத்து செல்ல வசதியாக உள்ள சரலிங்கம், ஐந்தாவது குருலிங்கம். தேவர்கள் ரிஷிகளது தவத்திற்கு மகிழ்ந்து அவர்களது தவச்சாலைகளுக்கு அருகிலேயே பூமிக்கடியில் விதை உருவாக விளங்கும் சிவபெருமான், விதை பூமியை பிளந்து கொண்டு முளை உருவாக வெளித்தோன்றுவது போல் நாதலிங்க ரூபமாக அதாவது ஒலி வடிவாக வெளித்தோன்றுகிறார். இது தானாக தோன்றியதால் சுயம்புலிங்கம் என்று ஞானிகளால் அழைக்கப்படுகிறார். சுயம்புலிங்கத்தை பூஜிப்பவனுக்கு ஞானம் தானாகவே வளர்கிறது, அதாவது பெருகுகிறது. தங்கம் வெள்ளி தகடுகளிலோ நிலத்திலோ அல்லது வேதிகை அமைத்து அதன் மேலோ கையினால் வரையப்பட்ட லிங்கமே சுத்தமான பிரணவ ரூப யந்திர லிங்கமாகும். இதற்கு பிரதிஷ்டை ஆவாகனம் முதலிய உபச்சாரங்களை செய்ய வேண்டும். பிந்துநாதமய லிங்கம் அசையும் அசையாதனவுமான அனைத்தும் ஆகும். இவற்றில் பாவனையினாலேயே அதாவது எண்ணத்தினாலேயே சிவதரிசனம் பெற முடியும். ஏனெனில் இவை அனைத்தும் அருவ உருவ திருமேனி கொண்ட இறைவனது திருமேனிகளே ஆகும். அவரவர் நினைக்கும் வண்ணம் இறைவன் திருமேனி தாங்கி வங்கி வந்து அருள்கிறார். உள்ளுவார் உள்ளும் வண்ணம் வந்துலவும் திருநீற்று எம்பெருமான் என்பது அப்பர் வாக்கு. கையினால் வரையப்பட்ட எந்திரம் அல்லது அருவுருவ திருமேனியான தாவரங்கள் அதாவது சந்தனக்கட்டை முதலியவற்றில் சிவபெருமானை ஆவாகனம் செய்து 16 வகை உபச்சாரங்களுடன் பூஜை புரியவே அனைத்து செல்வங்களும் தேடி வரும். இவ்வாறு பூஜை செய்து பழகுவதால் இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் பரிபூரண ஆனந்த சுரூபன் என்னும் ஞானம் உண்டாகிறது. தேவர்களும் ரிஷி முனிவர்களும் தங்களது ஆன்மலாபத்திற்காக வேத மந்திரங்களை கூறி தூய்மையான இடத்தில் தூய மனதுடன் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கத்தை பௌருஷலிங்கம் என்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் என்றும் கூறுவர். இந்த லிங்கத்தை பூஜிப்பதால் உலகியல் தொடர்புடைய செல்வங்கள் கிடைக்கும். சான்றோர்களாலும் அந்தணர்களாலும் செல்வந்தர்களாலும் மன்னர்களாலும் சிற்பியை கொண்டு செய்யப்பட்ட லிங்கத்திற்கு மந்திரம் மூலம் பிரதிஷ்டை செய்யப்படுமானால் அதற்கும் பிரதிஷ்டை லிங்கம் என்றும் பிராகிருத லிங்கம் என்றும் அதாவது இயற்கையாக தோன்றாத லிங்கம் என்றும் பெயராகும். ஆகவே அதன் பூஜை உலகியல் போகங்களையே தரவல்லது. என்றும் அழியாது அனைத்து திறனோடும் உள்ளதையே பௌருஷம் அதாவது ஆண்மை அல்லது ஆளுமை என்றும் நிலையற்றதும் திறன் அற்றதும் ஆனதை பிராகிருதம் என்றும் கூறுவர். பால்குறி அதாவது லிங்கம், தொப்புள், நாக்கு, மூக்கின் நுனி மற்றும் சிகை என்னும் முறையில் இடுப்பு, இதயம், தலை என்கின்ற மூன்று இடங்களிலும் சிவலிங்கத்தின் பாவனை அதாவது எண்ணம் செய்யப்படுமேயானால் அந்த பாவனா லிங்கத்திற்கு ஆத்யாத்ம லிங்கம் அதாவது சரலிங்கம் அதாவது நிலை பெயரும் லிங்கம் என்று பெயர். மலையை பௌருஷலிங்கம் என்றும் உலகை பிராகிருதலிங்கம் என்றும் அழைப்பர். மரம் முதலியன பௌருஷலிங்கம், செடிகுடிகள் புதர்கள் முதலியன பிராகிருதலிங்கம்.
யவம் என்னும் தானியம் பிராகிருதலிங்கம், நெல் கோதுமை பௌருஷலிங்கம், அனிமா மகிமா முதலிய எண்வகை சித்திகளையும் பௌருஷ ஐஸ்வர்யம் என்பர். அழகிய மாதர், செல்வம் ஆகிய விஷய சுகங்களை பிராகிருத செல்வம் அதாவது உலகியலான செல்வம் என்பர் சான்றோர். சரலிங்கத்தில் முதலில் ரசலிங்கத்தை பற்றி கூறுகிறேன். ரசலிங்கம் அந்தணர்கள் விரும்பும் அனைத்து பொருள்களையும் தருவது. நன்மை பயத்திடும் பாணலிங்கம் க்ஷத்ரியர்களுக்கு பேரரசை தரவல்லது. தங்கத்தால் ஆன ஸ்வர்ணலிங்கம் வைசியர்களை பெரும் தனவந்தர்களாக ஆக்கவல்லது. கல்லினால் வெடிக்கப்பட்ட சிவலிங்கம் வேளாளர்களுக்கு தூய்மையை தரவல்லது. ஸ்படிகலிங்கமும் பாணலிங்கமும் அனைவருக்கும் உகந்தது, விரும்பியதை தரவல்லது. நம்முடையதாக இல்லாதிருப்பினும் பிறரது ஸ்படிக பான லிங்கங்களையும் பூஜிக்கலாம், தவறில்லை. சுமங்கலி பெண்களுக்கு மண்ணால் வளையப்பட்ட லிங்கமே உயர்ந்ததும் உகந்ததும் ஆகும். உலகியலை விட்டு செல்ல மனமில்லாத, உலகியலில் உழன்று திரியும் கைம்பெண்களுக்கு ஸ்படிகலிங்க பூஜையை ஏற்றது. பற்றற்ற விதைவிகளுக்கு ரசலிங்க பூஜையை ஏற்றது. நியமங்களை விடாது அனுஷ்டிக்கும் மகர்ஷிகளே, குழந்தை பருவம், இளமை பருவம், கிழப்பருவம் ஆகிய எப்பருவத்தவள் ஆனாலும் பெண்களுக்கு தூய்மையான ஸ்படிகலிங்க பூஜையே சகல செல்வங்களையும் அளிப்பதாகும். வீடு வாசல் என்றிருக்கும் பெண்களுக்கு பீட பூஜையே இவ்வுலக இன்பங்களை விரும்பியபடி தரவல்லது. பயனில் விருப்பம் கொண்டு பூஜை செய்யும் உலகியல் வழியில் அதாவது பிரவர்த்தி மார்க்கத்தில் நிற்பவன் நல்லதொரு குருவின் உதவியுடன் தான் பூஜை செய்ய வேண்டும். பகவானுக்கு அபிஷேகம் செய்து பின் அரிசியினால் சமைக்கப்பட்ட அன்னத்தையே நிவேதனம் செய்ய வேண்டும். பூஜை முடிந்ததும் பகவானை பூஜைப்பெட்டியில் வைத்து மூடி வீட்டில் தூய்மையான ஓரிடத்தில் வைக்க வேண்டும். உலகியலை விட்டு விலகி நிவர்த்தி வெளியில் நிற்பவன் கைகளில் ஏந்தியபடியே சிவலிங்கத்தை பூஜித்து அன்றைய தினம் பிச்சை ஏற்பதன் வாயிலாக கிடைத்த அன்னத்தையே பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம். அவர்களுக்கு சூக்ஷ்மலிங்க லிங்கமே பூஜைக்கு உகந்தது. அவர்கள் விபூதியினாலேயே பகவானுக்கு அர்ச்சனை செய்து விபூதியையே நிவேதனம் செய்யலாம். பூஜை முடிந்தவன் அந்த சிவலிங்கத்தை எப்பொழுதும் தன் தலையிலேயே தாங்க வேண்டும், அதாவது கீழேயோ வேறு இடத்திலோ வைக்கக்கூடாது. லௌகீக அக்னியில் உண்டானது வேதத்தீயில் அதாவது வேள்வித்தீயில் உண்டானது சிவத்தீயில் உண்டானது என திருநீர் மூன்று வகைப்படும். லௌகீக அக்னியில் கிடைத்த விபூதியை திரவியங்களை சுத்தி செய்வதற்கு உபயோகிக்கலாம். மண், மரம், உலோகம் ஆகியவற்றாலான பாத்திரங்கள், தானியங்கள், எள் முதலிய திரவியங்கள், துணிமணிகள், பரியூஷிதமான அதாவது மூணே முக்கால் நாளிகள் அல்லது ஒன்றரை மணி நேரம் காலம் கழிந்த பொருள்கள் ஆகியனவற்றை லௌகீக அக்னியில் கிடைத்த விபூதியால் சுத்தம் செய்யலாம். நாய் முதலிய பிராணிகளால் தீண்டப்பட்ட பாத்திரங்களையும் இதனால் தூய்மையாக்கலாம். நீரில் குழைத்தோ அல்லது உதிரியாகவோ சமயத்திற்கேற்ப விபூதியை உபயோகிக்கலாம். வேதாக்னியில் அதாவது வேள்வித்தீயில் கிடைத்த சாம்பலான விபூதியை அந்த வைதீக வேள்வி முடிந்ததும் ரட்சையாக அணிந்து கொள்ளலாம். மந்திரமும் செயலும் இணைந்த வேள்வியில் மந்திரமும் செயலுமே அத்தீயில் விபூதியாக அதாவது பஸ்மமாக ஆகிறது. அந்த பஸ்மத்தை தரிப்பதால் இட்டுக்கொள்வதால் அந்த வேள்வி என்னும் கர்மம் நம் ஆன்மாவிலே ஒன்றுபட்டதாக ஆகிறது. அகோரம் என்னும் சிவமந்திரத்தை அதாவது

0: கிரகரூபேபியகா என்னும் சிவமந்திரத்தை சொல்லிக் கொண்டேதான் வில்வக்கட்டையை எரிக்க வேண்டும். பின்பு அந்த அகோர மந்திரத்தை கூறி அபிமந்திரணம், அதாவது தொட்டுக்கொள்ளுதல் செய்யப்பட்ட அக்னியே சிவாக்னி எனப்படும். இவ்வாறான அக்னியில் வெந்து கருகிய வில்வக்கட்டையின் சாம்பலே சிவாக்னியில் உண்டான திருநீர். கபிலை என்னும் காராம்பு சிவின் அல்லது நல்ல பசுவின் சாணத்தில் தயாரான வரட்டி, அரசமரம், ஆலமரம், பலாசமரம், நெல்லிமரம், இளந்தமரம் முதலிய மரங்களின் கட்டைகளை சிவாக்னியில் எரிக்கலாம். இதனால் கிடைத்த பஸ்மமே சிவத்தியில் பெற்ற தூய்மையான திருநீர். அல்லது தர்பையில் பற்ற வைத்த தீயில் திருவைந்தெழுத்தை ஓதி முன்கூறிய மரக்கட்டைகளை எரிக்கலாம். பின்பு அந்த சாமலை நல்ல துணியில் வஸ்திரகாயம் செய்து நுண்ணியதாக விழுந்த அந்த பஸ்மத்தை நல்லதொரு பாத்திரத்தில் நிரப்பி வைக்க வேண்டும். அதை அணிவதால் காந்தியும் ஒளியும் பெருகுகின்றன. அந்த திருநீரை பூசிக் கொள்பவனை அனைவரும் புகழ்ந்து கொண்டாடுவார்கள். பஸ்மம் என்ற சொல்லிற்கு இறைவன் கொண்ட பொருளானது செல்வம் ஐஸ்வர்யம் என்பதுதான். அரசன் தன் அரசின் சாரமாக வரியை பெறுகிறான். மனிதன் தானியங்களை சமைத்து அதன் சாரத்தை பெறுகிறான். கண்ணுக்கு தெரியாமல் வயிற்றில் எரியும் ஜடராக்னி பலவிதமான ஆகாரங்களை ஏற்றி எரித்து அதன் மூலம் உடலின் சாரத்தை எடுத்து உடலை வளர்க்கிறது. அதே போலத்தான் உலகை படைத்த சிவபெருமானும் தன்னால் தாங்கப்பட்ட இப்பிரபஞ்சத்தை எரித்து அதன் சாரமான பஸ்மாவை தன் திருமேனியில் தரிக்கிறார், அதாவது பூசிக்கொள்ளுகிறார். சாம்பல் விபூதியை பூசிக்கொள்வதன் வாயிலாக உலகின் சாரத்தையே அவர் எடுத்துக் கொள்கிறார். தன் திருமேனியிலேயே தனது ரத்ன ரூபமான, அதாவது உயர்ந்ததான பஸ்மத்தை விபூதியை பின்வருமாறு தரித்துக் கொள்கிறார். அதாவது ஆகாயத்தின் சாரம் பகவானது கற்றைச்சடை, வாயுவின் சாரம் திருமுகம், தீயின் சாரம் இதயம், நீரின் சாரம் இடுப்பு, நிலத்தின் சாரம் முழந்தாள்கள், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களின் சாரம் நெற்றியில் விளங்கும் ஒப்பட்டைகள், அதாவது திரிபுண்டம், இவற்றையெல்லாம் உலகின் நன்மைக்காகவே இறைவன் ஏற்றுக்கொண்டுள்ளார். இச்சிவனே அன்றோ பிரபஞ்சத்தின் அனைத்து சாரங்களையும் தன்வயத்தில் கொண்டவர். ஆகவே இவரை தன்வசம் கொள்ள திறன் பெற்றவர்கள் எவரும் இலர். அனைத்து விலங்குகளையும் இம்சை செய்வதால் சிம்மம் என்று பெயர் பெறுகிறது சிங்கம். அதனை இம்சிக்கும் விலங்கு வேறொன்று இல்லாமையாலும் அதை சிங்கம் என்கின்றனர் அல்லவா. ச என்பது நித்திய சுகமான ஆனந்தத்தையும், ஈ என்பது புருஷனையும், வ என்பது அமுதஸ்வரூபியான பராசக்தியையும் குறிக்கிறது. இம்மூன்றின் ஒன்று சேர்ந்த ரூபமே, அதாவது ச ஈ வ என்பதே சிவ என்பதாகும். ஆகவே சிவனே நமது ஆன்ம நாயகன் என்று நினைத்து அவரை பூஜிக்க வேண்டும். அதற்கு முதல்படியாக நம் உடலில் விபூதியை தரிக்க வேண்டும். நெற்றியில் மூன்று பட்டைகளாக இட்டுக் கொள்ள வேண்டும். பூஜை சமயத்தில் நீரில் குழைத்தும் திரவியங்களை தூய்மைப்படுத்த உலர்ந்த, அதாவது உதிரியான விபூதியையும் பயன்படுத்த வேண்டும். முக்குணங்களுக்கு எட்டாத இறைவன் மாறுபாடு அடையும் ராஜசம் முதலிய குணங்களை தடுத்து அகற்றுவதால் அனைத்திற்கும் குருவாக, அதாவது ஆசானாக விளங்குகிறார். குரு தன்னையே நம்பி அடைக்கலம் புகுந்துள்ள சீடர்களுக்கு முதலில் முக்குணங்களையும் விலக்கித் தள்ளி பின் சிவதத்துவத்தை உபதேசிப்பதால் அவரை குரு என்று அழைக்கின்றனர். குருவை பூஜிப்பது பரசிவத்தை பூஜிப்பதே ஆகும். குரு உபயோகித்து களைந்த அனைத்து பொருள்களும் நம் ஆன்மாவை தூய்மை செய்வனவே ஆகும். குருவின் கட்டளையோ அனுமதியோ இல்லாமல் நாம் உபயோகித்துக் கொள்ளும் அனைத்து பொருள்களும் திருடன் திருடிய பொருட்களை உபயோகப்படுத்துவது போலவே ஆகும். நம் குருவை விட மேலும் ஞானியான ஒருவர் கிடைப்பாரேயானால் அவரை முயற்சி செய்து குருவாக்கிக் கொள்ள வேண்டும். அஞ்ஞானமாகிற தலைகளிலிருந்து விடுதலை பெறுவதென்றோ பிறவி பெற்றதன் முக்கிய பயன். ஆகவே விசேஷ ஞானம் பெற்றவரென்றோ இந்த ஜீவான்மாவை தலையிலே இருந்து விடுதலை பெறச் செய்ய இயலும். பிறப்பு இறப்பு என்கிற இரட்டையை தந்ததே சிவபெரும்பொருளின் மாயைதானே. இப்பிறப்பு இறப்புகளை அம்மாயைக்கென அர்ப்பணித்தவன் மறுபடியும் உடலாகிற தலையில் விழமாட்டான். உடல் உள்ளவரை கர்மங்களுக்கே ஆட்பட்டவனை பத்த ஜீவன், அதாவது தலைப்பட்டவன் என்பர். ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் என்னும் மூவுடல்களையும் தன்மையப்படுத்தினால் ஜீவன் முக்தி பெறுவான் என்பது ஞானிகளின் கூற்று. அனைத்திற்கும் காரணரான சிவன்தான் மாயை என்னும் சுழற்சியை செய்தவர். மாயை தந்த அந்த இரட்டைகளை களைபவரும் அவரேதான். ஆதலால் அவரால் உண்டாக்கப்பட்ட இரட்டைகளை அவரிடமே ஒப்படைத்திடல் வேண்டும். சிவபூஜையில் ஈடுபாடு உடையவன் மௌனம் ஏற்க வேண்டும். வாய்மை முதலிய குணங்களை கை கொள்ளுதல் வேண்டும். செயல், ஜபம், தவம், அறிவு அதாவது ஞானம், தியானம் இவற்றை ஒன்றொன்றாக அனுஷ்டானத்தில், அதாவது வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். கிரியை முதலிய யோகத்தினால் செல்வம், தெய்வத்திருமேனி, அறிவின் பெருக்கம், அஞ்ஞான இருள் அகலல் மற்றும் பகவான் சிவனின் அருகில் இருக்கும் பேறு முதலியன முறையே கிடைக்கப்பெறும். பற்றற்று செயலாற்றுவதால் அஞ்ஞான இருள் அகல்கிறது. அதனால் சிவன் அடியவன் அதற்குரிய பயனை பெறுகிறான். சிவன் அடியவன் இடம் காலம் பொருள் உடல் நலம் இவற்றிற்கேற்ப கிரியை சரியை யோகம் முதலியவற்றை இயக்கலாம். அறநெறியில் பெற்ற வருவாயில் வாழ்க்கை நடத்தும் அறிவாளி சிவனது கைலையில் வசிக்கப் பெறுகிறான். ஜீவஹிம்சை முதலியன அற்ற மிகவும் சிரமமில்லாத வாழ்க்கை, திருவைந்தெடுத்து கூறி புரோட்சிக்கப்பட்டதா தெளிக்கப்பட்ட உணவு மற்றும் நீர் ஆகியவையே சுகம், அதாவது இன்பம் அளிப்பது. ஏழை ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டு வரும் உணவு ஞானத்தை அளிப்பது என்பது சான்றோர் சொல். சிவனடியாருக்கு பிச்சை எண்ணம் கிடைக்கப் பெறுமானால் அது அவனது சிவச்சிந்தனையை, அதாவது பக்தியை வளர்க்கும். சிவயோகிகள் பிச்சை அன்னத்தை, அதாவது சம்புசத்திரத்தை சிவ வேள்வி என்கின்றனர். இந்நுலவுலகில் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு வழியில் தூய்மையான உணவு பெற்று தான் செய்யும் சாதனையின் உட்கிடக்கையை வெளியே எவரிடம் கூறாது மௌனத்துடன் இருக்க வேண்டும். சிவனடியார்கள் மத்தியில் மட்டுமே சிவனது பெருமைகளை வெளியிட வேண்டும். திருவைந்தெழுத்தின் பெருமையை அச்சிவனே என்று மற்றார் யாரே அறிவார்? முனிவர்களே, முன்பு வியாசரது திருவாக்கின் என்றும் கூற கேட்டபடி இதுவரை சிவலிங்கத்தை பற்றியும் சாதனை பற்றியும் சுருக்கமாக உங்களுக்கு கூறினேன். அனைவருக்கும் சகல நன்மைகளையும் பயக்கும் சிவபக்தி நமக்கு உறுதியாக வேண்டும். இவ்வத்தியாயத்தை படிப்பவரும் கேட்பவரும் சிவனது திருவருளால் சிவஞானம் பெறுவர்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: எண்ணப்பதிகம் திருத்தில்லையில் அருளியது ஒழியா இன்பத்து ஓகை மாணிக்கவாசகப் பெருமான் தன்னிடத்தே நீங்காத பேரின்பத்தினால் உண்டாகிய எல்லையில்லா பேரின்பத்தை குறிக்கும் விதத்திலே தன் உள்ள கருத்தினை தில்லையம் பெருமானுக்கு உரைப்பது போல் பாடிய பதிகமாகும். இதில் ஆறு பாடல்களே இடம்பெற்றுள்ளன.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சுற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: சகனாவவதோ சகனோ புனத்து சக வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம் வந்தே மார்ஜினேவபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே ஸ்ரீமத்காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங் சென்ற ஸ்ரீமத்தாம்ரசபாபதி சிவகாமி சமோபேதம் சுந்தரம் லோகசுந்தரம்.

வைத்தாய் பெண்ணை சென்பாய் பெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தாவுனக்காளாயி அல்லேன் ஜனராமே முக்தி நெறி அறியாத மூர்க்கொருடோயில்வேனை வைத்தி நெறி அறிமேத்து பழவினைகள் பாருவண்ணம் சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி என அத்தனனைக்கு அருளியவார் யார் பெறுவார் ஒளிவளர் விளக்கு உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே

அழிவளரும் உள்ளச்சு ஆனந்த கனியே அம்பரும் ஆடரங்கே வெளிவளும் தெய்வக்கூத்துகன்றாய் தொண்டனின் விளம்பு மாவிளம்பே பாலுக்கும் பாலகம் வேண்டி அழுகின பார்க்கின்றவினான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லைதன்னல் ஆலிக்கும் அன்றருள் வாழ் என்ற சிற்றம்பலமே இடமாக

0: மற்றோங்க மிகுஷை மற்றுரை வினங்கே பூதபரம்பரை பொனைய புனிதவாய் மலர்ந்தழ்க சீலவனமயற்றுரகலி திருஞான சம்பன்வர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவா ஈசைலசுதாம் இபாசரஜோ சண்டேஸ்வரம் நந்தினம் நத்வா பிரிங்கிரிதிம் கிருஷிஷ்டி கணிதான் பக்தாஜ பக்தோன்னதானே ஸ்ரீகண்டாகமதத்த சௌரபவித ஸ்ரீபாஷ்யகாரங்குரும் சைவஸ்தாபனதூர்வகஞ்ச ஹரதத்தாச்சாரியவர்யம் பஜே. வேத பொருள் உணர்ந்தேன் மேவு சிவாகமத்து தீரில் பொருளும் தெளிந்து உய்ந்தேன். ஏது குறை தெற்றிசூழ் சிங்க சிவயான மாமுனிவன் ஒற்றாமரை அடுக்கில் புக்கு நம பார்வதி ஹரயமாது. எல்லாமல்ல பரம கருணாநிதியாகிய சங்கரராமேஸ்வரி திருவழி துணை கொண்டு தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான இந்த காஞ்சிபுராண வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரங்களிலே காஞ்சிபுராண தல விசேடத்தை பற்றி அந்த படத்தை பற்றி சிந்தித்தோம். அதற்கு அடுத்து இருப்பவர் திருநறி காரை காட்டு படலாம். போன படலத்தில் இந்த பார்வதியானவள் பரமேஸ்வரத்தை கேட்கிறார். என்ன கேட்கின்றாள்னா, எல்லோராலும் படித்து வேத வேதாந்தங்கள் சித்தாந்தங்களை எல்லாம் படித்து சரீகிரியாயுகங்களிலே செலுத்தி ஞானம் எல்லாருக்கும் கைவர முடியாது. சாதாரணமானவர்கள் வழிபட்டு அவர்கள் முற்றி அடைவதற்கு என்ன வழி என்று கேட்கிறார். அதற்கு சூரமான் பதில் சொல்கிறார். எண்ணிலவாம் யாம் மர்வம் இளங்கலன உரைத்தருள கேடா அண்ணலே இவற்றுள்ளும் சிறந்ததலம் யாதன் அருளி செய்வா. அவர் சொல்கிறார், மூற்று தலம் சேடம் என்ற முறையிலே நல்ல தலங்களை கொண்டு தரிசிக்கலான். அந்த தலங்களிலே சென்று நீரிலே மூழ்கி எம்பெருமானை வழிபட்டு அதனால் உயிரிடலாம் என்று சொல்கிறார். அப்படி எத்தனையோ தலங்கள் இருக்கிறது, அதில் எது சிறந்த தலம் என்று கேட்கிறார். எண்ணிலாம் யாமரும் இடங்களன உரைத்தருள இரவி கேடாக அண்ணலே இவற்றுள்ளும் சிறந்ததம் யாரு என்ன அருளி செய்வா. புண்ணியமை திரு காஞ்சி எவற்றினும் மேம்படு புரியார். புண்ணியமயமான காஞ்சி திருக்காஞ்சி விதி இருக்கிறதே, அந்த காஞ்சியம்பதி காஞ்சியம்பதி எல்லாவற்றிலும் மேம்படுதான ஒரு நகரம் அது. புரியான் அவ்வூர் தன்னை எண்ணும் கேட்பினும் சொலினும் வணங்கினும் பேரின்ப வீடு எவர்க்கும் அல்கும். அந்த காஞ்சியம்பை காஞ்சியம்பையிலே சென்று யாரோடு வணங்கினாலோ அதை எண்ணினாலோ அதனுடைய பெருமைகளை சொல்லினாலோ வணங்கினாலோ பேரின்ப வீடு எய்தலாம் என்று சொன்னார். தோற்றம் நிலை இறுதி மறைப்பு அருளென்னும் ஐந்தொழிலும் அடாத்த யாமே ஏற்றமுழை ஏகம்பநாதனும் திருப்பயர் பூண்டு லிங்கமானோ. ஏகாம்பரநாதன் முறையில் லிங்க சுரூபமாக நான் இருக்கிறேன். அங்கிருந்தான் தோற்றம் நிலை இறுதி, தோற்றம் நிலை இறுதி மறைப்பு அருள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபவ அனுகிரகங்கள். இந்த ஐங்களையும் நடத்துகின்றேன். அதற்கு ஏற்றமுடைய பெயர் அந்த திருப்பரிதான். அந்த ஏகம்பநாதர் திருப்பெயர் கொண்டு அங்கே லிங்கமாக நாம் இருக்கிறோம். தேற்றும் இதனால் காஞ்சி எவற்றினுக்கும் அதிகமன தெளிவாய். ஆகினாலே எல்லாவற்றிலும் சிறந்த தலம் காஞ்சி என்பதை நீ தெளிவாக. அங்கன் போற்றி ஒரு நாளேனும் அவர்ந்துரையின் முற்றினை புகுதலாமான். அந்த பதியிலே இருந்து ஒரு நாளேனும் போற்றி வழிபட்டால் அந்த ஊரிலே இருந்தால் முத்தினரை அடையலாம் என்று சொல்கிறார். அப்படி அந்த காஞ்சியம்பதியிலே பற்றி சொல்லும் பொழுது, அந்த காஞ்சியம்பதியிலே கிழக்கு முகமாக ஒரு தலம் இருக்கிறது. அது திருநரைக்காரால் என்று பெயர். திருநரிக்காரை காடு, அதை அவர்கள் சொல்கிறார். சிவபெருமானால் நந்தியம்பெருமானுக்கு சொல்லப்பட்டது இது காஞ்சிய மகாத்மியம். அவர் அந்த நந்தியம்பெருமான் சனக்குமார முனிவருக்கு அருச்சுகிறார். அந்த சனக்குமார முனிவரிலே கேட்டபடியானே வியாசர் சொல்கிறார். வியாசர் சூதருக்கு சொல்கிறார். சூதர் இப்பொழுது நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நைமைச்சாரிய முனிவர்கள் மத்தியிலே சொல்லும் முகமாக நமக்கு சொல்லிக்கிறார். மைத்தவர் யாவரும் அங்கது கேட்டு, அங்க இருக்கின்ற முனிவரெல்லாம் இதை கேட்ட உடனே என்ன, விழித்துணை நீர்வார. இந்த காஞ்சியம்பதியுடைய பெருமையெல்லாம் சொன்ன உடனே அதை கேட்டு கண்ணிலே நீர் வழிகிறது. கைத்தலன் உச்சி முகழ்த்தி ரெண்டு கையும் உச்சியில வச்சார். மயிர் புலகங்கள் மலிந்து அயர்வார். மயிர் புலகங்கள் ஏற்பட்டு அயர்வார் என்று சொல்கிறார். அதாவது பரவசப்படுதல். அயர்வு என்பது பரவசப்படுதல் என்பது இங்கே பொருள். கைத்தளம் உச்சி முகிழ்த்து மயிர் புலகங்கள் மலிந்து அயர்வார். முற்றி முத்தி பெறற்கு உயர்காலம் இது தொகுத்தது மடிந்தனை. முத்தி பெறுவதற்காக ஒரு உயர்ந்த காரணத்தை இப்ப எங்களை தொகுத்து வழங்கினீர்கள். அத்தலம் மேன்மை அனைத்தும் விரித்தருள். அத்தலம் மேன்மை அனைத்தும் விரித்தருள் என்றலும். இப்படி சுருக்கமா சொன்னா போறாரு. மிக விரிவாக எங்களுக்கு அந்த தலத்துடைய பெருமையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், கட்சிகள் எண்ணறு தீர்த்தம் நிறைந்துள்ள கட்சியிலே, அதாவது காஞ்சியம்பதியிலே எண்ணறு தீர்த்தங்கள் இருக்கிறது, தலங்கள் இருக்கின்றன. அதே காமுரு பலஸ்தானம். இங்கே காமுரு பலதானம் எழுதியிருக்கு. இங்கே தானம் என்பது ஸ்தானம் என்பதனுடைய தமிழ். ஆகினாலே காமுரு பலஸ்தானம், பலதானம் விரும்புகின்றன பல ஸ்தானங்களிலே. ஒச்சமில் போகமும் வீடும் அழித்தன. போகமும் வீடும் அழித்தன என்று சொல்லலாம். அதுவும் கொச்சமில் என்ற புதத்தை சொல்லலாம். என்ன போகங்கள்? பொய்யான போகங்கள் இருக்கின்றது. பொய்யில்லாத போகமும் வீடும் அழிப்பன. போக்கரு மேன்மயமா அச்சம் அறுத்து யாதம் எனக்கு அருள் செய்த முறைப்படி. அந்த அச்சம் அறுத்து, அத பொய்தலின்றி பொய் இல்லாமல் யாதம் எனக்கு அருள் செய்த முறைப்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அச்சம் அறுத்து யாதம் எனக்கு அருள் செய்த முறைப்படியே ஒருவல் அந்த நீர் கேள்வின் என சொல்லுற்றனால். ஆயினால் மிக ஆசைப்பட்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாம் கேட்பீராக என்று சொன்ன. நகரில் புகழ் சத்தியமாபிரத பெயரில், இந்நகரில் சத்தியமாபிரதம்ங்கிற பெயரில் ஒரு தலம் இருக்கு. குணவால் குணமான கிழக்கு, குணமான கிழக்கு திசையும். இந்நகரி புகழ் சத்தியமாவிரத பெயரில் உணவால் தன் நகர் தன் நிகர் மைத்தலன் ஒன்று விட நிகழற்றதான ஒரு தலம் அங்கே இருக்கிறது கிழக்கு பகத்திலே. தங்கமர் சத்திய விரதீசர் என உழை பெருமாட்டியும் ஓரிரு மைந்தரன் உடன்மேப. அங்க சத்தியவிரதீஸ்வரர் என்ற அந்த சுவாமி பெயர். அதுல எப்படி இருக்கிறான், என்னை உடை பெருமாட்டியின் நான் பெருமாட்டியோட அங்க அமர்ந்திருக்கிறேன் நான் சொன்ன. ஓரிரு மைந்தரும் உடன்மேவ, ஓர் இரு மைந்தரும் அவருடைய மைந்த கணபதி முருகன் புடை சூழ அங்கே இருக்கிறேன். மண் இருத்தலின் அத்தலமேன்மை யாவர் வகுக்கவல்ல. இதிலே பெருமாட்டி என்று சொல்வதிலே வந்து செல்வம் செறிந்தவள், செல்வம் உள்ளவள் என்று சொல்லுவோம். இதை எப்படி சொல்வது, எங்கள ஒரு சர்ச்சை வந்தது. நாங்க மருமகள பையனுடைய வைப்பை சொல்லுவோம், நீங்க மருமகள் சொல்லுங்க, நாங்க நாட்டு பொண்ணு சொல்லுவோம். என் மருமகளை கேட்டா நாட்டு பொண்ணா மாட்டு பொண்ணான்னு கேட்டார், எது கரெக்டுன்னு கேட்டேன். நான் சொன்னேன் விளையாட்டா முறை சொன்னேன், அது என்னமோ நாட்டு பொண்ணு தான் முறை வந்திருக்கணும், நகட்டு பொழுது நாட்டு பொள்ளா வந்திருக்கும், வந்தவுடனே நான் மாமனார மாமியார் நகட்டிடுவேன், அதனால நகட்டு பொழுது தான் நாட்டு பொண்ணா வந்திருக்கும். இது குசும்பான பேச்சு, உண்மையான பொழுது என்னன்னு எப்படி சொல்லணும். மாட்டு பொண்ணு தான் கரெக்ட், நாங்களாம் மாடால அப்படி இல்லை. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்பது ஒரு பொருள். என்ன கேடில் விழிச்செல்வம் ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவையும் இங்க மாடுன்னு இந்த பொருள் சொல்றார். கேடில் விழிச்செல்வம் ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை, அதை விட சிறந்த செல்வம் இல்லை கல்வி. ஆகையினால இங்க பெருமாட்டு என்பதற்கு செல்வம் நிறைந்தவள், செல்வத்தை கொடுக்கக்கூடிய சிறன். என்னையுடை பெருமாட்டியும் ஓரிரு மைந்தரும் உடன்மேவர் மன்னி இருத்தலின் அத்தலமேன்மை யாவர் வகுக்கவல்லார். இப்படி சிறந்த இந்த தலத்தினுடைய மெருவை யார்தான் சொல்ல முடியும் என்று சொல்கிறார். சத்திய சத்தியர் சத்திய சோதகர் சத்திய சங்கற்பர் சத்திய காமர் இருத்தனின் அவர் அப்படி சத்திய விரதமதா. சத்திய சத்தியர் இப்போ நம்முடைய பாரதத்தினுடைய சத்தியமேவ ஜெயதே அதுக்கு சத்தியம் என்பதற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் வாய்மை வெல்லும், வாய்மையே வெல்லும். ஆனா அந்த சத்தியங்கிற குரலுக்கு வந்து வாய்மைங்கிற சரியான கரெக்டான குரலான சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியங்கிறது உள்ளம் வெள்ளி எல்லாம் ஒன்று போல இருக்கணும், அதுதான் சத்தியம் பெயர். ஓர் உயிருக்கும் தெங்கு நினைக்காதவராக இருக்கணும், அதுதான் சத்தியம். அதாவது ஹிதமா பேசுறோம் அவன் தான் சத்தியம். நான் உண்மை என்கிற ஒரு பொருள் இருக்கு, அதே வாய்மையே இல்லைன்னு கேட்டுக்கார். வாக்கு மனம் செயல் மூன்று நாளுமே மூன்றாலும் அந்த அந்த விரதத்தை காக்குதான் சத்தியம் பேர். இப்ப வாய்மை மாத்தம் காத்தா போன்னு சொல்லிட்டார். அத யாருக்கும் ஹிதம் செய்யாமல் ஐதம் செய்யாமல், அதாவது பேச்சில் வந்து ஒரு ஹிதம் வேணும், மறுப்பை கூட ஒரு ஹிதமாக சொல்லி மறுக்கலாம். யாருக்கும் மனம் புண்படும்படி பேசக்கூடாது, அது ஒரு பாவம் சொல்லி. அதாவது செயலால கூட செய்திடலாம், அது கொஞ்ச நேரத்தில் போயிடும். இவரை உரண்டி அடித்தனா கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருப்பார், அப்புறம் விட்டுருவார். ஆனால் மனதால் அவரை வருத்துகிறது இருக்க, அவர் ஆயிரம் நாள் கூட அதை அடுத்துக்கிட்டே இருக்கு, சொன்னார் பார்த்தார் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த மனம் கொதிக்க ஒதிக்க நமக்கு பாவம் தான். அதனால யாரையும் மனம் நோகும்படியாக ஊண்டிங் ஊண்டிங்க சொல்றது என்று பேசக்கூடாது, அதுதான் சத்தியம். அந்த விரதத்தை கிடைப்பதற்கு தான் சத்தியம். அதனால அதோட அழிவில்லாத உண்மையை உடையவர். இந்த பரமேஸ்வரனுடைய இலக்கணங்கள் சொல்லும் ஒரு உண்மையை உடையவர் சத்தியவர்கள். அதனால் சத்திய சத்தியன் சத்திய சோதகர். சில பேர் சத்தியம் சொல்லுவான், தொழில்படுத்த மாட்டான். இப்போ சத்திய சோதகர் என்னன்னா உண்மையை தொழில்படுத்துபவர். சத்திய சங்கற்பன் உண்மையை நிறைவாக உடையவர். சத்திய காமர் நினைத்தவற்றை நினைத்தவாறே செயல்படுகிறது. அவர்தான் நாம நினைச்சபடி நம்ம செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் தான் நினைத்தவற்றை நினைத்தவாறே உடன் செய்யக்கூடியவர் நம்முடைய சூரபான். இச்சா மாத்திரம் பிரபோ சிட்டி. நாம ஒரு காரியத்தை செய்யணுமானா கருவிகலங்களோடு தான் செய்ய முடியும். அவருக்கு அது தேவையில்லை. சூரபானுக்கு கருவிகலங்கள் தேவையில்லை. இச்சையினாலே அவர் அதிசயம் நடத்த முடியும். இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி ஆனு சொன்னார். ஆனால் சத்தியகாமர் இருத்தலின் இப்படி இலக்கணங்களே அந்த சத்தியகாமர் அங்கே இருக்கிறதுனால அப்பதி சத்திய விரதமாம். அந்த பதிக்கு சத்திய விரதம்னா அந்த பதிக்கு பெயர். சத்திய நன்னறி யாருக்கும் விரைந்தல் செய்யறு தானம் அது. சத்திய நன்னறின்னு அப்ப சத்திய நன்னறி சத்திய நெறினாலே நன்னறிதான். நன்னறினாலும் சத்திய நெறிதான். சத்திய நன்னறியார்க்கும் விரைந்து அழிஞ்சும். அதாவது முக்தியாகிய சத்தியத்தை நன்னறியை நல்குவார். சத்தியம் எது? முக்தி தான். மற்ற அனைத்தையும் அசத்தியம் தான். உண்மையான சத்தியம் என்பது முக்தியம். அந்த முக்தியை கொடுக்கக்கூடியவர் ஆகலின் நன்மையின் பல நன்னறியின் வாயிலாக அந்த முத்தியை கொடுப்பவர். அவன் சத்திய நன்னறி யாருக்கும் விரைந்து அருள் செய்தன் விரைவாக கொடுப்பார். அவர் நினைச்சாருன்னா ஒரு செகண்ட்ல முடிஞ்சவன் இல்ல. தானம் அது சத்தியமாவிரத தடம் ஒன்றுள்ள. அந்த சத்தியமாவிரத்துல ஒரு தீர்த்தம் இருக்கிறது, குளம் இருக்கிறது. அத்தட நீராடி அந்த தடத்தினுடைய அந்த நீராடி நான் புறநமரன் நானினில் நீர்க்கிழனாடி பொருந்த முடித்து. அத புதன்கிழமை அந்த தீர்த்தத்தை நீராடினா விசேஷம். அதனால அந்த தீர்த்தத்துல புதன்னமரன் நாளினில் தீர்த்த நீர்க்கடனாடி பொருந்த முடித்து. நீர்க்கடன் என்ன? அதாவது நிறைய ஒரு சொல்லியிருக்கேன், ஸ்நானம் என்பதற்கு அங்கங்கள்லாம் இருக்கு. நாம அப்படி பண்றது இல்லை. இப்போ முதல்ல ஸ்நானங்கிறது 4 to 5 குளிக்கணும். அதுக்கு ரொம்பதான் ஸ்நானம். 8 குளிக்கிறது வரை இது ஸ்நானம் இல்லை, அது குளியல். 4:30 to 5 போகக்கூடாது. 4:30 to 5 கூட ஸ்நானம் தான் பிராமணி முகூர்த்தம் பேர். அதுதான் அப்போ குளிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னால சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் பண்ணி சமஸ்த பாவக்ஷயார்த்தம் எல்லா பாவங்களும் நீங்கிறதுக்காக இந்த பிராத ஸ்நானம் பண்ணுகிறேன். சங்கல்பம் சங்கல்பம் போயிட்டு பஞ்சபிரம்ம சடங்க வந்ததுனால புரோட்சணம் வேணும். அதன் பின்பு குளிக்கணும். குளிச்ச பின்பு உடனே கரையேறி துரட்டக்கூடாது. அதாவது நாம ஸ்நானத்துக்கு புறப்பட்டாச்சுன்னா நம்முடைய பிதற்கள்ல நம்ம கூடயே வராலாம். போறான் எங்க போறான்? அந்த நதிக்கரையில போய் தான் குணம். நதிக்கரையில போய் தான் ஸ்நானம் பண்ணுவான். அவர் வீட்டிலேருந்து குழப்பம் அந்த நதிக்கரைக்கு போறதே அவன் எல்லாரும் கூட வருவான். அப்போ ஸ்நானம் பண்ண உடனே சிகாஜலம் சுகோதரம் குடுமி இருக்கணும். அந்த காலத்துல அந்த குடுமியின் மூலமா அந்த ஜனம் கரையில வளர்ந்து அதெல்லாம் பிற்களுக்கு பிரீதியம். அதன் வேட்டி துண்ட புரியணும். துண்ட கரையில தான் முடியும் வேட்டியை, தண்ணியில புரியக்கூடாது. இது விதிமுறை இருப்பினும் சுகாதாரத்துக்கு மனித பார்த்தாலும் நமக்கு முன்னாடி அவனால் தான் குளிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு நீ பின்னால் நீங்கள் அழுக்கு அந்த அழுக்கு அந்த துணியை புழிஞ்சிடணும்னா குழிஞ்ச நீரில் அவன் குளிக்கிறான். பிழிஞ்ச நீரில் குளிக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் கரையில் புழியணும். வாசோதகம்னு அது பேர். அது அந்த இருக்கிறத வாங்கி சாப்பிட்டு வரலாம். அதன் பின்பு தேவ ரிஷி பிதுரு தர்ப்பணம் பண்ணணும். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பிதற்கும் கையாள வாய் தண்ணி விடணும். இவ்வளவும் முடிஞ்சிருக்கு தான் ஸ்நானம் பேர். இப்ப நாம அப்படி ஸ்நானம் பண்றதில்லை, பாடி வாஷிங் அதான். அதான் நீர்க்கடனாதி பொருந்த முடித்து, நீர்க்கடன் என்பதையெல்லாம் பொருந்த முடித்து, அங்கண் இதம் ஒரு சத்தியமா விரத ஈசரை ஏற்றி வணங்குனர். அப்படி அந்த சத்தியவிரதரை யாரும் அப்படி வணங்குகிறாரோ, கதவினை தீர்த்தவிழ் உண்மை உணர்ந்து கலப்பார்கள். வினை தீர்த்து அருள், வினைகளெல்லாம் தீர்த்து அருள் பெற்றுவார்கள். அந்த கதவினை, அந்த கதம் என்றதான என்னான்னா, இங்க கதம் என்பவருக்கு விரைவு என்று ஒருவர் இங்கே சொல்லியிருக்கார்கள். அதாவது வினை விரைவில் தீரும், கதவினைனா வினை விரைவில் தீரும், தீர்த்து தீர்ந்து அருள் உண்மை உணர்ந்து கலப்பார்கள், சூரமானோடைய கலப்பார்கள். அந்த கதம் என்பது தமிழ் சொல், வடசொல். அதுக்கு இன்னொரு பொருள் என்ன இருக்குன்னா, கோபம்னு ஒன்று இருக்கு. மதிகதமாம் இருபயனாம் பாப புண்ணியங்கள் என்று நம்முடைய சுயசு சாசன சாசனங்கள் வரும். மனுஷனுக்கு கோபம் ரொம்ப மோசமான ஒரு குணம். அந்த கோபம் வந்தா என்ன செய்யறோம்னு நமக்கே தெரியாது, நான் புத்தியே மழுங்கிறோம். நாம என்ன செய்யறோம்னு தெரியாது. நமக்கு ரொம்ப வேண்டியவனையே தாறுமாறமா வாய் பேசிடும், நாற்கழித்து விட்டறிவோம், உண்மை கட்டு விட்டறி கோபம் தான். எதை எடுத்து விட்டறிகிறோம் நமக்கு, அந்த பொருள் உழையுமே, அந்த பொருள் அவர் மேல பட்டால் என்ன ஆகும், அதெல்லாம் பற்றிக்கல. கோபம் வந்தா ஒண்ணு கண்ணே தெரியாது, என்ன நன்மை செய்யறோம்னு அமைக்க தெரியாது. மோசமான ஒரு பணம். அந்த கோபத்தினால நண்பர்களையெல்லாம் இழப்போம், உறவினர்களையெல்லாம் இழப்போம். அதனால இழப்பு தான் ஏற்படுமே தவிர நமக்கு வேறொன்றும் கிடைக்க. அதனால கதம் என்பதற்கு கோபம் என்ற பொழுது அறிக்கூடியவுடன் தவிர்க்கணும். அதுதான் முறை. கதவினை தீர்ந்து அருள் உண்மை உணர்ந்து கலப்பார்கள் முத்தியினை, மதமுறு காமம் அயக்கம் அனைத்தும் அறுத்து அருத்துயர் முனிவர்கள். மதமுறு காமம் அயக்கம், நமத்தை நம்முடைய அறிவை மயக்குகின்றதான காமம், அதை நம்ம அறிவை ஒரு செகண்ட்ல மறைச்சிடும். அது இருந்ததுன்னா வந்ததுன்னு சொன்னாங்க. எப்படி கோபம் வந்தால் நாம இழந்து விடுவோமோ, அதே மாதிரி காமம் வந்தாலும் நம்ம இழந்து விடுவோம். நம்ம மறைவை ஒரு செகண்ட்ல மறைச்சிடும் அறிவு, எல்லாம் மறைச்சோம், என்ன செய்யறோம் தெரியாது. ஆகையினால் அங்கே கோபத்தை சொன்னார். இங்க மதமுறு காமம் அயக்கம் அனைத்தும் அறுத்து உயர் முனிவீர்கள், இதையெல்லாம் அறுத்த முனிவர்களே நான் சொல்லி விழிக்கிறார்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் திருவாதவூரரை ஆட்கொள்ளுதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடியவன் துன்பப்படுவதை கண்டு ஆத்மநாத சுவாமிக்கு மனம் பொறுக்கல, ஏன்னா அவர் இன்பமும் துன்பமும் இல்லான் உள்ளான் என்று சொல்லப்பட்டவர். ஆகவே இவரை அடிப்பது தாங்காமல் பெருமான் அந்த வைகையிலே வெள்ளத்தை அனுப்பினான். இதான் காரணம், வைகையில வெள்ளம் வந்தது காரணம். அப்படி வெள்ளம் வந்த உடனே அந்த தண்டலாளர்கள் அடிக்கிறவங்க, மன்னன் அந்தனனுடைய உயிரை போக்குவதற்கு அஞ்சுபவன், பிரம்மகத்திங்கிற பாவம் வரும், அடிய ஆனா சாமியை கொண்டுடாதுன்னு சொல்லிருக்கான். எல்லாம் அடிச்சு காசை வாங்கு, ஆனா ஐயர் உயிர் போகாம பாத்துக்க அப்படின்னு சொல்றேன். இப்ப வைகையில வெள்ளம் வந்து ஐயர் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா செத்துருவார்ல, அப்புறம் அந்த பாவம் நமக்கு வந்துருமேன்னு சொல்லி அவரை விடுவித்து விட்டார்கள். சாமி நீங்க ஓடி போய் தப்பிச்சுக்கீங்க, வெள்ளம் வருது. அவர் வீட்டுக்கு வந்து அமர்ந்தார். அப்பொழுது வெள்ளத்தினாலே அந்த மதுரை மிதந்தது, வைகையின் கரைகள் உடைந்தன. அந்த வெள்ளத்தினுடைய பேரலைகள் மன்னனுடைய அரண்மனை மதிலை மதிர்ச்சுவரை சென்று தாக்கின. அப்பொழுது மந்திரிகளிலே சிலர் சொன்னார்கள், வாதவூரான் இறைவன் அருளை பெற்றிருக்க கூடும், இந்த வெள்ளம் வடிய வேண்டும் என்று அவனை நாம் வேண்டிக் கொள்வோம். அப்ப இத்தனை நடந்த பிறகு அத்தனை லட்சம் மக்கள்ல ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் தோணிருக்கு, நம்ம குருநாதர் இறைவன் அருளை பெற்றிருப்பார். உடனே மன்னனுக்கும் அது சரி என்று தோன்றிய உடனே, என்ன எத்தை தின்றால் பித்தம் தெளியும், நாட்டிற்கு நல்லது விளைய வேண்டும், நம்முடைய அடிகள்கிட்ட வந்து நாங்கள் உங்களை சிரமப்படுத்தியதெல்லாம் மனதில் கொள்ளாமல் உங்கள் பெருமானை வேண்டி இந்த வெள்ளம் ரிசீடாகணும், வெள்ளம் வடிய வேண்டும் என்று பெருமானை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று விண்ணப்பித்தார்கள். ஆனால் சொக்கநாத பெருமானை இவர் தியானித்து கேட்டுக்கொண்ட உடனே வெள்ளம் வடிந்து விட்டது. உடனேயே நம்ம குருநாதர் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைத்த உடனேயே பொங்கி வந்த வெள்ளம் வடிந்து விட்டது. மதுரையில எல்லாரும் உயிர் தப்பி விட்டார்கள், யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் உடைந்த வைகையின் கரை உடைந்ததுதான், அது ரெண்டு பக்கமும் கரை உடைஞ்சு போச்சு. அந்த உடைந்த கரையை செப்பரிடுவதற்காகத்தான் ஊரில் இருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் அந்த கரையிலே ஒரு பகுதியை வந்து வரையறுத்து கொடுத்து, உங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதியை நீங்கள் அடைத்துக் கொடுங்கள் என்று பெருமான் கேட்கவும், அதுல வந்தின்னு ஒரு கிழவி, அவளுக்கு என்ன வயசாயிருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. அவள்கிட்ட போய் உன் வயசு என்னன்னு கேட்டா 84 சொல்லுவா. என்னமா இதே சொல்லிட்டு இருக்க, 20 அதே சொல்லிட்டு இருப்பான். 84 அப்புறம் 85 அவளுக்கு தெரியாது, ஸ்கூலுக்கு போயிருந்தா தானே தெரியும், யாரோ எப்பயோ சொன்னதான் சொல்லிக்கிட்டே பாக்கிறது. அவள்கிட்ட நீ வந்து உன் வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற இந்த கரைய கட்டிடு அப்படின்னு சொன்ன உடனே அவ வருந்தினாலாம். அவ சொல்றா, சொக்கநாதா தீவினை என்பது உண்டு என்பதை உணர்கிறேன். இதெல்லாம் புராணங்கள் நமக்கு அரிய கருத்துக்களை சொல்கின்றன. ஒன்றலா உயிர் வாழ்க்கை என்று நம்பியாரூரர் தேவாரத்துல சொல்றார். இன்று போல நாளைக்கு நம்ம வாழ்க்கை இருக்காது, யாரா இருந்தாலும் திடீர்னு வாழ்க்கை மாறும், மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஃபேஷன்ல மாறும். We don't know. God only knows. அன்றாடம் ஒரு பிட்டு செய்து, பிட்டுனா இட்லி, வேற ஒண்ணும் இல்ல. இந்த தற்காலத்துல சொல்ற இட்லி தான் அந்த காலத்துல பிட்டு. ஏன்னா வாங்கி உண்ணத்தக்க வகையில இருக்கணும், பசியார உண்ணத்தக்க வகையில இருக்கணும்னா அது இனிப்பு பண்டமா இருக்காது. அத வந்து அவள் நன்றாக செய்து விற்பதுக்கு முன்பாக அத்தனையோ சொக்கநாதா அப்படின்னு அந்த சொக்கநாத பெருமானை நினைச்சு அவனுக்கு ஊட்டுவதை போல நினைப்பா, அவ்வளவுதான். வெளிப்படையான எந்த கிரியையும் கிடையாது, மனதால் நினைக்கின்ற பாவனை தான். நம்ம மாதிரி உட்காந்து ஒரு உடையவருக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்றதெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் அவளுக்கு அவகாசம் கிடையாது. பண்ணதெல்லாம் உனக்கு தான்ப்பா பண்ணிருக்கேன்னு மனசால நினைப்பா, சில நேரங்கள்ல வாயால வரும், அவ்வளவுதான். அவ நினைக்கிறா நம்ம சிரமப்படுத்துறதுக்கு யமனாலையும் முடியாது, சொக்கநாதனுக்கு தான் நம்ம அன்றாடம் வந்து இந்த பிட்டை நிவேதனம் பண்றோமே, துன்பம் என்பதே இல்லை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று அப்பர்பான் சொன்னதை போல இந்த நிலையை உணர்வதற்கு ஒருவன் கோடீஸ்வரனா இருக்கணுங்கிற தேவையில்லை, ஒரு பெரிய மாளிகையில வாழணுங்கிற தேவையில்லை, மரத்தடியில வாழ்ந்தாலே போதும். மன்னனை போல பட்டாடை உடுத்த வேண்டும் என்ற தேவையில்லை, மர உரி உடுத்தினாலும் போதும். வைராக்கிய சதகம்ங்கிற நூல்ல பர்த்தகரிங்கிற பெரிய மன்னர் சொல்றார், மன்னராயிருந்து துறவியா ஆனவர். ஒரு மன்னனை பார்த்து சொல்றார், டேய் நான் ஒன்ன மாதிரி தாண்டா இருந்தேன் நேத்துக்கு, அதனால நான் சொல்றதுக்கு வேல்யூ அதிகம். என்னன்னா, இன்று நீ பட்டாடை உடுத்து எந்த ஒரு இன்பத்தை உணர்கின்றாயோ அதே இன்பத்தை நான் மர உரி, மரத்திலிருந்து இயற்கையா உரிகின்ற ஒரு ஆடை, அதை உடுத்தி அடைகின்றேன் அப்படின்னார். என்ன இத ஒருத்தன் வாய் வீரத்துக்கு சொன்னா ஒத்துக்க முடியாது, ஏற்கனவே மன்னனுடைய எல்லா இன்பங்களையும் தூய்த்தவன் சொன்னாதான் ஏத்துக்கலாம். பட்டினத்தார் சொன்னா அதுக்கு ஏன் வேல்யூன்னா, அவர் அவ்வளவு கோடீஸ்வரராக இருந்தவர், இந்த பொருள் உதவாது, காதற்று ஊசியம் வாராதுங்கிறத உணர்ந்து சொன்னார். அவர் வேலையே கிடைக்காம பிறவிலேருந்தே பிச்சை எடுத்துட்டு இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் சொன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது, அனுபவிச்சவன் சொன்னாதான், பட்டவன் சொன்னாதான் வேல்யூ உண்டு. மன்னனா இருந்து துறவியானவர் சொன்னார், உள்ளத்திலே கழிப்பு என்பதற்கு புறப்பொருள் தேவையில்லை, பட்டாடை அணிந்து எந்த இன்பம் உண்டோ அது இன்னொரு ஆடை அணிந்தும் உண்டு. தங்க டம்ளர்ல பாயசம் சாப்பிட்டு எந்த ஒரு பசி அடங்குமோ அந்த பசி துணியில ஒரு பிட்டு இட்லியை சாப்பிட்டு வரும், அது அடங்கும். அவனவனுக்கு பிடிச்சது அவனவனுக்கு இன்பமா இருக்கு. பரோட்டா சாப்பிட்டு ஒருத்தனுக்கு பசி அடங்குது, மசாலா வடை சாப்பிட்டு ஒருத்தனுக்கு பசி அடங்குது, இடியாப்பம் சாப்பிட்டு கஞ்சி சாப்பிட்டு ஒருத்தனுக்கு பசி அடங்குது. அப்ப தன்னுடைய பசியை செம்மையா அடக்கின்ற புள்ளத்திலே ஒருவன் அன்பு கொண்டு உண்ணும் போது இன்பத்தை அடைகின்றான், அவ்வளவுதான். ஆகவே அவன் அதிக இன்பத்தை அடைகின்றான், இவன் குறைந்த இன்பத்தை அடைகின்றான் என்பது இல்லை. ஒருவன் மாளிகையிலே உப்பரிகையிலே இருந்து எந்த இன்பத்தை அடைகின்றானோ அவன் மரத்தறையிலே இன்னொத்தான் அதே இன்பத்தை அடைகின்றான் என்ற வகையில, எனக்கு துன்பமே வாழ்நாளிலே கிடையாது, பெருமான் திருவடியில் இருக்கின்ற எனக்கு இன்பம்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் சொக்கா. ஆனால் தீவினை என்பது ஒருவனை வந்து தாக்கும், பாக்கி இருந்தா கொஞ்சம் இருந்தா கூட என்பதை உணர்கின்றேன், இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவளால எழுந்து போய் கரையை அடைக்க முடியாது, அவளுக்கா யார் அடைப்பார்கள், உன்னை தவிர எனக்கு யார் இருக்காங்க. ஆகவே அவ காசும் பெருசா சேர்த்து வைக்கல. நம்ம பொன்னனையாள் போலதான், திருப்பூணத்து பொன்னனையாள் போலதான். ஆகவே பெருமானே, என் கையில இருக்கிற நாலு காசை வாங்கிட்டு இந்த கரையை அடைக்கிறதுக்கு எந்த கூலிக்காரனும் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இன்னைக்கு கூலிக்காரனுக்கு கூலி தான் அதிகம் எந்த ஒரு வேலையிலயும். இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல விட லேபர் தான் அதிகம், முக்கியமான ஒர்க் எல்லாத்துலயுமே. அது பெரிய கிராப்ட்ஸ்மேன்ஷிப் தேவையான ஒர்க்கா இருக்கணுங்கிற தேவையில்லை. அவன் தான் செய்யணும்னு இருந்ததுன்னா அவன் கேட்கிற பைசாவை கொடுத்துதான் ஆகணும். ஆட்டோல தான் அம்மா அழிச்சுட்டு போனோம்னா பக்கத்து இருக்கு போனாலும் 50 ரூபாய் தான் மினிமம் சார் அப்படின்ட்டுருவான். அதுதான், ஆகவே அந்த பணத்தை என்னால் கொடுக்க முடியாதே, இப்படி என்னை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டேன்னு அவள் அழுத பொழுது, அப்ப அழவே மாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆளையும் பெருமான் அழ வைப்பார். அவ அழுதது அழுதையே மறந்துட்டாவ. என்ன காரணம்னா, ஹாசில் ஃப்ரீ லைஃப், பரபரப்பே இல்லாத வாழ்க்கையில எப்படி அழுக வரும்? பரபரப்பே இல்லையே, எதுக்கும் அவசரப்பட வேண்டாமே. அவ மெதுவா எழுந்திருந்து பிட்டு பண்ணினா அந்த இருட்டுக்கடை அல்வாக்கு கியூ நிக்கிற மாதிரி நிப்பாங்க வாங்கிட்டு போறதுக்கு. அவ ஒண்ணும் அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவசரம் வந்துருச்சே, ஒரு காரியம் செஞ்சானுங்கிற ஒரு கண்டிஷன் வந்துருச்சே, ஒரு நிர்பந்தம் வந்துருச்சே, சொக்கானி என்னை அப்படி மாட்டி விடலாமான்னு அவ கேட்டாளாம். சொக்கன் ஏன் மாட்டி விட்டான்னா, சொக்கன் அவளுக்கு தொண்டு செய்வதற்காக மாட்டி விட்டான். சொக்கனுக்கு ஆசை, தன்னுடைய அடியாளுக்கு தான் தொண்டு செய்ய வேண்டும், அடியாருக்கு அடியாராக இருப்பதில் கடவுளுக்கு ஆசை. நீயே எனக்கு எப்ப பார்த்தாலும் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறிய, நான் அவனுக்கும் தொண்டு செய்ய வேண்டாமா? நல்ல பிள்ளைகள்லாம் தாயாற்ற அப்படிதான் அன்பு செய்வாங்களாம். அம்மாவுக்கு உடம்புக்கு வந்தா கைகால் பிடிச்சு விடலாம், வெந்நியை வச்சு கொடுக்கலாம், தலையில அமிர்தாஞ்சனை தேய்ச்சி விடலாம். நம்ம வளர்த்த அம்மாவுக்கு நாம இதை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு வரணும். அம்மாவுக்கு உடம்புக்கு வந்தா தேவலாம், அப்பதான் நம்ம தொண்டு செய்ய முடியும். அது போல உனக்கு நான் தொண்டு செய்யணும்னா உனக்கு ஒரு துன்பம் வந்தா தான் தொண்டு செய்ய முடியும், இல்லைன்னா என்னால எப்படி தொண்டு செய்ய முடியும் என்று சொக்கநாதர் வேண்டும் என்றே அவளுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து தொண்டு செய்தார்னு பாக்குறோம். தொண்டு செய்கின்ற அந்த நிலையிலே அடி வாங்கினார். இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது.

அவளுக்காக இல்ல. அடி வாங்கினது யாருக்காக? வாதூர் அடிகளுக்காக. ஏன்? தனக்காக தன் அடி அடி வாங்கியிருக்கிறான். எவ்வளவு அடி வாங்கியிருக்கிறாரு குருநாதர் என்பதற்காக பெருமான் அவருக்காக அடி வாங்கினார். அப்ப பெருமான் அசரீரியா சொல்றார், நான் அடி வாங்கினது வாதவூரனுக்காக வாங்கினேன். இந்த புராணத்துல பின்னாடி எல்லாம் வருது உங்களுக்கு, முன்கதை பின்கதை சுருக்கம் முன்ன முன்னாடி வருது உங்களுக்கு. அப்ப வாதவூரனுக்காக அடி வாங்கினேன்னு உலகமறிய நம்முடைய பெருமான் சொன்ன பிறகுதான் வாதவூரானை பற்றி உலகம் அறிந்தது. அதுவரையிலும் அந்த உலகம் அவனை பழித்தும் இழித்தும் இருந்தது. நாடவர் பழித்துறை பூணதுவாக என்று பார்க்கின்றோம். ஆகவே எல்லோரும் வந்து ஒரு மனிதனுடைய உயர்ந்த நிலையை உணர்ந்து விட மாட்டார்கள். இப்ப ரவுக்ஷாயினருக்கு தெரிஞ்சிருச்சு, தீட்சைக்கு முன்னாடியே இவர் தீட்சைக்கு தகுதியானவர், சிறந்த உயிர் என்பது தெரிஞ்சிருச்சு. அது ஞானிகள் மட்டும்தான் தெரிந்து கொள்வார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்திருக்கிறார். சீடர்கள் பலவிதமா இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த இவருடைய சன்னிதானத்தில் அவர் பேசுறதை கேட்டால் நம்முடைய துன்பங்கள்லாம் போகும் அப்படின்னு சாதாரணமாக வந்திருக்கிறவங்க தான் அதில் மெஜாரிட்டி. கடவுளை இந்த பிறவியிலே அறிந்தே தீர வேண்டும் என்ற முனைப்போடு வந்திருப்பாங்க. அதில் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி தான். யாருக்கு? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும். இருந்தாலும் அவர் யாரையும் துரத்த மாட்டார். நம்மால ஒத்த இன்பத்தை அடைகிறான்னா அடைஞ்சிட்டு போட்டோம், கடவுளை பற்றி தானே பேச போகிறோம் என்று சொல்லி அவர் அந்த கூட்டத்தை மேய்ச்சிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது உயரமாக ஒரு பஞ்சாபி அவர் அந்த பக்கமாக போனாராம். உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசுறதை நிறுத்தினார். நிறுத்தி அவருடைய அவர் கடந்து அவரை வணங்கினார். அவர் கடந்து போன உடனே சொன்னார், அவர் ஒரு ஞானி, அவர் பின்னால் சென்றால் உங்களுக்கு ஏதாவது உபதேசம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப பாம்பின் கால் பாம்பறியும் என்பதை போல ஞானிகளை ஞானிகள் அறிவார்கள். இப்ப ரவுக்ஷாயினர் நம்முடைய குருநாதருடைய தகுதியை அறிந்து இவனுக்கு தீட்சை அளிக்க வேண்டும் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பித்துக் கொண்டார் என்று பார்க்கின்றோம். அதற்கு பெருமான் இசைந்தான் அப்படிங்கிறது விளக்கம். பெருமான் ஏன் இசைந்தான்? பெருமான் யார் சொன்னாலும் இசைவாரா? பெருமான் மீனாட்சி சொன்னா கேட்பார், அடையாளர்கள் சொன்னா கேட்பார், வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். மீனாட்சி சொல்றதுக்கும் அடையாளர்கள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மீனாட்சி சொன்னா பாதி கேட்பார், அடையாளர்கள் சொன்னா முழுக்க கேட்பார். இதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? உண்டு. திருவிழா புராணத்துல மீனாட்சி அம்மையார் சொல்றாங்க, நக்கீரன் சாமி கிட்டே சண்டை போட்டான், அதனால அவனுக்கு துன்பம் விளைந்தது. துன்பம் விளை அந்த சாமி அவனை நெற்றிக்கண்ணால் பார்த்தார். நெற்றிக்கண்ணால் பார்த்த உடனே அவன் உடம்பு முழுவதும் வெந்தது. ஏற்கனவே ஒருத்தன் நெற்றிக்கண்ணால் பார்த்து ஆளே இல்லாமல் பண்ணிட்டார், மன்மதனை எரிச்சிட்டார். ஆனால் நக்கீரன் மட்டும் ஆள் இருக்கான். அவன் அந்த பொற்றாமரை குளத்தில் போய் விழுந்து தன் உயிரை காத்துக்கொண்டான். உடம்பு எரிஞ்சாலுமே இல்லாமல் போகவில்லை. அதற்கு இரண்டு காரணம். பொற்றாமரை குளம் என்பது அருள் வடிவமானது, அது அவனை காக்கின்ற தன்மை கொண்டது. இன்னொன்று, அவன் பெருமாற்ற சண்டை போட்டா கூட பெருமானை அன்றாடம் பூசிக்கின்றவன் தான். ஆகவே அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்க மாட்டார். பெருமாற்ற சண்டை போட்டதுக்கு தேவையான தண்டனை தான், ஆனா அன்றாடம் பூசிக்கின்ற பூசணிக்கு தேவையான அருள் இருக்கணும் இல்ல. அப்புறம் பெருமான் அவனை கரையேற்றினார். கோபப்பிரசாதம் என்ற நூலை பாடின உடனே பெருமான் அவனை கரையேற்றினார். பெருமான் காலை கொடுத்து எல்லாரையும் கரையேற்றுகின்றான் இல்லையா, இந்த நக்கீரனை கையை கொடுத்து கரையேற்றினான்னு திருவிழாடு சொல்லுது. என்ன காரணம்? பெருமான் கையை எல்லாரும் பிடிச்சிட முடியுமா? கல்யாணத்தின் போது பார்வதி கையை பிடிச்சார், அந்த கையினாலன்னா நக்கீரனை பிடிச்சு கரையேற்றுற, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். கரையேற்றினார். கரையேற்றினா பெருமானுடைய அருளுக்கு அவன் அருளை வியந்து பாராட்டுகின்றான். கையிலை பாதி காலத்தி பாதி அந்தாதி எல்லாம் பாடி பெருமானை மகிழ்வூட்டுகின்றான். அப்பொழுது மீனாட்சி இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் சொக்கநாதர்ட்ட. நக்கீரன் நம்முடைய பிள்ளை, நக்கீரன் நமக்கு குழந்தை, அவன் பண்ணின தப்ப நீங்க மன்னிச்சிட்டீங்க, ஆனா ஒருவன் தவறு பண்ணுவதற்கு என்ன காரணம்? இலக்கணம் அறியாமை காரணம். நல்லா கவனிங்க. உலகத்துல ஒரு உயிர் குற்றம் புரிவதற்கு காரணம் கிராமர் நாலெட்ஜ் இல்லாததானா? இலக்கணம் அறியாமை. அதாவது எந்த ஒரு பொருளை நாம கையாளுகின்றோமோ அதனை எங்கெனும் கையாள வேண்டும் என்று ஒரு அடிப்படை விதி இருக்கிறது, அதான் இலக்கணம். அந்த இலக்கணம் தெரியலன்னா அதன்பால் ஒரு குற்றம் விளையும். வாழ்க்கையில எங்க போனாலும் கல்யாணம் பண்ணிட்டு மனைவியோடு எப்படி இன்பமா இருக்கிறதுங்கிற இலக்கணம் திருக்கோவையாறுல இருக்கு. அந்த திருக்கோவையாறை படிக்காதவங்க வாழ்க்கையில குற்றம் விளையும். என்ன காரணம்னா செம்மையாக இல்லறம் நடத்த மாட்டார்கள். இப்ப அது தொல்காப்பியர் காலத்திலேருந்து இல்லறத்துல இல்லறத்துக்கான தர்மமானது மனு நீதியிலேருந்து வகுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதைதான் திருக்கோவையார் வரையும் வருது. அதே நீதி தான், வேதத்தில் சொல்லப்பட்ட நீதி தான் வருது. அப்பொழுது அந்த சட்டத்தை ஒன்று அறிந்திருக்க வேண்டும். இக்னரன்ஸ் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். இக்னரன்ஸ் நமக்கு வந்து ஆபத்தை தான் உண்டாக்குது. ஆகவே ஒருத்தன் வந்து தான் அறிய வேண்டியவற்றை அறிந்து வைத்திருக்க வேண்டும். பெருமானுடைய பாடல்ல நக்கீரன் குற்றம் கண்டதற்கு காரணம் இலக்கணம் அறியாமை தான். ஆகவே

0: பெருமானே, இவனுக்கு தாங்கள் தமிழ் இலக்கணத்தை உபதேசிக்க வேண்டும், கீரனுக்கு இலக்கணம் உபதேசிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு திருவிழாடல் இருக்கு என்று சொன்ன உடனே மீனாட்சி சொல்லி சாமி மாட்டேன் பாரா சரின்ட்டார். அகத்தியனை கூப்பிட்டு அவனுக்கு இலக்கணம் உபதேசித்தார். நன்றாக நக்கீரன் கற்றுக்கொண்டார். இப்ப மீனாட்சி அப்புறம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பெருமானே தாங்கள் இலக்கணம் உபதேசிக்க வேண்டும் தான் நான் கேட்டுக்கிட்டேன், நீங்க ஏன் அகத்தியனை கொண்டு உபதேசித்தீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு சுவாமி சொல்றாரு, நீ செய்யணும்னு சொன்ன நீயே செய்யணுங்கிற அர்த்தம் கிடையாது, அதை செய்வித்தலும் செய்தல் தான், செய்தலும் செய்தலே செய்வித்தலும் செய்தலே. அதனால நீ சொன்னதுதான் நான் செஞ்சேன், ஆனா நானாக செய்யவில்லை. ஏன் நான் செய்ய முடியாதுன்னு கேட்டா, பொறாமை என்பதுதான் தீய குணங்களிலே தலையாயது. நம்மகிட்ட இருக்கிற எல்லா கெட்ட குணங்கள்லையும் ரொம்ப தலைமை பட்சம் எது, அதிகபட்சம் எதுனா பொறாமை தான். பிறர் வாழ்வு கண்டு நாம் வந்து அழுக்காறு கொள்ளக்கூடாது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். நக்கீரன் பொறாம பிடிச்சவன், எவனோ 1000 தங்க காசு வாங்கிட்டு போறானேன்னு வயதறிஞ்சானா இல்லையா? அதனால கடவுளாக இருக்கின்ற நாம் பொறாமை என்ற தீய குணம் இல்லாதவர்களுக்கு தான் நேரடியாக உபதேசிப்போம். அதனாலதான் அகத்தியனை கொண்டு உபதேசிக்க செய்தோம் என்று சுவாமி சொல்றார். இப்ப நாம எடுத்துக்கொண்டது என்னன்னு கேட்டா, மீனாட்சி சொன்னா சாமி செய்வாரு, ஆனா பாதிதான் செய்வார். அடியார்கள் சொன்னா சாமி செய்வாரு, முழுக்க செய்வார். ரவுக்ஷாயினர் ஒரு அடியார், ரவுக்ஷாயினர் கேட்டுக்கிட்டார் இந்த திருவாதிரைகளுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டார். தானே உபதேசித்தார், இன்னொருத்தர் கொண்டு உபதேசிக்கல, முழுக்க செய்தார். இப்ப மீனாட்சி சொன்னா 50 செய்யறாரு, ரவுக்ஷாயினர் சொன்னா 100% செய்யும். பெருமான் இதை வந்து மனதில் வைத்துக்கொண்டு அருமையா ஒரு திருவாசம் பாடியிருக்கிறார் நம்முடைய குருநாதர். என்ன சொல்றார், பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால் வேதம், குறவுவார் குழன்மடவாள் கூருடையாள் ஒரு பாகம், விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன் அறவுவார் கழலினைகள் காண்பாரோ அறியாரி. கடவுள்கிட்ட எல்லாரும் அவங்கவங்க ஆற்றலுக்கு ஏற்பதான் கிட்டக்க போறாங்க, எல்லாரும் ஃபுல்லா கடவுள்கிட்ட போறது கிடையாது. கோயிலில் வழிபாடு செய்யும்போது கூட நாம் எல்லாம் ஒரு ஓரத்துலேருந்து பார்க்குறோம், அர்ச்சனை பண்ணுறதுன்னா ஒரு இடத்துக்கிட்ட வந்து தரிசனம் பண்ணி வைக்கிறாங்க. பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற சிவாச்சாரியர் போகிற அளவுக்கு நம்ம போகிறோமா? போகிறதில்லை. அவரவர் தகுதிக்கேற்ப இறைவன் அருகிலே செல்கின்றோம். தேவர்கள் பெருமானை பூசிக்கின்ற அளவிலே அருகில் செல்கிறார்கள், வேதங்கள் பெருமானை துதிக்கின்ற அளவிலே அருகில் செல்கின்றன, அம்பாள் கூட ஒரு பாதி அளவுக்கு தான் பெருமான் கிட்ட போயிருக்கான். குறவுவார் குழன்மடவாள் கூருடையாள் ஒரு பாகம், முழு பாகமும் கூருடையாள் அல்லள், இரு கூற்றிலே ஒரு கூறு கொண்டிருக்கிறாள். ஆனால் அடியார்கள் தான் பெருமானை முழுவதுமாக பெறுகிறார்கள். என்ன காரணம்னா, பெருமான் எவ்வளவு நீண்டாலும் அவனை துரத்துகின்றார்கள், சோர்ந்து போவதில்லை. ஓடி பெருமான் ஓடிக்கிட்டே இருக்கிறார்னா பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறான், உட்காருவதில்லை. அவன் பெருமானிடத்திலே மனம் வைத்து பெருமானுடைய வாழ கற்றுக்கொண்ட காரணத்தினாலே பெருமான் எல்லையில்லாத பொருள். எல்லையில்லாத பொருளை ஒருவன் முழுமையாக பெற முடியாது, எல்லைக்கு உட்பட்ட பொருளை தான் ஒருவன் முழுமையாக பெற முடியும். எல்லையில்லாத பொருளை ஒருவன் முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லையில்லாத பொருளோடு அவன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் முழுமையாக பெறுவது. அடியார்கள் பெருமானை கைவிடவே மாட்டார்கள். அப்ப மறுவினார் பிரிய மாட்டா விமலனார் என்று சொல்றார். உண்மையான அடியார்கள் பெருமானை பிரிவதில்லை, பிரியாத அன்பர்கள் பெருமானை பிரிகின்றார்கள் கருத்து நீத்தல் விண்ணப்பத்திலே வருகின்றது. ஆகவே விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேல் உன அறவுவார் கடலினைகள் காண்பாரோ அறியானே என்று அந்த அணுக்க தொண்டர்கள் பெருமானை விட்டு பிரிவதே இல்லை என்று பார்க்கின்றோம். அவர்கள் பெருமானோடு எங்கனும் விரவுகின்றார்கள். விரவுதல்னா மிக்சிங், கலந்திருத்தல். மெய்யன்பின் விரவுவார், உண்மையான அன்பு இருக்கின்ற காரணத்தினால தொடர்ந்து பெருமான் அருகிலேயே இருப்பார்கள். அந்த அன்பு என்ன செய்யும், மரத்திலிருந்து ஒரு கொடி பிரிக்கப்பட்டால் எப்படி வாடுமோ அதே போல பெருமானிலிருந்து பிரிவு ஏற்பட்டால் வாடி போய்வார்கள், வாடி போய் வதங்குவார்கள். அதனால பெருமானை பிரிந்து வாழ்வதற்கு ஒத்துக்கொள்ளாத காரணத்தினாலே பெருமானை முழுமையாக பெறுகின்றார்கள். கொம்பரில்லா கொடி போல் அலமந்தனன் கோமளமே, கொம்பிலிருந்து பிரிக்கப்பட்ட கொடி எப்படி வதங்குமோ வாடுமோ அதை போல் வாடுகின்றேன் என்று சொல்றார். கணவனை பிரிந்து மனைவி வாழ முடியும், ஆனால் கொம்பினை பிரிந்து கொடி வாழாது. அதனால கொம்புக்கும் கொடிக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இங்க கடவுளுக்கும் தொண்டனுக்கும் இருக்கின்ற உயர்ந்த உறவு. நீ இன்றி நான் இல்லை, என் உயிர் நீ என்ற பொருள். ஆகவே அவர்கள் இறைவனை முழுமையாக பெறுகின்ற காரணத்தினாலே சாமி அடியார் சொன்ன மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ரவுக்ஷாயினர் விண்ணப்பித்த உடனே அதற்கு இசைந்தார் என்று பார்க்கின்றார். அத்தகு பகலோன் முன்னர் அலர் செய்யும் அம்புஜாதம் ஒத்தவர் தம்மை நாடி உன்னை இன்றடிமை கொள்ள இத்தலத்தனைந்தோம் நீ முன் இயற்றிய தவத்தினாலே சித்தமதிரங்கள் வேண்டாம் என திருவாய் மலர்ந்தார். பெருமான் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாருருவாய பிறப்பற வேண்டும் என்ற அந்த திருவாசத்தினுடைய பொருளையே மௌனமாக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். பாருருவாய பிறப்பு அற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆறுருவாய் என் ஆறுமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய் என் திருவுருள் காட்டி என்னையும் உய்யக்கொண்டருளே என்ற அந்த விண்ணப்பந்தான் கூப்பிய நிலையிலே வாய் திறந்து சொல்லாமல் மனதாலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். குருந்த மரத்தில் இருக்கிற குருநாதனை பார்த்து மந்திரி கோலம் புரிந்திருக்கின்ற நம்முடைய குருநாதர் தலையில மந்திரி தலப்பாக இருக்கு, இன்னும் அதை மாத்தல, ஆனா பெருமானே ஆட்கொள்ள வேண்டும் என்று கூப்பிய கரங்களோடு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப சாமி சொல்றார், எவ்வளவு அன்பான வார்த்தை சொல்றார், உனக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன், இதை விட ஒரு அன்பான வார்த்தை சொல்ல முடியுமா? ஐ எம் வெயிட்டிங் ஒன்லி ஃபார் யூ. இந்த தலத்திற்கு நாம் அணைந்ததே உமக்காகத்தான், நீ அஞ்ச வேண்டாம், சித்தமது இறங்க வேண்டாம், பெருமான் நம்மை ஏற்றுக்கொள்வானோ ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்ற ஒரு பரபரப்பு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? கைலாய யாத்திரை போகும்போது இப்ப எப்படி இருக்கோ தெரியல, நம்ம இந்தியன் கவர்மெண்டே அழைச்சிட்டு போனாங்கல்ல முன்னாடி, அந்த யாத்திரை வந்து நம்மளுடைய ராணுவமே வந்து அந்த எல்லை வரையிலும் நம்ம அழைச்சிட்டு போகும், நல்ல தூய சைவ உணவு நமக்கு தயார் தருவாங்க. அங்க திபெத்துக்கு போயிட்டோம், அவங்க ராணுவம் நம்மளை வந்து கண்காணித்து கொண்டிருக்கோம், அவங்க கையால நம்ம சாப்பிட பிடிக்காது நமக்கு, அவங்க எல்லாத்தையும் சாப்பிடுறவங்களாச்சே, நாமளே சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நம்ம குரூப்லயே ஒருத்தர் சமைச்சு, ஒரு 35-40 பேருக்கு மேல குரூப் கிடையாது, அதே ரெண்டு எக்ஸ்ஒய்னு ரெண்டு பேட்சா பிரிச்சு அழைச்சிட்டு போவாங்க. இத்தலத்தை அணைந்தோம் அப்படின்னு சுவாமி சொல்றார், அஞ்ச வேண்டாம்னு சொல்றார். அதுக்காக தான் சொல்ல வந்தேன், எப்படி பொருந்துருதுன்னு தெரியல. சூரியன் முன்பாக இயல்பாக தாமரை எவ்வாறு மலருமோ, யாரும் தாமரையை பார்த்து நீ மலரணும்னு சொல்றதில்ல, ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அதுபோல நம்முடைய பிறவித்துறையை நீக்க வருகின்ற ஒரு குருநாதனை பார்த்தால் எவ்வளவு துன்பச்சுமையினை உணர்ந்த ஒரு மனமா இருந்தாலும் அந்த குருநாதனை பார்த்தாலே இவன் நம் குருநாதன் என்ற ஒரு உள்ளுணர்வு இருக்கு. அதனாலேயே துன்பம் என்பது மறந்து மறக்கப்பட்டு இன்ப மலர்ச்சி ஏற்படும் முகத்துல. மலர்ச்சி என்றாலே இன்பத்தினால் தான் மலர்ச்சி ஏற்படும், இன்பத்தை உணராத ஒரு உயிரினுடைய முகம் மலராது. மலர்ச்சி என்பது என்ன? இன்பத்தின் வெளிப்பாடு. சுருங்குதல் தான் துன்பத்தின் வெளிப்பாடு. ஒருத்தன் அழுதுட்டு இருக்கிறான்னா மூஞ்சி சுருங்கி இருக்கும், ஏண்டா மூஞ்சி தொங்கி போயிருக்குன்னு கேட்பாங்க. மூஞ்சி மலர்ந்திருக்குன்னா என்ன ரொம்ப களிப்பா இருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அப்பொழுது சூரியனுடைய சன்னிதானத்துல தாமரை மலர்வதை போல குருநாதனை பார்த்த அளவிலே முகம் மறந்திருக்கிறார் நம்முடைய குருநாதர். அத்தகு பகலோன் முன்னர் அலர் செய்யும் அம்புஜாதம், அம்புஜாதம் என்று சொன்னால் தாமரை, ஒத்தவர் தாமரை சூரியனுடைய சன்னிதானத்திலே மறந்த தாமரையை போன்ற தன்மை கொண்டிருக்கின்ற அவரை நாடி என்றால் உள்ளத்தினால் விரும்பி அருகிலே அழைத்து உன்னை இன்று அடிமை கொள்ள இத்தலத்தடைந்தோம், உன்னை இன்று அடிமை கொள்வதற்காகத்தான் இந்த ஊருக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம், இந்த ஸ்தலத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று கடவுள் பேரருள் செய்தார். அந்த பெரிய அன்பு வார்த்தையினை சொன்னார். சரி, இது வந்து தானால் ஆற்றிச்சிட்டு விடுற மாதிரி விழுந்ததா என்றால், இல்லை, நீ பல பிறவிகளிலே செய்த தவத்தின் பயனாக இந்த பிறவிலே உமக்கு காட்சி அளித்தோம். சாமி சொல்றார், நீ முன் இயற்றிய தவத்தினாலே உன்னை இன்று அடிமை கொள்ள இத்தலத்தை அணைந்தோம். இந்த வார்த்தை பெருமான் சொன்ன வார்த்தைய ஓரிடத்தில் மட்டும் சொல்கின்றார் திருவாசகத்தில் நம்ம குருநாதர். என்ன காரணம்னா, குருநாதர் தன்னை எப்பொழுதுமே கீழ்மைப்படுத்திக் கொண்டே பாடுபவர். ஆயிற்கடையாம் ஆயேன், எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது பெருமானே, உன்னுடைய தகுதியையே என்னுடைய தகுதியாக கொண்டு நீ என்னை ஆட்கொண்டாய். ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஒரு குரத்தையை பார்த்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா, ஒத்த குலம் இருக்கு, ஒத்த செல்வம் இருக்கு, இவர் ரொம்ப படிச்சிருக்கிறா, எம்ஏ பிஹெச்டி அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறார், அதெல்லாம் கிடையாது. நான் விரும்பினா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு தகுதியே இல்லைனாலும் என் விருப்பமே உனக்கு இந்த தகுதியை தரும். என் தகுதி உன் தகுதி, என்கிட்ட இருக்கிற பணம் உனக்கு போதும், உனக்கு பணம் தேவையில்லை, என்னுடைய படிப்பு உனக்கு போதும், உனக்கு படிப்பு தேவையில்லை, என்னுடைய உயர்குலம் உனக்கு போதும், உனக்கு தனியா குலம் தேவையில்லை என்று ஒரு மன்னன் ஒரு குரத்தியை திருமணம் செய்து கொள்வதை போலதான் கடவுள் உயிரினை ஆட்கொள்கின்றான். நீ ஒன்னு தனியா தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, நாம் சிவமா இருப்பதே போதும், நாம் படிச்ச படிப்பே உனக்கு சேர்த்து போறோம், எங்கிட்ட இருக்கிற பைசாவே உனக்கு சேர்த்து போறோம் அப்படின்ற அந்த அளவிலே அப்படித்தான் பெருமான் என்னை ஆட்கொண்டான். எனக்கென்று ஒரு தகுதியும் கிடையாது. நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான். எல்லா தகுதியும் பெருமானுடையது. எனக்கு ஒன்றும் படிப்பறிவு கிடையாது. கற்றறியேன் கலைஞானம். எனக்கு அன்பும் கிடையாது. கசிந்துருகேன் என்றெல்லாம் தன்னை பற்றி இழிவுபடுத்திக் கொள்பவர். யாவர்க்கும் மேலாமளவில் ஆட்சியருடையோன், யாவர்க்கும் கீழாமடியேன் என்று சொல்லிக்கொண்ட அவர் தன்னை மறந்து இந்த 688 திருவாசக பாடல்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் செய்த முன் நல்வினை பயனாலே இந்த பிறவியிலே கடவுளை பெற்றேன்னு ஏமாந்து சொல்லிட்டார். பாய் சோர்ந்து சொல்லிட்டார். சீக்ரெட் இஸ் அவுட். பன்னாள் பரவி பணி செய்ய பாதமலர் என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன் அப்படின்னு இந்த ஒரு இடம் தான், இந்த ஒரு இடத்துல தான் குருநாதர் என்ன பண்ணாரு, ஏமாந்து போயிட்டார், மறந்துட்டார் என்று பார்க்கின்றோம். ரொம்ப ஜாகிரதையா தன்னை பத்தி மறைச்சுக்கிட்டே வரவர் இங்க அந்த உஷார் உணர்ச்சி இல்லாமல் உண்மையை சொல்லிவிட்டார். அப்ப குருநாதன் பல பிறவிகளிலே ஈட்டிய அந்த தவத்தின் பயனாக இந்த பிறவியிலே இறைவனை பெற்றார். அப்படிதான் கண்ணப்ப நாயனாரும். கண்ணப்ப நாயனார் வந்து பல முன் செய்த தவத்தின் ஈட்டம் அப்படிங்கிற பல பிறவிகளிலே செய்த தவத்தின் அந்த சேர்க்கை இருக்கே அது முடிவிலா அன்பை காட்டியது. கண்ணப்பர் பெற்றதை போன்ற அன்பை யாரும் பெறல. அந்த கண்ணப்பன் எப்போதோ அன்பு இன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த அன்பிற்கு முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட பேரன்பை கண்ணப்பர் பெற்றதற்கு காரணம் பல பிறவிகளிலே செய்த தவம். முன் செய்த தவத்தின் ஈட்டம் முடிவிலா அன்பை காட்டு, அதுதான் உண்மை. ஆகவே நீ முன் இயற்றிய தவத்தினாலே இத்தலத்து அணைந்தோம் உன்னை இன்று அடிமை கொள்ள. ஆகவே சித்தமது இரங்கல் வேண்டா, நீ வருத்தப்படாதே. பெருமான் நம்மை ஆட்கொள்வானோ மாட்டானோ என்று வருத்தப்பட வேண்டாம் என திருவாய் மலர்ந்தார். அவர் என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கறதெல்லாம் திருவாசத்துல சொல்றார். பெருமான் முதலிலே கைகூப்பி நின்ற நம்முடைய குருநாதரை அருகில் வருக என்று அழைத்தாராம். அருகில் வருக என்று அழைக்கும் பொழுதே அந்த முகத்தை இன்பமா வச்சுட்டு அழைக்கும் பொழுது ஒரு பிராணி கூட ஒருவன் வந்து நம்மகிட்ட சினந்திருக்கிறானா இல்ல நம்மகிட்ட மகிழ்ந்திருக்கிறானாங்கிறது அறியும். ஒரு பசு, ஒரு நாய், எதுவா இருந்தா கூட. இப்ப நம்ம திட்டினா ஒரு நாய்க்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்லியா பேசினா நாய்க்கு தெரியும். ராத்திரி 2 மணி, 3 மணி, 12 மணி இதுல எல்லாம் பஸ்ல வந்து இறங்குறோம். அப்படியே நம்ம வீட்டுக்கு போகும்போது 4 தெருவை கடந்து போகும்போது எல்லா தெருவிலையும் நாய் இருக்கும். படுத்துட்டு இருக்கிற நாய் இவன் எவனோ நம்மளை டிஸ்டர்ப் பண்றானேன்னு கொலைக்கும். நாய் கொலைச்சா எல்லாருக்கும் ஒரு அச்சம் உண்டு. அச்சப்படவே வேண்டாம், நீங்க தைரியமா போலாம். எத்தனை நாய் இருந்தாலும் பேச்சு கொடுத்துட்டே போங்க. ஒண்ணுமே என்னடா தம்பி, நான் வானு கூப்பிடுறியா இந்த ராத்திரியில? என்ன யார் வானு கூப்பிட போறா, நீ தானே கூப்பிடுற. இப்படி பேசி பாருங்க, நீங்க பேசுவதில் இருந்தே ஹீஸ் மை ஃப்ரெண்ட் என்பதை உணர்வது. பேச்சோட துனி நாய்க்கு தெரியும். ஐயோ ஐயோ அப்படின்னு கத்துனீங்கன்னா இவனால் நமக்கு ஆபத்து. இவன் நம்மளை கிட்ட பயந்து கல் எடுத்து அடிச்சுட்டானா என்ன பண்றது? இவன் கையில கல்லை தூக்கிறது மாதிரி இவன் கழுத்தை பிடிச்சிருவோன்னு நினைக்கும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்லியா பேசி பாருங்க, அந்த துனியே அதுக்கு புரியும் நல்லா. அதே போல வந்து ஒருவரை வா என்று அருகிலே வா என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, நம்முடைய டிஸ்போசிஷன் ஃப்ரெண்ட்லி டிஸ்போசிஷனா இருக்கா, முகம் எப்படி கருணை கூர்ந்து இருக்கு. ஒருவரை கேள்வி கேட்கும் பொழுது கூட அன்போடு கேட்க முடியும். கருணை கடலாகின்ற கடவுள், கடவுளை அழைக்காமல் கைலாசத்துக்கு ஒருத்தர் போனார். கடவுளை அழைக்காமல் கைலாசத்துக்கு போக முடியுமான ஒரு கேள்வி வருது. கடவுளை அழைக்காமல் போகலாம், கடவுள் விரும்பாமல் போக முடியாது. கடவுளை அழைக்காமல் போகலாம், போனவர் உண்டு, ஆனால் கடவுள் விரும்பாமல் போக முடியாது. கடவுளை அழைத்து போனவர் கூட அழைக்காமல் ஒருத்தர் போனார். கடவுளை அழைத்து போனவர் நம்பி ஆரூரர், வான்னு கூப்பிட்டு அவர் போனார். அவர் கூடவே சேரமான் போனார், அழைக்காமல் போனார். சாமி கேட்கிறாரு, நாம் அழையாமை நீ எப்படி வந்தாயின்னு கேட்கிறார். அப்படி கேட்கும்போது அன்போடு கேட்கிறார், நான் கூப்பிடாம நீ ஏன் வந்த, இப்படி எப்படி வந்த நீங்க என்று அவரை உருட்டி மிரட்டி கேட்டிருந்தாருன்னா சேரமான் உயிரை விட்டுருப்பார். என்ன நான் கூப்பிடாமல் நீ வந்திருக்க, எப்படி நீ வந்த நீங்க, யாரும் உன்னை உள்ள விட்டா, நந்தி இவன் எப்படி வந்தா இங்க என்று சாமி கேட்கல. சாமி எப்படி கேட்கிறார், படு சுட்டியா இருக்க, நான் கூப்பிடாமலே எப்படி வந்த நீ அப்படின்னு. அப்படி கேட்கிற துனியிலேயே அன்பு இருக்கு. அப்ப சேரமானா இளைச்சவர், பெருமானே நீ விரும்பாமல் ஒருவர் இங்கு வர முடியுமான்னு கேட்டுட்டார். வாயை திறந்து பேசணுமா, நீ தட்சிணாமூர்த்தி இல்லையா, நீ வாயை திறந்து பேசணுமா, நீ தட்சிணாமூர்த்தி இல்லையா, நீ விரும்பாம ஒருத்தரால் இங்கு வர முடியுமா? நீ எப்பொழுது என்னுடைய குருநாதனோடு என்னை சேர்த்தாயோ அந்த அருளே என்னை இங்கு அழைத்துக் கொண்டு விட்டது. ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு வருது, அது எங்க நம்ம சேர்க்குமோ அங்க சேர்க்குது, வந்தவனை பத்தி நீ எப்படி வந்தா கேக்குறது? வெள்ளம் கைலாசத்துல செத்துருச்சுப்பா, உன்னுடைய அருள் வெள்ளம் என்னை கைலாசத்துல செத்துருச்சு. அந்த அருள் உள்ள என்ன எப்படி, அந்த அருள் உள்ளத்தை நீ எப்படி சிக்கின? நீ குருநாதன் ஒரு துண்டில் போட்ட இல்லையா, அந்த துண்டில கடிக்கிற மீனா இருந்து சிக்கிக்கிட்டேன் அதுல. அப்ப நம்பி ஆரூர் இந்த பாசம் நீங்கி முக்தியை பெற வேண்டும் என்பதற்காகத்தானே நீ நம்பி ஆரூரை எனக்கு குருநாதனா கொடுத்த. அந்த நல்ல குருநாதனை பெற்ற பிறகு கைலாச காட்சி கிடைக்காம இருக்குமா? நீ கூப்பிடாம நம்ம வந்திருக்கலாம், ஆனா நீ விரும்பாமல் நான் வர முடியாது, நீ எண்ணாமல் யாரும் இங்கு வர முடியாது என்று சொல்றார். இப்ப பெருமான் நம்ம குருநாதரை பார்த்து, அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிற குருநாதரை பார்த்து அருகிலே வா என்று அழைத்த பொழுது எவ்வளவு அன்போடு அழைத்திருப்பார். வண்ணம் என்றால் அழகு, வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை. சாமி அருகில் வா என்று கூப்பிட்ட போது அவ்வளவு தேன் ஒழுக கூப்பிட்டிருப்பார். குழந்தாய் அருகில் வா, அந்த அன்பு ஒழுக கூப்பிட்டிருப்பார். அதான் வண்ண பணித்தல். பணித்தல் என்றால் கட்டளையிடுதல், பணித்தல் என்றால் ஒரு ஐயத்தை நீக்குதல், ஒரு கேள்விக்கு விடை இருத்தல், இதெல்லாம் பணித்தல். செம்மையாக பெருமான் செஞ்சவே ஆண்டான், பர்ஃபெக்டா ஆட்கொண்டார், ஒரு குற்றம் கூற முடியாது. வா என்ற வான் கருணை. பெருமான் நம்ம போய் நின்றுட்டு இருக்கிறோம், நின்றுகிட்டே இருக்கட்டும் பெருமான் நினைச்சிட்டாருன்னா அப்புறம் நாமளா நாலு தடவை காலிங் மேல் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா? வீட்டில் இருக்கிறவங்க தெரியுது தெருக்கோடியிலேயே நம்ம ஃப்ரெண்டு வராருன்னு, அப்புறம் காலிங் பேர் அடிக்கட்டும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் தாப்பால் போட்டுக்கிட்டாருன்னா அங்க கருணையே இல்லையே. பெருமான் இங்க என்ன சொல்றாரு? உனக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேங்கிற. அப்படி என்ன அர்த்தம்? நீ இன்னைக்கு வந்திருக்கிற, உனக்காக நான் நேத்துக்கு வந்துட்டேன், அதல்லவா கருணை? வா என்ற வான் கருணை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: அரேபிய பாஷையும் ஒரு செம்மொழி, ஆனா வெளிப்பிந்தியது. இதுக்கு செம்மொழிகள்லயே வெளி பிற்பாழ காலத்தில் உருவானது அரேபிய மொழி. அது அது செம்மொழி. சீன பாசையில செம்மொழி இருக்கின்றது. அவருடைய எழுத்து வடிவங்கள் சித்திர வடிவ எழுத்துக்கள், ரொம்ப கஷ்டமான எழுத்து வடிவம், ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள் இருக்கின்றன. ரெண்டு மூன்றாவது சீன மொழி ஒரு கட்டுப்பாடு என்று கேட்டால், இட் இஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிரஸ் தி எமோஷன்ஸ் இன் சைனீஸ் லாங்குவேஜ். எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ல அங்கு ஒரு பிளாக் இருக்கு, அந்த அளவுக்கு வெளிப்படுத்த
3: முடியாது.
2: அந்த மொழியில அத பேச்சு வழக்கில கூட அத எமோஷன் எக்ஸ்பிரஷன் வந்து கடினம் சீன மொழியில.
3: அப்ப அவர்கள் என்னன்ற தங்களுடைய
2: செய்கிறார்கள் கடினம். ஜப்பான்ல இருந்திருக்க சில சொற்களுக்கு எல்லாம் இல்லை அந்த எமோஷன்ஸுக்கு. ஈவன் இங்கிலீஷ் வேர்ட்லி எங்களுக்கு இருக்கிற கான எமோஷன்ஸ் இல்லை. நாங்கள் வந்து சொல்ல ஆய்வுக்குழு இங்கேயும் இருக்கின்றது, அங்கே ஜாழ்ப்பாணத்தில் நாங்கள் சாந்தி என்ற சைக்காலஜிக்கல் சென்டருக்கு இப்படி சொல்ல ஆய்வுக்குழு சில எமோஷன்ஸுக்கு சொல்லி இல்லை ஈக்குவலண்ட் ஆங்கில வேர்ட். எல்லாம் லவ் தானே, அன்பண்டான லவ் தான், பாசல் என்றாலும் லவ் தான், காதல் என்றாலும் லவ் தான், காலம் என்றாலும் லவ் தான். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பக்திக்கும் லவ் தான்,
3: பக்திக்கும் லவ் தான்,
2: விளங்குதானே. அப்ப எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரியாக என்னோட அந்த கதை எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, தாபம், விரகதாபம். அந்த விரகதாபத்துக்கு ஒரு ஈக்குவல் இங்கிலீஷ் வேர்டு இல்ல.
3: அப்ப செக்ஷுவல் ஏஜ் அப்படி என்று சொல்லுவோம்,
2: அது டிஃபரெண்ட். தாபம் என்பது டிஃபரெண்ட், விரகம் என்பது டிஃபரெண்ட். அது அந்த லான்ச்சிங் அதெல்லாம் வருகிறது, ஆனா அந்த விரகத்துக்கு அந்த அந்த ஈக்குவல் அங்கே விரகம் என்றது ஒரு தனி இது. அப்படி
3: ஒரு தனி ஒரு
2: தமிழுக்கு ஒரு சிறப்பு
3: உணர்வு.
2: அப்ப இந்த மாதிரியாக
3: உண்மையில இந்த தமிழ் மொழியினுடைய ஆழமான கருத்துக்கள்ல பூந்து பார்த்தால் தான்
2: ஏன் தமிழ் மொழி சிறப்பானது என்று விளங்க
3: வேண்டும். தமிழ்
2: பண்பாட்டு மாதத்தை கொண்டாடுகின்ற பொழுது என்ன விதங்களிலே தமிழ் சிறந்திருக்கின்ற விளங்க வேண்டும். அது கொண்டு அடுத்ததாக பேர்ஷியன் பாஷை,
3: ஈரானியன்
2: அந்த பேர்ஷியன் பாஷை இருக்கின்றது. அதுவும் செம்மொழி, பழமையான பாஷை, இலக்கிய பாரம்பரிய தனித்தியங்கிறது. ஆனா அதுக்கு ஓன் அல்பாபெட் இல்ல, அது அரேபியன் லெட்டர்ஸ் தான் பாவிக்குது.
3: ஓஹோ ஹோ ஹோ.
2: ஆனா செம்மொழி, செம்மொழி டெபினிஷன்ல அந்த அல்பாபெட் பற்றி
3: இல்லத்தானே,
2: அது பாவிக்குது. அப்ப தமிழையும் சிறப்பண்டா, மற்ற மொழிகளை போல செம்மொழி, ஆனால் எமோஷனல் எக்ஸ்பிரஷன் நிறையவே இருக்குது. ஓன் லிட்டரசி ட்ரெடிஷன் ரிச்சா இருக்குது. இது நான் யோசிச்சது, நாங்கள் எங்களுக்காக சொல்றதுண்டு. உலகிய மொழியிலார்களையே தமிழை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார்கள், கம்பரேட்டிவ் டு அதர் லாங்குவேஜ் தமிழ்ல லிட்ரேச்சர் கூடவா.
3: இந்த பக்தி இலக்கியம் ஒரு ஸ்பெஷல் டாக்டர்.
2: பக்தி இலக்கியம் மட்டுமில்ல, சங்க இலக்கியங்கள், வாழ்விய இலக்கியங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. நாங்கள் அழிந்த இலக்கியங்களே இருக்குது நிறைய.
3: எவ்வளவு எங்களுக்கு இதுல போட்டது, சுனாமியில
2: சுனாமியில போனது, கரையாண்டது, அப்படி எல்லாம் பாதுகாப்பு இல்லாம போனதுல போக இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறதே இவ்வளவு. அதை வச்சே சொல்லுகிறார்கள் இன்று மொழிகள். நான் இந்த ஆங்கில மொழி ஒரு ஒரு கம்பேரிசன்ல தான் பார்த்தேன் அவங்க இதுல. எங்களுக்கு லிட்டரரி ட்ரெடிஷன் கூட. அடுத்ததாக எங்களுக்கு ஓன் அல்பாபெட் இருக்குது, மிக முக்கியம். அடுத்ததாக எங்களோட லிட்டரரி அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ் லேட் டவுன் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ. தொல்காப்பியம் எங்களுடைய இலக்கண நூல். தொல்காப்பியம் வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார்கள், 2100 வருஷத்துல இருந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடி வரலாற்று ஆசிரியர் சொல்லுறாங்க. அதை விட கூடுதலாக இருக்கலாம் மரபு சொல்லுறேன். அந்த காலத்தை பற்றி வருவோம். அப்ப இந்த தொல்காப்பியத்திலே இந்த மொழிக்கு எழுத்து பகையின வேண்டாம் 3 புள்ளி என்ற அங்கேயே இருக்கு.
3: இல்ல டாக்டர் என்னண்டா இன்னொன்று, நான் என்னுடைய சித்தறிவு கேட்டினபடி பதாவது ஒரு மொழியினுடைய இலக்கணத்தை நாங்கள் பாடல் முறையிலே அவர்கள் பாடிய பொழுது அதுக்கு முன்னரே அந்த மொழியினுடைய வளமான ஒரு நன்மை இருந்திருக்க
2: வேணும். இலக்கணத்துக்கு ஒரு முன் செய்ய வேணும் என்றால் அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கானவரோட வளர்ச்சி அந்த மொழிக்கு உண்டு. ஆனால் இந்த இலக்கண நூல் புதிய நூல் அல்ல. எங்களுக்கு இன்றைக்கு தமிழ்ல கிடைக்கிற நூல்கள் மிகப்பழமையான தொல்காப்பியம். ஆனா தொல்காப்பியத்துக்கு முந்தையே அகத்தியம் என்றும் மேலும் பல இலக்கண நூல்கள் இருந்திருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது இந்த லிட்டரரி ட்ரெடிஷன் எவ்வளவு பழமையானது என்று பார்க்கலாம். அப்ப தமிழினுடைய சிறப்புகள் இதுதான். அடுத்தது முந்த சொன்ன மாதிரி இந்த கடவுள் என்ற சொல், நாங்கள் மெஞ்ஞான மெஞ்ஞான கடவுள் என்ற சொல் ரெண்டு சொற்கள் இணைந்தது, 2 words coined. கட சகவுள். கட என்றால் எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பால், all pervasive and beyond. This is a cosmic form of the Lord. இதைத்தான் புருஷ சூக்தம் சகஸ்ட சீர்ஷ சகஸ்டாட்ச சகஸ்டபாத் என்று சொல்லுகிறது. ஆயிரம் தலைகள், ஆயிரக்கணக்கான கண்கள், ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவர் என்று இறைவனை ஒரு உலகம் முழுமையுமே இறைவன் வடிவாக காணுகின்றது. இதைத்தான் ஸ்ரீருத்ரம், ஜசுர்வேதத்தில் இருக்கிற ஸ்ரீருத்ரம், கொள்ளக்காரர்களும் இறைவன் தான், வழிபறிசவர்களும் இறைவன் தான், கொலகாரர்களும் இறைவன் தான், திருடுபவர்களும் இறைவன் தான் என்று ருத்ரத்திலே வருகின்றது. இப்படி உலகம் முழுக்க இறைவனுடைய மயமாக பார்க்கின்ற அந்த எல்லாவற்றையும் கடந்து ஓல் ப்ரோவர்சிவ். இந்த அஸ்பெக்டத்தை நாங்கள் கோயிலே வழிபடுகின்ற பொழுது ஆவாகனம் பண்ணுகின்றோம். விக்கிரகங்களிலே நாங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அல்ல. கல்லையும் மண்ணையும் செம்பையும் உலோகங்களையும் வழிபடுபவர்கள், பொம்மைகளையும் வழிபடுபவர்கள் அல்ல. கல்லும் மண்ணும் செம்பும் பொண்ணும் அழியும், உருமாறும். இந்த உருவங்கள் கடவுள் அல்ல. இந்த உருவத்திலே இந்த காஸ்மிக் லார்ட், அந்த இல்லாம அந்த காஸ்மிக் ஃபார்ம் ஆஃப் தி லார்டை வி ஆர் இன்வைட்டிங் அண்ட் இன்வோக்கிங் டு பி பிரசன்டே டூரிங் அவர் வர்ஷிப் அண்ட் பிரேயர். அந்த கடை என்றது உள்ளது எல்லாவற்றுக்கு உள்ளேயும் இருப்பவன், எல்லாவற்றுக்கும் உள்ளே என்றா எல்லா ஜடப்பொருள்களுக்குள்ளாயும் இருக்கிற ஜடசக்தி ஒன்று இருக்குது, அதுக்கு முறைதான். அதற்கு அப்பால சிற்சக்தி இருக்கிறது, அது இறைவனுடைய சக்தி, அது ஜடசக்தி. இன்னே சிற்சக்தி அறிவு சக்தி. அறிவு சக்தியாக இந்த ஆன்மாக்களுக்குள்ள ஆன்மாக்களுக்குள் ஆன்மாவின் ஆன்மாவா உயிருக்கு உயிராக இருப்பவன், உயிருக்கு எஜமானனா எல்லா உயிர்களிலும் இருப்பவன், அதான் இயமான நாம் விமலா. அவன் உயிரை விட்டு பிரிய மாட்டான், அதான் அவனுக்கு பெயர் பிரான். அதான் மாணிக்கவா சொன்னார், இனப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நெஞ்சு என்பது இங்கே உயிர், உள்ளம், உள்ளுக்கு இருப்பது உள்ளம். என்னுள்ளவர்கள் அங்கேயும் அந்த உள்ளம் என்பது ஆத்மா, சித்தம் என்பதும் ஆத்மா. சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட ரத்தன். அப்ப இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் வந்து எல்லாவற்றுக்கும் உள்ளுக்கும் இருக்கின்றார். அப்ப அங்கேயும் இருக்கின்றார், இங்கேயும் இருக்கின்றார். இந்த கடவுள் என்ற சொல்லுக்கு, இந்த உள்ளுக்கு இருக்கிற கடவுளைத்தான் நாங்கள் வீட்டு பூசையிலே ஆவாகனம் பண்ணுகின்றோம். ஆத்மார்த்த பூஜை என்று சொல்லுவோம். ஆத்மாவில் உள்ள இறைவனை ஆவாகனம் பண்ணி, எங்களுக்கு முன்னால் இருக்கிற படத்திலேயோ விக்கிரகத்திலேயோ ஆவாகனம் பண்ணி வழிபட்டுறதான் ஆத்மார்த்த பூஜை. வீடுகளிலே செய்கின்ற பூஜை. தேவார திருவாசகங்கள் திருமறை பாடும் பொழுது திருச்சிட்டம்பலம் சொல்லி தொடங்குவோம். முதற் சொல்லுகிற திருச்சிட்டம்பலம் காஸ்மிக் லோடுக்கு, கடந்திருக்கிற கடவுளுக்கு. திருச்சிட்டம்பலம் சொல்லி முடிப்போம். முடிக்கும் பொழுதும் பல பேர் முடிக்கிற பொழுது வடிவாக முடிப்பதில்லை. முடிக்கும் பொழுது நம்ம பார்வதிபதியே சொல்லி அழகிற மகாதேவா சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுதான் சைவத்திலே சொல்லப்பட்ட கோஷம். சிவனுக்கு திருக்கயிலாயத்திலே திருமணம் நடந்த பொழுது மகாவிஷ்ணு இந்த அழகிற மகாதேவாவை சொல்ல, நம பார்வதிபதியை சொல்ல, தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து அழகிற மகாதேவா கோஷம் போட்டார்கள். இது சைவத்தின் கோஷம். பல பேர் சைவத்துக்கு என்னென்று கேட்பார்கள், போட்டி ஒன்னமச்சி கணக்க சொல்லுவார்கள். ஆனா இதுதான் சொல்லப்பட்ட கோஷம். இந்த கண்ட புராணத்துல இருக்குது. அப்ப இதை சொல்லி அதற்கு அப்புறமாக தென்னானுடைய சிவனே ஊட்டி சொல்லி எங்களுடைய இறைவன், அதுக்காக மற்றவன் கும்பிடுற கடவுள் கடவுள் இல்லையே என்று சொல்ற மதம் இல்ல, இந்நாட்டவர்க்கு முறைவா ஊட்டி அவருடைய பொதுமத்தன்மையும் சொல்லி சிச்சபேஷா சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிட்டம்பலம் எல்லாம் உள்ளுக்கு ஆத்மீகம் உள்ளுக்கு இருக்கிற ஆகாயம் ஆத்மாவுக்குள்ளே, அந்த கடைசியா சொல்ற திருச்சிட்டம்பலம் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற இறை, இதான் இந்த தேவாரம் பஞ்சபுராணம் சொல்லி முடிக்கின்ற முறை. இந்த கடவுள் என்ற சொல்லு தமிழ்ல இருக்கிற சொல்லு, இதற்கு ஒப்பான சொல்லு எந்த மொழியிலும் இல்லை என்று இது நான் சொல்லவில்லை. பன்மொழி புலவரான தனிநாயம் அடிகள், கத்தோலிக்க துறவி தனிநாயம் அடிகள், தமிழாராய்ச்சி மாநாட்டை தொடக்கி வைத்தவர் முதல் முதல் மலேசியாவிலே, அந்த தனிநாயம் அடிகளுக்கு 20-30 மொழிகளுக்கு மேலாக தெரியும் என்று சொல்லுவார்கள். அந்த ஈக்குவல் அண்ட் கோட் என்று சொல்லுவார்கள், ஜெகோவா என்று சொல்லுவார்கள், அல்லா என்று சொல்லுவார்கள், லார்ட் என்று சொல்லுவார்கள், எல்லாம் சொன்னாலும் கூட சமஸ்கிருதத்தில் ஈஸ்வரன் என்று சொல்லுவார்கள், பிரம்மம் என்று சொல்லுவார்கள், தட் என்று சொல்லுவார்கள், தத் என்று சொல்லுவார்கள், எல்லாம் சொன்னாலும் கூட இந்த கடவுள் என்ற சொல்லுக்கு இணையான சொல்லு இந்த மொழியிலேயும் இல்லை. தமிழன் பெருமைப்படக்கூடிய விஷயங்களிலே இது உண்டு. தமிழ் மொழிக்கு இட்ஸ் நோ ஈக்குவல் அண்ட் கேட் கம்பைனிங் த ரிச் மீனிங் ஆஃப் த கடவுள். யார் கடவுள் என்று கேட்டார்கள், நாங்கள் யார் இந்த கடவுள் சொல்லுகின்ற மீனிங் யார் யார் பார்த்து அதன்படி இருக்கிறாரோ அவர்தான் கடவுள். எல்லாவற்றையும் கடந்த அப்பாலும் எல்லாவற்றுக்கு உள்ளாக இருப்பவர் எவரோ அவர்தான் கடவுள். இது தமிழுக்குரிய ஒரு சிறப்பு இல்லையா? இந்த தமிழ் மொழிக்கு இந்த சிறப்புகள் இருக்கு பார்க்க வேண்டும். அது இல்லாவிட்டால் எங்களுக்கு அதனுடைய ஏன் தமிழ் மொழி சிறப்பானது என்றதுக்குள்ள இதுகள் ஒன்று. அப்ப அதை விட்டுட்டு நாங்க சும்மா வார்த்தையை வச்சு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ் என்று ஒரு வீண் பேச்சு பேசுவதாக இருக்கக்கூடாது. அதான் நாங்க சொல்ல வேண்டும்.
4: உண்மையில இந்த இதை டாக்டர் உண்மையிலே எங்களுடைய இந்த மொழி பற்றியை அறிவு எங்களுடைய பெற்றோர்கள் தான் எங்களுடைய வருங்கால சந்தையை கொடுக்க வேண்டும்.
2: இன்றைக்கு இளைஞர்களும் பங்கு பெற்றுகின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கு புரிகிற மொழியில ஆங்கிலத்தில் அதுகள் அவர்களுக்கு துண்டு பிரசுரங்களாக மற்ற மின்னஞ்சல்களாக இணையதளங்களிலே மற்றது பேச்சுக்களூடாக வானொலி தொலைக்காட்சியூடாக இந்த விஷயங்களை கொடுத்த வேண்டும்.
4: கட்டாயம்
2: கொடுத்தத்தான் இந்த வாட் இஸ்
4: தேர்னஸ்
2: த மீனிங் ஆஃப் ப்ரவுட் என்றது அந்த விலங்கு வங்கி இருந்து கொண்டு அந்த இது விளங்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் சொல்லுவேன். அடுத்ததாக இந்த தமிழனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் எங்களுக்கு சங்க காலம் என்று இருந்திருக்கின்றது. அதாவது அந்த காலத்திலே தி ஆர்கனைஸ்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்து இந்த மொழியை வளர்த்திருக்கிறார்கள். 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்திருக்கு, அகாடமிஸ். அது தமிழ்ல தமிழ் சங்கம் என்று சொல்லுவோம். முதலாவது சங்கம் ஒன்று இருந்திருக்கின்றது. பிற்பாடு அந்த முதலாவது சங்கம் இருந்தது கடல் கொண்ட மதுரை. அதாவது வந்து அந்த காலத்திலே பாண்டிய நாட்டிலே தென்னிந்தியாவில பாண்டிய நாட்டில இருந்த மதுரை அதுக்கு தலைநகரா இருந்தது. இப்ப இருக்கிற மதுரை அல்ல, அந்த மதுரையிலே அந்த முதல் சங்கம் இருந்தது. அந்த முதல் சங்கம் சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருந்து செயற்பட்டு கொண்டிருந்து பிற்பாடு ஒரு கடல் ஹோல் சுனாமி
4: வந்தது.
2: அந்த கடல் ஹோல்னால அந்த கடல் கண்டு முழுக்க போயிட்டு
4: 4000 வருடங்கள்
2: இருந்தது சொல்லுகிறேன். அடுத்ததாக இரண்டாவது தமிழ்ச் சங்கம் ஒன்று வந்தது. இந்த இரண்டாவது தமிழ்ச்சங்கம் வந்து இருந்த இடம் கபாடபுரம்.
4: கபாடபுரம்
2: அதுவும் கடலுக்கு போயிட்டு இப்ப இந்த கபாடபுரத்துல வந்து தலைநகராக பாண்டியநகர் இருந்தவுடன் இரண்டாவது தமிழ்ச்சங்கம் இருந்தது. இந்த இரண்டாவது தமிழ்ச்சங்கம் இருந்து இந்த காலத்துலதான் அகத்தியர் இருந்தார். அவருடைய நூல் அகத்தியம் இருந்தது. பிறகு அடுத்ததாக மூன்றாவது தமிழ்ச்சங்கம், இதுவும் கடல் கொண்டு போக. இந்த முதல்ல இரண்டாவது தமிழ்ச்சங்கத்துல வந்து நடக்குதுன்னு கேட்டா கடல் கொண்டு போக அந்த மன்னன் வந்து மூன்றாவது தமிழ்ச்சங்கத்தை தொடங்குறான். இப்ப இருக்கிற மதுரையில He was a survivor. தொடங்கி மூன்றாவது தமிழ்ச்சங்கம் தொடங்கி மூன்றாவது தமிழ்ச்சங்கம் கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முந்தைய வரைக்கும் நடக்குது. கடைசி குறிப்பு பாக்குற மூன்றாவது தமிழ்ச்சங்கத்துல கடைசி மன்னன் உக்கிரப்பெருவளதி. அந்த உக்கிரப்பெருவளதி காலத்துல திருக்குறள் அரங்கேற்றப்படுகிறது. திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன்னர் 32 BC. கலைவர் சொல்லுவார்கள் இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் வந்து தோமஸ் வந்து அதுக்கு பிறகுதான் இவர் நூலெழுந்தார். அதெல்லாம் அல்ல, கிறிஸ்துக்கு முன்னர் உக்கிரப்பல வலது மன்னுடைய காலத்தை பார்த்தால் அப்படித்தான் வருகின்றது. அதன் பிற்பாடு அந்த சங்க காலத்தினுடைய ஒரு முடிவு வருகின்றது. இதுதான் இந்த எங்களுடைய இது. இந்த சங்க காலத்தை பற்றிய குறிப்புகள் வரலாற்று ஆசிரியர்கள் ஒன்று சொல்லுவார்கள், ஒத்த கருத்து கிடையாது. அவர்கள் சில 1000 வருஷங்களை சொல்லுவார். இந்த சங்க காலத்துக்கு முந்தியையும் இருந்தது, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இருந்தது, அந்த காலத்திலேயும் தமிழ் இருக்கின்றது. இதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்ட காலங்கள் தானே, ஆவணப்படுத்தப்படாத காலம் இருந்தது. அதுக்கு முதல் இப்ப இருக்கிற தமிழ் மொழிக்கு முந்தின தாய மொழியாக அந்த புரோட்டோ டிராவிடியன் பீரியட் ஒன்று இருந்தது. புரட்டோட அது அந்த கண்டங்கள் எல்லாம் தெரிவதற்கு முந்திய காலம். அந்த காலங்களில எல்லாம் ஆஸ்திரேலியாவில இருக்கிற மக்கள் கூட இந்த தமிழ் பாரம்பரியத்துக்களை இருந்திருக்கிறார்கள். அந்த அந்த வளமை இருந்திருக்கின்றது. அப்ப இந்த காலங்கள் எல்லாத்தையும் வந்து எத்தனையோ ஆண்டுகளாக இருந்திருக்கின்றது. ஆஸ்திரேலேஷியாண்டு ஆஸ்திரேலியா எல்லாவற்றையும் கடந்த காலமாக இருந்திருக்கின்றது இந்த காலம். இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னென்று கேப்பினம் எல்லாம் சொன்ன எல்லாரும் சொல்லி போட்டு போயிடலாம். மேடையில ஏறி இங்க ஏறி சொல்லி போட்டு போயிடலாம். டாக்டர் அம்போரன் வந்து ஒன்று சொல்லி போட்டு போட்டார், அவ்வளவுதான். இதுல என்னென்று கேட்பார்கள், இப்போ எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ் மெடிசின் மாதிரி இங்கேயும் இருக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு நூல் இருக்கின்றது தமிழிலே, அதை சொல்லுவார்கள் இறையனர் அகப்பொருள். இறையனர் அகப்பொருள் என்ற நூல் வந்து இலக்கண நூல்களிலே உண்டு. என்னத்துக்கு இலக்கணம் சொல்லுதுண்டா, காதலுக்கு இலக்கணம் சொல்லுது. காதலுக்கு இலக்கணம் சொல்றதுக்கு ஒரு நூல், டிஃபரெண்ட் டைப்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் லவ்.
4: டாக்டர் இதுல நான் உண்மையாக கேட்கிறேன், இவ்வாறு காதலுக்கு இலக்கணம் சொன்ன மொழி எங்களுடைய மொழி, பெருமைப்படுகிறோம். அது மாதிரி வேற எந்த மொழியிலும் இருக்கா?
2: அதுல இன்னொரு பெருமை இருக்குது, இந்த நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டா சிவன்.
4: அதுதான் எங்க விஷயம்.
2: இறைவனே காதலுக்கு நூல் எழுதின சமயம் வந்து சைவத்தில தான் இருக்குது. எங்க வேற எங்கும் எழுதியிருப்பார்கள், எரித்திருப்பார்கள். என்ன வாழ்கிறார் கண்டுபிடிச்சிருப்பார்கள். இது எங்களுக்கு அப்படி இல்லை. இறையனாரக பொருள் இறைவனே எடுத்த நூல் இதை சொல்லுவார்கள். முன்னொரு காலத்திலே இந்த மூன்றாம் தமிழ்ச்சங்க காலத்திலே நடக்குது. மூன்றாம் தமிழ்ச்சங்க காலத்திலே அந்த இறையனாரக பொருள், இந்த இறையனாரக பொருள் வந்து என்னன்னு கேட்டால் அது அந்த நூல் வந்துட்டது. நூல் வந்து இறைவன் தந்த உடனே அதுக்கு உதவி செய்யறதுக்கு பாக்கிடும். பார்த்தா நக்கீரர் தான் அதுக்கு உரை சொன்னவர். அந்த உரை வாய்மொழியாக பலகாலம் வழங்கி கொண்டு வருகிறது. அது பிறகு கிறிஸ்துவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துல தான் அது எழுதப்படுகிறது. அது வரைக்கும் வாய்மொழி, அந்த வாய்மொழியா சொன்ன இந்த உரையிலே எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி இருக்கணும். பழைய தமிழ்ச்சங்கம் இந்த நூல் வந்த வரலாறு, அது வந்த விதம் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. சொல்றாரு இருந்து மதுரை கணக்கானார் மகனார் நக்கீரனார், அவர்தான் மதுரை நக்கீரன் தமிழ் புலவர், தம் மகனார் கீரங்கொட்டனாருக்கு உரைத்தார். அவர் தேனூர் கிளாருக்கு உரைத்தார். அவர் படியங்கொட்டனாருக்கு உரைத்தார். இந்த உறவர் மரபு. அவர் செல்வத்தாசிரியர் பெருஞ்சுவனாருக்கு உரைத்தார். வாய் வழியாக வருது. அவர் மணலூர் ஆசிரியர் புளியங்காய் பெருஞ்சேந்தனாருக்கு உரைத்தார். பாருங்க பேர்களை, புளியங்காய் பெருஞ்சேந்தனாருக்கு வருகிறது. அவர் செல்லூர் ஆசிரியர் ஆண்டை பெருங்குமரானாருக்கு உரைத்தார். அவர் திருக்குன்றத்து ஆசிரியருக்கு உரைத்தார். அவர் மாதாளவனார் இளநாகனாருக்கு உரைத்தார். அவர் முசிறி ஆசிரியர் நீலகண்டனாருக்கு உரைத்தார். இங்கனம் வருகின்றது உரை. மரபு பார்த்தீர்களா?
4: இதுல பார்த்தால் இப்ப எத்தனையோ ஆண்டுகள் அப்படியே வந்து
2: கிட்டத்தட்ட ஒரு 600 போயிருக்குது. இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு முதல் ஆவணப்படுத்துறதுக்கு முந்தைய உரை வந்து
4: பரம்பரையா
2: எங்களுக்கு வந்த முதல் உரை நூலும் இதுதான். அதுக்கு வந்து உரை நூல எழுதி வைக்கிற மூல நூலை எழுதி வைப்பார்கள். உரிய எழுதி வைக்கிற பிரதான் வருகிறது. பரிமையாளர் உரை எல்லாம் இதுக்கு பிரதான் வருகிறது. அப்ப இறையனையராக பொருள் இலக்கண நூலுக்கு உரியை எழுதி வைக்கிறார்கள். இதுதான் இந்த மரபு. இந்த நூலிலேதான் இந்த தமிழ்ச்சங்கத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாம் வருகிறது. அப்ப தமிழ்ச்சங்கத்தில் சொல்லுகிறார்கள், அவர் சொல்லுகிறார்கள், அவருடைய தமிழ்ல அப்படியே சொல்றேன். இது ஒன்று நான் என்னுடைய வார்த்தை ஒன்றும்
4: கிடையாது,
2: உள்ளது உள்ளபடி. தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என மூகப்பட்ட சங்கம் ஈயனர் பாண்டியர்கள். பாண்டியருடைய காலத்தில் இருந்தது. அவருள் தலைச்சங்கம் இருந்தார் முதற்சங்க காலத்தில். அகத்தியனாரும் அகத்தியர் இருந்திருக்கிறார். திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும்
4: கடவுளும் இருந்திருக்கிறார்.
2: சிவனார் இருந்திருக்கிறார். குன்றறிந்த முருகவேளும் குன்றறிந்த முதுகவர் கிரௌஞ்ச மலையை வேறு நாளே துளைத்தவர். அது கிரௌஞ்ச துவாரம் அந்த ஹிமாலயால இருக்குது. இப்பவும் அதான் மைக்ரேட்டரி பாத் ஃபார் தி பேர்ட்ஸ் சொன்னோம். வரித்தலை எண்ணங்களுக்கு அது மைக்ரேட்டரி பாத். எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து ஏவியன் புளூ வந்தது இல்லையா, அதை பற்றிய கட்டுரைகள் வரும்பொழுது பார்த்தேன். அந்த வரித்தலை எண்ணங்களுக்கு வந்து ஏவியன் புளூ தாக்கப்பட்டதுண்டு. அப்போதான் பார்த்தேன் இந்த கிரௌஞ்ச துவாரம் அங்கே இருக்குதா. மைக்ரேட்டரி பாத் இந்த ஹிமாலயாக்க அந்த பாத்துக்குள்ளாலதான் அது அங்கால திபெத்துக்கு போயின முட்டை போடுறதுக்கு வசந்த காலத்துல அங்க போய் குஞ்சு பொறிச்சு எல்லாம் முடிச்சதை வளர்ந்த பிறகு திருப்பி அதே இடத்திலூடாக திருப்பி
4: இந்தியாவில்.
2: அப்ப குன்றறிந்த முருகவேளம் முறிஞ்சியூர் முடிநாகராயரும் நிதியின் கிழவனம் என இத்தொடக்கத்தார். இது 549 என்பர் 549 போயட்ஸ் இருந்திருக்கிற முதற்சங்கத்தில். அவர் உள்ளிட்டு அது வந்து 549 வந்து அந்த போர்டில் இருந்தாக்கள் சங்கத்தில் அவர்களால் பாடப்பட்டன இத்துணையோ எவ்வளவோ பாடப்பட்டிருக்கு. பரிபாடலம், முதுநாரயம், முதுகுருகம், களவி, களரி யாவிரையும் என இத்தொடக்கத்தன. இந்த நூல் எல்லாம் இப்ப இல்ல, இப்ப வேறு ஒரு பரிபாடல் இருக்குது. ஆனால் இந்த முதுநாரை, முதுகுருகு, களரியாவது என்ற நூல்கள் இப்ப இல்ல. அதெல்லாம் அவர்களால் பாடப்பட்டது. அவர்கள் இருந்த காலம் சொல்றார், அவர் 4440 ஆண்டு சங்கம் இருந்தார் என்ப. 4440 வருஷம் முதல் சங்கம் நடந்தது. அதான் முதல் சங்கம் காலம். அப்ப இந்த முதல் சங்க காலத்தை சொன்னால் இத கணக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன்னர் 1090 தொடங்கி இருக்க வேணும். அப்ப இன்றைக்கு 12100 வருஷத்துக்கு முந்தி, 12100 வருஷத்துக்கு முன்னர் முதல் சங்கம் தொடங்கி இருக்க வேணும். ஏன்னா 4440 வருஷம் கிறிஸ்துக்கு முன்னர் 1090 பிசி, 1090 பிசி. இப்ப கிறிஸ்துக்கு பிறகு 2010 வருடங்கள் போயிட்டு, அப்ப பார்த்தா இப்ப 12100 வருஷம் முடிஞ்சு.
4: இது சங்ககாலம்,
2: முதல் சங்கம். 4440 வருஷம் என்றால் இட் எக்ஸிஸ்டட் அண்டர் 5650 ஒரு சுனாமி வந்திருக்குது. இந்த காலத்துல அந்த இதுல வந்து அடுத்தது சொல்றார், இந்த புலவர்கள் சொன்னார், சங்கம் இருந்தவர்கள் சொன்னார், காலம் சொன்னார், நூல்கள் சொன்னார், அடுத்தது சொன்னார், அவர்களை சங்கம் மிரியினர் காட்சிய வழுதி முதலாக. காட்சிய வழுதி என்றது முதல் பாண்டியம்
4: சங்கத்துக்கு. காட்சிய வழுதி
2: கடுங்கோ நீராக 89 பாண்டிய மன்னர்கள் இருந்து அவர்களை ஆதரிச்சிருக்கிறார். அவர்கள்தான் பேட்ரன்ஸ். பேட்ரன்ஸ் என்ற உடனே போய் போட்ல போய் இருந்துடலாம். சங்கத்தில் சங்கத்தில் இருந்தது. அவர் சங்கம் இருந்து அவர்கள் கவியரங்கேறினார் எழுவர் பாண்டியர் என்ப. 89 பாண்டியர்கள் அவருக்கு பேட்ரனைஸ் பண்ணி எல்லாம் கொடுத்தாலும் 7 பாண்டியர்களுக்கு தான் சங்கத்திலே போட்ல இருக்கிறதுக்கு தகுதி இருந்திருக்கு. கவிஞராக
4: பாருங்க, அவர்களுடைய அந்த கவித்திரத்தை வைத்து தான் அவர் போட்டு
2: போலாம், காசு கொடுத்து போயலாம். அது இப்ப மாதிரி
4: உண்மையில மிகவும் கடுமையான இதுல இருந்து
2: அந்த சங்கம் இருந்து தமிழ் ஆராய்ந்ததே கடல் கொள்ளப்பட்ட மதுரை என்ப. கடல் கொண்ட மதுரை அவருக்கு நூல் அகத்தியம். இதுதான் முதல் சங்கம். இது இறையனார் அகப்பரோட உரை. நான் ஒன்றும் புதுவதாக சொல்லவில்லை.
4: உரையிலே அப்படியே பெரம்பரை வழியாக வந்த இந்த தகவல்களை நீங்கள் இப்பொழுது அவர்கள் அச்சேற்றி இருக்கிறார்கள்.
2: இறையனாகத்துல வந்துருது 5650 பிசி வரைக்கும் இது வந்துட்டு தண்டு. எங்களுக்கு பைபிள் கணக்கின்படி பார்த்தால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த முதலாவது மனிதன் படைக்கப்பட்டான் இல்லையா, ஜூத மனிதன் ஆதாம் ஏவாளன் படைக்கப்பட்டிருந்து கிட்டத்தட்ட 4040 வருஷத்துக்கு பிறகு அவர் வாரார்.
4: 4040
2: பைபிள் காலம் வந்து இனி வரப்போது இடைச்சங்க காலத்துக்கு. பாருங்கள், இங்கே அதை பற்றிய குறிப்பும் வரும். இனி இடைச்சங்கம் இருந்தார் அகத்தியனர். முதல் இருந்த அகத்தியனர் தப்பி பழஞ்சிஞ்சால இருந்திருக்கிறார் முதல் சங்கத்தில். தப்பி பழஞ்சிஞ்சால வந்துட்டார். தொல்காப்பியனர் அப்ப இடைச்சங்கத்துக்கு வந்துட்டு தொல்காப்பியர். இவர் சொல்ற வேற 2100 வருஷம் இல்ல. இருந்தையூர் கோழி கருங்கோழி, ஒரு புலவருக்கு பேர் இருந்தையூர் கருங்கோழி. மோசி,
4: மோசிகீரனர்
2: இல்ல இல்ல மோசி.
4: ஓஹோ,
2: அது மோசிகீரன் முதல் வந்துட்டார். மோசிகீரன் வந்து முதல் வந்துட்டார். இதுல வந்து என்ன கேட்டால் இதுல வந்து இந்த மோசி என்று சொல்லி, மோசி என்னது என்னுடைய மோசே.
4: ஓஹோ, இவையுடைய
2: பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த மோசே காலஞ்சரிவு இருந்தானே. இடைச்சங்க காலம், பழைய ஏற்பாட்டு காலம். அப்ப இங்கே வந்து இங்கே ஆராய்ஞ்சு கொண்டுதான் அங்க ஆன்மீகம் போயிருக்குது.
4: அப்ப அவரும் அந்த இதுல இருந்திருக்கிறார்.
2: அவர் வந்திருக்கிறார், மொழி தெரிஞ்சிருக்குது, சங்கத்துக்கு வந்திருக்கிறார். அதான் அவருடைய வெளிப்பாடுகள் எல்லாம் அங்கே வந்திருக்கின்றது. கடவுளுடைய வெளிப்பாடுகள் அங்கே எல்லாம் போய் செய்திருக்கிறார் இல்லையா. மோசி, மோசி மட்டுமில்ல, வெள்ளூர் காப்பியனும், சிறுபாண்டரங்கனும், திரையன்மாரனும். அடுத்தது சொல்றார் துவரை கோனும். துவரை கோன் என்றது துவாரகனுடைய மன்னன் கிருஷ்ணர்.
4: கிருஷ்ணரும் அங்க போயிருக்கு.
2: இது பெரிய புராணத்தில் வருது. துவரைக்கு இறையாகிய என்று கண்ணன் சொல்லுகிறார். அபிமன்யு முனிவர் அவருக்கு தீட்சை வச்சதை சொல்லுகிறார். துவரைக்கு மன்னனாகிய கிருஷ்ணனுடைய முடியின் மேல் அடி வைத்தவன் என்று உபமன்யுடைய சிறப்பு பெரிய புராணத்தில் வருகிறது. அப்ப துவரைக்கு கோவன் என்பது கிருஷ்ணர். எப்படி கிருஷ்ணர் இருந்திருப்பாருன்னு அவருடைய காலம் இருக்குதான் வருது.
4: அந்த காலம் அப்படியே கோயின்சைட்
2: கோயின்சைட் பண்ணுது. அது மட்டுமல்ல, கிருஷ்ணரை பற்றி சொல்லப்படுகின்ற அந்த பக்தி ரசாமிருத சிந்து என்ற நூலிலே கிருஷ்ணர் பல மொழி வல்லவர். அந்த மொழிகள்ல 18 பாஷைகளை அந்தந்த பாஷையினர் எப்படி எப்படி பேசி எப்படி எப்படி எழுதுவார்களோ அதே மாதிரியாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர், பன்மலை புலவர் பெற்றவர் என்று சொல்லியிருக்குது. அப்ப அவர் தமிழ்ச்சங்கத்திலே இருந்திருக்கிறார். அடுத்தது கீழந்தையும் என இத்தொடக்கத்தால் 59 பேர் போட்ல இருந்திருக்கிற அவர் உள்ளிட்டு 3,700 பேர் பாடினர் என்ப 3,700 பேர் இருந்திருக்கிற அவர்களால் பாடப்பட்டன. என்னென்ன சொல்றார்? கலியும் குருகும் வெண்டாளியும் வியாழமாலை அகவலும் என இத்தொடக்கத்தன என்ப. இந்த நூல்கள்ல 1-2 வரிகள் ஆங்காங்கே இருக்குதா மேற்கோள்களாக, ஆனா நூல்கள் இல்லை.
4: நூல்கள் இல்ல.
2: சொன்னப்பட்ட நூல்கள் கலியும் குருகும் வெண்டாளியும் வியாழமாலை அகவலும் என இத்தொடக்கத்தன என்ப. இது மாதிரி வேற இருக்குது. அவர்களுக்கு நூல் அகத்தியமும் தொல்காப்பியமும் மாபுராணம், மாபுராணத்தின் சில பகுதிகள் இப்போ இருக்குது, இசை நுணுக்கமும்
4: இசை நூல்
2: பூத புராணமும் என இவை என்ப. இந்த இசை நுணுக்க நூல்களை பற்றியெல்லாம் சில இருப்பதில் சில குறிப்புகள் வருகிறது.
4: நடனம்
2: அப்ப இந்த 4 நூல்கள். அவர் 3,700 ஆண்டு சங்கம் இருந்தார் என்ப. 3,700 வருஷங்கள் இருக்கிறார்கள். அப்ப அதுதான் அங்க வந்து வருகிற
4: கருத்து.
2: ஓ, அப்ப இது கிட்டத்தட்ட 5,650 BC இருந்தது இல்லையா, அதுல இருந்து தொடங்கி இஞ்சால வந்து கிட்டத்தட்ட 3,700 வருஷம் இருந்திருக்குது. 59 பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். அது அடுத்த காலத்தில் வரும். அவரை சங்கமெறியினர் வெண்டேர் செழியன் முதலாக. வெண்டேர் செழியன் ஒரு ஒயிட் செழியன் பத்திரத்துக்கு வேணும், முதலாக முடத்திருமாறனீராக கால் நொண்டியா இருந்திருக்க வேணும். கடைசி மன்னன் காரணப்பேர்களை தான் இருக்கு, கூன்பாண்டியன் முடத்திருமாறனீராக 59 பாண்டிய மன்னர்கள் அவருடைய காலத்திலே இருந்து அவரை பேரனை பண்ணியிருக்கிறார்கள். அவர் கவியரங்கேறினார் ஐவர் பாண்டியர் என்பர். 5 பேர் தான் இந்த போர்டுக்குள்ளே இருந்திருக்கிறார். அவர் சங்கம் இருந்து தமிழாராய்ந்தது கபாடபுரத்து என்ப. கபாடபுரம் என்பது இன்றைக்கு கடல் கொண்டது. அக்காலத்து போலும் பாண்டிய நாட்டை கடல் கொண்டது. இது இறையனார் அகப்போர்களுடைய அந்த தமிழை அப்படியே வாசிக்கிறேன் நான், மாத்தையில.
4: இப்ப இது வந்து டாக்டர் உண்மையில இதெல்லாம் பெரம்பரை பெரம்பே அவர் ஞாபகத்தில் வச்சு அதை கொண்டிருக்க,
2: வாய் வழியாக சொல்லி சொல்லி சொல்லி
4: டாக்குமெண்ட் மாதிரி அதை கொண்டிருக்க
2: சொல்லி சொல்லி சொல்லி
4: அதை அதை எடுத்து இவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள் நூலை. இந்த நூல் எப்போ பதிப்பித்த வேண்டியது உங்களுக்கு?
2: இது அந்த எழுத்துரு பெற்றது உரை எழுத்து நூல் முதலே
4: வந்துட்டு
2: உரை எழுத்துரு பெற்றது கிறிஸ்துக்கு பின் 600 ஆண்டு சொல்லிடும்.
4: ஓஹோ, உரை எழுத்துரு பெற்றது
2: அதை வச்சுதான் சில பேர் சொல்றது இது பிற்காலத்தில் வந்தது நம்பலாது. ஆனால் வேலை அக்யூரேட்டாக பெயர்கள் சொல்லுகிறார்கள். நூல்கள் என்ற பெயரை சொல்லினோம், புலவர்கள் என்ற பெயர் சொல்லினோம், மன்னர்கள் என்ற பெயர்
4: சொல்லினோம்.
2: முதல் சங்கத்திலிருந்து அகத்தியன தப்பி பிழைச்சிட்டாரு தெரியுது. இரண்டாவது சங்கத்துல வந்து ஆனால் மன்னன் இல்லை, கடுங்கோன் செத்து
4: போனார்.
2: இந்த இரண்டாம் சங்கம் தொடங்க முதல் இருந்த மன்னன் வெந்தீர்
4: செழியன்,
2: முதல் சங்கத்தின் கடைசி மன்னன் கடுங்கோன்,
4: அவன் இல்லை.
2: ஆனா மூன்றாம் சங்கம் இனி வரப்போகுது, அதுதான் இப்ப இருக்கிற மதுரை. அங்க இந்த மன்னன்
4: தப்புறான்.
2: அப்ப கடைச்சங்கம் எப்ப என்று பார்ப்போம். இப்ப கடைச்சங்கம் என்னன்னு பார்த்தால் இது இப்ப இருக்கிறார். இனி கடைச்சங்கம் இருந்து தமிழாராய்ந்தார் சிறுமேதாவியரும் புலவர்களுடைய பேர் அந்த போட்ல இருந்தாக்க சேந்தம் பூதனாரும் அறிவுடை அரணாரும் பெருங்குன்றூர் கிளாரும் இளந்திருமாறனும் மதுரை ஆசிரியர் நல்லந்துவனாரும் மருத நுலகனாரும் கணக்காயனார் மகனார் நக்கீரனாரும் அவர்தான் உதவி எழுதினர் என இத்தொடக்கத்தார் 49 பேர் போட்ல இருந்திருக்கிறார். அவர் உள்ளிட்டு 449 பாடினார் என்ப. 449 பேர் பாடியிருக்கிறார். அவர்களால் பாடப்பட்டன நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நற்றிணை 400. இதான் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறார்கள். நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நெற்றிணை 400, புறநானூறு, 500, 10, 150 கேலி கெளித்தொகை என்று சொல்லி 70 பரிபாடல். பரிபாடல் இப்ப முதல் சங்கத்தில் ஒரு பரிபாடல் இருந்து போட்டுச்சு, இப்ப வந்தது இன்னொரு பரிபாடல். கூத்தும் வரியும் சிற்றி செய்யும் பேரு செய்யும் என்று இத்தொடக்கத்தன. பாத்தீர்களா நூல்களை சொல்றாரு. இந்த நூல்களும் வந்து எல்லாம் தொகுக்கையில 400 பாட்டு கணக்க பல புலவர்களும் இருந்து தொகுத்துட்டோம். அவர்களுக்கு நூல் அகத்தியமும் தொல்காப்பியமும் என்க. அப்ப மூன்றாம் சங்கத்துலதான் தொல்காப்பியம் வருகிறது. இந்த இடைச்சங்கத்துல வந்த தொல்காப்பிய நூல் இங்க மூன்றாம் சங்கத்துல இதுக்கு ஒரே நூலா வருகிறது. அவர் சங்கம் இருந்து தமிழாராய்ந்தது 1858 என்பர். 1850 வருஷம் சங்கமாராயணம். அவர்களை சங்கம் மிரியினர் கடல் கொள்ளப்பட்டு போந்திருந்த முடத்திருமாறன் முதலாக. முதல் கடல் கொள்ளப்பட்டு போன முடத்திருமாறன் இருக்கிறான், அவன் தப்பி வந்து சிவபெருமான் வந்திருக்கிறான். முடத்திருமாறன் முதலாக முக்கிரப் பெருவளதி ஈராக 49 என்பர் என்பர். 49 பேர் வந்திருக்கணும். அவர்கள் கவியரங்கேறினர் மூவர் பாண்டியர் என்ப. மூன்று மன்னர்கள் இருந்திருக்கணும். அவர் சங்கம் இருந்து தமிழாராய்ந்தது உத்தர மதுரை என்ப. இப்ப இருக்கிற மதுரை உத்தரமண்டது தென், தட்சிணமண்ட நோர்த். அப்ப இந்த மதுரையில இந்த இடத்துல இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற நிலையில இந்த சங்கத்தினுடைய கால அளவை பற்றி பார்க்கின்றோம், இலக்கியங்களை பற்றி பார்க்கின்றோம். இந்த கடைசி மன்னன் வந்து இந்த கடை சங்கத்துக்கு இருந்தவர் உக்கிரப் பெருவளதி. அவருடைய காலத்திலே அரங்கேறிய நூல் திருவள்ளுவருடைய திருக்குறள். அது 32 கிறிஸ்துக்கு முன்னர். இதன் தமிழருடைய எங்களுடைய வரலாறு தமிழ் நூலிலே சொல்லப்பட்டபடி. இது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த நூல இருக்கிறது இதாக இருக்கின்றது. இன்று நேரமும் அன்பித்துக் கொண்டு வருவதால் எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கின்றது. இன்று வளமை போல எமது சத்சங்கம் பிள்ளைகளுக்கான வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
6: Om Namah Shivaya.

அதுக்கு கடையிறதுக்கு வாசுகி அவளுக்கு இருந்தா எனக்கு என்ன அச்சஞ்சலமான ஒரு பக்தி. என்ன அந்த கயறானது சாதாரணமா இருந்ததுன்னா நடுவில் என்னாச்சுன்னு அது ரெண்டா போயிடும், அது தனியா போயிடுதுன்னு அப்புறம் திரும்பியும் கட்ட முடியாது விவகாரம் என்னடா. ஆகையால் அது வந்து நன்னா இருக்கக்கூடியதான திருடமான ஒரு கயிறோட கட்டுறேன். ரஜ்ஜு சகிதம் கிருத்வா மதித்வா தமஹா ததஹா பிறகு தேவதைகள் கடைஞ்சா அவளுக்கு வந்து என்ன கிடைச்சத முதல்ல ஹாலாலம் கிடைச்சது. ஆனா நான் கடையக்கூடியதான இந்த மனசு இருக்க சமுத்திர உபநிஷத்துக்கு எதிர்க்க இதுல இரு ப்ராப்ளம் எல்லாம் ஓடி போயிடுது. என்னாச்சுன்னா விசாரம் பண்றதுக்கு முன்னால என் மனசுல சந்தேகங்கள் இருந்தது, விசாரம் பண்ண பண்ண இருக்கிற சந்தேகம் குறைஞ்சு போறது, புதுசா சந்தேகம் வரவே வராது, இருக்கிற சந்தேகம் தான் போச்சு, போனா போறது இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும் அவ்வளவுதான், புதுசா சந்தேகம் வராது. ஏன்னா எல்லா சந்தேகத்தையும் போக்கக்கூடியது விசாரம். ஆகையால் அவளுக்கு அகாலாகலம் வந்து அவளை அதட்டி வச்சது, அவளை எல்லாம் பயமுடுத்திடுத்து. ஆனா என்னுடைய நான் கடையிற இந்த உபநிஷ சமுத்திரம் இருக்க பார்த்தாளா இதுல அகாலாகலம் வராது. அதோடு மட்டுமல்ல அவளுக்கு என்னென்னமோ கிடைச்சத அதே போல உங்களுக்கு கிடைக்குமா? எங்களுக்கும் கிடைக்கும். என்னது சோமம் கல்பதரும் சுபர்வ சுரபிம் சித்தாமணிம் தீமதாம் நித்யானந்த சுதாம் நிரந்தரமா சௌபாகியமா தன்வதே சோமம் கல்பதரும். அவளுக்கு சந்தனம் கிடைச்சார், கல்பவருஷம் சுபர்வ சுரபிம் நல்லதான ஒரு அழகான கல்ப இது காமதேனு கிடைச்சது, சிந்தாமணி கிடைச்சது. ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? பரமேஸ்வரனுடைய திருவடி கிடைச்சது. அது போறாதா? அதுதான் சந்திரன், சந்திரனையே அவர் தலையில் வச்சுட்டு இருக்கார், அவரே கிடைச்சார். கல்பதரும் கல்பதரும் அவளை கேட்டா தான் கொடுக்கும். கல்பதரு விருட்சத்துக்கு கீழே போய் கையேந்து எனக்கு இது வேணும்னு கேட்டா தான் கொடுப்பான். ஆனா இங்க என்ன மனசுல நினைச்சா கொடுப்பார் பரமேஸ்வரன். இவரு போய் நீங்க கேட்க வேண்டாம், அப்ளிகேஷனுக்கு வேண்டாம், எனக்கு அது வேணும் இது வேணும். மகான்களே அப்படித்தான், அவ்வளவு பெரியவர் நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்டா ஏதாவது நினைப்பாரோ கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு இது தேவை நினைச்சாள்னா கொடுத்துருவாவா. அதான் மகத்வாளுடைய லட்சணம், எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க பத்து தரம் சுத்தி ஒண்ணுமே வேண்டாம். அப்படி இந்த மகான்களுடைய ஸ்வரூபம், இந்த மகான்களுக்கு மகனா இருக்கக்கூடியதான பசுதியான பரமேஸ்வரன், நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கிறார். மதி வேணும் கேட்கணும்னு விவகாரமே கிடையாது அவருக்கு. அப்படி கல்பதரும் சுபர்வ சுரபிம் காமதேனு நல்லது கெட்டது எது வந்தாலும் ஒரு கெடுதலும் நாடாமல் நமக்கு காப்பாற்ற கொள்ளக்கூடியதான அந்த காமதேனு மாதிரி இருக்கக்கூடியதான இங்க பரமேஸ்வரன் கிடைச்சிருக்கார். சிந்தாமணிம் சிந்திதமான பதார்த்தங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதான சிந்தாமணியா இருக்கிறவரும் பரமேஸ்வரன் தான். ஆகையால் எனக்கு கிடைத்தது இது போல தனித்தனியாக இது கொண்டு இது கொண்டு இது கொண்டுன்னு கிடையாது, எல்லாம் ஒரு இடத்துல அவர் பரமேஸ்வரன். அப்படிப்பட்டதான் அவருடைய பரமேஸ்வரன் திருவடி கிடைத்த சோமம் கல்பதரும் சுபர்வசிம் சிந்தாமணிம் தீமதாம் நித்யானந்த சுதாம். அவளுக்கு அமிர்தம் கிடைச்சது, உங்களுக்கு என்ன கிடைச்சது? நித்யானந்த சுதாம், பர்மனன்ட் ஹாப்பினஸ், பிளிஸ். அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு கூட கவலை இல்லை. ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு என்ன பண்ண கிச்சு கிச்சு மூத்துட்டே இருந்தான், இங்கே தொட்டோம் இங்கே கிச்சுக்குன்னு சிரிக்கிறது கொஞ்ச நேரம் சிரிச்சது. அதுக்கப்புறம் என்ன எடுத்தார், ஓன் கத்த ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சுடுத்து. என்னடா என்ன ரொம்ப நேரம் சிரிக்க முடியாது சுவாமி, மனுஷியால் யாரா இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா வயிறு வடிக்கிறதுன்னு அந்த பக்கம் போறேன்னு போய் சிரிக்கத்தானே, சிரிக்க கூட கட்டமா பல் உதிர்ந்து போடுமான்னார். அதெல்லாம் நன்னா தான் இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு மேலே சிரிக்க முடியாது சார். சிரிப்பே மனுஷனுக்கு கட்டம், ஏன் சிரிக்கும் பொழுது மனசு அப்படியே புழியறது, ஞாபகம் வச்சுக்கணும். சிரிக்கும் பொழுது என்ன ஆறுது, உங்க இதயமான துணியை புழியறது பார்த்தாலும் இப்ப சொன்னா அவளுக்கு புரியாது, இப்ப எல்லாம் டெர்லின் கிளாக் அப்படியே சொட்டா சொட்டா அப்படியே தொங்க விடுறான், துணியிலிருந்து ஜலம் கீழே விழுந்ததுன்னா தரிசனம் நன்னா பொழியணும். விவகாரம் என்ன, அப்படியே காயில தொங்க போட்டுண்டு அந்த டிராப் டிராப்பா கீழே விழுந்து பண்ணப்படாது. பழைய நாளில் ரொம்ப கட்டம் நல்லா புழிஞ்சு தான் காயப்படணும். விவகாரம் என்னன்னா அது மாதிரி இந்த துணியை புழியும் பொழுது ஜலம்லாம் வெளியில் வரணும்னு எப்படி புழிகிறீங்களோ அப்படி உங்கள் மனசை புழியறது. ஆகையால் தான் ரொம்ப நேரம் உங்களால் சிரிக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் சிரிப்பள் அஞ்சு நிமிஷம் சிரிப்பள், அதுக்கப்புறம் என்ன ஐயா விடுறல நான் போயிட்டு வரேங்களா அந்த இடத்த விட்டு. ஆனால் ஆனந்தங்கிறது இப்படி இல்லை, உள்ளூர் ஆத்மானந்தம் அனுபவிச்சுட்டே இருக்கலாம், எப்பொழுதும் அந்த சத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம்.
பாக்கியமாக இருப்பு இல்லை, அம்பாள் மந்தஸ்மிதம் புன்சிரிப்போட இருக்க, மனசுல சாந்தி இருக்கு. அந்த சிரிப்பு எந்நேரம் இருக்கலாம், வாய் விட்டு சிரிக்கிறதோ அட்டகாசம் பண்றதோ கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும். ஆகையால் அப்படிப்பட்ட நித்யானந்த சுதாம், அதான் அமுதம், ஆனந்தமான ஒரு சுரூபம், மனசு நிம்மதியான ஒரு சுரூபம், எல்லோரும் க்ஷேமமா இருக்கணும் எனக்குடையதான எண்ணம், மனசு சந்தளிப்பு இல்லாதான ஒரு நிலை நித்யானந்த சுதாம். அதற்கு மேல நிரந்தரமா சௌபாகியமா தன்வதே, நிரந்தரமா சௌபாகியம். அஷ்டலட்சுமிகள் சொன்ன, இந்த அஷ்டலட்சுமிகள்ல ஒரு லட்சுமி என்னது, அது மோட்ச லட்சுமி. அந்த லட்சுமி எப்படின்னர், நித்யானந்த சுதாம் நிரந்தரமா சௌபாகியம், நிரந்தரமா சௌபாகியம். ஏதோ ஒரு நாளைக்கு காசு வந்தது, ஒரு நாளைக்கு காசு வரலன்னு இல்லை சார், எப்பப்ப உங்களுக்கு எது வேணுமோ எல்லாம் வீடு முழுக்க ஃபுல்லா இருக்கு. இது மேல ஏதாவது ஒண்ணு வேணுமே என்னால் வீடை தான் வைக்கணும், அது என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது. அப்படி பரிபூர்ணமாக இருக்குன்னு எதுவும் வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல் சௌக்கியமாக ஆனந்தமா எல்லாம் நிறைஞ்சு வழிகிறது. அப்படி இருக்கா நிரந்தரமா சௌபாகியம், அந்த அம்பாளுடைய சௌபாகிய நில. ஒரு கோடி ரூபாய் இருக்கும் பக்கத்தாத்து மாமாவுக்கு, 1 கோடி 10 லட்சம் இருக்கே பேங்க்ல எனக்கு இல்லையே, இந்த எண்ணம் இருந்தா அவனுக்கு தரித்திரம்னு பேர். இனிமேல வேண்டாம் இருக்கிறது போறோங்கிற எண்ணம் இருக்கு பார்த்தீங்கள, அதான் நிஜமான ஒரு சௌபாகியம். மனுஷாளுக்கு சௌபாகியம் என்ன, அந்த திருப்தி. திருப்தின்னா என்ன, இதை விட இனிமேல அதிகமாக வேணுங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. சாதத்துக்கு உட்கார்ந்தர்கள் சாப்பிட தொகையில் சாதம் பசிஞ்சு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் அன்னம் இடட்டுமா, எதுக்கு சாம்பாருக்கு போடுங்க போட்டணும், அதுக்கப்புறம் ஆச்சு ரசம் ரசத்துக்கு சாதம் போட்டுமா போடுங்கன்னு, மோருக்கும் போட்டாச்சு போட்டாச்சு மோரும் சாப்பிட்டு போயிட்டு முடிஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் சந்தேகத்துக்கு, சந்தேகமே இல்லை விட்டுருங்கோட்டோம், இதில் சாப்பாடுலாம் சந்தேகம் வருமா பாரு முழுக்காடுது. இதுக்கப்புறம் இல்லை இல்லை நீங்கள் போட்டுக்கணும்னு போட ஆரம்பித்தேன், இதை பாருங்க இது போட்டுன்னா உள்ள இறங்காது, உள்ள போட்டதெல்லாம் வெளியில் வந்துடும், இல்லை என்ன கொஞ்சம் போட்டுக்கோ அப்படின்னு இலையில விழுந்துட்டான், போட்டால் முதுகில் போடுங்க அவ்வளோதான், என்ன வியாபாரம் பண்ண உள்ள தள்ள முடியலையே எவ்வளோ போட்டாலும், அப்போ என்னாச்சு போறோம்ட்டு. இந்த நிஜமான திருப்தி எங்கே வருது, ஆகாரத்தில், அதே திருப்தி எல்லாத்துலேயும் வரணும். வாங்குற ஆடைகள்லையும் அல்லது நம்ம வாங்கக்கூடியதான் தங்கம் வெள்ளி முதலிய பதார்த்தங்கள்லையும் வீட்டில் இது வேணும் அது வேணும்னு எதுவும் வேணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறதே போதும், இதில் நம்ம சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு. இன்னொன்று, இதை விட அதிகமாக வேணும் எனக்கூடியதான எண்ணம் எப்போ உங்களுக்கு வரலையோ அது நிஜமான திருப்தி, அந்த திருப்தியை கொடுக்குறவளா இதை கடக்க போகிறது. நிரந்தரமா சௌபாகியமா தன்வதே, பரமேஸ்வரா உமாநாதா பார்வதீவரே திரிலோச்சனா முக்கண்ணனே உன்னை இது எனக்கு கொடுக்க போறாய். அம்னாயம் புதி மாதரேனது மனசங்கா சமுத்தியன் மனோமந்தானம். தேவதைகள்லாம் இப்படி பார்க்கடலை நன்றாக கடைந்து இங்க சுமனஹா அப்படின்னா தேவதைகள், மனசுங்கிறது சுமனஹான்னா எண்ணங்கள்னா.

காமதேனு அடைஞ்சா, சிந்தாமணி அடைஞ்சா, எனக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு சிவன். சுமனா தீமதாம் அந்த பரமேஸ்வரனுடைய நித்யானந்த சுதாம், நித்யானந்தம் எப்பொழுதும் ஒரு துன்பம் இல்லாதான ஒரு ஆனந்த பெருக்க கொடுக்கக்கூடியதான அமுதத்தை அடைந்தேனே. நிரந்தரமா சௌபாக்யமா தன்வதே, நிரந்தரம் தங்கு தடங்கள் இல்லாமல் முடிவில்லாதான ஒரு மகாலட்சுமி அனுகிரகம், மோட்ச லட்சுமி அனுகிரகம், மன சந்தோஷமான ஒரு நிலை, அது நாங்கள் அடைய போகிறோம் அப்படிங்கிறார். அமிர்த மதனம் சிமிருத மதனம், நம்ம பார்த்தா தேவதைகள் பண்ணியிருந்தான தேவாசுர அமிர்த மதனம் இல்லை, இந்த சிவானந்த அலைகள் நாம் இதை படிச்ச சிவானந்தத்துக்காக ஒரு அமிர்த மதனம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த பரமேஸ்வரனுக்காக நாம் அமிர்த மதனம் பண்ணும் பொழுது நமக்கு தேவதைகளுக்கு சந்திரன் கிடைத்தார், கல்பத்தரு கிடைச்சது, காமதேனு கிடைச்சதுன்னு சொன்னேளே, அதே போல எங்க பரமேஸ்வரனே சிவன், பரமேஸ்வரனே சந்திரன் சொன்ன, எனக்கு கிடைச்சதான என்ன, சந்திரனோ கல்பம் கல்பவருஷமோ காமதேனுவோ சிந்தாமணியோ அமுதமோ மகாலட்சுமியோ எல்லாமே எங்க பரமேஸ்வரன் தான். ஒருவரே ஒரு ஏகமூலிகா பிரயோகம், எந்த வியாதி இருந்தாலும் இன்சுலின் கரிசியே விவகாரம், பென்சிலின் கரிசியே, இன்சுலின் இல்லை எல்லாத்துக்கும் பென்சிலின்னு வச்சுட்டுருந்தா, அது மாதிரி விவகாரம் என்னடன்னார், ஏதோ ஒரு பரமேஸ்வரன் தான் எல்லாத்தையும் அடையலாம், பத்து சாமான இதுக்கு சார்னே, இப்போ அப்படி தானே வச்சுருக்கள், செல்ஃபோன்லேயே கேமரா வச்சுருக்கள், செல்ஃபோன்லேயே ரெக்கார்டர் வச்சுருக்கள், எல்லாம் இது அது போச்சுன்னா குணம். ஒருத்தர் ஒரு நாள் போனார், என்னாச்சுன்னார், ஓன் அழ ஆரம்பிச்சுட்டார், என்னடா செல்ஃபோனில் சார்ஜ் ஆகிடுத்துன்னார், காசு வேணுமேன்னு கொண்டு வரலாம், என்னடாச்சுன்னார், ஏடிஎம் போயிருக்கேன், அந்த நம்பர் அதில் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் தெரியாது விவகாரம் முழுக்க, வீட்டுக்காவது ஃபோன் பண்ணிட்டான், அந்த நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா செல்போன் இருந்தால் தானே வரும், அது இல்லைன்னா இன்னைக்கு என்னடா ஆச்சுன்னார், வாழ்க்கையை க்ளோஸுங்கிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். ஆனால் எங்கள் பரமேஸ்வரன் ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பக்கத்திலே இருந்தவனுக்கு வேண்டியதான அத்தனையும் கொடுக்கக்கூடியதான பிரச்சனும் எனக்கு கிடச்சிருக்கா. எதுக்காக இந்த உபனிஷத்தை கடைஞ்சதுனால், மனசுங்கிற மத்தினால பக்தி எனக்கூடியது அயர்னால, அந்த வேதங்கள் எனக்கூடியதான அந்த இதை கடைஞ்சு, அதனால சிவன் எனக்கூடியதான அமுதத்தை அடைந்தேனே அப்படின்னு ஒரு அமிர்த மதனம் சொன்னார். இதுல பரமேஸ்வரன் யாரு சொன்னான், சந்திரனாகவும் காமதேனுவாகவும் கல்பவருஷமாகவும் சிந்தாமணியாகவும் அமுதமாகவும் எல்லாம் பரமேஸ்வரன் சொன்னேனே, அந்த பரமேஸ்வரன் எப்படி சந்திரன் சொல்றேன் அடுத்த சொல்றார், பிராக் புண்ணியாஜல மர்க்க தரிசித சுதா மூர்த்தி பிரசன்ன சிவ சோம சத்குண சேவிதோ மிருகதர பூர்ணஸ்தமோ மோசக சேத புஷ்கர லட்சிதோ பவதி சேத் ஆனந்த பாதோ நிதி பாகல் பேன விஜிரும்பதே சுமனசாம் விருத்திஸ்ததா ஜாயதே. உலகத்துல எல்லோரும் எத்தனை தரம் பார்த்தாலும் பூர்வம் நினை மறுபடியும் பார்க்கிற சார், யார சந்திரன், சின்ன குழந்தையில இந்த அம்மா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணா வெள்ளி கிண்ணம், இப்பெல்லாம் வெள்ளியே காலில் ஸ்டீல் பிளேட்டே போடுற உமக்குன்னா இலையில தான் சாணம் விவகாரம் முழுக்க, பழைய நாள் என்ன வெள்ளி கிண்ணத்தில் வாங்கி கொடுப்பான், குழந்தை பிறந்தமே குழந்தைய பால் ஊட்டுறதுக்காக சாதம் ஊட்டுறதுக்காக அந்த வெள்ளி கிண்ணத்தில் அதை கடைஞ்சி அது போட்டு அழகாக வெளியில் கொண்டு வந்து அது என்ன பண்ணுறதுன்னு சந்தமாமாவை காப்பிச்சு இதை பார் அதை பார் அப்படின்னு பாட்டு பாடி அந்த குழந்தை வாயில் அது கொஞ்சம் வாய் திறந்ததுமே அதில் தயிர் சாதம் வச்சு அன்னைக்கு சாப்பிட்ட ஆரம்பம், கடை செடிக்கு தயிர் சாதத்தோடயே போயிட்டேன், கடைசியில் என்னாச்சுன்னு தயிர் சாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு முழுக்க அந்த கலரே வந்தாச்சு, வேற என்ன சாப்பிட்றோம் வாரம் முழுக்க அப்படி நம்ம சாப்பிட்டுருக்கோமே, அந்த தயிர் சாதம் சாப்பிட்றதுலேருந்து அந்த சந்திரனை காமிக்கிறதுன்னு வச்சுட்டுருக்கோம் பார்த்தீங்களா, சின்ன குழந்தையிலேருந்து சந்திரனை பார்க்குறோம், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கல்யாணம் ஆகிறப்பனா ஆத்துக்காரியோட இப்போ லவரோட வச்சுங்க கல்யாணம் டைவர்ஸ் கோர்ட்டில் என்ன பார்க்குறான் விவகாரம் முழுக்க விவகாரம் என்னடா இப்படி, அப்போ சந்திரனை பார்த்தேன் வயசான காலத்தில் அப்போ சந்திரன் நிலையில் இருக்கணும், அப்போ அம்பாவை உபாசனம் பண்ணும்பொழுது பௌர்ணமியாம் சந்திரபிம்பேது, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ராத்திரி சந்திரபிம்பத்தில் அம்பாவை தியானம் பண்ணி சாஸ்திரநாமத்தை படிச்சிடணும்னா 100 வயசு நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்பள். இது விசேஷமாக சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு பர்ணமும் நம்ம விட்டுறப்படாது, பௌர்ணமி அன்னைக்கே பால்கனி இல்லைன்னா ரோட்லையாவது வந்து அந்த சந்திரன் இடத்துல பூர்ண சந்திர பிம்பத்தில் அதை தியானம் பண்ணி பஞ்ச பூஜை லம் பிருதிவி ஆத்மநேகந்தங்கள் பியாமின் மகா சொல்லி ஆற்றுக்கு போய் அட்ல உட்காந்து அந்த சாஸ்திரநாமத்தை

0: பண்ணலையானால் உடம்புல இருக்கிற ஒரு வியாதியும் இங்கிருந்து நிற்காது. சாஸ்வதமா ஆனந்தமா 100 வயசு தீர்காயுஷா இருக்கலாமா. இங்கேயும் சந்திரனை பார்க்கிறேன். இந்த சந்திரன் ஆனவன் எவ்வளோ வேலை பார்க்குறா பார்த்தீங்களா, போரும் சந்திரனை பார்த்து இனிமேல் சந்திரனை பார்க்க வேண்டாம்னு யாரா சொல்றா? சந்திரனை பார்த்தா மனுஷனுக்கு திருப்தி ஏற்படல. எத்தனை தினம் பார்த்தா? யானையை பார்த்தாலும் மனுஷனுக்கு திருப்தி ஏற்படல. தாத்தா 95 வயசு என்ன பண்ணுறா தெரியுமா, ஒரு ஒரு 1 ரூபா எடுத்துன்னு போய் அந்த என்கிட்ட கொடுத்து அதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அது என்ன பண்ணுறது பாருங்க, எனக்கு பயமா இருக்கு. அது மூக்குக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்றது? யார் அதுக்கு வியாதி பண்ணுவா? விவகாரம் என்ன? அது பத்திரமா அதை பிடிச்சிருந்து அவன்கிட்ட கொடுக்கறது. இப்படி என்ன 96 வயசு ஆச்சா தாத்தான்னு இருந்தாலும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன பிள்ளையாரம், யானை பிள்ளையாரம் இவருக்கு. அந்த யானையை கண்டானும் மனுஷனுக்கு திருப்தி வரல. ஏரோப்ளைனை கண்டாலும் வரல. யார் வந்தாலும் ரோட்ல நிற்கிறான், செல்போன் பேசிட்டே இருக்கான். ஏரோப்ளைன் வந்து அப்படியே மேலே பார்க்கறான். அவர் கிட்ட அப்புறம் கேட்டேன், நீங்க எங்கே உத்தியோகம் பண்றேன்? ஏரோப்ளைன் பைலட்டா இருக்கீங்க. பிராரப்தம் மறுபடியும் இதை பாக்குறீங்க. யாரா இருந்தாலும் அந்த பிளேனை பார்த்தா ஒரு திருப்தி வரல. பாத்தீங்களா, சில பொருள்களுக்கு குழந்தைகளை பீச் கழிச்சுன்னு பண்ணீங்கன்னா அந்த அலை வரட்டும். அது போனப்புறம் போடுறாங்கிறான். அது போனதுன்னா இது அப்பா பெரிய அலை வந்திருக்கு அதுக்கு போறேங்கிறான். இந்த எத்தனை அலை வந்தாலும் இந்த சமுத்திர அந்த காலை வைக்கணுங்கிற அபிப்பிராயம் போறதா? போலியோன்னா அதே போல சில பதார்த்தங்களுக்கு நித்யானந்த ஜனக பதார்த்தங்கள்னு பேர். சாஸ்திரங்களை நமக்கு முன்னால கண்டுபிடிச்சிருக்க. சில பொருளை பார்க்கணும் பொழுது பார்க்கணும் பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் எப்பொழுதே இருக்கான். அப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்ல சந்திரன் ஒரு பதார்த்தமோ இல்லையோ, அந்த சந்திரன் சூரிய இது சிவன் சொன்னேல, வா ரெண்டு பேருக்கு என்ன ஒரு கம்பேரிசன் இருக்கு சொல்ற. பிராக் புண்ணிய ஜலமார்க்க தர்சித சுதா மூர்த்தி பிரசன்ன சிவா. முதல்ல இந்த ஸ்லோகத்துக்கு சந்திரன்கிற ஐடியா வச்சுண்டு அர்த்தம் சொல்றேன். இவர் எங்க வந்திருக்கார்? பிராக் புண்ணியாஜல மார்க்க தரிசிதா. பிராக் கிழக்கு, உதயகிரியிலிருந்து பறக்கிறார். கிழக்குல அவர் உதித்திருக்கார். பிராக் புண்ணியாஜல மார்க்க தரிசிதா சுதா மூர்த்தி. அமிர்தம் இருக்கு சந்திரன் இடத்துல, அமிர்தம் இருக்கு. அந்த சுதா மூர்த்தி பிரசன்னா, பௌர்ணமி சந்திரன் ரொம்ப தெளிவா இருக்கார். பிரசன்னஹா சிவா, மங்களமா இருக்கார். சோமா சத்குண சேவிதா, எத்தனை நட்சத்திரங்களை வர சேவிக்கிறா தெரியுமோன்னு சந்திரனை. அவருக்கு உடுபதின்னு பேர். நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஆடுறான். அஸ்வினி பரணிக்கிறதுக்கு ஏதோ 27 நட்சத்திரங்கள் நீங்க சொல்லியிருக்கேன். 1000கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அத்தனை நட்சத்திரங்களும் சந்திரனை சேவிக்கிறது. சத்குண சேவிதா. பிறகு முருகதரா, அவரிடத்துல ஒரு மச்சம் இருக்கு. என்ன மச்சம்னு? அதான் மான். மான் மாதிரி ஒரு மச்சத்தை வச்சுட்டு இருக்கிறான். முருகதரா பூர்ணஹா, பூர்ணஹா பரிபூர்ணமாக பௌர்ணமி சந்திரன் இருக்கார். தமோ மோசகா, இருட்டை எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடியதான இருட்டை எல்லாம் நீக்கிறார் பௌர்ணமி சந்திரன். சேத புஷ்கர லட்சிதா, அவர் எப்படி இந்த ஆகாசத்துல புஷ்கரம்னா ஆகாசம், சேத புஷ்கர லட்சிதோ பவதி சேது. இப்படி அந்த சந்திரன் நான் பார்த்தோமேயானால் என்ன ஆகும்னு, ஆனந்த பாதோ நிதி. பாதோ நிதினு சமுத்திரம். அந்த சமுத்திரமானந்த பௌர்ணமி அன்னைக்கு அப்படி பொங்கி பொங்கி பிராகேன விஜம்பதே, பொங்கி அழகா ஆனந்தமாக குதிக்கிறது சார் அந்த சமுத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு. சுமனசாம் திஸ்ததா ஜாயதே, சுமனசாம் அப்படி வறுமையானால் சந்திர பொங்கினா இந்த நல்ல புஷ்பங்கள்லாம் இருக்கும். சுமனசுன்னா புஷ்பம், சுமனஹான புஷ்பம். அந்த சுமனசாம்ருத்திஸ்ததோ ஜாயதே, அந்த புஷ்பங்கள்லாம் நன்ன பூக்க ஆரம்பிக்கிறது. இப்படி சந்திரபட்சமா ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன். இந்த சந்திரனே பரமேஸ்வரன். இவ பரமேஸ்வரனா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ற பாருங்க. பிராக் புண்ணல மார்க்க தர்சித சுதா மூர்த்தி, பல பிறவிகள்ல நீங்க புண்ணியம் பண்ணினாதான் உங்க மனசுல தோண ஆரம்பிடும். பிராக் பரபிறவிகள்ல புண்ணியாச்சல, மலை போன்றதான புண்ணியங்கள் யார் பண்ணியிருக்காளோ அவளுக்கு தான் சத்துக்களோட சேர்க்கையே வரும். ஒரு சத்த உலகத்துல பாக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல ஆச்சாரத்தோடு இருந்து வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்களை வாசிச்சுட்டு 4 பேருக்கு நல்லது நினைக்கணும்னு மக்கள் இருக்கா பார்த்தேள, அவ கிடைக்கிறது கஷ்டம். எத்தனையோ புண்ணியங்கள் பண்ணினாதான் அவளை பார்க்க முடியும். அப்படி பிராக் புண்ணியாச்சல மார்க்க தரிசிதா, இதனால காண்பிக்கப்படான சுதா மூர்த்தி, அமிர்த மூர்த்தியா இருக்கிறவர் பரமேஸ்வரன். பிரசன்னஹா, எப்பொழுதும் தெளிவா இருக்கார். இந்த கோபம் இப்போ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தெளிவா ஆனந்தமா கூத்தாண்டு. சிவஹா சோம சத்குண சேவிதா. இவர் சோமஹா, இங்க சோமஹான்னு சந்திரன் அர்த்தம் இல்ல, அம்பாளோட இருக்கிறவர், உமான்னு அம்பாள். சோமஹா சத்குண சேவிதா, அதோட இல்ல, சத்குணம் இருக்கா கூடியதான, சாத்விகமான சத்துகுணங்கள் இருக்கா கூடியதான, சத்வகுணங்கள் இருக்கிறவனால வழிபடப்படுறவர். மகர்ஷிகளோ ரிஷீஸ்வராளோ முனீஸ்வராளோ எப்பொழுதும் அந்த பரமேஸ்வரன் ஜெயதையான பாழின் இருக்கார். சேவிதா மிருகதரஹா, இவர் கைலியை மான வச்சுருக்கார், மனசு எனக்கூடியதான மான ஓடி போகாம கட்டியா வச்சுருக்கார். மிருகதரஹா பூர்ணஸ்தமோ மோதா, இவர் பரிபூர்ணமாக ஆனந்தமா இருந்து கொண்டு அந்த சந்திரனான வெளியிருட்ட போக்கினான், ராத்திரி இருட்ட போக்கினான், ஏக பரமேஸ்வரன் உள்ளிருட்ட போக்கினார். மகான இங்க அஜ்ஞானம்னு அர்த்தம். பூர்ணஸ்தமோ மோசகா சேத புட்கர லட்சிதோ யதி பவதி, இவர் இதயம் எனக்கூடியதான ஆகாசத்தில் எண்ணிக்கை காணப்படுகிறாரோ. சேத புஷ்கர, இங்க புஷ்கரான இதயம் ஆகாசம், இதய ஆகாசத்துல எப்படி தோட ஆரம்பிக்கிற சேத் ஆனந்த பாதோ நிதி, இந்த மனுஷியாளுடைய ஆனந்த பெருக்கு இருக்க பார்த்தல, பிரகல்பேன விஜரும்பதே, அந்த சிவகிரகத்தினால இவருக்கு ஆனந்தமானது பொங்கி வளைகிறது. சுமனசாம் இங்க சுமனஸ்ன்னு சொன்னா முன்னால புட்பங்கள்னு அர்த்தம் சொன்னேன், சந்திரபட்சத்துல இங்க சந்திரன் இல்ல பரமேஸ்வரன் சொன்னா சுமனசாம் தேவதைகள் நல்ல எண்ணங்கள் இருக்கிறவா, அவளுக்கு விருத்திஸ்தோ ஜாயதே, நல்ல எண்ணங்கள் மேலும் மேலும் உண்டாகிறது. எல்லோரையும் காப்பாற்றணும், எல்லோருக்கும் உதவிடும். அவர் யார், எப்படிப்பட்டவர், காரணம் ஏழையா பெரிய உத்தியோகத்தில் இருக்காரா சின்ன உத்தியோகம், இதெல்லாம் ஒன்றும் கவனிக்கிறது இல்லை. எல்லோருக்கும் நல்லா நன்மையை பண்ணணும், உயிர்மையாக பேசணும், உண்மையே பேசணும், இப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோன்றதும் சிவ அருகிற சுமனசாம் விருத்திஸ்ததா ஜாயதே. ஆகையால் தான் நான் சந்திரனையே ஈஸ்வரன்னு சொன்னேன், கல்பவருஷம் ஈஸ்வரன் சொன்னேன், காமதேனும் ஈஸ்வரன் சொன்னேன், அதே போலயே மற்றதெல்லாம் வருது பார்த்தா சிந்தாமணியும் ஈஸ்வரன் சொன்னேன். எனக்கு ஒரு ஈஸ்வரன் கிடைச்சிருக்கார், நான் பார்க்கடலை தேவதைகள் மாதிரி கடையில உபனிஷத் கடலை கடைஞ்ச மந்திர பர்வத்தம் நான் கொண்டு வரல, என் மனசு பர்வத்தம் தான். வாசுக்கிய வாப்பா உன்னை எடுத்து கயரா பண்றேன்னு சொல்லல, என்னிடத்திலே இருக்கிற திருட பக்தியினால பண்ணினேன். ஆகையால் எப்படி கிடைச்சது அப்படின்னு இந்த பரமேஸ்வரன் சந்திர ரூபமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன், சந்திரன் இப்படி எங்க மனசுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறாரோ, எல்லோரையும் அரவணைச்சுண்டு ஆனந்த பெருக்கல் நம்மளை கொடுக்கிறாரோ, அதே போலயே பரமேஸ்வரன் எங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அழகாக அந்த பரமேஸ்வரன் சந்திரனோட ஒப்பிக்க. அதே போலயே அடுத்ததாக தர்மம் நாலு காலங்களையும் இந்த காலத்துல நடக்கணும், கலியுகத்துல தர்மமே இல்லை சார்ங்கிற பார்த்தா, எங்க பரமேஸ்வரன் அனுகிரகம் இருக்குமையானால் தர்மம் நாலு காலில் இந்த கலியுகத்திலையும் நமக்கு நடக்கும், அது எப்படி அப்படிங்கறத சொல்ல போறார், இத நாளைக்கு பார்ப்போம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம், நிதாய குரு வந்தனம், பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. சந்திக்த சாத்தியவான் பக்ஷஹ யதா தூமவத்வே ஹேதோ பர்வதஹ. பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் இதை பத்தி பேசணும். போ சந்திக்த சாத்தியவான் பக்ஷஹ, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஆக்சுவலி. சரி, சந்திக்த சாத்தியவான் பக்ஷஹ, பட்சம்னா சந்திக்த சாத்தியமா, எங்க சாத்தியமானது சந்தேகமுடையதா இருக்கோ, சந்தேக நிலையில இருக்கோ, அது அந்த மாதிரி இடத்துக்கு பேரு பக்ஷம். எப்படின்னு சொல்லி சொன்னா மலை நெருப்புடையதுன்னு சொல்லி சொன்னோம், அந்த மலை நெருப்புடையது அப்படிங்கறது நமக்கு தெரியாது, சந்தேகத்துல இருக்கு, சந்தேகத்திடமானது, அந்த மாதிரி இடத்துக்கு பேரு பக்ஷம். அத பிரதிமாத்திரத்திய பட்சத்துவா இத்தியத்திர கிம் நாம பக்ஷதா இது அபேட்சாயாம் தான் நிர்வக்தி. பெருக்கு இந்த பட்சத்தை இங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி அடிப்படையா எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது இல்லை இவரு. இவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு விஷயத்தையும் ஆரம்பிச்சுட்டு அந்த விஷயத்த விசாரம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, போய் அந்த இடத்துல இது என்னது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், பட்சம் கேவல வெத்திரேக்கி அப்படின்றத பார்த்தோம். கேவல வெத்திரேக்கியில என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, வெத்திரேக்க மாத்திர வியாப்திகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிருத்திவி இத்திரேபியோ வித்தியதே கந்தவத்வாத் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்போ பிருத்தி மாத்திர பக்ஷத்வாத் அப்படின்னு அங்க முடிச்சாரு. பிருத்தி மாத்திர பக்ஷத்வாத் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னது அது, பக்ஷம்னா என்னது அப்படின்ற சந்தேகம் வந்த உடனே இங்க ஆரம்பிக்கிறாரு. சந்திக்த சாத்தியவான் பக்ஷ, சந்தேகமுடைய சாத்தியமுடைய இடம் பக்ஷம் அப்படின்ட்டு. யதா தூமவத்வே ஹேதோ பர்வத அப்படின்னா, தூமவத்வம் அப்படின்ற அந்த மலை நெருப்புடையது, ஏன் புகை இருப்பதால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புகை இருப்பதால் இந்த சந்தேகத்தை வச்சு நம்ம நெருப்ப சந்தேகப்படுற மலையில அந்த இடத்துல பக்ஷம் என்னது, சந்தேகமுடைய சாத்தியம் பர்வத்தம். சபக்ஷ வாரணாய சந்திக்தீதி சாத்தியவான் பக்ஷ அப்படின்னு சொல்லி சொன்னா, சாத்தியத்தை உடையது பக்ஷம் அப்படின்ற நிலையில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, சாத்தியம் நிச்சயமுடைய இடத்துலயும் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா எங்க வந்து சாத்தியம் இருக்கோ அது வந்து சபக்ஷம், நெருப்பானது நிச்சயமா இருக்கிற இடத்துல சமையலார நமக்கு தெரியும், அதுக்கு பேர் சபக்ஷம். அப்ப அந்த சபக்ஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நிச்சித சாத்தியவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு சந்தி லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் சபக்ஷ வாரணாய சந்திக்தீதி, சாத்திய வாரணாய சாத்திய வாணிதி. அப்போ சரி சந்திக்த அப்படின்னு மாத்திரம் சந்திக்த பக்ஷ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னு கேட்டா, இங்க சாத்திய வாரணாய சந்திக்தான சந்தேகத்துக்கு பல இடம் இருக்கு, சந்தேகம் எங்க வேணாலும் நீங்க பண்ணலாம். அதனால அந்த சந்தேகத்தை போகணும் சொல்றது சாத்தியவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சாத்தியவான் சாத்திய வாரணாய சந்திக்தவான்னு சொல்லாம சந்திக்த சாத்தியவான்னு சொல்லியிருக்கு. நிச்சய சாத்தியவான் சபக்ஷ, அடுத்தது நிச்சித சாத்தியவான் சபக்ஷ. சபக்ஷம் சபக்ஷம் எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சபக்ஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சித சாத்தியவான் நிச்சயமா எந்த இடத்துல சாத்தியமானது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லோமோ அந்த இடத்துல வந்து அது வந்து சபக்ஷம். யதா தத்ரைவ மகானசம் எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதே இடத்துல மகானசம், மகானசம்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய சமையலறை. பக்ஷி அதிவியாப்தி வாரணாய் நிச்சயதேதி சாத்திய வாரணாய சாத்தியவானிதி, பக்ஷி அதிவியாப்தி வாரணாய பட்சத்துல லட்சணம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் நிச்சிதம் அப்படிங்கிற சப்தமானது பிரயோகம் பண்ண போறது. அதே மாதிரி சாத்தியம் போயிடக்கூடாதுன்றது சாத்தியவான் சாத்தியத்தை உடையது அப்படின்ற அந்த இடத்த சொல்லணும். தூமத்துவ ஹேத்தோ வித்தியர்த்த யசா அப்படின்னு சொல்லி சொன்னா தத்ரைவ அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்க தூமத்துவ ஹேத்தோ எந்த இடத்துல தூமத்தை நம்ம பார்த்தோமோ அதே இடத்துலயே இந்த சந்தேகம். மகானசம் மகானசம்னு சொல்லி சொன்னா சமையலறை, சமையலறையில நிச்சயமா சாத்தியம் உடையது அப்படின்னு அர்த்தம். நிச்சித சாத்தியபாவான் விபக்ஷ யதா தத்ரைவ மகாகத, நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இடம் எங்கேயோ அதுக்கு பேரு விபக்ஷம் அப்படின்ட்டு. எப்படின்னு சொல்லி சொன்னா மகாபிரதம், மகாபிரதம்னா சமுத்திரம், சமுத்திரத்துல நிச்சயமா நெருப்பு இருக்காது, அதனால நிச்சய சாத்திய நிச்சித சாத்திய அபாவவான், சாத்தியம் இங்க நெருப்பு, சாத்திய அபாவம் நெருப்பின்மை, நிச்சயமா சாத்தியம் இன்மை எங்க இருக்கும், நெருப்பின்மை எங்க இருக்கும், நிச்சயமா மகாரதத்துல சமுத்திரத்துல நீர்நிலையில, அதனால அப்படின்ட்டு. சபக்ஷ அதிவாப்தி வாரணாய் சாத்தியதி சாத்தியம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சித அபாவான் அப்படின்னு சொல்லி சொன்னா சபக்ஷத்துல போயிடும், அதனால நிச்சித அபாவான் நிச்சிதம் இன்மை நிச்சயம் நிச்சயமா இல்லாத இருக்கிற இடம் எது வந்தாலும் சரி சாத்தியமானது அபாவம்னு வச்சுப்போம், அப்போ அந்த இடத்துல போயிடும், அதனால சாத்திய அபாவான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. பக்ஷ அதிவாப்தி வாரணாய நிச்சிதேதி சாத்திய அபாவான்னு மாத்திரம் சொல்லிட்டா என்ன ஆகும், பட்சத்துல போயிடும். சாத்திய அபாவான சந்திக்த சாத்தியவான் பட்சத்துல, அதனால அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் என்ன பண்றோம், நிச்சிதேதி அப்படின்னு சொல்லிட்டு. சபக்ஷ அதிவியாப்தி வாரணாய் அபாவேதி நிச்சித சாத்தியவான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது சபக்ஷத்துல போயிடும். நிச்சித சாத்திய அபாவான்னு சொல்றதுக்கு அதனால அபாவான்னு செய்திருக்கேன். தத்ரைவான்னு சொல்லி சொன்னா தூமத்தே ஏதோ அந்த தூமத்த ஹேத்துலயே பார்க்கணும். சரி ஹேத்வாபாசம்னா என்னன்னு பேச வேண்டியது இருக்கு. நீங்க கரெக்டான ஹேத்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, கரெக்டான ஹேத்து கொடுத்துட்டீங்க, நீங்க ஹேத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப ஹேத்துனா என்னன்னு புரிஞ்சு போச்சு, பஞ்சாவய வாக்கியம் வச்சு நீங்க ஒரு காரணத்தை சொல்லி நிரூபிக்கிறீங்க. இப்போ இந்த சொல்லப்பட்ட காரணம் கரெக்டா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஏன்னா என்ன வேணாலும் காரணம் கொடுக்குறோம், நம்ம காரணம் கொடுக்கற காரணம் எல்லாம் கரெக்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்போ சொன்ன காரணம் கரெக்டா இருக்கா இல்லையா, கரெக்ட் இல்லைன்னா ஏன் கரெக்ட் இல்ல, ஏன்னா கரெக்ட் இல்லாத காரணத்தை நம்ம கொடுத்து மாட்டின்ற கூடாது, தப்பான காரணத்தை ஒருத்தன் கொடுத்து நம்மள வந்து ஏமாத்திடக்கூடாது. அதனால ரெண்டுத்தையும் தெரியா தெரிஞ்சுக்கணும். நம்ம தப்பா கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா நிக்ரஹஸ்தானம்னு சொல்லுவான், பல வகையான நிக்ராஸ்தானம் சொல்லியிருக்கு. அந்த நிக்ராஸ்தானம்ல ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஹேத்து நீங்க குடுக்கிற நீங்க ஹேத்வாபாச பிரயோகம் வந்து ஒரு நிக்ரஹஸ்தானம். இத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, சாஸ்திரத்தை தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, சாஸ்திரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில சமயம் சல பிரயோகம் பண்ணுவாங்க, அதுல இந்த ஹேத்வாபாசத்தை ஒண்ணு அடிச்சு விட்டுருவாங்க. நைஸா, நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஹேத்வாபாசம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் ஏமாந்துருவான். இது வந்து இனிமேல் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை. அதாவது தோக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்கிறோமோ, என்னெல்லாம் பதில் சொல்றோமோ, அதுக்கெல்லாம் அவன் வந்து நோண்டுறான் புடிச்சு. சரி, ஒரே வழி நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற சிஷ்யம் வந்துடுச்சு, அவன் எப்படி ஜெயிச்சிருவான்ட்டு ஒரு சில பிரயோகம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேத்வாபாச தட்டி விடுறது. எப்படி அப்படின்னு அவர் உதாரணம் கொடுக்குறேன். ஒரு தடவை என்ன ஆச்சு, வியாக்கரண சாஸ்திரார்த்தம் நடந்தது காஷியில. வியாக்கரண சாஸ்திரார்த்தம் நடக்கும்போது இப்போ ரெண்டு பேரும் வியாக்கரண பண்டிதர், ரெண்டு பேரும் பாஷத்தை மகாபாஷத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சவங்க, மகாபாஷத்தை கரைச்சு குடிச்சவங்க, நல்லா படிச்சவங்க, சூத்திரங்கள் எல்லாம் கண்டஸ்தம். அப்ப பேசிட்டு இருக்கும்போது என்ன நீ அந்த சப்தத்தை அப்படி பண்ற, இந்த சூத்திரத்தை வச்சு இப்படி போட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அடி அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே அவருக்கு பிரமம் வந்துருது. சூத்திரமா, சூத்திரத்தை சொல்றாரு, சூத்திரத்துக்கு விருத்தி சொல்றாரு, அதை விளக்கம் பிரிக்கிறாரு, பிரிச்சு எங்கே என்னென்ன அனுவருத்தி வருது அப்படிங்கிறாரு. அந்த அனுவருத்தி எல்லாம் சேர்த்து சூத்திரத்தை ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு பதக்கத்தை மாதிரி ஒன்று எழுதி விசாரம் பண்ணி அதுக்கு பாஷ்யத்தின்னு சொல்லி அதை அடிச்சிட்டாரு. இவரால் ஒன்றும் பேச முடியல. சரி, என்ன புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றாரு. எல்லாம் கரெக்டா இருக்கு, சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா இந்த சூத்திரம் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அது சில சமயம் நமக்கே ஆயிடும், நம்ம நிறைய திரும்ப திருப்பி திருப்பி சொன்ன விஷயமே வந்து நடுவில் பார்த்துதான் மாட்டேங்கிறதுன்னா திருப்பி ஞாபகம் வராது. முதல்ல இந்த ஆரம்பிப்போம், திருப்பி வந்துடும் அப்படின்றதுக்கோசரம் கரெக்டா அதே இடத்த வந்து நிற்கும். அந்த மாதிரி இவரும் சொல்லி சொல்லி பார்க்க வர மாட்டேங்கிறது. சரி, தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போன உடனே பாக்குறாரு, இவரும் எங்கெங்கயோ புஸ்தகத்தை எடுத்து பாக்குறாரு, ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது. வேற ஏதாவது பாட்ட பேதத்துல மாட்டேங்கிறதா அப்படின்ட்டு உனக்கு புரியல. அவர்கிட்ட போய் நேரம் கேட்கறதுக்கு இவருக்கு கொஞ்சம் வெக்கம். தன்னோட சிஷியன் அவர்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாரு. நினச்சி நீ அவன்கிட்ட போய் என்ன எப்படி எப்படின்னு கத்துட்டு வாத. அவனும் உட்காந்து சேவை பண்றான், படிக்கிறான், எல்லாம் பண்றான், எல்லாத்தையும் பண்ணிட்டு நைஸா ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு கேள்வி அப்படியே நைஸா எழுப்புறான். சொல்ல, நீ ஆரம்பத்திலேருந்து வந்தது இதுக்குதான் எனக்கு தெரியும், சொல்லு என்ன கேட்கணுமா கேளு அப்படின்னு. அம்மா சூத்திரம் ஒரு சூத்திரமும் இல்ல, போங்க ஆச்சாரிய சொல்லு, அந்த மாதிரி ஒரு சூத்திரமும் இல்ல, நான் சும்மா தோத்துருவேனோ அப்படின்றதுனால ஒரு போட்டு அடிச்சு விட்டேன் அவ்வளவுதான், அதை நம்பிட்டார் உங்களால் அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆகும் சில சமயம் ஹேத்வாபாசத்தை வச்சு நம்ம பாட்டு படக்குன்னு போட்டு அடிச்சிடுறது. அடிச்ச உடனே எதிரால் திருப்பி மாட்டேன்ட்டுருவான், ஐயோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான், ஒரு வேலை உண்மையா இருக்குமோ அப்படின்ட்டு இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்தவன நம்ம அவனை ஏச்சிடலாம். அந்த மாதிரி நம்மள வேற யாராவது ஏக்காம இருக்கணும், நம்ம வேற யாரையாவது ஏச்சா பரவாயில்ல, நம்மள வேற யாராவது ஏமாத்திட்டா அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா அத்ரைதம் போத்தியம். இங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அன்பே விதிரேக லிங்கம் தூ பஞ்சரூப உபண்ணம் சத்து ஸ்வசாத்தியம் சாதிக்கும் சமத்தே. அன்பயமாகவும் வெதிரேகமாகவும் எந்த லிங்கத்தை வச்சுட்டு இருக்கோமோ அன்பே விதிரேக லிங்கம்னு சொல்லிட்டு அது பஞ்சரூப உபபன்னம் சத்து, அஞ்சு ரூபத்தை வச்சுட்டு இருந்து ஸ்வசாத்தியம் சாதித்தும் க்ஷமத்தே, தன்னுடைய சாத்தியத்தை தான் என்னத்தை நிரூபிக்கிறோமோ அந்த நிரூபிக்கக்கூடிய விஷயத்த நிரூபிக்கக்கூடிய தகுதியை அடையிறது. தானி காணீதி செய்த ஸ்ருவேதான், என்னது அது அஞ்சு ரூபத்தை அஞ்சு விஷயத்த வச்சுட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா கேளுங்க, பக்ஷ தர்மத்துவம் சபக்ஷசத்துவம் விபக்ஷாத்யாவிருத்தி அபாதித விஷயத்துவம் அசத் பிரதிபக்ஷத்துவம் சேதி. இதுதான் அஞ்சு பாகம். பக்ஷ தர்மத்துவம், பக்ஷ தர்மத்துவம்னு சொல்லி சொன்னா நீங்க ஏற்கனவே பட்சம் பக்ஷ தர்மத்தை பார்த்தோம், பக்ஷ தர்மத்துவம் இருக்கணும். சபக்ஷசத்துவம், இப்ப பக்ஷ தர்மம் பக்ஷம் என்னத்தை பார்த்தோமோ அது அந்த பக்ஷ தர்மத்துவம் இருக்கணும், சந்திக்க சாத்தியமான இருக்கணும். சபக்ஷசத்துவம், சபக்ஷத்துல அது இருக்கணும், நீங்க என்னத்த பேசுறீங்களோ அது சபக்ஷத்துல இருக்கணும். ரெண்டு, விபக்ஷா வியாபாரத்தி, எந்த விபக்ஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ, விபக்ஷம்னு சொல்லி சொன்னா நிச்சித சாத்திய அபாவான், நிச்சித சபா சாத்திய அபாவான இருக்கக்கூடாது, அதனால விபக்ஷா வியாபாரத்தி. சபக்ஷ சத்துவம்னு சொல்லி சொன்னா நீங்க நிரூபிக்கிற சாத்தியமானது நிச்சயமா சபக்ஷத்துல இருக்கணும். விபக்ஷா வியாபாரத்தின்னு சொல்லி சொன்னா நீங்க எந்த இடத்த இல்லாது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களோ அந்த இடத்த நிச்சயமா இருக்கக்கூடாது. அடுத்தது வியாபாரத்தி, அபாதித்வ விஷயத்துவம், அபாதித்த விஷயத்துவம்னு சொல்லி சொன்னா நிராகரிக்கப்படக்கூடியதா இருக்கக்கூடாது, நீங்க சொன்ன விஷயமானது அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது, வேற ஒரு பிரமாணத்து மூலமா ஏதாவது. அசத் பிரதிபக்ஷத்துவம், இன்னொன்னு அசத் பிரதிபக்ஷத்துவம், பிரதிபக்ஷத்துவத்துல நிலைப்படாம இருக்கிறது. அப்படி இந்த அஞ்சு வகையான இது அஞ்சத்தையும் கீழெடுத்து டீக்காலேயே அவரே விசாரம் பண்றாரு. அபாதித ரூபோ அபாதித சாத்திய ரூப விஷய எஸ்ய தத்தம் தசிய பாவஸ்தத்துவம். அபாதித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அபாதித சாத்திய ரூப விஷய, அபாதித்தமான சாத்திய ரூபமான விஷயம், சாத்திய ரூபம்னு சொல்லி சொன்னா சாத்தியமானது, என்னத்தை நீங்க நிரூபிக்க போறீங்களோ அப்படிப்பட்ட விஷயமானது பாதிதம் இல்லாம நிராகரிக்கப்படாம எதுல இருக்கோ அதுதான் வந்து தத்தாவுக்தம், அதுதான் தத்திய பாவஸ்தத்துவம் சொல்லிட்டு பா அப்படின்னு அது வந்து விருத்தி ஆயிருக்கு. அப்போ ஏம் எஸ் சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்திரம் வித்தியதே சத்பிரதிபக்ஷ, இப்ப சத்பிரதிபக்ஷத்துவம்னு சொல்லி சொன்னாங்க அபாதித விஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அபாதித விஷயத்துவம்னா என்ன சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்கோசரம் அபாதிதமான சாத்திய ரூபமானது இருக்கக்கூடாது, நிராகரிக்கப்படுறதா இருக்கக்கூடாது, இது இது நிச்சயமா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒன்று விஷயம் இருக்கக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது சத்பிரதிபக்ஷம்னா என்ன, ஏவம் சாத்திய பாவ சாதகம் ஹேத்வந்திரம், ஏவம் எஸ் சாத்திய அபாவ சாதகம் ஹேத்வந்திரம் வித்தியதே, சாத்திய அபாவத்தை நிரூபிக்கக்கூடிய சாத்திய அபாவத்தன்னா நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நெருப்பு எப்படிப்பட்டது, நெருப்பு குளிர்மையானது, ஏன் திரவியமா இருக்கிறதுனால, திரவியமா இருக்கிறதுனால சொல்லி நீங்க நிரூபிச்சிட்டீங்க. ஆனா நெருப்பை தொட்டு பார்த்தா சொல்றது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நிராகரிக்கப்படுறது, அனுமான பிரமாணத்தினால சொல்லப்பட்ட ஒரு நியாயத்தினால நிரூபிக்கப்பட்ட விஷயம், அனுமான பிரமாணத்தினால சொல்லப்பட்டதுன்னு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நிராகரிக்கப்படுறதா இருக்கு. அதனால சாத்திய அபாவ சாதகம், நீங்க சாத்தியம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அந்த சாத்தியம் அதாவது நெருப்பு குளிர்மை அப்படின்னு சொல்லி சாத்தியம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அந்த சாத்தியத்தை நிராகரிக்கிறதா வேற ஒரு கேத்து நீங்க கொடுத்தீங்கன்னா, வேற ஒரு காரணம், வேற ஒரு பிரமாணம் மூலியமா நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க, அது சத்பிரதிபக்ஷத்துவம். அப்படி சத்பிரதிபக்ஷத்துவம் இல்லாம இருக்கிறது அசத்பிரதிபக்ஷத்துவம். ஏன்னா அசத் பிரதிபக்ஷத்துவம் இருந்தா தான் நீங்க சொன்ன ஹேத்துவானது கரெக்ட். அதனால இது இச்சதே ச நாஸ்தி எஸ்ய சோ அசத் பிரதிபக்ஷ, அப்படி பிரதிபட்சமானது எதிரானது இல்லாத இருக்கிற எந்த நிலையோ அதுக்கு பேரு அசத் பிரதிபக்ஷத்துவம். தஸ்ய பாவஸ்தத்துவம் இது போத்தியம், இங்கேயும் அசத் பிரதிபக்ஷத்துல தஸ்ய பாவ அப்படின்னு சொல்லிட்டு தத்துவத்தை அந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும். கேவலாந்தை தூ சதுரூப வண்ணம் ஏவ ஸ்வசாத்தியம் சாதிக்கும் சமத்தே, பாண்டய விதேகமான லிங்கமானது மூணு இந்த அஞ்சு வகையான நிலையில வரும். கேவலான்வை வந்து நாலு நிலையில மாத்திரம், நாலு நிலையில இந்த நாலு இந்த விஷயத்துல நாலு இருந்ததுன்னா மாத்திரம் போதும் அது தன்னுடைய விஷயத்தை நிரூபிக்கும். என்னென்னது அப்படின்னு சொல்லிச்சுன்னா தசிய விஷய தசிய விபக்ஷ விபரியேன தத் வியாபுத்தி விற்பறியா, அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா விபக்ஷத்தை மாத்திரம் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மத்த தத் வியாபுத்தி விபரியாது மத்ததெல்லாம் தானா நீங்கின மாதிரி ஆயிடுறது. அதனால கேவல வெத்திரேக்கி ததா தசிய சபக்ஷ விபரியன தத் சத்துவ விபரியாதி, ஒன்னு விபக்ஷ வியாபுத்தி அப்படிங்கறது இதுல விட்டுருணும், கேவல அன்பையில விபக்ஷா வியாபுத்திங்கிறத விட்டுருணும், அதே மாதிரி கேவல வெத்திரிக்கில சபக்ஷ விப சத்துவம் அப்படிங்கறத விட்டுருணும். ஏன்னா வெத்திரேக்கியில சபக்ஷ சத்துவம் அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கவே இருக்க முடியாது, வேற ஒண்ணுமே இல்லையே, அதனால தானே நீங்க அதை யூஸ் பண்றீங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன் அதை ரெண்டுத்தையும் விடணும்னு சொல்லிட்டு வேற எதுவும் அதுக்கு சம்பந்தம் இல்லாத இல்லவே இல்லை. உதாரணம் என்ன, ஆத்மா ஆத்மா சொ ஆத்மா பத்தி நீங்க நிரூபிக்கும் போது என்ன சொல்றீங்க, ஆத்மா சொப்பிரகாசம்ங்கிறீங்க, எதெல்லாம் இப்படி சொப்பிரகாசம் இல்லையோ அதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு பாடம் பட்டம் கட்டம் ஏதாவது ஒரு உதாரணம் கொடுத்துட்டீங்க. இப்போ சபக்ஷத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மாவை தவிர வேற ஒண்ணுமே இல்ல, நிச்சயமா சொப்பிரகாசம் இருக்கிறது ஆத்மாவை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. உங்களுடைய ஹேத்து கேவலான் வெத்திரிக்கையிலோ கேவலான்வையிலோ இந்த மாதிரி ஃபிட் ஆகாது. அதனால அந்த ரெண்டு விஷயத்த மாத்திரம் சமானத்தன்மை இல்ல விரோதத்தன்மை ஒரு இடத்துல இன்னொரு சமானத்தன்மை ரெண்டுத்தையும் நீக்கிட்டு மீதினாலும் அப்படின்னு புரிஞ்சுட்டுறோம். இப்ப தத்துவ பிரியாதி உபதர்ஷித ரூபானாம் மத்தியே கதிபய ரூப உபபன்னத்துவாத் ஹேத்து அபாஷ ஹேத்துவது ஆபாசந்தேதி ஹேத்வாபாசாக, அப்படி எந்த வகையான விஷயத்த நீங்க சொல்றீங்களோ எந்த வகையான கேவலான்மையோ இல்ல கேவல வெத்திரிக்கையோ ஹேத் அன்பை வெத்திரிக்கையோ இந்த மாதிரி மூணு லிங்கத்துல எந்த மாதிரியான லிங்கத்தை நீங்க பிரயோகம் பண்ணினாலும் சரி, இதுல கேவல அன்பை வெத்திரிக்கையில அஞ்சு கேவலான்மை கேவலத்திரிக்கையில நாலு, இந்த நாலுத்திலயோ இல்ல அஞ்சுத்திலயோ ஏதாவது ஒண்ணுத்துல குழப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுத்துல பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு விஷயம் மாத்திரம் ஃபிட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, பஞ்சரூபத்தை என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பக்ஷ தர்மத்துவம் பக்ஷ தர்மத்துல செட் ஆகல, இல்லாட்டி சபக்ஷ சத்துவம் சபக்ஷத்துல இல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா போதும், ஒரு பிரச்சனையும் காமிக்க முடிஞ்சா போதும் அந்த ஹேத்து காலி. அதனால என்ன சொல்றாங்க உபதர்ஷித ரூபான மத்தியே கதிபய ரூப உபபன்னத்வா, இந்த ஒரு ஒரு நிலத்திலயும் நாலு அஞ்சுன்னு பல வகையான நிலை இருக்கிறதுனால ஒண்ணு இல்லாம இருந்தா கூட ஹேத்துவ தாபாசந்தே இது ஹேத்வாபாசகா, ஒண்ணு இல்லாம இருந்தா கூட அது ஹேத்து போல தோற்றமளிப்பது அப்படின்ற நிலை ஆனதுனால ஹேத்வாபாசம் அப்படிங்கிறது, ஹேத்துவை போல காரணத்தை போல ஆபாசந்தே தோற்றமளிக்கின்றது அன்பதா அப்படிங்கிறதுனால, ஏன்னா பா பிரகாசனை பா பிரகாஷினி தாத்து அப்படி தோற்றம் அளிக்கின்றது அப்படின்னு அர்த்தம் ஆனதுனால ஏத்தா பாசாக அப்படின்னு ஆறுது. உபகர்ஷித ரூபானாம் தத்துவம் தத்துவம்னு சொல்லி சொன்னா தத்துவம் ச அனுமிதி தத் கரணான்யதர பிரதிபந்தக யதார்த்தஞான விஷயத்துவம் பாதஸ்தலே அனுமிதி தற்காரண அந்யதர பிரதிபந்தக யதார்த்தஞான விஷயத்துவம். அனுமதியும் அதனுடைய கரணத்தையும் தடை செய்யறதா அனுமதி ஞானம் உண்டாகிறதா இல்லாம இருக்கிறதா யதார்த்த ஞான ஸ்தலத்துல வந்து அனுமதியானது உண்டாக இருக்கிற நிலைக்கு ஏத்வாபாசம் அப்படின்னு சொல்லி சொல்றது. வன்னிர் உஷ்ணைதி அனுமதி பிரதிபந்தகம் வன்னி உஷ்ணக அப்படின்னு வன்னிர் அனுஷ்ணக அப்படின்னு ஒரு வன்னிர் அனுஷ்ணக அப்படின்னு ஒரு அனுமானத்தை கொடுக்குறாங்க. வன்னிர் அனுஷ்ணக சாத்தியம் வன்னி நெருப்பு எப்படிப்பட்டது சூடு இல்லாது. ஏன் திரவியத்வாத்தம் ஏதாவது ஒரு எடுத்து கொடுக்குறான் இந்த இடத்துல இது பிரதிபந்தகம் அங்க சொல்லப்பட்ட ஒரு ஒரு விஷயத்திலயும் இந்த பிரதிபந்தம் வந்து என்னது சொன்னோம் நம்ம என்னது சாத்தியபாவ சாதகம் ஏத்துவந்திரம் வித்தியதே சத் சத் சத் பிரதிபக்ஷ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தடையானது இங்க உண்டாருது. ஏன் எது ஞானம் உஷ்ணத்துவது வன்னி வண்ணவ் அனுஷ்ணத்துவ சாதகம் திரவியத்துவம் இது ஆகாரகம் தது விஷயத்துவஸ்ய ஸ்வரூப சம்பந்தின திரவியத்துவ ரூப ஹேத்வாபாசே சத்வாத் லக்ஷண சமன்வய. இப்போ நெருப்பு எப்படிப்பட்டது நெருப்பு சூடானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பிரத்யட்சமா அனுபவம் அப்படிப்பட்ட பிரத்யட்சமான அனுபவமான நெருப்பு சூடானது அப்படிங்கிற இடத்துல திரவியத்துவம் அப்படின்னு ஒரு ஹேத்துவ கொடுக்குறீங்க நீங்க இந்த இடத்துல தத் விஷயத்து ஸ்வரூப சம்பந்தேன நெருப்போட ஸ்வரூப சம்பந்தத்தோட சூடானது இல்ல அதனால திரவிய ரூப ஹேத்வாபாசே திரவியம் அப்படிங்கிறது திரவியத்வாத் அப்படிங்கிறது ஹேத்வாபாசம் அதனால இந்த இடத்துல இது ஹேத்வாபாசம் அப்படின்னாருது. சொரூபம் எப்படிப்பட்டது நெருப்போட சொரூபம் பிரத்யட்சமா நம்ம அனுபவம் பண்ணி பார்த்தா தொட்டு பார்த்தா சூடா இருக்கு அதனால சொரூபத்துல அது நிராகரிக்கப்பட்டதா இருக்கிறதுனால ஹேத்வாபாசம் அப்படின்னாரு. சதேத்துவாரனாய சாத்தியதி அங்க என்ன சொல்றது ஹேத்வாபாசாக்கு லட்சணம் கொடுக்குறோம் யதார்த்த அப்படின்னு சொல்லி சொல்லணும் இங்க என்னது யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு. அனுமதி தற்காரண அந்யதர பிரதிபந்தக யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். யதார்த்த ஞான விஷயத்துவம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன் சொன்னது சத் ஹேத்துல போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசம் இது அசத் ஹேத்துல அதாவது ஹேத்துவாபாசத்துல இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனா கடாதிவாரனே அனுமதி தற்காரண அந்யதர பிரதிபந்தக இது வெறும் யதார்த்த ஞான விஷயத்துவம்னு சொல்லி சொல்லிட்டா கடம் பட்டம் முதலாமே கூட யதார்த்த ஞான விஷயம் தான் பானையை பானையே தெரிஞ்சுக்கிறது யதார்த்த ஞானம் அந்த இடத்துல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசம் நீங்க என்ன சொல்றீங்க அனுமதி தற்காரண அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. விபிச்சாரிணி அவ்வக்தி அவ்வியாப்தி வாரணாய தற்காரணான்யதரை அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி யதார்த்த ஞான விஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா விபிச்சாரியில விபிச்சார நிலையில ஏதாவது எந்த இடத்த உண்டாகாதோ அந்த இடத்துல லட்சணம் போயிடும் அது நிராகரிக்கிறதுக்கோசரம் தற்காரம் அந்யதரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க லட்சம் இதுல லட்சணத்துல அந்த சப்தத்தை சேர்க்க வேண்டியதா இருக்கு. சரி ஹேத்வாபாசம் அஞ்சு வகைன்னு சொல்லி சொல்லிட்டோம். அனைகாந்திகம் சவ்யபிச்சாரோ அனைகாந்திக சவ்யபிச்சாரம் முதல் வகை அந்த சவ்யபிச்சாரம் என்னது அப்படின்னா அனைகாந்திக அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லட்சணம் அனைகாந்திக அந்த அனைகாந்திக எப்படிப்பட்டது அப்படின்னா சத்ரிவித சாதாரண அசாதாரண அனுபசம்ஹாரி பேதா சாதாரண அனைகாந்திகம் அசாதாரண அனைகாந்திகம் அனுபசம்ஹாரி அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையா இருக்கு. அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா ஏக்கம் அந்த அபி ஏகாந்த அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்றாக ஒன்றாகன்னு சொல்லி சொன்னா எது ஒன்றாக ஏக்கம்னா சாத்தியம் சாத்தியமானது முடிவாக ஒன்றாக நிலைப்பட்டது சாத்தியம் இப்படிப்பட்டது அப்படின்னு நிச்சயம் எங்க இருக்கோ அது வந்து ஐகாந்திக சாத்தியமானது இப்படித்தான் இப்படின்றது இல்லாம பலவகப்பட்டதா தோன்றதா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு அனைகாந்திக அப்படி அந்த வியாப்தியானது நிரூபகம் நிரூபிக்கப்பட்டதா பல வகையா நிரூபிக்கப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்டதுக்கு அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி அதுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா தத்ர சாத்திய அபாவ விருத்தி சாதாரணம் அனைகாந்திக சாத்திய அபாவது விருத்தி சாத்திய அபாவத்தை உடையதாக இருக்கும் நிலை எதப்ப எங்க பேசிட்டு இருக்கீங்களோ அங்க சாத்தியமானது இன்மையில இருக்கணும் அப்படிப்பட்டதா இருந்தனா அது சாதாரண அனைகாந்திக உதாரணம் என்ன பர்வதோ வன்னிமான் பிரமேயத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேத்து கொடுக்குறீங்க பிரமேயத்துவா அது பஞ்சம்யந்திரத்துல சொன்னதுனால ஹேத்து திருத்தீயாந்தம் பஞ்சம்யாந்தம் வா ஹேத்து சொல்லியாச்சு காரணம் மூணாம் வேற்றுமையிலயும் அஞ்சாம் வேற்றுமையிலயும் இருக்கலாம் இங்க அஞ்சாம் வேற்றுமை சொல்லியிருக்கு துவாத் அப்படின்ட்டு துவாத்துங்கிறது அஞ்சாம் வேற்றுமை அப்போ இங்க என்ன சொல்லுது பிரமேயத்துவாத் அப்படின்னு சொல்லுது பிரமேய விஷயமானதுனால அப்படின்னு சொல்லி பிரமேயமானதுனால பிரமேயம்னா விஷயமானதுனால எது விஷயமானதுனால பர்வதோ வன்னிமான், மலை நெருப்புடையது. ஏன் மலை விஷயமானதுனால அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அர்த்தம் ஒரு காரணம் கொடுத்துடுறீங்க. தூமத்துவாத் இல்ல பிரமேயத்துவாத் அப்படிங்கிறீங்க. பிரமேயத்வசிய வன்னி அபாவதி ஹிரதய வித்தியமானத்துவாத். லட்சணம் பண்ண போனது நீங்க லட்சணம் பண்ண போனது நெருப்ப நிரூபிக்கிறதுக்கு எங்க பட்சத்துல மலையில சாத்தியம் சாத்திய பாவம் இருக்கிற இடத்துல சாத்தியமானது இருக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல பிரமேயத்துவம்ன்ற கேட்டு கொடுக்குறீங்க. பிரமேயத்துவம் மலையும் பிரமேயத்துவம் கடலும் சாத்தியத்தை நிரூபிக்க போறீங்க மலையில. ஆனா பிரமேயமா இருக்கிற கடல்ல சாத்தியமானது சாத்திய அபாவஸ்தலத்திலையும் போறது. நீங்க பண்ண போனது பட்சத்துல நீங்க நிரூபிக்க போறீங்க. சபக்ஷத்துல இருக்கு ஆனா விபக்ஷா வியாபருத்தின்னு சொல்லி சொன்னீங்க. விபக்ஷத்திலேருந்து வியாபருத்தி ஆகணும் ஆனா விபக்ஷத்துல போகல. விபக்ஷம் சொல்லி சொன்னா சாத்திய அபாவான், விபக்ஷ நிச்சயத சாத்திய அபாவான், நிச்சயமா சாத்தியமானது இல்லாத இடம் விபக்ஷம். நீங்க லட்சணம் பண்ண போனீங்க பட்சத்துக்கு, பட்சத்துல இருக்கு சபக்ஷத்திலையும் இருக்கு ஆனா விபக்ஷத்துல இல்லாம இருக்கணும். விபக்ஷத்திலையும் என்னது பிரமேயம், கடலும் பிரமேயம். புரிஞ்சுதான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு கேளுங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். மலை நெருப்புடையது ஏன் விஷயமானதால், மலை விஷயம். அதனால நீங்க என்ன பண்றீங்க அதுல நெருப்பு நிரூபிக்க போறீங்க. நிச்சயமா சமையலறையில இருக்கு, சமையலறை விஷயம், அதுல நெருப்பு இருக்கு, நெருப்பு எஞ்சின் இருக்கு. அதே மாதிரி நிச்சயமா இல்லாத இடம் இது கடல், கடலும் விஷயம் ஆனா அதுல நெருப்பு நிச்சயமா இருக்காது. பிரமேயத்துவாத்துன்ற ஹேத்து பட்சத்துல சபக்ஷத்துல, பட்சம்னு சொன்னா சந்தேகம் இருக்கிற இடம், சாத்தியமான சந்தேகத்திற்கிடமான இடத்துல அங்க இருக்கு. நிச்சயமா இருக்கிற இடத்துல சபக்ஷத்துல அங்கேயும் இருக்கு, விபக்ஷத்துல இருக்க கூடாது ஆனா அங்கேயும் இருக்கு. உங்க ஹேத்து பிரமேயம்னு சொன்ன ஹேத்து அந்த இடத்துலயும் இருக்கு. அதனால என்ன இது சத்யபிச்சாரம், சாதாரண அனைகாந்திகம் சொன்ன முதல் ஹேத்துவாபாசம். சாதாரணாதி திரய மத்திய இத்தியர்த்த தத்ர அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சாதாரண அசாதாரண அனுபசம்பாரின்ற மூணுல முதல் ஹேத்துவாபாசம். அச விருத்தியே அதிப்பிரசக்தி இதி மாஸ்ம திருப்திய அத்த சபக்ஷ விருத்தித்வசியாபி நிவேஷாத். விருத்தத்துல இது இதே சாத்தியபாவ விருத்தி அப்படிங்கறது வந்து விருத்த ஹேத்துவும் கூட அப்படித்தான் இருக்கும். விருத்த ஹேத்துவும் கூட விருத்தம் சொல்லப்பட்ட மொத்தம் அஞ்சு ஹேத்துவாபாசம் சொன்னோம். அசித்த பாதித சபிய விசாரத்துக்கு அடுத்தது விருத்த, ரெண்டாவது விருத்தம். அந்த விருத்தத்துக்கு சமான லட்சணம் தான் இருக்கும், அதுவும் இருக்காது சாத்தியபாவம் தான் இருக்கும். இப்ப அந்த லட்சணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாசிய திருப்திய ரொம்ப தப்பு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப அகங்காரம் காட்டிக்காத, ரொம்ப அழட்டிக்காத. திருப்தியா அழட்டிக்கிறது, ரொம்ப அழட்டிக்காத. ஏன் அங்க சபக்ஷ விருத்தித்வசியாபி நிவேஷா, அங்க சபக்ஷத்துல இந்த இடத்துல அத்தன் புரிஞ்சுக்கணும். சபக்ஷத்துல இருக்கு, பக்ஷத்துல இருக்கு பிரமேயம், சபக்ஷத்திலயும் இருக்கு ஏன்னா பிரமேயம் அது. விபக்ஷத்துலதான் இருக்க கூடாது ஆனா அங்கேயும் இருக்கு. அதனால பக்ஷத்திலயும் சபக்ஷத்திலயும் இருக்கு அப்படிங்கறதுனால இது பாதித்த ஹேத்துக்கு பாதித்த ஹேத்துவாபாசத்துல வராது. அதுதான் வித்தியாசம். பாதித்த ஹேத்துவாபாசத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், பாதித்த ஏத்வாபாசம் சபக்ஷத்துல இருக்காது, இது சபக்ஷத்திலயும் இருக்கும், அவ்வளவுதான். அத ஏமபி சொரூபாசித்தே தூஷணம் ஜாகர்த்தி இது மாவக கர்வம். திருப்பியம் அழட்டிக்காத ரொம்ப, திருப்பியும் கர்வம் தான், திருப்பம் திருப்பியம் கர்வம் இதெல்லாம் வந்து சமான அர்த்தகம் தான். திருப்பியும் அழட்டிக்காத. ஏன் சொரூபா சித்தி அப்படின்ற அஞ்சாவது சித்தி நீங்க பாக்க போறது அதுலயும் சுரூபத்துல இல்லாம இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல இங்க லட்சணம் போயிடுது, அதுவும் இதே மாதிரி தானே. சொரூபா சித்திக்கு லட்சணம் என்ன, ஆகாயத்தாமரை. அதுக்கு உதாரணம், அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சொரூபா சித்திக்கு ஆகாயத்தாமரை வாசனையுடையது, தாமரை என்பதால் புரிஞ்சு போச்சு. உண்மையில என்ன ஆகாயத்தாமரைன்னு ஒன்னு சுரூபமாவே இல்ல, அதுல வாசனை அப்படிங்கறத நிரூபிக்க போற நீ, அது எப்படி முடியும்? அப்போ அந்த மாதிரி சொரூபா சித்தியில சமானமா உன்னோட லட்சணம் போயிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன் பக்ஷ விருத்தித்வசியாபி ததாத்வாத், இங்க பக்ஷத்துல விருத்தி இருக்கு, பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம். சபக்ஷத்துல விருத்தி இருக்கிறதுனால உங்களுடைய பாதித்தம் நிகராரிக்கப்பட்டது. நீங்க என்ன பாதித்த விருத்தத்துல விருத்தமான ஹேத்துவாபாசத்துல போயிடுன்னு சொன்னீங்களோ அதுல போகாது, ஏன்னா சபக்ஷத்துல இருக்கு. அதே மாதிரி பக்ஷத்துலயும் இருக்கு, உங்களுடைய என்ன சொரூபா சித்தின்னு சொல்லப்பட்ட சொரூபா சித்தியோட ஹேத்துவாபாசத்துல, ஹேத்துவாபாசமான அஞ்சாவது ஹேத்துவாபாசமான சொரூபா சித்தியில பக்ஷத்துல இருக்கவே இருக்காது. ஆகாயத்தாமரைங்கிற பட்சமே இல்லையே. ஆனா இங்க பர்வதோ வன்னிமான், பர்வதம்ங்கிற சந்திக்த சாத்தியம் இருக்கு, புரியுதா? பட்சம் சபக்ஷம் விபக்ஷம்ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சிருந்தா தான் இது புரியும். பக்ஷம் அப்படின்னா சந்திக்த சாத்தியவான், சந்தேகத்துக்கிடமான சாத்தியமுடையது. சபக்ஷஹ சபக்ஷஹ அப்படின்னா பக்ஷமானது நிச்சயமா இருக்கிறது, சாத்தியமானது எங்க நிச்சயமா இருக்கோ. பக்ஷம் மலை நெருப்புடையது அப்படிங்கிறது, சபக்ஷம் சமையலறை நெருப்புடையது, நிச்சயமா இருக்கும் சமையலறையில நெருப்பு. விபக்ஷம் நிச்சயமா எங்க இருக்காதோ, கடல், கடல் நெருப்புடையது நிச்சயமா இருக்காது. அதனால பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம் இது மூணுமே தெரிஞ்சுட்டா தான் அடுத்த லெவலுக்கே போக முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்ஷம் நிச்சயமா சந்தேகத்திற்கிடமா இருக்கிறது, சபக்ஷம் நிச்சயமா இருக்கிறது, விபக்ஷம் நிச்சயமா இல்லாதது. சந்தேகம் நிச்சயம் நிச்சயமா இல்ல, இதுதான் பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம். சந்தேகம் நிச்சயம் நிச்சயம் இல்லை, இந்த மூணுத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, விருத்தத்துல ஏத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா போகாது. ஏன்? சபக்ஷத்துல இருக்கு, நிச்சயமா இருக்கிற இடத்துல இருக்கு, அதனால அதுக்கு போகாது. சரி, அதுல போகாட்டி போகும், சொருப்பா சித்தியில போகும் சொல்லி சொன்னா பக்ஷத்துல நிச்சயமா இருக்கு. மலை அப்படின்ற இடத்துல சந்தேகம் இருக்கு, அதனால நீ சொன்ன சொருப்பா சித்தியில ஆகாய தாமரைங்கிற பட்சமே இல்ல, அதனால அதை பத்தி பேசவே பேசாத, அது இதுவும் வித்தியாசம் தான், வேறுபட்டதுதான் அப்படின்னு அது நிராகரிச்சாச்சு. அடுத்தது சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாபிருத்தக பட்ச மாத்திர விருத்தி அசாதாரண. அதனாலதான் சொன்னேன் பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம், பக்ஷம் சபக்ஷம் விபக்ஷம். நல்ல தெளிவா ஞாபகம் புரிஞ்சுக்கணும், பக்ஷம் சந்தேகத்துக்கிடமானது, சபக்ஷம் நிச்சயமா இருக்கிறது, விபக்ஷம் நிச்சயமா இல்லாதது. சபக்ஷ சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாபிருத்தக, சபக்ஷத்திலையும் விபக்ஷத்திலையும் இல்லாம, நிச்சயமா இருக்கிற இடத்திலையும் நிச்சயமா இல்லாத இடத்திலையும் இல்லாம, பக்ஷ மாத்திர விருத்தி பக்ஷத்துல மாத்திரம் இருக்கிறது, எது அசாதாரண அநேகாந்திக. ரெண்டாவது வகை அசாதாரண அநேகாந்திகிறது சபக்ஷத்திலையும் விபக்ஷத்திலையும் இல்லாம பக்ஷத்துல மாத்திரம், நீங்க எங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல மாத்திரம்தான் இருக்கு, நிச்சயமா இருக்க வேண்டிய இடத்துலயும் இல்ல, நிச்சயமா இல்லாத இல்லாத இடத்துலயும் இல்ல, அப்படி இருக்கிறது. யதா சப்தோ நித்யா சப்தத்வாத், சப்தமானது நித்தியம் அப்படின்னு நிரூபிக்க போறீங்க. சப்த அப்படிங்கிற சந்தேக பட்சத்துல நித்தியம் அப்படிங்கறது நீங்க நிரூபிக்க போறீங்க. சாத்தியம் என்னது நித்தியம், பட்சம் என்னது சப்தம். இந்த இடத்துல சப்தத்துவாத்துங்கிற ஹேத்து கொடுக்குறீங்க, சப்தத்தன்மை உடையதால், சப்தமானது சப்தத்தன்மை உடையதால் அப்படின்ட்டு. பக்ஷமானது சப்தம், சப்தத்துல நிச்சயமா சப்தத்துவம் இருக்கும், சபக்ஷம் இருக்காது. விபக்ஷம் வேற இடத்து, சப்தம்னால சப்தத்தன்மையான சப்தத்தை தவிர வேற எந்த இடத்தையும் இருக்காது, சப்தத்தன்மை சப்தத்தை தவிர வேற எந்த இடத்துலயும் இருக்காது, அதனால சபக்ஷத்திலையும் இருக்காது விபக்ஷத்திலையும் இருக்காது. புரிஞ்சுதா? சப்தத்தன்மை சப்தத்துல மாத்திரம் இருக்கும், பக்ஷத்துல மாத்திரம் இருக்கு, வேற எங்கேயும் இருக்காது, சபக்ஷத்திலையும் இல்ல, அதனால விபக்ஷத்திலையும் இல்ல, அதனால சப்தத்தம் ஈ சர்வேபியோ நித்தியேபியோ அனித்தியேபியஸ்ட வியாபிருத்தம் சப்த மாத்திர புத்தி, நித்தியம் அனித்தியம் எல்லாத்தையும் விட்டுட்டு சப்தத்துல மாத்திரம் இருக்கு, அதனால இது ரெண்டாவது வகையான அசாதாரண அனைகாந்திகம் அப்படின்ட்டு. சர்வே சபக்ஷா விபக்ஷாக தேபியோ வியாவர்த்த வியாவர்த்தே தீ சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவர்த்த, பக்ஷம் சபக்ஷத்திலையும் விபக்ஷத்திலிருந்தும் நிராகரிக்கப்பட்டதா, அதுல இல்லாம இருக்கு எதுவோ அது சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்த அப்படின்னு அர்த்தம். கேவல வெதிரேக வெதிரிக்கு வியாபாரம் நய தத் பின்ன இத்தியப்பி தேயம், இந்த இடத்துல லட்சணத்துல தத் பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஏன்னா கேவல வெத்திரிக்கில லட்சணம் போயிடும், கேவல வெத்திரிக்கு என்ன சொல்லுவோம், கேவல வெத்திரிக்குன்னு சொன்னா வெத்திரேக்கு மாத்திரம் வியாப்தி மது, வெத்திரேக்கத்தினால மாத்திரம் எதிர்மடையா மாத்திரம் நீங்க எதை நீங்க நிரூபிக்கப்பட முடியுமோ, எதிர்மடையா மாத்திரம் நிரூபிக்கப்பட முடியும் அப்படின்னா கேவல வெத்திரேக்கி, எதிர்மடையா எதெல்லாம் இப்படி இல்லையோ அதெல்லாம் அப்படி இல்ல, பட்சத்துல மாத்திரம் இருக்கு, சபக்ஷத்திலும் இல்ல விபக்ஷத்திலும் இல்ல, அதனால எதெல்லாம் அப்படி இல்லையோ அதெல்லாம் இப்படி இல்ல அப்படின்ற எந்த இடத்துல வருதோ அதுல பிரச்சனை இடும், அதனால என்ன பண்ணணும், தத் பின்னம் அப்படின்னு சொல்லணும். அதாவது கேவல வெத்திரேக்கி பின்னத்தே சதி லட்சணம் எப்படி ஆகும், கேவல வெத்திரேக்கி பின்னத்தே சதி சர்வ சபக்ஷ விபக்ஷ வியாவிருத்த பட்ச மாத்திர விருத்தி அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் வரும். அடுத்தது சரி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
4: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: அவர் மலிந்தவர் வேடமும் அதுதான் நம்முடைய இதுதான். அதாவது நம்முடைய தேவாரத்துல எத்தனை இடத்துல அது வருது பாருங்க. அது பின்னாடி சொல்றேன், இதுக்குள்ள திருமுறையும் சொல்லணும் இல்லையா, அப்பதான் சிறப்பா திருமுறைகள் எப்படி வருது. ஏன்னா சாத்திரமும் தோத்திரம் எப்படி வருது, மலிந்த அவர் வேடமும்.
7: இது அவர்களுக்கு சொல்லுறாரோ அல்லது பொதுமக்களுக்கு சொல்லுறாரோ?
6: இங்க வெளியே நம்ம கேட்டா பொதுவாக அவர்களை தான் சொல்லும், அவர்களை தான் சொல்லும். அவர்களை வந்து அந்த சீவன் முத்துடைய இயல்பு தான். இதெல்லாம் கூட நாம டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாது இல்லையா. நாம வந்து பொதுவாக அவர் என்ன சாதனை நிற்கிறார், எப்படி போறார் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆகினால பொதுவாக வந்து அந்த வேடத்திற்கு ஒரு தனி ஒரு வேடத்தை பார்த்து இகழாமல் இருந்தாலே ஒரு பெரிய விஷயம்தான். அவங்க மலிந்த அவர் வேடமும் ஆலயம் தானும் ஆலயத்தை தொழும், அவ்வளவுதான். இந்த தான் என்பது அசை, அவ்வளவுதான். அதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது. இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இங்க மலம் வந்து மலத்தை அழுக்காகவும் கழுவி, கழுவினா அது ஒரு நீர், எதை கழுவணும் எதால கழுவணும் ஒரு கேள்வி வந்துடல. கழுவி எதை கழுவ வேண்டும், எதால கழுவ வேண்டும் என்பது அங்கே உருவமாக வைக்கிற. ஆகவே மலங்கள், மலங்களாகிய அழுக்கை ஞான நீரினாலே கழுவி, அது தமிழில் குறிப்பு உருவகம்னு பேர். குறிப்பு உருவகம் அதை வெளிப்படையா சொல்லல, சில விஷயத்த குறிப்பாக உணர்த்தலாம். அதுக்கு தமிழ் இலக்கணம், அதுக்கு ஒரு இலக்கணம் வச்சாங்க. குறிப்பு உருவகமாக அந்த அந்த மலங்களை ஞான நீரினாலே கழுவி அன்பரோடு மரியி. அந்த சிவனடியாத கூட்டத்தில் நமக்கே வேற ஒண்ணும் இல்லை, அந்த அடியாத கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தில் இருக்கிறது பெரிய சிறப்பு தான். இப்ப வேற எங்கேயோ உட்காந்துருந்தா அந்த சிந்தனை வருமா, உங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் வருமா? நிச்சயமா வராது. ஆகையினால அந்த அவர்களோடு மருவு, அடியார்களோடு மருவுதல். அப்புறம் ஆலயம், இந்த மூணு விஷயம் சொன்னார். அதாவது அந்த நேயம் அழிந்தவர்களுடைய வேடம், அப்புறம் ஆலயம், அப்புறம் அன்பர்கள். இவற்றை அவர் என்ன சொல்வாங்க, தொழும் என்று சொன்னால் அங்க என்ன சொன்னாரு, அங்க ஒரு சிறப்பு சொன்னார். ஒரு இலக்கணம் என்ன சொன்னாருன்னா, அந்த சீவன் முத்தர்களுடைய இயல்பை சொல்லுவதனால அவர்களை தொழுக என்று சொன்னால் அவர்களுக்கு விதிப்பது மாதிரி ஆயிரும். விதி வாக்கியமாக சொன்னால் தொழுக அப்படின்னு சொன்னால் விதி வாக்கியமாயிரும். அப்ப அவர் சீவன் முத்தர்களை போய் அது விதி வாக்கியமா சொல்லக்கூடாது. ஆகவே அது சொன்னாங்க, அதற்கு இலக்கண வாக்கியம், அந்த இயல்பு பற்றி சொன்ன. இங்க குறிப்பு என்னன்னு கேட்டா, அவர்களுக்கு இலக்கணமாகவும் நமக்கு விதிமுகத்தாலும் கூறுகிறார். ஜீவன் முக்தாசு இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ், ஃபார் அதர்ஸ் இட் இஸ் பிரிஸ்கிரிப்டிவ். இந்த டிஸ்கிரிப்டிவ் பிரிஸ்கிரிப்டிவ் சொல்றீங்களா இங்கிலீஷ்ல, அதான் என்ன சொல்றதுன்னா இலக்கண வாக்கியம், விதி வாக்கியம். ஆகவே சீவன் முத்தர்களுக்கு இலக்கணமாகவும் நமக்கு விதியாகவும் உணர்த்தினார். இப்ப இன்னொன்னு என்ன பாருங்க, இந்த செம்மலர் நூல் தாள், அதாவது இறைவனுடைய திருவடிய ரெண்டு விதமா சொன்னார். ஒன்று மலர் போன்ற திருவடி, இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, ரெண்டு நூல் தாள். மலர் வந்து மென்மையா இருக்கும், அது அந்த மலருக்கு அவருடைய திருவடிகளுடைய ஒரு கருணையை சொல்ற. ஆனா அதே சமயத்துல மலர் மென்மையா இருக்கும் இல்லையா, மலர் மென்மையா இருக்க மாதிரி திருவடி மென்மையா இருக்குன்னு நினைச்சாரு. வலிமையுடையதாள், நூல் தாள் என்றால் அர்த்தம் வலிமையுடையதாள். அது என்ன வலிமையுடையதாள், எதனால வலிமை வந்தது, அங்க ஒரு சிறப்பு. தமிழ் இலக்கணம் இது பேர் முரண் தொடைன்னு பேரு, முரண் தொடை. மெல்லி இங்க மெல்லியங்கிறாரு, அங்க வல்லியங்கிறாரு. செம்மலர் என்பது மென்மை, நோன் தாள் என்பது வன்மை. மென்மையும் வன்மையும் சேர்த்து சொல்றதுனால அதுக்கு பேர் முரண் தொடை. முரண் தொடைனா தொடுக்கப்பட்டது. தொடு என்ற வாக்கியத்தை தான் தொடை. உடம்புல கூட அப்படின்னு கேட்டா தலை, அது ஏன் தலைன்னு பேரு, எல்லா உறுப்புகளையும் தலைமைப்பாடுடையது தலை. கால், இந்த முழங்கால் வரைக்கும் என்ன பேரு தமிழ் இலங்கை தமிழ் இதுபடி முழங்கால் வரைக்கும் தான் கால். இந்த அறை வந்து இடுப்ப வந்து அறை நாங்க இதை தொடைன்னு ஏன் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா காலையும் அறையும் தொடுப்பதனால தொடை. அதாவது என்ன, அதாவது சொற்கள் வந்து பாருங்க என்ன விஷயம். இப்ப வீடு பாருங்க, படி நிலை. வீட்டில் ஏறினா எல்லாருமே படி இருக்கும், படி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நிலை. அதுக்கப்புறம் உள்ள வந்து வீடு. அப்ப என்ன அர்த்தம், படி என்பது படிங்கிற அதையும் ஞாபகப்படுத்துது. படிச்சா காணாது, நீ படிச்சபடி நிக்கணும் இல்லையா, நிலை, நிலைச்சு நில்லு படிச்சபடி, நிலை அது படி சொல்பா. அங்க விடு, அது ஏன் வீடுன்னு வச்சாங்க, விடு என்பதுதான் வீடுன்னு ஆகுது இல்லையா. உள்ள வீடு என்ன கேட்டா, எல்லா துன்பங்களும் வந்தவொடனே என்னது விடுபட்டு போய்விடுகிறது. வெளியில போனா மழை வெயில் எல்லாம் இருக்குது, உள்ள வந்து வீட்டுக்கு வந்தானே அப்பா அப்படின்னு சில பேருக்கு வீட்டுக்கு வந்தவனா பிரச்சனையே
7: ஆரம்பிக்குது.
6: அது அவர்கள் செய்த சில பேருக்கு பிரச்சனையே வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஆகவே இங்க வந்து நோன் தாள் ஏன் சொன்னாருன்னா, அது ஏன் அது வலிமை எது நோக்கி வருதுன்னா, எல்லா ஆன்மாக்களுடைய வினையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா. அதாவது அந்த அவருடைய சொன்ன நீதிப்படி நடக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய வினை அத்தனையும் என்ன பண்றாரு, தன்னுடைய திருவடியிலே தாங்கிக் கொள்கிறார். திருவுருவாட்டுப்படியில வருது இந்த வார்த்தை, இதே வார்த்தை ஐயா நிறைய நல்லா நூல்கள் படிச்சிருக்காங்க. உருணர் தாங்கிய மதன் உடை நோண்டாள், செருணர் தேய்த்த செல் உரல் தடக்கை. திருவுருவாட்டுப்படியில் இந்த வார்த்தை அப்படியே வருது பாருங்க. உருணர் தாங்கிய மதன் உடை நோண்டாள், நோண்டாள் அதாவது அவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் எல்லாம் உருணர்கள், அவருடைய திருவடியை அடைய முடியாதவர்கள் செருணர்கள். இந்த வார்த்தையை பார், உருணரை என்ன பண்றாரா, திருவடியினால தாங்கிக் கொள்கிறார். ஆனா திருவடியை அடையாதவர்கள் என்ன பண்றாரு, கையினால செல் உரல். அதாவது இறைவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, நாம என்ன பண்றோம், நமக்கு வேண்டியவர்களே கையினாலே அணைத்துக் கொள்கிறோம். வேண்டியவர்களே ஹக்கிங், வேண்டாதவர்களுக்கு கராத்தையோ கும்ஃபுவோ. ஆனா ஆனா இறைவன் என்ன செய்யறாருன்னா, அடியார்களை அங்க ஒரு கான்ட்ராஸ்ட், நமக்கும் இறைவன் முருகனை வந்து காட்டுற, நமக்கு நம்ம என்ன பண்றோம், வேண்டியவர்களை கையால் அணைத்துக் கொள்கிறோம், வேண்டாதவர்களை காலால வதைக்கிறோம். ஆனால் இறைவன் என்ன செய்யறாரு, அடியார்களை காலால தாங்கிக்கிறாரு, மற்றவங்களை கையால வதைக்கிறார். திருவடியினுடைய சிறப்பு, இறைவன் திருவடியினுடைய சிறப்பு, அதாவது உருணர் தாங்கிய மதன் உடை, மதன்னா அந்த ஆணவம், மதன் உடை நோண்டால் செருணர் தேய்த்த செல் உரல். செல்னா என்னதான், இடி உரல் அப்படின்னு இடி போன்ற கை, செல் உரல் தடக்கை. அதே போல முரண் தொடையாக அவருடைய மலர் வந்து மென்மையான மலராக இருக்குது, ஆனாலும் அது என்ன பண்ணுதா, எல்லாவற்றையும் அதனால எடுத்து சுமப்பானைனர். நம்முடைய திருவருட்பான் ஆசிரியர் என்ன சொன்னார், இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பெயர்ல ஒரு பெயர் வந்து எடுத்து சுமப்பான், கர்ம சமர்ப்பணம். அது சிவபூஜையில் அதுக்கு பேர் கர்ம சமர்ப்பணம்னு பேர். நாம் செய்கின்ற வினைகள் எல்லாம் இறைவனிடத்திலே நான் ஒப்படைத்து விடுவது, கர்ம சமர்ப்பணம். அப்ப எல்லா வினைகளையும் ஏற்றுக்கொள்வதனால அது என்னது, அது மிகவும் வலிய தாழ் தானே. இவ்வளவு ஆன்மாக்கள் செய்கிற வினைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னா எவ்வளவு வலிமை ஏற்படும் அதுல. அதனால அங்க ரெண்டையும் சொன்ன, செம்மலர் தான் ஆனாலும் அது நோன் தாழ் தாங்கக்கூடியது என்று அதை முரண் தொலைல வச்சு காட்டாரு. இது அவருடைய நிலை, இன்னொன்னு அவருடைய இன்னொரு நிலையை நீ பார்த்துக்கோ. அதாவது அவர்கள் வந்து அந்த சீவன் முத்தர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அப்படி அந்த இது எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த பிராரத்தவினை தாக்காமல் வந்து இருப்பதற்காக. அதனாலதான் மகா காசிவ முனிவர், எவ்வளவு பெரிய கதை புராணம் கேட்கறீங்க, எவ்வளவு பெரிய முனிவர் காசிவ முனிவர், ஆனாலும் அந்த மாயண்டத்திலே ஒரு மயக்கம் வந்து விட்டது. அதே போலதான் விஸ்வாமித்திர முனிவர் மேனக இடத்திலே மயங்கினார், திருமால் வந்து பிரந்த இடத்திலே மயங்கினார், திருமால் பிரம்மன் வந்து திலோத்தம இடத்திலே மயங்கினார். தான் படைத்த பெண்ணை கண்டே ஆகிய என்ன பண்ணா, பிரம்மா என்ன பண்ணானா, சங்கல்பம் பண்ணா, இதுவரைக்கும் ஒரு அழகுல யாருமே பீட் பண்ண முடியாது, அப்படி ஒரு அழக படைக்கணும்னு படைச்சான். எப்படி படைச்சான்னா ஒவ்வொரு பாட்டா எள்ளி எல்லா திலம்னா எள்ளுன்னு அர்த்தம், திலத்தமை எள்ளி எல்லா படைச்சான, அதனால பேரு திலத்தமை. தில் என்றால் எள்ளுன்னு அர்த்தம், தில்லிக்கா தேல். இதுக்கு போனீங்கன்னா டெல்லிக்கு போனீங்கன்னா நல்லெண்ணிக்கு என்ன சொல்லணும்னா இந்தியில தில்லிக்கா தேல், தில்லின்னா நினைச்சோம்னா எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் என்ன, தில்லி வந்ததுனால தில்லிக்கா தேல், தில்லிக்கா தில்லுனா எள்ளு, எள்ளு இருந்து வர்ற என்ன தில்லிக்கா தேல்ங்கிறத இந்த இந்தியனுடைய இந்தி வார்த்தை, செசாமி ஆயிலுக்குள்ள இந்திய வார்த்தை தில்லுனா எள்ளு, பேரே திலோத்தமை. அந்த திலோத்தமையை பார்த்தவன என்ன இவனுக்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியான சொல்ல மாணிக்கவாச சுவாமி சேக்கலார் சுவாமி என்ன சொல்லுவாருன்னா, சம்பந்த பெருமான் பாருங்க அவருடைய சம்பந்தர் சம்பந்தர் சொல்லும் போது எடுத்து அந்த கதையை சொல்ற, சம்பந்தர் வந்து அந்த பெண்ணை பூம்பாவை அப்படியே எழுப்பி காட்டுறார், மிக அழகான ஒரு பெண். இதுல என்னன்னு கேட்டா அந்த பெண்ணை பெற்ற தந்தையே என்ன சொல்றாருன்னா, இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் வேற சொல்ற, தேர் இஸ் நோ ஆப்ஸ்டக்கிள், அது வேற ஏதாவது வன்முறையோ அல்லது வேற மாதிரி இது அது ஒண்ணும் இல்லை, தி லைன் இஸ் வெரி கிளியர். ஆனா சம்பந்தர் என்ன பண்றாரு, அந்த சிவனையை செஞ்சிட்டியாருக்கு என்ன சொல்றாரு என்றால், நீ ஒரு வகையில தந்து நான் ஒரு வகையில தந்தேன், என நீ முதல்ல பெத்து கொடுத்த பெத்தா நீ தந்தை, இப்பொழுது மறுபடியும் உயிர்ப்பிச்ச கொடுத்த நானும் ஒரு தந்தை தானே, ஆகினால நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு பாக்குறான். அந்த பூம்பாவை பெண்ணை எப்படி பாக்குறான்னு சொல்லும் பொழுது சேக்கலான்ல வச்சார் ஒரு அடி, சார் பாருங்க, எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவள் எழிலின் வெள்ளம் நன்னுனான் முகத்தார் கண்டார், அவளிலும் நல்ல ஆள் தன்பால் புண்ணிய 16 ஆண்டு எய்தும் புகழி வேந்தர் கண்ணுதர் கருணை வெள்ளம் 1000 முகத்தார் கண்டார். சில அந்த பிரம்மதேவன் வந்து அவரை பார்க்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டதுன்னா கடுமையான கிழவன், எண்ணிலாண்டு எய்தும் வேதா. ஆனா ஞானசம்பந்தர் பார்க்கும்போது பாருங்க ரைட் டைம் கரெக்டா, அந்த பெண்ணுக்கு 12 வயசு இவருக்கு 16 வயசு. நான் சொன்னேன் சைவர்களும் 16 வயதுலன்னா ரெண்டு பேரும் ஞாபகத்துக்கு வரணுங்க, ஒன்னு சம்பந்தம் இன்னொரு கண்ணப்பன், ஏன்னா ரெண்டு பேருக்கும் 16 வயசுல முத்தி, சம்பந்தருக்கும் 16 வயசுல முத்தி, கண்ணப்பருக்கும் 16 வயசுல தான் முத்தி, மார்க்கண்டேயன் அது அது 16 வயசு தான் திருமுறைகள்ல சொல்ல நாயன்மார்கள். ஆனா எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவள் எழிலின் வெள்ளம் நன்னு நான் முகத்தார் கண்டார், அவனுக்கு 4 முகம் வேற, ஏன்னா டிஃபரெண்ட் ஆங்கிள் பார்க்க முடியும் அவனால. ஆனா அவளிலும் நல்லா அன்பால் புண்ணிய 16 ஆண்டு எய்தும் புகழி வேந்தர் கண்ணுதர் கருணை வெள்ளம் 1000 முகத்தார் கண்டார். என்ன பார்த்தாரா அவன், என்ன பார்த்தான்னா அந்த அழகை பார்த்தான். ஆனா சம்பந்தர் என்ன பாக்குறாரு, அழக பார்க்கலையா, சிவபெருமானுடைய கருணை வெள்ளத்தை பாக்குறாரு பார்வை. அது என்னன்னு கேட்டா அதுதான் என்னன்னு கேட்டா, அந்த சீவன்முத்தர்கள் அந்த இச்சா ஞான கிரியைகளை புறத்தே செல்ல விடாமல் அந்த அந்த நிலையிலேதான் அவர் இருப்பார். அவருடைய இச்சை எங்க பண்ணும்னா சிவனடியாருடைய வேடம், சிவாலயம், அவற்றின் மேலேதான் அவருடைய எண்ணமெல்லாம் போகுமே வெளியே வேற எங்கேயும் அந்த இச்சை செல்லாது. ஆகினால என்ன பெற முடியாது, இன்னொரு பிறவிக்கு அது ஒரு வித்தா, திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, தவா பிறப்பினும் வித்து இருக்கு இல்லையா, அந்த தவா பிறப்பினும் வித்துக்கு அது வந்து அடிகோளாக இருக்காது. அதனாலதான் மாணிக்கவாசகர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டார், மெய்கண்டார் சொன்னதை விட மாணிக்கவாசகர் அடிச்சிட்டார், அச்சப்பத்துக்கிற ஒரு பதியமே பாடிவிட்டேன், அச்சப்பத்துல பூராமே என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாம் எதிர்மறையில வச்சு சொல்ற, நான் யார பார்த்து பயப்படுறேன், யார பார்த்து பயப்படுறேங்கிறார், வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே, எல்லாருமே யார பார்த்து நான் பயப்படுறேன் தெரியுமா, கட்டிலாத எம்பெருமானை கட்டிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே, எல்லா தேவர்களையும் சிவபெருமானோடு ஒப்ப நோக்குகிறார்களே அவர்களை பார்த்தால் அஞ்சுகிறேன், அருவராதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே, சிவபெருமானத்திலே அம்பிலாதவரை கண்டால் அம்பிலாதவரை கண்டால் நாம் அம்மனாம் அஞ்சுமாறே, அழியிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே, வெந்நீர் அணியிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே, ஆளலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே, எப்படி அறிவிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. அது ஒரு இடத்துல சொன்னாரு, திருமுண்டம் தீட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுவார். திருமுண்டம், முண்டம்னா என்ன தெரியுமா? முண்டம் என்று சொன்னால் அதாவது விபூதி பூசுகின்ற முறையில ஒன்று உத்தூழனம், இன்னொரு திரிபுண்டரம். இந்த திரிபுண்டரமாக விபூதி அணிவதற்கு தான் முண்டம்னு பேர், முண்டம். சிவ தீட்சை இல்லாதவர்கள் முண்டமாக அணியக்கூடாது. சிவ தீட்சை பெற்றவர்கள் எப்படி அணிய வேண்டும் என்றால், அவர்கள் ரெண்டுக்கு வேறுபாடு. சிவ தீட்சை பெற்றவர்கள்

0: ஆனால் சிவதீட்சை பெற்றுக் கொண்டவர் என்ன செய்யலாம் அவங்களுக்கு கேட்டா, அவர்கள் திரிகுண்டரமாக அணியலாம். அந்த திரிகுண்டரமாக அணிவதும் அந்த சிவபெருமானுடைய நின்மால்யத்தை திரிகுண்டரம் அணியக்கூடாது. அந்த விபூதி எப்படி இருக்கணும் சொல்றார், அதனாலதான் முழுநீருன்னு சொல்றார். முழுநீர் ஊசிய முனிவருக்கும் அணியே. அந்த முழுநீர் என்பதற்கு என்னன்னு சேர்க்கலாம் விளக்கம் கொடுப்பார், அது அந்த பகுதியை நீங்க படிக்கணும். அந்த மாதிரி நீரை அவர்கள் அந்த அபிமந்திரித்து பஞ்சகலா மந்திரங்கள் சொல்லி அபிமந்திரித்து அதை திரிகுண்டரமாக அணிய வேண்டும். முண்டம் என்று சொன்னால் என்ன பொருள், திரிகுண்டரமாக விபூதி அணிதல், அதுதான் முண்டம்னு பேர். அது இதுலையும் வரும் பெரிய புராணத்துல, நம்ம திருநீலகண்ட நாயனார் புராணத்திலையும் முண்டம்ங்கிற வார்த்தையை சேர்க்கலாம்
1: சொல்வேன்.
0: நம்ம தலையில்லாத முண்டம்னு சொல்றோம் உலகத்துல முண்டம்னு, அதுதான் இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறேன். முண்டம் என்று சொன்னால் அந்த மாதிரி கொள்ளக்கூடாது என்பதற்காக தான். அணியும் போது அது சில மறைகள் சொல்லிருக்காங்க எப்படி அணிய வேண்டும். இல்ல அது வந்து எப்பயுமே கோயில்ல வந்து படங்களை பார்த்துக்கொண்டு திருவுருவங்களை பார்த்துக்கொண்டு அணியக்கூடாது, எதிர் திசையில இருந்துதான். எல்லாருமே செய்யற தப்பு, சாமிக்கு முன்னாடி அப்படி அணியறீங்க, பண்ணக்கூடாது. திரும்பிக் கொண்டுதான் அணிய வேண்டும், சுவாமிக்கு எதிர் திசையில இருந்து கொண்டுதான் அணிக்கணும். வாங்கறது இப்படி வாங்கணும், அது வந்து வாங்கும்போது இப்படி வாங்கணும். எது வாங்கணும்னா இந்த முத்திரை, கோகர்ண முத்திரையினாலே அப்படிதான் வாங்கணும். விபூதியை வாங்கறது அந்த வந்து கட்டவரல் நீட்டி நிற்க கூடாது, கட்டவரல் நீட்டி கொண்டு இருக்க கூடாது, கட்டவரலை வைத்துக் கொண்டு இப்படி கோகர்ணம், இது பேரு பசுவினுடைய காது போல. கோகரணம்னா பசுவினுடைய காது மாதிரி இருக்கும், அது வச்சுங்கன்னா அப்படிதான் வாங்கலாம். அதுபோல விபூதியை கொடுக்கும்போது என்ன பண்றீங்க, இப்படி மிருகி முத்திரை, நீங்க யாருக்காவது விபூதி கொடுத்தா இப்படிதான் கொடுக்கணும். மிருகி முத்திரை, மிருகினா மான். அதே மாதிரிதான் புஷ்பம் எடுத்து போடும் போது இப்படிதான் போடணும். புஷ்பத்தை வந்து பூவை வந்து அதாவது இந்த புஷ்பாஞ்சலின்னு செய்வாங்க, நிறைய கூட கூடையா வச்சுக்கிட்டு அப்ப வந்து இப்படி எடுக்கலாம். மற்ற நேரத்தில் ஒரு பூவை மட்டும் எடுத்தா இப்படிதான் எடுக்கணும். பூசை எடுத்து மிருகி முத்திரை அல்லது மான் முத்திரைன்னு பேர். அதுபோல மிருகி, மிருகின்னா மான் அர்த்தம். ஒரு மானுடைய கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, மானுடைய வாய், மானுடைய கொம்பு. இந்த உருவத்துக்கு ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் ஒரு பெயர் சொல்லிடுறாங்க, அது ஒரு முத்திரை. ஆமாமா, நாட்டிலேயே முத்திரைகள், முத்திரைங்கிறது கைவிரல்களால. ஆமா, இந்த கைவிரல்களால செய்வதுதான். அதனாலதான் அந்த முத்திரை என்ற அந்த அந்த சொல்ல வைத்துதான் தமிழ்ல செய்கைன்னு வந்து, செய்கை. அவனுடைய செய்கை எல்லாம் சரியில்லைங்கிறோம். இந்த செய்கை என்று சொன்னால் அதுக்காக சொல்லலை, அவனுடைய ஆக்டிவிட்டிஸ், அவனுடைய குண தப்புன்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய முத்திரை தப்புங்கிறது தான் செய்கைன்னு வந்தது. கை செய், கை செய்தான் செய்கை. கையால் செய்யப்படுவது அது பின் முன்னதாக ஆறாம் வேற்றுமை தொகைன்னு எழுதுவாரு. அதாவது நுனிக்கொம்பர்கள் தமிழ் இலக்கணத்துல பின் கடைக்கண் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், கடைக்கண் என்று சொன்னால் கண்ணினுடைய கடை, கண்ணினது கடைதான் கடைக்கண். அப்ப முதல்ல சொல்லும் போது கடைக்கண்ங்கிறீங்க, ஆனா விரிக்கும் போது கண்ணினது கடை. அப்ப பின் முன்னதாக தொக்க ஆறாம் வேற்றுமை தொகைன்னு பேர் இலக்கணத்துல. அது அவர்களுடைய கடைக்கணும், நேருக்கு நேராக நின்று வணங்கக்கூடாது, பெரியவர்களையும் வணங்கக்கூடாது, இறைவனையும் வணங்கக்கூடாது. அதே போலதான் இறைவனுக்கு செலுத்தும் போது இந்த விரல் வந்து எப்படி நிக்கணும், இப்படி கும்பிடக்கூடாது. இந்த இடதுகை கட்டவரல் இருக்கு இல்லையா, அது உள்ள இருந்து வலதுகை பெருவரல் இப்படி இருக்கணும், இப்படிதான் வணங்கணும். கட்டவரல் நீட்டி நிற்கப்பட அஞ்சலி, அஞ்சலி முத்திரை. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் முத்திரைகள், 64 முத்திரைகள் இருக்கு. 64 முத்திரைகளை நாம வந்து தினந்தோறும் அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துகிட்டே இருக்கும். பழக்கத்துக்கு வந்தாலும் டிரைவிங் படிக்கும், முதல்ல எப்படி டிரைவிங் படிச்சீங்க, அப்புறம் அத்தோடி ஆகி போச்சுன்னா என்ன வருது, நம்மளுடைய கையை வைக்கணும் காலை அப்படி நம்ம பார்க்கலாம். வாட்டர் ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லையா, அது போல வந்து கொண்டு இருக்கும். அது வர வர நரம்பு மண்டலங்கள் முறுக்கி ஏறும். சோ பெர்ஃபெக்ட் நர்வஸ் சிஸ்டம் முத்திரை.

0: உணவு வச்சிருக்கான். எல்லாமே அந்த உடலுக்கு நன்மை செய்து சேர்த்தே தான் வச்சிருக்கிறார். அது போல இவர் சொன்னார். அதே போலதான் அடியார்கள், ஒன்று வந்து அந்த திருமுண்டம் தீண்டப்பெறாதவரை கண்டால் அம்மானாம் அஞ்சு மாலை. என்ன சொல்ல அப்ப என்ன மாதிரி இவர் சொல்லல, அதுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு கொடுக்கிறார். அந்த வேடத்திற்கு அவ்வளவு சிறப்பு ஞானிகள் கொடுக்கிறார்கள். அதே போலதான் அடியார்கள் சொல்லும்போது சொன்னார், உடையாள் உன்ன நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனு அடியா நடுவுள் இருக்கும் அருளை புரியார். எனக்கு என்ன வேணும்னாரு, எனக்கு ஏன் மாணிக்கவாசர் பாருங்க, அவரு மாணிக்கவாசருடைய கேள்வி என்னன்னு பார்த்தா என்ன இறைவன் கேட்கிறாரு, எதெல்லாம் வேண்டான்னு சொல்றார், கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு, இந்திர பதவி, சந்திர பதவி, வைகுண்ட பதவி, இதெல்லாம் நீ சும்மா கொடுத்தா கூட எனக்கு வேண்டான்ட்ட. கொள்ளேன் புரந்தரன், புரந்தரன் இந்திரன், புரந்தரன் மால் அயன் வாழ்வு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆனா என்ன வேணும்னு கேட்கும்போது சொல்றாரு, என்ன சொல்ற, அடியார் நடுவுள் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியா. எனக்கு வேற ஒன்றும் செய்யலாம், சிவனடியார்கள் மத்தியில் இருக்குமாறு பண்ணா போதும். அந்த மந்திரம் சொல்லும்போது என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, உடையாள் உன்ன நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி. என்னன்னு கேட்டா அவருடைய நிலை எப்படி இருக்கு, சிவ சிவ, அதாவது சிவமும் சக்தியுமா எப்படி இருக்கு, சிவ சிவ, அதாவது சிவம் சக்தி, சிவம் சக்தி. இந்த மகர வந்து சிகரத்து கூட அடங்கலாம். இப்ப வா என்பது அருட்சக்தி, சி என்பது சிவம். ஆக என்ன சொன்னது, இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, உடையா நீ உன்னுடைய நிலை என்ன, உடையாள் உன்ன நடுவிருக்கும் உடையாள். இந்த உடையாள் வந்து இந்த பக்கம் என்ன இருக்கு, இங்கேயும் சி இங்கேயும் சி, சி எப்படி இருக்கு, இங்கேயும் வா இங்கேயும் வா. அப்போ இந்த அருட்சக்தியானது ரெண்டு சிக்குள்ள இருக்கு, இந்த சி எப்படி இருக்கு, ரெண்டு வகாரத்துக்குள்ள இருக்கு. அதனால சொன்னாரு, உடையாள் உண்டன் நடுவிருக்கும், அருட்சக்தியானது உன்னுடைய நடுவில் இருக்கிற, அப்புறம் உடையாள் நடுவுள் நீ இருத்தி. இந்த பகுதியை பார்த்தா உடையாள் நடுவுள், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, இதுதான் உன்னுடைய நிலை. ஆனால் எனக்கு என்ன வேணும்னாரு, இருவீரும் அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானார். அது என்னன்னா அதான் நம்ம படிச்சது, அதான் சொன்னோம் இல்லையா, என்ன மந்திரம், அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரம். அந்த ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஓதக்கூடிய தகுதி எனக்கு கொடுத்தா போதும். அதனால என்ன சொன்னாரு, சிவய சிவ, அந்த மந்திரம் இல்லையா.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: சிவாய நம. shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு அடியார் பெருமையும் சுந்தரர் வாழ்வும். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்தது சொல்ல பாருங்க, அடுத்தது உங்களுக்கு கவனிக்க வேண்டிய வார்த்தை. அப்ப ஒரு சாதாரண ஆளா சாமி பித்தன் பெரிய சூடிங்கிறாங்க, ரோட்ல இருக்கிறவனா அப்படின்னா, பெருமா எஜமானம். அடுத்த வார்த்தையில கவனிக்க, வார்த்தையில அப்படியே சொல்லிட்டார், பித்தான்னார் பெரிய சூடினார், அவனுக்கு வெளிவந்தவனா பெருமான், நமக்கெல்லாம் எஜமானம், அருளாளா அருளக்கும். இப்படி போது பாட்டு. இப்போ திருவாரூர் வர, திருவாரூர்ல இப்ப சுந்தர வராரு இல்லையா, அடியார பாட போற சாமி சும்மா விடுவார, திருவாரூர்ல இருக்க அத்தனை அடியாரும் போற, தேராரும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார், ஆறாத காதலின் ஆதூரன் நம் அடியா வாரார் என்றான். அவன் எதிர்கொள்ளுங்க, நான் அடியார பாடுறவர அடியார் எதிர்கொள்றான், அத்தனை பேரும் கிளம்புறான் திருவாரூர்ல. சுந்தர வந்ததில் கொண்டு வணங்குவார்மும் வண்டொண்டு அஞ்சலி கூப்பி வந்து, இதாய் அடியார் பெருமை. நல்லா நம்ம எல்லாம் கத்துக்கணும் ஐயா, இந்த இடத்துல கத்துக்கணும், நம்மளா கத்துக்க வேண்டிய ஒரு உண்மை. நம்ம சாமியை எத்தனை கும்பிட்டாலும் நமக்கு பெருமை நிறைவு பெறவே பெறாது, தயவு பண்ணி புரிஞ்சுக்கணும். அவர் படமாடும் கோயில் சாமி, படம்னா சித்திரம் நடத்தும். பழைய காலத்துல மாடங்கள்ல சிவாலயங்கள்ல சித்திரத்தை தீட்டி வைப்பான், அதனால கோயிலுக்கு வடமாட கோயில் ஒரு பேர், பழைய காலத்துல சித்திரங்களை தீட்டுவோம். அடியாருக்கு ஒரு பேர் உண்டு, நடமாடங்கோயில். அவர் மூலவர் உள்ளே உட்காண்டிருவார். சரியான வார்த்தையில சொன்னா இப்படி சொன்னா புரியும். சுவாமி மூலவர், அடியார் உச்சவர். மூலவருக்கு கொடுக்கற பெருமைய உச்சவருக்கு கொடுக்க மாட்டேன்னு யாராவது சொல்ல மாட்டாங்க இல்லையா? உள்ள புட்டிட மாட்டார் இருப்பார். வீதியில தியாகராஜர் வருவார். தியாகராஜர் நான் மதிக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாள இப்படிதான் ஆகணும். அந்த மாதிரி உள்ள இருக்கிறவர் மூலவர், இங்க வர்ற அடியார் தான் உச்சவர். வணங்குறார் சுவாமி. அப்போ ஒரு பாட்டு போடுறார், கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் புறையில் விரவி வருவார் ஒருவன் உருத்திர லோகன் வரையில் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம். தானவர்னா அசுரர், வானவர்னா தேவன். அறையில் இருப்பதும் ஆறு அவர் எம்மையும் ஆண்வரும் கேளீர். கேளுங்கோ, கேளீர் அப்படின்னா சொந்தம் நடத்தும். கேளீர் நெடில் வந்தா கேட்டு சொல்லுவோம் தமிழ்ல. கேளீர், கேளீர், கேளீர்னா சொந்தம். அது கூட என்ன சொல்லுவா தெரியுமா? சைவத்துல அடியார தான் கேளிருமா, மத்ததெல்லாம் கிளைஞருமா. நம்ம உறவு சொல்கோ இல்லையா, எங்க அப்பா அம்மா என்ன கவனி, எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி பெரியப்பா பெரியம்மா மாமா அத்தை சித்தப்பா இவங்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா அவளுக்கு? கிளைஞர். கிளைஞர்னா என்ன அர்த்தம் தெரியுதோ? மரக்கலை மாதிரி இதுக்கான அர்த்தம். நமக்கு நிஜமான உறவு யார் தெரியுமா? உருத்திர பல்கணத்தில் சிவனடியார் தான். ஏன் தெரியுமா? அந்த கிளைஞர் உடம்ப ஒட்டித்தான் வருவார். உடம்பை மட்டும் ஒட்டி வருவார், செத்த உடனே எரிச்சுட்டு விடுவார். செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறு திறகால் தீமூட்டி செல்லாடி. ஆனா அந்த அடியார் இருக்காங்க, போன உயிரை மீட்டு, யமலோகம் போன உயிரை மீட்டு சிவலோகத்தில் சேரும் அந்த ஆற்றல் அடியாரு. இப்ப சொல்லுங்க உறவு யாரு? அந்த பாரி பாவனை வரணும் நம்மளுக்கு. இது ஒரு நாள் வந்துடாது, பயிற்சி பண்ணணும். அடியாரே வணங்கி வணங்கி வணங்கி, அதுக்கும் அடிகள் சொல்லிட்டு போயிட்டார். எடுத்தோடனே வணங்குறது கஷ்டமா இருக்கும். என்ன இவர் பெரிய இவரா, இவரை பேர வணங்கணுமா, என்ன வரும் அந்த ஈகோ உள்ளுக்குள்ள உட்காந்து படாபாடு படுத்தோம். இவர் பெரிய இவர், இவருக்கு நாலு பாட்டு தெரியும்னா எனக்கு நாற்பது பாட்டு தெரியும், இவர் பத்து கோயில் போனார்னா நூறு கோயில் போயிடுறாரு. இப்படிதான் உப்புமா பண்ணுவார். இவர் எட்டு நிமிஷம் பூஜை பண்ணா நான் பத்து நிமிஷம் பண்ணேன், ரெண்டு நிமிஷம் கூட பண்ணியிருக்கேன். இப்படி எல்லாம் உப்புமா வரும். அதுதான் அடிகள் ஒன்று சொன்னார், பொய்யாமனு மனைவிடு, பொய்யா மனைவி. நாடகத்தால் உன்னடியா போல் அடித்து, நம்ம அதையும் செய்ய மாட்டேங்கிறோமே, நாடகம் கூட நமக்கு கிடைக்கிறது. அப்பயும் நம்ம வேஷம்தான் இருக்கும், பிச்சைக்கார வேஷம் போட்டோம், ராஜா மாதிரி போறோம், ராஜா வேஷம் போட்டோம், பிச்சைக்கார மாதிரி போறோம், எல்லாமே நமக்கு மாறுபடாது. சுந்தரமூர்த்தி சாமி பாடிட்டு போற, புட்டிடம் கொண்ட புராதனனை பூங்கோய் மேய பிரானை யாருக்கும் பட்டிடமாய பரம்பொருளை பார்ப்பதி பாகனை பங்கையத்தால் அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அண்ணலை. இது ரொம்ப அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அண்ணல்ங்கிற நல்லா கவனிக்கணும். தான் அருள் வரணும்னா தயவு பண்ணி அர்ச்சனை பண்ணும். அர்ச்சனை என்பது பாட்டே பாடுங்க, புத்தகத்தை குத்துற போறார் சுவாமி, பாடிட்டே போகும் ஆனந்தம். லைட்டை போட்டு பஸ்ஸில் தூங்குறவ தூங்கட்டும், ரெண்டு மூணு பேர் தூங்கும், அதை பற்றி கவலைப்படாங்க. அவளுக்கு தாளாட்டு மாதிரி இருக்கும், நீங்க பாட்டு ஆனந்தமா தூங்கிட்டு வருவா. உங்களை வாழ்த்துவா சுவாமி, இறங்கின ஒண்ணு சொல்ல மெட்ரா சொல்லு தாமா. ஆமா அற்புதமா பாட்டுமா கேட்டா சொல்லுவோம். அது ஒரு இன்பம் தானே, இறங்கணும்னா கப்பு நிறைய காப்பி கொடுப்பா, குடிச்சிட்டு விடுவோம் குறையும். எல்லாம் பார்க்கறேன், ரொம்ப உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இப்போ சுந்தரமூர்த்தி சாமியோட வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். சாமிகிட்ட போய் கும்பிட்றார், உடனே சாமி உங்களுக்கு பறிச்சு கொடுக்குறாரு. அது என்ன கொடுக்குற? நீ நமக்கு தோழன் ஆயினை. பரிசு நமக்கெல்லாம் கிடைக்கல, நம்மளாம் தொண்டர் மட்டும்தான், அவர் தோழர். ஆளாம் திரு தோழமைத்திறம் உடையவர், அடிமையாகவும் இருப்பார் தோழராகவும் இருப்பார். நம்ம அடிமை மட்டும்தான், நம்ம போய் சாமிகிட்ட அப்படிதான் பாடிட முடியாது. வாழ்ந்து போதிலே நம்ம பாட முடியாது, அதிகமா பாடும்போது பாடலாம், சாதாரணமா இப்ப பேச முடியாது, அதிகத்துல இருக்கிறத பாடலாம். செந்துருத்தியில் அமைந்த ஒரே பதிகாந்தம், ஏழு திருமுறைகள்ல இந்த பண்ணில அமைஞ்ச ஒரே பதிகம். அற்புதமா இதெல்லாம் பாட கேட்டுக்குவோம். பெரிய நல்ல இசை நூல் வல்லார கேட்டு பார்த்து அவர் அடி கேட்டேன், நல்லா பாடிக்கான். இப்ப சாமி தோடரா கொடுத்தாரா? இப்ப ஒரு உப்பம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அடியார பாட பொதுவாக சிவாலயங்களை நீங்க பாத்துக்கலாம், பிரம்மச்சாரியா இருக்கிற சிவவேதிய சாமியை தீண்டி பூஜை பண்ண முடியாது. அவ வேணா கூட இருக்கிற அந்த பரிசாரகர் வேலையை செய்யலாமே தவிர மூலவரை தீண்டுவதற்கு அனுமதி வராது. அது கிரகஸ்தரா இருக்கும். கல்யாணம் ஆகி கிரகஸ்தாஸ்திர ஆச்சரமும் வாங்கிய பிறகுதான் அவ ஈஸ்வரை தொட முடியும். இங்கேயும் சாமி அப்படி செய்யறாரு. சுந்தரர் அடியார பாலத்துக்கு வந்து அந்த கிரகாச்சிரமத்துக்கு வரணும்னு நினைக்கிறார். அம்மா பறவையா முன்னாடியே அவதரிச்சாச்சு. அவங்க கைலையில அவங்க பேர் வேற, கமலினின்னு பேர். அவங்க திருவாரூர்ல ருத்திர கணிகையார் குளத்தில் அவதரிக்கிறாங்க. அவங்க என்ன குளம் அப்படின்னா சுத்த நிறுத்தம்னு ஆடுவாங்க. சுத்த நிறுத்தம் அப்படின்னா தாள மேளம்லாம் இல்லாம அற்புதமா ஆடுவாங்க. அந்த அம்மை இவங்களுக்கு இவர் பிறந்ததுக்கு பிறகு பிறந்து இவருக்கு அப்புறம் 4 வயசு வித்தியாசம். இவங்களோட சுந்தரரோட 4 வயசு சின்னவங்க அம்மா பறவை. ஏன்னா இது கல்யாணம் நடக்கணும் இல்லையா. சுந்தரமூர் சாமி ஒரு நாள் கோவில் போற திருவாரூர் சாமியை பார்க்கணும், உட்டிடம் கொண்ட புனிதரை பார்க்கணும். அம்மா அப்ப சாமியை கும்பிடாத பறவை. அம்மான்னு நான் சொல்லது மரியாதை நிமித்தமா சொன்னேன். வயசு அவங்களுக்கு அப்போ 12 இருக்கும். அவ்வளவு பழைய காலத்துல 12 கல்யாணம், பெண்ணுக்கு 12 ஆணுக்கு 16 இதான் பெரிய புராணம் காட்டுது. இதெல்லாம் சட்டங்கள்லாம் மாறி வேற மாதிரி ஆயிடும். இந்த பழைய முறை வந்தா நன்னாரும். எல்லாமே பெரிய புராண முறையில இருந்ததுன்னா அற்புதமா அரசாட்சி மக்களுடைய வாழ்வு அதை ஒட்டி இருந்தா ரொம்ப அருமையா இருக்கும். அரசாட்சி எப்படி இருக்கணும் பெரிய புராணம் அவ்வளவு அழகா சொல்லும். மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனால் இடை இடையுண்டு தன்னாதன் பரிதனத்தார் பூனைமிக்கு பகைத்தரத்தார். இன்னைக்குதான் நினைச்சு பார்க்கும்போது ரத்த கண்ணீர். பழைய காலத்துல அடியார் கோலூச்சி இருந்தார். ராஜாக்கள் வந்து அடியாரை படிகிற காலம். நம்ம அனபா இருக்க ராஜாக்கள் தம்பிரான்னு பேர். அவர்தான் பெரிய புராணம் பாட வச்சு வசிக்கிறார். பழைய காலம் அப்படி இருந்தது. அடியார் தவம் பண்ணி தவம் பண்ணி தவம் பண்ணி அப்படி இருந்தா வேற மாதிரி ஆயிப்போச்சு காலங்கள்லாம். இப்போ விஷயத்துக்கு இந்த அம்மையார் அவதரிச்சு கோயிலேருந்து வர்றாங்க. பார்க்குறார் சுந்தர் கற்பகத்தில் குங்கும்போ. காவியம் அல்லவா, அங்கே சிருங்கார ரசமும் இருக்கணும். காவியத்துக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்கு, அதெல்லாம் எல்லாம் தான் இடம் பெறணும். ஒரு மலை, ஆறு, கடல், பெரும்பொழுது, சிறுபொழுது, ஐவகை நிலம், ஊடல், தூது, பிரிவு எல்லாமே அதில் இருக்கணும். காவியம் அதெல்லாம் பெரிய புராணத்தில் நரம்பு இருக்கும். அப்போ பார்க்குற ஒரு அற்புதமான பாட்டு வைக்கிறார் சீக்கிரம். இப்ப அம்மையார சாமியை பாக்குறான். அதாவது சுந்தரர் முன்னே வந்து எது தோன்று முருகனும் பெருகொழியால் தண்ணீரில் மாறணும் தான் மார்பில் விஜயனும் மின்னே செஞ்சடை என்னும் விஜயுள் பெற்று உடையவனும் என்னே மனம் திரித்த இவன் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் மன நாடு அம்மைக்கு ஐயன் மேல ஐயனுக்கு அம்மை. சுந்தரர் கேட்கிறார் பக்கத்துல இருக்கவங்க பாரு இவங்க யாரு பேர்பறவை பெருமையிலும் பெரும்பறவை விரும்பல்கள் ஆர்பறவை அடிதிகளும் அணிமுறுவல் அருபறவை சீர்பறவை ஆய நாள் திருவுருவில் மின்சாயம் இயற்பறவை இடைப்பட்ட என் ஆசை எழுபறவை. பாட்டை நான் பிரிவுறான் ஜொலிக்கும். அவ்வளவு அற்புதமான சொல்லோவுமே திட்டிருப்பார் ஆசிரியர். அதுக்கப்புறம் ஆமா வீட்டுக்கு போயிடாங்க. அவங்க மாளிகைக்கு பக்கத்துக்கிறாங்க. தோழியை பார்த்து கேட்கிறாங்க நம்ம சாமி கும்பிட போனோமே மக்கள் ஒருத்தர் வந்தார் அவர் யார் அவரா தெரியாதா அப்படிதான் இவ்வுலகில் இருவர் தேவன் ஒருவதாம் எதிரின்ற ஆண்ட சைவ முதல் திருத்தொண்ட தம்பிரான் தொடர் எம்பிரான் நம்பி இந்த பொண்ணு சொல்ற சுந்தரவரை ஏற்கனவே மனம் லைத்த நம்மை பின்னும் ஆசை. ஏன்னா அவர் உப்பு சொல்ல ஆசிரியர் சிவனடியாரா இருக்கிற பெண்களுக்கு சிவனடியார் தான் கணவனா வரணும்னு ஆசை இருக்கும். அதான் திரும்ப முழுக்க என் கொங்கை நின் நண்பர் அல்லா தோசியர்க்க எங்கை உனக்கல்லாத எப்படியும் செய்ய கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசை எமக்கெங்கும் நல்குதிய எங்களில ஞாயிறு எங்க வேணா ஞாயிறு உதிச்சிருக்கோம். உன்னை கும்பிட சீரடியார் எனக்கு கணவரா வந்தா அண்ணவரை என் கணவர் ஆவார் அவர் வந்து சொன்ன பரிசையை தொடர்பாய் பரிசு பழைய சிவனடியாரா விளங்குற பெண்களுக்கு உள்ள மரம் உண்மைதான். இல்லைன்னா வாழ்க்கை வீணா போகும். வேற ஒரு சமயத்தை சார்ந்தவரை கல்யாணம் பண்ணிட்டானா இந்த அம்மை வந்து சிவபக்தி பண்ணுறான்னு வச்சுப்போம். அவள் படுற வாழ்க்கை நரகம் சும்பமாக புரியலை. ஓ கேட்கணும் ஆணைக்கா பார்த்துட்டு வரணும் முடியாது. இன்னைக்கு சொக்கவாசத்தை சங்கிலி கட்டி சாமி சொல்ற சாரந்தவத்து சங்கிலிகே சாலை என்பால் அன்புடையான் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான் வெண்ணெய் நல்லூரில் யாரும் அறிய யானாள உரியான் உன்னை என இறந்தான். கவனிக்கணும் பழைய கால சிவனடியார் பெண்களுக்கு பழைய காலம்னு சொல்றேன் பழைய கால சிவனடியார் பெண்களுக்கு புருஷனா வரணும்னு யார் விரும்புவாங்க அவங்க சிவனடியார். இன்னைக்கு அம்மா அப்பா பாக்குறா, மாப்பிள்ள சார்லஸ் பேரு, மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறது. இப்போ குலம் பேசி குணம் பேசி செய்யறது, பணம் பேசி பதவி பேசி நடக்கிறது. வேற காலம், கலியுக மூல்யம் எல்லாமே வேற மாதிரி. இது ஒரு நிலையில இருக்கு, வேற பக்தி வேற ஒரு நிலையில இருக்கு, இப்படிதான் நீங்க நடந்து. அப்ப சாமி சொன்ன இந்த மாதிரி கேட்டவன, அந்த அம்மைக்கு ரொம்ப சுந்தரபால் எழுகின்ற அந்த மெய்க்காதல் அதிகமா. இந்த அம்மா யாருடைய பெண்ணு அப்படின்னு செக்கிரார் சொன்னார். உற்றிடம் கொண்டாருடைய திருமகளார், சாட்சா திருவாரூர் வீதி விளங்க பெருமானுடைய திருமகளார் அவர்கள். அவர் கனவுல போறார், அடியார் கனவுல. நமக்கு எல்லாம் நம்ம அம்மா அப்பா கல்யாணம் பண்ணுவார். சில பேர் யாராவது இந்த ஏஜென்சியில வச்சு அதில் புக் பண்ணி அதில் கல்யாணம் நடக்கும். சில பேர் பதிவு திரும்பணும், சில பேர் ஒன்றுமே இருக்காது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம், பல விதமாக இன்னைக்கு நடக்கும். அன்னைக்கு கல்யாணம் சாமி பண்ணி வச்சு. மண்ணும் புகழ் நாவலர் கோர் மகிழ மங்கை பறவை தன்னை தந்தோம். தருகின்ற உரிமை அப்பாவுக்கு தான் உண்டு, தான் பொண்ணை தாரவாத்து கொடுக்குற உரிமை தகப்பனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த பறவையாருக்கு தகப்பனா வரவர் தண்ணீர் இல்லா புற்றிடம் கொண்ட பெருமான். எப்பேற்பட்ட அம்மா பாரு, அவன் இங்க இருக்கா படத்துல பாக்கியத்தை பண்ணி வச்சிருக்கிற சுவாமி அற்புதமான நூலை போட்டு நமக்கு கொடுக்குற எப்பேற்பட்ட திருப்பாட்டுன்னு போன உன்னே தோணித்து. ஆம், சுந்தரர் பாட்டு திருப்பாட்டு நாயினுடைய பாட்டெல்லாம் வெறும் பாட்டு அப்படின்னு எனக்கு தோணித்து போட்டு விட்டது. இதை திரும்ப திரும்ப பாடு உரு போட்டு அப்படின்னு சொல்ல தோணுது. இப்ப கல்யாணம் நடந்துடும், அடியார பண்ணி வைக்கிறார், அடியார பார்த்து பண்ணி வைக்கிறார் கல்யாணம். சுந்தரருக்கும் அம்மை பறவையா இன்ன வகையே நம் அடியார் அறியும்படி அரிஜிதரும் என்று சொல்லி பொன்னின் புரிவும் சடையன் படையன் பொறிமா கடை பொறுமா கரியின் உரிமை படைவா அண்ணனடைய பறவையாருக்கு அணியது ஆதுரன் பாருமா. அது பாட்டு நம்ம அவ்வளவு ஓசை. இந்த மாதிரி சந்தம் வேற எங்கேயும் பெரிய பிராணத்தில் இருக்காது. பெரிய புராணத்தை நேசிக்கிறவாளுக்கு ஒரு ஒரு செய்தி சொல்றேன். இப்ப கையாளுற சந்தம் பெரிய புராணத்துல வேற இடத்துல நீங்க பார்க்கவே முடியாது. காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் இருளும் கங்குல் கழிவோம், ஏமத்திருளும் புலரக்கதிகா எடுகாலையில் அடியார் கூடி சேமத்துணையாம் அவர் பேருளை துழிதே திருநா வளர்வோன் மகிழ தாமக்குழலால் பறவை வதுவை தகுடீர்மையினா நிகழச் செய்த. இந்த சந்தம் பெரிய புராணத்துல வேற எங்கேயே நீங்க பார்க்கலாம். பெரிய புராண காதலர்களுக்கு இதை நான் கல்யாணம் ஆயிட்டு சுந்தரமுக சுவாமிகள் அம்மையோடு வாழறார். அப்போ ஒரு நாள் தேவாசிரியன் திருவாரூர் நோக்கி போறார். திருவாரூர் கிழக்கு வாசல் வழியாக தான் உள்ளனுடைய 4 வாசல் இருந்தாலும் கிழக்கு வாசல் தான் பிரதான வாசல். நுழைஞ்ச உடனே வளர்க்கும் திருவார் பெருமை திகழ்ந்த தேவாசிரியன் திருக்காவளம். அதை வணங்காம போகக்கூடாது, நல்லா கவனிச்சிடணும். ஏனைய கோயில்களில் நந்தி பெருமானை வணங்கிட்டு போகும், திருவாரூருக்கு இந்த விதி பொருந்தார். திருவாரூர்ல தேவாசிரியனை வணங்கி அடுத்தபது அடுத்தபடி இருப்பது ஆரிய விட்டாங்க பேர். அங்கே எம்பெருமான் வீரன்கொண்ட நாயனார் இருப்பார், அவர்கிட்ட வணங்கி அனுமதி வாங்கிட்ட பிறகுதான் திருவாரூர் கோயிலுக்கு போயிருக்கோம். நல்லா கவனிச்சு, இல்லைன்னா வழிபாடு பூர்த்தி பூர்த்தி ஆகும். நம்ம போயிருப்போம், பிரச்சனை தீராது. சொல்லுவோம் திருவாரூரவே கும்பிட்டோம், ஒண்ணுமே நடக்கல. உள்ளபடி நடக்கணும்னா கிழக்கு வாசல் வழியா போகணும், தேவாசிரியனை வணங்கணும், விரண்பிட்ட பெருமான கும்பிடுங்க, அவர்கிட்ட அனுமதி வாங்குங்கோ. அது சமைப்போம். இன்னும் ஒன்று சொல்கிறேன், அங்கே ஒரு சந்நிதி இருக்கு, திருவாரூர் தியாகராஜர் எழுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா எம்பெருமான் சுந்தரர் இருப்பார், அருட்கவி ஆதி செய்வ அருளாளர் எம்பெருமான் நம்பி இருப்பார். அவங்க பக்கத்தில் அம்மா பறவையாக இருப்பார், இந்த பக்கம் சேரமான் பெருமாள் கடலீட்சிவார் இருப்பார். அவங்கள கும்பிட்ட பிறகு தியாகராஜர் முதல் வணக்கு சுந்தரருக்கு தான். முனைப்பாடி நாடர முன்பிழுந்து வணங்கும். உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், என்ன வர வேணாலும் கிடைக்கும். இப்ப கோயில் போறார் சுந்தரர், அங்க அடியாரெல்லாம் அமர்ந்திருக்கார், பயப்படுற சுந்தரரே அப்படி பெரியவரா இருந்தா கூட அடியார் வணங்குறது பயம்தான். ஏன்னா சாமி வணங்கும் போது அவரும் எதிர்பார்க்க மாட்டார், அவரை நம்ம என்ன வேணா பண்ணலாம், சாமி கும்பிட்டு கும்பிட்டேன்னு சொல்லிட்டே வந்துடலாம். அடியார் இல்லை அப்படி எல்லாத்தையும் கேட்போம். ஆனால் அடியார் வணக்கம் கஷ்டம், தனித்தனி பேரை வணங்கணும், மொத்தமாக வணங்க மக்கள் தனித்தனி வணங்கணும், கிட்ட போய் வணங்கணும். இன்னைக்கு இதெல்லாம் யாரும் நடைமுறையில் யாருமே கை கொள்ளலை, யாருமே கை கொள்ளலை. நம்ம பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு போயிட்டே இருக்கும், நல்லா இருக்கியானே என்ன இதான் நீங்க செய்ய நடைமுறை. சுந்தர பயப்படாது, அடியாக்கு அடியனாவே நினும் ஆதரவு கூற கடிகோல் பூ கொன்றை வைந்தார் கோவில் உடையார். அப்ப சாமி இவருக்கு காட்சி அளிக்கிறார். பயப்படுறார். ஞாலமுய நடமொன்றுள் ஆடினு சொல்லு ஒரு நாலு பாட்டு பாடுறார். கொஞ்சம் இன்னொரு இடத்த பார்ப்போம். இவர் இப்படி அடியார கிட்ட வந்து வணங்காம, ஆனா வணங்குற எண்ணம் இருக்கு, நண்பர் நல்லா கவனிக்கணும், வணங்கணுங்கிற எண்ணம் சுந்தரட்ட நிறைய இருக்கு, கிட்ட வந்து வணங்கல, சிந்தையில இருக்கு செயல்ல இல்ல. இப்ப கவனிங்கோ, இது அடியார் புறக்கணிப்பா கருதப்படுது. கிட்ட வந்து வணங்காம, சில பேர் சொல்லுவாங்க நான் மானசீகமா வணங்கிக்கிறேன், அது சாமிக்கு பொருந்தும் அடியாருக்கு பொருந்தாது. நல்லா கவனிக்கணும். பல பெரியோர் சொல்ல நான் கேட்டிருக்கேன், அதனால சொல்றேன். பல பெரியவங்க சொல்லுவாங்க அது தவறு, நான் அடியார் கூட்டம் பாடிட்டு இருக்கா நான் மானசீகமா வணங்கிட்டு போனேன், அது குற்றமா. அவ என்ன தெரியுமா பரிசு கிடைக்கும், அவ சைவத்துக்கு புறம்பு, அவ சைவத்தை விட்டு ஒதுக்கப்படுவார். நான் முக்கியமான கட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப வீரன் மன்னர் என்ன பண்றார், சுந்தரரை பாக்கிறார். திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியடி பொழிந்து மறுவான் என்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு வண்டுண்டன் பரமாச்சாரியர் புறகுங்கிறார் பாருங்க. சுந்தர சாமானியமானவன் நம்ம போல வரா, பரமாச்சாரியர் மேடுவரையும் மேம்பட்டது அவத்தார் ஆதி செய்வ அந்தனர் ஆவணம் காட்டி அக்கொள்ளப்பட்டவர் இறைவருக்கே தோழர். கவனிக்கணும் இத்தனை பெருமை, இறைவருக்கே தோழர். சைவ சமய நால்வரில் அவர் மூன்றாவது ஆச்சாரியார். அத்துணை பெரியவராயினும் அடியாரை வணங்கவில்லை என்றால் அவர் புறகு தட்டு. நம்மெல்லாம் வணங்குறோமோனு பாருவோம், நம்ம எத்தனை புறகு எத்தனை தட்டு, எவர் சில்வர் தட்டு தான் வைக்கணும். அடுத்த கட்டத்துக்கு போறேன். சைவத்தினுடைய இப்போ தண்ணீர் இல்லாத பெருமையை சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமான கட்டம் இது, ரொம்ப ரொம்ப அடியார்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சுந்தரர் காட்சி சைவத்தினுடைய தண்ணீர் இல்லா தலைவர் ஈசன் அவருமே அடியார் கூட்டத்துக்கு வந்து வணங்கலன்னா அவரையே புறகு தட்டில் சொல்லக்கூடிய ஆற்றல் அடியாருக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய நிலையில இருப்பதுதான் சைவ சமயம். நீங்க எத்தனை பேர் புரிஞ்சுட்டு இருக்கோம், எத்தனை பேர் வணங்குறா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். எங்கேயாவது அடியார் கூட்டத்தை வணங்கி யாரா நீங்க பார்த்துருக்கலான்னு யோசிச்சு பார்க்கும் ஆசீர்வாதம் பண்ணுவோம். அது ஏற்படுது வணங்கம், எங்கேயாவது பார்த்துருக்கலாம் சாமி வணங்குற கவனிக்கும் அது போகும். இதுக்கு முன்னே பாட்டை சொல்றேன். சேனார் மேறு சிலவழைத்த சிவனாரடியார் திருக்கூட்டம் பேணாதியது ஊரனுக்கும் பிராணாம் தன்மை பிறைசூடி பூனாரவு புடைந்தார்க்கும் புறகு. சிவனையே புறகுன்னு சொல்வது செய்யும். ஏன் அடியார் கூட்டத்தை வணங்கல? இப்ப அடியார் இத்தனை ஆற்றலா நம்ம யார் புரிஞ்சுக்கிட்டோம் அதெல்லாம்? இவெல்லாம் சாதாரண அடியார் தானே, போவோம் அவெல்லாம் அப்புறம் வர சொல்லு. இதுதான் நம்ம கேட்கணும், நம்ம இதுதான் கேட்டுனோம். எங்க என்னப்பா இன்னும் இப்ப அதுக்கு வேற வேலையே கிடையாதா இன்னும் இப்படி உண்டாலும் கணங்கள் ஆய்வரினும் தமிழர் ஆய்வரினும் அடியவ தங்களை கண்டா குணம் குடுபடியும் குலச்சிறை பணியும் கோபுரம் சூமணி கோவில். இன்னைக்கு இந்த சைவத்திறம் எங்கேயாவது இருக்காது, எங்கேயாவது கொஞ்சம் வச்சுப்போம். சிவனையே அடியார வணங்கல புறகு என்று சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தது செய். அப்ப சாமி சொல்ல, அப்பா என்ன புறகுங்கிற, நான் உங்கள்கிட்ட தானடா இருக்கேன், என்ன ஏண்டா விரண்மண்ட சொல்ல, ஏண்டா விரண்மண்டா என்ன ஏண்டா புறகுன்னு சொல்ற, இங்கதானே நான் உட்காந்துருக்கேன். ஞாலமுய்ய நாமுய்ய நம்பி சைவ நன்னரின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார் அடியாருடன் யாம். கவனிக்கும், நீங்க சாமிய கோயில போய் பார்த்தா கூட உண்மையா பார்க்க முடியுமா எனக்கு தெரியாது, ஆனா அடியார் மத்தியில சத்தியமா நான் திருமுறை மேல ஆணையிட்டே சொல்றேன். நீ சைவ உலகத்துக்கு தெரியல, நிறைய இடத்துக்கு பாக்குறேன், முதல்ல அடியார வணங்கிட்டு தான் கோயிலுக்கே போகும். இதே விரும்பினா நான் என்ன புறணும் சொல்லணும், முதிரும் அன்பின் பெருந்தொண்ட முறமீனீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவி அருள் பெற்று இறைவர் பாதம் தொடர்பெற்றார். உங்களுக்கு நான் ஒரு ஒரே ஒரு ஆலோசனை சொல்றேன், பணிவோடு சொல்லுகிறேன், வணங்கி சொல்லுகிறேன். நீங்க சிவாலயங்களுக்கு போகும்போது, எதிர்காலத்தில் சிவாலயங்கள் போவேன், வலிதாயமா இருக்கலாம், வன்வீரா இருக்கலாம், ஒற்றியூரா இருக்கலாம், வேறொரு சிவாலயம் இது அச்சிறுபாக்கமா இருக்கலாம், கோவில வளம் வந்து நாயன்மார்களை வழிபட்ட பிறகு நம்பரை நாயகையும் பார்க்கிற வழக்கம் வச்சுக்கோங்க, அமோகமா இருக்கும். நேர உள்ள போய் சாமியை பார்க்காது, நாயன்மாரை வணங்குவோம், ஞானாசி வளம் வாங்கும். ஏன்னா வளம் எதுக்காகனா சிவஞானம் கிடைக்க. ஆனானப்பட்ட விநாயக பெருமானே அம்மையப்பற வளம் வந்துதான் ஞான கடை பெற்றார். நம்மளும் அந்த வழியிலே போலாமே, நேரம் அப்படியே வில்லில இருந்து அம்மு போற மாதிரி நேரம் போகாது. வளம் வந்து ஞானாசிரியர்களை வணங்கிட்டு புடலங்காகறி கூட பண்ணலையே, எனக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடு, எனக்கு கொஞ்சம் அன்பை கொடு, கேளு மெய்ப்பொருளார பாருங்க. நீ வேடத்துக்காக உயிரை கொடுத்த நாயனா, நான் வேடத்துக்கு வணக்கம் கூட கொடுக்கலையே, என்ன கொஞ்சம் ஆட்கொள். நீ யோசிப்பாரு அமர் ரீதியா இருப்பாரு, வாங்கின பொருளுக்காக தன்னையே குடும்பத்தோட குடுத்தீரே, தராசுல ஏறி நின்று நான் எவ்வளவு கீழே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் அருளை கொடுத்து. ஒவ்வொரு நாயனாட்டையும் கேளுங்கோ, உங்க வாழ்க்கை அவ்வளவு அற்புதமா, உங்க வீடு அமோகமா இருக்கும். இன்னொன்னு சொல்லிடுறேன், சைவ பக்தியினுடைய பெருமை ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு சிவனடியா இருந்தா அவ தலைமுறையில 21 குடி உயரும். நீங்க சிவபக்தி பண்றேன், உங்க அப்பா வழியில 7 தலைமுறை, அம்மா வழியில 7 தலைமுறை, கல்யாணம் ஆயிருந்ததுன்னா மாமனார் வழியில 7 தலைமுறை, 21 தலைமுறை நீங்க ஒத்தர் பண்ற சிவபக்தினால கிடையாது, சிவபக்திக்கு ஈடு கிடையவே கிடையாது. இன்னொன்னு சொல்லிடுறேன், பிறர்க்கரிய பதவியில பெரிய பதவி எது தெரியுமா? அமெரிக்க அதிபர் அல்ல, இந்திர பதவி அல்ல, நான்முகன் பதவி அல்ல, நாரணன் பதவி அல்ல, அடியார்க்கு அடியார்க்கு அடியார்க்கு அடிமையாகும் பதவி. அதை காமிக்க வந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். இதுக்கப்புறம் சாமி கிட்ட கேட்கிற சாமி ஒரு பார்த்து சொல்ற, நீ பாட வாழலாம் அடியாரம், பயப்படுற எப்படி நான் பாடுவேன், தன்னை ஆளுடையநாதன் தான் அருளி செய்ய நின்ற சென்னியால் வணங்குகின்ற திருமணி பாடினாட இன்னவார் இந்த பண்பின்றி ஏத்துகிறேன், அதற்கு யான் யார் அடியார பாடுறது அவ்வளவு கஷ்டம். இப்பதானே பித்தானை எடுத்து கொடுத்து பாடினு வந்த கரையும் கடலும் கூட சிலையில வந்து திருவாரூர்ல பாடியிருக்கிறார். அப்புறப்பட்டு திரும்பி கேட்கிறது, நான் எப்படி பாடுவேன், அப்ப என்ன தெரியுது, அரணுக்கு ஆட்பட்ட பிறகும் அடியார்க்கு ஆட்படுவது அருமைப்பாடுடையது, அவர்களை பாடுவது பின்னும் கடினம். அதெல்லாம் சுந்தர கேட்கிறார், சாமி எடுத்து கொடுக்குற வாக்கு பார்த்தா நம்ம உண்மை புரிஞ்சிடும். அங்க சொல்லும் போது பித்தான்னு தான் சொன்னார் சாமி, ஒரு சொல் தான் சொன்னார், பித்தா பெரிசூடி பெருமானே அருளாளா, இது சாமி சொல்லல, சாமி சொன்னது பித்தா பெரிசூடி பெருமானே அருளாளங்கிறது சுந்தரர் பாடுது. இங்கே அப்படி என்ன சொல்லிக்கலாம், தில்லை ஆரம்பி அப்படி சொல்லல. சாமி என்ன சொல்றார், பெரியவங்க முழுதாரணமான வழிகாட்டுவான், அவர் அடியாருக்கு அடியேன்னு தம்மையும் சொல்லிக்கிறார் சார். என்ன சொன்னார், தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியே. இதை நீ தயவு பண்ணி கவனிக்கணும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், தயவு பண்ணி கூட பாடாம கேட்டீங்கன்னா இன்பமா. அடியேன்னு சொல்றது யார் கவனிக்க, திருவாரூர் சார். அவர் அடியவருக்கு அடியவரானா நம்ம ஆயிட்டோமான்னு ஒரு முறை கேட்டு பார்த்தோம், விடை கிடைச்சு. ஆனானப்பட்ட திருவாரூர் சாமி, ஆனானப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார், ஆனானப்பட்ட அரசுகள், அரசுகள் அப்படிதான் கேட்கிறேன், எனக்கு ஒண்ணுதான் வேணும்னா சாமிகிட்ட. சாமி என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும், புற்றிடம் கொண்டா அந்த தொண்டர்க்கு தொண்டராக புண்ணியம், தயவு பண்ணி கவனிக்கும். அவ்வளவு பெரிய ஞானி, கடல்ல மிதந்தவர், அவர் கேட்ட பேர் என்ன தெரியுமா, அடியாருக்கு அடியே நான் ஆவே நான். நம்ம யாரும் இப்படி கேட்ட மாதிரியே தெரியலையே, நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், சாமி எனக்கு பணம் நிறையா வரும், நிறைய வீடு கட்டணும், வாசலில் 10 கார் நிற்கணும், எங்கள் கம்பெனியில் நான் தான் ஜென்ரல் மேனேஜர் ஆகணும், என் பொண்ணு அமெரிக்கா படிக்க போகணும், உள்ள லண்டனில் வேலை பார்க்கணும், எல்லாமே நானாக தான் இருக்கும். இது நம்ம கேட்குற மாதிரி, நம்ம அடியாருக்கு அடியே நான் யாரும் கேட்குற மாதிரி இல்லையா, அம்மா கேட்குறா, அடிகள் கேட்குறா, திரும்ப திரும்ப நான் பிறக்கணும், வேண்டும் வேண்டும் மெய்யன்பு அவர் கேட்குறார், ஐய நின்னதல்லதில்லை மற்றொரு பற்று வஞ்சனே, பொய் கலந்ததல்லதில்லை பொய்மையே நின்றான், மை கலந்த கண்டிபங்க வந்து நீர் கடற்கணே, மெய் கலந்த அன்பரன்பு எனக்குமாக வேண்டுமே, வேண்டும் நின் கடற்கணன்பு பொய்மை நீர்த்து மேய்மையே, ஆண்டு கொண்டு நாயினேனே ஆவை என்று அருளினி, புண்டு கொண்டு அடியேனும் போற்றி போற்றி என்றும் என்றும், மாண்டு மாண்டு வந்து வந்து வண்ணன் மணங்கு என்ன சொல்ற? உன் அடியார் கடையே நான் ஆவேனா? யார் சொல்றா? மணிவாச எனக்கு திரும்ப பிறப்ப கொடு. பிறப்பு எதுக்கு தெரியுமா நான் பெற விரும்புறேன்? அடியார் கடையா? அப்ப அடியார் கடையாராவது அவ்வளவு பெருமைன்னு தெரியுது. நம்ம இதெல்லாம் கத்துக்கிண்டு நடைமுறையில இதெல்லாம் அனுசரிச்சு வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த தீங்கு வராது. ஏன்னா அடியார் கடை மேல அவ்வளவு சிறப்பு. அதுக்கு மேல பெறத்தக்க பேரு எங்கேயும் கிடையாது, எந்த வேதத்திலையும் கிடையாது, எந்த ஆகமத்திலையும் கிடையாது. மாலர நேயம் மலிந்து அவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. சிவஞான போதும் அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணினைவே தொழுது இறைஞ்சி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவருக்கும் இடையோ வல்லோ யாவர்க்கும் மேலானோ. உங்க பதவி உயர்வு கிடைக்கும் நீங்க அடியார வணங்கினா. உங்களுக்கு செல்வம் நிறைய கிடைக்கும் அடியார வணங்கினீங்கன்னா. நீங்க சாதாரணமா ஸ்கூட்டர்ல போறீங்கன்னா ஒரு பொருள் அதாவது விலை மதிப்புடைய கார் உங்களுக்கு கிடைக்கும். என்ன வேணா பெறலாம். அத்தனை ஆட்சியையும் பெற்றுத்தர வல்லது அடியார் வழிபாடு. அந்த அடியார் வழிபாட்டை நிலைநிறுத்த வந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் பாடியது எல்லை இல்லா மீத்துண்டின் மீத்தன்மையின் உலகறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தம் நிலவு திருத்தொண்ட துறையினர். அப்ப நம்ம மெய்யடியார் ஆகணும்னா திருத்தொண்ட துறை இதுல வரலாற்று முறையில ஏழாவது பதிகமா இருக்கும். அந்த ஏழாவது பதிகத்தை எல்லாரும் ஊதுவோம். மெய்யடியாராகும் நமக்கு எந்த குறையும் வராது. என்றும் இன்பம் நிலவும் உலகில நிலவும் இயல்பா நிலவும். நமக்கு எந்த குறையும் வராது. மன்றுள்ளார் அடியாராகிய அந்த நாயன்மார் பெருமக்கள் உங்களை ரொம்ப போர் அடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். கஷ்டமா தான் இருக்கும். இந்த புதுசா கேட்கிற வாழ்க்கை இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடா இருக்கும். லேசா போற வாழ்க்கை இன்பமா இருக்கும். வந்து எப்பா வடை சாப்பிட்றியா முறுக்கு சாப்பிட்றியான்னு போற மாதிரி இல்லாம நான் வந்து வரியா திருநீர் பூசு அடியார வணங்கு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம கத்துக்கிட்ட தெய்வம் வேற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டமான தெய்வம் தான். அதான் முன்னமே சொன்னேன், மெய் உணர்வினோருக்கு உலகம் பொய் என்று உலகத்துல ஒரு விரக்தி ஏற்பட்டோருக்கு இதை விட மேலான அது பாதுகாப்பு இல்லை. இன்னும் ஒரு பெருமை சொல்லிடுறேன். இந்த திருமுறையில இருக்கிற ஏழாம் திருமுறையில இருக்கிற ஒரு பதிகம் தான் ஒரு திருமுறையே உருவாக காரணமானது. அது பன்னெண்டாம் திருமுறை. அது சீக்கிரார் சொல்வார், மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞானம் உய எழுந்தருள் நம்பின்னு. அந்த நம்பிகள் திருவடியை வணங்கி அம்மை பறவையார் அம்மை சங்கிலியார் திருவடிகளை வணங்கி இந்த நூலை வெளியிடும் பெறக்கரிய பெரும்பெற்ற ஒன்றும் போத நாயினும் கடையவனாகிய எனக்கு தந்த சுடலையார் அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கக்கூடிய பேரன்பினராகிய பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என் சித்தம் கலந்த நன்றிகளை சித்தம் கலந்த பேருணர்வுகளை உரித்தாக்கி அந்த பெருமக்கள் வாழ்க, பூவை கூட்டம் வாழ்க, உண்ணியர் கூட்டம் வாழ்க, புனிதர் கூட்டம் வாழ்க என வாழ்த்தி இந்த நூலினை வெளியிடக்கூடிய தகுதி எல் துணையும் இல்லாத வெளியிடுகிறேன்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு அருளால் எவையும். வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

இதுவரை நாம் 12 பாடல்களுக்கு பொருளை பார்த்துள்ளோம். இப்பொழுது நாம் 13வது பாடலுக்கு செல்லலாம். 13வது பாடல், அருளால் எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டது அல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி. மிக எளிமையான பாடல் இது. நமக்கு கேட்டவுடனேயே இதனுடைய பொருள் நமக்கு புரிந்துவிடும். அருளால் எவையும் பார் என்றான் குருநாதர். எனக்கு உபதேசம் செய்பவர் என்ன சொன்னார் என்றால், அருளால் எவையும் பார் என்றான். இங்கு வந்து குருவானவர் இப்படி பார் என்று சொன்னார். எவையும் என்றால் இந்த உலகம் அனைத்தையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நீ பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டும்? அருளால் பார்க்க வேண்டும். அருளால் என்பதனுடைய பொருளை நாம் பிறகு பார்க்கலாம். அருளால் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும், அருளுடன் எல்லா பொருள்களையும் நீ பார்க்க வேண்டும் என்று எனக்கு குருநாதர் உபதேசம் செய்தார். ஆனால் நான் எப்படி பார்த்து கொண்டிருந்தேன் அல்லது பார்த்தேன்? அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். அத்தை என்றால் அதை, அதாவது இந்த உலகத்தை. அதை என்றால் அவர் சொன்ன வாக்கியத்தை. அறியாதே, அதை நான் புரிந்து கொள்ளாமல். அருளால் எல்லாவற்றையும் பார் என்று சொன்னார். இந்த அருளால் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு அப்படித்தானே, இந்த சொல் தெரியுது அருளால பாருன்னு. அருளால பார்க்கறதுனா எப்படி புரியவில்லையே? அப்ப அதற்கு விளக்கம் தேவைப்படுகிறது. அதைத்தான் சிஷ்யனே இங்கு மாணவன் கூறுவது போல் சொல்கின்றார். அதை, அதாவது அவர் சொன்ன வாக்கியத்தை, அருளால் அனைத்தையும் பார் என்ற வாக்கியத்தை அறியாதே, எனக்கு அது புரியவில்லை. அருளால் எல்லாவற்றையும் பார்னு சொன்னார், அது எனக்கு புரியாமல் சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். சுட்டி என்றால் சிற்றறிவு, எனக்கு இருக்கின்ற சிறிய அறிவினால், சிற்றறிவினால். சுத்தி என் அறிவாலே என்றால் சிற்றறிவினால் பார்த்தேன். நான் அப்படித்தான் பார்த்தேன். ஏதோ அருள் அருளால் பார் என்று சொன்னார், ஆனா அது எனக்கு புரியவில்லை. அருளால் பார்னு சொன்னா எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு புரியவில்லை. ஆனா என்னுடைய சிற்றறிவினால், சாதாரண அறிவினால், எனக்கு இருக்கின்ற சிற்றறிவினால், என் அறிவினாலே பார்த்தேன். சரி, என்னுடைய சிற்றறிவினால பார்த்ததனுடைய விளைவு என்ன? சிற்றறிவினால் பார்த்ததனுடைய விளைவை கூறுகின்றார் 3வது வரியில். இருளான பொருள் கண்டது அல்லால், நான் என்னுடைய சிற்றறிவுல பார்த்தால் இருளான பொருள் கண்டது எல்லால். இருள்னா இந்த இடத்துல மாயை. இருளான என்றால் மாயையிலால் ஆன, அதாவது ஜட பொருள்கள், இருளான பொருள்கள் அல்லது இருளிலிருந்து தோன்றிய பொருள்கள், ஜட பொருள்கள் கண்டது அல்லால், அதை பார்த்ததற்கு வேறாக. அல்லால்னா அதை தவிர. இருளான என்றால் மாயையினால் ஆன அல்லது மாயை சொரூபமாக இருக்கின்ற ஜடமான உயிரற்ற பொருள் கண்டது அல்லால், அப்படிப்பட்ட பொருளை தவிர்த்து வேற எதையும் பார்க்கல. ஜடமான பொருளைத்தான் நான் பார்த்திருக்கேன், வேறு எதையும் பார்க்கவில்லை. பிறகு இனியொன்றையும் பார்க்கவில்லைன்னு சொல்றார். அது ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு சொல்றார். கண்ட என்னையும் கண்டிலேன், இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற என்னையும் நான் பார்க்கவில்லை. என்னேடி தோழி, இது ரொம்ப விசித்திரமா இருக்கான். என்னேடின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தை இங்கு அவர் வெளிப்படுத்துகின்றார். என்னையும் கண்டிலேன், கண்ட என்னையும் கண்டிலேன், இத பார்த்துட்டு இருக்கிற என்னையும் நான் பார்க்கல. காரணம் என்ன? சுத்தி என் அறிவாலே பார்த்தேன், என்னுடைய சிற்றறிவினால் நான் பார்த்ததனால. இருளான பொருள் கண்டது எல்லாம், எல்லாம் இருள்மயமா இருக்கிறத தவிர பிறகு வேறு ஒன்றையும் காணவில்லை. என்னையும் நான் அங்கு காணவில்லை, நான் என்னையே தொலைச்சிட்டேன்னு சொல்ற. நம்ம ஏதாவது பொருள்களை காணாம போட்டுட்டு தேடிட்டு இருப்போம். இப்ப இவர் சொல்றார், நான் என்னையும் காணவில்லை, நான் என்னையே காணாமல் போட்டு விட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஜட பொருள்களை தவிர, இருளான பொருள்களை தவிர எந்த ஒரு ஒளியையும் நான் பார்க்கவில்லை. இருளை பார்க்கின்றேன், ஜடத்தை பார்க்கின்றேன்,
பிறகு வேறு ஒன்றையும் பார்க்கவில்லை. இதுதான் இதனுடைய பொருள். அருளால் எதையும் பார் என்றான், அத்தை அறியாதே சுத்தி என் அறிவாளே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதெல்லாம் பிறகு கண்ட என்னையும் கண்டிலேன், என்னையும் நான் பார்க்கல, பிறகு இருளான பொருளைத்தான் பார்த்தேன், என்னேடி தோழி. இது ரொம்ப விசித்திரமாக இருக்கின்றதே, ஆச்சரியமாக இருக்கின்றது என்று இவர் இங்கு இப்பாடலை அமைத்திருக்கின்றார். இனி இதனுடைய விளக்கத்திற்கு வரலாம். சாஸ்திரத்தில் ஈஸ்வரனை பற்றி, இறைவனை பற்றி சொல்லும் பொழுது ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்று சொல்லப்படுகிறது. இதம் சர்வம் என்றால் இவைகள் எல்லாம், பார்க்கின்ற இவைகள் எல்லாம் ஈசாவாஸ்யம், இறைவனால் வியாபிக்கப்பட்டுள்ளது, பகவானாலேதான் இவைகளெல்லாம் வியாபிக்கப்பட்டுள்ளது. பிறகு சிவமயம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த உலகமே சிவமயம், இந்த உலகமே விஷ்ணுமயம் என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம். இப்ப இந்த உலகமே பகவானுடைய சொரூபமாக இருக்கின்றது இப்ப என்றெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது, ஆனா நமக்கு இந்த உலகம் பகவானாகவா தெரிகின்றது? இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே ஒரு விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு, இருமைக்கு உட்பட்டு, மரணத்திற்கு உட்பட்ட, தர்ம அதர்மங்களுக்கு உட்பட்டதாகவே இருக்கின்றது. அதர்மத்தை பார்க்கிறோம், தர்மத்தை பார்க்கிறோம், நோயை பார்க்கிறோம், துயரங்களை பார்க்கிறோம், அனர்த்தங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம், அசிங்கங்களை பார்க்கின்றோம். அப்படி நல்ல வாசனைகள், பிறகு தவறான வாசனைகள், கெட்ட வாசனை, இப்படி எல்லாமே இருமை கலந்ததாக நம்முடைய பார்வைக்கு தர்மா தர்மங்களுக்கு உட்பட்டே தான் இருக்கின்றதே தவிர, எப்பொழுது நாம் ஈஸ்வரனை பார்த்திருக்கோம்? பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வரனாக எப்படி இருக்க முடியும்? இந்த அலங்கோலமான மரணத்துக்கு உட்பட்ட அழிந்து கொண்டிருக்கின்ற உலகம் எப்படி ஈஸ்வரனாக இருக்க முடியும்? அங்க எங்கதான் கடவுள் இருக்கின்றார்? இப்படி எல்லாம் எப்படி தெரிகின்றது? நமக்கு இப்பொழுது தெரிகிறது. இது நம்முடைய அனுபவம். ஏன் இந்த அனுபவம் இருக்கிறது? அதையும் தாய்மானவர் சொல்லிவிட்டார், சுத்தி என் அறிவாளே பார்த்தேன். இப்ப இருக்கிற அறிவுல நம்ம பார்த்தோம்னா அது அப்படித்தான் இருக்கு, அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. இந்த உலகம் வந்து இப்படித்தான் இருக்கின்றது. அது இருளாக, இருளாகனா ஒரே அதர்மத்துடனும் தர்மத்துடனும் இப்படி எல்லாம் சம்சார சொரூபமாகவே இருக்கின்ற ஜடமாக எல்லாம் இருக்கு. காரணம் வந்து அறியாத என் சுட்டி அறிவாலே பார்த்தேன். இந்த அறிவுல பார்த்தோம்னா இப்படித்தான் இருக்கு. பிறகு இங்கு ஏதோ ஒரு குருநாதர் சொல்லி இருக்காரு, அந்த முறைப்படி பார்த்தால் அது எப்படி இருக்கும்? அருளால் எவையும் பார் என்றால், அந்த அருளால பார்க்க சொன்னார். ஆனா அப்படி பார்க்காதனுடைய விளைவு இப்படி இருந்தது. இனி அருளாக பார்த்தல் என்றால் என்ன? ஈசாவாசியம் இதம் சர்வம்னு ஆரம்பத்துல பார்த்தோம். இறைவனால் இவைகள் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, அருளால் பார்த்தல் என்றால் ஈஸ்வர ஞானத்துடன் பார்த்தல், இறைவனை பற்றிய அறிவுடன் இந்த உலகத்தை பார்த்தல். அருளால் என்பதற்கு பொருள் ஈஸ்வர ஞானேன, ஈஸ்வரனை பற்றிய, ஈஸ்வரன் இந்த இடத்துல சிவபெருமான்னு பொருள் அல்ல, அனைத்துக்கும் மூலமாக இருக்கின்ற கடவுள், அந்த இறைவனை பற்றிய அறிவுடன் இந்த உலகத்தை பார் என்றான். இறைவனை பற்றிய அறிவு இல்லாமல் இந்த உலகத்தை பார்த்தா இந்த உலகம் வந்து இருளாகத்தான் இருக்கு. இறைவனை பற்றிய அறிவுடன் இந்த உலகத்தை பார்த்தால் அது எப்படி இருக்கும்னா இறைவனாகவே இருக்கும். அதுதான் இதுல அழகு. இறைவனை பற்றி அறிவோட பார்க்கும் பொழுது இறைவனா இருக்கும், இறைவனை பற்றிய அறிவு இல்லாமல் பார்க்கும் பொழுது இருளாக இருக்கும். எப்படி என்றால், இப்ப நீ அடுத்த கேள்வி, யார் இந்த உலகத்தை பார்ப்பது? இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற ஆள் யாரு? அதுதான் கேள்வி. நம்ம உடனே என்ன சொல்லிருவோம்? கண்ணுதான் பார்த்துட்டு இருக்கு, இது என்ன பெரிய கேள்வின்னு கேட்போம். உலகத்தில் இருக்கிற சப்தத்தை கேட்கறது யாருன்னா காது தான் கேக்குது. வாசனைகளை நுகர்வது யாருன்னா மூக்கு தான் நுகர்கின்றது. ஒரு பொருள் எவ்வளவு மென்மையாக இருக்கிறதுன்னா தோல், தொட்டு பார்த்தா தெரிகின்றது. அப்படியெல்லாம் நம்ம சொல்கின்றோம், நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. இப்ப இந்த உலகத்தை பார்ப்பது கண், கண் இருந்தா தெரியுது, கண் இல்லா தெரியவில்லை என்று. இப்ப இந்திரியங்கள் பார்க்கின்றன. ஆனா இந்த இடத்துல ஒரு சூக்ஷமம் இருக்கின்ற, இந்திரியங்கள் இந்த உலகத்தை பார்த்த போதிலும், இந்திரியங்கள் இப்ப நம்ம கண்ணை மட்டும் எடுத்துக்குவோம், கண்ணுல ஒரு பொருளை பார்க்கிறோம், அந்த கண் என்ன செய்கின்றது? அந்த பொருள்
எந்த இடத்தில் இருக்கிறது, என்ன கலரோட இருக்கு, எவ்வளவு சைஸில் இருக்கு, எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் காட்டு. ஆனால் அந்த ஒரு அறிவுக்கு மேல் இனி ஒரு அறிவு நமக்கு வருகிறது. என்ன அறிவு? அந்த பொருள் எனக்கு உகந்தது, அந்த பொருள் எனக்கு உகந்ததல்ல என்று வேறு ஒரு அறிவும் ஒரு பொருளின் மீது வருகிறது. இப்போ ஒருவரை பார்க்கிறோம், கண்ணு வந்து அவரை காட்டுது அவ்வளவுதான். ஆனா அதற்கு மேல இனி ஒரு அறிவு வருதே, அவர் என்னுடைய நண்பர், அவரிடத்துல நாம பேசலாம், பேசினா மகிழ்ச்சியாக இருக்கலாம். இனி ஒருவரை பார்த்து அவர் என்னுடைய பகைவர், அவரை விட்டு விலகி போக வேண்டும். இது யார் பார்ப்பது? இது கண் பார்ப்பதில்லை, பிறகு நம்முடைய மனம் பார்க்கின்றது. அப்போ கண்ணு வந்து என்ன செய்கின்றது? ரிப்போர்ட்னு சொல்லுவார்கள், வெளியிருக்கிறத அது ரிப்போர்ட் பண்ணது, அதை வச்சு விசாரம் பண்ணி எதையோ பார்ப்பது வந்து மனம். ஆகவே இந்த உலகத்தை கண் காட்டுகின்றது, மனம் பொருள்படுத்துகின்றது. அதுதான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. நம்ம கண்ணு வந்து பொருளை காட்டுது அவ்வளவுதான், அதை பொருள்படுத்துறது நம்முடைய மனம். இந்த புஸ்தகத்தை கண்ணு காட்டுது, ஒருவன் பொருள்படுத்துகின்றான் இந்த புஸ்தகம் எனக்கு வேண்டாம், இனி ஒருவன் பொருள்படுத்துகின்றான் இந்த புஸ்தகம் எனக்கு தேவை, இதை நான் படிக்க வேண்டும் என்று ஒருவன் ஒரு பொருளை பாதுகாக்கின்றான். அப்படி ஒரு பொருளை நம்ம எப்படி கையாளுகின்றோம், அதை நம்ம ஏற்றுக்கொள்றோமா, அதை நம்ம ரிஜெக்ட் பண்றோமா, அதை வேண்டான்னு ஒதுக்கிறோமா, இதெல்லாம் யார் செய்கின்றார்கள்? நம்முடைய மனம். இப்ப கண்ணு வந்து அதெல்லாம் செய்வதில்லை, இருக்கிறத காட்டுது அவ்வளவுதான். இப்ப சிலருக்கு சில வாசனைகள் பிடிக்கும், சிலருக்கு சில வாசனைகள் பிடிக்காது. மூக்கு என்ன பண்ணுது? இருக்கிற வாசனையை காட்டும். நம்ம பஸ்ல போகும்போதோ நடந்து போகும்போதோ யாரோ புகை பிடிக்கும் பொழுது அதை பழக்கம் இல்லாதவர்களுக்கு அந்த வாசனை வந்து ஒரு வெறுப்பை கொடுக்கும், அவரை மறைச்சு பார்ப்பார். அதை குடிச்சிட்டு இருக்கிறவருக்கு என்ன சந்தோஷமா இருக்கும், பரவாயில்லையே காசு கொடுக்காம அந்த வாசனை கிடைக்குதுன்னு சொல்லி. அப்ப என்னன்னு சொன்னா, மூக்கு வந்து வாசனையை காட்டுது, அதற்குள்ள இருக்கிற மனசுதான் அதை பொருள்படுத்தி இது எனக்கு உகந்தது, இது எனக்கு உகந்ததல்ல என்றெல்லாம் வேலை செய்கிறது. அப்போ இந்த உலகத்தை மனம் இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கின்றது, பொருள்படுத்துகின்றது. இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா அடுத்த படிக்கு போலாம். அடுத்தபடி என்னவென்றால், எதன் அடிப்படையில் மனம் பொருள்படுத்தும்? பொருள்படுத்தும்னா என்ன? அது இப்படிப்பட்ட தன்மையுடையதுங்கிற நிச்சயத்தை மனம் எப்படிப்பட்ட அடிப்படையில் செய்யும் என்றால், இந்த மனம் உலகத்தில் நடைபெறுகின்ற அனுபவங்களை, கண்ணு எத்தனையோ பொருளை காட்டுது, காது எத்தனையோ சப்தங்களை சொற்களை எல்லாம் நம்ம மனசுல போடுது, அதையெல்லாம் பொருள்படுத்துகின்ற விதம் மனம் அறிவின் அடிப்படையில் தான் செயல்படும். இந்த மனம் நம்ம பெற்ற அறிவின் அடிப்படையில தான் பொருள்படுத்துமே தவிர, அறிவு எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது அடிப்படையில் பொருள்படுத்தும். இப்ப உதாரணமா தாய்மானவர் பாடல நம்ம படிச்சு ரசிச்சு அதை பற்றி அறிவு அடைஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மனம் பொருள்படுத்தும். நமக்கு புரியவே இல்லை என்றால் அறிவு இல்லைன்னா அதற்கு தகுந்த மாதிரி பொருள்படுத்தும். அப்படி இந்த உலகத்தில் அல்லது ஒரு மனிதர், அவரை நம்ம எப்படி பொருள்படுத்துறோம்? அவரை பற்றிய அறிவு, அந்த அறிவு சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம், ஆனா நான் அறிவின் அடிப்படையில் அவர் வந்து எனக்கு உகந்தவர், அவருக்கு இப்படிப்பட்ட குணம் இருக்கு, அவர் இப்படிப்பட்டவர்ங்கிற அறிவின் அடிப்படையில தான் நான் அவரை இன்டர்பிரேட் பண்ணுவேன். ஆங்கிலத்துல பொருள்படுத்துதல் சொன்னா இன்டர்பிரேட் பண்றது அப்படின்னு சொல்றோம், அது அப்படி பொருள்படுத்துதல். இப்போ அறிவின் அடிப்படையில் மனசு இந்த கண் இந்திரியங்கள் வழியாக சென்று உலகத்தை அனுபவிக்கின்றது. இங்க பார்த்தோம்னா, சுட்டி என் அறிவாலே பார்த்தேன். சுட்டி அறிவு இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, சுட்டி அறிவுன்னு என்ன? சிற்றறிவு, ஒண்ணுமே தெரியாத மோகம், மோகத்துக்கு உட்பட்ட அறிவுல இருந்ததுன்னா அந்த அறிவால பார்க்கும் பொழுது அந்த அறிவினால் மனமானது இந்திரியங்கள் வழியாக உலகத்தை பார்க்கும் பொழுது இருளான பொருள் கண்டது அல்லால், நான் இருளத்தாம் பார்த்திருக்கின்றேன், பிறகு என்னையும் பார்க்கவில்லைன்னு சொல்ற. அப்போ என்னுடைய அறிவில எப்படிப்பட்ட அறிவு இருக்குமோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த உலகம் காட்சி கொடுக்கின்ற. அதான்
இந்த உலகம் வந்து எப்படிப்பட்டதுன்னு சொல்லும் போது இது வந்து ஒரு பயங்கரமான அற்புதமான படைப்பா. ஒரே ஒரு உலகத்தை பகவான் படைச்சிட்டு எத்தனை ஜீவர்களோ அத்தனை உலகமும் இதே உலகத்துலதான் இருக்கு. அவரவர்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தை பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு வர்றார். அதாவது ஒரு பொருள் ஒரு மாதிரி இருக்கணும்னா அந்த பொருள் அப்படி படைச்சிருக்கணும், அப்படி பார்க்கணும். ஆனா ஒரே பொருளை படைச்சிருக்கார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த உலகத்தை பற்றி பேசுகிறார்கள், பொருள்படுத்துகிறார்கள். காரணம், அப்ப உலகத்தை எப்படித்தான் பகவான் படைச்சிருக்கார், எதுதான் உலகம்னா அது ஒரு பெரிய விசித்திரமா இருக்கு. காரணம் என்ன, அவரவர்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். வேறொரு ஆசிரியரும் சொல்லுவார்கள், அறிவளவு எட்டிய அதிசயமே. பகவான் வந்து யாருன்னு சொன்னா, அறிவளவு எட்டிய அதிசயம். அவர் வந்து அதிசயம் அற்புதமானவரா, எவ்வளவு தூரம் அற்புதம்னா என்னுடைய அறிவுக்கு தகுந்த அளவு அற்புதம். இப்ப அறிவளவு எட்டிய அதிசயமேனு பகவானை வர்ணிப்பார். அப்படி என்னுடைய அறிவின் அடிப்படையில் தான் இந்த அதிசயமான ஈஸ்வரன் இந்த உலகமும் இருந்து வருகிறது. ஆனா அந்த சுட்டி அறிவுல பார்க்கும் போது இப்படி தெரிகிறது அப்படின்னு சொன்னார். இனி நம்ம அந்த அருள் போவோம். அருளால் எவையும் பார் என்றால், இப்ப அருளோடு பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கும்னு இங்க ஆசிரியர் சொல்லவில்லை, தாய் மாணவர் சொல்லல. நம்ம பார்ப்போமே அருள்னா என்ன, அந்த அருள்ல பார்த்த எப்படி இருக்கும் என்றால், இங்கு அருள்ங்கிறதுக்கு என்ன பொருள் பார்த்தோம், ஈஸ்வர ஞானம்னு பார்த்தோம். இறைவனை பற்றிய அறிவு, இறைவனை பற்றிய அறிவு எப்படிப்பட்டது என்றால், இறைவன் வந்து இந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பவர். எப்பெல்லாம் காரணம்னு சொல்லும் பொழுதுவோ அப்ப உங்களுக்கு ரெண்டு காரணம் என்னன்னு கேட்டாகணும். என்ன ரெண்டு காரணம் ஞாபகம் இருக்கோ, இவ்வளவு நாள் வேதாந்த நம்ம படிச்சு, ஒன்னு நிமித்த காரணம்னு படிச்சிருக்கோம், இனி ஒன்னு உபாதான காரணம்னு படிச்சிருக்கோம். பானைன்னு ஒன்னு உருவாக்கினால் அதை செய்ய குயவன் தேவை, பிறகு இனி ஒன்னு என்ன, களிமண் தேவை, அது உபாதான காரணம். இனி இந்த ரெண்டு காரணம் சேர்ந்தால்தான் ஒன்று படைக்கப்படும். இந்த உலகத்திற்கு ரெண்டு காரணமாகவும் இருப்பவர் யார், அவர்தான் ஈஸ்வரன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது. இப்ப ஈஸ்வரனை பற்றிய அறிவு என்னன்னா, இந்த உலகத்திற்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கார். இப்ப இந்த அறிவு நமக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோமே. இப்ப முதல்ல பானை விஷயத்துக்கு போவோம். ஒரு கடையில விதவிதமான கலர் வர்ணத்துடன், சிவப்பு கலர்ல, பச்சை கலர்ல, பிறகு கோல்டு கலர்ல, மஞ்சள் கலர்ல, விதவிதமான வர்ணத்துடன் விதவிதமான பானைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஒருவர் போய் பார்த்த உடனே இங்க எத்தனை விதங்கள் அப்படின்னு சொல்லி விதவிதமா பார்த்து அனுபவிக்கிறார். பிறகு அந்த கடைக்காரர்கிட்ட கேக்குறார், இந்த தங்க கலர்ல அப்படியே மின்னிட்டு இருக்கு ஒரு பானை, இனி ஒன்னு வந்து இரும்பு கலர்ல இருக்கு, இந்த ரெண்டு ஒரே சைஸ், ரெண்டினுடைய விலைய கேக்குற, ரெண்டுக்கும் ஒரே விலைன்னு சொல்ற. அது எப்படி, தங்கமா இருக்கிற பானைக்கும் ஒரே விலை, இரும்பு கலர்ல இருக்கிற பானைக்கும் ஒரே விலைன்னு எப்படின்னு கேட்டா அவர் சொல்றார், இங்கிருக்கிற அனைத்து பானைகளும் களிமண்ணால் தான் செய்யப்பட்டது, வர்ண கலர் அடிச்சு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் சொல்றார். இப்ப இவர் வந்து எப்படிப்பட்ட அறிவை அடைஞ்சிருக்கார், இங்க இருக்கிற அனைத்து பானைகளும் களிமண் உபாதான காரணம்னு பார்த்துட்டார். உபாதான காரணம் களிமண்ணா இருக்கு. இனி இந்த அறிவால இந்த பானைகளை பார்க்கும் பொழுது இவர் எப்படி பார்ப்பார், இவருடைய பார்வையில இந்த பானைகளிடத்தில் என்னதான் இருக்கும், களிமண்ணு தான் இருக்கும். ஒவ்வொரு பானைய பார்க்கும் பொழுதும் நான் களிமண்ணை தான் பார்க்கிறேன். ஆனா முன்ன நான் என்ன பார்த்தேன்னா, முன்ன ஏதோ தங்கமா ஒன்னு மின்னிட்டு இருந்தது, ஒன்னு இரும்பா இருந்தது, ஒன்னு வெள்ளியா இருந்தது, களிமண்ண தவிர மீதிய பார்த்துட்டு இருந்தேன் முன்ன. எனக்கு களிமண்ங்கிற புத்தி எனக்கு இல்லை, ஆனாலும் நான் களிமண்ணை தான் பார்த்துட்டு இருந்தேன். களிமண்ணை பார்த்துட்டு ஆனா களிமண்ணை பார்க்கவில்லை. காரணம் என்ன, அதுதான் சுட்டி அறிவுன்னு சொல்றது. சுட்டி அறிவு என்ன, அதனுடைய ஆதாரம் மூலம் அல்லது உபாதானத்தை நாம் அறியவில்லை. இப்போ உபாதானத்தை அறியாத பொழுது இந்த உபாதானத்துல ஏற்றி வைச்ச அந்த உருவம், வர்ணம், பெயர், அதுலதான் நம்மளுடைய கவனம் இருந்திருக்கு. ஆதாரத்தை பார்க்காம வேற்றுமைகளையே பார்த்துட்டு இது நல்லா இருக்கு.